0: பயபக்தியுள்ள ஜபம் இல்லாமல் செய்யப்படும் பிரசங்கங்களும் உபதேசங்களும் பிரயோஜனமற்றதாகவே இருக்கும் என பவுல் திட்டவட்டமாக அறிந்திருந்தார்.
1: உன்னத உறவு நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. திடீரென தொடர்பு சாதனங்கள் யாவும் செயலிழந்து விடுகின்றன என வைத்துக் கொள்வோம். நம்மிடம் இருக்கும் தொலைபேசி, கம்ப்யூட்டர், வானொலி, தொலைக்காட்சி போன்றவை நிசப்த நிலையை எட்டும் போது நாம் தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். அது நிச்சயம் அசௌகரியத்தை ஏற்படுத்தும், நம் பணிகளுக்கு அதிக இடையூறை கொடுக்கும். ஆனால் விசுவாசிகளாகிய நமக்கு ஜபமே தேவனோடு கொண்டுள்ள உறவுக்கு ஒரு சிறந்த தொடர்பு சாதனமாகும். ஜப வாழ்க்கைக்கு மூடுதிரை போடும் போது நாம் எதிர்பார்க்கும் முடிவுகள் நமக்கு தூரமாகவே இருக்கும்.

0: ஆவிக்குரிய வளர்ச்சி ஸ்தம்பித்து தேவனுக்காக நாம் செய்யும் சேவைகள் யாவும் தடைபடும். இந்த நிகழ்ச்சியின் மூலம் எவ்விதம் ஜப வீரர்களாக மாறலாம் என்றும் கற்றுக்கொள்வோம்.
1: நேயர்களே, உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் பல உண்மைகளை நமக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறார். நாம் மீட்கப்பட்டவர்கள், இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டவர்கள், மன்னிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவுடன் அடையாளம் கண்டுகொள்ளும்படியாக நாம் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டும் அடக்கம் பண்ணப்பட்டும் அவரோடு கூட எழுந்தும் இருக்கிறோம். அவரோடு வீற்றிருக்கிறோம். அவரோடு கூட நாமும் திரும்ப வருவோம். கிறிஸ்துவே நமது ஜீவன். இயேசு கிறிஸ்து நம்முடன் இருக்கும்போது நமக்கு அனைத்து நன்மைகளும் கிட்டும். அவருக்குள் நாம் பரிபூர்ணப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் பழைய மனிதனை களைந்துவிட்டு புதிய மனிதனை தரித்திருக்கிறோம். நம் வாழ்வில் காணப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத நடவடிக்கைகள் இப்பொழுது நம்மிடம் காணப்படாமல் நாம் நினைத்து பார்த்திராத அளவிற்கு நல்ல குணநலங்கள் நம் வாழ்வில் இருக்கிறது. நாம் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம். நம் பழைய வாழ்க்கை முறைக்கும் நமக்கும் இனி சம்பந்தமே இல்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியால் தேவனுக்கு பிரியமான செயல்களே நமக்கு ஒத்துப்போகிறது. மேலும் நாம் கிறிஸ்துவுக்குள் புதிய மனிதனாக இருக்கிறபடியால் நமக்கும் பிறருக்கும் இடையே நல்ல உறவு இருக்க வேண்டும் என்ற சத்தியங்களை கொலோசியர் 3 வரை எடுத்துரைத்த பவுல் 4 கிறிஸ்தவ விசுவாசியின் வாழ்வில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான செயல்பாட்டை குறித்து கூறுகிறார். அதுவே ஜப வாழ்க்கையாகும். ஜப வாழ்க்கை ஒரு மனிதனின் மூச்சாக இருக்கிறது. பவுல் இந்த கடிதத்தை சிறைச்சாலையில் இருந்து எழுதினார் என்பதை மனதில் கொண்டவர்களாக கொலோசியர் 4:2-4 வாசிக்கிறேன், கேளுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். கிறிஸ்துவனுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். 2 நாம் சற்று கவனித்தால் பவுல் முக்கியப்படுத்தி கூறும் இரு உண்மைகளை தெளிவாக நாம் புரிந்து கொள்ளலாம். முதலாவதாக ஜபத்தை பற்றின சரியான மனப்பான்மை என்ன என்பதையும், 2 ஜபத்தின் முக்கியத்துவத்தையும் இங்கே அவர் கூறுகிறார். 2 மீண்டும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரத்துடன் ஜபத்தில் விழித்திருங்கள். இந்த வசனத்திலே நாம் காணும் இடைவிடாமல் என்ற வார்த்தை அர்ப்பணிப்பு என்ற பொருளுடன் கூறப்பட்டுள்ளது. மூல பாஷையான கிரேக்க மொழியில் இந்த வார்த்தைக்கு தொடர்ந்து நிலைத்திருங்கள் என்ற அர்த்தத்தை கொடுக்கும் சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அப்படியானால் இடைவிடாமல் என்ற வார்த்தையை நிலைத்திரு, விட்டுவிடாதே, பாதியில் நிறுத்தாமல் தொடர்ந்து ஜபம் செய்து கொண்டே இரு என்ற பொருள்களின் அடிப்படையில் விளங்கிக் கொள்ளலாம். மத்தேயு 7:7-8 வசனங்களில் இயேசு கூறியது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? வாசிக்கிறேன், கவனியுங்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இன்றைய நாட்களில் விசுவாசிகளிடம் காணப்படும் ஒரு பிரச்சனை என்னவென்றால், தேவன் தங்களுடைய ஜபத்திற்கு உடனடியான பதிலை கொடுக்க வேண்டும் என்பதே. பதில் கிடைக்காத பட்சத்தில் ஜபிப்பதை நிறுத்திவிடுவது உண்டு. நாம் ஜபித்த ஒவ்வொரு ஜபத்திற்கும் தேவன் உடனடியாக பதிலை தந்துவிடுவார் என்று வேதாகமத்தில் எந்த ஒரு வசனமும் சொல்லவில்லை. ஆனால் வேதம் நம்மிடம் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் என்றுதான் கூறுகிறது. இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் என்ற சொற்றொடர் தொடர்ச்சியான செயல்பாட்டை எடுத்துரைக்கிறது. அதாவது நன்றி அறிதல் உள்ள உள்ளத்தோடு தொடர்ந்து ஜபித்துக்கொண்டே இருக்க வேண்டும். நம் ஜபமும் அந்த மனப்பக்குவத்தோடுதான் அமைந்திருக்க வேண்டும். இந்த கடிதத்தை பவுல் யாருக்காக எழுதினாரோ அவர்கள் ஜபத்திலே தரித்திருக்கும்படி அவர்களை ஊக்கப்படுத்தினார். ஆகவேதான் இந்த நிகழ்ச்சியிலே இந்த உண்மையின் மூலமாக உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். இந்த நாளிலே ஜபிப்பதின் மூலம் நீங்கள் பெறப்போகும் நன்மைகளை கண்டறிந்த பின், ஜபம் இப்படிப்பட்ட நன்மைகளை என் வாழ்விலே செய்யும் என்றால் ஏன் ஜபமானது என் கிறிஸ்தவ வாழ்வின் செயல்பாடுகளில் முதன்மையாக இருக்கக்கூடாது என்ற கேள்வியை நீங்கள் கேட்டுக் கொள்வீர்கள். ஜபத்திலே நாம் தரித்திருக்கும்படியும் நிலைத்திருக்கும்படியும் எல்லாவித சோதனைகளையும் பரீட்சைகளையும் தாங்கிக் கொள்ளும்படியும் பவுல் நம்மிடம் கூறுகிறார் அல்லவா? அதற்கான காரணங்கள் என்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம். முதலாவதாக நம் ஜபத்தின் மூலம் இயேசு கிறிஸ்துவுடன் மிகவும் நெருங்கிய ஆழமான உறவு கொள்கிறோம். இரண்டாவதாக, தேவன் எப்படிப்பட்டவர் என்ற உண்மையையும் அவரை பற்றின மகத்துவம், அவரை பற்றின எண்ணம் பெரிதாகிக் கொண்டே செல்லும். மூன்றாவதாக, நாம் எதையும் விசுவாச கண்ணோட்டத்தில் மட்டுமே பார்ப்போம். அதாவது, இதுவரை நம்பியிராத அளவிற்கு அவர் மேல் நம்பிக்கை வைப்போம். நான்காவதாக, ஜபத்தை நம் வாழ்வில் முதன்மைப்படுத்தும் போது நம் இருதயம் தூய்மை அடைந்து கொண்டே செல்லும். ஐந்தாவதாக, நாம் கீழ்ப்படிதல் என்ற பண்பின் மேலே அதிக வாஞ்சை உள்ளவர்களாக காணப்படுவோம். ஆறாவதாக, வாழ்வின் போராட்டங்கள் நம்மை இழிவுபடுத்த முயற்சிக்கும் போது ஜப வாழ்க்கை நமக்கு இருந்தால் நாம் தேவனுடன் சமாதானமாக இருப்போம். பிரச்சனை ஒன்று இருப்பதாக நாம் எண்ணவும் மாட்டோம். ஏழாவதாக, நம் தேவைகள் சந்திக்கப்படும். தேவனே நம் தேவைகளை சந்திக்கிறவர் என்பதை அறிந்து அவரையே சார்ந்திருப்போம். எட்டாவதாக, ஜபம் நம் ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ச்சியை தரும். தேவனுக்கு நாம் நேரம் கொடுக்கும் போது ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ச்சி ஏற்பட்ட வண்ணம் இருக்கும். ஒன்பதாவதாக, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலும் தியான வாழ்விலும் உங்கள் சாட்சி பகிர்வதிலும் முன்பை விட ஒரு தெளிவான வித்தியாசம் இருக்கும். பத்தாவதாக, நம் முழு வாழ்விலும் செழுமை ஏற்படும். நம் வாழ்வு பிறருக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே ஜபமே முதன்மையான இடத்தை பெற வேண்டும். ஜபத்திலே நீங்களும் நானும் தேவனோடு பேசும்போது இந்த சர்வ உலகத்தையும் படைத்தவரிடம் பேசுகிறோம். சர்வ வல்லமையும் இயற்கைக்கு மேற்பட்டவரும் சர்வ அதிகாரமும் கொண்ட எல்லாவற்றையும் எந்த சூழ்நிலையிலும் கண்காணித்து தம் சித்தத்தின்படி நடத்துகிற தேவனிடத்தில் பேசுகிறோம். இந்த உண்மையை அறிந்த ஒவ்வொருவரும் ஜபத்தை தங்கள் வாழ்வில் முதன்மையான நிலையில் வைப்பார்கள். நன்கு கவனித்து பார்ப்போம் என்றால், பவுல் இங்கே அவசரமான ஜபத்தை குறித்து பேசவில்லை. ஜபமே வாழ்க்கை முறையாக கொண்டிருக்கும் மக்களை குறித்து பேசுகிறார். தேவனுடைய ஜனங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தால் நடப்பது என்ன என்பதை பவுல் திட்டவட்டமாக அறிந்திருந்தார். முதலாவதாக, சாத்தானின் சகலவித தந்திரமான நேரங்களிலும் அதை சகித்துக் கொண்டிருக்க வேண்டுமென்றால் ஜபத்திலே தொடர்ந்து தரித்திருக்க வேண்டும், விழிப்போடு காணப்பட வேண்டும். இரண்டாவதாக, நாம் நன்றியறிதல் உள்ளவர்களாக ஜெபிக்க வேண்டும். இங்கு சொல்லப்படும் இரண்டு உண்மைகளை சற்று கவனித்து கேளுங்கள். ஒன்று, விடாப்பிடியாக ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, நன்றி அறிதல் உள்ள உள்ளத்தோடு ஜெபிக்க வேண்டும். பவுல் இந்த வார்த்தைகளை சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார் என்பதை நம் ஞாபகத்தில் நிறுத்த வேண்டும். நீங்களும் நானும் நம் வாழ்வில் சில கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது தேவனை நோக்கி, என்ன ஆண்டவரே, நீர் என்னை இவ்விதமான மோசமான நிலைக்கு தள்ளிவிட்டீர் என்று சொல்லி முணங்கி முறுமுறுக்கிறோம். இங்கே நாம் செய்வது என்ன தெரியுமா? நாம் தேவனுக்கு அடிப்பணியும் விஷயத்தில் போராட்டத்துடன் காணப்படுகிறோம். ஆனால் கஷ்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த சூழ்நிலைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அப்பொழுது அந்த அனுபவத்தின் மூலமாக தேவன் கற்றுத்தரும் பாடங்களை அறிந்து கொள்ளலாம். தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கலாம். ஒருவேளை அது நம் விருப்பத்திற்கு மாறாகவும் இருக்கலாம். ஆனால் அதற்கு நாம் அர்ப்பணித்தே ஆக வேண்டும். அதனால் நாம் தேவனுடைய வழிகளையும் அவரையும் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இதற்கு தேவை பொறுமை. ஆகவே இந்த பகுதியிலே பவுல் நம்மிடம் ஜெபிப்பதற்கு ஏற்ற மனப்பான்மையை எடுத்துரைத்தார். அதாவது, விழிப்புடனும் நன்றி அறிதலுடனும் ஜெபியுங்கள் என்று சொல்லிவிட்டு மூன்றாம் நான்காம் வசனத்திலே மற்றொரு உண்மையை பகிர்ந்து கொள்கிறார். நான்காம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று பவுல் கூறுகிறார். நாம் கவனித்து பார்த்தால் இந்த வசனத்திலே பவுல் நம்முடைய சொந்த தேவைகளுக்காக ஜெபிக்கும்படி கூறுகிறார். தேவனுடன் தனிப்பட்ட விதத்திலே நேரத்தை செலவிட வேண்டும் என்பதை குறிப்பிட்டுள்ளார். ஆகவேதான் நாம் நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடும் போது விழிப்புடனும் ஸ்தோத்திரத்துடனும் தெளிவான வேண்டுதலுடனும் தேவ சன்னிதானத்தில் முன் வர வேண்டும். அன்பானவர்களே, ஜபத்தின் முக்கியத்துவத்தை பவுல் நன்கு அறிந்திருந்தார். ரோமர் 12:12 சற்று பார்ப்பீர்கள் என்றால், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று பவுல் கூறியுள்ளார். எபேசியர் 6:18 எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள் என்று வாசிக்கிறோம். இதற்கு முந்தைய வசனங்களில் சிலுவை வீரர்களுக்கு இருக்க வேண்டிய ஆயுதங்களை பட்டியலிட்டுள்ளார். உதாரணமாக 14 நீதி என்னும் மார்க்கவசத்தை குறித்தும், 17 ரட்சண்யம் என்னும் தலைசீராவை குறித்தும் பேசின பின்பு 18 சகலவிதமான வேண்டுதலோடும் மிகுந்த மன உறுதியோடும் ஜெபியுங்கள் என்ற வார்த்தைகள் மூலம் ஜெபிக்கும்படி மக்களை உற்சாகப்படுத்தினார். 1 தெசலோனிக்கேயர் 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று அந்த திருச்சபை மக்களை கேட்டுக்கொண்டார். என்னுடன் உங்கள் வேத புத்தகத்தை கொலோசியர் 1:9 திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே பவுல் கூறுவது என்ன என்பதை வாசிக்கிறேன், கேளுங்கள். நாங்கள் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம் என்று எழுதுகிறார். இவ்விதம் பவுல் எல்லா மனிதர்களையும் ஜெபிக்கும்படி ஊக்கப்படுத்துகிறார். மேலும் தனக்காகவும் ஜெபிக்கும்படியும் கேட்டுக்கொண்டார். இதை 4 நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அவர் இங்கே நீங்கள் உங்களுக்காக மட்டும் ஜெபிக்காமல் ஊழியத்திற்காகவும் ஜெபியுங்கள் என்பதை வலியுறுத்தியுள்ளார். அவர் முக்கியப்படுத்தும் 2 என்ன தெரியுமா? 1, தனக்காகவும், மற்றொன்று ஊழியத்திற்காகவும் ஜெபிக்கும்படி வேண்டுகிறார். ரோமர் 15:32 பவுல் கூறும் ஜெபத்தை பற்றின சவாலை நாம் காணலாம். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பு நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இங்கே பவுல் தேவன் என்னை ஆசீர்வதிக்கும்படியாக எப்போதும் நீங்கள் ஜெபிப்பது போல் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் அவர் கூறியது என்ன தெரியுமா? நான் போராடி ஜெபிப்பது போல நீங்களும் என்னோடு கூட போராடி ஜெபியுங்கள். ஊழியத்தில் நான் எதிர்கொள்ளும் நெருக்கத்தில் நொறுங்கி போகாதபடி என்னோடு கூட உற்சாகமாக ஜெபியுங்கள் என்று கூறுகிறார். பிலிப்பியர் 1:19 நாம் வருவோமானால் அங்கே இவ்விதமாக வாசிக்கிறோம். அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு இரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். 1 தெசலோனிக்கேயர் 5:17-25 பவுல் தனக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டார். அந்த வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். சகோதரரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இங்கே நாம் ஒரு கேள்வியை சந்திக்கிறோம். அது என்னவென்றால், பவுல் வாழ்ந்த நாட்களில் இருந்த ஊழியர்களில் பவுல் மிகவும் வல்லமையாக தேவனால் பயன்படுத்தப்பட்டவர். ஆயினும் ஏன் ஒவ்வொரு கடிதங்களிலும் மக்கள் தனக்காக ஜெபிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்த வண்ணமாகவே இருந்தார்? ஏன் தெரியுமா? அனைத்து உபதேசங்களும் போதனைகளும் தேவனுக்கு பயந்த மனிதர்களின் ஜெபத்தால் தாங்கப்படாவிட்டால் அதில் எந்த ஒரு பயனும் இருக்காது என்பதை பவுல் தெளிவாக அறிந்திருந்தார். கொலோசியர் 4:4 பவுல் விடுத்த முதல் வேண்டுகோள் நற்செய்தி பணிக்கு உலகமெங்கும் திறந்த வாசலை தேவன் கட்டளையிட வேண்டும் என்பதே. திறந்த வாசலுக்காக ஜெபிக்கும்படி வலியுறுத்தினார். 1 கொரிந்தியர் 16:8-9 இதே சத்தியத்தை பவுல் கொரிந்து திருச்சபை மக்களுக்கு நினைவுபடுத்துவதை நாம் காணலாம். அந்த 2 நான் வாசிக்கிறேன், சற்று கவனியுங்கள். ஆகிலும் பெந்தேகோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். பவுலை பொறுத்த மட்டும் திறந்த வாசல் என்பது நற்செய்தி பிரசங்கிப்பதற்கு அருளப்பட்ட ஒரு வாய்ப்பு. நன்கு கவனியுங்கள், தான் இருக்கும் சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட வேண்டும் என்பதற்காகவா அவர் ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்? அதற்காக ஜெபிக்க கேட்கவில்லை. அப்படியானால் எந்த கதவுகள் திறக்கும்படியாக ஜெபிக்க சொன்னார்? நற்செய்தி பிரசங்கிப்பதற்கான வாய்ப்பின் கதவுகள் திறக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த வேண்டுகோளை கொடுக்கும் போது பவுல் ரோம சிறைச்சாலையிலே ரோம சேவகனின் கண்காணிப்பின் கீழ் இருந்தார். இவ்விதம் அவர் எத்தனை நாட்களாக சிறைப்பட்டு இருந்திருக்க வேண்டும் என்பதை சற்று கற்பனை செய்து பாருங்களேன். அவர் சிறைச்சாலையில் சங்கிலியால் கட்டப்படுவதற்கு முன்பு வீட்டுக்காவலில் இருந்தபோதும் நற்செய்தி பணியின் கதவுகள் திறந்தே இருந்தது. பிலிப்பியர் 1:12-14 வாசிக்கிறேன், கவனியுங்கள். சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்றும் யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயம் இல்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். இந்த வசனங்களின்படி சிலுவையில் அறையப்பட்டு உயிரோடு எழுந்த கிறிஸ்துவின் நற்செய்தியானது ரோம அதிகாரிகளின் குடும்பத்தினருக்கும் எட்டியது. ஆகவேதான் பவுல் நற்செய்தி பணிக்கு திறந்திருக்கும் அனுகூலமான கதவை குறித்து பேசுகிறார். மக்கள் ஜெபிக்கும்போது மகிமையான தேவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். தம்முடைய மக்கள் ஜெபிக்கும்போது தேவன் சும்மா இருப்பதில்லை, நிச்சயம் பதில் கொடுக்கத்தான் செய்வார். இல்லாவிட்டால் பவுல் திருச்சபைகளுக்கு எழுதிய ஒவ்வொரு கடிதத்திலும் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருப்பாரா? சொல்லியிருக்க மாட்டார் அல்லவா? இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரனே, சகோதரியே, நமக்கும் பெரிய பொறுப்பு ஒன்று இருக்கிறது. நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் மத்தியில் நற்செய்தி அறிவிக்கப்பட திறந்த வாசல் கிட்டும்படியாக நாம் தேவனிடத்தில் மன்றாட வேண்டும். கொலோசியர் 4:3-4 வசனங்களில் பவுல் விடுக்கும் இரண்டாவது வேண்டுகோளை நாம் காண முடியும். அது என்னவென்றால், சத்தியமானது சொல்லப்பட வேண்டிய பிரகாரம் சொல்லப்பட வேண்டும், அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று பவுல் கூறுகிறார். நாம் 3 வசனத்தை கவனிப்போமானால் அங்கே பவுல் ஒரு ரகசியத்தை பற்றி பேசுகிறார். அவர் கூறும் அந்த ரகசியமானது ஒரு காலகட்டத்தில் மறைக்கப்பட்டிருந்தது, இப்பொழுது அது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. பவுல் கூறும் அந்த ரகசியத்தில் அநேக காரியங்கள் இடம்பெற்றுள்ளன. அவற்றின் பிரதானமானவைகள் இரண்டு உள்ளது. முதலாவது காரியம் ரட்சிப்பு ஒரு பரிசாகும், அதாவது கிறிஸ்துவின் சிலுவை மரணம் அவரது உயிர்த்தெழுதல் ஆகியவற்றின் மூலமாகவே தேவனின் ரட்சிப்பு அனைத்து மக்களுக்கும் கிடைத்தது. அதில் எந்த ஒரு பட்சபாதமும் வேறுபாடும் இல்லை. இந்த ரட்சிப்பின் மூலமாகவே அனைவரும் திருச்சபையாக கூடி வருகின்றனர். இந்த உண்மை பழைய ஏற்பாட்டு காலத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது, ஆனால் இப்பொழுதோ வெளிப்படுத்தப்பட்டுவிட்டது. இதையே பவுல் நமக்கு விளக்கி கூறுகிறார். தங்கள் வாழ்வில் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்துவின் சரீரமாக கூடி வருகிறார்கள். நாம் பார்த்த வசனங்களில் பவுல் கூறும் இரண்டாவது ரகசியத்தையும் சற்று அறிந்து கொள்வோம். தேவன் பரலோகத்தில் மட்டும் இருக்கிறவர் அல்ல, நீங்களும் நானும். அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நம் வாழ்வில் வந்து வாசம் பண்ணுகிறார். அவர் வாசம் பண்ணுவதின் நிமித்தம் மட்டில்லாத மகிழ்ச்சி, தன்னம்பிக்கை நமக்கு கிடைக்கிறது. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையின் மூலமாக நம்மால் முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியாத தேவன் நம் இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார். இது ஒரு சமயத்தில் ரகசியமாக இருக்கிறது, இப்பொழுதோ வெட்ட வெளிச்ச உண்மையாக இருக்கிறது. இந்த செய்தி எட்டப்படாதவர்களுக்கு எட்டப்பட வேண்டும் என்பது பவுலின் விருப்பமாக இருந்தது. இதை நாம் கொலோசியர் 4:3-4 வசனங்களில் காணலாம். அந்த வசனங்களை வாசிக்கிறேன். கிறிஸ்துவினுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். இந்த ரகசியத்தை பற்றி பேசின பவுல் அந்த ரகசியம் சொல்லப்பட வேண்டிய பிரகாரம் சொல்லப்பட ஜபம் தேவை என்பதை நமக்கு கூறுகிறார். சார்லஸ் ஸ்டான்லி என்ற தேவ ஊழியர் இதை குறித்து என்ன சொல்கிறார் என்றால், நான் செய்தியை ஆயத்தம் செய்யும்போது, தேவனே, நான் எதை மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமோ அதை முதலாவதாக நான் தெளிவாக புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். மேலும் நான் புரிந்து கொண்ட அறிந்து கொண்ட சத்தியங்களான பாவம், அதை பற்றின விளைவுகளையும், தேவனின் நிபந்தனையற்ற அன்பையும், தேவனின் இரட்சிப்பையும் ஆரம்ப நிலை பள்ளிக்கு செல்லும் குழந்தை கூட புரிந்து கொள்ளும் அளவிற்கு நான் கற்றுக் கொடுக்க எனக்கு உதவி செய்யும். மேலும் சத்தியங்களை சிறிய பிள்ளைகளுக்கு மிகவும் தெளிவாக கற்றுக் கொடுக்க எனக்கு போதியும் என்று ஜெபிப்பதுண்டாம். ஆம், நம் பிள்ளைகளுக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கும் சத்தியங்கள் நிச்சயம் பெரியவர்களிடம் சென்றடையும். ஆகவே சத்தியமானது சொல்லப்பட வேண்டிய முறையில் அறிவிக்கப்படவும் அதை கேட்கும் தருணத்தை அனைவரும் பெற்று புரிந்து கொள்ளவும் ஜெப ஒத்தாசை மிகவும் தேவை. எனக்கு அன்பான நண்பனே, சகோதரியே, நீங்கள் என்றாவது உங்கள் திருச்சபையின் போதகர் தேவனால் ஆயத்தம் பண்ணப்படவும் வேத சத்தியத்தை சபை மக்கள் விளங்கிக் கொள்ளும் அளவிற்கு சபை போதகர்கள் எடுத்துக் கூறவும் அவர்களுக்காக என்றாவது ஜெபித்ததுண்டா? உங்கள் சபை போதகருக்காக ஜெபிக்காமல் அவரின் போதனையின் மூலமாக தேவன் உங்களோடு பேச வேண்டும் என்று நீங்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும்? அநேகர் தங்கள் போதகர்களை ஜெபத்தில் எண்ணுவதே கிடையாது. இது மிகவும் வருந்த வேண்டிய ஒரு செயல். தேவனோடு நேரம் செலவிடாமல் எந்த ஒரு போதகரும் சத்தியத்தை எடுத்துக்கூற முடியாது. என்ன படிப்பு பட்டங்கள் இருந்தாலும் பேச்சு திறமை இருந்தாலும் தேவனின் பலனை பெறாமல் வேத சத்தியத்தை மக்களுக்கு தெளிவாக கூறுவது சாத்தியப்படாது. திருச்சபை மக்களின் ஜபமே திருச்சபையின் போதகருக்கும் இதுபோன்று வானொலி ஊழியங்களுக்கும் உயிரூட்டம் தருகிறது. திறந்த வாசல்களுக்கான வாய்ப்புகள் கிட்டும்படியாகவும் அனைத்து மக்களால் சத்தியம் எளிதாக புரிந்து கொள்ளும்படியாகவும் நீங்களும் நானும் தேவனிடம் போராடி ஜபிப்பதற்கு தெய்வீக கட்டளையை அவர்தாமே நமக்கு தந்திருக்கிறார். சத்தியத்தை புரிந்து கொள்வதும் தேவனுடன் போராடி ஜபிப்பதும் எளிதான காரியம் என்று எண்ணுகிறீர்களோ? இல்லை நண்பனே, திறந்த வாசல் ஏற்படவும் சத்தியமானது மிகவும் எளிய நடையிலும் புரிந்து கொள்ளும் வகையிலும் போதிக்கப்படவும் நாம் தேவனிடம் மன்றாடி ஜபிக்க வேண்டும். இந்த மேன்மையான நிகழ்வு நடைபெற உங்கள் முழங்கால்களை ஜீவனுள்ள தேவ சந்நிதியின் முன் முடக்குவீர்களா? ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த நாளின் செய்தியின் மூலம் நீர் எங்களை தொட்டதற்காக நன்றி. திறந்த வாசல் அடைபடும் முன் நற்செய்தி பணிக்காக ஜபிக்க எங்களை ஊக்கப்படுத்தும். ஜபத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். ஜபதீபம் ஏற்றப்படாத வீடுகளில் ஜபதொனிகள் எழும்பு செய்யும். எங்களை உம்முடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.
0: அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, ஜெபம் என்பது தேவனை ஆராதிக்கும் ஒரு செயல். ஜெபத்தின் மூலம் நாம் தேவன் பேரில் கொண்டிருக்கும் பக்தியையும் அவரை சார்ந்திருக்கும் தன்மையையும் அறிக்கை செய்கிறோம். தேவனை அறிவதும் அவரை ஆராதிப்பதும் ஒவ்வொரு விசுவாசியும் அனுபவிக்கும் இரு பெரும் சிலாக்கியங்களாக இருக்கின்றன. ஆகவே நாம் இடைவிடாது ஜெபிக்கும் வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இன்று கேட்ட செய்தியின் சவாலுக்கு இணங்க ஜெப வாழ்க்கைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். தேவனுடைய சித்தத்தை பரிபூர்ணமாக அறிந்து கொள்ள ஜெபத்திற்கும் வேத தியானத்திற்கும் அதிகமான நேரத்தை முதலீடு செய்யுங்கள். சங்கீதம் 19:7-11 வசனங்கள் நமக்கு ஞாபகப்படுத்துவதை வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமாயிருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு.
2: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க 0444-908-1231 கால் பண்ணுங்கள்.
3: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டு

எந்த சூழ்நிலையிலும் யாரும் ஒன்ன புரிந்து கொள்ளலானோ, மனுஷன் பார்க்கும் வண்ணமாக உன்னை பார்க்காமல் உன் உள்ளத்தை பார்த்து உன்னை யாரெல்லாம் ஏளனமா நினைச்சாங்களோ அவங்க முன்பாக உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்து உன் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தம் பண்ணுகிற தெய்வம் தானே. அவர் என் மெய்ப்பர் என்று சொல்றவங்க இருந்தா கையை தட்டும் போது சொல்லுங்க, கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் சாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தெய்வம், மரண பரியந்தம் என்னை நடத்துவார். ஒரே ஒரு பக்கத்துல ஒரு கையை பிடிச்சு, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவன். நல்லா சொல்லுங்க, என்னுடைய தேவன் என்னையும் கைவிட மாட்டார், உன்னையும் கைவிட மாட்டார். கையை தட்டி ஒராமேன்னு சொல்லிடுங்க. பார்க்கலாம் சொந்த

சகோதரி அருந்தா சகோதரி சகோதரனா சகோதரன் உடைந்த உள்ளங்கள் எல்லாம் இப்ப தேற்றப்படுகிறது. Put your hand on somebody's shoulder. யாரா ஒரு தோல் மேல பாசத்தோடு கையை போட்டு சொல்லுங்க, நீ கலங்காத திகையாத, கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். ஏ எவ்வளவு பேர் உன்னை என்னென்னமோ பண்ணாங்கல்ல, இன்னைக்கு நீ நிக்கிறல, இன்னைக்கு ஜெயிக்கிறல, கர்த்தருடைய கரம் உன்னை தாங்கும்னு சொல்றவங்க கையை தட்டும் போது சத்தத்தை உயர்த்தி இயேசுவேன்னு சொல்லிடுங்க பாக்கலாம். One last time.

பழைய பாடல் நம்ம நிறைய பாடியிருக்கிறோம். சாரா நவரோஜி அம்மா அவர்கள் பாடின பாடல், உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி நான் யார பாடுவேன், இயேசையா உந்த அன்பு என் உள்ளம் பொங்குது, நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி செய்தீர், திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்து என்னை தாங்குகிறீர். சேர்ந்த நம்ம உற்சாகமா இதயபூர்வமாய் கரங்களை தட்டி அந்த பாடலை பாடுவோமா. தேங்க்யூ.

வலது கை எல்லாரும் மேல உயர்த்தணும். பழைய ஒரு பாடல் உங்களை பார்த்து சொல்லும் போது இந்த வார்த்தையே உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம். Let this song encourage you to take you to the destiny. நீ எவ்வளவு தூரம் போனாலும் உன்னை அவர் கைவிட மாட்டார். அந்த சங்கீதக்காரன் தாவீது சொன்னான், நான் வானத்தில் ஏறினால் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் கடையாந்திரங்களுக்கு போனா நீ அங்கேயும் இருக்கிறீர், நான் நரகத்திலேயே படுக்க போட்டாலும் நீர் அங்கேயும் என்னை தேடி வருகிறீர், உமக்கு மறைவாக நான் எங்க செல்வேன். இயேசு சொன்னார், நீயும் போக மனமாயிருந்தால் போ என்று சொன்ன போது பேதுரு சொன்னார், உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன், நித்திய ஜீவ மொழிகள் உம்மிடத்தில் மட்டும்தானே உண்டு, உம்மை விட்டு நான் எங்கே ஓடுவேன், உமோடு கூட இருப்பேன். வலது கை மேல உயர்த்தும் போது உங்களை பார்த்து பழைய

ஜீவனை உனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். உன் தாயின் கருவில் நீ உருவாக்கப்படும் போதே என் ஆண்டவர் உன்னை கண்டார், உன்னை தெரிந்து கொண்டார். இனி உன்னை விடமாட்டார். எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு சத்தம் கேட்கும், மகனேன்னு உன்னை கூப்பிடுவார். உன்னை கொண்டு போய் நிற்க வேண்டிய கரையில் உன்னை நிற்க செய்து அழகு பார்க்கிற வரைக்கும் உலகம் மாமிசம் பிசாசி எதுவும் அவர் அன்பை விட்டு உன்னை பிரிக்க முடியாது. அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். உன்னை தேடி வந்து உன்னை சந்திப்பார். கரங்களை தட்டி அந்த பழைய பாடல் ஒரு அடியை பாடுவோமா? ஆமென்.

கரங்களை தட்டின ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்வோமா? இயேசுவே, மூன்று முறை சத்தமா சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே, say it loud, Jesus, hallelujah. எத்தனை பேருக்கு தெரியும், என் வேதம் என் இயேசுவை மிக அழகாய் வர்ணிக்கிறேன். அவரை போல அழகுள்ளவர் யாருமே இல்லை. அவர் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம், அவர் சாரோனின் ரோஜா, அவர் பதினாயிரங்களில் சிறந்தவர், அவர் வெண்மையும் சிகப்புமானவர், அவர் அழகும் சௌந்தர்யம் உள்ளவர். அவருக்கு நிகராக இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. எத்தனை பேர் என்று ஆராதனை வேளையில் சொல்ல முடியும், நான் யாரை விட்டு கொடுத்தாலும் என் இயேசு விட்டு கொடுக்க மாட்டேன், அப்படி சொல்றாங்களா? கையை தட்டி பலத்தாமே சொல்லுங்க, இயேசுவே

நாமே அவரும் முழந்தற்படித்து காலை வேளையில் அப்பாவுடைய திருமுகத்தை நோக்கி பார்த்தவர்களாக இதுவரைக்கும் நம்மை நடத்தினவர், இதுவரைக்கும் நம்மை சேதமில்லாமல் பாதுகாத்தவர், கண்ணின் கருவழியை போல ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற அன்பு தெய்வத்தை பார்த்து

அப்பா, நாங்க கலங்கி நிற்கும் வேளையில் எங்களை கைவிடாமல் காக்கும் பரம தகப்பனே, நீங்க மாத்திரம் எங்க வாழ்க்கையில போதும் அப்பா. எத்தனை மலை போன்ற பிரச்சனைகள் எங்களை சூழ்ந்து வந்தாலும் உம்முடைய பிரசன்னத்தினால் அவை எல்லாமே பனி போல உருகிவிடுமே. கண்மணி போல எங்களை பாதுகாக்கிறவர் எங்க தெய்வம். தூங்காமலும் உறங்காமலும் எங்களை பாதுகாக்கிறீர் அப்பா. ராஜாவே, நாங்க விழித்திருக்கும் போது எங்க வாழ்க்கையில நீங்க செய்த அற்புத அதிசயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், நாங்களே விழிப்பாயிராமல் இருந்த நேரத்தில் எங்களை காத்த தருணங்கள் எத்தனை எத்தனை அப்பா. உங்க அன்பு மாறாதது. உள்ளங்கையில் எங்களை பொறித்து இதுவரைக்கும் நடத்துகிறீரே. காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு மக்கள் வாழ்க்கையில் மகிமையான கிரியைகளை செய்யுங்க. எங்களை காத்த தெய்வம், எங்களை காக்கிற அப்பா, எங்களை காக்கிற அப்பா, எங்களோடு இருக்கிற அப்பா, இருந்து நடத்துகிறவர், போதிக்கிறவர், எங்க மீது கரிசனையா இருக்கிறவர், தொடர்ந்து நடத்துங்கப்பா. இந்த நாள் முழுவதும் எங்க வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதால் எல்லா துதிகன மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான காலை வேளையிலும் இந்த காணொளி வாயிலாக உங்கள் யாவரையும் காண்பதில் ஆண்டவருக்குள் அதிக மகிழ்ச்சி. நாம் இருந்த வண்ணமாக ஒரு வசனத்தை வாசித்து தொடர்ந்து அப்பாவை நாம் பாடி மகிமைப்படுத்த போகிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 54 அதில் இருக்கிற 14 வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து படித்து அதன் பின்பாக தொடர்ந்து அப்பாவை நாம் பாடி கொண்டாட போகிறோம். ஐசாயா சாப்டர் 54:14 சேர்ந்து படிக்கலாமா? திருப்பிட்டீங்களா பைபிள? நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஹல்லேலூயா. In righteousness you shall be established, you shall be far from oppression, for you shall not fear and from terror, for it shall not come near you. ஹல்லேலூயா. எவ்வளவு பலன் தரக்கூடிய வசனம் பாருங்களேன். நீதியினால் ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளே ஸ்திரப்பட்டிருக்கிற வாழ்க்கையை அவரே நமக்கு தருகிறார். கொடுமைக்கு உங்களையும் என்னையும் தூரமாக்குகிறார். பயமில்லாத ஒரு வாழ்வு, திகிலுக்கு தூரமாய் இருக்க ஒவ்வொரு நாளும் அனுகிரகம் செய்கிறாரே, அது உன்னை அணுகுவதில்லை. ஒரு நாளும் வாதை கூடாரத்தை அணுகாமல், பொல்லாப்பு உறைவிடம் நெருங்காமல், திகில் பயம் எல்லாவற்றிற்கும் நீங்களாக்கி உங்களையும் என்னையும் மீட்பதற்காகவே கல்வாரி சிலுவையில் அந்த கேடு அடைந்தாரே. பயமே இல்லாத அளவுக்கு ஒரு ஜெயத்தை உங்களுக்கு எனக்கும் கட்டளையிடுகிறவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ரிச்சர்ட் உம்ரான் வாழ்க்கையில் எத்தனையோ தேவனுக்காக வைராக்கியமாய் நின்றதுனால கொடுமையின் பாதை. ஒரு நாள் அவரை ஜெயிலில் அப்படியே பிடிச்சிக்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த வண்டியில் ஏற்றிட்டு போகிறாங்க. போன உடனே சரியான ஆட்டி, கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் நின்றதால் சரியான ஆட்டி வண்டியில் போய்கிட்டே இருக்காங்க. அப்போ கேட்குறாராம், இன்றைக்கி என்ன நாள், என்ன டேட்டு அப்படின்னு கேட்ட உடனே February 29 அப்படின்றாங்களாம். அப்போ சொன்னாராம், ஏன் ஆண்டவர் லீப் ஆண்டுக்கும் பயப்படாதேன்னு சொல்லியிருக்கிறார். 366 நேரம் பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு பைபிளில் எழுதியிருக்கு. மொத்தமே 365 நாள் தான் ஒரு வருஷத்துக்கு. லீப் இயரையும் சேர்த்து 366 நாட்கள் பயப்படாதேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த நாளுக்கும் பயப்படாதேன்னு சொல்லிட்டார் அப்படின்னோடனே எல்லாம் அந்த காவலர்கள் எல்லாம் பார்த்து சிரித்து,
ரொம்ப அடித்ததுனால புத்தி இவனுக்கு பேதலிச்சு போயிருச்சோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் மீது வைராக்கியமாக இருந்ததுனால எந்த சிறைச்சாலையில் அடைத்தார்களோ ரிச்சர்ட் உம்ரானு, அதே சிறைச்சாலையில் ஆண்டவர் பல ஆண்டுகள் கழித்து பைபிளை அடுக்கி வச்சு அவர் எந்தெந்த இடத்துலலாம் ஜபித்தாரோ அந்த இடத்துலேருந்து மகத்தான கிரியைகளை தேவன் செய்தார். அந்த தெய்வம் உங்களையும் என்னையும் கொடுமைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். அப்பாவை பார்த்து, மலைகள் விலகினாலும்

0: உங்க கிருபை விலகாதையா.
1: ஒரு நாளும் அவருடைய கிருபை உங்களையும் என்னையும் விட்டு விலகாது. மகிழ்ச்சியாக பாடப்போகிறோம்.

இந்த இன்ப சமூகத்தில் ஒரு ஜெபக்குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். சகோதரி ஸ்டெஃபிக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கடந்த நாட்களில் ஒரு விபத்தில் அவங்களுக்கு தலையில் ஒரு மண்டையில் காயம் ஏற்பட்டு 15 தையல் போடப்பட்டு இன்னைக்கு அவங்க எம்ஆர்ஐ ஸ்கேனுக்காக அழைத்து செல்லவிருக்கிறார்கள். இதுவரைக்கும் ஜீவனை கொடுத்த அப்பாவுக்கு நாம் நன்றி சொல்வோம். ராஜாவே, இந்த நாட்களிலும் உம்முடைய அன்பு பிள்ளைகளோடு இருந்து நடத்துகிற தெய்வம், இனிமேலும் நடத்துவீர். இந்த நாள் ஸ்கேன் ரிப்போர்ட்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையால் சுகம், வல்லமையால் சுகம், தழும்பால் சுகம், தயவால் சுகத்தை தந்து ஆண்டவரே அற்புதங்களாக அடையாளங்களாக அப்பா நீர் விளங்க செய்ய போகிற ஈவுக்காக நன்றி அப்பா. டாக்டர்ஸ் கண்கள தய கிடைக்க செய்ய போகிற தயவுக்காக 1000 கோடி நன்றிகள். இதுவரைக்கும் எங்க ஜபத்தை தள்ளாமலும் உம்முடைய கிருபையை எங்களை விட்டு விலக்காமலும் இருந்த உமக்கு 1000 கோடி நன்றிகள்.

ராஜா, ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுகிறீர். இந்த நாளிலும் உம்முடைய தேவதாசர் வழியாக தொடர்ந்து மகிமை அடைய போகிறீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் அமர்ந்து கொண்டு அப்பா.

0: Jesus, Jesus, Jesus. Thank you, Father. Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கூட தொய்வே இல்லாமல் நம்மளை நடத்துகிற தேவ ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்,
1: ஆமென்.
0: ஸோ இந்த நாட்களில் நாம் நமக்குள்ளே கர்த்தரோடு நாம் இசைந்திருக்க வேண்டியதனுடைய அவசியத்தை குறித்தோம். அப்படி இசைந்திருக்கிறது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பெரியவருடைய அசைவுகளை குறித்தோம். நாம் நேற்று தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். ஆமென்,
1: ஆமென்.
0: ஜீசஸுடைய மனுஷனுடைய வெற்றி ரகசியமே அவரும் பிதாவும் ஒன்றாக இருந்தது தான்.
1: எஸ்,
0: அருமையாக அதை டிக்ளேர் பண்ணுற ஆண்டவர் யோவான் 10:30 நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். ஐ அண்ட் த ஃபாதர் ஒன் ஹார்ட் அண்ட் மைண்ட். ஒரே இருதயமும் ஒரே சிந்தனையும். பாப்பனுடைய சிந்தனை தான் என்னுடைய சிந்தனை, பிதாவினுடைய இருதயம் தான் என்னுடைய இருதயம். அந்த மாதிரி ஒரு ஒரு ஒன்னெஸ். ஆமென்,
1: ஆமென்.
0: தேவனோடும் நமக்குள்ளே ஒரு மனுஷனுக்குள்ளே அந்த ஒரு மனம்தான் சத்ருவால் எதிர்த்து நிற்க முடியாத ஒரு உன்னதமான ஒரு நிலை அது. அதனால தான் தேவனோடு நாம் ஒருமனப்பட்டு அவரோடு ஒரே ஆவியாக இருக்கிறத அவன் என்ன செய்கிறது இல்லை, விரும்புகிறதே
1: இல்லை,
0: விரும்புறது இல்லை. ஸோ இந்த காரியங்களை குறித்து நேற்று நாம் தியானித்தோம். அதில் பாத்திரம் வெறுமையாக இருக்கிறப்போ அங்கே தான் என்ன வருது, ஆத்திரம் வருது. ஆனால் பாத்திரம் நிறைவாக இருக்கிறப்ப அங்கே ஸ்தோத்திரம் வருது. சீமை தூஷித்த பொழுது தாவிதுக்குள்ள எந்த ஆத்திரமும் வரலைன்னா அந்த பாத்திரம் நிரம்பி இருந்துச்சு.
1: ஆமென்.
0: ஆனால் அபிஷாய் அவனுக்கு என்ன வந்துருச்சு, ஆத்திரம் வந்துருச்சு. காரணம் என்னென்னா அவனுக்குள்ள அந்தளவு நிறைவு
1: இல்லை.
0: இல்லை, இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை குறித்து நம்ம ஆண்டவரை நம்முடைய லைஃப்பில் டிரைவர் சீட்டில் வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் எனி திங் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல் வில் நெவர் பி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற காரியத்தை குறித்து நாம் தியானித்தோம். ஆமேன்,
1: ஆமேன்.
0: ஸோ இன்றைக்கி நாம் அந்த கர்த்தரோட அந்த இசைந்திருக்கிற அந்த அனுபவத்தில் நேற்று விட்ட இடத்துலேருந்து நான் மறுபடியுமாக தொடரணும்னு சொல்லி விரும்புகிறேன். அந்த 2 சாமுவேலின் புஸ்தகம் தேங்க்யூ அப்பா. அந்த 16வது அதிகாரத்தில் சீமையை தூஷிக்கிறான். கொடிய தூஷணங்களால் என்ன செய்கிறான்,
1: தூஷிக்கிறான்.
0: ஆனால் தாவீது பதிலுக்கு பதில் ஏதாவது செய்யணுங்கிற ஒரு ஆத்திரம் என்ன செய்யலை, வரலை. அந்த சாப்டர் வந்து 2 சாமுவேல் 16 நாம் வாசித்து பார்த்தோன்னா ஒரு பக்கம் சீபா அவனோட கேரக்டர் என்னன்னு தெரியுது. மேய்போசேத்தை பார்த்து கொள்ளும்படி தாவிதனால் நியமிக்கப்பட்ட சவுல் வீட்டு வேலைக்காரன் சீபா, அவன் அவனோட ட்ரூ கலர் என்னங்கிறத என்ன செய்கிறான், வெளிப்படுத்துகிறான். இந்த பக்கம் பார்த்தா சீமை அவன் ஒரு பக்கம் என்ன செய்கிறான், எழும்புறான். அந்த பக்கம் பார்த்தா அப்சலோம் கூட ஒரு கூட்டம் என்ன செய்யுது, சாயுது. அப்போ ஒரு வேர்ட் நான் வாசித்தேன், சர்க்கம்ஸ்டான்சஸ் ரிவீல்ஸ் யுவர் கேரக்டர் அண்ட் கேரக்டர் ரிவீல்ஸ் யூ த ரியல் யூ.
1: எஸ்,
0: சூழ்நிலைகள் தான் ஒரு மனுஷனுடைய குணத்தை என்ன செய்கிறது, வெளிப்படுத்துகிறது. அந்த மாதிரியான சூழ்நிலையில் வெளிப்படுகிற குணம்தான் அந்த மனுஷன் யாருங்கிறத வெளிப்படுத்துது.
1: எஸ்,
0: சூழ்நிலை சர்க்கம்ஸ்டான்சஸ் ரிவீல்ஸ் யுவர் கேரக்டர். சூழ்நிலை உன் குணத்தை வெளிப்படுத்துது. அப்போ குணம் எதை வெளிப்படுத்துது, கேரக்டர் ரிவீல்ஸ் யூ த ரியல் யூ.
1: எஸ்,
0: உண்மையான
1: அந்த நீயை,
0: அந்த நீயை நமக்கு அடையாளம் காட்டுவது நம்முடைய குணம்.
1: ஆமென்.
0: நம்முடைய குணத்தை நமக்கு அடையாளம் காட்டுவது சூழ்நிலை. ஓகே,
1: எஸ்.
0: இதை மனசில் வச்சு இந்த 2 சாமுவேல் 16 அந்த அப்சலோம் நிமித்தமாக தாவீதுக்கு உண்டான அந்த நெருக்கடியில் யாராருடைய குணாதிசயம் எப்படிலாம் வெளிப்பட்டது, பர்சிலான்னா யாரு, ஈத்தாய், இந்த மாதிரி அற்புதமான அகிதோப்பில் எப்படி என்ன செஞ்சான்,
1: அப்சலோம் பக்கம்
0: சாஞ்சான், இந்த மாதிரி நிறைய பேருடைய உண்மையான கேரக்டர் அந்த சூழ்நிலையில தான் என்ன செஞ்சு
1: வெளிப்பட்டது.
0: அந்த குணம்தான் யார் யாரு என்னென்ன மாதிரியான வெரைட்டி தன்னை சுத்தி இருந்தாங்க அப்படிங்கிறத தாவீது கண்டுகொள்ள உதவியா இருந்தது. ஆமென்,
1: ஆமென்.
0: சொல்லுவாங்க, சூழ்நிலை எந்த மனுஷனையும் குள்ளையும் அவனுடைய குணத்தை உருவாக்குவதில்லை, அந்த சூழ்நிலை அவனுடைய குணத்தை வெளிப்படுத்துது. சூழ்நிலை யாருடைய குணத்தை என்ன செய்கிறது இல்லை, உருவாக்குறது இல்லை, ஆனால் சூழ்நிலையில் தான் கேரக்டரே வெளியே வருது.
1: எஸ்.
0: பேதுரு நினச்சிக்கிட்டு இருந்த
1: பேதுரு அல்ல
0: அந்த மெய்ப்பனை வெட்டுவேன் மந்தை நாடுகள் சிதறடிக்கப்படும் அப்படிங்கிற அந்த சூழ்நிலை வந்த உடனே அந்த கேரக்டர் என்ன செஞ்சிருச்சு, வெளியில் வந்துருச்சு. பேதுரு அதிர்ந்து போன, இது இப்படி ஒரு குணம் எனக்குள்ள இருக்குன்றது எனக்கு இதுவரைக்கும்
1: தெரியாமலே
0: போச்சு. சில சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் வர்றதே எதுக்குன்னா, இப்படி ஒரு புத்தி உனக்கு இருக்குன்றத நமக்கு சொல்றதுக்காக.
1: ஆமென்.
0: ரொம்ப நல்ல மனுஷன் மாதிரி என்ன செஞ்சிட்டு இருக்க, நீ உன்னைய
1: காண்பித்து கொண்டிருக்க,
0: நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா உண்மையிலேயே நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற நீ இல்லைங்கிறத உனக்கு சொல்றதுக்கு தான் இந்த சூழ்நிலை என்ன செஞ்சிருக்கு,
1: வந்திருக்குன்னு.
0: நம்ம வாழ்க்கையில கடந்து வந்த சூழ்நிலை நாம யாருங்கிறத நமக்கு காண்பிச்சு கொடுத்துட்டு போயிருது. ஒரு விஷயம், ஒரு யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு ஒரு நல்ல குணம் நற்குணம் இல்லையேன்னு சொல்லி நினைச்சு நாம யாரும் கவலைப்படவே கூடாது. இனிப்பா இருக்குல்ல இந்த செய்தி உங்களுக்கு. நமக்கு ஒரு நற்குணம், எனக்கு ஒரு நல்ல குணம் இல்லையே அப்படிங்கிறத நினைச்சு நாம யாரும் கவலையே படக்கூடாது. ஏன் சொல்றேன்னா, எந்த மனுஷன்ட்டையும் நல்ல குணம் இல்லை.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா. எந்த மனுஷன்ட்டையும்
1: நல்ல குணம் இல்லவே இல்லை.
0: ரோமர் 3வது அதிகாரத்தில் பவுல் சில வசனங்களை, பழைய ஏற்பாட்டு வசனங்களை எடுத்து எழுதுறாரு பாருங்க. 10 வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டில் உள்ள காரியங்களை எடுத்து, ரோமர் 3வது அதிகாரத்தில் 10
1: அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை,
0: ஒருவனாகிலும் இல்லை,
1: உணர்வுள்ளவன் இல்லை,
0: இல்லை,
1: தேவனை தேடுகிறவன் இல்லை,
0: இல்லை,
1: எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை,
0: ஒருவனாகிலும்
1: இல்லை,
0: அவர்கள் தொண்டை
1: திறக்கப்பட்ட பிரேத குழி,
0: தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள்,
1: அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது,
0: அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது,
1: அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்துவதற்கு தீவிரிக்கிறது, நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது, சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறதே.
0: அப்ப மனுஷன் யாருக்குள்ளையும் ஏன் இந்த காரியம் இல்லை இல்லை இல்லை இல்லைன்னு இருக்குன்னா, அவனுக்கு தெய்வ பயம் இல்லைங்கிறதுனா. ஏன் இத்தனை இல்லை, அவனுக்கு தெய்வ பயம்
1: இல்லை
0: இல்லை என்பதா இத்தனை இல்லை. அப்ப தெய்வ பயம் இருந்திருந்தா இந்த இல்லை
1: இல்லை
0: என் வாழ்க்கையில இல்லை,
1: இந்த இல்லை இல்லை,
0: இந்த இல்லை என் வாழ்க்கையில்
1: இல்லை
0: இல்லை. அப்ப இந்த எல்லா காரியமும், இந்த இதுல இருக்கிற நல்ல காரியம் ஏன் எனக்குள்ள இல்லை அப்படின்னா, எனக்குள்ள தெய்வ பயம்
1: இல்லை
0: இல்லை.
1: 6 இல்லைன்னு போட்டிருக்கு.
0: இந்த ஆறு இல்லைக்கு எங்க இருந்துடா வருது அப்படின்னு பார்த்தா, தெய்வ பயம் இல்லைன்னா இந்த எல்லா இல்லையும் நம்ம வாழ்க்கையில இருக்கும்.
1: எஸ்,
0: இப்போ இந்த எல்லா இல்லையும் அடிச்சு ஒழிச்சு கட்டணும்னா நமக்கு என்ன பயம் வரணும்?
1: தெய்வ பயம்.
0: தேவனோடு நமக்குள்ள ஒரு ஐக்கியம், ஒரு இணைப்பு, அதுல நம்ம நிலை கொண்டு இருக்கிற பொழுதுதான் இதை நாம ஒழிச்சு கட்ட முடியும்.
1: ஆமென்.
0: இப்ப நற்குணம் என்பது நாம தேவனோடு இசைந்து இருக்கும் பொழுது நமக்குள்ளிருந்து வெளிப்படுகிற ஒரு காரியம் அது. ஆவியின் கனிங்கிறது கர்த்தரோடு இசைந்து இருக்கிற மனுஷன் அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறான். ஆமென்.
1: ஆமென்.
0: அப்படி ஒரே ஆவியா இருக்கிறப்ப நமக்குள்ள வர்றது எல்லாமே ஆவியின் கனி.
1: எஸ்.
0: அப்ப நற்குணம் என்பது நாம் அவரோடு உறவாடி அவரோடு ஒன்றாகி அவரோடு இசைந்திருக்கிற அந்த நிலைமையில் நமக்குள்ளிருந்து வெளிப்படுகிற ஒரு தெய்வீக கிரியைகள். ஆமேன்.
1: ஆமேன்.
0: எந்த அளவு நாம் அவரோட இந்த நாளில் இசைந்திருக்கிறோமோ அந்த அளவு தான் நீங்களும் நானும் நற்குணசாலிகளாக இருக்க முடியும். அப்போ அடுத்த கேள்வி நம்ம மனசில் வருது. அப்போ உலகத்துல எல்லாம் சில மனுஷங்கள்கிட்ட பார்க்குறோம், அவங்கெல்லாம் ரொம்ப நல்ல மனுஷனாக தான் என்ன செய்கிறான்
1: இருக்கிறாங்க
0: அப்படின்னு. இங்கே ஒரு வித்தியாசம் இருக்கு. தங்களுடைய மனச்சாட்சியின்படி வாழ்கிற நல்லவர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. எதன்படி?
1: மனசாட்சியின்படி.
0: இந்த மனசாட்சியின்படி வாழ்கிற நல்லவனுடைய நிலைமை என்னன்னா, அவன் நல்லவனுக்கு தான் நல்லவன். ஓகே. அப்ப கெட்டவனுக்கு?
1: கெட்டவன்.
0: கெட்டவன். ரோமர்ல பவுல் அருமை எழுதிட்டார், 2:15 ரோமர் 2 நேரம் திருப்புங்க.
1: அவர்களுடைய மனசாட்சியும்
0: 14 வாசிப்போம்.
1: அன்றியும் நியாய பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாய பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாய பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாய பிரமாணமாய் இருக்கிறார்கள்.
0: தங்களுக்கு தாங்களே நியாய பிரமாணமாய் இருக்கிறார்கள். இந்த இடத்துல அவர் சொல்றது மாரலிஸ்ட். மாரலிஸ்ட்னா என்னது? சன்மார்க்கன் அப்படி சொல்லலாம். ஓகே. மேல 13 நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக, நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள்னா ரிலிஜியனிஸ்ட், அவங்க மதவாதிகள். மேல மதவாதிகளை குறித்து பேசுறாரு. அதுக்கு பிறகு 14 இந்த மாரலிஸ்ட் இவன்லாம் யாரு? சன்மார்க்கன். இவனுக்கு நியாயப்பிரமாணம் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனா தன்னுடைய சுபாவத்தின்படி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அது? 15
1: அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சி எடுக்கிறதினாலும்,
0: குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதினாலும்,
1: நியாய பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள்.
0: சோ மாரலிஸ்ட்லாம் யாரு? சன்மார்க்கன்லாம் யாரு? தன்னுடைய மனசாட்சியின்படி.
1: எஸ்.
0: அவன் மனசுல குற்றம் உண்டு குற்றமில்லை என்கிற ஒரு சாட்சி இருக்கிறதுனால அவன் தனக்கு தெரிஞ்ச அளவு, அவன் மனசு அவனை குறித்து அவனிடத்துல கொடுக்கிற சாட்சிக்கு ஏற்றபடி அவன் ஒழுக்கமாக வாழ்கிறான்.
1: எஸ்.
0: ஓகே. இது ஒரு அனுபவம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள வர்றப்ப இந்த ஸ்டாண்டர்ட் எப்படி கொஞ்சம் ஹையாக மாறுது அப்படின்னா, இங்கே நம்முடைய மனசு கொடுக்கிற சாட்சியின்படி மட்டும் இல்லை, நம்முடைய இருதயத்தில் தேவன் கொடுக்கிற சாட்சி ஒன்று உண்டு. ஆமென்.
1: ஆமென்.
0: முன்னாடி நம்மெல்லாம் ஒழுக்க சீலர்களாக நம்மளால் முடிஞ்ச அளவு வாழ்ந்தோம் பாருங்க. அப்பெல்லாம் நமக்குள்ள காணப்பட்டது என்னது? மனச்சாட்சி. நம்முடைய வழக்க சொல்லல எப்படி இருக்குன்னா, இவ்வாறு என் மனசை தொட்டு சொல்கிறேன், என் மனச்சாட்சி இப்படி நான் நடந்துக்கிட்டேன், என் மனச்சாட்சிக்கு விரோதமாக நான் எந்த ஒரு செயலை என்ன
1: செய்யலை.
0: அப்போ எதுக்கு எடுத்தாலும் நாம் எந்த சாட்சியை கூப்பிடுவோம்?
1: மனசாட்சி.
0: மனசாட்சி. மனசாட்சி. என் மனசாட்சியின்படி என் மனசறிய. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்னாடி அந்த மனசாட்சியோட இன்னொரு சாட்சி வந்து இணைஞ்சிருச்சு. அது என்னது? அந்த மனசுல முன்னாடி மனச்சாட்சி இருந்துச்சு, இப்போ அந்த மனச்சாட்சியோட சேர்ந்து தேவனும் சாட்சி கொடுக்கிற.
1: ஆமென்.
0: இப்ப மனசுக்குள்ள ரெண்டு சாட்சி வந்துருச்சு, ஒரு சாட்சி என்னுடையது, இன்னொரு சாட்சி
1: தேவனுடையது.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: ரோமர் 8:16 பவுல் சொல்றாரு பாருங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட
1: சாட்சி கொடுக்கிறார்,
0: சாட்சி கொடுக்கிறார்.
1: ஹல்லேலூயா.
0: இப்ப நம்மளோட சேர்ந்து இன்னொரு
1: சாட்சி.
0: என் மனசாட்சி மட்டும் இல்லப்பா, தேவனும் அது குறிச்சு என்ன செய்யறாரு,
1: சாட்சி கொடுக்கிறார்ப்பா.
0: பவுல் கூட தன்னுடைய நிருபங்கள்ல மறுபடியும் மறுபடியும் அதை வலியுறுத்துவார், தேவனே சாட்சி, நான் ஆராய்த்து வருகிறேன்,
1: தேவனே சாட்சி,
0: தேவனே சாட்சி.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப முன்னாடி நமக்கு வெறுமனே மனசாட்சி, நமக்கு தெரிஞ்ச அளவு உண்மையா இருந்தோம், நமக்கு தெரிஞ்ச அளவு ஒழுக்கமா இருந்தோம். ஓகே, இந்த மனசாட்சியின்படி வாழ்றவன் அவனுக்கு தெரிஞ்ச அளவு ஒழுக்கமா இருப்பான், அதுக்கு மேல ஒழுக்கமா இருக்க அவனுக்கு தெரியாது. ஆனா தேவன் சாட்சி கொடுக்கிறப்பதான் அந்த தேவனுடைய ஸ்டாண்டர்ட்,
1: ஆமென்,
0: தேவனுடைய தரம், தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய நெறிமுறைகள், இது எல்லாமே என்னுடைய மனசுல அந்த சத்தம் கேக்குது.
1: ஆமென்.
0: என் மனசாட்சியில இன்னொரு சாட்சி, அது தேவன் கொடுக்கிற சாட்சி, தேவ ஆவியானவர் கொடுக்கிற
1: சாட்சி.
0: இந்த சாட்சி வர்றப்பதான் துன்பப்படுத்திட்டானா அவனுக்காக ஜெபம் பண்ணு போ.
1: எஸ்,
0: உன்னை கன்னத்தில் அரைஞ்சிட்டானா மறுகணத்தையும் திருப்பி காட்டு போ. ஒரு மைல் தூரம் நடக்க பலவந்தம் பண்றானா,
1: 2 மைல் தூரம் அவனோடு நடந்து போ.
0: தூசிக்கிறானா
1: ஆசீர்வதி,
0: ஆசீர்வதி. உன்னை நேசிக்கிறவனே நீ நேசிச்சா நீ விசேஷமா செய்யறது என்னப்பா,
1: ஆயக்காரனும் அப்படித்தானப்பா செய்யறாங்க.
0: இதெல்லாம் என்ன, யாரோட சாட்சி இது? என் மனசாட்சி இல்லை, என் மனசாட்சிக்கு இப்படி எல்லாம் சாட்சி கொடுக்க என் மனசுக்கு தெரியாது. ஆனா இப்ப என் மனசுல கேட்கிற இந்த சாட்சி தேவன் கொடுக்கிற
1: சாட்சி.
0: எனக்கு என்டூரிங் வேர்ட் கமெண்ட்ரி நான் வாசிச்சிட்டு இருந்தப்போ அருமையா ஒரு வேர்ட் நான் வாசிச்சேன், We wouldn't know what a pure life was without God telling us. ஆண்டவர் நமக்கு சொல்லலைன்னா சுத்தமான வாழ்க்கை என்னங்கிறது நமக்கே என்ன செய்யாது,
1: தெரிஞ்சிருக்காது,
0: தெரிஞ்சிருக்காது. Certainly some aspects of a pure life are revealed in human conscience and known widely among humanity. உண்மையிலேயே மனுஷனுடைய மனச்சாட்சியில சில சுத்தமான வாழ்க்கையினுடைய காரியங்கள் வெளிப்படுத்தப்படுது, அது பரவலா நம்முடைய மனுக்குலத்தில் காணப்படுது. மனச்சாட்சியில வெளிப்படுத்தப்படுகிற அந்த சுத்தமான காரியங்களினுடைய அடிப்படையில் சுத்தமாக வாழ்கிற அந்த அனுபவம் மனுக்குலத்தில் பரவலாக என்ன செய்யுது, காணப்படுது. அதில் மறுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. யட், ஆனாலும் தேர் ஆர் அதர் அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த பியூர் லைஃப் தட் வில் லேர்ன் ஓன்லி ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட். இவ்வளவு காரியம் மனுக்குலத்தில் மனச்சாட்சியின்படி வாழ்கிற சுத்தமான அனுபவங்கள் இந்த சமுதாயத்தில் இருந்தாலும் இந்த சுத்தமான வாழ்க்கையினுடைய மற்ற காரியங்களை கர்த்தருடைய வார்த்தையை ஆராய்கிற பொழுது மாத்திரமே நம்மளால் அறிய முடியும்.
1: எஸ்,
0: வேர்ல்டு கொடுக்கிற சாட்சி வேற, வேர்ல்டு கொடுக்கிற சாட்சி
1: வேற,
0: வேற. நம்ம மாடர்ன் ட்ரெண்ட்ல சொல்ல போனா இது வேற
1: லெவல்,
0: லெவல். ஒரு மனுஷனுடைய மனசுல தேவன் சாட்சி கொடுக்கிற பொழுது, தேவனுடைய சத்தத்தை அவன் மனசு கேட்கிற பொழுது அவன் வேற லெவலுக்கு போயிடுறான். இந்த இறை வார்த்தை நிமித்தம் குத்தப்பட்ட இருதயத்துல கடுகளவுக்கு கூட உலக காரியங்களோட சமரசமே இல்லை.
1: ஆமென்.
0: கன்விக்ஷன் நமக்கு இல்லாததுனாலதான் நம்ம லைஃப்ல நிறைய காம்ப்ரமைஸ். ஹோலி கன்விக்ஷன், பரிசுத்த ஆவியானவருடைய அந்த கன்விக்ஷன், ஆவியானவரால் வார்த்தையால் குத்தப்படுகிற, இருதயத்தில் வார்த்தை குத்துகிற அந்த அனுபவம் இல்லாததுனால தான் உலகத்தோடு நமக்கு இவ்வளவு சமரசம். வசனத்தினால் குத்தப்படுகிற அனுபவம், அந்த தெய்வீக பரிசுத்த உணர்த்தப்படுகிற அனுபவம், எது சரி எது தவறு என்கிறத நமக்கு உணர்த்துகிற ஒரு உன்னத நிலை, அதுதான் கன்விக்ஷன் சொல்கிறோம். இட்ஸ் நாட் கண்டம்னேஷன். The Lord, our God, is a gentle God. He doesn't want to condemn us, but He wants to convict us.
1: Hallelujah.
0: Holy Ghost varrarnale anga enna irukum? Condemnation irukadu, conviction irukum.
1: Hallelujah. Hallelujah.
0: So and the conviction endala varudho? Conviction means namakkulla edhu sari edhu thavaru endra namakku unarthugira oru nelame. Vasanatha kekkira poludhu nammude irudhayathula kuttapadugira oru anubavam. Kuttapaduthala வசனம் என்ன? குற்றப்படுத்தல. டேய் நீ பாவி, நீ நீ நல்லாவே இருக்க மாட்டேன், உன்னை நான் சபிக்கிறேன் அப்படின்னு வசனம் சொல்லலை. என்ன பார்த்து பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு வருகிற பொழுது அவர் பாவத்தை கண்டித்து உணர்த்துவாராம்.
1: ஆமென்.
0: பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது அவர் முதலாவது பாவத்தை
1: கண்டித்து
0: உணர்த்துவார். நீதியை குறித்து, நீ வருகிற நியாய தீர்ப்பை குறித்து உங்களுக்கு என்ன செய்வார்? கண்டிச்சு
1: உணர்த்துவார்.
0: குற்றப்படுத்துவார் இல்லை, கண்டிச்சு
1: உணர்த்துவார்.
0: கண்டிச்சு உணர்த்துறதுனா கண்டிப்பு, எது தவறுங்கிறத கண்டிக்கிறாரு, உணர்த்துதல் எது சரிங்கிறத சொல்றாரு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இப்போ கன்விக்ஷன் இந்த மாதிரி நமக்குள்ள ஆப்ரேட் ஆகிற பொழுது, எது எது நான் செய்கிற தவறு என்பதை எனக்கு சொல்லி என்னை கண்டிச்சுட்டு, நான் செய்ய வேண்டியது எந்த எந்த சரியான காரியங்கிற உணர்வு எனக்கு அவர் அருளி செய்கிற பொழுது, அது என்னவா மாறிடுது? கன்விக்ஷன் ஆயிடுது. என் இருதயத்தில் வசனத்தினால என்ன செய்யப்பட்டுட்டேன்? குத்தப்பட்டுட்டேன்.
1: எஸ்
0: இப்படி குத்தப்பட்டுகிற இந்த அனுபவத்தில் தான் உலகத்தோட எனக்கு எந்த சமரசமாக போக முடியல.
1: எஸ்
0: கம்ப்ளீட்டாக டைல்யூட் ஆகிறத, பொல்யூட் ஆகிறத, கரப்ட் ஆகிறத, தீட்டுப்படுறத, கலப்பாகிறத, அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களோடு நான் சம்பந்தம் கலவுறத, ஐக்கியமாக இருக்கிறத, சமரசமா போறத நான் சுத்தமா விரும்பாம
1: போயிடுறேன்.
0: உலகத்தோட ஏன் சமரசமா போறான் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவருடைய கன்விக்ஷன் உள்ள என்னன்னா இல்ல. அந்த கன்விக்ஷனை குறிச்சு எபிரேயர் 4:12 அருமையா எழுதப்பட்டிருக்கு பாருங்களேன். தேவனுடைய வார்த்தை உள்ள வர்றப்ப உண்டாகிற கன்விக்ஷன் எப்படிப்பட்டது?
1: தேவனுடைய வார்த்தையானது
0: ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும்,
1: இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும்,
0: ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக,
1: ஊறுவ குத்துகிறதாயும்,
0: இருதயத்தின் நினைவுகளையும்
1: யோசனைகளையும் வரை அறுக்கிறதாயும் இருக்கிறது.
0: ஆமே
1: ஆமே.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஷார்பர் தென் எனி டூ எட்ஜ்டு ஸ்வோர்ட், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை விட
1: கருக்கானது.
0: கருக்கானது.
1: ஹல்லேலூயா.
0: ஆவி என்ன சிந்திக்குது, ஆத்மா என்ன சிந்திக்குது, மாம்சத்தினுடைய எண்ணங்கள் என்ன, இது எல்லாத்தையும் தனித்தனியா தனித்தனியா தனித்தனியா பிரிச்சு
1: காட்டிடும்.
0: இந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தை குத்துகிற பொழுது எங்கேயும் ஓடி ஒளிய நம்மளால முடியாது. வார்த்தை மனச குத்துறப்ப
1: எங்குமே ஓடி ஒளிய முடியாது,
0: எல்லாத்தையும் அது வெட்ட வெளிச்சம் ஆக்கிடும்,
1: பட்டவர்த்தனம் ஆக்கிவிடும்.
0: இந்த சிலோன் நேவி எங்க தங்கச்சி மோட ராமேஸ்வரம் மீனவர்களை கடல்ல நைட்ல பிடிக்கிறப்ப அவங்க சொல்லுவாங்க, ஃபோக்கஸ் போட்டு பிடிக்கிறான் அப்படின்வாங்க. எப்படி பிடிக்கிறான்?
1: ஃபோக்கஸ் போட்டு
0: கரெக்டா அந்த நேவல் ஷிப்ல இருந்து அவங்க ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு லைட் பீம் வரக்கூடிய ஃபோக்கஸை திருப்பி கரெக்டாக ஒரு போட்டில் அப்படி ஃபோக்கஸ் போட்டான் அப்படின்னா அந்த இருட்டுக்குள்ள அந்த போட்டு மட்டும் வெட்ட வெளிச்சமாக சீக்கிரம் எங்கேயும் தப்பிச்சாலும் அந்த அந்த அந்த ஃபோக்கஸ் அப்படி விரட்டி விரட்டி பிடிக்கும். சொல்லுங்க, ஃபோக்கஸ் போட்டான்டா அப்படின்னு, ஃபோக்கஸ் போட்டு பிடிச்சிட்டான்டா அப்படின்ற அந்த மாதிரி ஆண்டவர் வசனத்தை வச்சு நம்முடைய உள்ளத்தில் அந்த வசனம் நம்மளை ஊடுருவுகிற பொழுது ஒரு ஒளி வெள்ள நமக்குள்ள பிரகாசி.
1: ஆமென்.
0: அந்த வெளிச்சத்துக்கு முன்பாக நம்மளை மறைத்து கொள்ளவோ ஓடி ஒளியவோ நம்மளால முடியாது. இந்த அனுபவம், இந்த கன்விக்ஷன், இந்த உணர்த்தப்படுகிற இந்த அனுபவம் இருக்கிறப்ப தான் உலகத்தோட என்னால் சமரசமாக போக முடிகிறது இல்லை.

0: இந்த அனுபவத்துல என்னோட லெவலே வேற
1: லெவல் ஆயிடுது.
0: என்னோட ஸ்டாண்டர்ட் காட் ஸ்டாண்டர்ட். இந்த அனுபவத்துல தான் நான் அவரோட ஒன்றாகிறேன். ஆமென் சொல்லு.
1: ஆமென்.
0: இந்த ஒன்றாகிற நிலையில நான் வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை ரொம்ப தெய்வீகமானது. சமரசத்தை காலி பண்ணணும்னா நமக்கு என்ன தேவை? வசனம் டெய்லி நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்யணும்? கிரியை செய்கிற அனுபவம்.
1: ஹல்லேலூயா.
0: இந்த மாதிரி நாம் அவரோட ஒன்னா கலந்து அவரோடு இசைந்திருந்து அவரோடு ஒரே ஆவியாக நம்முடைய லைஃப் ஸ்டைலை நாம் அலைன் பண்ணுறப்போ ஒவ்வொரு நாளும் மறுபடியும் மறுபடியும் அதை அலைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ நமக்கு விரோதமாக எவ்வளவு பெரிய காரியம் எவ்வளவு பெரிய காரியம் கொடூரமாக நம்ம மேலே சீர்னாலும் சரி நமக்கு அதை குறித்த ஒரு கலக்கமோ நடுக்கமோ பயமோ இருக்க போகிறது
1: இல்லை.
0: ஹல்லேலூயா. அவர் இல்லைன்னா தான் அச்சம், அவரோட இருந்தா உச்சம்.
1: ஆமென்.
0: ஆதாமும் ஏவாளும் ரெண்டாவது அதிகாரத்தில் எப்படி இருந்தாங்க? உச்சத்துல
1: இருந்தாங்க.
0: ஏன்னா அவரோட இருந்ததுனால அவங்க அனுபவிச்ச உச்சம். ஆனா மூணாவது அதிகாரத்துல உச்சத்துல இருந்த ஆளுக்குள்ள இப்ப என்ன ஆகி போச்சு? இப்போ
1: அச்சம்,
0: ஒரே அச்சம். ஏயா இவ்வளவு
1: அச்சம்
0: அச்சம் அப்படின்னா ஐயா இப்ப ஆண்டவரோட இல்ல, சந்நிதியில இல்ல.
1: எஸ்.
0: முன்னாடி அவரோடு ஒரே ஆவியா இருந்தவர் இப்ப பாவி ஆயிட்டார். ரெண்டாவது அதிகாரத்தில் ஆதாமும் ஏவாலும் கர்த்தரோட இசைந்திருந்து ஒரே ஆவி. மூணாவது அதிகாரத்தில் இப்போ பாவி. ஒரே ஆவியா இருந்தா உச்சம், அவரை விட்டு விலகி பாவம் பண்ணா அச்சம். ஒன்பதாவது வசனம் பாருங்களேன், 3:1 ஆதியாகமம் 3:1. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்க இருக்கிறாய்
1: என்றார்.
0: அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு
1: நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான்.
0: சொல்லுங்க, பயந்து
1: பயந்து
0: பயந்து
1: பயந்து
0: அச்சம். I was afraid. அப்ப அவரோட இசைந்திருந்தா தான், இசைந்திருக்கிறவன் உச்சத்துல இருக்கிறான். எதுல இருக்கிறான்? உச்சத்துல.
1: உச்சத்துல
0: அவரோட இசைந்து இருக்காம அவரை விட்டு விலகினவன், சன்னதிக்கு விலகினவன் இப்ப எப்படி இருக்கிறான்? அச்சத்தில் இருக்கிறான். இப்ப புதிய ஏற்பாட்டில் பாவியா இருந்த நம்ம எல்லாரும் இப்ப ஒரே ஆவி ஆகிட்டாரா? இப்ப பழைய எப்படி நமக்கு என்ன ஸ்லாக்கியம்? கிறிஸ்துவோடு கூட உச்சத்தில் இருக்கிற ஸ்லாக்கியம்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: கிறிஸ்துவுக்குள்ள உச்சம் தொடுகிற ஸ்லாக்கியம் அவருக்குள்ள மறுபடியும் பிறந்திருக்கிற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் அருளப்பட்டிருக்கிற உரிமை.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: கிறிஸ்துக்குள்ள அவருடைய பிள்ளைகள் அப்படிங்கிறப்ப அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் கொடுத்திருக்கிற பெரிய ஸ்லாக்கியம் என்ன தெரியுமா? உச்சந்தொடுற ஸ்லாக்கியம். இதுக்கு மேல ஒரு உயர்வு இல்லை அப்படிங்கிற நிலைமையில தான் நம்மளை வச்சிருக்கிறார்.
1: எஸ்.
0: இதுக்கு மேல ஒரு உயர்வு
1: இல்ல
0: இல்லங்கிற நிலை எதுவோ அந்த நிலையிலதான் இப்ப உங்களை என்னைய வச்சிருக்கிறார். அப்ப உச்சத்தில் இருக்கிறவன் அச்சப்படலாமா?
1: படவே கூடாது.
0: ஆனா எனக்கு ஒரே அச்சமா இருக்க, பயமா இருக்கு பாஸ்டர். எப்படி இருக்கு?
1: பயமா இருக்கு பாஸ்டர்.
0: என்னமோ நடக்க போகுதுன்னு என் மனசு அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கு பாஸ்டர். என்னமோ தெரியல, இன்னைக்கு காலையில எழுந்ததுல இருந்து மனசுக்கு ஒரே கலக்கமா என்ன
1: எஸ்,
0: ஒரே பயமா இருக்கு. இதெல்லாம் மனசு சொல்றது. இது என்ன சொல்றது?
1: மனசு சொல்றது.
0: ஆனா இப்போ நம்ம மனசுல அவர் இருக்கிறாரு.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: இது நம்ம சூழ்நிலையை குறித்து நம்ம மனசு நமக்கு கொடுக்குற சாட்சி. இப்போ கொஞ்சம் காமா அவரோட உறவாடனா அவர் நம்ம மனசில் ஒரு சாட்சி கொடுப்பாரு.

0: சொல்லிக்கங்க, உச்சத்தில் இருக்கிற நீ,
1: உச்சத்தில் இருக்கிற நீ
0: அச்சப்படலாமா?
1: அச்சப்படலாமா?
0: அச்சம் என்பது மடமையடா,
1: அஞ்சாமை விசுவாசி உடமையடா.
0: சிரிங்க, நல்ல சிரிங்க. சோ ஏன் அச்சம்னா, ஐயா உச்சத்தில் இல்லை.
1: எஸ்,
0: உச்சத்தில் இருந்திருந்தா இந்த அச்சம் வர்றதுக்கு
1: வாய்ப்பே இல்லை.
0: சிங்கம் பயப்படுமா?
1: படாது. நீதிமானோ சிங்கத்தை போல தைரியசாலி.
0: ஹல்லேலூயா. இந்த பாட்டு கூட இருக்குல்ல அப்பா பாடினது.

0: சிங்கம் போல தைரியசாலி.
1: சிங்கம் போல தைரியசாலிங்கிற அனுபவம் எதனால வந்துச்சு? கிறிஸ்துவின் ரத்தத்தால கழுவப்பட்ட
0: நீதிமான்.
1: நீதிமான் அவருக்குள்ள இருக்கிற நீதிமான். நீதிமான் அச்சப்பட வேண்டிய அவசியமே
0: இல்லை.
1: உச்சத்தில் இருக்கிறனே என்ன, நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம். நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும். பிதாவும் கிறிஸ்துவும் எப்படி ஒன்றாக இருந்தார்களோ அதே போல நாமும் அவர்களோட இசைந்திருந்து ஒன்றாய் கலந்திருக்கிற ஒரு அனுபவம்.
0: ஆமென்.
1: அந்த உச்சந்தொடுகிற வாழ்க்கைங்கிறது அவரோட இசைந்திருந்து அவரோடு ஒன்றாய் இருக்கிற அனுபவம்.
0: எஸ்,
1: நமக்குள் இருக்கிற நம்மை காண முடியாத அளவுக்கு அவரோடு ஒன்றாகி அவருக்குள்ள காணாம போயிடுற அனுபவம் அது.
0: ஹல்லேலூயா.
1: நம்முடைய சுய எதுவுமே நமக்கு தெரியாது. இப்ப நமக்குள்ள எங்க தேடி பார்த்தாலும் அவர் தான் தெரிவார். நமக்குள்ள நம்மளை பார்க்க முடியாத ஒரு உன்னத நிலை அது. நமக்குள்ள நம்மளை காண முடியாம அவரை மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஸ்லாக்கியம் அவருடைய பிள்ளைகளுக்கு அருளப்பட்டிருக்கு.
0: ஆமென்.
1: இந்த உச்சத்தை ஒவ்வொரு நாளும் நாம அவரோடு உறவாடி உறவாடி தொடணும். இந்த உச்சத்துல அவரோடு உறவாடி உறவாடி நிலைச்சிருக்கணுங்கிறதான் உங்களையும் என்னையும் குறிச்சு அவருடைய திருவுளை சித்தம். அப்பதான் இந்த பாட்டை நான் பாட முடியும். என்ன பாட்டு?

0: தைரியசாலி.
1: அடுத்தடி தெரியுமா,
0: அப்பாவுடைய 41 42 தெரியல,
1: வரப்போற பாட்டை நாங்க பாடிட்டு இருக்கோம். அவரோடு ஒன்றா இருக்கிற, இசைந்திருந்து ஒன்றாகிற அனுபவத்துலதான் இந்த தைரியமே நமக்கு வருது. இது என்னோட

0: சோ அவருக்குள்ள இருக்கிறவனுக்கு வாழ்க்கையே சவால்.
1: ஆமென்.
0: வாழ்க்கை என்னது? சவால். அதுல இன்னும் தீவிரமா அவரோட எசைஞ்சிருந்து அவரோட ஒன்றா இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு தான் ஓவர் சவால். ஏழு மடங்கு சூடு அவனுக்கு தான். சிங்கிக்க போய் அனுபவம்
1: அவனுக்கு
0: தான். போத்தி பார் வீட்டு அனுபவம்
1: அவனுக்கு தான்.
0: அவனுக்கு தான். ஆனா ஆண்ட சொல்றார், இந்த நாள் எந்த சேலஞ்ச கண்டு நீ என்ன செய்யாத,
1: பயப்படாத.
0: சவால் வந்துருச்சுன்னா ஓடி வந்து எனக்குள்ள, நீ எனக்குள்ள ஒன்றா இருக்கிறவன்.
1: எனக்குள்ள
0: எப்படி இருக்கிறவன்? ஒன்றா இருக்கிறவன். சோ ஒன்றா இருந்து ஒரு சவாலை சந்திக்கிற பொழுது அந்த சேலஞ்ச் வந்து மகத்தான ஒரு சேஞ்சா மாறிடும்.
1: ஆமென்.
0: இட் வுட் பிகம் எ மைட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன்.
1: ஹல்லேலூயா.
0: அது மகிமையான மறுரூபத்தில் போய், மகிமையான மாற்றத்தில் போய் முடிஞ்சிடும்.
1: ஹல்லேலூயா.
0: அதனாலதான் எந்த சேலஞ்சா இருந்தாலும் சரி தனியா சந்திக்க கூடாது, அவரோட இசைந்திருந்து. இருளின் கிரியைகள் எல்லாமே அச்சத்தோட தொடர்புடையது, ஆனா ஒளியின் கிரியைகள் எல்லாமே உச்சத்தோட தொடர்புடையது.
1: ஆமென்.
0: நம்மெல்லாம் எப்பவுமே உச்சத்துல இருக்கிறவன். முன்னாடி எப்பவுமே அச்சத்துல இருந்தவன், இப்ப எப்பவுமே உச்சத்துல இருக்கிறவன். அப்பப்ப சில அச்சம் வரத்தான் செய்யுது, இல்லைன்னு சொல்லல, ஆனா டெம்பரவரி. பெர்மனன்ட் இல்ல,
1: டெம்பரவரி.
0: இந்த இரு வர்றேன், என்ன அச்சப்படுத்துறிய, இந்த வர்றேன் பாருன்னு சொல்லி ஓடி போய் கொஞ்ச நேரம் உறவாடிட்டு வெளியில வந்தான்னா உச்சம்.
1: சவால் சவால்.

0: ஆளுங்கட்சியில் இருந்துகிட்டே அச்சப்படலாமா?
1: படக்கூடாது.
0: ஆளுங்கட்சியில் இருக்கிறவனுக்கு அச்சம் அழகா?
1: அழகல்ல.
0: அப்ப நமக்கு அச்சம் போகணும்னா நமக்கு என்ன உணர்வு வரணும்? நான் இப்ப ஆளுங்கட்சியில் இருக்கிறேன். என்ன கட்சியில் இருக்கிறேன்?
1: ஆளும் கட்சியில்.
0: நான் அவரோடு கூட இப்ப நான் உச்சத்தில் இருக்கிறேன். ஆமென்.
1: ஹல்லேலூயா.
0: பாதாளத்தில் இதுக்கு மேல அச்சம் இல்லை. அந்த பரலோகன்றப்ப அதுக்கு மேல உச்சம் இல்லை.
1: ஆமென்.
0: இப்ப நம்ம பாதாளத்தில் இருக்கிறோமா பரலோகத்தில் இருக்கிறோமா? ஆக்சுவலா பாடி பூலோகத்தில் இருக்கு, ஆவி எங்க இருக்கு?
1: அலோகத்தில்.
0: உன்னதங்கள் அவரோடு
1: அமர வைத்திருக்கிறார்.
0: We are seated with Christ in heavenly realms. அதான் ரெவலேஷன், அதான் என்ன குறிச்ச ட்ரூத். கிறிஸ்து எங்க இருக்கிறாரோ அங்கதான் நானும் இருக்கிறேன். எபேசியர் 1:21 அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்தார்னு எழுதியிருக்கிறார் பவுல்.
1: ஆமென்.
0: எபேசியர் 1:20-21 வாசிங்க.
1: எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக
0: அவரை உன்னதங்களில்
1: தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து
0: எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி
1: எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார்.
0: இதுதான் அவர் இருக்கிற இடம்.
1: இடம்
0: உச்சத்துல இருக்கிறார். எங்க இருக்கிறாரு?
1: உச்சத்துல.
0: அச்சத்துல இல்ல, உச்சத்துல. இப்ப நாம

0: எங்கே இருக்கிறோமா? ரெண்டாவது அதிகாரத்தில் ஏழாவது வசனம் வாங்க.
1: கிறிஸ்து இயேசுவுக்குள்
0: நம்மை அவரோடே கூட எழுப்பி
1: உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார்.
0: இப்ப நம்ம எங்க உட்கார்ந்து இருக்கிறோமா?
1: அவர் எங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரோ அங்க
0: அவரோட. இதை எப்ப அனுபவிக்க முடியும்னா, அவரோட உறவாடி இன்னைக்கு ஒன்னா இருந்தா,
1: ஆமென்,
0: அவரோட இசைந்து இருந்தா, இந்த ஹெவன்லி ரெல்ம்ல இருக்கிற அந்த மனுஷனுக்குள்ள இயல்புகள் எல்லாமே எனக்குள்ளேயும். இதை விட ஒரு பெரிய உயர்வு இருக்கா வாழ்க்கையில?
1: இல்லவே இல்லை.
0: குறித்த காலத்துல உயர்த்த போறாரு, அதுல எந்த மாற்ற கருத்தும் இல்ல. ஒருவேளை நீங்க வெயிட்டிங் பீரியட்ல இருக்கலாம், குறிப்பிட்ட காலத்துல குறித்த காலத்துல நிச்சயமா உயர்வு கண்டிப்பா உண்டு. புலோகத்துல உயர்வை வைப்பாரு, ஆனா பரலோகத்துல ஆல்ரெடி நான் உயர்ந்த இடத்துல இருக்கிறேன்.
1: ஆமென்.
0: அவரோடு கூட
1: ஹல்லேலூயா.
0: அவருக்கு கீழே இல்ல,
1: அவரோடு கூட ஹல்லேலூயா.
0: அப்ப இத பார்க்கலும் உயர்ந்த நிலை எதுவும் இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலை எதுவோ, அந்த நிலையை அடையக்கூடிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கிருபையா அருளி செய்திருக்கிறார். அது என்ன ஸ்லாக்கியம்? ஒவ்வொரு நாளும் அவரோடு ஒன்றாகி, அவரோடு உறவாடி, அவருக்குள் ஒன்றாகிற அனுபவம், அவரோடு இசைந்திருந்து அவருடனே கூட ஒரே ஆவியா இருக்கிற அனுபவம். இந்த ஸ்லாக்கியத்தை அவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? கிருபையா அருளி செய்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் நாம் அவரோட உறவாடி உச்சந்தொட வேண்டிய வாழ்க்கை. காலையில எழுந்த உடனே எப்படி இருக்கு சொல்லுங்க? எழுந்த உடனே எப்படி இருக்கு மனசுக்கு? எடுத்தோடனே உச்சந்தொடுற மாதிரியா எழும்புறோம் நம்ம?
1: இல்லை.
0: அந்த கொஞ்ச நேரம், 10-15 நிமிஷம் கடந்து அப்படி இந்த இது செட்டில் ஆகிற வரைக்கும் எப்படி இருக்குன்னா, ஒரு நாள் நல்ல மூட்ல இருக்கு, ஒரு நாள் ஒரு மாதிரி கலக்கத்தோட ஒரு விதமான சங்கடத்தோட மனச்சோர்வோட தானே படுக்கை விட்டு என்ன செய்யறோம்,
1: எழுந்து கொள்கிறோம்.
0: ஆனாலும் நாம இந்த கலக்கத்தோடு இருந்தாலும் அதோடு தேவ சமூகத்தில் உறவாடுகிற பொழுது, கொஞ்ச நேரம் உறவாடி அவரோடு ஒன்னா இசைஞ்ச உடனே அந்த அச்சம் எல்லாம் என்னவா மாறிடுது. இப்படி இருந்தவன் இப்படி
1: ஆயிடுறான்,
0: உச்சந்தொட்டுறேன்.
1: ஆமென்.
0: இந்த மார்ச் 1st நடந்துச்சாயா?
1: நடந்துச்சு.
0: எவ்வளவு டல்லா நாம ஒரே எப்படி இன்னைக்கு இந்த மாசத்தை தொடங்குறதுன்னு சொல்லி வந்து நின்னா, அருமையா வாக்கு தத்த வார்த்தைகளை நமக்கு தந்த அருளி செய்து கொஞ்ச நேரத்துல
1: உச்சத்தை தொட வைத்து விட்டார்.
0: வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம் ஐயா,
1: அதுவும் வாழ்நாள் பிரச்சனையா இருக்காது ஐயா.
0: சொன்ன உடனே பட்டுன்னு உள்ள இருக்கிற
1: அந்த
0: வாழ்க்கையில இருந்த பிரச்சனையை குறிச்சு அச்சம் போய் ஒரு நடைய மாறி போச்சுல, முகத்துல ஒரு சிரிப்பு வந்துருச்சுல உடனே.
1: துடியா துடிச்சல்ல, கட்டாயம் உன்னை துள்ள பண்ணுவேன்னு சொன்ன வார்த்தை துள்ள பண்ணிட்டு,
0: உள்ளம் துள்ளுற மாதிரி ஒரு அற்புதத்தை செய்வேன்னு சொன்ன உடனே உள்ளம் துள்ளுச்சா துள்ளலையா?
1: துள்ளுச்சு.
0: அச்சத்தோடு வந்தப்ப, நம்மளோட பேசினதை கேட்ட உடனே வெளியில போறப்ப, உச்சத்துல இருக்கிற நடையில நடந்தேன்
1: நான்.
0: அப்ப கவனிங்க, நாம ஒவ்வொரு நாளும் அவரோடு உறவாடி கிறிஸ்துவுக்குள்ள உச்சந்தொடுகிற ஒரு உன்னதமான ஸ்லாக்கியத்தை கத்து நமக்கு தந்திருந்தோம். அந்த ஸ்லாக்கியத்தை உரிமை பாராட்டி ஒவ்வொரு நாள் அதை அனுபவிக்கிற கிறிஸ்தவங்க எத்தனை பேர் இன்னைக்கு? உச்சத்துல உச்சந்தோட கூடிய அனுபவம் இருந்தும் அச்சத்தோட வாழலாமா? அச்சம் யாருக்கு தான் இல்ல? அச்சம் எப்பவுமே டெம்பரரியா இருக்கணும். ஆமென். சில நேரங்கள் ஒரு கலக்கம் வரும், சோறு வரும், சங்கடம் வரும், இயல்பு உலகத்தில் இருக்கிறப்ப சம்டைம்ஸ் அந்த மாதிரிப்பட்ட மனச்சோறுகள் வர்றதை நம்மளால் தவிர்க்க முடியல. ஆனால் அதெல்லாம் தூக்கி தூரம் வச்சுட்டு, இது என் மன பிரம்மை, இது நானா இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறேன், இதை நானா யூகிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இப்போ நான் அவரோட உறவாட போகிறேன், அவரோட தனிச்சிருக்க போகிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி தூரம் வச்சுட்டு, அவரோட வந்து கொஞ்ச நேரம் உறவாடிட்டு வெளியில் வந்த உடனே ரூமுக்குள்ளே போகிறப்ப, ஜெபாரைக்குள்ளே போகிறப்ப, அச்சத்தோடு போனேன், வெளியில் வர்றப்ப அப்படி உச்சத்தில் வர்றேன்.
1: எஸ்,
0: உச்சக்கட்ட சந்தோஷம், உச்சக்கட்ட சமாதானம், உச்சக்கட்ட தைரியம். எதை தொட்டாலும் உச்சம் தான்.
1: ஆமென்.
0: தைரியமா உச்சம், சந்தோஷமா
1: உச்சம்,
0: சமாதானமா
1: உச்சம்,
0: அரை குறைங்கிறதுக்கு இடமே இல்லை.
1: எஸ்
0: என்ன தொட்டில எல்லாமே உச்சம் தாண்டான்றார் ஆண்டவர்.
1: எஸ் ஹல்லேலூயா.
0: அவரை தொடறவனுக்கு எல்லாத்துலயும் உச்சம்தான்.
1: ஆமென்
0: ஆமென்
1: ஆமென்.
0: சோ எதிரியை குறித்து அச்சத்துல வாழ்ந்தது ஒரு காலம், வேற வழியில நிர்பந்தத்துல இருந்தோம். ஆனா இப்ப எதிரியை குறித்து அச்சத்துல வாழ வேண்டிய அவசியம் நமக்கு
1: இல்லை.
0: இல்ல
1: ஹல்லேலூயா.
0: ஏன்னா இப்ப அவரோட நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? உச்சத்துல இருக்கிறோம்.
1: உச்சத்துல.
0: இது நம்முடைய காலம். இந்த நாள் கத்த தந்தனா.
1: ஆமென்.
0: இதிலே
1: கழிகூர்ந்து மகள கடவோம். ஹல்லேலூயா.
0: இது அவர் தந்த நாள்.
1: எஸ்.
0: அவர் தந்த நாள். அதனால நான் அவரோடு இருக்க போறேன்.
1: ஆமென்.
0: அவர் தந்த நாள்ல
1: அவரோடு இருக்க போகிறேன்.
0: ஆனா மனுஷன் என்ன பண்றான்? அவர் தந்த நாள்ல அவரோட இருக்கிறது இல்லை. அவர் தந்த நாள் இருக்கு, ஆனா அவன் அவரோட இருக்கிறது
1: இல்லை.
0: அதனால அந்த நாள் நல்லா நல்ல நாள் பெரிய நாள்னா ஒண்ணும் கிடையாது. அவரோட இருந்தா எல்லா நாளும்
1: நல்ல நாள்.
0: ஆமா சொல்.
1: அது செவ்வாவோ சனியோ யமகண்டமோ ராவுகாலமோ எதுவோ.
0: சோ இந்த நாள நீங்க எனக்கு தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. எவன் வர்றான்னு பாத்துறேன் நான். உங்களோட உறவாடி உச்சத்துல இருக்க
1: போறேன்.
0: மருவமலையினுடைய அனுபவம்.
1: எஸ்.
0: மகிமையின் மண்டலம் அது. மகா பரிசுத்த ஸ்தலத்துல சஞ்சரிக்கிற உன்னதமான அனுபவம் அது. அவரோடு இசைந்திருக்கிற அனுபவம் அது. அவர் நம்மிலும் நாம் அவரிலும் நிலைச்சிருக்கிற அந்த உயரிய நிலையை அனுபவிக்கிற ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை முறை அது. இந்த லைஃப் ஸ்டைல இருக்கிறவனுக்கு இந்த நாளை குறிச்ச பயம்
1: இல்லை.
0: இல்ல இல்ல.
1: எஸ்.
0: அதனால இந்த பாட்டை பாடுமா? பயம் இல்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன்.

0: உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லவா? ரொம்ப சிம்பிளான ரகசியம். பிசாசு நம்மளை விட்டு தூரமா இருக்கணும்னா நாம எப்பவும் அவருக்கு சமீபமா இருக்கணும்.
1: ஆமென்.
0: எப்படி இருக்கணும்?
1: சமீபமா.
0: நீ போடா போடான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. போடா போடானாலும் போறதுக்கு அவன் என்ன ஏமாலியா போப்பா அப்படின்றான். அப்ப நாம போடா அப்படின்னா அவன் என்ன செய்ய மாட்டான்?
1: போக மாட்டான்.
0: அவனை போடான்னு சொல்றதுக்கு பதிலா பேசாம அவரோட போய் கிட்ட போய் அவரோட ஒட்டிக்கிட்டு அவரோட உறவாடி அவரோடு ஒன்றாகி நெருக்கமா சமீபமா இருக்கிறப்ப அவன் ஆட்டோமேட்டிக்கா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும்.
1: எஸ்.
0: என்ன மெயின்டைன் பண்ணி ஆகணும்?
1: டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஹல்லேலூயா.
0: நல்ல கவனிங்க. வெளிச்சம் உள்ள வந்துருச்சு அப்படின்னா நம்மளை விட்டு அகன்ற இருள் இனி நம்மளை அணுக முடியாது. அகன்ற இருள் இனி நம்மை அணுக
1: முடியாது.
0: முடியாது. நாம இந்த ஒளியில நிலை கொண்டிருக்கிறப்ப நிகழுகிற ரெண்டு நன்மை. நம்பர் ஒன், ஒளி வந்தவுடன் இருள் அகலுகிறது. சொல்லுங்க, அகலுகிறது.
1: அகலுகிறது.
0: இது முதல் அற்புதம். நம்பர் டூ, ஒளியில நாம நிலை கொண்டிருக்கிற பொழுது மறுபடியும் இருளால நம்மளை அணுக முடியாது. ஒளி வந்தா இருள் அகலுகிறது. இருள் என்ன செய்கிறது? அகலுகிறது. ஒளி வந்தால், நல்ல கவனிக்கணும், ஒளி வந்தால் இருள்
1: அகலுகிறது.
0: வந்த ஒளியில் நிலை கொண்டிருந்தால் அகன்ற இருள் இனி மறுபடியும் என்னை அணுக முடியாது.
1: ஆமென்.
0: பிரச்சனை என்ன? ஒளி வருது, ஆனா நம்மால் ஒளியில் நிலை கொண்டிருக்கிறது இல்லை.
1: எஸ்.
0: ஆண்டவர் யோவான் 15 திரும்ப திரும்ப சொல்ற காரியம், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருந்தால், இல்ல நிலைத்திருந்தால், நிலைத்திருந்தால். அப்ப இருக்கிறது இல்லை, நிலைச்சிருக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு நாளும் உறவாட வேண்டி இருக்கு. சண்டே கிறிஸ்டியன் இருந்தா பார்த்தா டெய்லி கிறிஸ்டியன், டே டு டே கிறிஸ்டியன், அப்டேட் ஆகிட்டே இருக்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா அப்டேட் ஆயிரும். இன்னைக்கு நீ அப்டேட் பண்ணலன்னா நீ
1: யாராயிருவேட்?
0: மாற்றுக்கிறதுக்கு இடமே
1: இல்லை.
0: இல்ல, அப்ப இன்னைக்கு காலையில் இப்ப என்ன வந்துருச்சு நமக்கு? வெளிச்சம் வந்துருச்சு. வெளிச்சம் வந்தவொடனே இருள் என்ன செய்கிறது?
1: அகலுகிறது.
0: அகலுகிறது. அகன்றுச்சா?
1: அகன்றுச்சு.
0: அச்சம் போயிருச்சா?
1: போயிருச்சு.
0: இப்ப ஆண்டு சொல்றாரு, இந்த உன்னத அனுபவத்துல இந்த நாள் முழுவதும் நீ நிலை கொண்டிருந்தால் உன்னை விட்டு அகன்ற இருள் இனி மறுபடியும் உன்னை அணுகுவதில்லை.
1: ஆமென்.
0: இந்த இந்த இந்த இந்த அனுபவத்துல இந்த பாட்டு

0: காத்து கருப்பு எதுவும் அண்டாது,
1: ஓடியே போயிடும்.
0: காத்து கருப்பு
1: அண்டவே அண்டாது,
0: எதுவும் அண்டாது, எதுவும் அண்டாது. ஆமென்,
1: ஆமென்.
0: என்ன, நான் இப்ப யாரோட இருக்கிறேன்?
1: அவரோடு.
0: எல்லாம் சௌக்கியமே.
1: எஸ்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அப்ப இவ்வளவு பெரிய ஆளுங்கட்சியா இருந்துகிட்டு, இவ்வளவு பெரிய உச்சத்துல உட்கார்ந்துகிட்டு, அது அவரோட உட்கார்ந்துகிட்டு, இந்த நாளை குறிச்சு நீ அச்சப்படலாமா?
1: படப்படாது.
0: வெளிச்சம் வந்துருச்சு பாரு.
1: எஸ்,
0: காலையில வெளிச்சம் வந்தோன்ன அச்சம் என்ன செஞ்சிருச்சு? அகன்று விட்டது. இந்த வெளிச்சத்துல இந்த நாள் முழுவதும் நிலை கொண்டிருந்தால் உன்னை விட்டு அகன்ற அச்சம் இனி மறுபடியும் உன்னையே அணுகுவதில்லை.

0: இந்த நாள்ல, இந்த நாள் எனக்கு எவ்வளவு பெரிய சவாலை வச்சிருந்தாலும் சரி, சந்திக்கிறதுக்கு ரெடி.
1: எஸ்,
0: எனக்கு என்ன வச்சிருக்கானோ தெரியல இன்னைக்கு. இப்படியா பிரசங்கம் பண்ற? ஆனாலும் உச்சத்தில் இருக்கிறதுனால பரவாயில்லடா, சந்திக்காத சவால சந்திக்கலாம்.
1: என்னால
0: முடியாது, என் தேவனால, உம்மாலே நான், என் தேவனாலே நான். சேனைக்குள்ள சேனையை கண்டு பயப்படுறதா மனுஷனுடைய இயல்பு. ஆனா சேனைக்குள்ள ஒருத்தன் பாயிரானா, அவன் அவரோட உச்சத்துல இருக்கிறவன், அவனுக்கு அச்சம் இல்ல.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: சொல்லுங்க, சேனையை கண்டு பயந்து இல்ல,
1: சேனையை கண்டு பயந்து அல்ல,
0: சேனைக்குள் பாய்ந்து,
1: சேனைக்குள்ளே பாய்ந்து,
0: பயந்தவன பாய வைக்கிற உச்சம் கர்த்தரோட இருந்தா மட்டும்தான் சாத்தியம்.
1: ஆமென்.
0: எதிராக பயந்து இல்ல, எல்லாரும் பயந்து, ஆனா தாவீது மட்டும் பாய்ந்து. எல்லாருக்குள்ள காணப்பட்டது கோலியாத்தை குறிச்ச அச்சம், ஆனா தாவீதுக்குள்ள காணப்பட்டது தேவனுக்குள்ளான உச்சம். ஏ, தேவனோடு இருந்தா சிங்கத்தைய கிழிச்சு போட்டவன், கரடியோட யுத்தம் பண்ணவன், அவரோடு இருக்கிறப்ப ஒரு மனுஷன் அனுபவிக்கிற உச்சம் என்னங்கிறத ஏற்கனவே ருசிச்சுட்டு வந்தவன்டா. சும்மா பயமுறுத்துறேன் நீ.
1: ஹல்லேலூயா.
0: ஏற்கனவே ஆண்டவரோட உறவாடி அந்த உச்சம் எப்படி இருக்குன்னு ருசிச்சிருக்கிறீங்களா?
1: எஸ்,
0: எல்லாரும் ருசிச்சிருக்கிறோம்ல,
1: ருசிச்சிருக்கிறோம்.
0: ஆண்டு சொல்ல ருசி காட்டியிருக்கிறேன்லடா. அப்படியான அந்த கோலியாத்தை குறித்து என்ன செய்ற நீ?
1: பயப்படுற,
0: பயப்படுற. இது உனக்கு அழகா?
1: ஹல்லேலூயா.
0: அதனால இன்னைக்கு ஃபுல்லா கெத்தா இருக்க போறோம். என்ன கெத்து? ஆளுங்கட்சி.
1: எஸ்,
0: உன்னதங்கள்ல அவரோட உச்சத்தில் இருக்கிறவன். அதனால அச்சமே
1: அகலு,
0: அகலு,
1: அச்சமே அணுகாதே.
0: அடுத்து நான் இந்த உச்சத்துல நிலை கொண்டிருக்கிற பட்சத்துல என்னை அணுக உன்னால்
1: முடியாது,
0: முடியாது.

தகப்பனே, இந்த கால நேரத்தில் உமக்குள்ள உச்சந்தோட எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி. எல்லா அச்சமும் இந்த வெளிச்சத்தை இருக்கிற எங்களை விட்டு இப்பொழுது அகன்றதுக்காக நன்றி. இந்த ஒளியில இந்த நாள் முழுவதும் நாங்கள் உம்மோடு உறவாடி உறவாடி நிலை கொண்டு இருக்க போகிறோம் அப்பா. எங்களை விட்டு அகன்ற அந்த அச்சம் இனி மறுபடியும் எங்களை அணுகுவது இல்லை. எகிப்தை விட்டு எகிப்தை அவங்களை விட்டு அகன்றது, ஆனால் மறுபடியும் பார்வனால அவங்கள அணுக முடியல. ஆண்டவரே, நாங்கள் இதுபோல உச்சத்தில் வாழ்ந்து எங்களை விட்டு அகன்ற காரியம் மறுபடியும் எங்களை அணுக முடியாத அளவுக்கு நாங்கள் எப்பொழுதுமே இந்த உச்சத்தில் நிலை கொண்டு இருக்க இன்னைக்கு எங்களுக்கு போதிச்சதுக்காக உமக்கு நன்றி. இதை தொடர்ந்து எங்கள் பிள்ளைங்களும் நாங்களும் இன்னைக்கு எங்கள் மைண்டில் வச்சு நாங்கள் சீவ் பண்ண போகிறோம், நிறையா நாங்கள் பலப்பட போகிறோம். எங்களோட இடைப்பட்டதுக்காக நன்றி. எல்லா துதிக்கான மகிமை யாவற்றையும் உங்கள் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். Praise the Lord. God bless you.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: Let's go to the word of God.
1: சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்லுவோம்.
0: We've been speaking on the subject of the renewing of the mind.
1: மனம் புதிதாகுதல் இதை தான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம்.
0: So let's go to 2 Corinthians chapter 10.
1: ஆகவே 2 கொரிந்தியர் 10 அதிகாரம்
0: போவோம். Let me read to you from verse 3 onwards.
1: 3 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன்.
0: For though we walk in the flesh, we do not war according to the flesh.
1: நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல.
0: For the weapons of our warfare are not carnal but mighty through God to the pulling down of strongholds.
1: எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவிலாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளவிலாய் இருக்கிறது.
0: Casting down arguments and every high thing that exalts itself against the knowledge of God, bringing every thought into captivity to the obedience of Christ.
1: அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்துவதாய் இருக்கிறோம்.
0: We've been talking about how to renew your mind practically, on a practical level, how to do it.
1: அது நடைமுறை வாழ்க்கையில எப்படி இந்த மனதை புதிதாக்குவது என்று அதான் போர்த்து வருகிறோம்.
0: Talked a lot about the conscious and the subconscious mind.
1: அதாவது சிந்திக்கிற மனம் ஆழ்மனம் என்று இந்த ரெண்டு மனங்களை பற்றி பார்த்தோம்.
0: Subconscious mind is where there has been a program that has been made by constant thinking on that level and thoughts being embedded in the depths of the mind. A preset program is there, so certain thing, a lot of things in life you do it without thinking, it is part of your second nature.
1: இந்த ஆழ்மனதிலே நிறைய காரியங்களை ஏற்கனவே சிந்தித்து உள்ளே நாம் பதித்து வைத்திருக்கிறபடினாலே இந்த ஆழ்மனதிலே நாம் அதிகமாக சிந்திப்பது கிடையாது. மாறாக உள்ள ஒரு ப்ரோக்ராம் செட்டாக இருக்கிறபடினாலே அது ரெண்டாவது ஒரு ஒரு குணம் போல நமக்கு இருக்கிறபடினாலே அதில் என்ன இருக்கிறதோ அப்படியே நம்ம செய்து விடுகிறோம்.
0: We don't have to actively think right now to do it.
1: அது அதை இப்போ யோசித்து தான் செய்யணும்னு கிடையாது.
0: So we can be listening to a great sermon by somebody on our car tape recorder, you know, or CD player while driving in the in heavy traffic.
1: ஆகவே தான் பாருங்க, எவ்வளவு தான் டிராஃபிக் இருந்தாலும் அதே வண்டியை ஓட்டிட்டு அதே நேரத்தில் காருக்குள்ள ஒரு நல்ல மெசேஜை போட்டு அதையும் கேட்டு கொண்டிருக்கிறோம்.
0: Because driving has become second nature, so you can allow the subconscious to do the driving and the conscious to listen to the message.
1: ஆகவே டிரைவிங் வந்து இப்போ செகண்ட் நேச்சர் போல இருக்கிறபடினாலே இப்போது இந்த சிந்திக்கிற மனதில இந்த செய்தி கேட்கிறீர்கள், இந்த ஆழ்மனதிலிருந்து வண்டியை ஓட்டி கொண்டிருக்கிறீர்கள்.
0: It's almost like having two minds.
1: ஏறக்குறைய ரெண்டு மனங்களை கொண்டிருப்பது போல இப்போ.
0: But when you want to effect a change in your life,
1: ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர விரும்பும் போது,
0: you know, usually it so happens that if your conscious mind you think, well, I shouldn't be doing things like that, I should be different.
1: அது வழக்கமாய் அது எப்படி நடக்கிறதுன்னு சொன்னா, நான் வந்து இப்படி செய்யக்கூடாதே, நான் வித்தியாசமா செய்ய வேண்டுமே என்ற எண்ணத்துல வருகிறது.
0: I won't talk like this hereafter.
1: இனிமேல் நான் இப்படி பேச மாட்டேன்.
0: I won't do things like that.
1: இனிமேல் இப்படி காரியங்களை செய்ய மாட்டேன்.
0: In your conscious mind you make a decision.
1: உங்களுடைய சிந்திக்கிற இந்த மனதிலே அந்த தீர்மானத்தை எடுக்கிறீர்கள்.
0: But unless and until it becomes a part of your subconscious mind, you will do it for 2-3 days while you have it in your mind here, but then what you do will be what is in your subconscious.
1: அப்படி நீங்கள் எண்ணுகிற காரியம் உங்களுடைய ஆழ்மனதுக்குள்ளே செல்லவில்லை என்று சொன்னால், நீங்க ரெண்டு மூணு நாள் சிந்திக்கும் போது அதன்படி செய்யாமல் இருப்பீர்கள். அதன் பிறகு இங்கே ஆழ்மனதில் என்ன இருக்கிறதோ அதை தான் நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பீர்கள்.
0: As long as you're conscious here, you may do what you've decided to do, but then when you're not thinking, those words will come back again. You say, my God, I blew it again. I spoke the wrong thing. How did I do it? I decided not to do it, but it came out.
1: அது பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு சிந்தித்து யோசித்து கொண்டிருக்கிறவர்களில் அதை பேசாமல் இருப்பீங்க. அந்த எண்ணம் போய்விட்ட பிறகு ஆழ்மனதில் என்ன இருக்கோ அதுதான் வரும். உங்களே அறியாமலே பேசிவிடுவீர்கள். பேசின பிறகு, ஐயோ இப்படி பேசிட்டேன்னு அப்படின்னு.
0: So we've been talking about how to program our mind in such a way that it becomes part of the subconscious.
1: ஆகவே நம்முடைய மனதை எப்படி ப்ரோக்ராம் செய்வது, அதை எப்படி நம்முடைய ஆழ்மனதின் ஒரு பகுதியாகிற அளவுக்கு அதை ப்ரோக்ராம் செய்வது, அதான் பேசிக் கொண்டிருக்கிறோம்.
0: Three words are indicated in this passage that I just read to you.
1: நான் வாசித்த இந்த பகுதியிலே மூன்று வார்த்தைகள் குறிப்பிட்டு சொல்லலாம்.
0: One is the word thought found in verse 5.
1: ஒன்று ஐந்தாம் வசனத்தில் இருக்கிற அந்த எண்ணம் என்கிற வார்த்தை.
0: And another word is the word imagination. In some translations it's arguments, but imagination is the original translation.
1: இன்னொரு வார்த்தை தர்க்கம் என்ற வார்த்தை சில மொழிபெயர்ப்புகளில் அது கற்பனை என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது.
0: It is also found in verse 5.
1: ஐந்தாம் வசனத்தில் தான் அந்த வார்த்தை இருக்கு.
0: The third word is the word strongholds.
1: மூன்றாவது வார்த்தை தான் பலத்தாரன் என்பது.
0: It is mentioned in reverse order actually.
1: Actually அது ரிவர்ஸ் ஆர்டர் தலைகளா சொல்லப்பட்டிருக்கீங்க.
0: Strongholds first, then imagination, then thoughts.
1: பலத்தாரன் முதலாவது, பிறகு கற்பனை, பிறகு எண்ணங்கள்.
0: But the way it works is How do you have a stronghold in your mind? How do you get a bad habit as a part of the stronghold?
1: ஆனால் இந்த பலத்த அரண் எப்படி வருகிறது? இந்த கெட்ட பழக்கம் உங்களுடைய பலத்த அரணாய் மாறுவது எப்படி?
0: You know, all bad habits are strongholds.
1: பாருங்க எல்லா கெட்ட பழக்க வழக்கங்களும் ஒரு பலத்த அரண் தான்.
0: You know, it has become a part of that mind, therefore it's become a part of that nature.
1: அது மனதின் ஒரு பகுதியாய் விட்டிருக்கிறபடியாலே அது உங்களுடைய சுபாவத்தின் ஒரு பகுதியாய் இருக்கிறது.
0: So from the depths of their mind they do it.
1: ஆகவே மனதினுடைய ஆழத்திலிருந்து அதை செய்கிறார்கள்.
0: They just do it because that's what
1: பலர் தங்களை அழித்துக் கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட பிற்போக்கான இந்த பலத்த அரண்களை அவர்கள் அழிக்க
0: வேண்டியதாக
1: அந்த ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தை நீங்கள் எடுத்துக் கொள்கிறீர்கள். என்ன சொல்கிறார்கள்? ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு ஆயிரம் ஆயிரமான எண்ணங்களை பெறுகிறானா?
0: You know, many thoughts go through our mind.
1: ஏராளமான எண்ணங்கள் நம்முடைய மனதின்
0: வழியாக வருகிறது. Like a computer processes all these thoughts.
1: நம்முடைய மனம் ஒரு கம்ப்யூட்டர் போல இந்த எல்லா எண்ணங்களையும் process செய்கிறது.
0: And there are many things that are stored and then many things that are deleted.
1: இப்படி அலசன பிறகு பல காரியங்களை உள்ளே வைக்கிறது, பல காரியங்களை விட்டு விடுகிறது.
0: Some stored in short term memory, others stored in long term memory.
1: சில எண்ணங்களை குறுகிய காலத்துக்கு வைக்கிறது, சில எண்ணங்களை ரொம்ப நாளைக்கு வைக்கிறது.
0: But the mind is a computer that works with these thoughts.
1: ஆனால் மனம் என்பது ஒரு கம்ப்யூட்டர் போல தான், இப்படிப்பட்ட எண்ணங்களை எல்லாம் தான் அது வேலை செய்கிறது.
0: So thoughts is where it begins.
1: ஆகவே ஆரம்பமாகிறது எண்ணங்களிலே.
0: And once you entertain the thoughts are like one brick upon the other. You put one thought upon the other, then the thought becomes more fuller and becomes an imagination. You begin to imagine the thought.
1: பாருங்க, இந்த எண்ணம் என்பது ஒரு செங்கலை போல, ஒரு செங்கல் மேல ஒரு செங்கலை அப்படியே அடுக்கிக் கொண்டே வருகிறோம். இப்படியே வைக்கும் போது கடைசியில் அது கற்பனையாய் உருவெடுக்கிறது.
0: That's how a fortress is built.
1: ஒரு கோட்டை இப்படி தான் கட்டப்படுகிறது.
0: How did a stronghold come upon your mind?
1: உங்களுடைய மனதிலே பலத்த அரண் உருவானது எப்படி?
0: Who built it?
1: யார் அதை கட்டினது?
0: You built it with one thought at a time, like one brick upon the other.
1: நீங்கள் தான் அதை கட்டினீர்கள். ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லை வைத்து அதை கட்டினீர்கள்.
0: Just the thoughts are the bricks. The thoughts are the bricks.
1: அந்த எண்ணங்கள் தான் அந்த கல்.
0: And you allowed the thought to just stay in your mind and you had imaginations and then it became a stronghold.
1: அந்த எண்ணங்கள் தொடர்ந்து மனதில் இருக்க அனுமதித்தீர்கள். அது கற்பனையை உருவெடுத்து இப்போது பலத்தரன் ஆகிவிட்டது.
0: Now last week I began to talk about fear because that is that through that I can give a real demonstration of how it is done.
1: கடந்த வாரம் பயத்தை பத்தி நாம் பேச ஆரம்பித்தோம். அதன் மூலமாக இது எப்படி உண்மையிலே நடைபெறுகிறது என்பதை நான் ஒரு எடுத்துக்காட்டை போல காண்பித்தேன்.
0: You know, if fear is your stronghold,
1: பயம் உங்களுடைய பலத்த அரணா இருக்கும் என்றால்,
0: I took fear as an example because fear is a major problem.
1: ஏன் நான் பயத்தை ஒரு உதாரணமா எடுத்தேன்னு சொன்னா, பயம் என்பது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு.
0: Somebody said that the Bible says fear not 365 times.
1: யாரோ சொன்னாங்க பாருங்க, வேதத்திலே பயப்படாதே என்று 365 முறை வருகிறதா?
0: I haven't counted it but I tend to believe it because God does wonderful things like that.
1: நான் அதெல்லாம் எண்ணி பார்க்கல, ஆனா அதை விசுவாசிக்கிறேன். ஏன்னா தேவன் இப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் செய்கிறவர்.
0: Every day there are people that go through this fear.
1: ஒவ்வொரு நாளும் இந்த பயத்தின் ஊடே கடந்து போகிற மக்கள் இருக்கிறார்கள்.
0: Fear is something that cripples.
1: பயம் என்பது முடமாக்கக்கூடிய ஒன்று.
0: Fear like any other stronghold began as a thought.
1: பயம் கூட மற்ற எந்த ஒரு பலத்த அரணை போல ஒரு எண்ணத்திலே தான் ஆரம்பமானது.
0: Many times there is no reality to it. There is no real thing to it. It is just a thought. It became an imagination and it became a stronghold without any reason or rhyme or reason.
1: பல சமயத்திலே அந்த பயத்துக்கு எந்த ஒரு காரண காரியமும் இருக்காது, எந்த ஒரு நிஜ உண்மையும் இருக்காது. ஆனால் உங்களை அறியாமல ஒரு எண்ணத்திலே அது அப்படியே ஆரம்பித்து விட்டது.
0: Just by fear, just by the thought you become afraid.
1: நீங்கள் அந்த எண்ணத்தினாலே, அதாவது அந்த பயத்தின் எண்ணம் உங்களுக்குள்ளே வந்து விட்டது.
0: And that fear when it enters a person and takes a hold of a person, it affects the body and every area.
1: அந்த பயம் வந்து அந்த மனுஷனை பற்றி பிடிக்கும் போது அது சரீரத்தையும் மற்ற எல்லா பகுதிகளையும் பாதிக்கிறது.
0: Have you ever watched a horror movie?
1: ஒரு திகில் படம் பார்த்திருக்கீங்களா?
0: While you're watching it you begin to sweat and your heart begins to beat faster.
1: அதை பார்க்கும்போதே வேர்க்க ஆரம்பிக்குது, இதயம் படபடபடன்னு அடிக்க ஆரம்பிக்குது.
0: Why?
1: ஏன்?
0: The body is now reacting to this fear factor.
1: ஏனென்றால் இந்த பயத்துக்கு ஏற்றவாறு சரீரம் போது வேலை ஆரம்பிக்கிறது.
0: Body is connected to your mind.
1: ஏனென்றால் உங்களுடைய மனதோடு சரீரம் தொடர்பு கொண்டிருக்கிறது.
0: That is why Paul says in Philippians 4:18, think only on good things.
1: ஆகவே தான் பவுல் பிலிப்பியர் 4:18 என்ன சொல்கிறார்? இவைகளே எண்ணிக்கொண்டிருங்கள், இந்த நல்ல காரியங்களை எண்ணிக்கொண்டிருங்கள்.
0: Many times the thoughts become the reason for why we become sick.
1: ஏனால் பல சமயத்திலே நாம் வியாதிப்படுவதற்கு காரணமே இந்த எண்ணங்கள் தான்.
0: And when you deal with the thoughts, then the sickness itself seems to subside and go away.
1: அந்த எண்ணங்களை சரி செய்யும் போது அந்த வியாதியே காணாமல் போகிறது நீங்கள் பார்க்கலாம்.
0: Thought is a source of many sicknesses many times.
1: பல சமயத்திலே பல வியாதிகளுக்கு காரணமே இந்த எண்ணமாக தான் இருக்கிறது.
0: And many bodily conditions like that.
1: இது போல பல சரீரத்து நிலைக்கு இதுதான் காரணம்.
0: And that is why this is so important.
1: அவேதான் பாருங்க இது இவ்வளவு முக்கியமா இருக்குது.
0: Martin Lloyd Jones was Queen's doctor in England when he was just a young man. He was assistant to Lord Holder, who was a very famous physician in London.
1: பாருங்க லண்டன்ல ஒரு ஃபேமஸ் physician இருந்தா Lord Holder னு சொல்லி அவருடைய அசிஸ்டன்ட் Martin Lloyd Jones அவர் வந்து ராணிக்கே மருத்துவரா இருந்தவர்.
0: And Lord Holder was the doctor for the queen and the Martin Lloyd Jones was an assistant.
1: Lord Holder தான் டாக்டர் குயினுடைய டாக்டர். அவருக்கு இவர் உதவி டாக்டரா இருந்தார்.
0: He had a practice in the Harley Street, which is the best area to have practice, a lucrative practice, medical practice.
1: Harley Street ஒன்று இருந்தது. Medical practice-க்கு சிறந்த ஒரு இடம் அதுதான்.
0: Where the rich go.
1: அதாவது பணக்காரர்கள் அங்க தான் போவார்கள்.
0: And he became a preacher later on.
1: பிற்பாடு இவர் ஒரு பிரசங்கியாராய் மாறி விட்டார்.
0: And I read his biography, which is in but this thick book in two books it comes in the first 40 years and the next 40 years I mean, very interesting man he's written many books and he's one of the greatest preachers that has ever lived
1: avudaiya saridhai na vaasithen and saridhaiye rendu volume vandirukku mudhal 40 varshangal oru volume adutha 40 varshangal oru volume nu solittu
0: he shook the whole world with his expository preaching
1: avrude vilakka urai prasangal moolamaga mulu ulagathiye ulikkinavar
0: avar never went to bible college never studied theology or anything he was a doctor just used the method that he uses to eliminate sicknesses and arrive at the diagnosis he uses the bible takes the bible and eliminates all erroneous ideas and arrives at the truth
1: avar endha bible college ku pola theology la eduvum padikkala oru doctor ah irundhavar டாக்டரா எப்படி இந்த வியாதி இல்லை இந்த வியாதி இல்லை என்பதை கண்டுபிடிப்பாரோ அதே போல வேதத்தை எடுத்து இப்படி இருக்காது இப்படி இருக்காது என்பதை அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எது சரி என்ற சரியான தீர்மானத்துக்கு வருவார்.
0: Tremendous preacher.
1: அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரசங்கி.
0: He talks about why he became a preacher.
1: ஏன் அவர் ஒரு பிரசங்கியானார் பிரசங்கியாராய் ஆனார் என்பது குறித்து அவர் சொல்லுகிறார்.
0: He said as a believer as he was trying to deal with patients many times he found that the problem was really spiritual.
1: பாருங்க விசுவாசியாகிய அவர் மக்களிடம் பேசும்போது பல சமயத்திலே அவருடைய பிரச்சனை வந்து ஒரு ஆவிக்குரிய பிரச்சனை என்பதை கண்டார்.
0: Many of the rich and famous people had problems, spiritual problems, and they had come to the doctor.
1: பல மிகப்பெரிய பணக்காரருடைய பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் வந்து ஆவிக்குரிய பிரச்சனை அந்த பிரச்சனைக்காக டாக்டர் கிட்ட வந்திருக்காங்க.
0: And they don't know it's a spiritual problem but they are having some bodily symptoms and so on they come to the doctor.
1: அது ஆவிக்குரிய பிரச்சனை என்பது அவர்களுக்கே தெரியாது. சரீரத்தில் சில அறிகுறிகள் ஆகவே டாக்டர் கிட்ட வந்தாச்சு.
0: So he says when I sit down and try to figure out what it is I end up talking to them the gospel.
1: ஆகவே அவர் சொல்கிறார் உட்கார்ந்தவங்களோடு கூட வியாதியை பற்றி பேசும்போது கடைசியில் வந்து சுவிசேஷத்தை அவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சார்.
0: Finally decided why not just preach the gospel and forget about this because this is the thing that really deals with the problem
1: ave kadaisilana thirmanam pannitaru suvisheshatha yenam prasangam panna koodad adu dhaan makkalukku udhavi seigiradhu idai vittillaame adukku vandutar
0: well that doesn't mean medical practice is of no value
1: adha ipdi solradhanaala maruthuva payirchi edukkuradhu vandu avlo madippilla nu solirum
0: god has called him to preach and this is how the calling was worked out in his
1: adhaadu,
0: life
1: avar prasangikkumadi devan avare azhaithirukkar andha azhaippu indha vidhathil avarku vandathu
0: god led him to come to preaching and leave his medical practice and come to preaching through this
1: maruthuva விட்டுவிட்டு இதன் மூலமாக பிரசங்கத்துக்கு வரும்படி தேவன் அவரை நடத்தினார்.
0: Even his Bible studies were attended by 2000 people in London.
1: லண்டன்ல அவருடைய பைபிள் ஸ்டடிக்கு
0: weekly bible studies
1: வாரத்துல ஒரு நாள் பைபிள் ஸ்டடி இருக்கும் அதுக்கு 2000 பேர் வருவார்கள்.
0: He generated such interest in people regarding the bible and the truths of the bible because he was able to bring out the truths.
1: சத்தியங்களை அந்த அளவுக்கு அற்புதமாய் வெளிக்கொண்டு வந்தபடியாலே சத்தியத்தின் மீது மக்களுக்கு அந்த அளவுக்கு ஆர்வம் வந்து விட்டது.
0: Not simply preaching some doctrine but dealing with the real problem of people.
1: அதாவது ஏதோ உபதேசங்களை போதிக்கிறதுல மக்களுடைய பிரச்சனை என்னன்னு அதை பற்றி பேசினார்.
0: People found the answers in his preaching.
1: அவருடைய பிரசங்கத்திலே மக்கள் பதில்களை கண்டு கொண்டார்கள்.
0: And so they gathered in great crowds to his meeting.
1: ஆகவே தான் அவருடைய கூட்டத்துக்கு அவ்வளவு திரண்டு வந்தார்கள்.
0: Now that is very much true that man's problem mainly is a spiritual problem.
1: மனிதனுடைய பிரச்சனை முக்கியமாய் ஆவிக்குரிய பிரச்சனை என்பது மிகவும் உண்மையே.
0: And it affects the mind and it affects the body.
1: அது மனதையும் பாதிக்கிறது சரீரத்தையும் பாதிக்கிறது.
0: It affects all areas of his life.
1: அவருடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் அது பாதிக்கிறது.
0: So let me just use this illustration of fear a little more.
1: ஆகவே இந்த பயத்தை குறித்த இந்த உதாரணத்தை இன்னும் கொஞ்சம் நான் பயன்படுத்துகிறேன்.
0: Because through that we can really figure out how to deal with strongholds.
1: ஏன் அதன் மூலமாக இந்த பலத்த அரணை சரி செய்வது எப்படி என்பதை நாம் பார்க்க முடியும்.
0: Let's read a couple of verses. One is Psalm 118 verse 6.
1: ஒன்று ரெண்டு வசனங்களை பார்ப்போம். அதுல ஒன்னு வந்து சங்கீதம் 118:6.
0: Psalm 118:6.
1: சங்கீதம் 118:6.
0: And the other one is 2 Timothy 1:7.
1: இரண்டாவது 2 Timothy 1:7.
0: I'm going to read the Timothy verse first.
1: முதலாவது 1 திமோத்தேயில இருந்து வாசிக்க போகிறேன்.
0: For God has not given us a spirit of fear but of love and of power of a sound mind.
1: தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே தந்திருக்கிறார்.
0: God has not given us a spirit of fear.
1: 2 திமோத்தேய தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல்.
0: Everybody say God has not given us.
1: எல்லாரும் சொல்லுங்க தேவன் நமக்கு கொடுக்கவில்லை.
0: Fear.
1: பயத்தை.
0: The spirit of fear is not from God.
1: பயத்தின் ஆவி தேவனிடத்திலிருந்து வருகிறது அல்ல.
0: First we got to establish that.
1: முதலாவது அதுல உறுதியா நாம இருக்கணும்.
0: God does not give fear.
1: தேவன் பயத்தை கொடுப்பதே இல்லை.
0: This unhealthy fear that cripples you is not from God.
1: உங்களை முடமாக்குகிற ஆரோக்கியமற்ற பயம் தேவனால் வருவதல்ல.
0: A sense of power, a sense of love and sound mind is from God.
1: பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி தான் தேவன் கொடுக்கிறது.
0: All right, now go to Psalm 118 verse 6.
1: சங்கீதம் 118:6க்கு போவோம்.
0: The Lord is on my side. I will not fear.
1: கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன்.
0: The Lord is on my side, I will not fear.
1: கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன்.
0: Now why I read this verse is this verse shows me how the psalmist dealt with fear.
1: ஏன் இந்த வசனத்தை வாசிக்கிறேன்னு சொன்னா இந்த வசனம் எப்படி சங்கீதக்காரன் தன்னுடைய பயத்தை சமாளித்தான் என்பதை காட்டுகிறது.
0: You know the story of David, how he was in various circumstances in his life at certain points in his life where he had some real reasons to fear if he wanted to.
1: பாருங்க தாவீதுனுடைய கதையே உங்களுக்கு தெரியும். அவனுடைய வாழ்க்கையில பல்வேறு சூழ்நிலைகள் எல்லாம் வந்தது. அதெல்லாம் அவனை பயப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள்.
0: You know, after he killed Goliath, Saul felt that this man was a challenge to him and a competitor and began to pursue him to kill him.
1: கோலியாத்தை தாவீது வீழ்த்தின பிறகு தாவீது தனக்கு போட்டியாக வந்து விடுவானோ என்று எண்ணி தாவீதை கொலை செய்யும்படி சவுல் தேடிக்கொண்டே இருக்கிறான்.
0: He just was filled with such madness after the life of David, somehow wanting to catch him and kill him.
1: எப்படியாவது தாவீதை பிடித்து கொண்டு விட வேண்டும் என்று ஒரு வெறியோடு அவன் அலைந்து கொண்டிருக்கிறான்.
0: And David, anointed by God and called by God to be the king, now is on the run and hiding in caves and so on.
1: ராஜாவாகும்படி தேவனால் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த தாவீது இப்போது இங்கங்க ஓடி கெபிகள் எல்லாம் ஒளிந்து கொண்டிருக்கிறான்.
0: He can't sleep in peace because he's afraid that any time in night he may be killed.
1: நிம்மதிய தூங்கமுள்ள ஏனா ராத்திரிலே யாராவது வந்து கொண்டு விடுவார்கள் என்ற பயம்.
0: Certainly the king has got enough people from the intelligence to locate him and kill him.
1: ராஜாவுடைய உளவுத்துறையிலே நிறைய பேர் இருந்தாங்க அவனை தேடி கண்டுபிடித்து கொல்வதற்கு.
0: So he was constantly, he had a reason to be afraid.
1: ஆகவே அவன் பயப்படுவதற்கு காரணம் இருந்தது.
0: His fear was not even just an imaginary thought, it had a reason to fear.
1: அவனுடைய பயம் ஒரு கற்பனை அல்ல, பயப்படுவதற்கு உண்மையான காரணம்
0: இருந்தது. It was a real fear.
1: அது உண்மையான பயம்.
0: Fear of the king and fear for his of losing his life.
1: ராஜாவை குறித்த பயம் உயிர் போய் விடுமோ என்கிற ஒரு பயம்.
0: Now that fear enters first as a thought, you know, you begin to think about what the king may do.
1: இந்த பயம் வந்து ஒரு எண்ணமாய் உள்ளே வருகிறது. ராஜா என்ன செஞ்சிருவானோன்ற ஒரு எண்ணமா வருது.
0: Then you begin to imagine all kinds of scenario that where it may, you know, and about what may happen.
1: அதன் பிறகு என்ன ஆகுமோ ஏதாகுமோ சொல்லிட்டு பலவிதமான சூழ்நிலை எல்லாம் கற்பனை செய்ய ஆரம்பிக்கிறீர்கள்.
0: You know, you can imagine all kinds of horrible things that can happen to you if the king catches you.
1: ராஜா என்ன பிடிச்சிட்டானா இதாயிடுமோ அதாயிடுமோன்னு பயங்கரமான கற்பனை எல்லாம் வருகிறது.
0: And then when once you allow the imaginations to go on and play in your mind for such a long time, then it becomes a stronghold. You begin to find it very difficult to get rid of it because it's become a fortress established in your mind.
1: அந்த கற்பனை ரொம்ப நாளா உள்ள இருந்து கொண்டே இருந்தால் கடைசியிலே அது பலத்த அரணை போல மாறி விடுகிறது. ஒரு கோட்டை போல அசைக்க முடியாத ஒன்றை அது மாறி விடுகிறது.
0: How did he deal with it?
1: அதை அவன் எப்படி சரி செய்தான்?
0: How did he battle this fear factor in his life?
1: அவனுடைய வாழ்க்கையில இந்த பயத்தை அவன் நீக்கினது எப்படி?
0: And you know, this is very important for us to know this. How do you work with your fear? How do you get rid of your fear?
1: இதை நாம் கவனிக்க வேண்டியது மிக முக்கியம். எப்படி நம்முடைய பயத்தை நாம் புறம்பே தள்ளுவது?
0: One thing he say, the answer is right there in the word of God. Many times you don't have to look far away from the word. The word has the answer.
1: பாருங்க பல சமயத்துல பதில் வசனத்திலேயே இருக்கு. இங்க அங்கேயும் தேடி அலைய வேண்டியது இல்ல.
0: The Bible is like that.
1: பாருங்க வேதம் அப்படிதான்.
0: That's one of the most wonderful things about the Bible. It's right there in that verse that you just read.
1: வேதத்தை குறித்து ஒரு அற்புதமே அதுதான். வாசித்த அந்த வசனத்திலேயே பதில் இருக்கிறது.
0: You know how he dealt with it?
1: அவன் எப்படி அதை சரி செய்தான் தெரியுமா?
0: He said the Lord is on my side.
1: கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
0: The Lord is on my side.
1: கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
0: You know, many people today fear, and the reason they cannot get rid of their fear is because they think that the Lord is the one that's the problem.
1: இன்னைக்கு நிறைய பேர் பயப்படுகிறார்கள். ஏன் பயப்படுறான்னு சொன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, கர்த்தர் தான் என்னுடைய பிரச்சனையே நினைக்கிறாங்க.
0: Churches and groups have preached this so much and said the Lord broke your hand and the Lord broke your legs and the Lord this to you and the Lord made you to run a loss in the business, the Lord took away this thing, the Lord giveth and the Lord taketh away.
1: எத்தனை பிரசங்கியார்கள், எத்தனை சபைகள், கர்த்தர் கையை உடைக்கிறார், கர்த்தர் காலை உடைக்கிறார், கர்த்தர் தான் வியாபாரத்தில் நஷ்டத்தை கொடுக்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், இப்படி எல்லாம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
0: Whatever is happening in life, they said the Lord is doing it.
1: வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி கர்த்தர் தான் செய்றார்.
0: Especially disasters are attributed to God.
1: அதுவும் குறிப்பாக ஏதாவது பெருநஷ்டம் வரும்போது, பேரழிவு வரும்போது கர்த்தர் அப்படின்னு.
0: Now, you know, you go into a place where they park all these planes, the hangar.
1: பாருங்க இந்த ஹேங்கர்ஸ் போங்க, விமானங்களை நிறுத்தி வைக்கிற இடம்.
0: In one place it is written like this: we are not responsible for fire and other disasters that are God sent.
1: அதாவது அங்க என்ன போட்டிருக்காங்க, இந்த தீ விபத்து மற்றும் இயற்கை பேரழிவு போன்ற கடவுளின் செயல்களுக்கு நாங்கள் பொறுப்பல்ல.
0: இவங்க ரொம்ப நல்லவங்க, தே ஆர் வெரி குட் பீப்புள், தே ஓன்லி டூ குட் திங்ஸ், ஓன்லி காட் டஸ் சென்ட் ஃபயர் அண்ட் பர்ன் அப் த ஹோல் பிளேஸ் அண்ட் காஸ் டிசாஸ்டர்ஸ் அண்ட் எவ்ரி திங்.
1: பாருங்க இவங்க தான், இவங்கலாம் ரொம்ப நல்லவங்க, கடவுள் தான் வந்து இந்த நெருப்பு தீ விபத்து போன்ற இயற்கை அழிவுகளை அனுப்பி இவங்களெல்லாம் அழிக்கிறார்.
0: திஸ் இஸ் சம்திங் தே டூ இட் ஐ திங்க் இன் சம் கண்ட்ரீஸ் ஜஸ்ட் டு சாட்டிஸ்ஃபை த இன்சூரன்ஸ் பீப்புள், யூ நோ.
1: சில நாடுகளில் இந்த இன்சூரன்ஸ் மக்களை திருப்திப்படுத்துவதற்காக இதை போட்டு வைக்கிறார்.
0: We are not responsible for such acts of God, it says.
1: இப்படிப்பட்ட கடவுளின் செயல்களுக்கு நாங்கள் பொறுப்பல்ல.
0: Now the church is not different. The church also says that's the thing.
1: சபையும் வித்தியாசமா இல்ல பாருங்க, சபையும் அப்படிதான் அப்படிந்து.
0: You know, even if a church burnt up, they said this is God's work.
1: ஒரு சபையே எரிஞ்சு போனா கூட என்ன சொல்றாங்க, கர்த்தர் செய்யல அப்படின்றாங்க.
0: God is the one that did it.
1: ஏ கர்த்தர் தான் அதை செய்தார்.
0: I don't know why God did it.
1: ஏன் கர்த்தர் அப்படி செஞ்சார் தெரியல brother.
0: Broke a leg and they say, I don't know why God did it.
1: ஏ கால் உடைஞ்சா கர்த்தர் ஏன் செஞ்சார் தெரியலன்றாங்க.
0: Wife ran away, they say, I don't know why God did it.
1: மனைவி ஓடி போனா கர்த்தர் ஏன் இப்படி செஞ்சார் தெரியல.
0: Surely know why she ran away, but they know that, you know, they say why God did it brother, you know what wrong did I do.
1: அவர்க்கே நல்லா தெரியும் ஏன் மனைவி ஓடி போனாங்க, அப்புறம் சொல்லுது கர்த்தர் ஏன் இப்படி பண்ணிட்டாருன்னு தெரியல, நான் என்ன தப்பு பண்ணது.
0: Every disaster, every evil thing that happens, anything that happens, people attribute it to an act of God. If they don't understand it and if they cannot explain it effectively, they say it's an act of God.
1: பாருங்க எந்த ஒரு தீமையான செயல், எந்த ஒரு அழிவு வரும்போது அதுக்கான சரியான காரண காரணம் கொடுக்க முடியாமல் போகும்போது என்ன சொல்லிறாங்க, இது கடவுளின் செயல்.
0: Any problem, you know, you lose a job, they say, I don't know why brother, but God just made me lose that job.
1: பாருங்க எந்த பிரச்சனை வந்து வேலை போயிச்சா உடனே என்ன ஆச்சுன்னு தெரியல brother, கர்த்தர் தான் அந்த வேலையில இருந்து எடுத்துட்டார்.
0: You run into a business loss, they say, I don't know why, but God took away everything I had.
1: வியாபாரத்துல நஷ்டமா உடனே சொல்றாங்க, என்னன்னு தெரியல brother, கர்த்தர் என்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்து போட்டார்.
0: So they have been told time and again that God is their problem.
1: ஆகவே திரும்ப திரும்ப மக்களுக்கு என்ன சொல்லப்பட்டது, தேவன் தான் உங்களுடைய பிரச்சனையே.
0: That is the reason many people cannot get rid of fear today.
1: இன்றைக்கு பலருடைய பயம் இன்னும் நீங்காமல் இருப்பது காரணமே அதுதான்.
0: That is why I believe in preaching, because preaching penetrates the heart and mind of people and brings the truth of God in such a way that the word renews the mind and sets the people free.
1: ஆகவே தான் நான் பிரசங்கத்தை நம்புகிறேன். ஏனென்றால் பிரசங்கத்தின் வார்த்தைகள் மக்களுடைய உள்ளத்திலும் மனதிலும் சென்று சத்தியத்தை கொண்டு மனதை அது புதுப்பிக்கிறது.
0: It's so important.
1: அது அவ்வளவு முக்கியம் பாருங்க.
0: Truth sets us free.
1: சத்தியம் நம்மை விடுதலையாக்குகிறது.
0: Many people don't know this truth.
1: பல இந்த சத்தியத்தை அறியாம இருக்காங்க.
0: They don't know the simple truth that God is on their side.
1: தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் அந்த எளிமையான சத்தியமே உங்களுக்கு தெரியல.
0: When you have a loss and you lose everything, remember God is still on your side. He is not your enemy. He didn't take away everything that
1: you had.
0: God is on your side.
1: இழப்பு ஏற்படும் போது, எல்லாவற்றையும் இழக்கும் போது இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், தேவன் இன்னமும் உங்கள் பட்சத்திலே தான் உங்களுக்காக இருக்கிறார், அவர் உங்களை எதிரியே கிடையாது.
0: When you're sick and when you're feeling bad from head to toe, remember that whoever may be against you and whatever may be happening to you, God is on your side. Therefore, put away fear.
1: வியாதியே இருக்கும்போது தலைமுதல் கால் வரை பலவீனமா இருக்கும்போது பயத்தை அகற்றி போடுங்கள். ஏனென்றால் தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார்.
0: The whole world can be against you.
1: முழு உலகமும் ஒருவேளை உங்களை எதிர்க்கலாம்.
0: You may be facing financial problems, problems at work, problems with neighbors, problems with everybody, but God is not your problem. He is on your side.
1: பண பிரச்சனை இருக்கலாம், வேலையில பிரச்சனை இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரோட பிரச்சனை இருக்கலாம், எல்லாரோட பிரச்சனை இருக்கலாம். ஆனால் தேவன் மட்டும் உங்கள் பிரச்சனையே அல்ல, அவர் உங்கள் பட்சத்தில்
0: இருக்கிறார். God is on your side.
1: தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார்.
0: I want to establish this fact in the minds of people today.
1: மக்களுடைய உள்ளத்திலே இந்த காரியத்தை நான் உறுதி செய்ய விரும்புகிறேன்.
0: See, as long as you're thinking God is the problem.
1: தேவன் தான் பிரச்சனை நீங்க நினைக்கிற வரையில.
0: You know, I remember one lady telling me about one of her children getting married and then getting a divorce.
1: பாருங்க, ஞாபகம் இருக்கு, ஒரு அம்மாவுடைய பிள்ளை ஒன்னு வந்து திருமணமாகி வாகனத்து பெறுகிற நேரம்.
0: And they came very

0: வாழ்நாளெல்லாம் கிறிஸ்தவங்களாகவே இருந்தாங்க.
1: But this is what she spoke. She said, I don't know why God has done this.
0: அவங்க பேசினபோது தான் வந்து ஏன் கர்த்தர் இப்படி செஞ்சாரோ
1: தெரியல. I'll tell you why it comes out of their mouth, because this is the thing that has been taught for years and years and years that God is the problem.
0: ஏன் அப்படி வாயில இருந்து வந்து நான் சொல்லணும் பாருங்க, வருஷக்கணக்கா இதே காரியம் தான் அவளுக்கு போதிக்கப்பட்டு வந்தது.
1: Have you heard that song that somebody wrote that said God is going to get you for that. கத்தர் உன் அதுக்குனே உன்னை உதைப்பார் அடிப்பார் அப்படின்னு ஒரு பாட்டு ஒருத்தர் இங்கிலீஷில் எழுதியிருக்கான். God is going to get you for that.
0: அதுக்குனே கத்தர் உன்னை வந்து அடிப்பார்.
1: So you turn the radio on, there's God is going to get you for that playing now.
0: ரேடியோ போட்ட உடனே இப்ப கத்தர் அதுக்காக உன்னை உதைக்க போறாருன்னு வருது.
1: Now this guy is a country singer. Where did he get the idea? He got it from the churches around him.
0: பாருங்க, இவர் வந்து ஒரு country singer. இவருக்கு இந்த எண்ணம் எப்படி வந்ததுன்னா அங்க இருக்கிற சபைகள்ல இருந்தான்.
1: God is going to get you for that.
0: தேவன் அதுக்காக உன்னை உதைக்க போகிறார்.
1: Who is God?
0: தேவன் யார்?
1: He is that big old man, mean guy that's got a big stick from heaven and just going to strike you every time you do wrong. He's going to get you for that. What are you doing? He's going to get you for that.
0: பரலோகத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒரு வயசான தாத்தா கையில ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு ஏதாவது தப்பு செஞ்சா உடனே மடாரன் தலையில ஒரு அடி அடிப்பார்.
1: That's the picture that has been given to him.
0: அப்படிப்பட்ட ஒரு படம் தான் அவருக்கு கொடுக்கப்பட்டது.
1: He didn't get it from the Bible. He has not read the Bible. He's not a spiritual guy. He just heard somebody preach.
0: பாருங்க, அவர் வந்து பெரிய ஆவிக்குரிய மனுஷன் கிடையாது. பைபிள்ல இருந்து அத ஒண்ணு வாசிக்கல. எங்கேயோ யாரோ பேச கேட்டார்.
1: So he's singing, oh, you're doing this, where were you last night? God's going to get you for that.
0: ஆவி அவர் என்ன பண்றாரு? நீ ஏதோ பண்ணிட்டு இருக்கே, நேத்து ராத்திரி எங்க இருந்த? அதுக்காக கர்த்தர் வந்து உன்னை பிடிப்பார் அடிப்பார்.
1: Now, if God is going to get you for that, anything,
0: நீங்க செய்யதுக்கெல்லாம் கர்த்தர் வந்து அடிப்பாருன்னா,
1: he would already got every one of us.
0: ஏற்கனவே எல்லாரையும் அடிச்சு நொறுக்கி இருக்கணும்.
1: No one will be sitting here alive today. யாருமே இன்னைக்கு get you for it.
0: கர்த்தர் மட்டும் வந்து நம்ம பிடிச்சு அடிப்பாருனா இங்க யாருமே இன்னைக்கு உட்கார்ந்து இருக்க முடியாது.
1: If he is going to get you for that, then why did he go to the cross? To do what?
0: அதுக்காக வந்து அவர் நம்ம அடிக்கணும்னு சொன்னா பிறகு எதுக்கு சிலுவைக்கு சென்றார்? என்ன செய்ய சென்றார்?
1: Why did he send his son to die on the cross of Calvary?
0: ஏன் தன்னுடைய குமாரன் கல்வாரி சிலுவையிலே மரிக்கும்படி அவர் அனுப்பினார்?
1: If he is interested in just getting you, just locating you and finding you doing something wrong and getting you for that, if that's all God is about, then why did he send his son into this world? Why his son revealed the father's love? Why did he show his love by dying there on the cross?
0: நீங்க என்ன தவறு செய்யல என்பதை கண்டுபிடித்து அந்த தவறுக்காக உங்களை அடிக்கிற வேளையில கர்த்தர் இருப்பார் என்றால், ஏன் தம்முடைய குமாரனை அனுப்ப வேண்டும்? அந்த குமாரன் ஏன் பிதாவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும்? ஏன் அவர் சிலுவைக்கு சென்று அங்கே மரிக்க வேண்டும்?
1: Why?
0: ஏன்?
1: See, meaningless, you see.
0: அர்த்தமே இல்ல பாருங்க அதுக்கெல்லாம்.
1: If he's going to get us for that, let him get us for it, because if, you know, then the whole world will be wiped out. None of us deserve to live.
0: நாம செய்யற தவறுகளுக்காக அவர் வந்து நம்மை தண்டிப்பாருன்னு சொன்னா பிறகு அவர் தண்டிக்க ஆரம்பிச்சா முழு உலகத்துல யாருமே இருக்க முடியாது.
1: Nobody can live.
0: யாரும் உயிரோடு இருக்க முடியாது.
1: That's what will happen.
0: அதான் நடக்கும்.
1: But the Bible says he sends rain and the sun for this good and the bad and the ugly.
0: வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மோசமான மேலும் கூட மழையையும் வெயிலையும் அனுப்புகிறார்.
1: That's why people are able to live.
0: ஆகவே தான் மக்களால உயிர் வாழ முடிகிறது.
1: Very bad people are still going on, you know, because God is gracious even towards the sinner.
0: ரொம்ப மோசமானவங்க கூட தொடர்ந்து உயிர் வாழ்கள். ஏன்னா அவர்கள் மேலும் கர்த்தர் இரக்கமாயிருக்கிறார்.
1: It's God's grace that they are breathing every day and living every day, because God is not interested in just killing people.
0: ஒவ்வொரு நாளும் அவர் மூச்சு விடுவது, உயிர் பிழைப்பது தேவனுடைய கிருபை. ஏன்னா அவர்கள் எல்லாம் கொள்வது கர்த்தருடைய விருப்பம் அல்ல.
1: But the people say, but then why does all these things happen?
0: ஆனா மக்கள் கேக்குறாங்க, பிரதர் ஏன் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்குது?
1: Well, I'm glad you asked.
0: நீங்க கேட்டது ரொம்ப சந்தோஷம் தான்.
1: I'm glad that question is there.
0: அந்த கேள்வி எழும்புகிறது சந்தோஷம்.
1: Because the answer is there in the Bible.
0: ஏன்னா பதில் பைபிள்ல இருக்கு.
1: The answer is this: my people perish because of a lack of knowledge.
0: என்ன பதில்? என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே அழிந்து போகிறார்கள்.
1: That's how people perish.
0: மக்கள் அப்படிதான் அழிகிறாங்க.
1: People don't perish because God is trying to kill them or get them and destroy them and teach them a lesson.
0: ஏதோ தேவன் அவங்களை பிடிச்சு அடிச்சு அழிக்க பார்த்து அதன் மூலமா ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்புறதுனால மக்கள் அழிந்து போவதில்லை.
1: No, people perish because of a lack of knowledge.
0: மக்கள் அறிவில்லாமையினாலே அழிகிறார்கள்.
1: People perish in another place it says because of a lack of a vision.
0: இன்னொரு இடத்துல சொல்லுது, தரிசனம் இல்லாதனால ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள்.
1: That means a revelation, an understanding, an insight.
0: அப்படி என்ன அர்த்தம்? ஒரு வெளிப்பாடு, ஒரு புத்தி, ஒரு அறிவு இல்லை.
1: They don't have an insight into things. That is why they perish.
0: காரியங்களை குறித்த ஒரு ஆழமான ஒரு அறிவு உணர்வு இல்லை.
1: They are not connected with God. They perish under their circumstances because they don't have the knowledge of God. Therefore they don't know what is the trouble.
0: தேவனோடு தொடர்பு இல்லாதனாலே, தேவனை குறித்த அறிவு இல்லாதனாலே சூழ்நிலை எழும்பும்போது அதில் அழிந்து போகிறார்கள்.
1: So if you want to get rid of fear, my friend,
0: ஆகவே நீங்கள் பயத்தை

0: அகற்ற விரும்பினால்
1: one of the things that is causing the fear is the wrong ideas about God.
0: அந்த பயத்திற்கு காரணமாக இருக்கிற காரியங்களில ஒன்று என்னன்னா தேவனை குறித்த தவறான ஒரு எண்ணம்.
1: I remember talking to a young man, you know, who was having some apprehensions and fear and depression and worry and all of that.
0: எனக்கு ஞாபகம் ஒரு வாலிபர் பேசியிருந்தார். அவருக்கு ரொம்ப பயம், கலக்கம், மனச்சோர்வு இதெல்லாம் அப்படி எல்லாம் காணப்பட்டார்.
1: A good Christian brother.
0: ஒரு நல்ல ஒரு விசுவாசியவர்.
1: And good man, you know,
0: நல்ல மனுஷன் அவர்,
1: educated and working in a good job,
0: நல்ல படிச்சவர், நல்ல வேலையில இருக்கிறவர்.
1: But so I just began to suggest to him or talk to him about how to deal with this fear.
0: அவங்க இந்த பயத்தை எல்லாம் சரி செய்வது எப்படின்னா அவரு கூட அப்படியே பேச ஆரம்பித்தேன்.
1: No, we are talking about, you know, 2 Corinthians 10.
0: 2 கொரிந்தியர் 10 அதிகாரத்தை பத்தி தான் பேசணும்.
1: So I was sharing with him about it.
0: அவங்க இத குறித்து எல்லாம் அவரோட பகிர்ந்து கொண்டேன்.
1: How you got to cast down every thought and bring to subjection every thought that is against the thoughts of God.
0: எப்படி கிறிஸ்துவுக்கு தேவனுடைய எண்ணங்களுக்கு விரோதமாக வரக்கூடிய எல்லா எண்ணங்களையும் நிர்மூலமாக்க வேண்டும், சிறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னேன்.
1: Put away imaginations that are wrong.
0: தவறான கற்பனைகளை எல்லாம் புறம்பே தள்ள வேணும்.
1: You know, you should not allow these thoughts to come in.
0: இந்த எண்ணங்கள் உள்ளே வர அனுமதிக்க கூடாது.
1: Take the word of God and put the thoughts of God's word into your mind.
0: தேவனுடைய வார்த்தை எடுத்து தேவனுடைய எண்ணங்களை மனதிலே வைக்க வேண்டும் என்று சொன்னேன்.
1: I was talking to that young man like that and all of a sudden he told me, well, you know, you tell me that I must take the word of God and put it in me.
0: அந்த வாலிபரோடு இப்படி பேசிட்டு இருந்தபோது அவர் என்ன சொன்னார், நீங்க சொல்றீங்க தேவனுடைய வார்த்தை எடுத்து இப்படி எல்லாம் உள்ளே வைக்கணும்.
1: That's the problem, pastor. He said, when I read the Bible, that makes me afraid.
0: பிரச்சனையே அதுதான் பாஸ்டர், பைபிள் வாசிக்கும் போது அதுவே எனக்கு பயமா இருக்குனாரு.
1: This is exactly what he told me.
0: பாருங்க அவர் சரியா அப்படி தான் சொன்னாரு.
1: You see, that's a real problem for many people today, not just for that young man. I tell you, many years ago when I read the Bible, I was afraid too.
0: அந்த வாலிபருக்கு மட்டும் இல்ல, பல பேருக்கு உண்மையிலே அது ஒரு பிரச்சனை. ஏன்னா எத்தனை முன்ன நான் பைபிள் வாசிக்கும் போது எனக்கும் அப்படி தான் இருந்தது.
1: Because it threatened.
0: படிக்கும் போதே எனக்கு பயமா
1: இருக்கு. Don't do this, you're finished.
0: இது செய்யலனா அவ்வளவுதான் நீ.
1: If you do this, you will live.
0: இது செய்தால் நீ பிழைப்பாய்.
1: Don't do this, you're done.
0: செய்யலனா அவ்வளவுதான் நீ.
1: That's all.
0: Avlodha.
1: I said, brother, you have the Bible, you are from a Christian family, you are a good man, but you don't, you have not had a proper teaching.
0: உங்களுக்கு பைபிள் இருக்கு, கிறிஸ்தவ குடும்பத்துல இருந்து வர்றீங்க, ஆனா வேதத்தை குறித்து சரியான போதனம் உங்களுக்கு இல்ல.
1: That's the problem.
0: அதான் பிரச்சனை.
1: That is why even from the Bible you are not able to benefit.
0: ஆகவே தான் வேதத்துல இருந்து கூட உங்களால எந்த ஒரு நன்மையும் பெற முடியாமல் போகிறது.
1: I said, you cannot qualify for God's blessings by anything that you do.
0: நான் சொன்னேன், நீங்கள் செய்கிற எந்த ஒரு காரியத்தினாலும் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு நீங்கள் தகுதி பெற முடியாது.
1: It just doesn't work like that.
0: அதெல்லாம் அப்படி வேலை செய்யறது இல்ல.
1: That is why the Bible says that God has blessed us with every spiritual blessing or every blessing in Christ Jesus.
0: ஆகவே தான் வேதம் சொல்றது, தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வத்து இருக்கிறார்.
1: You take Christ out, there is nothing left.
0: கிறிஸ்துவை வெளிய எடுத்துட்டீங்கன்னா அங்க ஒண்ணுமே கிடையாது.
1: You can't have any blessing.
0: எந்த ஆசீர்வாதம் பெற முடியாது.
1: You can't have nothing.
0: எதையுமே பெற முடியாது.
1: It is through Christ everything comes.
0: கிறிஸ்துவின் மூலமாக தான் எல்லாமே வருகிறது.
1: Ephesians 1:3 says that we are blessed with every blessing in Christ Jesus.
0: எபேசியர் 1:3 என்ன சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதங்களாலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம்.
1: It is only in and through Christ blessings are.
0: ஆசீர்வாதங்கள் எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளாகவும் கிறிஸ்துவின் மூலமாகவும் தான் வருகிறது.
1: I said to him, it is not in and through you and your goodness and how good you are or how bad you are. It is in Christ.
0: நான் சொன்ன இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளாவோ அல்லது உங்கள் மூலமாகவோ நீங்க எவ்வளவு நல்லவர் கெட்டவர் என்பதால வருவதே கிடையாது, எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளே தான்.
1: I said, have you ever heard of the truth that is called new creation truths or being in Christ?
0: நான் கேட்டேன், புது சிருஷ்டிப்பை குறித்த சத்தியம், கிறிஸ்துவுக்குள்ளே இருப்பது, இந்த சத்தியங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களானே?
1: He's just blinking.
0: He's
1: not sure.
0: அவருக்கு தெரியல.
1: Have you heard that you are a new creation? All things are passed away. All things have become new.
0: பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின, நீங்கள் ஒரு புது சிருஷ்டி, இதெல்லாம் கேட்டிருக்கீங்களானே?
1: Have you heard about it?
0: அத பத்தி எல்லாம் கேட்டிருக்கீங்களா?
1: Many people have gone to church all their lives. They've never heard it.
0: பலர் வாழ்நாள் எல்லாம் சபைக்கு போயிருந்தும் இதெல்லாம் கேட்டதே கிடையாது.
1: Now, you know, I'm from the old school. I've been on the other side. Now I've come to this side.
0: பாருங்க, நான் வந்து உன்ன அந்த பக்கத்துல இருந்தேன், இப்போ இந்த பக்கத்துக்கு வந்துட்டேன்.
1: I've been born and raised in Pentecostal Christianity.
0: பெந்தகோஸ்த கிறிஸ்தவத்திலேயே பிறந்து அதிலேயே நான் வளர்ந்து வந்தேன்.
1: I love some of the old songs. Sometimes I just look at them and examine them.
0: பாருங்க, அந்த பழைய பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டெல்லாம் சந்தமே எடுத்து பார்த்து ஆராய்வேன்
1: நான். I was talking to one man the other day, the preacher the other day. I said, why did we write such beautiful songs and never preached what is in the song? The song is full of the word of God, but we preached all the verses that we took to preach were horrible verses, you know.
0: அன்னைக்கு ஒரு பிரசங்க யாரோட பேசிட்டேன், அவரை பார்த்து கேட்டேன், எழுதின பாட்டெல்லாம் அவ்வளோ பிரமாதமாக, அவ்வளோ அற்புதமாக இருக்குது, ஆனால் பிரசங்கம் பண்ணும்போது மட்டும் பாட்டில் இருந்த பண்ணாம பயங்கரமான வசனங்கள் அடிப்பார் உதைப்பார் இதெல்லாம் எடுத்து பிரசங்கம் பண்ணாங்களே ஏன்?
1: Have you ever thought about that?
0: Look
1: at the old songs, they're so full of meaning, they're right from the word of God.
0: பழைய பாட்டெல்லாம் பாருங்க அவ்வளோ அர்த்தம் உள்ளது வசனத்திலிருந்து அப்படியே
1: எடுத்திருப்பாங்க. Taken right from the word.
0: அந்த வசனத்தையே அப்படியே எழுதி இருப்பாங்க பாட்டா.
1: If they just opened the song book and preached.
0: பாட்டு புத்தகத்தை திறந்து பிரசங்கம் பண்ணியிருந்தாலே
1: we would have done a lot better.
0: எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்.
1: But every time they took a verse to preach, ரொம்ப விகற்பமான வசனங்கள். The Lord will take you by the neck and he will lead you.
0: கர்த்தர் உன் கழுத்தை பிடித்து உன்னை நடத்துவார்.
1: God has brought you into this wilderness.
0: தேவன் தான் உன்னை இந்த வனாந்திரத்துக்கு கொண்டு வந்தார்.
1: He will sift you and he will make you and he'll break you.
0: அவர் உன்னை உடைப்பார், அவர் உன்னை புடமிடுவார், அவர் உன்னை இப்படி பண்ணுவார் அப்படின்வாங்க.
1: Is that not right?
0: இல்லையா? அப்படி தான பண்ணாங்க.
1: They all have a meeting on the first of the month.
0: மாதத்துல முதல் தேதி அன்னைக்கு எல்லாரும் மீட்டிங்
1: நடத்துவாங்க. This is another wonder of wonders.
0: பாருங்க இது வந்து அதிசயத்திலும் அதிசயம்.
1: On the first of the month they have a meeting and always you can go and hear that preaching, it will be wonderful. They will take a wonderful promise of God. I'll never leave you nor forsake you, and they say this is the promise for this week.
0: முதல் நாள் போனீங்க மாசத்துல பைபிள்ல இருந்து அருமையான ஒரு வாக்குத்தத்தம் எடுப்பாங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு அற்புதமா பிரசங்கம் பண்ணுவாங்க.
1: But every Sunday, four Sunday after that is going to be very difficult verses. You're going to sit through that thing and just break your head over the thing. It's all about what God will do to you, you know, you evil thing.
0: பிறகு வருகிற அந்த நாலு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தை கேட்கணுமே, பொல்லாத உனக்கு கர்த்தர் எப்படி செய்வார் அப்படி செய்வார் அதே தான் பிரசங்கம் பண்ணிருப்பாங்க.
1: Now I'm not just making a joke of these things, you know, but this is the reality, we all know it.
0: பாருங்க இதெல்லாம் நான் ஜோக்கா சொல்லல, இதுதான் நிஜம், எல்லாருக்கும் தெரியும்.
1: I asked that preacher, this old preacher that's been there for 50 years, I asked him, why didn't we preach these wonderful promises? 6,000-7,000 promises are there, why did we not preach them? We use them only once a month.
0: பாருங்க இந்த 50 வருஷத்துக்கு மேல ஊழியம் செய்கிறார் அவர். இந்த பிரசங்கர்கிட்ட கேட்டேன், வேதத்தில் 6,000-7,000 வாக்குத்தங்கள் இருக்கு, ஏன் அதெல்லாம் பிரசங்கம் பண்ண மாட்டீங்க? மாசத்துல ஒரே ஒரு நாள் மட்டும் அந்த வாக்குத்தங்களை பிரசங்கம் பண்ணீங்க ஏன்?
1: ஃபார் எக்ஸாம்பிள், யூ நோ தி பைபிள் சேஸ், டு நாட் வரி அபவுட் வாட் யூ மே ஈட், வாட் யூ வில் ஈட் அண்ட் வாட் யூ வில் ட்ரிங்க் அண்ட் வாட் யூ வில் பி க்ளோத் வித். யுவர் ஹெவன்லி ஃபாதர் நோஸ் தட் யூ ஹேவ் நீட் ஆஃப் தீஸ் திங்ஸ். பட் சீக் ஹி ஃபர்ஸ்ட் தி கிங்டம் ஆஃப் காட் அண்ட் ஹிஸ் ரைட்சியஸ்னஸ் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் ஷல் பீ ஆடட் டு யூ.
0: உதாரணத்துக்கு வேதம் என்ன சொல்கிறது? எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாதிருங்கள். இவையெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் பரலோகத்தில் அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவர் நீதியை தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
1: This is a memory verse in the Sunday school.
0: இது வந்து சண்டே ஸ்கூல்லயே சொல்லி கொடுத்த மனப்பாடம் வசனம்.
1: This is the calendar golden verse also in the calendars.
0: தங்க வசன கேலண்டருக்குல வசனமும் கூட இதுதான்.
1: But never ever, I am telling you the truth, in my lifetime never ever I heard somebody stand up there and preach, do not worry about what you will eat, what you will drink and what you will be clothed with. Your heavenly father knows that you have a need of these things.
0: ஆனா உண்மையை சொல்றேன் பாருங்க, ஒரு நாளும் ஒரு ஆகிலும் எழுந்து நின்று எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம்னே கவலைப்படாதிருங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் பரலோக பிதா அறிந்திருக்கிறன்னு ஒரு ஆள் கூட பிரசங்கம் பண்ணி நான் கேட்டதில்லை.
1: தப்பி தவறி அதை வாசிக்க வேண்டியதான் கடகடன்னு போயிடுவாங்க அதுல இருந்து. Because they are themselves worried about what they will eat and what they will drink and what they will clothe themselves.
0: என்ன அவங்களுக்கே கவலை, என்னத்தை புசிப்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுத்துவோம்னு.
1: And they preach a lot about that.
0: அதை பற்றி நிறைய பிரசங்கம் பண்ணுவாங்க.
1: They'll talk about how they don't have milk in the house and how they don't have rice in the thing and I don't know how they don't have money for the rent for the church and for electricity and everything. So they've talked about all that, but so that this verse does not fit their scheme of things.
0: அவங்க
1: so they'll never talk about
0: it. அவங்க பேச்செல்லாம் அப்படி இருக்கணும், வீட்ல அரிசி இல்ல, வீட்ல பால் இல்ல, வாடகை காசு கொடுக்க முடியல, இப்படியே தான் இருக்கும். ஆகவே இந்த மாதிரி கவலைப்படாதிருங்கிற வசனம் எல்லாம் அவங்களுக்கு ஒத்து வராது. அங்க
1: God is leading me through this wilderness path.
0: தேவன் இந்த வனாந்திர பாதையில என்னை நடத்துகிறார்.
1: All of a sudden, you cannot switch gears and come to this, you know, don't worry about what you'll eat or drink or be clothed.
0: பாருங்க அப்படி எல்லாம் பேசி திடீர்னு இங்க வந்து என்னத்தை புசிப்போம், என்னத்தை உடுத்துவோம், குடிப்போம், கவலைப்படாதுங்களும் பேச முடியாது.
1: This doesn't go well.
0: ஏன்னா இது அதோட ஒத்து வராது.
1: Because they think if you tell all these things to people, people will get spoiled. You just always have to scold them and tell them you're no good, hoping that they'll be better.
0: அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, இப்படி எல்லாம் பேசினா மக்கள் கெட்டு போயிடுவாங்க, அவங்களை எப்போ பார்த்தாலும் திட்டினே இருக்கும், நீ சரியே கிடையாது, நல்லவனே கிடையாது, அப்படி திட்டே இருந்தா நல்லா ஆயிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை.
1: Now why did they think that that's not how the family works? Have you ever taken a child and say you're no good, you no good filthy little rat, you know, You never amount to anything. You say that every day, what the child will amount to.
0: என்ன அவங்க யோசிக்கிறதுனா, ஒரு குடும்பத்திலே நீ ஒண்ணுதுங்க உதவாதவன், உதவாக்கற, நாசமா போவன் பேசினே இருந்தா அந்த பிள்ளை அப்படிதான் போவோம் பாருங்க.
1: You don't build a family like that.
0: இப்படி எல்லாம் பேசி குடும்பத்தை கட்ட முடியாது.
1: You don't build children like that.
0: இப்படி பிள்ளைகளை இப்படி கட்ட முடியாது.
1: You build children by encouraging them and building them up by with good words.
0: பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்? தட்டி கொடுத்து நல்ல வார்த்தை பேசி அப்படியேதான் அவங்கள வளர்க்கணும்.
1: Not magnifying their problems.
0: பிரச்சனையை பெருசா பேசி வளர்க்க கூடாது.
1: But showing them the right way.
0: ஆனா சரியான வழியை அவனுக்கு காட்ட வேண்டும்.
1: And giving them appreciation and praise for whatever good they do.
0: அவங்க எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்தாலும் அவங்கள தட்டி கொடுத்து பாராட்டி அப்படியேதான் அவங்கள கொண்டு வரணும்.
1: And correcting them when they need it.
0: தவறு செய்யும்போது அவங்கள திருத்தி கொண்டு வரணும்.
1: But you know, you're correcting them, always you're telling them what's wrong with them, then one day your child is going to turn around when he's 6 feet tall, he's going to tell you, no more, you've always told me what's wrong with me, you never out of your mouth told me what's good with me.
0: இப்படி எப்ப பார்த்தாலும் திட்டிட்டு இந்த தப்பு செஞ்ச அந்த தப்பு செஞ்ச சொல்லிட்டேன்னா நாள் ஒன்று வரும் 6 அடி உயரத்தில் இருப்பான், அப்ப திட்டும் போது கையை காட்டுவான், எப்ப பார்த்தாலும் சும்மா திட்டினே இருக்கீங்களே அப்படின்னு.
1: கெட்டது மட்டும் சொல்றீங்க, நல்லது நான் செய்யறது ஒண்ணு கூட இது வரைக்கும் வாயிலிருந்து வரல. Inima, I don't want to hear anything.
0: இனி இந்த மாதிரி எல்லாம் நான் கேட்கவே கூடாது அப்படின்மா.
1: This has happened in many families.
0: என்ன பல குடும்பங்கள்ல இப்படி நடந்து இருக்கு.
1: Then only they wake up.
0: அப்பதான் கொஞ்சம் ஒரு முழிப்பே வருது அவங்களுக்கு.
1: Now all of a sudden they can't switch gears.
0: இப்ப திடீர்னு வந்து மாத்திக்க முடியாது அவங்களே.
1: Now this is one such problem like that.
0: பாருங்க, இதுவும் அது போல ஒரு பிரச்சனை தான்.
1: You know, people have taught that God is the problem and now they are not able to switch gears.
0: தேவன் தான் பிரச்சனைன்னு எல்லாருக்கும் போதிச்சாச்சு, இப்ப அவங்களாலே மாத்திக்க முடியல.
1: And I used to be of that opinion also because I heard these preachers all the time. I thought God is the problem. My God, you know, if something wrong happened to me, that God, the Lord is the problem.
0: இந்த பிரசங்கங்களை கேட்டு கேட்டு கேட்டு
1: வெளிப்பாடு then there is no place for fear in me.
0: கர்த்தர் நல்லவர் என்றால் பிறகு எனக்குள்ளே பயத்துக்கு இடமே இல்லை.
1: See, that one thought is enough to drive away every fear.
0: பாருங்க, எல்லா பயத்தையும் விரட்டி அடிக்க அந்த ஒரு எண்ணமே போதும்.
1: God is on my side.
0: தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார்.
1: I may have many enemies.
0: பல எதிரிகள் எனக்கு ஒருவேளை இருக்கலாம்.
1: Many people in the world may hate me.
0: உலகத்திலே பலர் என்னை ஒருவேளை பகைக்கலாம்.
1: But I know one that is mightier than all and he is for me.
0: ஆனால் எல்லாரை விட வல்லவர் ஒருவர் எனக்கு தெரியும். அவர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
1: He is inside of me and he is for me.
0: அவர் எனக்குள்ளே இருக்கிறார், எனக்காகவே
1: இருக்கிறார். I'm not perfect, I make mistakes, I make blunders, but through it all he's always with me, he's never against me.
0: ஒருவேளை நான் தவறு செய்யலாம், மிகப்பெரிய தவறுகளை கூட செய்யலாம், ஆனாலும் எப்போது என்னோடு கூடவே இருந்து என்னை நடத்துகிறார்.
1: Gracious and a loving God.
0: அவர் கிருபையும் அன்பும் உள்ள தேவன்.
1: He's on my side.
0: அவர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
1: I will not fear.
0: ஆகவே நான் பயப்படுவதில்லை.
1: So if I'm sick, I will not fear.
0: ஆகவே நான் வியாதிப்பட்டாலும் பயப்பட மாட்டேன்.
1: Facing enemies, I will not fear.
0: எதிரிகளை சந்தித்தாலும் பயப்பட மாட்டேன்.
1: If I'm facing financial needs, I will not fear.
0: பொருளாதார தேவை என்றாலும் பயப்பட மாட்டேன்.
1: If I'm facing all kinds of difficulties, I will not fear.
0: என்ன கஷ்டம் வந்தாலும் பயப்பட மாட்டேன்.
1: Because God will see me through. He is for me.
0: ஏனென்றால் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறபடியினாலே என்னை நடத்தி செல்வார்.
1: You see what it does to put this one right thought, how it will set you free.
0: பாருங்க, இந்த ஒரு சரியான எண்ணத்தை உள்ளே வைத்தாலே எப்பேற்பட்ட ஒரு விடுதலை உண்டாகிறது என்பதை.
1: Hello.
0: Hello.
1: Are you there?
0: இருக்கீங்களா?
1: So settle it in your mind today.
0: வாங்க இன்னைக்கு உங்க மனசுல அதை செட்டில் பண்ணுங்க.
1: Everybody lift up your hands and say.
0: எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க.
1: God is on my side.
0: தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார்.
1: When I make a mistake, he's still on my side.
0: நான் ஒரு தவறு செய்த போது என்னோடு கூட இருக்கிறார்.
1: When I have sinned, still he's on my side.
0: பாவம் செய்த போது என் பட்சத்தில் இருக்கிறார்.
1: My father is gracious.
0: என் தகப்பன் கிருபையுள்ளவர்.
1: Full of loving kindness.
0: கருணையமிக்கவர்.
1: He washes me and cleanses me.
0: என்னை கழுவி சுத்திகரிக்கிறார்.
1: He helps me and enables me.
0: எனக்கு உதவி செய்கிறார், பலன்
1: கொடுக்கிறார். My God is for me.
0: என் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார்.
1: The whole world may be against me.
0: முழு உலகமும் என்னை எதிர்க்கலாம்.
1: But my God is for me.
0: ஆனால் என் தேவன் எனக்காக இருக்கிறார்.
1: And because he is for me.
0: அவர் என் பட்சத்தில் இருக்கிறபடியினாலே.
1: Because he is on my side.
0: அவர் என் பட்சத்தில் இருக்கிறபடியினாலே.
1: I will not fear.
0: நான் பயப்பட மாட்டேன்.
1: Hiding in the caves day and night, running for his life.
0: இரவும் பகலும் கெபிகளிலே ஒளிந்து கொண்டு உயிர் தப்ப ஓடுகிறான்.
1: Trying to save from being executed.
0: Raja kolla varugiran adilirundhu thappithu kolla vagai paarkiran.
1: Dealing with fear all the time.
0: இப்போது பார்த்தாலும் பயத்தை சரி செய்ய வேண்டியதா இருக்கிறது.
1: And he has learned how to deal with it.
0: எப்படி சரி செய்வது என்பதை கற்றுக்கொண்டான்.
1: He will sit in that cave and he'll say, "The Lord is on my side. I will not fear."
0: குகையில் உட்கார்ந்து கொண்டு என்ன சொல்கிறான்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறான், நான் பயப்பட மாட்டேன்.
1: God has called me.
0: தேவன் என்னை அழைத்து இருக்கிறார்.
1: I was only a shepherd boy, but I never wanted to be a king, but he came and called me.
0: நான் ஒரு மேய்ப்பனாக தான் இருந்தேன், ராஜாவாக நான் விரும்பல. அவர்தான் என்னை அழைத்தார்.
1: He told me I'll be a king.
0: அவர்தான் சொன்னார், நீ ராஜாவா இருப்பாய் என்று.
1: He anointed me.
0: அவர்தான் அபிஷேகம்.
1: He gave me victory over that giant.
0: அவர்தான் அந்த ராட்சதன் மேல் எனக்கு வெற்றியை தந்தார்.
1: He is on my side.
0: அவர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
1: So Saul may be the king, he may have power, he may have men, but he can't do nothing to me. I will not be afraid.
0: சவுல் ராஜாவா இருக்கலாம், அதிகார வல்லமை இருக்கலாம், மனிதர்களின் பக்கத்தில் இருக்கலாம், ஆனால் அவன் எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது.
1: You see, when you don't have that knowledge,
0: பாருங்கள் இந்த அறிவு இல்லாமல் போகும்போது,
1: see that knowledge,
0: பாருங்க அந்த அறிவுங்க,
1: see knowledge is the key to success in life in the Christian faith.
0: கிறிஸ்தவ விசுவாசத்திலே வெற்றிக்கு திறவுகோலா இருப்பது இந்த அறிவு தான்.
1: That's why Jesus said you shall know the truth and the truth shall make you free.
0: ஆவே இயேசுனா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
1: Not see it's not the truth that will make you free, the truth that you know is only make is only going to
0: பாருங்க,
1: make you free.
0: சத்தியம் விடுதலையாக்குவதில்லை, நீங்கள் அறிந்திருக்கிற சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும்.
1: Many people take the Bible and put it under their pillow so that they can drive out all the evil forces by night.
0: வலர் வந்து ராத்திரி அந்த காத்து கருப்புலாம் வந்தா விரட்டிறதுக்காக பைபிள் எடுத்து தலான அடியில வச்சிரறாங்க.
1: The devil has seen many bibles.
0: விசாசனமா நிறைய பைபிள பார்த்துட்டான்.
1: But he has not seen many people that know what's in the bible.
0: ஆனா பைபிளுக்குள்ள இருக்குறத அறிந்திருக்கிற நிறைய பேர் பார்க்கல.
1: They think the bible will drive it away.
0: அவங்க நினைக்கறாங்க இந்த பைபிள் அதெல்லாம் விரட்டும்னு.
1: Now I've seen even in the old days, you know, when people chased out demons, they'll take the bible and put it on the head.
0: அந்த நாட்கள்ல பிசாசத்து வரும்போது பைபிளை கொண்டு நேரா தலையில தான் வைப்பாங்க.
1: Say, "What are you going to go?"
0: போறியா இல்லையா?
1: And the devil, you know, warms up and he says, "No."
0: பிசாசு அப்படியே சிலுத்து எழுந்தது, போக மாட்டேன் அப்படின்னா.
1: பாருங்கயா, பைபிள் வச்சா கூட போக மாட்டேங்குது. பொல்லாத பேய் இது. It's a terrible demon. It's not even going for the bible.
0: பொல்லாத பேய் பைபிளை வச்சாலும் போக மாட்டேது அப்படின்னு.
1: The devil by this time has found out that you don't believe in your own words, that when you say go, he will have to go. You don't believe it, he knows it.
0: இதிலே பிசாசுக்கு விளங்கிடுது பாருங்க, போன்னு சொன்னா அவன் போகணும்ன்ற அந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரியலன்னு ஆகவே தான் போக மாட்டேன்றான்.
1: How does he know that you don't believe your words?
0: நீங்க வசனத்தை விசுவாசிக்கலன்னு அவனுக்கு எப்படி தெரியும்?
1: Because you are asking him, will you go?
0: ஏன்னா நீங்களே அவன்கிட்ட கேக்குறீங்க, போவியா அப்படின்னு.
1: அது என்ன கேள்வி? அது வாட் கைண்ட் ஐ நியூ ஒன் பிரீச்சர் தட் வில் டேக் த பைபிள் அண்ட் whenever he goes into one house to visit them, he'll put the bible inside first.
0: ஒரு பிரச்சனை தெரியும் பாருங்க, எப்பெல்லாம் ஒரு வீட்டுக்கு போனா முதல் பைபிளை உள்ள அனுப்புவார், அப்புறம் தான் இவர் போவார்.
1: இத முதல்ல உள்ள அனுப்புவாரு. See, I've seen all kinds. You know, I can write a book on these things. I'm
0: going to
1: write a funny book one of these days.
0: இந்த மாதிரி நகைச்சுவையான விஷயங்கள்லாம் ஒரு புக்கா எழுதணும்னு நினைக்கிறேன்.
1: I mean, really, I mean, that was not very far from here. This is only within a couple of kilometers from here, the man. That he was known to me.
0: இதெல்லாம் வந்து எங்கேயோ நடந்து நினைக்காதீங்க. இங்க இருந்து 1-2 கிலோமீட்டருக்கு உள்ளே நடந்தது. நல்லா தெரிஞ்சவர் தான் அவர்.
1: If you live in Prasavakam, this is the best place you can experience all these things.
0: Prasavakam நீங்க இருந்தால போதும், இதெல்லாம் அனுபவிக்க கூடிய ஒரு சிறந்த இடம் இதுதான்.
1: All my life I lived in Prasavakam.
0: நான் எல்லாம் Prasavakamலயே வாழ்ந்துட்டேன் நான்.
1: So I've seen most of these things.
0: நான் இதெல்லாம் நிறைய பார்த்துட்டேன்.
1: At one time I thought I've seen it all, but I don't think so. There are some other funny things happening still.
0: பாருங்க, ஒரு கட்டத்துல யோசிச்சேன் எல்லாமே பார்த்தாச்சு, ஆனா இன்னும் நிறைய வேடிக்கையான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு பல இடங்கள்ல.
1: People believe all kinds of funny things, you know.
0: பாருங்க, இப்படி பல வேடிக்கையான காரியங்களை மக்கள் நம்புறாங்க.
1: They have not understood what this is all about.
0: இதெல்லாம் என்னன்னே இன்னும் விளங்காம இருக்கு.
1: They've gone to church, been baptized, been spirit filled and all of that and so on, but they just don't understand the very basic things sometimes.
0: சபைக்கு போயிருக்காங்க, ஞானசனம் எடுத்தாச்சு, ஆவியினால் நிரம்பியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, ஆனா இந்த அடிப்படை காரியங்களே விளங்காம இருக்கு.
1: It is not the bible that will set you free, it is what is in the bible getting into your heart and your mind and filling you with it, with the truth that will set you free.
0: பைபிள் உங்களை விடுதலை ஆக்காது, இந்த பைபிளுக்குள்ளே இருக்கிற காரியம் உங்களுடைய மனதிலே உள்ளத்திலே சென்று அதை நிரப்பும் போது அந்த அறிவு பைபிள் தான் உங்களை விடுதலை ஆக்கும்.
1: Now the people still believe the Bible will set them free, so they dust it every day and kiss it every day going to work, coming back from work.
0: இன்னைக்கும் ஜனங்கள் பைபிள் விடுதலை ஆகும் நம்பி தான் அதை ஒவ்வொரு நாளும் தூசி தட்டி வேலைக்கு போகும்போது போயிட்டு வரும்போதெல்லாம் அதுக்கு முத்தம் கொடுத்துட்டாங்க.
1: And they say, brother, I kiss it every day and go to work. Why did God do this to me?
0: அப்பறம் சொல்றாங்க ஒவ்வொரு நாளும் இதை கிஸ் பண்ணிட்டு தான பிரதர் வேலைக்கு போறேன். ஏன் கர்த்தர் இப்படி பண்ணிட்டாரு?
1: That's why the Bible says the people perish not because God is trying to kill them or God is trying to destroy them or teach them a lesson. People perish because of a lack of knowledge.
0: ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது தேவன் அழிக்க பார்க்கிறதுனால தேவன் கொல்லுகிறதுனால மக்கள் அழிந்து போவது கிடையாது. அறிவில்லாமையினாலே மக்கள் அழிந்து போகிறார்கள்.
1: Knowledge.
0: அறிவு.
1: Knowledge is the key.
0: அறிவு தான் திறவுகோல்.
1: Knowledge set me free.
0: அறிவு தான் என்னை விடுதலையாக்கும்.
1: Knowledge will set you free.
0: அறிவு உங்களை விடுதலையாக்கும்.
1: Because it is not ordinary knowledge, it's the revelation knowledge of what God is saying.
0: ஏனது சாதாரண அறிவு அல்ல. தேவன் என்ன சொல்லுகிறார் என்பது குறித்த வெளிப்பாட்டின் அறிவு.
1: Amen.
0: Amen.
1: It will set you free.
0: அது உங்களை விடுதலையாக்கும்.
1: Now I'll turn with me to 2 Peter.
0: சரி, ரெண்டு பேதருக்கு திருப்போம்.
1: 2 Peter chapter 1.
0: ரெண்டு பேதரு முதலாம் அதிகாரம்.
1: See, people read the Bible and you know they've read that verse many times. God is on my side, I will not fear.
0: பாருங்க மக்கள் பைபிள்லாம் வாசிச்சிருக்காங்க, பலமுறை வாசிச்சிருக்காங்க, கர்த்தரின் பட்சத்துல இருக்கா நான் பயப்படேன் அப்படினு.
1: Did you realize that the thing that is saying?
0: அண்ணா,
1: that did you realize that when you know that God is on your side and truly believe and have a revelation of the fact that God is on your side no matter who's against you, that is when fear will go.
0: அது கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், யார் எதிரிட்டு வந்தாலும் சரி கர்த்தரின் கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து உணர்ந்திருக்கும் போதுதான் பயம் உங்களை விட்டு போகும். அது தெரியுமா உங்களுக்கு?
1: Many Christians in their subconscious have embedded this thought that God is the source of their problems.
0: நிறைய கிறிஸ்தவனுடைய ஆழ் மனதில் என்ன உண்மை பதிஞ்சிருக்குன்னா என்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமே கர்த்தர் தான்.
1: Why did God do this?
0: ஏன் கர்த்தர் இப்படி பண்ணிட்டார்?
1: Why is God doing all this?
0: ஏன் தேவன் இப்படி எல்லாம் செய்து விட்டார்?
1: All the teachings put together all through their lives that they've heard have put a deep feeling in their hearts. Why did God do this?
0: அவள் கேட்ட எல்லா போதனைகளும் இப்ப உள்ளத்தின் ஆழத்துக்குள்ள ஒரு எண்ணத்தை கொண்டு போய் வச்சிருச்சு. ஆகவே தான் கேக்குறாங்க கர்த்தர் ஏன் இப்படி செய்து விட்டார்.
1: So as long as that is not dealt with,
0: ஆகவே அதை சரி செய்யாத வரையிலே,
1: sometimes you may go to church and sing a song that says God is on my side, you know, hallelujah, you know.
0: பாருங்க சில சமயத்துல சபையில இருக்க வரைக்கும் கர்த்தரின் பட்சத்துல இருக்கிற அல்லேலூயான்ற பாட்டெல்லாம் நல்லா,
1: ஓ பிரதர் இட்ஸ் a wonderful song, you know, real thumpy song, God is on my side,
0: ஓ பிரதர் ரொம்ப அருமையான ஒரு பாட்டாச்சே, கர்த்தரின் பட்சத்துல இருக்கிற நல்ல தம்பிங்கா இருக்குமே அப்படின்வாங்க.
1: But Monday the same fear.
0: திங்கட்சியும் இங்கே இருக்கிறது எப்போது இங்கே போகும்?
1: When will what is in the conscious mind go into the subconscious?
0: சிந்திக்கிற இந்த மனதில் இருக்க அந்த காரியம் எப்போது ஆழ் மனதுக்குள்ளே போகும்?
1: It is only as you meditate upon the word of God and the revelation of the fact that God is on your side dawns upon you by the Holy Spirit.
0: தேவனுடைய வார்த்தையில் தியானிக்கும் போது தேவனின் பட்சத்தில் இருக்கிறார் என்ற அந்த உண்மை ஒரு வெளிப்பாடாக பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு உதிக்கும் போதுதான் அந்த பயம் நீங்கும்.
1: Amen.
0: Amen.
1: That's why you need to meditate on God's word.
0: ஆ வேதம் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்க வேண்டும்.
1: To meditate means to mutter and say what God has said.
0: தியானம் என்றால் என்ன? தேவன் என்ன சொன்னாரோ அதையே திரும்ப திரும்ப சொல்றது, அது முணுமுணுப்பது என்ற அர்த்தம்.
1: So when you keep saying God is on my side, God is on my side, Lord I thank you because on you're on, instead of speaking your fear, if you keep saying Lord I thank you because you are on my side, 1,000 at my side shall fall, 10,000 at my right hand shall fall, but it shall not come nigh me.
0: ஆகவே பயமா இருக்கு அதே சொல்றதுக்கு பதிலாக என் பக்கத்தில் 1,000 பேர், என் வலது பக்கத்திலே 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. தேவனின் பட்சத்தில் இருக்க அதை ஏன் சொல்லக்கூடாது?
1: Thank you Lord for you're on my side.
0: கர்த்தாவே நீ என் பட்சத்தில் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி.
1: Make this the meditation of your heart and then you will see how your subconscious is reprogrammed with this truth that God is on your side. That will alter everything. That will change your fear into faith.
0: இதை உங்கள் இதயத்தின் தியானமாக்கும் போது உங்கள் ஆழ்மனதிலே கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என்று அந்த புது புரோகிராம் வந்துவிடும். அதன் பிறகு அந்த பயம் உங்களை விட்டு நீங்குவதை நீங்கள் பார்க்கலாம்.
1: This will work Sunday while you're singing God is on my side.
0: இது வந்து ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறீங்க பாடும் போதும் வேலை செய்யும்.
1: Monday also it will work.
0: திங்கட்கிழமையும் வேலை செய்யும்.
1: Because it has gone deep inside.
0: ஏனா இப்ப உள்ளே ஆழமாய் போய் விட்டது.
1: Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday and come back Sunday you'll still you'll sing 1,000 times better.
0: செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பிறகு ஞாயிற்றுக்கிழமை வந்து மறுபடியும் பாடும்போது 1,000 முறை அதிகமா நல்லா வேலை செய்யும்.
1: 365 days it'll work in all situations circumstances under every threatening situation it'll work.
0: 365 நாள் வேலை செய்யும் எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் எல்லா அச்சுறுத்தும் சூழ்நிலையிலும் அது வேலை செய்யும்.
1: God is on my side is a simple truth but it's an amazing truth that will set you free from fear.
0: தேவன் என் பட்சத்தில் இருக்கிற சத்தியம் ரொம்ப எளிமையா தோண்டலாம் ஆனா ஆச்சரியமானது உங்களுடைய பயத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க கூடியது.
1: It will set you free today.
0: இன்றைக்கு அது உங்களை விடுதலையாக்கும்.
1: It will just put it if you just put it in your heart and mind it will totally set you free from the chains of fear.
0: உங்களுடைய உள்ளத்திலும் மனதிலும் வைப்பீர்கள் என்று சொன்னால் இந்த பயம் என சங்கிலியிலிருந்து அது உங்களை முற்றும் விடுதலையாக்கும்.
1: Don't sleep with your fear.
0: பயத்தோடு தூங்க போக
1: வேண்டாம். Don't be looking at the wall all the time with your fear.
0: எப்ப பார்த்தாலும் பயத்திலே சுவத்தை முறைச்சு பார்த்துட்டு இருக்காதீங்க.
1: Keep looking at the word.
0: வார்த்தையை பார்த்து
1: The Lord is on my side.
0: கர்த்தரின் பட்சத்தில்
1: இருக்கிறார். Keep speaking the word.
0: வார்த்தையை பேசி
1: The Lord is on my side.
0: கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார்.
1: Don't be listening to songs such as God's going to get you.
0: கர்த்தர் வந்து என்ன அடிப்பார் அந்த பாட்டெல்லாம் கேட்டிருக்காதீங்க.
1: No. Even Christian songs.
0: அவரோட கிறிஸ்தவ பாட்டா இருந்தாலும் கூட.
1: அதுல கூட இருக்குது. God's going to get you.
0: Some
1: Christian songs have it.
0: சில கிறிஸ்தவ பாடல்களும் அப்படி தான் வருது.
1: Don't listen to such songs.
0: அப்படிப்பட்ட பாடலாம் கேட்க
1: Don't open your mouth and sing those songs.
0: வாய் திறந்து அப்படிப்பட்ட பாடல்களை பாட வேண்டாம்.
1: Sing only the songs that tell you that God is on your side in so many ways.
0: கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை பல விதங்களிலே சொல்லக்கூடிய பாடல்கள் அவைகளை மட்டுமே பாடுங்கள்.
1: Then it will get inside deep.
0: அதன் பிறகு உள்ள ஆழமா அது போகும்.
1: Amen.
0: Amen.
1: Such a simple truth.
0: ரொம்ப எளிமையான ஒரு சத்தியம் இது.
1: But such deliverance comes from it.
0: ஆனா எப்பேர்ப்பட்ட ஒரு விடுதலை அதிலிருந்து வருது.
1: You know, a lot of people don't realize
0: it. You know, they
1: go with their fear and some preacher says, you got 3 demons.
0: பயத்தோடு போறாங்க உடனே அந்த பிரச்சனையை சொல்ல உங்களுக்கு வந்து 3 பிசாசு பிடிச்சிருக்கு.
1: This Saturday, we were only able to chase one.
0: இந்த சனிக்கிழமை ஒன்று தான் நாம துரத்தி இருக்கோம்.
1: The other two are very dangerous devils, so we'll have 7-day fasting.
0: அடுத்த ரெண்டு வந்து இதை விட ரொம்ப மோசமானது ஆபத்தானது ஆகவே 7 உபவாசம்.
1: இப்போ நல்லா இருந்தவங்க இப்போ வீட்டில் போய் தூங்க கூட முடியாது. The other two is going to kill him. He's going to be afraid that the other two are more dangerous and you got to fast 7 days. Then how do you expect the guy to come back Monday? He's not going to have a good weekend, man. You know?
0: அடுத்த ரெண்டு பிசாசு ரொம்ப ஆபத்தானது. 7 நாள் உபவாசம்னா அப்புறம் எப்படி அவன் அடுத்த அந்த வேலைக்கு வர முடியும்?
1: இல்லை அந்த வீக்கெண்ட் எப்படி அவனுக்கு பொழுது போவோம் மண்டே வான்னு சொல்லியிருக்கிறீங்க. You said, come Monday. How is he going to sleep till Monday?
0: திங்கட்கிழமை வாங்கன்னு சொல்லிருக்கீங்களா அது வரைக்கும் அவன் எப்படி தூங்குவான்?
1: The fact that you chased away one devil is not any consolation because the two are bad, worse.
0: ஒரு பிசாசை துரத்திட்டேன்னு சொன்னீங்களே அது அவனுக்கு ஆறுதலே கிடையாது. ஏன்னா மோசமான பிசாசு இன்னும் ரெண்டு உள்ள இருக்குன்னு சொல்லியாச்சு.
1: Fear generating, not fear driving out.
0: இதெல்லாம் பயத்தை விரட்டுறது கிடையாது, பயத்தை உற்பத்தி ஆக்குறது.
1: But yet, people gravitate towards these things.
0: ஆனா பாருங்க மக்கள் அத நோக்கி தான் ஓடிட்டு இருக்காங்க.
1: But it's changing.
0: ஆனா மாறுது எல்லாமே.
1: Amen.
0: Amen.
1: It's changing. I'm telling you it's changing.
0: சொல்றேன் பாருங்க எல்லாமே மாறி கொண்டு வருகிறது.
1: It will change.
0: மாறும்.
1: Believe that?
0: நம்புறீங்களா?
1: It will change.
0: மாறும் அதெல்லாம்.
1: So if you got fear and you are crippled by fear, listen to these things. This truth will set you free.
0: பயம் இருக்கும் என்றால் பயம் உங்களை முடமாக்கி இருக்கும் என்றால் இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
1: Next few weeks I'm going to show it very dramatically how these things work.
0: அடுத்த சில வாரங்களுக்கு அப்படியே எடுத்து காட்ட போறேன் இது எப்படி இதெல்லாம் வேலை செய்யுது.
1: Because I feel that we must nail this truth about how things work.
0: ஏன்னா நான் என்ன உணர்றேன் இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது என்பதை ஆணித்தரமாய் மக்களுக்கு போதிக்கிறேன்.
1: Then only people will be set free.
0: அப்பதான் மக்கள் விடுதலையாக்கப்படுவார்கள்.
1: And you know we don't have to fall for any foolish thing.
0: என்னது ஒரு மதியினமான காரியத்துக்கும் போய் நம்ம விழ வேண்டிய
1: அவசியம். Have you got 2 Peter 1?
0: சரி 2 பேதுரு முதலாவது அதிகாரம் எடுத்தாச்சு.
1: Let's read this and let's say one thing in close and then we'll continue next.
0: இந்த வாசிப்போம் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறோம் அடுத்த வாரம் நாம் தொடருவோம்.
1: Verse 3.
0: மூன்றாம் வசனம்.
1: Verse 2.
0: இரண்டாம் வசனம்.
1: Grace and peace be multiplied to you in the knowledge of God and of Jesus our Lord.
0: தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது.
1: How does grace and peace get multiplied?
0: கிருபையும் சமாதானமும் எப்படி பெருகுகிறது?
1: It gets multiplied in the knowledge of God.
0: தேவனை அறிகிற அறிவினாலே பெருகுகிறது.
1: People don't have peace much, you know, these days because believers sometimes don't have much peace because the word is not in them. The knowledge of the word is not there.
0: இந்த நாட்களில் விசுவாசிகளுக்குள்ளே அவ்வளவு சமாதானம் இல்லை ஏன்னு சொன்னா வசனத்தை குறித்த ஒரு அறிவு அவர்களுக்குள்ளே இல்லை.
1: So they're just carrying the Bible, going here, running helter skelter, looking for answer for their problem, but they are not in peace. Grace and peace is not multiplied day by day.
0: பாருங்க பிரச்சனை வாழ்க்கையில பைபிளை தூக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் அலையிறாங்க ஆனா அந்த அறிவில்லாதனாலே வாழ்க்கையில கிருபையும் சமாதானமும் பெருகாமல் இருக்கிறது.
1: Only when you get the knowledge, grace and peace will multiply.
0: அறிவு வரும்போதுதான் கிருபையும் சமாதானமும் பெருக முடியும்.
1: Now listen to this, verse 3 and 4.
0: மூணு நாலு கவனிங்க.
1: As his divine power has given to us all things that pertain to life and godliness through the knowledge of him who called us by glory and virtue.
0: தம்முடைய மகிமையினாலும் காரூணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தறினது மன்றி.
1: Just pay attention for one moment.
0: கொஞ்சம் அதை கவனிங்க.
1: His divine power has given to us all things.
0: அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறது.
1: Everybody say, given all things.
0: எல்லாம் சொல்லு. எல்லாவற்றையும் தந்திருக்கிறது.
1: Given to us all things.
0: எல்லாவற்றையும் நமக்கு தந்திருக்கிறது.
1: All things means all things.
0: எல்லானா எல்லாம் தான்.
1: All things.
0: எல்லாம்.
1: All things about what? All things that pertain to life and godliness.
0: எதற்கு வேண்டிய எல்லாம்? ஜீவனுக்கும் அதாவது இந்த வாழ்க்கைக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய எல்லாம்.
1: Two things are mentioned, life and godliness.
0: அதாவது ஜீவனத்துக்கும் தேவ பக்திக்கும்.
1: It's simply a language that indicates, you know, everything that has to do with this earthly life, this life as we live it on a day-to-day basis, and our spiritual life.
0: அதாவது எலிமே அப்படி சொல்லனா இந்த உலக வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை இது ரெண்டுத்துக்கும் வேண்டிய எல்லாவற்றையும்.
1: Whatever you need, all things are given pertaining to life, God, life and godliness, all things are given.
0: அதாவது உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதாவது இந்த உலக வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் தேவையான எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது.
1: Now, how is it given?
0: அது எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது?
1: Through the knowledge of him who called us by glory and virtue.
0: நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே.
1: See there?
0: பாருங்க.
1: Through the knowledge.
0: அறிவினாலே.
1: It comes through the knowledge.
0: இதெல்லாம் அறிவினாலே வருகிறது.
1: How do you get out of your problems? How do you get the victory over your situations?
0: பிரச்சனையிலிருந்து வெளியே வருவது எப்படி? சூழ்நிலையின் மீது வெற்றி காண்பது எப்படி?
1: No matter what your problem is, what challenge you're facing, all things pertaining to godliness and life is given.
0: பிரச்சனை என்னவா இருந்தாலும் என்ன சவாலை நீங்கள் சந்தித்தாலும் சரி ஜீவனத்துக்கு வேண்டிய வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது.
1: Everything is given.
0: எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு.
1: How is it given?
0: எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு?
1: Through the knowledge of him.
0: அவரை அறிகிற அறிவினாலே.
1: Now read the next verse.
0: அடுத்த வசனம் வாசி.
1: By which have been given to us exceedingly great and precious promises, that through these you may be partakers of divine nature, having escaped the corruption that is in the world through lust.
0: இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது.
1: The knowledge is in terms of many promises of the word of God.
0: அந்த அறிவு வந்து தேவனுடைய வார்த்தையில பல வாக்குத்தத்தங்களின் வடிவிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு.
1: So the word of God, the Bible is full of promises, thousands upon thousands of promises that cover all things pertaining to life and godliness and give us the knowledge of these things, and only through that we get the victory.
0: ஆகவே தேவனுடைய வார்த்தையிலே இந்த உலக வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் தேவையான ஆயிரம் ஆயிரமான வாக்கு தத்துவங்கள் இருக்கிறது. அவை குறித்த அறிவு தான் இவைகளை நமக்கு தருகிறது.
1: அந்த வாக்கு தத்துவங்கள் நம்முடைய சவால்கள் நாம் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு நமக்கு தேவையான அதை ஜெயிக்கிறதுக்கு வேண்டிய நாலெட்ஜ் அறிவை நமக்கு தருகிறது. இட் கிவ்ஸ் அஸ் த நாலெட்ஜ் த்ரூ விச் வி கேன் பி டெலிவர்ட் அவுட் ஆஃப் தோஸ்.
0: அந்த வாக்கு தத்துவங்கள் அவையிலிருந்து நாம் விடுதலையாக்கத்தக்கதாக அந்த அறிவை நமக்கு தருகிறது.
1: Because that's why it says that through these things you may become partakers of divine nature, having escaped the corruption that is in the world.
0: இச்சையினால் உலகத்தில் உள்ள கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு.
1: So that you may partake of divine nature and escape from the corruption.
0: அதாவது திவ்ய சுவாபத்தில் பங்கு பெற்று இந்த கேட்டுக்கு நீங்கள் தப்பிக்கலாம்.
1: Now let me just make this point and we are finished.
0: இந்த பாயிண்ட சொல்லி நான் முடிக்கட்டும்.
1: God wants you to escape from that situation.
0: அந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் தப்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
1: And he has given everything that you need to escape out of that jam that you're in, that tight problem that you're facing.
0: நீங்க சிக்கிட்டு இருக்கீங்களா அதிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும், தப்பிக்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார்.
1: Where did you get this idea that God is your problem?
0: ஆகவே தேவன் தான் என்னுடைய பிரச்சனை என்கிற எண்ணம் ஐடியா எங்கிருந்து வந்தது?
1: That's wrong idea, my friend.
0: அது தப்பான ஐடியா.
1: God is on your side.
0: தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார்.
1: How is he on your side?
0: எப்படி உங்கள் பட்சத்தில் இருக்கிறார்?
1: He has given you all things that pertain to life and godliness.
0: ஜீவனத்துக்கும் வாழ்க்கைக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய அனைத்தையும் அவர் உங்களுக்கு தந்திருக்கிறார்.
1: He has given it through the knowledge
0: அறிவினாலே அதை தந்திருக்கிறார்.
1: That knowledge is available in terms of thousands of promises.
0: அந்த அறிவு ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்களின் வடிவிலே இருக்கிறது.
1: He has given it so that you will escape the corruption.
0: நீங்கள் கேட்டுக்கு தப்பிக்கொள்ளும்படி அதை தந்திருக்கிறார்.
1: So that you will not perish.
0: நீங்கள் அழிந்து போகாதபடி தந்திருக்கிறார்.
1: So that you will escape, he has given it.
0: நீங்கள் தப்பி போகொள்ளும்படியாக தான் அதை தந்திருக்கிறார்.
1: If he wants to get you, then why did he make a way of escape?
0: உங்களை சிக்க வைக்கணும்னு அவர் விரும்பினா பிறகு தப்பிக்கொள்ளுவதற்கான வழி எதுக்கு ஏற்படுத்தணும்?
1: If God is really that old man sitting there with a stick and wanting to hit you every time you do wrong,
0: கர்த்தர் உண்மையிலேயே வயசான தாத்தா கையில தடியோடு உட்கார்ந்துட்டு தப்பு செய்யும் போதெல்லாம் அடிக்கிறாருன்னா,
1: and that's his purpose,
0: அதுதான் அவருடைய நோக்கம்னா,
1: then why did he make a way of escape?
0: பிறகு ஏன் தப்பிக்கொள்வதற்கான வழியை ஏற்படுத்தணும்?
1: Then God will become a loser.
0: அப்படினா கர்த்தர் தான் தோற்கிறவரா போயிடுவார்.
1: Because by the way of escape you will escape and he cannot punish you.
0: ஏனா தப்பிக்கிற வழியில நீங்க தப்பிச்சிடுவீங்க, அவர் உங்களை தண்டிக்க முடியாது.
1: See, God is not out to get you.
0: பாருங்க, தேவன் உங்களை வந்து எப்போ தண்டிக்கலாம் எப்படி தண்டிக்கலாம் பாக்குறது.
1: God is not against you.
0: தேவன் உங்களுக்கு எதிராளி இல்ல.
1: He is for you.
0: அவர் உங்களுக்காக இருக்கிறார்.
1: He has not laid the trap, he has laid the way of escape.
0: அவர் அந்த பொறி கண்ணியை அவர் வைக்கவில்லை, தப்பிப்பதற்கான வழியை தான் வைத்திருக்கிறார்.
1: Amen.
0: Amen.
1: The way of escape.
0: தப்பிக்கொள்வதற்கான வழி.
1: We'll look at it more next week.

இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். இதை போல அநேக பாடல்களை இலவசமாக காண கேட்க கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும்.

கிருபைகளுக்கு சொன்னார். இதுவே அந்த நேரம் கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை ஒரு புதிய விதத்தில் இப்பொழுதே உங்கள் பேரில் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த அபிஷேகத்தின் நிறைவை அனுபவி

உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ரேணுகுட் என்ற இடத்தில் என் நண்பர்களோடு சேர்ந்து தேசத்துக்காக ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் கொடுத்த பாடல் இது. வாருங்கள், நம் தாய் நாட்டுக்காக கதறி ஜெபிப்போம்.

அன்று தம்முடைய ஜனங்களை ஆற்றி தேற்றி பயப்படாதே என்று பலப்படுத்திய கர்த்தர் இன்றைக்கு நம்மையும் ஆற்றி தேற்றுகிறார், பலப்படுத்துகிறார். ஏசாயா 41 அதிகாரம் 8-16 வசனங்களை பாடலாய் பாடுவோம்.

0: யோசுவா எழுதின புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க, 8:18 26
1: அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, உன் கையில் இருக்கிற ஈட்டியை, ஆயிக்கு நேராக நீட்டு,
0: ஆயி பட்டணத்துக்கு நேராக நீட்டு,
1: அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார்.
0: அதில் அவன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்றார். 26 வாசிங்க.
1: ஆயின் குடிகளை எல்லாம் சங்கரித்து தீரு மட்டும், யோசுவா ஈட்டியை நீட்டிக் கொண்டிருந்த தன் கையை மடக்கவில்லை.
0: யோசுவா ஈட்டி நீட்டிக்கொண்டே இருந்தான், கையை மடக்கவில்லை.
1: கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்ட வார்த்தையின்படி மிருக ஜீவனையும் அந்த பட்டணத்தின் கொள்ளையையும் மாத்திரம் இஸ்ரவேலர் எடுத்துக்கொண்டார்கள்.
0: இதனுடைய மூல முக்கியமான பகுதி என்னென்றால், ஆயின் பட்டணத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தோத்து போனார்கள். கவுனிங்க, மோசே மரித்ததற்கு பிறகு அந்த பொறுப்பை யோசுவா கிட்ட தேவன் கொடுத்தார். யோசுவாவை பார்த்து சொன்னார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விட்டு நான் விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். மோசைக்கு கொடுத்த அந்த கிருபைகளை, வரங்களை, அபிஷேகங்களை, வெற்றியை உனக்கும் நான் கொடுப்பேன்னு சொன்னார். கவனிக்கிறீங்களா? ஆகையினாலே இந்த வார்த்தையினால இந்த யோசுவா ஜெயத்தின் மேலே ஜெயம் பெற்றார். கைகளை உயர்த்தி தோற்று போனதே கிடையாது. உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயம், ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியம் கொடுத்தது என்னென்றால், யோசுவாவின் காலத்தில் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற அந்த ஊழியக்காரங்க, கர்த்தருடைய பிள்ளைகள், யோர்தான் நதியில் காலை தான் வச்சாங்க. காலை வைக்கும் பொழுது மேலே இருந்து ஓடிக்கொண்டிருக்கிற அந்த நதியின் தண்ணீர் ஓடாமல் அப்படி கல்லா நின்றது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. யோர்தானை கடந்து வந்தார். மோசே காலத்தில் செங்கடலை கடந்தாங்க, மோசே இறந்துட்டார். பாருங்க, கர்த்தர் என்ன அபிஷேகம் கொடுக்கிறார், ஜனங்கள் மேலே எவ்வளவு அக்கறையா இருக்கிறார். என் ஜனங்கள் யோர்தான் நதியில் அழிஞ்சிடக்கூடாது, என் ஜனங்கள் மூழ்கிடக்கூடாது. யோசுவாவினுடைய முதல் வெற்றியே யோர்தானை பிளந்தது தான் வெற்றி. ரெண்டாவது ஒரு வெற்றி என்ன, எரிகோ என்ற ஒரு மாபெரும் பட்டணம். யோர்தானை ஜெயிச்சிட்டாங்க, இப்போ எரிகோவையும் சீக்கிரமாக ஜெயிச்சிட்டாங்க. இந்த எரிகோ பட்டணம் ஒரு, அது எரிகோ ராஜா உள்ள இருக்கிறான். அந்த பட்டணம் 20 சுவர் கொண்ட கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு மதில், ஒரு தனி பட்டணம் போல அங்கே இருக்கிறது. எரிகோ என்கிற அந்த பட்டணம் கானானுக்கு போகிற வழியில் இருக்கிறது. இந்த பட்டணத்தை கடந்தால் தான் கானானுக்குள்ளே போக முடியும். இந்த பட்டணத்தில் ஈட்டி இல்லாமல், ஒரு மனுஷன் ரத்தம் சிந்தது இல்லாமல்,

0: 7 கிலோமீட்டரில் இருக்கிறது இன்னொரு பட்டணம், ஆயி பட்டணம். இந்த பட்டணத்தில் ரொம்ப அசால்ட். வேவு பார்க்க போன ஆட்களை பார்த்து அவங்க சொல்கிறாங்க, யோர்தானையே ஜெயிச்சிட்டோம், எரிகோவை கீழே விழுந்து எரிகோவினுடைய எல்லாம் சுட்டரிச்சிட்டோம். இது சின்ன பட்டணம், இதை ஈஸியாக போய் பிடிச்சிடலாம். சும்மா ஒரு 2000 பேர், நம்ம 30 லட்சம் ஜனங்கள் இருக்கிறோம், ஒரு 2000 பேர் அனுப்புங்க. 7வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம்.
1: யோசுவா எரிகோவில் இருந்து பெத்தேலுக்கு கிழக்கே உள்ள பெத்தாவேன் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி, நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். அந்த மனுஷர் போய் ஆயை வேவு பார்த்து யோசுவான் இடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை.
0: ஐயோ, ஜனங்கள் எப்போ நம்ம மாதிரி போக வேண்டியதில்லை.
1: ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயை முறியடிக்கலாம், எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை.
0: இவர் என்ன சொல்றாரு பாருங்க, வேவு பார்த்தவங்க ரொம்ப கிண்டல் சொல்றாங்க. ஆகா, ரொம்ப சின்ன பட்டணம், 2000 பேர் நம்ம போனா போதும் அந்த பட்டணத்தை பிடிச்சிடலாம், அந்த பட்டணத்தை அழிச்சிடலாம். பாருங்க, தோல்விக்கு காரணம் என் மகனே மகளே அசால்ட், மெத்தனம். குடும்ப தலைவர்களுக்கு சொல்றேன், அதுல ஜெயிச்சிட்டோம், இதுல ஜெயிச்சிட்டோம், மார்பு தட்டினமா. யோசுவா ஒரு சின்ன பட்டணத்துல தோத்து போனா, 4வது 5வது வசனம் வாசித்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய முகத்துல கரி பூசப்பட்டது, 36 பேரை வெட்டி வீழ்த்திட்டான்.
2: அப்படியே ஜனங்களின் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள்.
0: இது ஒரு சின்ன பட்டணம், அசால்ட்டா நினைக்கிறாங்க, சின்ன பட்டணம். போய் எரிகோவையே வீழ்த்திட்டோம், யோர்தானையே ஜெயிச்சிட்டோம். யோசுவாவே, சும்மா ஒரு 2000 பேரை எங்க பின்னால அனுப்பு. வேவுக்காரங்க பேச்சு, மனுஷன் பேச்ச கேட்க கூடாது. இவன் ஒரு தலைவன், தலைவர்களுக்கு சொல்றேன், ஊழியக்காரங்களுக்கு சொல்றேன். ஆமா, எல்லா முன்னணியில யோசுவா நின்றவர், இதுல யோசுவா இல்லை. ஒரு 2000 பேர் போனால் போதும் ஆயி பட்டணத்தை அழிச்சிடலான்னு சொன்னால், ஆயி பட்டணத்து ஜனங்கள் கொஞ்சம் ஜனங்கள் தான், இஸ்ரவேல் ஜனங்களை ஓட ஓட விரட்டினாங்க, 36 பேரை வெட்டி வீழ்த்தினாங்க. வாசிங்க கீழே,
2: ஆயின் மனுஷர் அவர்களின் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள்.
0: 36 பேரை வெட்டி கொண்டாங்க.
2: பட்டண வாசலின் வெளி துவங்கி செபாவி மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று.
0: இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. இதுவரைக்கும் தோல்விய பார்க்கலையே, இதுவரைக்கும் மரணத்தை பார்க்கலையே, 36 பேரை வெட்டிட்டான், இஸ்ரவேல் ஜனங்கள் தோத்து போனாங்க, அவருடைய இருதயம் தண்ணீரை போல கரைஞ்சு போயிட்டு. இப்பதான் யோசுவாவுக்கு அறிவு வருது, கவனிக்கிறீங்களா? இப்போ யோசுவா முகங்குப்புற விழுந்துட்டார். ஐயோ, தோத்து போனமே, ஐயோ என் ஜனங்களை வெட்டிட்டாங்களே. 6வது வசனம் வாசிங்க.
2: அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பர் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்துட்டார். தங்கள் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள்.
0: ஐயோ, இந்த தோல்வி எங்களால் சகிக்க முடியல. என்னை பின்பற்றின 36 பேர் வீரர்கள் ஆயிப்பட்டன வெட்டி விட்டதே, அவங்க செத்து போனாங்களே. என் தெய்வமே, எங்களை நீ தோத்து போகவா கொண்டு வந்தீர்? ஏன் எங்களுக்கு இந்த கதி? அழுகிறான், கதறுகிறான். கானானியர் இப்ப எங்களை ஓட ஓட துரத்துவாங்களே. 7வது வசனம், 8வது வசனம், 9வது வசனம், மத்த ஜனங்கள் எல்லாம் எங்களை இழுப்பொருள் ஆக்கிடுவாங்களே. நாங்க தோத்து போனமே ஆண்டவர் தோன்றினார். 10வது வசனம் நீங்க வாஸ்தா, யோசுவாவே ஏன் முகங்குப்புற விழுந்து கிடக்க? தோல்விக்கு காரணம் நான் சொல்றேன் கவனி அப்படின்னார். வாசிங்க.
2: அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி
0: எழுந்திரு எழுந்திரு.
2: நீ இப்படி முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன?

0: இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன?
1: இஸ்ரவேல் பாவம் செய்தார்கள்,
0: இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செஞ்சாங்க,
1: நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள்,
0: மீறினாங்கப்பா,
1: சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும்,
0: சாபத்தீடானதை அவங்க எடுத்துக்கொண்டாங்க,
1: களவு செய்ததும்,
0: ஆமா,
1: வஞ்சித்ததும், தங்கள் பட்ட பண்ட பாடிகள் உள்ள வைத்ததும்,
0: களவு செஞ்சாங்க, வஞ்சித்தாங்க, ஒளிச்சு வச்சாங்க. சாபத்தீடான நான் சொன்னேன்ல, எரிகோவோ உங்க கையில தருவேன், அந்த அங்க அந்த பட்டணம் சாபத்தீடானது, அந்த பொருளை ஒரு தரம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னல, நீங்க எரிகோவை வீழ்த்தின உடனே அதை எடுத்துக்கிட்டீங்களே, அதனாலதான் தோல்வி. நீங்க 13வது வசனம் வாசித்தீங்கன்னா இப்பொழுது சொல்றாரு, ஜனங்களை பரிசுத்தப்படுத்துப்பா, வாசிங்க,
1: தோல்விய
0: கர்த்தர் காட்டுகிறார். இந்த விஷயத்துலதான் நீங்க தோத்து போனீங்க. இப்ப மூணா உங்களுக்கு சொல்றேன், இந்த செய்தியினுடைய மூல காரணம் என்ன? தோத்து போன அந்த இடத்துல ஆண்டவர் ஜெயிக்க வைத்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. விழுந்து போன அங்கே ஆண்டவர் நிற்க வைத்தார். எழுச்சி ஒரு தொங்கு முகம் அங்கு ஆண்டவர் வீழ்ச்சி, அதிலிருந்து கர்த்தர் ஒரு எழுச்சியை கொடுத்தார், ஒரு எழுப்புதலை கொடுத்தார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, பரிசுத்தப்படுத்தின உடனே கர்த்தர் ஆமான ஆகான காட்டுறார். அப்பா, இஸ்ரவேலுக்குள்ள ஒரு மனுஷன் கோத்திரம் கோத்திரமா பிரி, பேர் பேரா சொல்லு, அப்போ ஒரு மனுஷனை கர்த்தர் காட்டுறார்.
1: அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி,
0: அப்பொழுது பாருங்க, ஆகானை நோக்கி,
1: மகனே
0: மகனே,
1: நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னென்ன பிரகாரமாக செய்தேன், கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும்,
0: எரிகோ கோட்டையை உடைக்கிறதுக்கு சொல்கிறார். அப்பா, அங்கே யாரும் ஈட்டி எடுத்துகிட்டு போக வேண்டாம். ஆனால் யோசுவா பெரிய யுத்த வீரன், உன் ஈட்டி எல்லாம் நீ போக வேண்டாம், ஈட்டி எடுத்து போக வேண்டாம், பட்டை எடுத்துகிட்டு போக வேண்டாம், ஒரு ரதங்களும் குதிரைகளும் வேண்டாம், துதி ஏழு நாள் சுற்று நான் அந்த பட்டணத்தை வீழ்த்துவேன். இதுதான் கர்த்தர் முகமுகமாய் பேச அப்படியே ஜெயித்தார். வீழ்த்தும் போது உங்கள் காலுக்கடியில் அந்த பட்டணத்தில் வெள்ளியும் பொன்னும் குப்பம் மாறி கிடக்கும், விலையேறப்பட்ட வஸ்திரங்கள் குப்பம் மாறி கிடக்கும், அதை நீ எடுக்கவே கூடாது. அதுக்கு பேர் சாபத்தீடானது. ஆனால் அந்த பட்டணம் கீழே விழுந்த உடனே ஆகான்னு ஒரு மனுஷன் கடகட கடகடன்னு போய் அங்கே இருக்கிற வெள்ளி உடைமைகளை, தங்க உடைமைகளை, வஸ்திரங்களை எடுத்து அந்த பாளையத்தில் புதைச்சி வச்சுட்டு ஆளப்போல இஸ்ரவேலுக்குள்ளே இருக்கிறான். கவனிக்கிறீங்களா? இது யோசுவா 6:18 இருக்கு. அப்போ இவன் மறைச்சி ஆளப்போல யோசுவா கிட்ட ஒட்டி இருக்கிற பொழுதுதான், இப்போ ஆயி பட்டணத்தில் போனா அது ஒரு சின்ன பட்டணம், 2000 பேர் போய் ஜெயிக்கலாம், ஆனால் அந்த பட்டணம் இஸ்ரவேல் ஜனங்களை ஓட ஓட விரட்டின பட்டணம். இஸ்ரவேல் ஜனங்கள் 36 வேற யுத்த வீரர்களை அந்த ஆயி பட்டணத்துக்கார் வெட்டி போட்டாங்க. இந்த பாரம், இந்த கவலை, இந்த அழுத்தம் யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். கையை உயர்த்தி அல்லேலூயா. உடனே ஆண்டவர் கண்டுபிடித்தார், இனி ஆகானை சும்மா விட்டுறாத, அவனை ஜனங்களின் நடுவே நிறுத்தி கல்லெறியணும், அவனை சுட்டரிக்கணும்னார். அது மாத்திரம் அல்ல, ஆயி பட்டணத்தில் அவனுக்கு ஜெயம் தருவேன், அந்த ஆயின் பட்டணத்தை ராஜாவை எல்லாருடைய ஜனங்களுக்கு முன்பதாக அவனை தூக்கு போட்டுருன்னு அவனை எப்படி அழகாக பேசுகிறார் பாருங்க, எப்படி அதே மாதிரி அவனை சுட்டெரிச்சாங்க. வாசிக்கிறீங்களா? 25வது வசனம் வாசிங்க.
2: அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து,
0: அவன் மேல் அந்த ஆகான் மேல கல்லெறிஞ்சு
2: அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து,
0: பாருங்க ஒரு தோத்து போன ஒன்னாலதான் தோல்வி வந்தது, சொல்லி சாபத்திடாத ஒழிச்சு வச்சிய. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களை ஆராய்ந்து பாருங்க, தோல்வி ஏன் வந்தது? வியாதி ஏன் வந்தது? துக்கம் ஏன் வந்தது? இழப்பு ஏன் வந்தது? ஏன் நம்ம தோத்து போனோம்? ஏன் முகங்குப்புற விழுகிற? தோத்து போனதுக்கு காரணம் ஆகான்னு ஒரு மனுஷன் பக்கத்தில் நின்றவன் சாபத்திடானதை ஒழிச்சு வச்சிட்டான்ப்பா. இப்போ அங்கே ஜெயம் இல்லை, தோத்து போனான். இன்றைக்கு உங்களை ஆராய்ந்து பாருங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியமும் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. கையை உயர்த்தி அல்லேலூயா. அது சாபத்தீடானது. செத்த மனுஷனுடைய போட்டாவை உங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது. அது சாபத்தீடானது. ஒரு விக்கிரக கிரியைகளை உங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது. அதுக்குள்ளே இருக்கிற அந்த பொருளாத ஆவி உங்களை அப்படியே உங்களை அலக்கழித்து விடும். ஆமாம், அதுக்கு பின்னால் ஒரு ஆவிகள் இருக்கிறது என்று அழகா சொல்கிறார் அப்போஸ்தலர் நடபடியில். அல்லேலூயா. சத்துருக்களை கண்டு நீங்கள் பயப்படக்கூடாது. ஆமாம், விழுந்து கிடங்க, கர்த்தர் பேசுவார். ஏன் விழுந்து கிடக்க? ஏன் முகங்குப்புற கிடக்க? இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, சரி அவன் செத்துட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளை ஓட ஓட விரட்டுன ஆயிப்பட்டினத்து ராஜாவை நீ என்ன செய்யணும்? பிடிச்சிட்டல்ல, ஜெயிச்சிட்டல்ல, இப்போ அவனை தூக்குல போடு அப்படிங்கிறார். 8:29 பிள்ளைகளுக்கு அவமானத்தை கொண்டு வந்தவனை இப்போ பழி வாங்குறது எனக்குரியதுன்றார். கவனிக்கிறீங்களா? ஆமா, கர்த்தருடைய பிள்ளையே, நமக்கு ஏதாவது ஒண்ணு இருந்தா அவர் பொறுத்துக்கிட்டு தான் அப்படியே இருப்பாரு. ஆனால் இப்போ ஆயின் ராஜாவை பிடிச்சி என்ன சொல்கிறாருன்னா, இவனை வித்தியாசமாக பண்ணு. தோத்து போனவனை சுட்டெறிங்கிறாரு. எல்லாருடைய கையிலையும் கல்லை வச்சு விபச்சார பாவத்தை விட இது மேலான பாவம், சாபத்திடானதை எடுத்ததுனால என்னுடைய யுத்த வீரர்கள் 36 பேர் ஆயி ராஜா வெட்டிட்டான். இஸ்ரவேல் ஆயின் பட்டணத்துக்கு முன்பதாக தோத்து போனாங்க. இப்போ ஜெயிக்கிறதற்கு அதுக்கு வழியாக இருந்த அந்த ராஜாவை நீ மரத்தில் தூக்கி போடு. பாருங்க, அவன் ஒரு பிசாசு, அவன் ஒரு பிசாசு. ஆகான் ஒரு சத்துரு. நம்ம கூட்டத்துக்குள்ள சத்துரு இருக்கக்கூடாது. பிசாசுடைய காரியங்களை கர்த்தர் தலையை நசுக்கிடுவார். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஒரு அலேலியா சொல்லுங்க. பிசாசுனால சோதிக்கப்படுறீங்களா? ஒரு பிள்ளி சுண்ணி ஆவினால சோதிக்கப்படுறீங்களா? ஐயா, எனக்கு விரோதமாய் ஒரு சத்துரு இருக்கான். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அந்த ஆயின் ராஜாவை சங்கரித்தார். சொல்லிட்டார், அப்பா இவனை வந்து வேற ஒன்றும் செய்யக்கூடாது, இவனை எல்லாரும் கண்கள் காண இவனை தூக்கு போடணுன்ட்டார். பாருங்க, இப்படித்தான் கர்த்தர் செய்வார். அலேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு அலேலியா சொல்லுங்க. அலேலூயா. எஸ்தர் புஸ்தகத்தில் கூட ஆமான் முருதைக்காய்க்கு விரோதமாக எழும்புறவனை அங்கே அவன் பண்ணின தூக்குலேயே அவனை தொங்க வச்சிட்டார். அலேலூயா. நான் என்ன சொல்கிறேன்னா, கர்த்தருடைய பிள்ளையே, நீ எப்பொழுது விழுந்து கிடக்கணும்? கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை பரிசுத்தமாக்கி கொள்ளணும். நீ பரிசுத்தமாக பரிசுத்தமாக ஆகான உனக்கு வெளிப்படுத்துவார். கைகளை உயர்த்தி சாபத்து சாபத் காரியங்களை உனக்கு வெளிப்படுத்துவார். அதை நீ முதல்ல அதை சுட்டரிச்சிடணும். இப்போ இந்த வெற்றிக்கு காரணம் கவனிக்கிறீங்களா? முதல்ல எடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த ஆயிப்பட்டணம் இப்படி தோத்து போச்சே, ஆயிப்பட்டினத்தில் இப்படி நாங்கள் கலக்க பண்ணிட்டோமே, இப்படி நாங்கள் எங்களுடைய முகம் வெக்கமாகி போச்சே, அப்பா ஆயிப்பட்டினத்தில் நாங்கள் முதுக காட்டி ஓடிட்டோமே, இது என்ன செய்ய? பாண்டர் சொல்கிறாரு, யோசுவாவே யோசுவாவே, நீ வந்து அசால்ட்டாக விட்டுட்ட. யோர்தானை ஜெயிச்சது போல் இதை ஜெயிச்சிடலாம், எரிகோவை ஜெயிச்சது போல் அவங்க சொன்ன வேவுக்காரங்க பேச்சை கேட்டுட்டேன். ஆகையினால் ரத்தத்துக்கு ஆளாயிட்டேன், மரணத்துக்கு ஆளாயிட்டேன், தோல்விக்கு ஆளாயிட்டேன். இப்போ ஒன்று செய், உன் பட்டயத்தை எடுத்து யுத்தம் பண்ண வேண்டாம், ஆய்க்கு நேராக நீட்டு. பாருங்க எப்படின்னு நீட்டத்தான் சொல்ற வாசிங்க.
2: அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆய்க்கு நேராக நீட்டு,
0: ஆய்க்கு நேராக நீட்டு,
2: அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார்.
0: அது உன் கையில ஒப்பு கொடுப்பேன் என்றார்.
2: அப்படியே யோசுவா,
0: அப்படியே யோசுவா
2: தன் கையில் இருந்த ஈட்டியை,
0: தன் கையில் இருந்த ஈட்டியை
2: பட்டணத்துக்கு நேராக நீட்டினான்.
0: வேற ஒண்ணுமே பண்ணல. பாருங்க, விசுவாசத்துல தான் ஜெயம் வரும். விசுவாசம் தான் உலகத்தை ஜெயம். அப்படின்னு போய் நெல்லுப்பா. இங்க பாருங்களேன், நாய் பட்டணம் இப்பொழுது எரிகோ பட்டணத்தின் பக்கத்தில் இருக்கிறது, தோத்து போனதுல அவர் சொல்றாரு, இங்க பாரு யோசுவாவே, நீ பட்டயத்தை வச்சு ஜனங்களை வெட்ட வேண்டியதே கிடையாது, ஒரு ஜெயம் உனக்கு தாரம், அந்த பட்டணத்துக்கு நேராக நீட்டு உன் பட்டயத்தை, உன் ஈட்டி அதுக்கு நேராக. 26வது வசனம் வாசிங்க.
1: ஆயீன் குடிகள் எல்லாம் சங்கரித்து தீரு மட்டும்,
0: சங்கரித்து தீரு மட்டும்,
1: யோசுவா ஈட்டியை நீட்டிக்கொண்டிருந்த,
0: யோசுவா ஈட்டியை நீட்டிக்கொண்டே இருந்து
1: தன் கையை மடக்கவில்லை,
0: கையை உயர்த்தி, ஹல்லேலூயா. இப்போ அந்த தோல்விக்கு வெற்றிக்கு ஆண்டவர் ஒரு வழியை திறக்கிறார், உன் ஈட்டிய அந்த ஆயிப்பட்டணத்துக்கு நேராக நீட்டு. அப்படி நீட்ட நீட்ட ஆயிப்பட்டணம் சங்கரித்து தீரும் வர யோசுவா கையை மடக்கவே இல்லை, கர்த்தர் வெற்றியை தருகிறார். பதிவிருந்த தேவ இஸ்ரவேல் ஜனங்கள் ஓடி ஓடி ஓடி போய் அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லாரையும் வீழ்த்துறார்கள், கைகளை உயர்த்தி அந்த ராஜாவை உயிரோடு பிடிக்கிறாங்க, தூக்குக்கு கொண்டு போகிறாங்க. என்ன சொல்கிறேன்னா, நான் என்ன உங்களுக்கு இந்த பிரசங்கத்தை எழுதி வச்சிருக்கிறேன், இன்றைக்கி தோற்றுப்போன அதே இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் ஜெயத்தை தருகிறார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. வீழ்ச்சி அடைந்த அதே இடத்துல கர்த்தர் எழுச்சி எழுப்புதலை கொடுக்கிறார். மரணத்தை பார்த்த அதே பட்டணத்தில் ஆண்டவர் ஜீவ நதியை ஓட வைக்கிறார். பயந்து நடுங்கின அதே பட்டணத்தில் ஆண்டவர் ஒரு நடி பொழுது தைரியத்தை கொடுத்து வெற்றியை கொடுக்கிறார். அல்லேலூயா. துக்கத்தை கண்ட, கண்ணீரை கண்ட, தோல்வியை கண்ட அதே பட்டணத்தில் அவங்க துக்கத்தை சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றுகிறார். கண்ணீரை கண்ட அவர்களுக்கு அந்த பட்டணத்தில் ஜெயம் கிடைச்ச உடனே ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிறார். அதெல்லாம் உங்களை தான் அப்படி மாற்றிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆகான் என்ற ஒரு இஸ்ரவேலுக்குள்ளே ஒரு எதிரி இருந்தான், அவனை கண்டுபிடிச்சி சுட்டரித்து கர்த்தர் போட சொல்கிறார். அல்லேலூயா. ஆயின் பட்டணத்து ராஜாவை ஆண்டவர் சொல்றாரு, அவனை ஒன்றும் பண்ணாத தூக்கு மடையில் தூக்கி போட்டுருங்கிறாரு. அவன் தான் பிசாசு, அவனை இயேசு தலையை நசுக்கினார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை பரிசுத்தமாக்கு, பரிசுத்தமாக்கு, வெற்றி மேல வெற்றி தருவேங்கிறாரு. எல்லாம் தலைக்கு மேல கை தட்டுங்க. முகங்குப்புற விழுந்து கிடக்க எலும்பு, உன் ஜனங்களை பரிசுத்தப்படுத்தி. ஆகான காட்டுறாரு, ஆயின் பட்டணத்தை ஜெயிக்க சொல்றாரு, ஆயின் பட்டணத்தை ராஜாவை தூக்கில போடுங்கிறாரு. இன்றைக்கு உள்ள செய்தி, சத்துரு தோத்து போவான், நீங்க ஜெயம் எடுப்பீங்க. உங்க சரீரத்தில் பலவீனத்தை கொண்டு வருகிற சத்துரு, வியாதியை கொண்டு வருகிற சத்துரு, இன்றைக்கு அவன் தோத்து போவான், நீங்க ஜெயம் எடுப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசுவா ஜெயம் எடுத்ததுக்கு ஒரே காரணம், ஈட்டிய அப்படி நீட்டிக்கிட்டே இருந்தார். இதுதான், ஆமாம், விசுவாசத்தின் பட்டயம். இவர் ஒரு கேள்வி கேட்கல, என்ன ஆண்டவரே போய் வெட்ட சொல்லலை, என்ன ஆண்டவரே போய் சிறைச்சேதம் பண்ண சொல்லலை, இந்த பட்டணத்தினுடைய வாசலில் நின்று நீட்ட மட்டும் சொல்கிறீங்களே கேட்கல. கர்த்தர் சொன்னபடி பட்டணத்துக்கு நேராக ஈட்டிய நீட்டத்தான் செஞ்சான். இங்கே ஜனங்கள் அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த ஆயுப்பட்டணம் முறியடிக்கும் வர அவன் கை நீட்டப்பட்டுக்கிட்டே இருந்தது. என்ன அமைதியாக இருக்கீங்க? நான் சொல்கிறேன், கர்த்தர் ஜெயம் கிடைக்கும் வர நம்முடைய கைகளை உயர்த்தி கர்த்தரை கனப்படுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பொல்லாங்கன் எயிரா அக்னி ஏஸ்திரங்களை எல்லாம் கவிழ்த்து போட விசுவாசம் என்னும் கேடகத்தை நம்ம கையில் பிடிச்சிக்கிடணும். எபேசியர் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசித்தா, 11வது வசனத்தில் சத்துருவோடு கூட எதிர்த்து நிற்கக்கூடிய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கோங்க. வாசிங்க,
2: நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள்.
0: கவனிங்க, பிசாசு நம்மளை தோத்து போக பண்ணுறான், பிசாசு நமக்கு துக்கத்தை, கண்ணீரை, வெக்கத்தை கொடுக்குறான். அவனை ஜெயிக்கிறதற்கு ஆண்டவர் ஒரு வழி சொல்றார், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்க, கைகளை உயர்த்தி. அல்லேலூயா. 17வது வசனம், விசுவாசம் என்றும் கேடயம், அதுதான் சர்வாங்க வசனம்.
2: பொல்லாங்குகள் எய்யும்,
0: பொல்லாங்கன் எய்யும்
2: அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய், எல்லாவற்றிற்கும் மேலாய் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய்.
0: பக்கத்துல ஒரு இடி இடிச்சு சொல்லுங்க, பொல்லாங்கனை வீழ்த்தணுமா, தோல்வி கண்ட இடத்துல ஜெயம் பெறணுமா? ஆமா, முதுகு காட்டின இடத்துல நீங்க தலை நிமிரணுமா? உங்களுடைய வெக்கம் சந்தோஷமாய் மாறணுமா? உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறணுமா? உங்க வியாதி நீங்க ஆரோக்கியம் அடையணுமா? மரணம் நீங்க ஜீவன் வரணுமா? பொல்லாங்க நெய்யும் அக்னியஸ்திரங்கள் எல்லாம் கவிழ்த்து போட, அழிச்சு போட, விசுவாசம் என்னும் கேடகத்தை உயர்த்தி பிடிங்க. கையை உயர்த்தி இன்னையில இருந்து கர்த்தர் சொல்றாரு, விசுவாசம் உங்களுக்குள்ள வரணும். விசுவாசம் தான் வெற்றியை கொண்டு வரும். ஹலெலூயா, ஹலெலூயா. புதிய ஏற்பாட்டில் மூணு விசுவாசம் வெற்றியை கொண்டு வந்தது. பாருங்க, ஆயி பட்டணம் தோற்று போச்சு, அந்த பட்டணத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிச்சிட்டாங்க. கையை உயர்த்தி, ஆமாம், இன்னைக்கு உங்க தோல்வி எல்லாம் கர்த்தர் ஜெயமாக்க போகிறார். யோசுவா, என்னாண்டவரே, நாங்கள் தோத்து போனோம், நான் யுத்தம் பண்ணுறேன், ஆயுன்றிய ஜனங்களை வெட்டுறதற்கு அப்போ நான் போல ஜனங்களை மட்டும் அனுப்புனேன், இப்போ நான் துடிச்சிக்கிட்டு இருக்கிறேன், நான் போய் அந்த பட்டணத்தை ஜெயிக்கான்னு சொல்ல, நீ போக வேண்டாம், நீ பட்டயத்தை மட்டும் நீட்டு. அதான் விசுவாச கேடகம். கையை உயர்த்தி, அல்லேலூயா. அவன் நீட்ட நீட்ட அங்கே ஜெயம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆயு பட்டணம் விழுந்து போகுது. ஆயின் பட்டணத்தின் ராஜாவை உயிரோடு பிடிச்சு தூக்கு மரத்தில் தூக்கு போடுறாங்க. அவன் தான் சத்துரு. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிச்சு பிடிச்சு பிடிச்சு கர்த்தரை துதிக்க துதிக்க துதிக்க உங்களுக்கு ஜெயத்தின் மேலே ஜெயம், வெற்றி மேலே வெற்றி. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது சூம்பின கையுடையவனை பார்த்து சொல்கிறார், ஜனக்கூட்டம் எல்லாம் இருக்கிறாங்க, உன் கையை, ஆமாங்க வா, சூம்பின கையோடு இருக்கிறிய, உன் கையை நீட்டு பாருங்க. என் கையை நீட்ட முடியாமல் தானே ஆண்டவரே இப்படி ஒட்டி கிடக்கு, இதில் ரத்தம் இல்லை, இதில் உணர்வு இல்லை, இதில் உணர்ச்சி இல்லை. அப்படி அவன் புலம்பலை. நீட்டுனா நீட்டுனா அடுத்த நிமிஷம் மூறு கையை போல ஆயிருச்சு. வாசிங்க, மத்தேயு எழுதின புஸ்தகம் 12:13 வாசிக்க கேட்போம்.
1: பின்பு அந்த மனுஷனை நோக்கி,
0: பின்பு அந்த மனுஷனை நோக்கி,
1: உன் கையை நீட்டு என்றார்.
0: அங்கே அந்த பட்டணத்துல சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். உடனே ஆண்டவர் சொல்றார், சூம்பின கையுடைய மனுஷனை கர்ந்த பாருங்க, பாருங்க எல்லாம் என்ன பாருங்க. இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு அந்த பட்டணத்துக்குள்ள, அப்படி போறாரு. எல்லாம் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குலாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த கை அப்படியே கீழே விழுந்து கிடச்சி ஆண்டவர் அந்த பட்டயத்தை ஆய்க்கு நேராக நீட்டுன்னு சொன்னது போல இயேசு கிறிஸ்து இந்த சூம்பின கையுடையவனை பார்த்து சொல்றார், உன் கையை நீட்டுனாரு. ஒண்ணுமே சொல்லலை. அவர் சொல்றாரே, சிருஷ்டிகர் சொல்றாரே, எம்மளை படைத்தவர் சொல்றாருன்னு அப்படியே கையை நீட்டுனான். அப்படி சுகமாயிட்டு, என்ன அமைதியா இருக்கீங்க, கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த அற்புதத்தை கர்த்தர் செய்வார். கர்த்தர் விசுவாசத்தில் நீங்கள் கையை நீட்டுங்க. ஆமாம், விசுவாசத்தில் அந்த வியாதியை தூக்கி எறிங்க. விசுவாசத்தில் தோத்து போன இடத்துல ஜெயிப்பேன்னு சொல்லுங்க. விசுவாசத்தில் வீழ்ச்சி அடைந்த இடத்துல எழுச்சி வரும் என்று அறிக்கை பண்ணுங்க. அவர் தான் பலன் கொடுக்க. கையை நீட்டுறது நம்ம வேலை, சுகம் பார்க்கறது அவருடைய வேலை. பக்கத்தில் பார்த்துணும், கேள்வி கேட்காதீங்க, நீட்டுங்க, அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் கையை நீட்ட போறீங்க? பலவீன கையை நீட்டுங்க, கர்த்தருக்கு கொடுக்கறத நீட்டுங்க. எனக்கு அதுதான் கர்த்தரை கூட பேசினார். திரும்பி பார்த்தா சுகம் கிடைக்குது. இதை பிடிக்கிறதுக்குள்ள இயேசுவை பிடிச்சு கொலசிலான்னு வரும் பொழுது இயேசு அடுத்த வசனம் மறைந்து போனார். கையை உயர்த்தி சுகம் கொடுப்பார், மறைஞ்சு போயிடுவார். என்ன நல்ல இயேசு! விசுவாசம் என்னும் கேடகத்தை நீட்டுங்க, சத்துரு வீழ்ச்சி அடைவான். ரெண்டாவது, மத்தேயு எழுதின புஸ்தகம் 9:6-7 நீங்கள் வாசித்தீங்கன்னா, கவனிங்க கவனிங்க, திமிர்வாதக்காரன் இவனை 4 சுமந்துட்டு வர்றாங்க. மார்க்கு அவர் வீட்டில் இயேசு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். மேற் தட்டோடைகளெல்லாம் இறக்குறாங்க. கவனிங்கிறீங்களா? இங்கே பிரசங்கம் பண்ணுறாங்க, சரசரன்னு சத்தம் கேட்கு, என்னென்னா ஓட்டெல்லாம் இறக்குறாங்க. அந்த கட்டில் அப்படியே வந்து வருது. ஆண்டர் உடனே சொல்லிட்டாரு, உன் பாட்டுக்கு எடுத்துக்கொண்டு நட. கவனிங்க, சூம்பின கையுடையவன், எந்திரிக்க முடியலை, தோத்திரம் படுக்கையிலேருந்து எந்திரிக்க முடியலை, கை நீட்ட முடியலை, இப்போ ஆண்டவர் சொல்ற வார்த்தையை வாசிங்க.
2: பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி,
0: நீ
2: எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து,
0: உடனே கவனிங்க, இத வசனம் என்ன ரொம்ப தொட்டது. இவன் கேள்வி கேட்கல, என்ன ஆண்டவர், நானே இனி நாலு பேர் சுமக்காங்க, இனி நானும் எந்திரிக்க முடியலையே, எழும்ப முடியலையே, இந்த கட்டளை விட்டு என்னால் எழும்ப முடியலையே, எப்படி வீட்டுக்கு போங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, என்னை நீங்கள் வந்து எழுப்பி விடுங்கன்னு அப்படி கேட்கலை. அந்த வசனத்தை கப்புன்னு கொண்டு வந்தான் பாரு. அந்த வசனம் எனக்குத்தான், அந்த விசுவாச வார்த்தை எனக்குத்தான், இப்பொழுதே நான் எழும்புவேன். அவன் எழும்புனா வீட்டுக்கு போயிட்டான். கையை தட்டி கீழே உள்ள வசனம் வாசிமா, உடனே
2: அவன் எழுந்து,
0: தன் வீட்டுக்கு போனான், கையை தட்டுங்க பாப்போம். ஒரு கேள்வி கேட்கல, கை தூக்க முடியலையே, எந்திரிக்க முடியலையே. ஆமா, நான் திமிர்வாத எதுவுமே பேசக்கூடாது. கர்த்தர்கிட்ட கேள்வி கேட்க நீங்க யாரு? களிமண்ணு, செல்லா காசு, விலப்பு, ஒருத்தரும் நம்மளை விலைக்கு வாங்க மாட்டான். நாம கேள்வி கேட்க நம்ம யாரு? அவர் சொல்றாரு, உன் படுக்கையை எழுந்து உன் படுக்கை எடுத்து வீட்டுக்கு போ. அப்படியே பார்க்க பார்க்க போனான் பாருங்க, இன்னைக்கு இந்த அற்புதம் நடக்க போகிறது. இதான் விசுவாசம். விசுவாசம் கேடகத்தை உயர்த்தி பிடிங்க. வல்லமை இறங்கும், வல்லமை இறங்கும். மூணாவது ஒன்று சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். யோவான் எழுதுகிற புஸ்தகம் 2:7-8 வசனத்துல சீசர்களுக்குள்ள விசுவாசத்தை பாருங்க.
1: இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார்.
0: சீசர்களுக்கு கவனிங்க, இந்த கல்யாண வீட்டுல திராட்சை ரசம் ரொம்ப முக்கியமானது. அது குறைஞ்சிட்டுனா அதை போல கேவலம், வெக்கம், அவமானம் இன்னுமே கிடையாது. அப்படி இந்த கல்யாண வீடு கேவலத்துக்குள்ளே, வெக்கத்துக்குள்ளே, தலகுனிவுக்குள்ளே போனது. இயேசுவுக்கு தெரிந்தது. இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? சீசர்களை கூப்பிட்டு, கர்ச்சாடி வெளியே வச்சிருக்கிற கர்ச்சாடியை கொண்டுட்டு வாப்பா, அங்கே தண்ணியை ஊற்றுங்க, தண்ணியை ஊற்றுனவங்களே கொண்டு பந்தியில் கொடுங்க. பாருங்கள், ஒரு சீசனும் கேட்கலை, ஏயா ஏயா எங்களை தண்ணியை ஊற்ற சொன்னீர், அந்த தண்ணியை கொண்டு கொடுக்க சொல்லுகிறீர். அப்படி கொடுக்குறாங்க. குடிச்சு பார்த்த உங்களுக்கு ரசம், ஹல்லேலூயா, கலர், மனம், சுவை. இந்த ரசம் எங்கே இருந்து பார்ப்போம். நான் இதை படிக்கும்போது எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு ஆசை வந்தது. இந்த சீசர்களை போல என்னையும் மாற்றும். ஒரு கேள்வி கேட்கல, கையை உயர்த்தி தண்ணியை ஊற்ற சொல்லி, தண்ணியை ஊற்றுனவங்களையே கொடுக்க சொல்கிறார். பந்தி விசாரிக்காரங்கிட்ட போய் கொடுப்பா. அவங்க பார்க்க பார்க்க தண்ணியாக தான் இருந்தது, ஆனால் ஊற்றும்போது ரசமாய் மாறிட்டு. திராட்சை ரசத்துக்கு என்ன கலர், மனம், சுவை இருந்ததோ அதே சுவை, மனம். அடுத்து கேட்குறாங்க பாருங்க, கேட்கறத சொல்லுமா? மனவாளன்ட்ட கேட்டாங்களே, கேளுங்க.
1: எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து,
0: முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுப்பான்,
1: ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான்.
0: நீரோ
1: நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார்.
0: நீரோ நல்ல ரசத்தை, கைகளை உயர்த்தி. ஆமா, நான் சொல்றேன் கவனிங்க, உங்க சுபாவம், கெட்ட சுபாவம் எல்லாம் மாறி உடைய சுபாவத்துக்குள்ள ஒரு எழுச்சியை கொடுப்பார், இரக்கத்தை கொடுப்பார். நீங்க இந்த பூமியில நல்லவர்களாய் வாழும்படி கர்த்தர் தன்னுடைய அபிஷேகத்தை தருவா. மகன் குடிகாரன், கஞ்சாடிக்காரன், வீட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்க நினைக்கிறீங்களா? அந்த மகனை வச்சு தான் சபையை கட்ட போகிறார். ஐயோ, உப்புக்கு சப்பா, வெறும் தண்ணீரை போல இருக்கிறான் நினைக்கிறீங்களா? அவனைத்தான் ருசியுள்ள பாத்திரமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். வீழ்ச்சியடைந்த இடத்துல எழுச்சியை கொடுத்தார், தொத்து போன ஆயின் பட்டணத்தில் ஜெயத்தை கொடுத்தா. அப்படி செஞ்சவர் உங்கள் எல்லாருக்கும் அப்படி செய்ய போகிறார். ஒன்றே ஒன்று எனக்கு தெரியுது, எந்த வசனத்தில் செஞ்சார் தெரியுமா? ஒரே ஒரு வசனத்தில், இந்த உலகத்தினுடைய சகல விபரீதங்களை சிலுவையில் இயேசு சகித்து கொண்டார். ஆகையினால தான் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு இந்த உலகத்தில் ஜெயம் மேல ஜெயம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 12:3 நீங்க வாசித்தா, அங்க வாசிமா,
1: ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட,
0: நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான
1: விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள்.
0: அந்த இயேசுவையே நினைத்துக் கொள்ளுங்கள். உனக்கு தோல்வியை கொடுத்த, உன் குடும்பத்துக்கு இடையூறு பண்ணி அதெல்லாம் இயேசு சகித்தாரே, உன் பாவத்தை எடுத்துக்கொண்டாரே, உன் தோல்வி எடுத்துக்கொண்டாரே, உன் மரணத்தை எடுத்துக்கொண்டாரே, உன் வியாதியை எடுத்துக்கொண்டாரே, உன் கடற்பிரச்சனை எடுத்துக்கொண்டாரே, அதெல்லாம் சகித்த அந்த, அதுக்கு பேர் தான் விபரீதம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஆமாம், என்னப்பா நீ எப்பொழுதும் பிரச்சனைக்குரியவனாக இருக்கிற, என்னம்மா நீ பிரச்சனைக்குரியவனாக இருக்கீங்க, அந்த பிரச்சனைக்கு பேர் தான் விபரீதம். சகல விபரீதங்களையும் இயேசு சிலுவையிலே சகித்து விட்டார். எந்திரிங்க பார்ப்போம், எந்திரிங்க. இன்னைக்குள்ள செய்தி, தோல்வியை கண்ட ஆயு பட்டணத்தில் உங்களுக்கு ஜெயம் கிடந்தது. அல்லேலூயா. வீழ்ச்சி அடைந்த ஆயுப்பட்டணத்தில் ஒரு எழுச்சி வந்தது. ஓ, துக்கத்தை கண்ட ஆயுப்பட்டணத்தில் ஒரு சந்தோஷம் ஆனந்த கழிப்பு வந்தது. தலையில் கை வைங்க. அவர் தான் இயேசு, நமக்கு ஜெயம் தருகிற இயேசு. கல்வாரியிலே நம்முடைய, ஆமாம், தன்னுடைய இரத்தத்தெல்லாம் ஊற்றினார். பாவிகள் செய்கிற சகல விரதங்களையும் விபரீதங்களையும் இயேசு ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஓ, உனக்கு வருகிற தோல்வியை இயேசு ஏற்றுக்கொண்டார். உனக்கு வந்த பாவத்தை இயேசு எடுத்துக்கொண்டார். உனக்கு வந்த மரணத்தை இயேசு எடுத்துக்கொண்டார். உனக்கு வந்த சுகர் பிரஷரை இயேசு ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது விசுவாசத்தில் கையை நீட்டுங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் பட்டயத்தை ஆயின் பட்டணத்துக்கு நேராக நீட்டு. அந்த பட்டணம் கடைசி ஜெயிக்கும் வர அவன் கை மடங்களை நீட்டிக்கொண்டே இருந்தான். நானும் சொல்றேன், உங்க கையை கர்த்தருக்காக நீட்டுங்க. விசுவாசம் என்னும் கேடகத்தை நீட்டுங்க. கைகளை உயர்த்தி அந்த சிலுவைக்கு நேராக நீட்டுங்க. உங்களை பகைத்த, உங்களை விரோதித்த எல்லாரும் வருவாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, 3 வருஷமா கல்யாணம் முடிஞ்சு போனவன் தான், வரவே இல்லை, வரவே இல்லை. குழந்தை பெற்றிருக்க அதை கூட எனக்கு காட்டல. என்ன அற்புதம்! என் கையை நீட்டி கர்த்தருக்கு கொடுத்ததுனால ஓ, என்னை விட்டு தூரம் போன என் மருமக, என் மகா வந்தாங்க, என் பிள்ளைய பேத்திய கொண்டுட்டு வந்தாங்க. எனக்கு ஆச்சரியம். கைகளை உயர்த்தி நீட்ட நீட்ட, ஓ, விசுவாசம் என்னும் கேடகத்தை நீட்ட நீட்ட, அதிசயத்துக்கு மேல அதிசயம், ஆசீர்வாதம், உன்னுடைய வரன், உனக்கு வருகிற நன்மை, ஓ, யாரும் இடை பண்ண முடியாது, சரியாய் வரும். ரெண்டாவது, ஆமா, ஓ, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, எழும்புங்க. அடிக்கடி நீங்க எழும்பணும், தூசியை உதறிவிட்டு எழும்பணும். பிசாசு சோர்வு கொடுப்பான், பாரு உனக்கு இடுப்பு வலி, பாரு உனக்கு எலும்பு வலி, பாரு உனக்கு நெஞ்சு வலி, பாரு உனக்கு அப்படிமா முழங்கால் வலிமா, எந்திரிக்கணும் இயேசுவின் நாமத்தினால. அவர் ஒண்ணுமே சொல்லல, எந்திரிக்க முடியாம தானே நான் படுத்து கிடக்க, ஐயோ எனக்கு இந்த 4 பேர் உதவி செய்யறாங்களே, அது அப்படி சொல்லல. ஆண்டருடைய வார்த்தை எனக்கு நேராக வருது. அவன் எந்திரிச்சான், ஆண்டர் உடனே அவனுக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு. அவன் வீட்டுக்கே போயிட்டான் கையை உயர்த்தி. ரெண்டாவது, சீசர்களுக்கே சொல்றாரு, கூட இருந்த சீசர்களை தண்ணி ஊத்த சொல்றாரு. அந்த சீசர்கிட்டே கொண்டு பந்தி கொடுங்கிறாரு. அதே தண்ணீர் இயேசுவின் மகிமையினால், இயேசுவின் வல்லமையினால், அது இயேசு கிறிஸ்துவால திராட்சரசமாய் மாறியது. தலையில் கை வைங்க. அதுதான் இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தம். ஓ, உன்னை புதுப்பிக்கிற இரத்தம், உன்னை ஆசீர்வதிக்கிற இரத்தம், உனக்கு பேர் புகழை கொடுக்கிற இரத்தம், உனக்கு பிரஸ்தாபத்தை கொடுக்கிற இரத்தம், உன்னை கீர்த்தி புகழ்ச்சிமாய் வைக்கிற இரத்தம். அல்லேலூயா. உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னாரே, அந்த மனவாளனுடைய பேரை பெருமைப்படுத்தினார். வெக்கம், கண்ணீர், தலைக்குனிவை எல்லாம் எடுத்துட்டார். சிலுவையிலே விபரீதங்களை சகித்தார். கையை உயர்த்துங்க.
3: அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் 1 அதிகாலை 5 மணிக்கும், 2 காலை 7 மணிக்கும், 3 காலை 9 மணிக்கும், 4 மாலை 6:30 நடைபெறும்.
4: முதல் 3 நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம்.
3: சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும்.
4: வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும்.
3: எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் முதலாம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும்.
4: ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜபக்கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜபக்கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும்.
3: ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜபக்கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜபக்கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி ஐபிஏ ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618, 948873284. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், டிசிசிஎல் செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், எஸ்சிவி செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள் ஆர்

0: தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும் பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட செவிக்கப்படும்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13 நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1 எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2 இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள்

ஆசாப் என்ற பக்தனின் ஆசை சங்கீதம் 73:23 வெளிப்படுகிறது. கர்த்தாவே, நான் எப்போதும் உம்மோடுதான், உம் வலக்கரம் என்னோடுதான்.

என்ன வந்து கலைஞர் சீபன் அவர்கிட்ட வந்து ஏகே பாடிசன் கண்மேன் கொண்டு போய் அவருக்கு பின்னாடி வந்து அவருக்கு பதவி காலம் அந்த 2 ஆண்டு முடிகிற வரைக்கும் எனக்கு அந்த பணியை நான் செய்துக்கிட்டு இருந்தேன். தமிழ்நாடு சிறப்பு காவல் படையில் சேர்ந்து பயிற்சி முடித்து டெல்லியில் வந்து விசேஷ படை அங்கே வந்து உதவி ஜனாதிபதி வீடு மற்றும் திகார் ஜெயில் இப்படியாக நான் 4 வருடம் அங்கே பணிபுரிஞ்சேன். 89 நான் எஸ்டிஎஃப் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்போ தான் வந்து தமிழ்நாட்டில் அந்த ஏகே பாடிசோனை கொண்டு வராங்க. பரலோகத்தில் இருந்து ஒரு பெரிய ஒரு புக்கு என் முன்னாடி வந்திருந்துச்சு. அந்த புக்கில் வந்து நீ கவலைப்படாத, நான் கிறுக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ப்ளஸ் பண்ணிட்டு அந்த உருவம் மறைஞ்சிச்சு அப்படின்னு எனக்கிட்ட வந்து ஃபோன் மூலமாக சொல்கிறாங்க. அதனால் அப்பா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, கவலை இல்லை. என்னுடைய போலீஸ் புத்தி எப்படின்னா A1 அக்யூஸ்டை எப்படி டெலிட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் என் மனைவியினுடைய பேச்சையும் தேவன் கொடுத்த தரிசனத்தையும் நான் உதாரண சீனப்படுத்தி உனக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்ற மாதிரி உதாரணம் சீனப்படுத்தி தான் நான் பேசினேன்.

0: கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். அநேக பிள்ளைகளை ஆண்டவர் இந்த உலகத்திலே அனுப்பி ரட்சித்து தமக்கென பயன்படுத்தி வருகிறார். இன்றைக்கும் நாம் ஒரு விசேஷித்த சாட்சியை கேட்கப் போகிறோம். கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் இன்றைக்கும் நம்மத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகள் சாட்சியாக அறிவிப்பார்கள். நிச்சயமாக அது நமக்கு அதிக பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி சுவாசிக்கிறேன். தொடர்ந்து சாட்சிக்குள்ளாக கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை வழி நடத்தி செல்வாராக. இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சியில் உங்களுடைய சாட்சிகளை அறிவிக்கும்படியாக வந்திருக்கிறீங்க. இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய சாட்சி இந்த உலகத்துக்கு அறிவிக்கப் போகிறீங்க. ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் உங்களை ஆண்டவர் ரட்சித்ததை அறிந்து கொள்ளப் போகிறார்கள். அவர்கள் ஆண்டவர் மகிமைப்படுத்தப் போகிறார்கள். அநேகர் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படப் போகிறேன். முதலாவதாக உங்கள் சிறு வயதில் நீங்கள் எந்த இடத்தில் பிறந்தீர்கள், வளர்ந்தீர்கள், உங்கள் குடும்ப சூழ்நிலைகள் என்ன அப்படிங்கிறத லைட்டை சொல்லி அடுத்த பகுதிக்கு நேராக நம்ம போவோம். சொல்லுங்கள்.
1: எனது சொந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் கீழ்குளம் குக்கிராமம். என்னுடைய தகப்பனார் வியாபார ரீதியாக வேலையாட்களை வைத்து வியாபாரம் செய்து மளிகை கடை, விறகு கடை, ஃபர்னிச்சர் கடை, அரசு ரேஷன் கடை இப்படியாக பல தொழில்களை செய்து எங்களுடைய கிராமத்தில் பொன்னு என்ற பெயர் யாவருக்கும் அறிவுண்டாக கூடிய ஒரு சூழ்நிலையில் எங்களை பெற்றெடுத்தது. நாங்கள் நான்கு சகோதரர்கள், நாங்கள் நான்கு ஆண்கள், ரெண்டு பெண்கள். இந்த சூழலில் நாங்கள் இந்து மார்க்கத்தில் தனியாக கோயில் வைத்து பூஜை பரிகாரங்களை நான் அப்பாவே வழிந்து நடத்தி ஒரு செல்வந்தர் போல் காட்டிக்கொண்ட காலம் உண்டு. அப்படிப்பட்ட நேரத்தில் நாங்கள் நல்ல செல்வந்தர்களான ஒரு சூழ்நிலையில் என்னுடைய சகோதரி சிறுமதி புஷ்பம் மூத்த சகோதரிக்கு திருமணம் விசேஷமாக செய்த காரணத்தினால் என் அப்பா கொஞ்சம் கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டு என்னுடைய தாயார் மனவியாதி பட்டு சாமித்தோப்பு என்ற கோயிலில் என்னுடைய தாயாரை விலங்கு மாட்டி நிறுத்தி வைத்து எங்கள் குடும்பம் சின்னா பின்னமாக சிதறி உற்றார் உறவினர் அனைவரும் கைவிட்டு நாங்கள் நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் என்னுடைய தாயாரை பார்ப்பதற்காக என்னுடைய தகப்பனார் அவருடைய வியாபார தொழிலை எல்லாம் விட்டு அவர்கள் வழிபடுகிற இஷ்ட வழிபடுகிற அப்பொழுது அவர்கள் நம்பிக்கொண்டிருந்த உலக வாழ்க்கைக்குள்ள ஒரு காரியமான அந்த கோயிலில் அப்பா அங்கே அம்மாவை கவனித்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழலில் என்னுடைய அண்ணன் இராணுவத்தில் சேர்ந்து விட்டார். இந்த வியாபார தொழில் இனி நமக்கு உதவாது என்று சொல்லி நடராஜன் என்பவர் பெயர் இராணுவத்தில் சேர்ந்து விட்டார். அடுத்த இரண்டாவது அண்ணன் கோபாலன் அவரும் இராணுவத்தில் சேர்ந்து விட்டார். அடுத்ததாக என்னுடைய வயது 12 வயது, என்னுடைய தம்பியினுடைய வயது 8 வயது, என்னுடைய தங்கையினுடைய வயது 5 வயது. இப்படியாக எங்களை வந்து எங்களுடைய வீடு அப்பொழுதே ஒரு ரெண்டு முற்றம் பெரிய வீடாக இருந்த வீட்டில் நாங்கள் யாரும் தங்க முடியாத ஒரு சூழலில் என்னுடைய தம்பியை சித்தி அக்கா வீட்டிலும் என்னுடைய தங்கையை பாட்டி வீட்டிலும் என்னை சித்தி வீட்டிலும் கொண்டு நிறுத்தி அவர்கள் எங்களை என்னுடைய அம்மாவுடைய வியாதி முடியும் வரை அவர்கள் வீட்டிலே நாங்கள் வளர்ந்தோம். பின்பு அந்த வழிபாடில் எந்தவித முன்னேற்றம் இல்லாத காரணத்தினால் திருவனந்தபுரம் மருத்துவமனையில் கொண்டு சென்று அம்மாவுக்கு எலக்ட்ரிக் ஷாக் வைத்து அந்த நோய் மனவியாதியை வந்து தீரும்படியான காரியங்கள் நடந்தது. இப்படிப்பட்ட சூழலில் என்னுடைய சகோதரர் இரண்டாவது சகோதரர் கோபாலன் என்பவர் அவர் இயேசுவை பற்றி இராணுவத்திலிருந்து லீவு விடுமுறையில் வந்து இயேசுவை பற்றி அங்கு அவர்கள் பயிற்சியில் சொல்லிக் கொடுத்த காரணத்தினால் நாங்கள் லுத்தரன் சபை கீழ்குளம் பறவை லுத்தரன் சபையில் ஞானஸ்தானம் பெற்று நாங்கள் இயேசுவை பழைய வழிபாடுகளை நிறுத்தி இயேசுவை பின்பற்றுகிறோம்.
0: இப்போது சிறு வயதில் நீங்கள் நல்ல ஐஸ்வர்யவான்களாக இருந்திருக்கிறீங்க, பிறகு இந்த சூழ்நிலை நிமித்தம் எல்லாம் இழந்து போனீங்க, பிறகு இவங்க உங்கள் அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சரியாயிட்டா? வழிபட்டீங்களா? உங்க பயபக்தி எல்லாம் எப்படி இருந்தது? அந்த தெய்வத்தின் மேல் நம்பிக்கை இருந்ததா சிறு வயதுல?
1: அந்த சிறு வயதில் வந்து எனக்கு அந்த அளவு ஒரு சரியான ஒரு நிலைப்பாடை எடுக்க முடியும் என்னால் முடியவில்லை. ஏதோ நம் ஒரு வழிபாடு போகிறார்கள், ஏதோ ஞானஸ்தானம் எடுத்தார்கள், ஏதோ இயேசு என்று சொல்லுகிறார்கள்.
0: அதில் அதற்கு முன்பதாக நீங்கள் 14 வயது வரைக்கும் அப்படி இருந்தீங்கல்ல, அதுக்கு முன்னால் உங்களுடைய பயபக்தி எப்படி இருந்தது? அந்த தெய்வத்தின் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததா?
1: நிச்சயமா முழுமையான நம்பிக்கை.
0: நம்பிக்கை, ஆமாம். எப்படி விடுதலை கிடைக்கும்?
1: ஆமாம், முழுமையான நம்பிக்கை. அதுதான் நாங்கள் அந்த குறி பிடிச்சிட்டு அந்த இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த இதில் தான் முழுமையான நம்பிக்கையில் அவர் செய்வார் என்ற நம்பிக்கையில் தான் என் அம்மாவை வந்து அங்கே அந்த கோயிலில் கொண்டு போய் நிறுத்தி வைக்கிறாரு.
0: அப்போ இனிமேல் விடுதலை கிடைக்காது என்ற சூழ்நிலை எப்படி உங்களுக்கு உருவாச்சு? நீங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்கிறீங்க இல்லையா?
1: ஆமாம், அது என தகப்பனுடைய செயல்பாடு. அவருடைய எனக்கு அந்த வயது பக்குவம் இல்லை. தகப்பனாருக்கு வந்து இது முடியாது என்ற ஒரு உணர்வு வந்ததுனால அவர் வந்து இந்த மருத்துவமனை கொண்டு சென்றிருப்பார் என்று
0: நினைக்கிறீங்க? சரி, அங்கே சரியாயிட்டு.
1: சரி,
0: உங்களுடைய படிப்பு காரியங்கள்லாம் எப்படி? இப்படிப்பட்ட அலைச்சல் இருந்திருப்பீங்க, உங்களுடைய படிப்பு காரியங்கள்?
1: இப்படிப்பட்ட சூழலில் எங்களுடைய குடும்ப வருமானம் நலிவடைந்து நிலபுலங்களில் இருந்தாலும் அதனுடைய வருமானங்கள் சரியானபடி இல்லாத காரணத்தினால் நான் படிப்பு காரியங்களுக்கு நாங்கள் சென்று கொண்டிருந்தோம். அம்சி ஹைஸ்கூலில் படித்து 11வது வகுப்பு வரையும் படித்தோம். ஆனால் கடினமான ஒரு சூழல் தான் எனக்கு இருந்தது. அந்த படிப்புக்கெல்லாம் எங்களுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு அந்த நேரத்தில். இருந்தாலும் நாங்கள் கௌரவமாக வாழ்ந்ததுனால யார்கிட்டையும் போய் நாங்கள் எதுவும் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையும் இருந்துச்சு. எங்கள் சொந்த பந்தங்களும் அவ்வளவு வந்து எங்களை இங்கே வாழ்ந்தாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் போயிட்டு அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. பிறகு இனி அண்ணனும் என்னுடைய அண்ணனுக்கு ரெண்டு பேரும் அந்த போலீஸ் இராணுவத்தில் சேர்ந்ததால் எனக்கு இனிமேல் எனக்கு அந்த போலீஸ்ன்ற ஒரு ஆர்வம் எனக்கு வந்துச்சு.
0: எதுவரை படிச்சீங்க? ஆர்வம் வந்தது
1: 11வது வகுப்பில் படிக்கும் போது. 9வது வகுப்புல இருந்தே நாங்கள் சில சேட்டைகள் எல்லாம் செய்வோம்.
0: சரி சரி,
1: ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் விளையாடி சேட்டைகள் எல்லாம் பண்றதுனால அங்கே ஸ்கூல் பீப்புள் லீடர் அது இதுன்னு நான் அப்பவுமே வந்து கொஞ்சம் ஒரு இதில் இருந்து பக்குவப்பட்டு போனதுனால அந்த போலீஸ் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு மனசில் எப்பவுமே போலீஸ்னா ஒரு பெரிய அதிகாரம் இருக்குது அப்படின்ற. நான் அந்த ஸ்கூல் பீப்புள் லீடருக்கு எலெக்ஷனு நின்று அப்படி நிற்கும்போது வந்து போலீஸுக்கு ஒரு பெரிய அதிகாரம் இருக்குது. போலீஸ் வந்தால் ஹெட்மாஸ்டர் வந்து வந்து உட்கார வைப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க, எழும்புவாங்க. இந்த ஒரு எண்ணம் எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேரணுன்ற ஆர்வம் வந்துச்சு.
0: சரி, அது போலீஸில் சேர்றதுக்கு உங்களை வழிகாட்டினவங்க யாரும் உண்டுமா?
1: என்னுடைய பெரிய அண்ணன், அவர் போலீஸில் தான் இருந்தார்.
0: சரி, வயசு உங்களுக்கு வேலை கிடைச்சிட்டு?
1: ஆமா ஈஸியா.
0: எத்தனை வயசுல நீங்க வேலையை ஜாயின்
1: பண்ணீங்க? வேலை வந்து 19 வயசுல சேர்ந்து 20 வயசுல சேர்ந்து 21 வயசு 6வது மாசத்துல நான் வந்து ட்ரைனிங் போயிட்டேன்.
0: ட்ரைனிங் ஃபஸ்ட்டு இந்த ஏரியா இப்படி?
1: நான் முதல்ல தமிழ்நாடு சிறப்பு காவல் படையில் சேர்ந்து பயிற்சி முடித்து டெல்லியில் வந்து விசேஷ படை அங்கே வந்து உதவி ஜனாதிபதி வீடு மற்றும் திகார் ஜெயில் இப்படியாக நான் ஒரு 4 வருடம் அங்கே பணிபுரிந்தேன்.
0: சரி,
1: அங்கே வேலை செய்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் எல்லாம் கிடைக்கும்.
0: சரி, அப்படி முதல்ல டெல்லி அப்படியெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அப்புறமா நம்ம தமிழ்நாட்டு வந்தீங்களா?
1: அப்புறமா தமிழ்நாட்டுக்கு வந்து அடுத்தது வந்து ஒரு 1985 எனக்கு ஒரு வாய்ப்பு, அதாவது குழுவை சேர்த்து ஒரு வாய்ப்பு, ஒரு 1000 பேருக்கு பயிற்சி பண்றவங்களுக்கு உணவு வழங்குவதற்கான ஒரு வாய்ப்பு. அந்த உணவுக்கு நான் தான் பொறுப்பாளியா இருந்தேன். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சு. அப்ப குழு அமைப்பது எப்படி என்பதை வந்து கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பயிற்சி கிடைச்சிச்சு.
0: சரி, இப்ப இயேசுவை நீங்க அறியல, அப்போ சின்ன பருவத்திலிருந்து உங்களுக்கு ஏதாவது கெட்ட பழக்கங்கள் அப்படி ஏதாவது இருந்ததுண்டா?
1: எல்லா பழக்கமும் எனக்கு உண்டு. நான் வந்து 16 வயதிலே இந்த பணம் கல் அரிஷ்டம் சாராயம் இதெல்லாம் நான் வந்து வெளிப்படையாக தெரியாமல் ரகசியமாக சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சு. பிறகு டிபார்ட்மெண்ட்டை டெல்லியில் போன பிறகு குளிர் எல்லாம் இருக்கிறதுனால அங்கே அதை சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சு, சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருந்துச்சு. இப்படியாக குறைவில்லாத ஒரு எந்த இதுலேயும் வந்து நான் தவறுதலான வழிகளை வந்து செய்துக்கிட்டு தான் இருந்தேன்.
0: சரி சரி, இப்போ திருமணம் எப்போ ஆகிட்டு?
1: திருமணம் வந்து எனக்கு 1985 நடந்துச்சு.
0: அப்போ எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க?
1: அப்போ நான் வந்து ஸ்பெஷல் போலீஸில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன்.
0: அப்போ வந்து கெட்ட பழங்களோட உடல்ல ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளல?
1: இல்லை
0: இல்லை. அப்போ எப்படி அவங்க உங்களை எப்படி விசாரித்து என்ன முறையில் எப்படி பண்ணாங்க?
1: அவங்க வந்து நான் ஒரு எப்பவுமே நல்ல நீட்டாக ட்ரெஸ் இப்போ போடுற சவாரி தான் போடுவேன். எங்கள் குடும்ப பேக்ரவுண்டை வச்சு என்ன அதிகமாக வந்து யோசிக்காமல் அவங்க வந்து நல்ல ஃபேமிலி, இவங்க அண்ணன் எல்லாம் வேலையில் இருக்காங்க, அப்பா எல்லாம் இருக்காங்க, நிலப்புலன் எல்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு சூழலில் வந்து என்ன அதிகமாக பார்க்காம அவங்க வந்து கல்யாண திருமணம் பண்ணி கொடுத்தாங்க.
0: திருமணம் பண்ண பிறகு இப்படிப்பட்ட கெட்ட பழக்கங்களும் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அப்போ அதில் ஏதாவது உங்களுடைய பிரச்சனைகளோ வேறு சூழ்நிலைகள் வந்ததா?
1: நான் அப்படி கெட்ட பழக்கம் சூழ்நிலை இருந்தாலும் என்னுடைய மனைவிக்கு வந்து நான் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் செய்கிற ஒரு பழக்கம் இருந்தனால பரவாயில்ல அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் போயிடுச்சு,
0: பிரச்சனை இல்லாமல் போச்சு. சரி, வேலை ஸ்தலங்களில் ஏதாவது நெருக்கடிகளை அனுபவிச்சிங்களா?
1: வேலை ஸ்தலங்கள்லாம் நான் என்னுடைய பணி வந்து அடுத்தது நான் 86 பயிற்சி ஆசிரியராக இருந்தேன், போலீஸ் பயிற்சி ஆசிரியர். 89 நான் எஸ்டிஎஃப் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ், அப்போ தான் வந்து தமிழ்நாட்டில் அந்த ஏகே பாடிசவனை கொண்டு வராங்க. அப்போ வந்து பத்மநாபா கொலை வழக்கில் பத்மநாபா கொலையில் வந்து கோடம்பாக்கம் பிரிட்ஜில் ஃபயர் பண்ணதுனால அந்த வெப்பன்ஸை வந்து மிலிட்ரிக்காரங்க வந்து எங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த பயிற்சியை நான் பண்ணதுனால என்னை வந்து கலைஞர் சீபன் அவர்கிட்ட வந்து ஏகே பாடிசவன் கண்மேன் கொண்டு போய் அவர்களுக்கு பின்னாடி வந்து அவருக்கு பதவி காலம் அந்த 2 முடிகிற வரைக்கும் எனக்கு அந்த பணியை நான் செய்துக்கிட்டு இருந்தேன். செய்து அந்த சிறப்பை பெற்று அந்த பணியில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கர்த்தர் என்ன ஆசீர்வாதமும் ஒரு ராஜாக்களுக்கு முன்னாடி கொண்டு போய் என்னை நிறுத்தி விட்டார்.
0: சரி சரி,
1: அது கர்த்தருடைய காரியம்.
0: அப்போ இதுவரைக்கும் ஆண்டவர் நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளலை?
1: இல்லை,
0: கொள்ளலை.
1: இல்லை.
0: சரி, இப்போ ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறதற்குரிய முகாந்திரங்கள் வந்திருக்குமே?
1: ஆமாம்,
0: சொல்லுங்க.
1: இப்படிப்பட்ட சூழலில் ஒரு பக்கம் என் மனைவி வந்து ஜபிப்பாங்க, என்னுடைய குடி, என்னுடைய சிகரெட் பழக்கம், என்னுடைய கோபங்கள், இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து என்னை மனைவி வந்து உபவாசம் இருந்து ஜபிப்பாங்க. அந்த ஜபத்துலேயும் நான் எதுவும் கலந்து கொள்வது கிடையாது. அவங்க சபைக்கு போகிறாங்கன்னா சபை வரைக்கும் நான் கொண்டு போய் விட்டுட்டு டியூட்டிக்கு போயிடுவேன். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இருந்தேன். அப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை வரும்போது, எனக்கு சில பிரச்சனை வரும்போது, கோபம் வரும்போது என் வீட்டில் வந்து இயேசு கிறிஸ்துனுடைய போட்டா, கன்னிமரியாளுடைய போட்டா இருந்துச்சு, அதையெல்லாம் உடைச்சிட்டேன். இப்படிப்பட்ட கோபம் எனக்கு, இப்படி ஒரு கஷ்டங்கள் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு எனக்கு, ஒரு என்னை குடும்பத்தில் எல்லாம் என்னை ஒதுக்கிட்டாங்களே, என்னை வந்து யாருமே எனக்கு உதவி செய்ய வரலையே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற ஒரு வெறுப்பில் நான் வந்து அந்த காரியத்தை எல்லாம் செய்திருக்கேன்.
0: சரி, பிறகு எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வந்தது?
1: இப்படியாக நான் ஒரு 2003 எனக்கு வந்து இருதய பலகீனம் வருது. இந்த பலகீனத்தினால வந்து நான் எனக்கு நீ வாய்ப்பு இருக்கா, இனிமேல் நான் வந்து பிழைக்க முடியுமா, இந்த எல்லாரும் இருதயம் வந்து இருக்கும்போது பிழைக்கிறது கஷ்டம், கை கால் விழுந்துடும், இப்படிப்பட்ட சூழலில் வந்து ஏதாவது நம்ம இறந்துட்டால் நம்ம குடும்பம் நம்ம சொந்தங்கள் எல்லாம் என்னை கைவிட்டுட்டாங்க, மனைவி வீட்லேயும் கைவிட்டுட்டாங்க, என்னுடைய தகப்பனார் வீட்லேயும் கைவிட்டுட்டாங்க, யாருமே எனக்கு உதவி இல்லை, இந்த பிள்ளைகளுடைய நிலைமை என்ன, மனைவியினுடைய நிலைமை என்ன, அவமானப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும், வெக்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும், நான் ஒரு கௌரவமாக வந்து மது அடித்தாலும் ரகசியமாக தான் அடிப்பேன், சிகரெட் பிடிச்சாலும் ரகசியமாக தான் பிடிப்பேன், இப்படிப்பட்ட சில கட்டுப்பாடில் இருந்ததுனால எனக்கு ஒரு வெக்கம், எனக்கு நாளைக்கு எனக்கு பிள்ளைகள் அனாதையாக நிற்குமோ அப்படின்ற ஒரு சூழலில் நான் ரொம்ப பயந்து ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் பண்ணி ஆஞ்சுவை பார்த்தாங்க. ஆஞ்சுவை பார்க்கும்போது ஒன்று ஹார்ட் ஒன்றும் பிரச்சனை, பம்பிங் கம்மியாக இருக்குது, அதுக்கு உங்களான மாத்திரை அவங்க எனக்கு கொடுத்து அதில் நான் மாத்திரை கண்டினியூ பண்ணேன். அந்த கண்டினியூ பண்ண நேரத்தில் வந்து இது ஆண்டவர் தான், இதை இது ஆண்டவருடைய சூழல் தான், என்னை புடமுடுறார் என்று எனக்கு அப்போ தெரியாது. அப்போ நான் பயந்து என்னுடைய உடல்நிலைக்காக நான் அந்த சிகரெட்டை ஃபஸ்ட்டு நிறுத்தினேன். அடுத்தது வந்து கொஞ்சம் கொஞ்சம் நாளாக போன உடனே மதுபானத்தை கொஞ்சம் நிறுத்தினேன். இப்படி மதுபானமாக சிகரெட்டாக இப்படி வாழ்க்கையே ஒரு அதே ஒரு குழப்பத்தில் எனக்கு இருந்தது. எனக்கு குழப்பம் அதே ஒரே குழப்பம்தான், அது தேவையா இது தேவை இதெல்லாம் இல்லாமல் இருக்க குழப்பம் வரும்போது இப்படியே இருக்கும். ஆனாலும் என்கிட்ட ஒரு உறுதித்தன்மை எப்பவுமே இருக்கும், ஒன்று வேண்டான்னா வேண்டாம், வேணும்னா வேணும், அதுக்கப்புறம் நான் அது தொடவே இல்லை. இப்படியாக இருக்கும்போது எனக்கு சிஎஸ்ஐ சர்ச்சில் ஒரு ஊழியம் கிடச்சிச்சு. ஊழியத்துக்கு வந்து எனக்கிட்ட சொல்லி அந்த கமிட்டியில் வந்து என்னை சேர்த்தாங்க. அப்போ தான் இயேசு கிறிஸ்துவை நான் நேர லேசாக அப்படியே அந்த மக்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறது போகிறது, அவங்க சிரிக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, அவங்க குடும்பத்தோட சந்தோஷமாக வர்றது. அப்போ தான் குடும்பம் என்ன, மனைவியோடு எப்படி குடும்பத்தோடு சர்ச்சைக்கு போகணும், பிள்ளைகளோட எப்படி சர்ச்சைக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்கு கொஞ்சம் இயேசு கிறிஸ்துவ ஊழியத்தில் இருந்த ஆர்வம் தொடங்கிச்சு.
0: இப்போ நீங்கள் இந்த சிகரெட்டு தண்ணி இதெல்லாம் வந்து நிறுத்தினது வந்து இப்படி ஆண்டவர் சொல்லி ஆண்டவர் பயந்தில்லை
1: அந்த நேரத்தில்? எனக்கு என்ன, நான் காப்பாற்றுறது தான் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள் வாழலாம், இனி ஏதாவது ஆயிடக்கூடாது, அந்த சூழ்நிலையில நான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்துறேன்.
0: சரி சரி,
1: நாளைக்கு ஏதாவது ஆயிடம் எல்லாம் பயங்காம ஏப்பா சிகரெட்டு பிடிச்சிக்கிறதுனால நீ தண்ணி ஓவர் அடித்தா மூச்சு திணறி செத்துருவேன், இப்படிப்பட்ட ஒரு சூழல்
0: உருவாது. பிறகு அப்போ
1: ஆண்டவரை நான் அது வரைக்கும் சரியா ஏற்றுக்கொள்ளலையே.
0: ஆமாம் ஆமாம், அதுதான். இப்போ இந்த டைமில் வந்து என்ன ரங்கில் இருந்தீங்க?
1: அப்போ அந்த நேரத்தில் நான் வந்து அந்த நேரத்தில் D2 அண்ணா சாலை, அதில் வந்து குற்றப்பிரிவில் வந்து ரெண்டு கோடு கிரேட் 1 போலீஸாக இருந்தேன்.
0: சரி சரி, அப்போ அப்படி இருக்கும்போது சரி, நீங்கள் எப்படி போயிட்டுருக்குறீங்க, சிஎஸ்ஐ நைட்டாக போயிட்டுருக்குறீங்க, இப்போ இந்த டைமில் எல்லாம் நீங்கள் டியூட்டியில் இருக்கிறீங்க. அப்போ உங்கள் டியூட்டியில் ஏதாவது நெருக்கடிகள் வந்து அப்படி ஏதாவது வந்ததுண்டா?
1: அப்போ தான் எனக்கு வந்து டியூட்டியில் அந்த நேரத்தில் வந்து நான் சிஎஸ் ஒரு அண்ணா சாலை அண்ணா சமாதி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு ஆக்சிடென்ட் இங்குக்கு நான் போனதில் நான் கொஞ்சம் வெளி விவகாரம் எல்லாம் பார்ப்பேன், கொஞ்சம் வெறும் போலீஸ் மட்டும் இல்லை, நட்பு வட்டாரங்களை எல்லாம் கொஞ்சம் பழகி, எனக்கு குடும்பத்தில் எல்லாம் என்ன அது கண்டுக்காததுனால நான் வந்து நட்பு வட்டாரங்களை கொஞ்சம் தேடி போகிறதுனால அவங்க ஏதாவது என்கிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க. அதுக்காக போகும்போது ஒரு நண்பர் வந்து எனக்கு அம்சியில் இருந்த மோகன் என்பவர் ஒரு நண்பர், அவர் ஒன்றிய செயலாளர் இருந்தார், அதிமுக ஒன்றிய செயலாளர், காதி கிராஃப்ட் டைரக்டராக இருந்தார். அவர் சொன்னார், எங்கள் ஊரில் ஒருத்தர் வந்து இந்த ஒரு 14 பேருக்கு 50 லட்சம் ரூபாய் வெளிநாட்டுக்கு அனுப்புறேன்னு ஏமாற்றி விட்டாங்க. அந்த ஏமாத்தல் வந்து அந்த மக்கள் எல்லாம் என்கிட்ட கேட்குறாங்க. அது நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டால் அந்த காசு லேட்டாகும், நீங்கள் ஏதாவது சார் ஏதாவது நீங்கள் பண்ணி ஏதாவது பண்ணுனா நமக்கும் ஏதாவது பிரயோஜனமாக இருக்கும், அவங்களும் பிரயோஜனமாக இருக்கும், ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டார். நான் அப்போ சரி, அப்போ ஒரு ஆர்வம் அந்த இதில் எல்லாம் இருக்கும்போது சரி நான் அந்த ஃபேமிலி அந்த ஆளை வந்து நான் பேசி பார்க்குறேன்னு சொல்லி அந்த இடத்துக்கு ஒரு டியூட்டியாக கோர்ட்டு டியூட்டியாக போகிறேன். போய் நான் அந்த இடங்களை சொல்ல முடியாது, இயலாது. ஏன்னா அந்த பர்டிகுலராக சொல்லும்போது அந்த இடத்துக்கும் பிரச்சனை வரும், அந்த ஆலயம் சொல்ல வேண்டியிருக்கும், நடந்த உண்மை என்கிட்ட இருக்குது, இதுதான் என்னுடைய ரெக்கார்டு. அந்த இடத்துக்கு நான் போய் கோர்ட்டு வேலையை முடித்து அந்த நபர், அந்த ஏமாத்தின நபர், அந்த பணம் வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லி ஏமாத்தின நபரை ஃபோன் பண்ணி அவர் அந்த என்னுடைய லாட்ஜ், அந்த லாட்ஜில் நான் அவரை அழைச்சேன். அவர் ஒரு வக்கீலோடு வந்தார். வந்தவுடனே 2000 ருபீஸை என்னுடைய கட்டில் போட்டார். எதுக்கு ஐயா இதெல்லாம் கேட்டேன். இல்லையா நீங்கள் போலீஸாக வந்திருக்குதையா, போலீஸ்காரங்களுக்கு நாங்கள் எங்கள் ஊரில் வந்தால் ஏதாவது செய்வோம், நீங்கள் அவ்வளவு தூரத்தில் இருந்து வந்திருக்குதியான்னு சொன்னார். வேண்டாம் அந்த ரூபாய் எடுங்க, நான் போலீஸ் டியூட்டி உங்களுக்காக வரல, நான் கோர்ட்டு வேலையை வந்துருக்கேன், இதை ஒரு நண்பர் சொன்னதுனாலும் நீங்கள் அந்த காசை கொடுப்பியான்ற ஒரு இதில் நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க உடனே வந்து சொன்னாங்க, நான் வாங்கல, அவங்க தான் எங்கள்கிட்ட இருந்து எங்கள் ஊரில் உள்ள மக்கள்கிட்ட ஏமாற்றி என்னை தூக்கிட்டு போய் ஊரில் கூட்டிகிட்டு போய் வெறும் பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி வச்சுருக்காங்க, அதனால் வந்து அவங்கள்ட்ட இருந்து எனக்கு பணத்தை வாங்கி கொடுங்கன்னு அவங்க சொன்னாங்க. இந்த சூழலை வந்து ஒரு நபர் மொத்த பணத்தையும் வாங்கி இல்லைன்னு சொல்லும்போது, நான் போலீஸ் டியூட்டியாக இருந்தால் அவங்கள ஏதாவது ஃபோர்ஸ் மூலியமாக இது பண்ணலாம், நான் அப்படி செய்ய முடியாது, முடிஞ்சால் எனக்கு ஒரு பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் வரும்போது டியூட்டியில் போய் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் ஒன்றும் இல்லை, நான் ஏதோ வேற ஒரு டியூட்டியில் போகும்போது இந்த விஷயத்தை பார்க்கும்போது எங்கள் மேலதிகாரிகள் பிரச்சனை வரும்னா சரி வாங்கினா கொடுங்க, அவங்க வாங்கினா பாருங்கன்னு நான் சொல்லி அதை கட் பண்ணிக்கிட்டு வந்துட்டேன். வந்து என்னுடைய எனக்கு கொடுத்த அந்த மோகன் என்பவரிடம் சொன்னேன், இந்த காசு அவங்க தர்றது மாதிரி இல்லை, நீங்கள் காசு வாங்கின மாதிரி சொல்கிறாங்க, அதனால் நீங்கள் வந்து டிசிபி டிஸ்ட்ரிக்ட் க்ரைம் பிரான்ச்சில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நீங்கள் பார்த்துங்க, வேறு வழியே இல்லைன்னு சொன்னேன். அந்த வழியே இல்லைன்னு சொல்லும்போது அவங்க உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அந்த குறிப்பிட்ட நபரை வந்து தேடி போலீஸ் வந்தாங்க. போலீஸ் வந்து அவங்கள வந்தவொடனே அவங்க அப்காண்டி ஆனாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தேகம் உருவாயிடுச்சு. 3 வருடமாக இந்த காசை பற்றி போலீஸ் ஸ்டேஷன் போகலையே, அவங்க இந்த ஆள் வந்த பிறகு அந்த ஆசைன்றவங்க போலீஸ் வந்த பிறகு தானே நம்மகிட்ட இந்த மாதிரி போலீஸ் வந்துச்சு, அப்போ இந்த ஆள் தான் அவங்களுக்கு இந்த வழிகாட்டியாக இருந்திருப்பான்னு என்ன என் மேலே வந்து புகார் கொடுக்க அந்த காவல் நிலையத்துக்கு செல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, நான் இந்த 14 பேர் இந்த வழக்கில் அந்த 14 பேர் பணம் கொடுக்க வேண்டிய என்ன முதலியதறியாகவும், 14 பேர் வந்து 1, 2, 3, 15 பேராக புகார் கொடுக்குறாங்க. இவங்க இந்த லாட்ஜில் தங்கியிருந்து எங்கள் வீட்டில் வந்து எங்களை அடித்து லூட் பண்ணி எங்கள்கிட்ட பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டு போயிருக்காங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதை காவல் நிலையத்தில் பெற்றுக்கொள்ளலை, உடனே ஹைகோர்ட்டில் போய் ஹைகோர்ட்டு டைரக்ஷனில் வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க. இந்த எஃப்ஐஆர் போட்டவுடனே என்ன அரெஸ்ட் பண்ணுறது வராங்க. என்ன அரெஸ்ட் பண்ணி வரும்போது அந்த இடத்துல வந்து தேவன் வந்து எனக்காக ஒரு பாத்திரத்தை அங்கே அமர செய்திருக்கிறாரு. நான் இந்த பயிற்சி காலத்தில் உதவி ஆய்வாளராக இருந்து பயிற்சி கொடுத்த நேரத்தில் பரமசிவன்ற ஒரு ஆய்வாளர் அங்கே இருக்கிறாரு. அப்போ வந்த இன்ஸ்பெக்டர் டீம் வந்த போலீஸ் டீம் அவர் சொல்கிறாரு, இது இவர் அது மாதிரி ஆள் கிடையாது, நான் எனக்கு வாத்தியார் அப்படின்னு அவர்கிட்ட சொன்ன உடனே அவங்க என்ன அரெஸ்ட் பண்ணாமல் பெயில் பெட்டிஷன் போடுங்கன்னு சொல்கிறாங்க. நான் வந்து உடனே லீவ் வாங்கிட்டு உடனே அப்காண்டி ஆகிட்டேன். அப்போ அந்த இடத்துல என்னை கைது செய்யாமலும் அந்த இடத்துல என்னை சஸ்பெண்ட் ஆகாமலும் தேவன் அந்த இடத்துல இடைப்பட்டிருக்கார். அப்பவும் எனக்கு தேவன் தான் செய்கிறாருன்றது தெரியாது, ஆனால் தேவன் அந்த இடத்துல எனக்கு ஒரு ஆள் நியமிச்சிருக்கிறாருன்றது எனக்கு தேவனை அறிஞ்ச பிறகு தான் எனக்கு தெரியுதே தவிர, அந்த நேரமும் நான் மனித வாழ்க்கையில் தான் இருந்தேன், மனிதனுடைய சப்போர்ட்டிங்கில் தான் வாழ்கிறேன்றது தான் நான் யோசித்துக்கிட்டு இருந்தேன்.
0: ஆண்டவர் ஜெயத்தை தந்தார்,
1: ஜெயம் வந்து தந்தார்னு சொல்கிற விட ஜெயம் வந்து சாதாரண ஜெயம் இல்லை, தரிசனமாகவும் தொடுதலாகவும் வெளிப்படுத்தினார். நாம் வந்து அந்த நேரத்தில் அப்காண்டி பெயில் போட்டு ஹைகோர்ட்டில் பெயில் போட்டுட்டு ஊருக்கு போய் நான் மறைந்து தலைமறைவாயிருக்கேன். அந்த நேரத்தில் பெயில் எனக்கு கிடச்சிச்சு. கிடச்ச உடனே நான் சென்னை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறேன். சென்னை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கும்போது பெயில் கிடைச்சா நம்மளை அரெஸ்ட் பண்ண மாட்டான்ற தைரியத்தில் நான் சென்னை நோக்கி வந்துட்டு இருக்கேன். விழுப்புரத்தில் வரும்போது என்னுடைய மனைவி வந்து கைபேசியில் என்னுடைய கைபேசிக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார்கள். நான் நேற்று சபைக்கு சென்றிருந்தேன். சபையில் நான் கண்ணீரோடு இந்த காரியத்திற்காக நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். அந்நேரம் பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய ஒரு புக்கு என் முன்னாடி வந்திருந்துச்சு. அந்த புக்கில் வந்து நீ கவலைப்படாத, நான் கிறுக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லி எனக்கு ப்ளஸ் பண்ணிக்கிட்டு அந்த உருவம் மறைஞ்சிச்சு அப்படின்னு எனக்கிட்ட வந்து ஃபோன் மூலமாக சொல்கிறாங்க. அதனால் அப்பா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, கவலையும் இல்லை. என்னுடைய போலீஸ் புத்தி எப்படின்னா A1 அக்யூஸ்டை எப்படி டெலீட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் என் மனைவியினுடைய பேச்சையும் தேவன் கொடுத்த தரிசனத்தையும் நான் உதாரணசீனப்படுத்தி உனக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்ற மாதிரி உதாரணசீனப்படுத்தி தான் நான் பேசினேன். நான் எவ்வளோ பேசினேன், என் மனைவி அடுத்தவரை பேசினா நான் கோவப்படுவேன். இப்படியே நான் வந்து கொண்டிருந்தேன், செங்கல்பட்டு வந்து கொண்டிருந்தேன். செங்கல்பட்டு வந்து வரும்போது என்னை எந்த இன்ஸ்பெக்டர் கைது செய்ய வந்தாரோ அவர் என் கைபேசியில் வராரு. அவர் வந்து எங்கே இருக்கீங்க ஐயா, இந்த மாதிரி நான் பெயில் போய் வாங்கிட்டேன், நான் இப்படி செங்கல்பட்டில் வந்துட்டுருக்கேன் அப்படின்னார். இப்போ எங்கிட்ட சொல்கிறாரு, நான் உங்களை அந்த கேஸிலேருந்து எடுத்துட்டேன், டெலிட் பண்ணிட்டேன், சார்ஜ் ஷீட்டில் உங்களை கொண்டு வரல, நீங்கள் அந்த லாட்ஜில் தங்கினது மாதிரி யாராவது கேட்டால் நான் வரல தங்கலைன்னு சொல்லுங்கள், நான் அது மாதிரி சார்ஜ் ஷீட்டை கொண்டுட்டேன், வேற உள்ள 14 பேருக்கு நான் வாரண்ட் போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அன்றைய தினம் அந்த நிமிடம் நான் வந்து இயேசுவை விசுவாசிக்க தொடங்கினேன்.
0: இயேசு ஏற்றுக்கொண்டீங்க, ஏற்றுக்கொண்டு அடுத்தது நீங்கள் எப்படி சர்ச்சைகள் எப்படி உங்களோட ஆராதனை விளங்கள வித்தியாசம் ஆயிட்டு வாழ்க்கை தரங்கள் எப்படி மாறுச்சு?
1: நான் இந்த சூழலில் வந்து இந்த சூழலில் ஒரு இயேசுனுடைய ஒரு பெரிய வெறி எனக்கு உருவாயிடுச்சு. இப்படி ஒரு தெய்வம் இருக்கா? ஒரு மனிதனுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு நீதிபதி தீர்ப்பு சொல்கிற தீர்ப்பை வந்து

கொண்டு எப்போ எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும், ஊழியம் கிடைக்கும், என்னுடைய பணி நெருக்கடி, என்னுடைய குடும்ப சூழ்நிலைகள் வந்து பிள்ளைகளுடைய திருமண விஷயம், இப்படி எல்லா சூழ்நிலையில என்ன சரியானபடி ஊழியம் என்ன அதிகாரியை வந்து ஒரு நம்பிக்கையானவன் சொல்லி என்ன இன்சார்ஜ் ஆஃபீஸராக வைப்பாங்க எஃப்ஐஆர் போடுறதுக்கு. இதனால் எனக்கு எங்கேயும் நகர முடியாத, இயேசுவை விசுவாசிக்க முடியும், ஒரு சபைக்கு எப்படி போக வர அப்படி தான் முடியுமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை என்ன அதிகாரியை வந்து சபைக்கு அனுப்புவாங்க. ஒரு விசுவாசத்தோடு நாங்கள் இதை பண்ணேன். அப்படி வரும்போது எனக்கு அந்த சபையில் வந்து ஒரு தண்ணி ஊழியம், தண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்தாரு. இந்த மக்களுக்கெல்லாம் தண்ணி கொடுக்கணும், அதை வந்து அபிஷேகமான ஒரு சபை, அது சபை, அந்த சபையை வந்து அபிஷேகத்தில் வேர்த்து கொட்டி விடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கார்பரேஷன் தண்ணி சரி இருக்கான்னு, ஏன்னா அந்த சபையில் வந்து முழு பொறுப்பையும் என்ன கொடுத்தாங்க, 1000-2000 பேர் வந்த சபை அது. அப்படி இந்த ஊழியத்தை நான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கும் எனக்கு மனைவிக்கும் அது ஒரு திருப்திகரமாக இருந்துச்சு. அதுக்குண்டான காசை ஆண்டவர் வந்து எங்களுக்கு தேவையானதை செய்ய எங்களுக்கு பலன் கொடுத்தார். எங்கள் பிள்ளைகளையும் வந்து படிக்கிறதுக்கு எல்லாம் ஒரு உயர்வை கொடுத்துக்கிட்டே வருகிறார். அதுக்கு பிறகு எனக்கு சில வருமானங்கள் எல்லாம் வர தொடங்கிடுச்சு. அதுக்கு பிறகு எனக்கு வந்து இப்படியே நான் ஒரு அதே சபையில் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து என் தலையில் கை வச்சு ஒரு வைப்ரேஷன், அது வந்து உலகத்தில் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் இன்று வரைக்கும் நான் அது மாதிரி ஒரு சூழ்நிலையை நான் பெற்றுக்கொள்ள, அந்த 5 விரல் எனக்கு தலையில் வந்து பதிஞ்ச நேரத்தில் வந்து இப்படி ஒரு அதிசயமான ஒரு கை, எத்தனையோ பேர் தகப்பன் கை வைக்கலாம், வேற யாராவது ஜெபம் பண்ணலாம், இப்படியெல்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க, எனக்கு அது மாதிரி தெரியல. இது ஒரு வைப்ரேஷன் மாதிரி ஒரு மாதிரி எனக்கு இருந்துச்சு. அப்போ நான் உணர்ந்தேன், ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டு எனக்கு என்ன அவரே எனக்கு ப்ளஷ் பண்ணுறாரு அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். இன்னும் மேலும் தீவிரமான ஒரு சூழ்நிலையில் என்னை ஆண்டவர் செய்தார். இந்த வழக்கு சம்பந்தமான ரெக்கார்டெல்லாம் எந்த இருக்குது, இந்த ரெக்கார்டு வந்து நான் எப்போவுமே கொண்டு பத்திரப்படுத்திடுறேன். இது ஒரு பொக்கிஷம், இது பரலோகத்திலிருந்து வந்த பொக்கிஷம். இந்த பொக்கிஷனை நான் எங்கே போனாலும் இதை நான் கையிலே வச்சுக்குவேன். எங்கே போனாலும் என்ன அட்வொகேட் வரலாம், காவல்துறையில் வரலாம், அவங்க சில வேளை சந்தேகமாக கேட்டால் நான் என்னுடைய பெயில் பெட்டிஷன், என்னுடைய கோர்ட்டினுடைய ப்ராசஸ் அத்தனையும் இதில் இருக்குது. நான் என்ன டெலிட் பண்ணது எல்லாமே இருக்குது கேஸில் இருந்து வழக்கு. அப்படியாக ஆண்டவர் அதுக்கப்புறம் நான் விசுவாசிக்க என்னுடைய பழைய காரியங்கள், பழைய பாவங்களை நான் விட என்னை வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு ஏதோ ஒன்று இவனுக்கு ஏதோ ஒரு ஆயிடுச்சோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி, அதாவது இயேசுவில் நான் பைத்தியமானேன், பவுல் சொல்கிறது போல் இயேசுவில் நான் பைத்தியமானேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நான் வந்து இயேசுனுடைய எப்பவுமே அவருடைய காரியத்தில் பைபிள் படிக்க தொடங்கினேன். பைபிள் படித்து 1 டைம் படித்தேன், 2 டைம் படித்தேன், 3 டைம் படித்தேன். இந்த 3வது டைம் படிக்கும்போது எனக்கு ஆண்டவர் வந்து இந்த சாட்சிகளை அங்கங்கே பகிர எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த நேரத்தில் வந்து என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம், என்னோட பிள்ளைகள் ஒரு நல்ல அதிகாரிகளாக அதிகாரிக்கு, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை எங்களுடைய குடும்பத்தை மேலும் அசுர வளர்ச்சி என்று சொல்லலாம், அப்படிப்பட்ட எல்லாரும் திரும்பி பார்க்குற ஒரு வளர்ச்சியை ஆண்டவர் கொண்டு வந்தார். அதில் வளர்ச்சின்னா இவனா, இவன் இப்படியா, காவல்துறையை சொல்லும்போது ஏதோ லஞ்சம் எங்கேயா கிடச்சிச்சு அப்படின்னு தான் சோதிச்சுப்பாங்க. அந்த வளர்ச்சி கிடையாது. நான் உழைச்சேன், வேறு நான் தொழில் பண்ணேன், பிஸ்னஸ் பண்ணேன், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு அதெல்லாம் எனக்கு கை கொடுத்துச்சு. சொத்து வாங்கினேன், அது விற்க விற்க எனக்கு அது 3 மடங்காக பெருகும். 10 லட்சத்துக்கு வாங்கினேன்னா 30 லட்சம் விற்கும், ஒரே வருஷத்தில் விற்கும். இப்படியாக எனக்கு ஆண்டவர் எல்லா காரியங்களையும் உதவி செய்து என்னுடைய காரியங்களை முழுமையாக என்னை உயர்த்தி கொண்டு வந்து எங்கள் குடும்பம் எங்களை எப்படி எங்களை வந்து உதாசீனப்படுத்தினார்களோ அவர்களெல்லாம் திரும்பி பார்ப்பதற்கு ஒரு சூழல் என் மகாராஜா என்னை உருவாக்கி எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து அவருடைய குடும்பத்தில் நாங்கள் ஒரு அடிமைகளாக, இயேசுவுக்கு அடிமைகளாக, அடிமை என்று சொல்வது அன்பின் அடிமை, அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாங்கள் இன்னைக்கு அவரோடு கற்றுண்டவராக, அவரோடு நாங்கள் பிணைக்கப்பட்டவராக, நானும் என்னுடைய குடும்பமும் அவரோடு இணைந்து செயல்பட்டு எந்த சபையில் எனக்கு ஒரு வாய்ப்பு

0: கொடுப்பாங்க, எந்த சபையில் ஒரு 10 பேர் எனக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஐயாவுனுடைய ஒரு சாட்சி மெசேஜை பார்த்து அதனுடைய தொடர்பு வந்து எப்போ நான் கன்னியாகுமரி போக முடியும், எப்போ நான் கன்னியாகுமரி போடுவோம், ஐயாவோட எப்போ நான் பேச முடியும், எப்போ நான் பேச முடியும், எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு அவர் கொடுப்பார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு வந்தவுடனே நான் அதுக்கு ஆயத்தமே இல்லை, உள்ளபடியே நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே வரல. அவங்க சொல்கிறாங்க நீங்கள் சாட்சி இந்த மாதிரி ஒரு சாட்சி நிச்சயமாக நீங்கள் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்ல, ஐயா இல்லை நான் தேவன் சொன்னதை நீங்கள் செய்யுங்க, நான் நேற்றுக்கே ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டாங்க. எனக்கு இது ஒரு பொக்கிஷன் அல்லவா, இது ஒரு பெரிய காரியம் இல்லையா? இதை விட விசேஷம் என்னென்னா, இது இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு விசேஷம், என்னுடைய மகனும் மருமகளும் வந்து ஐடியில் சென்னையில் வேலை செய்துக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அப்பா நான் கனடாவுக்கு நாங்கள் போகிறோம், பிஆர் வந்துச்சுன்றாங்க. கனடாவுக்கு போகிறாங்க, அங்கே போனால் மருமக சொல்கிறா எனக்கு விக்டோரியா மாகாணத்தில் எனக்கு வந்து கவர்மெண்டில் வேலை கிடச்சின்றான், ஏன்னா மகன் வேலை கிடச்சி ஐடியில் வேலை கிடச்சின்றான். அடுத்த வருஷம் திரும்ப பார்த்தா சொல்கிறான், அப்பா நான் 6 கிரவுண்டில் 4 வீடு வாங்கியிருக்கேன், 6 கோடி ரூபாய்க்குன்றான். இது என்ன ஒரு விசேஷமான ஒரு விஷயம், இது எப்படி நடக்கும் சாத்தியமா? கோடியை பார்க்கறதே எட்டி எட்டி பார்க்க முடியாத ஒரு சூழலில் இருந்தவன் 6 கோடி ரூபாய்க்கு என் மகன் வந்து வீடு வாங்கிட்டேன், நான் 3 வீடை வந்து வாடகை விட்டுருக்கேன்னு சொல்லும்போது, ஒரு தகப்பனுக்கு ஒரு பேரான், அந்த தகப்பன் எனக்கு எவ்வளோ தூரம் இதை செய்திருப்பார். அந்த இடத்துல வந்து இந்த கொரோனா சீசனில் என் மகன் வந்து அவன் போகிற சர்ச்சைக்காரங்க அந்த சர்ச்சையை மூடின நேரத்தில் இவங்க வாங்கின இடத்துல தான் டெண்டு போட்டு சபை நடத்தினாங்க. அதான் அவன் வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு இருப்பான். இதை விட எனக்கு என்ன பேரானந்தம்? இப்போ நான் இயேசுவோட இருக்கிறது ஒரு பேரானந்தம், இப்போ ஐயாவோட ஐயா வந்து சபையில் வந்து நான் இப்படி ஒரு சாட்சி கொடுக்குறது ஒரு பேரானந்தம். ஒரு அழுக்காக இருந்து, ஒரு கந்தலாக இருந்து, ஒரு குப்பையாக இருந்து, ஒரு புழுவாக இருந்து, தற்கொலை பாடலில் போய், மரணக்கட்டில் போய், எத்தனையோ பேர் நேரத்தில் நான் தற்கொலைக்கு போய், எத்தனையோ நேரத்தில் என் வேதனையில் என் வேதனையை சொல்லி, எனக்கு நீ வாழ்வு உண்டா, நான் இப்படியே மடிஞ்சு போயிடுவேனா, இப்படியே தோற்று போயிடுவேனா, இப்படியே என் குடும்பம் அழிஞ்சு போயிடுமா, இது இன்னும் நிர்மூலமான சூழ்நிலை இல்லை. என் அப்பன் இயேசு என்னை இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்து என்னை இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு சாட்சியாக நிறுத்திருக்கிறான்னா, நான் அவருக்கு என்னுடைய ஜீவன் உள்ள காலையெல்லாம், என்னுடைய ஜீவன் என்னைக்கு எடுக்கப்பட்டாலும், என்னுடைய உயிர் என்னைக்கு எடுக்கப்பட்டாலும், அவருக்காக நான் எப்பவுமே அவருடைய பைபிளை தூக்கிட்டு நான் ஒவ்வொரு சபையாக போய், ஐயா எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க, ஐயா எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு நான் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் கேட்கறது தான் என்னுடைய பணியாக தொடர்றேன்னே தவிர, எனக்கு இந்த உலகத்தில் வேற இனி எந்த ஆசையும் கிடையாது. என் அப்பாவோடு இருக்கணும், இப்படிப்பட்ட ஐயாவோடு சேர்ந்து நாங்கள் ஏதோ பணி செய்யணும், எல்லாம் அவங்க எல்லாம் எப்படி சபை நடத்துறதுன்னு எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு தெரியும். ஏன்னா சென்னை மெட்ரோ மினிஸ்ட்ரி ஃபெலோஷிப்பில் நான் வந்து ஒரு அட்வைசராக இருந்தேன், அதில் 50 சபை ஊழியர்கள் இருந்தது, அதில் அட்வைசராக இருந்தேன். ஒவ்வொரு சபையும் நடத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கஷ்டப்பாடுபடுறாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து ஒரு இராணுவ கமாண்டரில் லடாக்குக்கு போய் சேவை கொண்டு போகிறது போல அவங்களுடைய பயிற்சி, அந்த லடாக்குக்கு போய் இராணுவத்தை கொண்டு போய் அந்த பனிக்கட்டியில் கொண்டு நிறுத்துறது மாதிரி தான் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் கொண்டு போய் உண்மையான ஊழியக்காரங்க கொண்டு போகிற கஷ்டம், அவர்களுக்கு நான் வந்து உதவியாக இருக்கிறோம், அவருடைய கஷ்டத்தில் நான் பங்கு கொள்ளணும். வெறும் ஊழியம் பார்த்துக்கிட்டு ஐயா சோத்துறோம் ஐயா சோத்துறேன்னு சொல்லிட்டு அவங்க கஷ்டத்தை பார்க்காத தான் பிரியாணி சாப்பிட்டுட்டு அவனுக்கு வந்து அவங்களுக்கு வந்து மிச்ச சோறை கொடுக்கறது எனக்கு யோசனை கிடையாது. அவங்களுக்கு நான் உதவியாக இருக்கணும். அது ஒரு சபை இல்லை, எந்த எந்த இடத்துல உண்மையான ஒரு ஊழியங்கள் செய்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து இயேசுக்கு செய்கிற ஒரே காரியம் எனக்கு தான். அந்த ஒரு சூழலில் தான் என்னுடைய இயேசுவால் நான் ஒரு பைத்தியமாக இருக்கிறேன் பவுல் சொல்கிற மாதிரி. நான் எப்பவுமே எனக்கு சிந்தனையே எழும்புனா அதுதான் சிந்தனை, நடந்தால் அதுதான் சிந்தனை, தூங்கினா அதுதான் சிந்தனை. நான் ஊழியத்துக்கு உதவிகரமாக இருக்கணும், அந்த சூழலில் தான் நான் இருந்துட்டுருக்கேன்.
1: ரொம்ப நன்றி,
0: ரொம்ப எனக்கு ரொம்ப நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலையும் தேவன்கிட்ட கேட்டு நீங்கள் இந்த ஒரு சபையில் வந்து இவ்வளோ கண்ணியமாக உங்களுடைய ஊழியத்தை பற்றி நான் பார்த்ததில் வாரம் வருகிறவர்களுக்கெல்லாம் உணவு வழங்குறீங்கன்னு, அது உணவு வழங்குறதா நான் சொல்கிறாங்க. வாரம் இப்படிப்பட்ட சபைகளில் வருகிற ஆத்துமாக்களை வந்து இணைச்சி அவங்களோட ஒரு ஐக்கியத்தை கொண்டு வர சபையில் நான் இன்னைக்கு இந்த சாட்சியை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு இயேசுப்பாவும் நன்றி, உங்களுக்கும் கோடான கோடி நன்றி.
1: ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் இந்த ரிட்டையர்ட் ஆகும்போது எந்த ரேங்கில் இருந்தீங்கன்னு மட்டும் சொல்லிட்டு முடிச்சிருக்கோம்.
0: ரிட்டையர்ட் ஆகும்போது நான் சப் இன்ஸ்பெக்டர் ரேங்க் தான் இருந்தேன். சப் இன்ஸ்பெக்டராக 10 வருட காலமாக சப் இன்ஸ்பெக்டராக இருந்தேன். காவல்துறையில் நான் 7 பிரிவில் வேலை செய்தேன். 7 பிரிவில் என்னென்னா, தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸு, அடுத்தது வந்து டெல்லி சிறப்பு படையில் டெல்லியில் சிறப்பாக அங்கே ஜெயில் டூட்டி, உதவி ஜனாதிபதி வீடு அங்கெல்லாம் வேலை செய்துக்கிட்டு இருந்தேன். அடுத்தது வந்து பயிற்சி ஆசிரியராக இருந்தேன். அடுத்தது வந்து நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள்ட்ட 2 வருஷம் இருந்தேன். அடுத்தது வந்து சட்டம் ஒழுங்கு பிரிவில், அடுத்தது வந்து ஆர்மடு போலீஸில் வந்தேன். அங்கே எஸ்எம் சித்திக்கு, ராஜீவ்காந்தி கொலை அவ கொலையை பார்த்த அந்த எஸ்எம் சித்திக்கு கண்மேனாக இருந்தேன். அடுத்தது வந்து லா அண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கு பிரிவுக்கு வந்தேன். அடுத்தது வந்து குற்றப்பிரிவுக்கு வந்தேன். அடுத்தது போக்குவரத்து பிரிவில் பணிபுரிந்தேன். மீண்டும் இறுதியாக வந்து குற்றப்பிரிவில் பணிபுரிந்து சிறப்பாக பணிபுரிந்து 37 ஆண்டுகள் பணிபுரிந்து நிறைவு பெற்று அதுக்கு பிறகு நான் வந்து ஊழியத்தை தொடர்ந்துகிட்டு இருக்கிறேன்.
1: ஓகே, நன்றி. ஆண்டோடைய பிள்ளைகளே, ஒரு அரசாங்கத்தில் ஒரு உயர் பதவியாகிய சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸாக இருந்து இன்னமாவுடைய விஷயங்கள்லாம் கேட்டீங்க, எங்கெல்லாம் அவங்க பணிபுரிந்தாங்க, நல்லா செய்தாங்கன்னு. இவ்வளோ தூரத்துக்கு பணிகளை செய்து அநேக பிரச்சனைகளை, தேவையில்லாத பிரச்சனைகளை சந்தித்து இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சொன்னதை பார்த்தீங்க, கிறிஸ்துவுக்கு பைத்தியம் என்று சொல்லி. அப்போ ஆண்டவருக்காக நான் வாழ வேண்டும், ஆண்டவருக்காக சாக வேண்டும் என்று சொல்லி ஒரு வைராக்கியமான ஒரு உள்ளத்தோடு இந்த சாட்சியை பகிர்ந்து கொண்டதை நீங்கள் கேட்டீர்கள். நிச்சயமாக இது உங்களுக்கு அதிக பலனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது அவங்கள்ட்ட ஒரு காரியத்தை கேட்குறேன். இந்த சாட்சியின் மக்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ண விரும்புங்கன்னா 2 நிமிஷம் சொல்லலாம். அது
0: மக்கள், நம்முடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்தாக இருக்கும்போது கிறிஸ்துவால், கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மக்கள் வணங்கா கழுத்தாக இருக்கும்போது 400 வருடங்கள் மிகவும் கடினமான சூழ்நிலைகள் இருந்தார்கள். ஒரு கூட்டத்தை சேர்த்து அந்த கூட்டத்தினுடைய நடத்தினுடைய கண்காணிப்பாளர்கள் வந்து எவ்வளவு கடினமான சூழலில் வந்து அந்த மோசே, ஆரோன் இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் இணைந்து செயல்பட்டு அந்த செயல்பட்டு அவருடைய காலங்கள் முடிந்த பிறகு அந்த மக்கள் வந்து வழிபாடுகளை விட்டு மீண்டுமாய் பழைய வழிபாடுகளுக்கு தொடங்கி ஏதாவது சந்தர்ப்ப சூழ்நிலைகள், ஏதாவது வாய்ப்பு எங்கே கிடைக்கும் என்று நம்பாதபடி என் உயிருள்ள வரைக்கும் ஜீவன் இயேசு கிறிஸ்து இருந்தவர்கள் 11 பேரும் வந்து ஒரு நல்ல இறப்பாக இறக்கவில்லை. வைராக்கியமாக இயேசு கிறிஸ்து இருக்கும்போது நிறைய ஸ்கூல் பிள்ளைகளை போல விளையாடி இருந்தவங்க, இயேசு கிறிஸ்து மரணத்திலையும் அப்படி இருந்தவங்க, மீண்டுமாய் அவர் வந்து இறந்த பிறகு அவருடைய விசுவாசத்தையும் அவருடைய ஊழியத்தையும் ஏற்று எந்த தண்டனை வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி சூழலில் இருந்தது போல் நம்முடைய ஜனங்கள், கிறிஸ்தவ ஜனங்கள், ஞானஸ்தானம் பெற்ற ஜனங்கள், ராப்போஜனம் பெற்ற ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவில் ஒரு பைத்தியமாக நீங்கள் இருக்கணுமே தவிர உலக ஆசைக்கு நீங்கள் வழிபட்டு போய் எங்கேயாவது நீங்கள் சிதறண்டு கொலைஞ்சு போயிடாதீங்க. நிச்சயமாக இதுதான் நாம் மக்களுக்கு வருகிற ஜனங்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற ஜனங்கள் திரும்பவும் வந்து அந்த பழைய வழிபாடுகளுக்கு போய் மன்னிக்க முடியாத ஒரு பாவத்தில் விழாமல் இருப்பதற்காக நீங்கள் முதல்ல கேளுங்க ஆண்டவர்கிட்ட. அதுதான் பணமோ பொருளோ, இது ஆண்டவரே உம்மை நான் இன்மையிலும் மேன்மையிலும் நான் உமோட இருப்பேன்ற தைரிய வைராக்கியமாக இருந்து அந்த ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் உதவிகரமாக இருந்து ஒரு நல்ல ஒரு உண்மையும் உத்தமமாக இருந்து வேதத்தை திறந்து பார்த்து ரகசியங்களை அறிந்து அந்த ரகசியத்தின்படி அதை உட்கொண்டு அதை மெல்ல மெல்ல தின்று நம்ம இருதயத்தில் உள்ள பாவ கரைகளை நீக்கி பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்றுதான் நான் கிறிஸ்தவ மக்களுக்கு அன்பாக கேட்டுக்கொள்கிற வார்த்தை.
1: ஓகே, இந்த சாட்சியை கேட்ட ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த வைராக்கியம் என்ற சாட்சியை கேட்டீங்க. நீங்களும் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக வாழுங்கள். இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்துங்கள். இப்போ நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் சித்தமான அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.
0: ஹல்லேலூயா.
1: இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியில் வந்து உங்களுடைய ஜீவனோட சாட்சியை பகிர்ந்து கொண்டீர்கள். நெடுந்தூரத்து சென்னையிலிருந்து வந்து இந்த காரியங்களை செய்திகள் கூட பலனை கர்த்தர் உங்களுக்கு தந்துருவார், சுகபலனை தருவாராக, தீர்க்காய்ச்சி தருவார், உங்களுடைய ஊழியங்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவாராக. கர்த்தர் சித்தமாக மீண்டும் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.

ஹாலலூயா. எத்தனை பேர் ஒரு எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கீங்க? எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறவங்கலாம் கரங்களை நன்காக தட்டி ஆவியானவரை நாம் வரவேற்போம். வந்தவர்கள் யாரும் வந்த வண்ணமாய் செல்லாதபடிக்கு புதிய ஆசிர்வாதங்களோடு கூட போக போறீங்க. ஆமென், ஹாலலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கலங்காதபடிக்கு எல்லாவற்றையும் ஜெபத்தினால் நாம் ஏறெடுக்க போகிறோம். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? யூனோ, த வேர்ட் ஆஃப் காட் இட் சேஸ், பி ஆங்ஷியஸ் ஃபார் நத்திங்.

என்னெல்லாம் தேவை இருக்கிறதோ ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் அப்படி ஆய் சொல்லுங்க. இந்த பாடலை பாடும் பொழுது எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரிடத்தில் நாம் கூறுவோம். வேதத்திலே அப்படியாய் போட்டிருக்கு, உங்களுக்கு என்ன தேவை வாய்களை திறந்து கேட்டும் கேளுங்க, கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான். காலை வெளியில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மிடத்தில் நான் நோக்கி கேட்கிறேன் ஆண்டவரே, பதில் கொடுங்க என்று கர்த்தர் சொல்லி கேளுங்க.

கேட்கிறவர்கள் யாவரும் பெற்றுக் கொள்வார்கள். கரங்களை தட்டி என்ன காரியத்தை நினைச்சு நீங்க இந்த பாட்டை பாடுனீங்களோ கர்த்தரது எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்துக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். You are more precious than the sparrows. Amen. Hallelujah. We read it in the word of God, Elia. Amen. You are more precious than the birds of the air. You are made in his own image. He loves you so much. My God loves you with an unconditional love. Amen. Hallelujah. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை அதிகளவாய் நேசித்திருக்கிறார். Amen. You are special.

0: விசேஷித்தவர்களாக எடுக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறபடினால் நன்றி. Because my Jesus is with you, you are more than important, you are more than special that you could ever imagine of in life. Hallelujah. You are not forgotten by God. Hallelujah. You are precious in his sight. Amen.
1: ஒரு வேளை எத்தனையோ பேர் இதுதான் கடைசி ஞாயிற்றுக்கிழமையா இருக்குமோன்னு யோசிச்சிருக்கலாம், வாழ்க்கையே முடிஞ்சு போதுன்னு யோசிச்சிருக்கலாம். இல்லங்க, you are very precious to him. Amen.
0: He has you for a reason in this world.
1: The ulagathil unnai vaithirupadu oru periya nokkathe kartar vaithirukkar, karangalai thatti.
0: Oh, he is going to fulfill great and mighty things in the coming days.
1: Today is your day. Avarudaiya kiruba mathra irundhal podume.
0: Andha kiruba ethana per vaangikka poringa indrikku kaalaiyila sollunga. Aandavare

எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உங்களை வெற்றியை சிறக்க செய்வார், வெற்றியை குவிக்க செய்வார், வெற்றியை எடுக்க செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த வார்த்தை எனக்குன்னு சொல்றீங்க? அந்த வார்த்தை உங்களுக்கே நம்புகிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரே, நான் சுகமாயிருப்பேன். எஸ், நீடித்த நாட்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் சுகமாயிருப்பேன். Oh, I will be happy in the presence of God. எத்தனை பேர் சொல்றீங்க? விசுவாசமாய் அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் சுகத்தை கொடுக்க வல்லவர், சந்தோஷத்தை கொடுக்க வல்லவர், வெற்றியை கொடுக்க வல்லவராக இருக்கிறார்.

தட்டி ஹாலலூயா. எத்தனை பேர் விசுவாசமா பாடுனீங்க, அப்படியாய் அப்படியே இருக்கும், பாடினபடியே நீ சுகமாயிருப்பாய். ஹாலலூயா. கஷ்டங்கள் கவலைகள் அதெல்லாம் சாதாரணம்தான், வாழ்க்கைனா அதெல்லாம் இருக்கும். ஆனால் தேவன் உன்னோடு கூட இருப்பார் என்றான். அந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருப்பான்றான். ஓ, ஹி கேன் மேக் யூ கிராஸ் ஓவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, அவர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். ஹி இஸ் தி வே, தி ட்ரூத் அண்ட் தி லைஃப்.

வைப்பார். அவர் நடக்க சாத்தியமில்லாத காரியங்களை செய்கிற தேவன், அசாத்தியங்களை செய்கிற தேவன் இயேசு மாத்திரமே. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த நாளில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறாருன்னு? எத்தனை பேர் நம்பிக்கையோடு இருக்கிறீங்க இந்த நாளில்? இப்பொழுதே அவர் வல்லமையான காரியங்களை செய்ய வல்லவர். எத்தனையோ பாடல்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் பாடணுமே, அது வீணாக போகவே இல்லை. தேவனாகிய கர்த்தருக்கு எல்லாம் எட்டியர் இருக்கிறது, அவர் நம் மத்தியில் நின்று கொண்டு இருக்கிறார். இந்த நாளில் செய்யுங்க ஆண்டவரே, இறங்கி வந்து செஞ்சிடுங்க ஆண்டவரே. எனக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நீங்க செய்யுங்க அப்பா, நான் விசுவாசமாய் பாடுகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் இறங்கி வந்து உனக்கு தேவையான காரியங்களை, whatever is your particular need, he is there to fulfill, he is there to make it happen. Fear not. ஒருவேளை நீ பார்த்து கொண்டு இருக்கலாம், இதுதான் என்னோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு நினைச்சிருக்கிறியா? இல்லை இல்லை, கர்த்தர் அதை எல்லாவற்றையும் இன்றைக்கு இப்பொழுது அற்புதத்தை செய்ய வல்லவர். நீ விசுவாசமாய் அவருடைய பாதத்தில் காத்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர்

faithful and just. He is looking at each and every one of you who needs a miracle. இந்த பாடலை பாடும் பொழுதே ஒருவேளை நீ படுக்கையில படுத்து கொண்டு இருக்கலாம், யாருமே இல்லாத போதில் இருக்கலாம், ஒருவரும் உதவி செய்ய இல்லையே என்று சொல்லி இருக்கலாம். இப்பொழுது இந்த பாடலை பாடும் பொழுதே

0: testify in the coming week. வருகிற வாரம் நீங்க எல்லாரும் சாட்சி சொல்ல போறீங்க. Hallelujah. Believe it and receive it in Jesus' name. கரங்களை நன்றாக தட்டி, we praise you Lord. We thank you.
1: அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். 24 மணி நேர ஜப உதவிக்கு திரையில் காணும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஜப விண்ணப்பங்களை hgcathedral@gmail.com என்ற முகவரிக்கு அனுப்பலாம், அல்லது திரையில் காணும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். அன்பான நேயர்களே, சமூக வலைதளங்கள் மூலமாகவும் HGC-ஐ தொடர்பு கொள்ளலாம். Facebook, Instagram, YouTube போன்ற சமூக வலைதளங்களில் HGC-இன் நிகழ்ச்சியை பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் முகவரி: சுகமளிக்கும் சுவிசேஷ பேராலயம், N9 காந்தி ரோடு, நெடுங்குன்றம், சென்னை 600127. தவறாமல் வாருங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்வில் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக.
3: The children of God, may the Lord bless you.
2: நான் அடிக்கடி இவ்வளவு நேரம் ஜபத்திலேயே உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டேன்.
3: I just finished the message in the worship.
2: Hallelujah. கண்ணை திறந்து பிரசங்கம் பண்ணாலும் ஒண்ணுதான், கண்ணை மூடிட்டு பிரசங்கம் பண்ணாலும் ஒண்ணுதான்.
3: It is both are equal when we Hallelujah. open the eye and preach.
2: உங்களுக்கு கொடுக்க வேண்டிய செய்தி கொடுத்தாச்சு.
3: I have given the message.
2: Hallelujah.
3: Hallelujah.
2: நான் ஒண்ணு கதை சொல்லல.
3: I didn't tell any story.
2: ஜோக் அடிக்கல.
3: No joke.
2: ரெண்டு கதை சொல்லி ரெண்டு ஜோக் அடிச்சா கொஞ்சம் பாஸ்டர் இன்னைக்கு ரொம்ப நல்லா பேசினார்.

0: வீட்டு கூட்டம் நடத்தணும்,
1: சோத்ரு
0: கூட்டம்,
1: பிரைசிங் மீட்,
0: இது செய்யணும் அது செய்யணும், ஃபங்க்ஷன் நடத்தணும், அதுக்காக இந்த சர்ச்சில் அப்படி ஒண்டிட்டு இருக்கிறதெல்லாம் அருவறுப்பானது.
1: Then it is abomination before God.
0: அது கர்த்தருக்கு அருவறுப்பானது.
1: It is abomination before God.
0: சத்தியத்துக்காக நீ வருவியாயானால்,
1: If you don't
0: அதுக்கு மாத்திரம் தான் இங்க முக்கியத்துவம்.
1: Only priority for the truth.
0: நீ சத்தியத்தை கேட்கணும்.
1: You have to listen to the truth.
0: சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும்.
1: You have to commit for the truth.
0: அதுவும் கேட்டுட்டு உன் இஷ்டப்படி போக கூடாது.
1: You should not go away by hearing.
0: இல்லையா இந்த சத்தியெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு நிறைய சர்ச் இருக்குதுன்னு சொல்கிறவங்க வேறு வேறு சர்ச்சுக்கு நீங்கள் போகலாம். நிறைய பேர் போயிட்டாங்க.
1: And many they left the church.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நிறைய பேர் போயிட்டாங்க, நீங்களும் போகலாம்.
1: And many left, you can also go.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சத்தியத்துக்கு கீழ் படிக்கிற ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் இருந்தால் போதும்.
1: Even 5 or 10, enough those who obey to the truth.
0: தாழ்மை சிந்தையுள்ளவர்கள்,
1: the mind of humbleness,
0: சிந்தையுள்ளவர்கள்,
1: the mind of Christ,
0: ஆவியான ஆவிக்குரியவர்கள்,
1: the spiritual people,
0: சபையில் இருக்கணும்.
1: It should be in the church.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சும்மா மாம்சத்துக்காக இங்க வந்து
1: for the flesh sake
0: ஒரு ஜனங்க மாய்மாலமான வேஷம் போடுறது,
1: the hypocrite way,
0: இதெல்லாம் கர்த்தருக்கு அருவறுப்பானது.
1: It is abomination before God.
0: பரிசுத்தாவியை துக்கப்படுத்துறீங்க.
1: You are grieving the Holy Spirit. பரிசுத்தாவியை
0: துக்கப்படுத்தாதீங்க.
1: Don't grieve the Holy Spirit.
0: நான் பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கும் பொழுது அவரே உனக்கு விரோதமாக எதிர்த்து யுத்தம் பண்ணுவாராம்.
1: When you resist the Holy Spirit, he will fight against you.
0: ஜாக்கிரதையா இருக்கணும்.
1: We have to be careful.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது,
1: When you come to the presence of the Lord,
0: ஒரு தீர்மானம்,
1: have the determination,
0: ஆண்டவரே நான் இங்கே சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு
1: let me obey to the
0: உண்மை உத்தமமான விசுவாசியா இருக்க விரும்பறேன்.
1: I want to be faithful,
0: கூட இருந்துகிட்டே
1: being with
0: முரட்டாட்டம் பண்ணிக்கிட்டு,
1: doing rebelliousness,
0: கீழ்ப்படியாம இருந்துகிட்டு,
1: disobeying,
0: இஷ்டப்படி வாழ்ந்துகிட்டு,
1: living as
0: உன் இஷ்டப்படி நடந்துகிட்டு,
1: living as you like
0: இருப்பாயானால் அது கர்த்தருக்கு நீ கணக்கு, எனக்கு இல்ல, எனக்கு யாரும் பயப்பட வேண்டாம்.
1: Then you can give the
0: account. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார்.
1: The Lord is looking at.
0: அவருக்கு தான் நீ கணக்கு கொடுக்கணும்.
1: You have to give account to him.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் சொல்ல வேண்டிய கடமையெல்லாம் சொல்லிடுறேன் உங்களுக்கு.
1: And I tell everything for you.
0: அதனால கர்த்தருக்கு பயந்து நடங்க.
1: Fear unto the Lord.
0: Hallelujah. கர்த்தருடைய வார்த்தை.
1: To the word of God.
0: ஸ்தோத்திரம். நீ காலையில் நல்ல பிரசங்கம் உங்களுக்கு கொடுத்தாச்சு.
1: Given a message.
0: Hallelujah. Amen.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Thank you Lord.
1: Thank you Lord.
0: எத்தனை பேர் கவனிச்சீங்க பிரசங்கத்தை?
1: How many of you listened to the message?
0: கவனிச்சீங்களா இல்லையா?
1: Did you listen?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த இடத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய செய்தி தான்.
1: Each and every word from here, it is the message of God.
0: வீண் வார்த்தை பேசுறதில்ல.
1: No vain words.
0: தேவ செய்தி.
1: God's message.
0: கர்த்தர் சொல்றதை தான் நம்ம சொல்றோம்.
1: We tell whatever the Lord
0: tells. இஷ்டமா எதுவும் பேசுறதில்ல.
1: We are not talking as we like.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: இந்த காலவேளையிலே,
1: In this morning,
0: Amen.
1: Amen.
0: கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது.
1: The word of God says.
0: லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:47 வாசிக்கும் பொழுது,
1: Luke 12:47.
0: தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமல், அவர் சித்தத்தின்படி செய்யாமல் இருந்த ஊழியக்க அநேக அடிகள் அடிக்கப்படுவான்.
1: And those who
0: சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராதவன்,
1: those who are not prepared by knowing the will, and he will be beaten.
0: சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராதவன்,
1: knew his Lord's will and prepared not himself.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: Dear children of God,
0: ஆண்டவரை சந்திக்கணும்னா ஒரு ஆயத்தம் இருக்கணும்.
1: There must be a preparation to meet Jesus.
0: ஆயத்தம் இல்லாம யாரும் ஆண்டவரை சந்திக்க முடியாது.
1: Without preparation you cannot meet God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீ போற வேலைக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் கண்ணாடி முன்னால நின்னு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அலங்கரிச்சிட்டு போறீங்க.
1: You are dressing up at 1 hour before the mirror and go to the
0: ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு எப்படிப்பட்ட பரிசுத்த அலங்காரம் தேவை?
1: What a preparation is necessary to meet our God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு நீங்க ஆயத்தமா வந்திருக்கீங்களா?
1: Are you ready to
0: எப்படி உங்களுக்கு பரிசுத்த அலங்காரம்,
1: the beauty of
0: அலங்காரம்,
1: the beauty of holiness.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எத்தனை பேர் பண்றீங்க?
1: How many of you doing that?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: Dear children of God,
0: லூக்கா 1:17 வாசிக்கிறபடி,
1: பிதாக்களுடைய
0: இருதயங்களை பிள்ளை எழுத்துக்கும் கீழ்ப்படியாத ஒரு நீதிமானுடைய ஞானத்தை திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ணும்படியாக, உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு. ஹல்லேலூயா.
1: To turn the hearts of the fathers.
0: அதனால தான் உங்களுக்கு சொல்றேன்.
1: That's why I say.
0: கொஞ்சம் பேரா இருந்தாலும்,
1: maybe little people,
0: பதருங்க, எனக்கு தேவையில்லை.
1: I don't need chaff.

0: எடுத்துக்குவாங்க. ஆனால் அவங்களுடைய ஜீவனுள்ள தேவனுடைய சபைக்கு அவங்க உண்மையாக இல்லை.
1: They are not faithful to the church of the living God after giving tithe and come taking.
0: அல்லேலூயா. வேசி மார்க்கத்தார்.
1: And the way,
0: வேசி மார்க்கன்னா தெரியல உங்களுக்கு.
1: The way of fornicators.
0: ஒரு புருஷனுக்கு உண்மையாக இல்லைன்னா அவன் பேர் வேசி.
1: If not truthful to
0: the சபைக்கு உண்மையாக இல்லைன்னா ஒரு வேசி.
1: If you are not truthful to the church.
0: இந்த சபைக்கு உண்மையாக இருக்கணும்.
1: You have to be faithful.
0: எல்லா சபையிலும் போய் தலை காமிச்சிட்டு வரக்கூடாது.
1: And you should not show your head to everywhere.
0: எந்த சபை கடிச்சாலும் போதும் ஓடக்கூடாது.
1: You should not run to any church.
0: அதுதான் ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள்னு வசனம் சொல்லுது.
1: That's why the Bible says and you are not
0: ஸ்திரீ.
1: And the
0: சபையை வந்து ஒரு ஸ்திரீக்கு ஆண்டவர் ஒப்பிடுறார்.
1: The Lord compares the woman with the church.
0: சாதாரண ஸ்திரீ இல்ல.
1: Not ordinary woman.
0: அவள் ஒரு பயபக்தி உள்ள ஒரு தாயார்.
1: The very pious mother.
0: அல்லேலூயா. ஒரு பயபக்தியுள்ள ஒரு தாய்.
1: பயஸ் மாதர்.
0: நீதிமொழிகளின் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது,
1: in Proverbs,
0: அங்க வாசிக்கிறோம்.
1: There we read,
0: 31 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது,
1: 31,
0: நாம அங்க என்ன வாசிக்கிறோம் கேட்டீங்கன்னா, பிள்ளைகள் எல்லாம் எழும்பி சொல்றாங்களா அவளை பாக்கியவதி. 28 வசனத்தில் பிள்ளைகள் எழும்பி சொல்றாங்களா பாக்கியவதி.
1: Her children rise up and call her blessed.
0: புருஷன் சொல்றாரு அவளை பார்த்து.
1: Husband says,
0: அநேக பெண்கள் குணசாலி இருந்தது உண்டு, நீயும் அவர்களை பார்க்கல என்ன செய்வ. அப்போ பிள்ளைகளுக்கு நல்ல தாய்.
1: To the children, good mother.
0: அவதான் பாக்கியவதி.
1: She is blessed.
0: Hallelujah. The சபை எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா,
1: The church is like,
0: Hallelujah. ஒரு தாயை போல.
1: Like mother.
0: ஆண்டவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்.
1: The Lord is guiding us.
0: Hallelujah.
1: Amen.
0: ஒரு தாய் எப்படி. Hallelujah.
1: As the mother cherishes the children.

0: 63 சொல்றாரு,
1: Isaiah 66 and 13,
0: ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன்.
1: As the mother comforts you, I will comfort you.
0: நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள்.
1: You will be comforted in Jerusalem.
0: ஒரு தாய் எப்படி தன் குழந்தையை தேற்றுகிறாளோ.
1: As the mother comforts
0: Hallelujah.
1: the child.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: ஒரு அம்மா,
1: one mother,
0: புரியறதுக்காக சொல்றேன், கதை சொல்றேன் நினைக்காதீங்க.
1: To for the understanding I'm saying,
0: the shopping mall பாத்தீங்களா,
1: the shopping mall
0: ஒரு குழந்தையை தள்ளிக்கிட்டு போறாங்க அந்த தள்ளு வண்டியில.
1: They are taking the child on the
0: அந்த குழந்தை கத்துற கத்து இருக்கு பாருங்க,
1: the sound of that child,
0: அந்த மாலே ஒண்ணா கூட்டுற மாதிரி கத்துது.
1: It is shouting like anything in the mall.
0: ஆனா அந்த குழந்தை எவ்வளவு சொல்லி என்ன செய்யல, போறவங்க வரவங்க எல்லாம் அந்த குழந்தையை தான் பாக்குறாங்க.
1: Everyone is looking at the child.
0: அப்போ இந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லினே வருது.
1: Mother is telling a word.
0: என்ன சொல்றேன்னா,
1: what does it say?
0: Rose,
1: Rose,
0: அமைதலாரு,
1: be quiet,
0: அப்படினு சொல்லி தள்ளின் போது.
1: And it is saying,
0: மணி கொஞ்சம் கத்துது அந்த குழந்தை.
1: Again it is crying.
0: Rose, அமைதலாரு,
1: Rose, keep quiet,
0: இன்னும் கொஞ்ச தூரம் போது.
1: Again for some time.
0: Rose,
1: oh Rose,
0: அமைதலாரு,
1: keep quiet,
0: அமைதலாரு Rose,
1: keep quiet Rose.
0: அப்போ ஒரு ஆள் பின்னால வராங்க.
1: Man coming behind.
0: நீங்க எவ்வளவு பொறுமைசாலிமா.
1: Mother, you are patient.
0: உங்க ரோஸ் எவ்வளவு அழுதாலும்
1: whatever rose
0: அமைதலாரு அமைதலாருன்னு சொல்லினே வரீங்களே.
1: He kept on saying keep quiet.
0: அப்பா அம்மா சொல்லுச்சா,
1: mother said,
0: குழந்தை பேர் ரோஸ் இல்ல, என் பேர் தான் ரோஸ்.
1: My name is Rose.
0: எனக்கு கோபம் அப்படி பத்திட்டு வருது.
1: The anger is coming.
0: அமைதலாரு அமைதலாரு என்ன சொல்லிட்டு வர நான்.
1: I am saying about myself.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்படின்னு சொல்லுச்சான்.
1: It was saying so.
0: தாய் தன் பாலகனை மறப்பாளோ.
1: Will the mother forget the child?
0: சில வேளையில தாய்ங்க கூட என்ன செய்யறாங்க, குழந்தைங்களை பொறுமை இல்லாம போயிடுறாங்க இல்லையா.
1: Sometime mother
0: loses her temper. அப்படி இல்ல,
1: but Lord is not like that.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: தாய் உன்னை மறந்தால் நான் என்ன செய்யறதில்ல, மறக்கிறது இல்ல.
1: Mother may forget you, but I will never forget you.
0: கர்த்தர் ஒரு தாயை விட,
1: more than the mother.
0: Hallelujah. மேலாக,
1: more than that,
0: நம்மை நேசிக்கிறபடியால தான் இந்த சபையை கொடுத்திருக்கிறார்.
1: Since
0: தாய் சபை,
1: it's a love at the mother church.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த சபையில ஞானஸ்தானம் எடுத்து, இந்த சபையில பிரதிஷ்டை பண்ணப்பட்டு, இந்த சபையில வளர்ந்து,
1: taking baptism, growing.
0: Hallelujah. Amen.
1: Amen.
0: எல்லாம் முடிச்ச பிறகு,
1: after finishing everything.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்புறம் வேற ஒரு சபைக்கு ஓடுறது,
1: going to another church.
0: தாய் இட்டு உதச்சிட்டு. Hallelujah.
1: Hallelujah.
0: நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல், நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களபடியினாலே எங்கள் ஜீவனையும் நாங்கள் என்ன பண்ணோம், எப்படி. 7th வசனத்தில் பாருங்க,
1: Verse 7,
0: உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுவது போல. எப்படிங்க சபைன்றது என்னது,
1: the church means,
0: தாய் பால் கொடுக்கிற தாய்
1: the mother
0: தன் பிள்ளையை காப்பாற்றுவது போல,
1: cherishes her children.
0: பால் கொடுக்கிற தாய்
1: then
0: தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல.
1: And cherishes her children.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த தாயானவள் நல்லா சாப்பிட்டாதா அந்த தாய்ப்பால் மூலமா அந்த குழந்தைக்கு ஆகாரம் கிடைக்கும்.
1: Mother should eat well, then only she can feed the
0: child. சபை எப்படிப்பட்ட சபைன்னு கேட்டீங்கன்னா,
1: the church,
0: அது முதல்ல நல்ல தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடு,
1: the revelation
0: பெற்று,
1: receiving
0: சத்தியத்தை பெற்று,
1: receiving the truth,
0: அது உங்களுக்கு பாலையா பாலாக கொடுக்கப்படமாக.
1: It gives us.
0: Hallelujah. இதான் தாய் சபை.
1: That is the mother church.
0: இந்த தாயானவள்,
1: this mother,
0: அருமையானவர்களே, உங்களை வளர்த்து,
1: I'm bringing up.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எதற்காக,
1: for what?
0: வேதத்திலே அநேக தாய்மார்கள் உண்டு.
1: There are lots of mother.
0: முக்கியமான ஒரு தாய் சொல்ல வேண்டுமானால்,
1: the important mother,
0: யாத்திராம புத்தகத்தில் மோசேயினுடைய தாய்,
1: The Moses
0: mother.
1: Second chapter Exodus.
0: அந்த மோசே பிறந்த உடனே
1: when child
0: அது அழகுள்ள குழந்தை என்று கண்டு
1: being beautiful
0: அது மூன்று மாதம் ஒளித்து வைத்தாள்
1: hiding 3 months
0: அப்புறம் ஒளித்து வைக்க கூடாது பார்வோன் கட்டளை போட்டார் எல்லா ஆண் குழந்தையும் கொண்டு போடுங்கடான்னு சொல்லிட்டார்
1: and Pharaoh commanded to kill all
0: அதனால இந்த குழந்தையை ஒளிச்சு வச்சா
1: they were hiding the child
0: இந்த தாய் எவ்வளவு நல்ல தாய் பாருங்க
1: so look at that mother
0: ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல்
1: not fearing God
0: நல்ல தைரியமான அம்மா
1: very bold mother
0: hallelujah 3 மாதம்
1: 3 மாதம் hallelujah
0: அழுத சத்த கூட வெளியில கேட்காதபடிக்கு
1: she was
0: 3 மாசம் ஒளிச்சு வச்சா
1: hiding the child for 3
0: hallelujah கொஞ்சம் அழுத சத்தம் கேட்டாலும் வெளியில போற அந்த போர்ச்சு அவர் கண்டுபிடிச்சிருவாங்க
1: if the weeping sound comes out others will find out
0: அவ்வளவு ஜாக்கிரதையா வளர்த்தா 3 மாசம்
1: 3 months very carefully she brought
0: hallelujah அப்புறம் முடியல
1: she could not
0: என்ன செய்தா
1: what did she do
0: ஒரு நாணல் பெட்டி செய்தா
1: she made a box
0: அத செய்து அந்த நைல் நதியில இருக்கிற நாணல்கள் நடுவில் கொண்டு வச்சிட்டா
1: she just left it on the nile
0: hallelujah பிறகு
1: then
0: அங்கே குளிக்கிறதுக்காக நதியில் நீராடுவதற்காக பார்வோனுடைய குமார்த்திகள் வருகிறார்கள்
1: the daughter of pharaoh came to take
0: அப்ப அந்த பெட்டியை பார்க்கறாங்க
1: she looked at the box
0: என்ன இது ஒரு பெட்டி இருக்குதே இங்க
1: there is some box here
0: அந்த பெட்டியை திறந்து பார்த்தா
1: when she opened it
0: பாருங்க அந்த மோசே குழந்தையிலேயே அந்த பார்வோனுடைய குமார்த்தியை கவர்ந்துட்டார்
1: and she really coveted
0: ஆண் குழந்தை வெட்டி போட்டுறணும்
1: if it is male child
0: ஆனா மோசே பார்த்த உடனே
1: after seeing moses
0: ஆ என்ன அழகான குழந்தை
1: what a beautiful child
0: இது ஒன்னு செய்ய கூடாது
1: we should not do anything
0: என்று இத வளக்கணுமே போ
1: we have to bring it up
0: hallelujah
1: hallelujah
0: அப்போ அங்க தங்கி அந்த மோசேனுடைய சகோதரி அங்க நிக்கிறா
1: மோசே சிஸ்டர் வாஸ் தேர்
0: ஓடி போய் கேக்குறா
1: she was asking
0: இந்த குழந்தையை வளக்குறதுக்கு ஒரு அம்மா வேணுமா உங்களுக்கு
1: do you need any mother to feed
0: நான் கூட்டி வரேன் சொல்றா
1: let me bring
0: போய் நேரா போய் அவங்க அம்மாவையே கூட்டி வரா
1: she brought her mom
0: அவங்க தாய் அந்த குழந்தையை வாங்கி கொண்டு போய் வளர்க்கறாங்க
1: the mother took the child
0: hallelujah அருமையானவள அந்த குழந்தை வளர்கிறது
1: the child was growing
0: ஒரு பெரிய மோசே
1: a big Moses
0: ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன்
1: the great man
0: ஒரு பெரிய தேவனுடைய ஊழியக்காரன்
1: great servant of god
0: hallelujah hallelujah
1: hallelujah
0: அவனை வளர்ப்பதற்கு அந்த தாய் அவள் பொறுப்பேற்றுக் கொண்டாள்
1: the mother has taken responsibility to bring him up
0: பாருங்க
1: look at that
0: hallelujah
1: hallelujah
0: குழந்தை சாகவும் கூடாது
1: the child should not die
0: பிழைச்சுக்கணும்
1: it should live
0: அவள் விசுவாசத்தாய்
1: she believed
0: விசுவாசத்திலேயே அந்த நாணல் பெட்டியை செய்தா
1: she made the box by faith
0: எப்படி செய்தா
1: how did she make
0: அந்த பெட்டி நாணல அவள் பின்னி பெட்டியாக மாற்றி
1: she made the box
0: அதிலே அவள் நல்ல பிசின் தைலத்தை பூசி
1: she applied all the gum
0: ஏன்னா தண்ணி உள்ள போக கூடாது அந்த பெட்டிக்குள்ள
1: the water should not penetrate inside
0: hallelujah
1: the box
0: அவ்வளவு அருமையா செய்து அங்கே தண்ணியில வைக்கிறாள்
1: she made it beautiful and left it on the nile river
0: அப்ப அந்த தாய் கிட்ட இருந்து அந்த பார்வோன் குமார்த்தி இருந்து குழந்தையை வாங்கி வந்த பிறகு
1: the daughter of pharaoh she brought the child
0: அவ என்ன சொல்ற மோசே என்று பெயரிடுகிறாள்
1: she named him
0: ஏன் மோசே பெயரிட்டான்னா
1: why did she do that
0: ஜலத்தினின்றி இவனை நான் என்ன செய்தேன் எடுத்தேன்
1: i have taken him from the water
0: hallelujah
1: hallelujah
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே
1: dear children of god
0: இந்த ஜலம்
1: this water
0: அது பாவத்திற்கு ஒப்பானது
1: it says
0: அதுல நீ எப்போ அழிந்து முழுகி செத்து போயிருப்ப மூச்சு தண்ணீர் செத்து போயிருப்ப
1: and you would have drowned
0: ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
1: the lord jesus christ
0: hallelujah அந்த ஜலம் உனக்குள்ளே போகாதபடிக்கு
1: the water should not penetrate
0: உன்னை காத்தார்
1: the lord protected you
0: ஜலத்திலிருந்து நீ எடுக்கப்பட்டாய்
1: you have taken from the water
0: ஜலத்துக்குள்ள போனே
1: ஜலத்திலிருந்து
0: வெளியே வந்த
1: you came out
0: அதுதான் ஞான ஸ்நானம்
1: that is baptism
0: ஜலத்தினாலும் ஆவியினாலும்
1: by water
0: விட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய மாட்டாய் ஆண்டவருடைய பிள்ளைகள்
1: the children of god
0: ரட்சிக்கப்பட்டு
1: being saved
0: பாவம் அவர்களுக்குள்ளே பிரவேசிக்காமல்
1: the sin should not penetrate
0: அவர்கள் மனம் திரும்பி
1: they should repent
0: அவர்கள் ஞான ஸ்நானம் பெற்று
1: taking baptism
0: ஜலத்திலிருந்து வெளியிலே வருகிறார்கள்
1: they are coming out from baptism
0: பிறகு அவர்கள் வளர்க்கப்பட வேண்டும்
1: they have to be brought
0: இப்போ நீங்க வளர்ந்துட்டு வரீங்க
1: you are growing
0: அருமையானவர் ஏன் வளர்க்கப்படுகிறோம்
1: why we are bringing up
0: அநேகருக்கு பார்த்தீங்களா இந்த உலகத்தில் ஏன் பிறந்தோம் ஏன் வாழ்ந்தோம் கேட்டு பாருங்க யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு
1: யூ கால் சம்வன்
0: தம்பி அம்மாவும் வாழ்க்கையின் நோக்கம் என்ன
1: What is the purpose of your life?
0: அப்படினா என்ன பதில் சொல்வாங்க?
1: What answer they
0: say? வாழ்க்கையின் நோக்கம் என்ன?
1: What is the purpose of your life?
0: யாரை கூப்பிட்டு கேட்டு பார்க்கலாமா?
1: Shall we ask someone?
0: லேட் ஆகும்.
1: No.
0: அநேகருக்கு தெரியாது.
1: Many don't know.
0: Yeah. ஏதோ பிறந்துட்டோம்.
1: We born, that's it.
0: வாழறோம்.
1: We are living.
0: அது ஒரு கூட்டம்.
1: One group like that.
0: எப்படியும் வாழலாம். அது ஒரு கூட்டம்.
1: I can live as I like.
0: எப்படியோ வாழ்கிறோம்.
1: We love.
0: அப்படி ஒரு கூட்டம்.
1: We live as we like.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஏன் வாழறோம்? எதுக்காக வாழறோம்? எதுக்காக பிறந்தோம்?
1: Why did we born? Why did we live?
0: எங்க அப்பா அம்மா என்ன பெத்து போட்டாங்க, அதனால நான் வளர்ந்துருக்கேன். நான் இந்த உலகத்துக்கு வந்தேன்.
1: My parents brought forth, that's why I have come to the world.
0: அப்பா அம்மா பெத்து போட்டதனால நீ வரல.
1: Not because of your parents.
0: அதுதான் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும்.
1: You have to understand.
0: உலகம் சொல்லும் எங்க அப்பா அம்மா என்ன பெத்து போட்டதனால நான் வந்தேன்.
1: The world may say you are.
0: ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன சொல்வாங்கன்னா,
1: the child of God.
0: நான் தாயின் கர்ப்பத்தில் உருவாகுவதற்கு முன்பதாகவே,
1: before I was formed in the mother's
0: womb. இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே,
1: before the foundation of the
0: தேவன்
1: world.
0: என்னை தெரிந்து கொண்டார்.
1: God has chosen me.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: முன்னாலேயே,
1: before that.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அப்ப ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார்.
1: The Lord has chosen you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனால் அவருக்கு தான் தெரியும் ஏன் உன்னை இந்த உலகத்தில் வைத்திருக்கேன். அவருக்கு தான் தெரியும்.
1: He only knows why he is keeping in this world.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா பரம குயவன்.
1: And he is the potter.
0: எரேமியா தீர்க்கதரிசி பார்த்து சொன்னார்,
1: to Jeremiah.
0: நீ போப்பா, அந்த குயவன் வீட்டுக்கு போ, நான் உனக்கு சொல்றேன்.
1: You go to the potter's house, I will say.
0: எரேமியா 18 அதிகாரத்தில் எரேமியா போய் பார்க்கிறார்.
1: In Jeremiah 18, Jeremiah is going.
0: என்ன நடக்கிறது?
1: What is happening?
0: அங்கே அவன் ஒரு களிமண்ணை எடுத்து அந்த சக்கரத்தை வைத்து சுழட்டி கொண்டிருக்கிறான். ஒரு பாத்திரம் உருவாகி கொண்டிருக்கிறது.
1: He took the clay, put it on the wheel and it was.
0: ஆனால் அது அவன் கையிலே கெட்டு போயிற்று.
1: But it was spoiled in his hand.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உடனே அதை எடுத்து போட்டுட்டு
1: He just
0: வேறே ஒரு பாத்திரமாக வணங்கிறான்.
1: He made it another vessel.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உடல.
1: He didn't leave it.
0: அங்கே ஆண்டவர் சொல்றாரு,
1: There the Lord said,
0: ஒரு களிமண் குயவனுடைய கையில இருக்கிறது போல நீங்கள் இருக்கிறீர்கள்.
1: You are as the clay in the potter's hand.
0: இது போல ஒரு களிமண் குயவனுடைய கையில் இருக்கிறது போல இருக்கிறீர்கள்.
1: As the clay in the
0: நீ ஒரு களிமண் தான்.
1: You are the clay.
0: யாரு?
1: Who are you?
0: வெறும் கேக்குறாங்க. ஆண்டவர் தானுக்கு மனுஷனை படைச்சாரு.
1: God has created the man.
0: ஆண்டவர் படைச்ச படைப்பு ஏங்க இப்படிப்பட்ட ஒரு மோசமான பாவிகளா இந்த மனுஷருக்கு மாறினாங்க?
1: Why the people have
0: become sinners? படைச்சது பெர்ஃபெக்டா தானே இருக்கணும்.
1: God should have made perfectly.
0: அல்லேலூயா. அப்ப கர்த்தர் அவர் ஒழுங்கா தான் நம்மளை படைச்சார்.
1: God has created us.
0: Hallelujah. Amen.
1: Amen.
0: ஆனா
1: பட்
0: மனுஷனை தேவன் எப்படி உண்டாக்கினாரா? செம்மையாகவே உண்டாக்கினார்.
1: God created mankind.
0: ஆனா எதிலிருந்து நீ உண்டாக்கப்பட்டன்றது நல்லா கவனி.
1: You understand how did you
0: நீ பரத்திலிருந்து வருகிறதுல எந்த இடத்துல இருந்து உண்டாக்கல?
1: Not from heaven.
0: கீழ தூசி, தூசி.
1: From the dust.
0: நீ யாரு?
1: You are dust.
0: தூசி.
1: You are the dust.
0: மண்டு கூட இல்ல.
1: Not even mud.
0: தூசியில இருந்து நீ வெளியே வந்திருக்கிற.
1: You came out from dust.
0: அந்த தூசியினுடைய சுபாவம்,
1: the nature of that
0: dust. அந்த மண்ணுடைய சுபாவம்,
1: the nature of the mud.
0: அது கெட்டு போற சுபாவம,
1: it is defiled.
0: அது உடைஞ்சு போற சுபாவம்,
1: it will be broken.
0: அது பாவ சுபாவம்,
1: nature of sin.
0: அது பூமிக்குரிய சுபாவம்,
1: earthly nature.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: இயேசு வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்.
1: Jesus came down from
0: அவருடைய சுபாவம் வானத்துக்குரிய சுபாவம்,
1: and it is nature of.
0: ஆகவே மனுஷன் கெட்டு போறதுக்கு காரணம் அவன் மண்ணிலிருந்து வந்ததுனால.
1: The man came from mud, that's why.
0: அப்ப ஆண்டவருடைய நோக்கம் என்ன?
1: The purpose of God.
0: தேவனுடைய பிள்ளையே,
1: children of God.
0: ஆண்டவர் உன்னை இந்த மண்ணிலிருந்து உண்டாக்கி ஒரு மனுஷனா தான் ஏற்படுத்தினாரு.
1: The Lord made us as a man from
0: dust. இப்ப நான் கேட்டேன் ஒரு கேள்வி.
1: I asked a question.
0: வாழ்க்கையின் நோக்கம் என்ன?
1: What is the purpose of your
0: life? எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்?
1: Why do you live?
0: நீ யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்?
1: What for you are living?
0: நீ எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்காய் என்ற நோக்கம் தெரியுமா உனக்கு?
1: Do you know the purpose of
0: Hallelujah.
1: your life?
0: Amen.
1: Amen.
0: என் வாழ்வின் நோக்கம்
1: the purpose of
0: என் ஆண்டவருக்கு தான் தெரியும்.
1: The Lord knows.
0: என்னை குறித்து அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார்.
1: He has a plan about me.
0: எனக்கு என்னை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார்.
1: There is a purpose.
0: அது இந்த உலக தோற்றத்திற்கு முன்னே,
1: before the foundation of the world,
0: அநாதி தீர்மானத்தின்படி,
1: according to his determination,
0: அநாதி தீர்மானத்தின்படி,
1: according to his everlasting,
0: அவர் என்னை முன்குறித்தார்,
1: he foreordained.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்.
1: He is fulfilling it.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்போ இந்த உலகத்தில் மனுஷன் வாழ்கிற வாழ்க்கை 100 வருஷமோ 80 வருஷமோ 70 வருஷமோ எத்தனை வருஷமோ இந்த உலகத்தில் வாழ்கிறான்.
1: பீப்புள் லிவ் 100 இயர்ஸ்.
0: அவனுடைய வாழ்நாள் குறுகினது தான்.
1: The days are shortened.
0: ஆனால் அந்த வாழ்க்கை எத்தனை வருஷமோ அத்தனை வருஷமோ எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு கேட்டீங்கன்னா,
1: Why the span of years are given?
0: டெய்லி எதுக்காகன்னா,
1: What for it daily?
0: ஆயத்தப்படு.
1: Be prepared.
0: ஆயத்தப்படு.
1: Be prepared.
0: பரவாயில்ல, நாளைக்கு ஆயத்தப்பட்டு.
1: Be prepared tomorrow.
0: எந்த நேரத்தில் எடுப்பாரோ தெரியாது.
1: We don't know at what time he will take.
0: ஒவ்வொரு நாளும் உன்னை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினே இருக்கிறார்.
1: Every day he is
0: preparing. ஆயத்தப்படுத்திட்டே இருக்கிறார்.
1: Every day he is preparing.
0: ஆயத்தப்படுத்திட்டே இருக்கிறார்.
1: Every day he is
0: preparing. Hallelujah.
1: Hallelujah.
0: எதுக்காக ஆயத்தப்படுத்துறாரு?
1: For what?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சும்மா போய் பரலோகத்துல மண்ணை கொண்டு போய் வைக்க மாட்டாரு.
1: He will not keep the mud in
0: the மண்ணு என்னவா மாற போகுது?
1: The mud will become
0: மகிமையா மாற போகிறது.
1: Become glory.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த மண்ணு மகிமையா மாற போகுது.
1: The mud will become glory.
0: அப்பதான் பரலோகத்துக்கு போவோம்.
1: Then we will enter into heaven.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: தேவன் அழைத்த அழைப்பு.
1: The calling of the Lord.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ரோமருக்கு நிருபம்.
1: In Romans
0: 8:29
1: 8:20
0: நம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு என்ன செய்தார்? முன் குறித்தார்.
1: God has made man upright, but they have sought out many inventions.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: முன் குறித்தார்.
1: He foreordained.
0: எதுக்காக?
1: For what?
0: அவருடைய சாயலுக்கு ஒப்பாக. Hallelujah.
1: According to his likeness.
0: நீ உயரமா இருக்கலாம், குள்ளமா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், சிவப்பா இருக்கலாம், தடியா இருக்கலாம், ஒல்லியா இருக்கலாம்.
1: You may be tall or short or fat.
0: நீ எப்படி வேணாலும் இருக்கலாம்.
1: Whatever it may be.
0: ஆனா கடைசியில் ஆண்டவருடைய திட்டம் என்ன?
1: The plan of God.
0: அவரை நாம் சந்திக்கும் பொழுது,
1: when we meet him,
0: அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால்,
1: as he is, we will be.
0: நாம் யாவரும் யாரை போல மாற போறோம்?
1: We are going to become.
0: ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை யாராக மாற்றிக் கொண்டிருக்கிறார்?
1: Every day how he is making us.
0: இயேசுக்கு ஒப்பாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்.
1: Like Jesus.
0: Hallelujah. இந்த சத்தியம்லாம் இந்த நாட்கள்ல கிடையாதுங்க.
1: No such truth in
0: Hallelujah.
1: The Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனால் இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனுடைய சபையில,
1: the church of the living
0: God, கர்த்தர் வெளிப்படுத்துகிற அவருடைய தயவுள்ள சித்தம் எபேசியர் நிருபத்தில் நீங்க வாசித்து பாருங்க.
1: The favor of his will.
0: முதலாம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் எடுத்து வாசிக்கும் பொழுது,
1: 1 and 6,
0: நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு ஸ்வீகார புத்தராகும்படி என்ன செய்திருக்கிறார்? முன்கூறித்திருக்கிறார். கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி பன்னெண்டாம் வசனம், தீர்மானத்தின்படி. மூணு காரியத்தை இங்கு சொல்லப்பட்டிருக்கு.
1: 3 things are told here.
0: ஒன்று, 6வது வசனம், தயவுள்ள சித்தத்தின்படி.
1: According to his favorable will.
0: 2வது, 7வது வசனம், கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி.
1: According to the riches of his grace.
0: 12வது வசனத்தில், அவருடைய தீர்மானத்தின்படி.
1: According to his determination. 3 things.
0: தயவுள்ள சித்தம்.
1: The will of favorable.
0: Hallelujah. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம்.
1: The riches of grace.
0: அடுத்தது,
1: next,
0: அவருடைய தீர்மானம்.
1: The determination.
0: ஏன் இஷ்டம் இல்ல, உன் இஷ்டம் இல்ல.
1: Not your will or my
0: will. அவருடைய தீர்மானம்.
1: According to his determination.
0: அவர் தீர்மானித்தார்.
1: He determined.
0: நாம யார்?
1: Who are we?
0: அவர் தீர்மானித்தார்.
1: He determined.
0: உன் வாழ்க்கை அவர் தீர்மானிக்கிறார்.
1: He determines.
0: Hallelujah. அப்படி தீர்மானித்தபடியாலே,
1: since he determined like
0: Hallelujah.
1: That. Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த மோசே நைல் நதியில அழிந்து போகவில்லை.
1: Moses did not perish in Nile River.
0: அவளை அந்த மோசே தாயினிடத்தில் கொண்டு வந்துவிட்டு அந்த தாயை வளர்க்கிறாள்.
1: The mother of Moses
0: வளர்கிறார்.
1: Bringing up the Moses.
0: ஒரு பெரிய ஊழியக்காரனாக வளர்கிறார்.
1: He became the servant of
0: Moses. மோசே கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார்.
1: God is preparing.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இது எதை குறிக்கிறது என்று சொன்னால்,
1: what it shows,
0: ஆவிக்குரிய வாழ்க்கையிலே,
1: in our spiritual life,
0: தேவன் தம்முடைய சபையை கொண்டு, சபையின் மூலமாக,
1: through the church,
0: ஒரு மோசேயை போல,
1: like Moses,
0: ஒரு தீர்க்கதரிசிகளை, விசுவாசிகளை,
1: the prophets,
0: கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார்.
1: The Lord is making the believers.
0: Hallelujah. ஆனா அதுக்கு முன்பதாக பாருங்க, அது ஒரு உபத்திரவ காலம்.
1: It is the time
0: உபத்திரவம்,
1: of trouble,
0: பாடு,
1: sufferings.
0: குழந்தைகள்லாம் சாகுறாங்க.
1: And the babies are dying.
0: அதன் மத்தியில மோசே உயிர் பெற்று வருகிறார்.
1: In the midst of that, Moses is coming.
0: ஆவியானவர்,
1: the spirit of quickening.
0: அல்லேலூயா. உபத்திரவம் வரும்.
1: The trouble will come.
0: அடுத்த தாயார்,
1: who is
0: சாமுவேலின் புத்தகத்துல பாத்தீங்கன்னா
1: அன்னாள். In ஹானா,
0: அந்த சாமுவேல் புத்தகத்துல மூணு பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க.
1: There are three big people in
0: Samuel. ஒன்னு சாமுவேல் தீர்க்கதரிசி,
1: the prophet, the Samuel.
0: இன்னொரு சவுல் ராஜா,
1: the king of Saul.
0: இன்னொரு தாவீது,
1: then David.
0: இந்த மூணு பெரிய ஆண்டவருடைய பிள்ளைங்க இருக்காங்க,
1: great children of God.
0: ஆனா ஆரம்பம் எதுல ஆரம்பிக்குது பாருங்க,
1: how it starts.
0: அந்த அன்னாள் மூலமா தான் ஆரம்பிக்குது.
1: It starts from Hannah.
0: அன்னாள் அங்க முக்கியமான பங்கு வகிக்கிறார்.
1: Hannah plays a vital role because
0: பெண்ணினால் நிறைய குழந்தையை பெற்றெடுக்கிறார்.
1: She brought
0: அவள் சக்காலத்தி,
1: and the Penina
0: இந்த அன்னாளை அவள் கேலி பண்றா, பரியாசம் பண்றா, சித்திரவதை பண்றா.
1: She is mocking.
0: அன்னாள் அழுதுகிட்டே இருக்கிறா.
1: Hannah was weeping.
0: Hallelujah. ஆனா நீங்க எடுத்து வாசித்து பாருங்க.
1: You read
0: 1 சாமுவேல் புத்தகத்துல.
1: 1 சாமுவேல்.
0: Hallelujah. யார் அவளுக்கு ஆறுதல் சொல்லல?
1: Nobody could comfort.
0: ஆனால் அன்னாள் எழுந்திருந்தாள்.
1: She stood up.
0: நேர ஆலயத்துக்கு போனாள்.
1: Went to the temple.
0: அங்கே போய் அவள் என்ன செய்தாள்? இருதயத்தை ஊற்றினாள்.
1: She poured out the heart.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: கர்த்தர் ஒரு சாமுவேலை கட்டளையிட்டார்.
1: The Lord commanded Samuel.
0: அருமையானவர்களே,
1: உபத்திரவத்தின்
0: வழியாகத்தான்.
1: Through the suffering.
0: Amen.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எப்பொழுது பாடுகள், உபத்திரங்கள் வருகிறதோ,
1: when the trouble comes,
0: அப்பொழுது கர்த்தர் சபையை எழுப்புகிறார்.
1: The Lord raises the church.
0: அந்த அன்னாளை போல,
1: like Hannah.
0: மோசேயின் தாயை போல,
1: like mother of Moses.
0: இந்த தாய்கள் எல்லாம் ஆவிக்குரிய தாய்.
1: These are all spiritual mother.
0: விசுவாச தாய்.
1: And a faithful mother.
0: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God.
0: இன்னொரு தாயை குறித்து வேதத்தில் நீங்க வாசிப்பீர்களானால்,
1: another mother,
0: நியாயாதிபதிகளின் புத்தகத்தில்
1: the judges,
0: ஐந்தாவது அதிகாரத்தில்
1: fifth verse,
0: ஏழாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
1: and seven,
0: தெபோராளை குறித்து வாசிக்க,
1: we read about Deborah.
0: தெபோராள் யார் என்றால்,
1: who is Deborah?
0: அவள் ஒரு தீர்க்கதரிசி,
1: she is prophetess.
0: அவள் ஒரு நியாயாதிபதி,
1: she was the judge.
0: கர்த்தர் அந்த அவளை எழுப்புகிறார்.
1: The Lord raises her.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எவ்வளோ ஆண் தீர்க்கதரிசிகளை நியாயாதிபதி எழுப்பினார்.
1: The Lord raised lot of
0: கடைசியில ஒரு பெண்,
1: the lastly the woman,
0: நியாயாதிபதி,
1: she is the judge.
0: அவள்தான் இந்த டெபோரா.
1: She is Deborah.
0: அவளை குறித்து வாசிக்கிறோம்.
1: We read about her.
0: அங்க என்ன வாசிங்க? ஏழாம் டெபோராளாகிய நான் இஸ்ரவேலிலே ஒரு தாயாக எழும்பும் அளவும், அல்லேலூயா,
1: the mother of Israel,
0: அல்லேலூயா, ஒரு தாயாக, பெண் பெண்ணாகவோ அங்க குறிப்பிடப்படல.
1: It is not like saying
0: தாயாக,
1: as the mother,
0: அந்த தாயின் உள்ளம்,
1: the heart of mother,
0: அந்த தாயின் சிந்தை,
1: the mind of mother,
0: அதுதான் சபை.
1: That is the church.
0: தாயாக நான் எழும்பும் அளவும்,
1: till I raise
0: அந்த தேசம் பாழாய் போயிற்று. ஒரு பெரிய சிசராவை அவர்கள் அழித்தார்கள்.
1: They destroyed Sisera.
0: அவ்வளவு பெரியதான வல்லமை அவளுக்கு கொடுக்கப்பட்டது.
1: Such a power was given to her.
0: ஞானம் கொடுக்கப்பட்டது.
1: Wisdom given to
0: her. புத்தி கொடுக்கப்பட்டது.
1: Knowledge given to
0: her. Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God.
0: ஏன்,
1: why,
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து பிறந்த பொழுது கூட,
1: when Jesus Christ was born,
0: கன்னி மரியாளை ஆண்டவர் தெரிந்து கொண்டது எதற்காக?
1: Why did the Lord choose
0: Mary? Hallelujah.
1: Hallelujah.
0: ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளையே.
1: Yes, dear children of God.
0: இப்படி இந்த கடைசி நாட்களிலே,
1: the last days,
0: ஆண்டவர் அற்பமானவைகளை எல்லாம் எடுத்து உபயோகப்படுத்தி,
1: the Lord is using,
0: உன்னையும் என்னையும் இந்த உலகத்தில் வைத்திருக்கிற நோக்கம்,
1: the purpose of keeping,
0: அவர் உன்னையும் என்னையும் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்.
1: He is preparing.
0: எதற்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்?
1: For what?
0: நீ ஆண்டவர் கொடுக்கிற சத்தியத்தின் மூலமாக,
1: through the truth of God,
0: உன்னை நீ ஆயத்தப்படுத்திக்கொள்.
1: Be prepared.
0: குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தம் பண்ணப்படும்.
1: The horse is prepared.
0: ஜெயமா கத்தரால் வரும்.
1: The victory comes from God.
0: நீ ஆயத்தப்படு.
1: Be prepared.
0: உன்னோடு கூடின கூட்டத்தை ஆயத்தப்படுத்து.
1: Prepare others.
0: உன் தேவனை சந்திக்க ஆயத்தமாயிரு.
1: Get ready to meet God.
0: எப்பொழுதும் ஆயத்தமாயிரு.
1: Get ready.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: கர்த்தருடைய வருகை நெருங்கி போச்சு.
1: The Lord's coming is soon. Not let me to
0: see tomorrow. இப்ப ஆயத்தப்படு.
1: Be prepared now.
0: ஆண்டவர் பேசும் பொழுது ஆயத்தப்படு.
1: The Lord speaks to you.
0: இதோ இருக்கிறேன் ஆண்டவரே.
1: Yes, I am here.
0: நான் ஆயத்தமாய் இருக்கிறேன்.
1: I am ready.
0: நான் ஆயத்தமாய் இருக்கிறேன்.
1: I am ready.
0: என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே.
1: Lord, you prepare me.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பரிசுத்தாவி அனுப்புகிறார்,
1: வல்லமை
0: அனுப்புகிறார்,
1: அபிஷேகத்தை அனுப்புகிறார்.
0: அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை கர்த்தர் தகுதி படுத்துகிறார்.
1: God makes you to be qualified. எழும்ப வேண்டும், you have to rise up.
0: எழும்ப வேண்டும்,
1: you have to rise up.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: யாரோ என்று, யாரோ செய்யட்டும் என்று வேடிக்கை பார்த்துக்
1: கொண்டிருக்கிறார்.
0: செய்ய போகிறேன்,
1: என்னை
0: அனுப்புவார்கள். Hallelujah.
1: Hallelujah.
0: In the kaala velayile,
1: in this morning,
0: kartharu unai abhishekam virumbugiraar.
1: The Lord wants to anoint you.
0: Yenendral nee aayathamaakkapada vendum.
1: You have to be prepared.
0: Inna unude subhaavam maarala, kartharu unai aayatham pannikondirukkiraar.
1: The Lord is preparing.
0: Unai parishuddhamaakki kondirukkiraar.
1: Making you holy.
0: Unai aandavar pudupithu kondirukkiraar.
1: He is renewing.
0: Unai aandavar marubamaakki kondirukkiraar.
1: Transforming.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உன்னை முன்குறித்தார்,
1: he foreordained.
0: உன்னை அழைத்தார்,
1: he called you.
0: உன்னை தெரிந்து கொண்டார்,
1: he has chosen you.
0: உன்னை மகிமைப்படுத்துவார்,
1: he will glorify.
0: Hallelujah. மகிமை மேல் மகிமைப்படுத்தி,
1: he will.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவருடைய வருகையில உன்னை கொண்டு வந்து சேர்க்கும் வரைக்கும் விட மாட்டார்,
1: he will not leave you.
0: ஆகவே தான் பிரியமானவர்களே,
1: that's why children,
0: நமக்கு இருக்கு ஒரு பெரிய நிச்சயம் என்ன தெரியுமா?
1: The great assurance.
0: உலகத்துல நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல.
1: Do not get fear.
0: ஏனென்றால் இது நான் ஏன் இஷ்டமா இந்த உலகத்துல வந்து பிறக்கல,
1: I did not born.
0: நான் ஏன் இஷ்டத்தின்படி வாழல, என்னை அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி இந்த உலகத்தில் என்னை அனுப்பினவர். கடைசி வரைக்கும் பிலிப்பியர் முதலாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்து இயேசு நாள் பரியந்தம் தொடங்கினவர்
1: அவர்தான்.
0: எபிரேயர் 12ல் விசுவாசத்தை தொடங்கினவர், அல்லேலூயா, அவர்தான் துவங்குவார், அவர்தான் முடிப்பார், அவர்தான் ஆரம்பிக்கிறார். நீயா வரல இங்க? இஷ்டம் இல்ல, கர்த்தர் தான் உனக்குள்ள இதை ஆரம்பித்தார். ஆரம்பித்து வைத்தவர் அவர், அவர்தான் முடிப்பார். அவருக்கு ஒப்பு கொடுத்து கொண்டே இரு, ஒப்பு கொடுத்து கொண்டே இரு, அவருடைய கரத்தில் உன்னை ஒப்பு கொடுத்து கொண்டே இரு. ஆரம்பித்தவர் அவர், துவங்கினவர் அவர், முடிக்கிறவர் அவர். அல்பாவும் ஒமேகாவும்
1: குடிப்போம்
0: வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாம் புசிப்போம் குடிப்போம் சாவோம் என்று அல்ல, நான் என் இயேசுவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவருக்காக நான் வாழ்கிறேன், அவருக்காக மரிப்பேன், அவருக்காக என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். என் பலன் அவருடையது, என்னுடைய ஞானம் அவருடையது, என்னுடைய எல்லாம் அவருடையது, என்னுடைய குடும்பம் அவருடையது, என்னுடைய பிரயாசம் அவருடையது. நான் எதெல்லாம் செய்யறனோ எனக்காக அல்ல, என் இயேசுவுக்கு, என் இயேசுவுக்காக, அவருக்காக நான் வாழ்கிறேன். அவருக்காக என்கிற நிச்சயம் உன் வாழ்க்கையில் இருக்குமானால் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ ராகாபா ராஷந்தரபா, உன்னை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். ஆயத்தமாயிரு, ஆயத்தமாயிரு, ஆயத்தமாறு, ஆயத்தப்படு.
1: Hallelujah, stotram, tudikram, tudikram, tudikram, andavare, hallelujah. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Jo aayatha padu unnodu kuda irukkralle aayatha paduthu endru sonna devan thagappune andore naangal ummai sandhikkumbadiyaga kartave neerengalai aayatha paduthi kondirukkireer adarkaga ummai stotrikkirom. Jo ulaga thotrathukku munbe neerengalai munkurithir engalai peyar solli azhaithir andore adarkaga naangal ummai stotrikkirom. Hallelujah, stotram, stotram, stotram. Jo kartave or thaai thetruvathu pole neerengalai thetrukkira devan andore தாயை காட்டிலும் நீங்கள் அதிகமாய் நேசிக்கிற தேவனாக இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, இதோ மோசேயின் தாயை கொண்டு நீர் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, அந்த மோசேயை நீர் பராமரித்தீரே ஆண்டவரே. 3 மாதம் ஆண்டவரே ஒழித்து வைத்து தகப்பனே அந்த குழந்தையை வளர்க்க நீர் கிருபை கொடுத்தீரே, அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டபடினால அந்த மோசே ஒரு பெரிய தேவ மனிதனாக வந்து ஆண்டவரே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரே ரட்சிக்கும்படியாய் நீர் தெரிந்து கொண்டீரே கர்த்தாவே, ஸ்தோத்திரி அப்படியாய் கர்த்தாவே ஸ்தோத்திரம். அன்னாலே கொண்டு தகப்பனே, இதோ அந்த சாமுவேலை அணிந்து கொண்டு தகப்பனே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே, அந்த இஸ்ரேல் ஜனங்களை ஆளும்படியாக பராமரிக்கும்படியாக நீர் வைத்தீரே, அதுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் கர்த்தாவே, ஹல்லேலூயா ஸ்தோத்ரம். தேபோராளை கொண்டு தகப்பனே அந்த இஸ்ரேல் ஜனங்களை ரட்சித்தீரே ஆண்டவரே, நியாயாதிபதியாய் வைத்தீரே கர்த்தாவே, அந்த சிரசா ஆண்டவரே மரித்து போகும்படியாக ஆண்டவரே, தேபோராளை கூட நீர் கிரியை செய்த தேவன் ஆண்டவரே, அந்த இஸ்ரேலுக்கு ஆண்டவரே ஒரு தாயாக அவள் விளங்கினது போல ஆண்டவரே ஸ்தோத்ரப்பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே சபையை நீர் போஷித்து நீர் காப்பாற்றுகிறீர் ஆண்டவரே ஸ்தோத்ரப்பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே, சபையின் மூலமாக நாங்கள் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஞானப்பாலை குடிக்கும்படியாக ஆண்டவரே, பலமான ஆகாரத்தை நாங்கள் புசித்து ஆண்டவரே நாங்கள் வளர்ந்து கனி கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களை வைத்திருக்கிறீர், அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். உமக்கு உண்மையாக சபைக்கு உண்மையாக காணப்பட்டு கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த நேரத்தில் நீர் வெளிப்பட்டாலும் நாங்கள் உம்மோடு கூட எடுத்துக்கொள்ளும்படியாய் நீர் எங்களை இப்பொழுதே நீர் ஆயத்தப்படுத்துவீராக ஆண்டவரே, எங்களோடு கூட இருக்கிறவர்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தும்படியாக ஆண்டவரே நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துவீராக, கரைத்திரை அற்ற சபையாய் சபையை நீர் ஆயத்தப்படுத்தும், எங்களோடு இருக்கிறவர்களை நீர் ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா. இதோ நாங்கள் உண்மை தைரியமாக சந்திக்க மகிழ்ச்சியோடு சந்திக்க கர்த்தாவே, இந்த உலகத்திலே கர்த்தாவே நீர் எங்களுக்கு எந்த எதை நீ நியமித்திருக்கிறீர்களோ அதை நாங்கள் முடித்தவர்களாக ஆண்டவரே, நற்கிரியை தொடங்கினவர் அதை கர்த்தாவே நாள் பறைந்த நடத்துகிற தேவன் ஆண்டவரே, அந்த கிரியையை நாங்கள் முடித்து ஆண்டவரே கம்பீரமாக உண்டு சமூகத்தில் வர நீர் அனுக்கிரகம் பண்ணும், எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும், அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது, அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய

பாடல் பாடி பெரும்படையை முறியடித்த யூதா ஜனங்கள் பெராக்கா என்ற இடத்திலே கூடி கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார்கள். பெராக்கா என்ற எபிரேய வார்த்தைக்கு

0: கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் 4:4 முதல் 11 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே மாம்சம் உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை வெற்றியை தரலாம், ஆனால் அது உங்களுக்கு சந்தோஷத்தை தராது என்றும் கற்றுக்கொண்டோம். மேலும் தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய இருதயத்திற்குள்ளே அனுப்பியிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போதுதான் அப்பா பிதாவே என்று கூப்பிடும் அனுபவம் நமக்கு இயற்கையானதாகிறது என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கலாத்தியர் 4:12 முதல் 26 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலின் சரீரத்திலே இருந்த அந்த முள் எது? எந்தெந்த காரியத்திற்காக நாம் வைராக்கியம் பாராட்ட வேண்டும்? டெக்னியா என்ற கிரேக்க வார்த்தையின் பொருள் என்ன? விவரமாக அறிந்து கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்.
1: கருத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து கேட்கிற வேத ஆராய்ச்சி நேயர்களே, இந்நாட்களிலே நாம் கலாத்தியர் நிருபத்தை கற்று வருகிறோம். யூத மார்க்கத்தாரின் தவறான போதனையினாலே, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டாலும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர்கள் தவறாக போதித்த போதனையை கலாத்திய விசுவாசிகள் நம்பி சோரம்போனபடியினாலே, குறிப்பாக இந்த நிருபத்திலே விசுவாசத்தினாலே மாத்திரம் நீதிமான் பிழைப்பான் என்பதை பவுல் தெளிவுபடுத்துகிறார். இவ்வளவு சீக்கிரமாக அவர்கள் சத்தியத்தை விட்டு வழிவிலகி போனது நிமித்தம் கலாத்தியர் 4:11 நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிட்டோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இப்பொழுது தனிப்பட்ட விதமாய் சில காரியங்களை 12-18 வரை அவர் பகிர்ந்து கொள்கிறார். பாருங்கள், கலாத்தியர் 4:12, சகோதரரே என்னை போலாகுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நான் உங்களை போலுமானேனே, எனக்கு நீங்கள் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை. கலாத்திய மக்கள் தவறான போதனையை கவனித்து கேட்டார்கள். எனவே போலப்போசலனை ஒரு எதிரியைப் போல பார்த்தார்கள். ஏனென்றால் அவர் சத்தியத்தை கூறியிருந்தார். எனவேதான் இங்கே சொல்கிறார், நாம் எல்லாரும் ஒரே சமதளத்திலேதான் இருக்கிறோம், நாம் எல்லாரும் விசுவாசிகளாயிருக்கிறோம், எல்லாருமே கிறிஸ்துவின் சரீரத்திலே அங்கமாயிருக்கிறோம். இதன் காரணமாக ஒருவரோடு ஒருவர் நாம் கரிசனை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறார். கலாத்தியர் 4:13, உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாம் தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அவர்களிடத்திலே ஊழியம் செய்ய முதலாவது சென்றபொழுது எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பலவீனம் இருந்தது என்பதை அவர் நினைப்பூட்டுகிறார். சரி, அவருடைய சரீரத்தில் இருந்த அந்த முள் என்ன? பாருங்கள், கலாத்தியர் 4:14, அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவதூதனைப் போலவும் கிறிஸ்து இயேசுவைப் போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். சரீரத்திலே உண்டாயிருக்கிற சோதனை என்று சொல்லும்பொழுது அதுதான் அவருடைய சரீரத்திலே கொடுக்கப்பட்டிருந்த முள். கலாத்தியர் 4:15, அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாயிருக்கிறேன். ஒருவேளை போலப்போசலனுடைய சரீரத்திலே கொடுக்கப்பட்டிருந்த அந்த முள்ளானது அவருடைய கண் தொடர்பான பிரச்சனையாயிருக்கலாம். எனவே அவர் பார்ப்பதற்கும் அத்தனை வசீகரமான தோற்றமுடையவராக இல்லை. போலப்போசலனுக்கு காலிலே பிரச்சனை ஏதாவது இருந்திருக்கும் என்றால் ஜனங்கள் தங்கள் கண்களை பிடுங்கி அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சித்திருக்க மாட்டார்கள். எனவே அவருக்கு இருந்த பிரச்சனை கண் தொடர்பானது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த தேசத்திலே அது அநேகருக்கு இருந்த ஒரு வியாதி. கண்களிலிருந்து எப்பொழுதும் ஒரு வகையான சீழ் வடிந்து கொண்டே இருக்கும். அவர்களுக்கு ஊழியம் செய்த நாட்களிலே அப்படி கண்களிலே இருந்து சீழ் வடிவதோடு கூட அவர் ஊழியம் செய்திருப்பார் என்றால் பார்க்க அவர் வசீகரமானவராக இருந்திருக்க மாட்டார் என்பதை நாமும் புரிந்து கொள்ளலாம். பவுல் என்ன சொல்கிறார்? நான் அப்படி இருந்தாலும் என்னை நீங்கள் அதை குறித்து பெரிதுபடுத்தவில்லை, நீங்கள் என்னை அசட்டை பண்ணவில்லை, அரோசிக்கவில்லை, தேவதூதனைப் போலவும் இயேசு கிறிஸ்துவைப் போலவும் என்னையும் ஏற்றுக்கொண்டீர்கள் என்கிறார். கலாத்தியர் 4:16, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்துருவானேனோ? எல்லா பிரசங்க பீடங்களுக்கு நேர் எதிராகவும் ஐயா நாங்கள் ஆண்டவர் இயேசுவை காண விரும்புகிறோம் என்ற ஒரு எழுத்து பலகையை வைப்பது சிறந்தது. அது மட்டுமல்ல, செய்தியை கேட்பவர்கள் வாசிக்கும்படியாக ஒரு வாசகம் தொங்கவிடப்பட வேண்டும். அதுதான் இந்த வசனம், நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே சத்துருவானேனோ? பிரியமானவர்களே, ஏற்கனவே நீங்கள் அறிந்திருக்கிறது போல இந்த அநேகர் பிரசங்க பீடத்திலிருந்து செய்தியாளர் சத்தியத்தை சொல்ல விரும்புகிறதில்லை. எப்பொழுதுமே அவர்கள் செய்த காரியம் நல்ல காரியம் என்று அவர்களை பாராட்டவும் அவர்களை தடவி கொடுக்கவும் விரும்புகிறார்கள். நாம் எல்லாருமே மற்றவர்கள் நம்முடைய முதுகிலே தட்டி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். கூர்மையான சத்தியத்தை, தெளிவான சத்தியத்தை கேட்க நமக்கு விருப்பமில்லை. கலாத்தியர் 4:17-18, அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள், ஆகிலும் நல் மனதோடே அப்படி செய்யாமல் நீங்கள் அவர்களை நாடி வைராக்கியம் பாராட்டும் பொருட்டு உங்களை புறம்பாக்க விரும்புகிறார்கள். நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். இங்கே பவுல் என்ன சொல்கிறார் என்றால், சிறந்த காரியத்தை வாஞ்சிப்பது நல்லது, ஆனால் இந்த யூத மார்க்கத்தார் தவறான எண்ணத்தோடு கூட உங்களிடத்திலே வருகிறார்கள். நாங்கள் கலாத்தியா நாட்டிற்கு சென்றிருந்தோம். அங்கே அநேகரை மனம் திரும்புதலுக்குள்ளே வழிநடத்தினோம் என்று பெயர் பிரஸ்தாபம் பண்ண விரும்புகிறார்கள். கொரிந்து சபையாரிடத்திலும் பவுலப்போஸ்தலன் இதைத்தான் சொல்ல முயற்சித்தார். கவனிங்கள், வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 12:12-15 வரை, அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லாவிதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டதே. எதிலே மற்ற சபைகளுக்கு குறைவாயிருந்தீர்கள்? நான் உங்களை வருத்தப்படுத்தாதிருந்ததே உங்களுக்கு குறைவு. இந்த அநியாயத்தை எனக்கு மன்னியுங்கள். இதோ உங்களிடத்திற்கு 3 தரம் வர ஆயத்தமாயிருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்தவில்லை. நான் உங்களுடையதை அல்ல, உங்களையே தேடுகிறேன்.

மக்களை குறித்து பவுல் கொரிந்தியர்களுக்கும் எச்சரிப்பு கொடுக்க வேண்டியதாயிருந்தது. பொதுவாகவே கள்ள போதகர்கள் மிகவும் வசீகரமானவர்களாயிருப்பார்கள். அவர்களை நீங்கள் மேடையிலே சந்தித்தாலும் சரி, தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே பார்த்தாலும் சரி, மிக விரும்பி பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய ஒருவராய் காணப்படுவார்கள். இவ்விதமாக தந்திரமாக தவறான போதனையை மனுஷர்களுக்குள்ளே பரப்புகிறார்கள். பார்ப்பதற்கு மிக நன்றாக இருக்கும், மிக கவர்ச்சிகரமாக அவர்களுடைய செயல்கள் எல்லாம் தோன்றும். அவர்கள் சொல்வதிலே ஓரளவு உண்மை இருக்கும். கிறிஸ்துமஸ் காலம் ஒன்றிலே ஒருவர் மிக அழகாக கிறிஸ்துவின் பிறப்பின் சரித்திரத்தை விளக்கி கூறினார். ஆனால் அதை தொடர்ந்து கொடுத்த விளக்க உரையை கவனித்த பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவின் கன்னிப்பிறப்பையே அவர் விசுவாசிக்கவில்லை என்பது தெரிய வந்தது. பவுலப்போஸ்தலன் கொரிந்து திருச்சபைக்கும் கலாத்திய திருச்சபைக்கும் கொடுத்திருக்கிற எச்சரிப்பானது இக்காலத்திலே வாழுகிற நமக்கும் மிகவும் பொருத்தமானதாகவே இருக்கிறது. தொடர்ந்து வருகிற பகுதியிலே ஆகாரை குறித்தும் சாராயை குறித்தும் பவுல் எழுதுகிறார். இந்த இரண்டு பெண்களை பொறுத்தமட்டிலேயும் எல்லாமே எதிரெதிரானதாயிருக்கிறது. ஆகார் நியாயப்பிரமாணத்திற்கு அடையாளமாயிருக்கிறாள். சாராய் கிறிஸ்துவின் மேலே நாம் வைக்கும் விசுவாசத்திற்கு அடையாளமாக இருக்கிறாள். கலாத்திய 4:19 என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். இந்த இடத்திலே பவுலப்போஸ்தலன் பயன்படுத்தியிருக்கிற கிரேக்க வார்த்தை டெக்னியா என்பது. அதாவது பிறந்த குழந்தைகளை குறிக்கும் வார்த்தை அது. தன்னை ஒரு தாயாக உருவகித்து தான் பெற்ற பிள்ளையிடத்தில் பேசுவது போல பேச ஆரம்பிக்கிறார். கலாத்தியர் 4:20 உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறபடியால் நான் இப்பொழுது உங்களிடத்தில் வந்திருந்து வேறு வகையாக பேச விரும்புகிறேன். பவுல் நேராய் அவர்கள் எதிரே வந்து இருந்து காரியங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறார். ஏனென்றால் இந்த கலாத்திய சபை மக்களை குறித்த அத்தனை பாரம், அவ்வளவு கரிசனை அவருக்கு இருந்தது. இந்த கடிதத்திலே அவர் மிகவும் கடுமையான வார்த்தைகளையும் பயன்படுத்தியிருக்கிறார். என்றாலும் அவருடைய மென்மையான இருதயத்தையும் நாம் காணக்கூடியவர்களாயிருக்கிறோம். கலாத்தியர் 4:21 நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா? இதை எனக்கு சொல்லுங்கள். 10 கற்பனைகளை குறித்து பேசுகிறவர்கள் இன்னும் சட்டத்திட்டங்களை குறித்து பேசுகிறவர்கள் அந்த நியாயப்பிரமாணம் சொல்லும் தண்டனைகளை குறித்து பேச விரும்புகிறதில்லை. நியாயப்பிரமாணம் எப்படி மக்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கிறது என்பதை குறித்து அவர்கள் பேசுகிறதில்லை. மோசே நேரத்திலே தேவன் கற்பனைகளை கொடுக்கும்படியாக மோசையை அழைத்த பொழுது என்ன நடந்தது என்பதை சற்றே கவனியுங்கள். யாத்ராமும் 19:16-21 வாசிக்கிறேன். 3 விடியற்காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் மகா பலத்த இக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்திலிருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்னியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாயிருந்தது. அந்த புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தோனித்தது. மோசே பேசினான். தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். கர்த்தர் சீனாய் மலையிலுள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். மோசே ஏறி போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜனங்கள் பார்க்கிறதற்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராது பிடிக்கும், அவர்களில் அநேகர் அழிந்து போகாது பிடிக்கும், நீ இறங்கி போய் அவர்களை உறுதியாக எச்சரி. தேவன் மோசேக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் பொழுது ஜனங்கள் தூரமாய் தள்ளி நிற்கும்படியாக தேவன் கட்டளையிட்டார். மேலும் என்ன சொல்கிறார் பாருங்கள். யாத்ராமும் 20:18-19 ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். கவனித்தீர்களா? தேவன் எவ்வளவு பரிசுத்தமானவர் என்பதை நாம் கிரகித்துக் கொள்ளவே முடியாது. நாம் தேவனை விட்டு மிக தூரம் போனவர்களாக, தொலைந்து போனவர்களாக, தேவனை பின்பற்ற எந்த தகுதியும் இல்லாதவர்களாக, அவருக்கு கீழ்ப்படிய முடியாதவர்களாயிருந்தோம். ரோமர் 8:6 என்ன சொல்கிறது? மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். கவனித்தீர்களா? மாம்சத்தின் சிந்தை தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது.

ஆம் பிரியமானவர்களே, உலகம் தேவனுக்கு விரோதமாயிருக்கிறது. உலகம் நாளுக்கு நாள் சிறந்ததாகிக் கொண்டு செல்லவில்லை, மேலும் மேலும் தீமை நிறைந்ததாகவே மாறிக்கொண்டு போகிறது. தொடர்ந்து ரோமர் 8:7 வாசிக்கிறேன். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. இப்பொழுது புரிகிறதா? இஸ்ரவேல் ஜனங்கள் நடுநடுங்கி மலையை விட்டு தூரமாக சென்று நாங்கள் மரித்து போய்விடுவோமோ என்று பயந்தார்கள். பிரியமானவர்களே, தேவன் உயர்ந்தவராக இருக்கிறார், மகா பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறார். அவர் உயர்த்தப்பட்ட ஒரு நிலைமையிலே இருக்கிறார். அவர் மகிமையின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். நீங்களும் நானும் இந்த உலகத்திலே மண்ணினாலே செய்யப்பட்டவர்களாக மண்ணிலே இருக்கிறோம். இந்த உலகத்திலே வாழச் செய்த தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக செயல்பட விரும்புகிறவர்களாக இருக்கிறோம். எனவேதான் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று வாசிக்கிறோம். இதுதான் இந்த உலகத்திலே மனிதனுடைய உண்மையான நிலைமை. இங்கே பவுல் சொல்லும் பொழுது, நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்வதை கேட்கவில்லை என்கிறார். இது மிகவும் உண்மை பிரியமானவர்களே. உண்மையாகவே கலாத்திய மக்களுக்கு நியாயப்பிரமாணம் தெரியாது. நியாயப்பிரமாணம் மிக அழகான முறையிலே கொடுக்கப்பட்டதல்ல, அது மிகவும் பயங்கரமான ஒன்று. கலாத்திய மக்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே வாழ விரும்பினார்கள். எனவேதான் நியாயப்பிரமாணத்தை குறித்த உண்மைகளை பவுல் அவர்களுக்கு விவரிக்கிறார்.

0: கலாத்தியர் 4:22 ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவிடத்தில் பிறந்தவன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு உதாரணத்தை பவுல் சொல்லும்பொழுது ஆபிரகாமுக்கு பிறந்த 2 குமாரர்களுக்கும் இடையே உள்ள எதிர்மறையான காரியங்களை விளக்கப் போகிறார். ஒருவன் அடிமையான ஆகாருக்கு பிறந்தவன், மற்றொருவன் வாக்குத்தத்தத்தின் மகனாக சாராளுக்கு பிறந்தவன். ஒருவன் அடிமையான பெண்ணுக்கு பிறந்தவன், மற்றவன் சுயாதீனமான ஒரு பெண்ணுக்கு பிறந்தவன். இந்த சுயாதீனமுள்ள பெண்ணானவள் கிருபைக்கு அடையாளமாக இருக்கிறாள். அந்த அடிமை பெண் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு அடிமையாக இருக்கிறாள். கலாத்தியர் 4:23 அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனமுள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். கவனியுங்கள், அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான். ஆபிரகாமின் நாட்களிலே ஹம்ரபி என்ற அரசனுடைய சட்டம்தான் அந்த பகுதியிலே தேசத்தின் சட்டமாயிருந்தது. அந்த சட்டத்தின்படி ஒரு அடிமை பெண்ணின் மகனும் ஒரு அடிமையாகவே இருப்பான் என்று கூறுகிறது. எனவே இஸ்மவேல் ஆபிரகாமின் குமாரனாயிருந்தாலும் அவன் ஒரு அடிமையின் மகனாயிருந்ததினாலே அவனும் ஒரு அடிமையாகவே இருக்கிறான். மட்டுமல்ல, இந்த 23 நான் வாசித்த பொழுது சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தின்படி பிறந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு ஒரு அற்புதத்தின் குமாரன் என்று சொல்லலாம். ஏனென்றால் அவனுடைய பிறப்பே அற்புதமானது. ஆபிரகாம் ஒரு குமாரனை பெற்றுக்கொள்ளக்கூடிய வயதை தாண்டி நின்றவர். பவுல் என்ன சொல்கிறார்? சாராயின் கற்பம் செத்து போனதாயிருந்தது. குழந்தை பெற்றெடுக்கும் வயதை அவளும் தாண்டிவிட்டாள். சாராயுடைய கற்பப்பை ஒரு கல்லறையைப் போல இருந்தது. ஆனால் அதிலிருந்து, மரணத்திலிருந்து ஜீவனை தேவன் கொண்டு வந்தார். கலாத்தியர் 4:24 இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு. அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. தேவன் மனிதனோடு செய்த 2 உடன்படிக்கைகளை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. முதலாவதாக, மோசே தேவனிடத்திலே சீனாய் மலையிலே பெற்ற நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலே மனிதர்களோடு தேவன் உறவு கொண்டவராயிருந்தார். இந்த உறவைத்தான் ஆகாருக்கு ஒப்பிடுகிறார்கள். அதாவது அப்போஸ்தலன் பவுல் ஆகாரை சீனாய் மலைக்கு ஒப்பிடுகிறார். இது நியாயப்பிரமாணத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. தொடர்ந்து கலாத்தியர் 4:25 பாருங்கள். ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோடே கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. பவுல் அப்போஸ்தலன் இந்த உதாரணத்தை எடுத்து கையாளும் பொழுது ஆகாரை சீனாய் மலைக்கு ஒப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, அதை பவுல் அப்போஸ்தலனின் நாட்களில் இருந்த எருசலேமோடு அவர் ஒப்பிடுகிறார். ஏனென்றால் எருசலேம் தன்னுடைய பிள்ளைகளோடு கூட அடிமையாய் இருக்கிறது என்கிறார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டும் என்றால், எருசலேம் என்று சொல்லும் பொழுது அது இஸ்ரவேல் ஜனம் முழுவதையும் குறிக்கிறதா இருக்கிறது. அது இன்னமும் நியாயப்பிரமாணத்திற்கு அடிமையாகவே இருக்கிறது என்பதை உணர்த்துகிறார். கலாத்தியர் 4:26 மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள். இந்த மேலான எருசலேம் என்பது வெளிப்படுத்தின விசேஷம் 20 நாம் பார்க்கிற அந்த எருசலேமை குறிக்கிறது. அது வானத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதா இருக்கிறது. நியாயப்பிரமாணத்திற்கு கீழே அடிமைகளாக இருக்கிறவர்களுக்கு பழைய எருசலேம் தாயானவளாய் இருக்கிறாள் என்றால், கிருபைக்கு கீழே விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு புதிய எருசலேம் தாயாயிருக்கிறாள். ஒரு விசுவாசி இந்த உலகத்திலேயோ அல்லது மேல் உலகத்திலேயோ எந்த விதத்திலேயும் நியாயப்பிரமாணத்திற்கு அடிமையாக போகிறதில்லை. பிரியமானவர்களே, கலாத்தியருக்கு பவுல் எழுதிய இந்த சத்தியங்களின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? நாமும் கர்த்தரை அறியாதிருந்த காலங்களிலே இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைகளாயிருந்தோம். விசுவாசத்தின் மூலமாய் கர்த்தருடைய பிள்ளைகளான பொழுது முழுமையாக கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த அனுபவத்திற்குள்ளே கடந்து வந்த நாம் தவறான போதனைகளை கேட்டு சில சடங்காச்சாரங்களை செய்தால்தான் பூரண ரட்சிப்பை பெற முடியும் என்ற எண்ணத்திற்குள்ளேயோ அல்லது இந்த காரியங்களையெல்லாம் நான் கடைபிடித்தால்தான் கிறிஸ்துவோடு அவருடைய பிள்ளையாய் வாழ முடியும் என்றோ தவறான போதனைகள் வரும்பொழுது அதற்கு செவி சாய்த்து விடாமல், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்பதை நினைத்து அனுதினமும் அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ரட்சிப்பிற்காக இயேசு கிறிஸ்துவை எப்படி விசுவாசித்தோமோ அதுபோலவே அனுதின வாழ்க்கையிலேயும் தொடர்ந்து அவருடைய பிள்ளையாக வாழ நாம் அவரையே விசுவாசித்து அவரையே சார்ந்து கொள்ளவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, கலாத்தியா நாட்டு மக்களைப் போல தவறான போதனைகள் வரும்பொழுது நாங்களும் பின்வாங்கி சாய்ந்து போய் விடாதபடி உம்முடைய சுவிசேஷத்தை குறித்த தெளிந்த அறிவுள்ளவர்களாக உம்மோடு கூட நெருக்கமான ஐக்கியமுள்ளவர்களாக எந்தெண்டு வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த நேரத்திலே நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கடிதம் எழுதியிருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களும் ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து தங்களுக்காகப்பட்ட பாடுகளை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்வதே ரட்சிப்பிற்கான ஒரே வழி என்பதை புரிந்து கொள்ள நீரே அவர்களுக்கு உதவி செய்யும். என்னுடைய சுய முயற்சினாலே நான் நன்மை செய்கிறவனாக மாறிய பிறகு தேவனண்டை வருவேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறவர்களை சரியான உணர்வுக்குள்ளே கொண்டு வந்து உம்மை அறிந்து கொள்ள வேண்டியபடி அறிந்து கொள்ளவும், உம்மை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டியபடி ஏற்றுக்கொள்ளவும் நீரே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இரட்சிப்பின் திட்டத்தை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறவர்களுக்காக கேட்கிறோம். அவருடைய அறிவு அதற்கு தடையாயிருக்கும் என்றால் கர்த்தர்தாமே அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக தொடர்ந்து நீர் பேசும். யாருடைய வாழ்க்கையிலாவது அவர்கள் பாரம்பரியமோ அல்லது பண நிலைமையோ அவருடைய இரட்சிப்பிற்கு தடையாயிருக்கும் என்றால் அதையும் அவர்கள் உணர்ந்து உம்மிடமாக திரும்ப கிருபை செய்யும். எங்கள் ஒவ்வொருவரையும் தவறான போதனைகளின் மத்தியிலையும் சத்தியத்திலே காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு இரட்சகரின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் இவர்களில் யார் கிறிஸ்துவின் மேல் நாம் வைக்கும் விசுவாசத்திற்கு அடையாளமாக இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ ஆகார், ஆப்ஷன் பி ரூத், ஆப்ஷன் சி சாராள்.
2: இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள்.
3: அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? பவுல் அப்போஸ்தலனுக்கு காலிலே ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும் என்றால் ஜனங்கள் தங்கள் கண்களை பிடுங்கி அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சித்திருக்க மாட்டார்கள். எனவே அவருக்கு இருந்த பிரச்சனை கண் தொடர்பானது. உண்மையாகவே கலாத்திய மக்களுக்கு நியாயப்பிரமாணம் தெரியாது. நியாயப்பிரமாணம் மிக அழகான முறையிலே கொடுக்கப்பட்டது அல்ல, அது மிகவும் பயங்கரமான ஒன்று. கலாத்திய மக்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே வாழ விரும்பினார்கள். எனவேதான் நியாயப்பிரமாணத்தை குறித்த உண்மைகளை பவுல் அவர்களுக்கு விவரிக்கிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்பதை நினைத்து நாம் அனுதினமும் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க, பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ
1: ரேடியோ. மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22:30 நம் ஆண்டவர் சொல்வது என்னவென்றால், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று. தேசத்தின் ஜனங்களை காக்கும்படி ஆண்டவர் ஒரு மனிதனை தேடுவதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 24 நம்முடைய அருமை ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து கூறியபடி, அவருடைய 2 உலகத்தின் முடிவுக்குமான அடையாளங்கள் நிறைவேறி வருகின்ற இவ்வேளையில், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, பாவத்தில் உழன்று ஆண்டவரின் கோபத்திற்கும் நியாயத்தீர்ப்புக்கும் உள்ளாகியிருக்கும் எண்ணற்ற ஜனக்கூட்டத்தை விடுவிக்கும்படி ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசவும், அவர்கள் பாவத்தை பரிசுத்த ஆவியின் பலத்தினால் கண்டித்து உணர்த்துவதுமான திறப்பிலே நின்று காரியங்களை செய்யும்படி ஆண்டவரின் சித்தத்தை செய்ய நம்மை அர்ப்பணிப்போமா?

தேவனையே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது. அவராலே என் ரட்சிப்பு வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. தேவனை நம்பியிருக்கிறேன். நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்?

தேவனே, என் சிறுவயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கும் உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தை நான் அறிவிக்கும் அளவும் முதிர்வயதும் நரைமயிர் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடாது இருப்பீராக. உமை நாங்கள் சார்ந்திருக்கிறோம், உமை நாங்கள் நம்பி இருக்கிறோம். நீரே எங்கள் அடைக்கலம், நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்கள் ஆதரவு. Lord, we put our hope and a confidence upon you alone, O Lord. Thank you.

மகிமையால் அபிஷேகம் பண்ணுகிறவன். சத்துருக்கு முன்பதாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை உயர்த்துகிறவன். என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள், கர்த்தர் நிச்சயமாக உங்கள் தலைகளை உயர்த்துவார்.

you stand faultless in his glorious presence. Jude 24:25. ஆம், விழுந்து போகாமல் தடுக்கி விழாமல் வாழ கர்த்தர் கொடுத்துள்ள வாக்குத்தத்தம் தான் இது. பாடுவோம், ஜெயம் எடுப்போம்.

0: ஆண்டவர் கிருபையாக அவருடைய சமூகத்தில் கூடி வருகிற பொழுதெல்லாம் ஆச்சரியமான விதத்தில் நம்மோடு இடைபடுகிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்,
1: ஆமென்.
0: புதிய வருட ஆராதனையில் ஆண்டவர் நமக்கு சொன்ன காரியம், உங்களுக்கு நான் ஒரு புதிய வருஷத்தை நான் தரல, ஒரு புதிய சீசன்.
1: ஆமென்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: புதிய
1: சீசன்,
0: சீசனை நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆரம்பத்தை குறித்து ஆண்டவர் நம்ம இடத்துல பேசினார். ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அதோடு தொடர்ந்து அதையே கடந்த ரெண்டு நாட்களை ஆண்டவர் திரும்பவும் வலியுறுத்தி அது தொடர் செய்தியாக வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு உங்களோட ஆண்டவர் பேசின காரியத்தினுடைய தொடர்ச்சியை உங்களோட பகிர்ந்து கொள்ள நாங்கள் விரும்புகிறோம். ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: விசுவாசிக்கிறீங்களா நீங்க எல்லாரும்?
1: ஆமென்.
0: புது சீசன்ல இருக்கிறோம்னு விசுவாசிக்கிறீங்களா நீங்க?
1: எஸ்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: எல்லாரும் எழுந்து நின்று ஜீசஸ்

பிரசங்கி 3:1 பிரசங்கி 3:1 பிரசங்கி 3:11 வாசிக்கலாம். 2 வசனங்களை. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அதனால் தேவன் ஆதி முதல் அந்தம் மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த புதிய சீசனுக்காக. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் களை கட்ட தொடங்கி இருக்கிற இந்த புதிய சீசனுக்காக நாங்கள் மனதார உம்மை துதிக்கிறோம். இந்த சத்தியங்களை எல்லாம் நாங்கள் தெளிவாய் புரிந்து கொண்டு உம்முடனான பயணத்தில் நாங்கள் எந்த இடத்துல இருக்கிறோம், எந்த நிலையில் இருக்கிறோங்கிறத நாங்கள் நன்கு புரிந்து கொள்வதற்கு ஏதுவான வெளிப்பாடுகளை இந்த நாள் எங்களுக்கு அருளி செய்து, தொடர் வெளிப்பாடுகளை எங்களுக்கு அருளி செய்து, எங்களை செம்மையான பாதையில் உமக்கு பிரியமான பாதையில் நடத்துகிற தயவுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அன்றுவரே, இந்த நேரத்தில் எங்கள் அனைவரையும் உங்கள் கையில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் இடைபடுங்க, எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு சகாயம் செய்கிற தேவனே, உங்களுடைய சத்துவத்தில் பலப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்ம கொள்ளலாம்.

0: ஆண்டவரிடத்துல நம்ம யாரும் வரல, அவர் தான் நம்ம எல்லாரையும் கூட்டி சேர்த்தார்.
1: ஆமென்.
0: நாம் அவரை தெரிந்து கொள்ளல, அவர் தான் நம்மை
1: தெரிந்து கொண்டார்.
0: தெரிந்து கொண்டார். சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தோம், இப்பொழுதோ மெய்ப்பெரும் கண்காணி மாணவரிடத்திற்கு திரும்பினோம், இல்ல திருப்பப்பட்டிருக்கிறோம்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அதான பேதுரு சொல்றாரு.
1: எஸ்,
0: வாசிக்கலாமா? 1 பேதுரு 2:25. சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணி மாணவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ரட்சிப்பின் பாதைக்கு கொஞ்சம் ஹவுலிங்கா இருக்கு. ரட்சிப்பின் பாதைக்கு நம்ம யாரும் தானா என்ன செய்ய முடியாது,
1: வர முடியாது,
0: வர முடியாது. அத்தரே நம்மளை சந்திச்சு நம்மளை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் அந்த அந்த பாதைக்கு நேராக நம்மளால நடக்கவே முடியும். ஸோ விசுவாசத்தை ஆண்டவர் தான் துவக்குகிறவர். பயணம் நானா ஆரம்பிச்ச பயணம் இல்லை. இந்த ரட்சிப்பு என்பது என் ஆண்டவர் எனக்கு தந்த ஆரம்பம். எனக்கு அது ஆரம்பிச்சது 30 வயசுல.
1: எஸ்,
0: யூதாக்கு எத்தனை வயசுல ஆரம்பிச்சிச்சு?
1: 11 வயசுல. 11 வயசுல நான் திருப்பப்பட்டது. 18 வயசுல.
0: 18 வயசுல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயசுல.
1: எஸ்,
0: இங்க இருக்கிற அநேகருக்கு 2001ல்.
1: எஸ்,
0: நான் எப்போ ஊருக்கு வந்தனோ அப்போதான் உங்களுக்கு அந்த ஆரம்பத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்க.
1: எஸ்,
0: ஆண்டோடைய நடத்துதில் நல்ல நல்ல நல்ல விளங்குங்க. இது வந்து குருட்டு போன விட்டத்தில் பாஞ்ச மாதிரி பாயிருதில்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ஜோசியம், ஜாதகம், 4 நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஒரு நல்ல காலம் என்ன செய்ய போகுதுன்னா
1: பறக்க போகுது
0: அப்படி இப்படின்னு சொல்லி பொய்யும் புரட்டும் அள்ளி விட்டு,
1: எஸ்,
0: உள்ளங்கையில் எதிர்காலம் இருக்குன்னு சொல்லி ஜோசியக்காரனே ஜாதகத்தை நாடி போய்
1: கிளிய நாடி போய்
0: வஞ்சிக்கப்படுகிறவர்கள் அநேகர். ஆனா இந்த காலகட்டத்தில் தேவன் நமக்கு தந்த ஆரம்பத்தை நாம புரிஞ்சுக்கிட்டு அவரோட நாம பயணிக்கும் பொழுது இந்த வேத வசனங்கள் நமக்கு தருகிற தெளிவு, நான் இந்த பயணத்தில் எங்க இருக்கிறேன், எனக்கு இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு, இனிமே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நான் தெள்ள தெளிவா நான் வந்து புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அதுக்கு இந்த டீச்சிங் உங்களுக்கு உதவியா இருக்கும்.
1: எஸ்,
0: எனக்கு ஒரு நல்ல காரியம் என்ன செய்யாதா,
1: நடக்காதா,
0: நீ எத்தனை நாளைக்கு தான் என்ன செய்யறது, காத்திருக்கிறது,
1: எஸ்
0: அப்படிங்கிற அங்கலாய்ப்போட தவிப்போட புலம்பலோட ஒருவேளை கலக்கத்தோட நீங்க இந்த புதிய வருஷத்துல நீங்க நீங்க பிரவேசிச்சிருப்பீங்கன்னா தேவனுடைய காலங்களை நேரங்களை நாம புரிந்து கொள்றப்போ மனது பதட்டம் அடையறதே இல்லை.
1: எஸ்,
0: பதறதே இல்லை.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: எதையும் யோசிக்காம ஆண்டவரை 100%க்கு 100% விசுவாசிச்சு அந்த இருதயம் கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்க ஆரம்பிச்சிடும்.
1: எஸ்,
0: ஆமென் சொல்லுங்க.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அப்ப தேவன் ஒரு ஆரம்பத்தை எனக்கு 30 வயசுல அந்த ஆரம்பத்தை தந்தார். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தராம 30வது வயசுல எனக்கு எதை மட்டும்தான் தந்தாரு,
1: ஆரம்பத்தை மட்டுமே.
0: ஆக்சுவலா நான் சர்ச்சுக்கு போனதை எதுக்குதான் போனேன்னா ஆண்டவரே கடன் பிரச்சனை கண்ணாப்பண்ணான் இருக்கு, எப்படியாவது காப்பாத்தி விட்டுருங்க, எப்படியாவது என்னைய
1: அப்பாத்தி விட்டுருங்க,
0: கரை சேர்றதுக்கு உதவி செய்யுங்க, இல்லைன்னா மூழ்கி போயிருவேன் போல இருக்கு, செத்து போயிருவேன் ஆண்டவரே அப்படின்னு நினைச்சு தவியா தவிச்சப்ப ஆண்டவர் கடன் பிரச்சனைக்கு வழி சொல்லாம இங்க வாப்பா உன்னை நான் ஊழியக்காரன் என்ன செஞ்சிருக்கிறேன்,
1: அழைச்சிருக்கிறேன்
0: அப்படின்னு சொல்லி தேவன் எதை கொடுத்தார்னா
1: ஆரம்பத்தை,
0: என்னாலேயே புரிந்து கொள்ள முடியாத ஒரு துவக்கத்தை தந்தார்.
1: எஸ்,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இதான் ஆண்டவர் புது வருஷத்துல சொன்னார், உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நான் தருவேன்னா அதுக்குள்ள ஆரம்பம் இல்லை, ஆனா உனக்கு நான் ஒரு ஆரம்பத்தை தந்திருக்கும் பட்சத்துல அந்த ஆரம்பத்துக்குள்ள ஆசீர்வாதங்களுக்கு பஞ்சமே இல்லை.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: வெறுமனே ஆரம்பம் இல்லாம ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தா நாம இந்நேரம் எங்கேயாவது சுத்தி நினைச்சிருப்போம்,
1: தெரிஞ்சிருப்போம்.
0: ஆனா தேவன் நம்மளை அழைத்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கல, அழைத்து ஒரு ஆரம்பத்தை கொடுத்தார்.
1: அழைத்து ஒரு ஆரம்பத்தை கொடுத்தார்.
0: நமக்கு அழைப்பையும் ஆசீர்வாதத்தையும் புரிஞ்சுக்கிற முடியுது, ஆனா அழைப்பையும் ஆரம்பத்தையும் புரிஞ்சுக்கிறோம்னா தான் விக்குது நமக்கு.
1: புட்டு சாப்பிடற மாதிரி விக்குது.
0: வெறுமன ஆசீர்வாதம் சீட்லெஸ் ஃப்ரூட் மாதிரி, அது தின்னு போட்டோம்னா ஒண்ணு மிஞ்சாது. உள்ள ஒண்ணு என்னன்னா
1: மிஞ்சாது,
0: மிஞ்சாது. ஆனா உள்ள தேவன் ஏன் ஒரு விதையை வச்சிருக்கிறார்னா, அந்த விதைக்குள்ள இருக்கிற எத்தனை பழம் இருக்குன்னு கர்த்தர் தான் அறிவாராம்.
1: ஆமென்.
0: ஆண்டவர் நம்ம கருளி செய்கிற ஆரம்பம் ஒரு சீடு மாதிரி, அந்த சீடுக்குள்ள எவ்வளவு பிளஸ்ஸிங்ஸ் இருக்குன்றத நீங்களும் நானும் அறியவே முடியாது.
1: ஆமென்.
0: அதனால ஆண்டவரே, நான் ஒரு ஆசீர்வாதத்தை கேட்டு வரல, நீங்க எனக்கு என்னத்தை தந்திருக்கிறீங்க, ஆரம்பத்தை தந்திருக்கிறீங்க. இந்த ஆரம்பத்துக்குள்ள ஏராளமான ஆசீர்வாதங்களை நீங்க வச்சிருக்கிறதற்காக உமக்கு
1: ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா, அல்லேலூயா.
0: நான் பாஸ்டர் அழைப்புன்றீங்க, ஆரம்பம்ன்றீங்க, ஆசீர்வாதம்ன்றீங்க, ஒன்னையுமே கண்ணில் காட்ட மாட்டேங்கிறாரு. ஒரு சத்தியத்தை புரிஞ்சுக்கங்க, ஆரம்பத்தை கொடுத்துட்டார். அந்த ஆரம்பத்துக்குள்ள ஆண்டவர் என் தலைமுறைகளுக்கான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். உங்களுக்கு மட்டுமான ஆசீர்வாதம் இல்லை, உங்க பரம்பரை, உங்க செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன், ஃபோர்த் ஜெனரேஷன், அதற்கான எல்லா பிளஸ்ஸிங்ஸையும் உங்களுக்கு தந்த ஆரம்பத்தில் கத்தர் வச்சிருக்கிறார்.
1: எஸ்,
0: அதான் கடந்த வருஷங்களை நம்ம தியானிச்சோம். உங்க தகப்பனார் காலத்துல கத்தர் பிடிக்கல, உங்களை தான் பிடிச்சாரு.
1: ஆமென்.
0: உங்க மகனை பிடிக்கல, உங்களை தான் பிடிச்சாரு.
1: எஸ்,
0: உங்களோட தான் எல்லாம் முடியுது, உங்கள இருந்தா எல்லாம் ஆரம்பிக்கும்.
1: ஆமென்.
0: கடந்த பரம்பரை எல்லாம் உங்களோட முடியுது, அதுக்கு பிறகு எல்லாமே உங்கள இருந்தா என்ன செய்யுதுனா
1: ஆரம்பிக்குது.
0: ஜங்ஷன் சொன்னார் ஆண்டவர்.
1: எஸ், ஜங்ஷன்.
0: இந்த ஆரம்பத்துக்குள்ள என் பரம்பரைகளுக்கான பிளஸ்ஸிங்ஸ் உள்ள இருக்கு.
1: எஸ்,
0: வெகு தூரமா இருக்கிற காலத்து செய்தியோட தான் உங்களை கையிலேயே பிடிச்சாரு.
1: ஆமென்.
0: சும்மா எல்லாம் முடியல.
1: எஸ்,
0: உங்க வீட்டையும் என் வீட்டையும் குறிச்ச வெகு தூரமா இருக்கிற காலத்து
1: செய்தி,
0: செய்தியோட தான் ஆண்டவர் நம்மள கையில என்ன செஞ்சாரு,
1: பிடிச்சாரு. எஸ்,
0: ஆரம்பத்தை கத்தர் தந்திருக்கிறது நிஜம், அதுல சந்தேகமே இல்லைல்ல.
1: இல்லவே
0: இல்லைன்னா அந்த ஆரம்பத்துக்குள்ள ஏராளமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறதும் நிஜம்,
1: நிஜம், நிஜம்.
0: ஆசீர்வாதம் எப்ப ரிலீஸ் ஆகும்னா, நம்ம நினைக்கிற நேரத்துல,
1: அவர்
0: கர்த்தர் முன்குறிச்சிருக்கிற டயத்துல, அவர் எனக்காக ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதங்கள் எல்லாமே பட்டு பட்டுன்னு, சட்டு புட்டுன்னு,
1: எஸ்,
0: அப்படி முண்டிக்கிட்டு வரும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஆமென்.
1: ஆமென். ஆமென்.
0: தேவன் நமக்கு ஒரு ஆரம்பத்தை தந்து ஆசீர்வதிச்சிருக்கிறார், அழைப்பை தந்து ஆரம்பத்தையும் தந்திருக்கிறார்.
1: எஸ்,
0: என் எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு எந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கும் நானும் சரி என் பரம்பரையும் சரி கவலைப்பட்டு கலங்க வேண்டிய அவசியம்
1: எனக்கு இல்ல,
0: எனக்கு இல்ல,
1: எனக்கு இல்ல.
0: தேவன் தந்த அழைப்பையும் அவர் உங்களுக்கு தந்த ஆரம்பத்தை நீங்க விசுவாசிப்பீங்கன்னா இந்த பரிசுத்த திமிர் இருக்கும்.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: ஐயோ நான் என்ன செய்வேன், நான் ஏது செய்வேன், என் புள்ளூட்டியெல்லாம் என்ன செய்யும் என்ன செய்யலையே
1: தெரியலையே.
0: இந்த அழைப்பையும் தேவன் தந்த ஆரம்பத்தையும் நல்லா விசுவாசிக்கிறவனுக்கு இந்த பயம் என்ன செய்யாது,
1: வரவே வர.
0: அவனுக்கு தெரியும் தேவன் ஆரம்பத்தை தந்து என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு.
1: ஆமென்.
0: இந்த ஆரம்பத்துக்குள்ள தேவன் என் பரம்பரைக்கு தேவைப்படுகிற ஆசீர்வாதங்களை உள்ள வச்சுதான் இந்த ரேஸ ஆரம்பிச்சு வச்சிருக்கிறார்.

0: மாத்திரம்.
1: கர்த்தர் என்னை அழைச்சிருக்கிறாரான்ற சந்தேகம் என்னைக்காவது வந்திருக்கா?
0: வந்ததே இல்லை.
1: எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு, என்னை அழைச்சிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி. வரல. கர்த்தர் தான் என்ன எனக்கு ஒரு ஆரம்பத்தை தந்திருக்கிறாருங்கிற டவுட் வந்துச்சா இருக்காது? வரல. இந்த ரெண்டு டவுட் வரலன்னா எனக்கு ஆசீர்வாதத்தை தருவாருங்கிற டவுட் என்ன செய்யக்கூடாது?
0: வரவே கூடாது.
1: ஹல்லேலூயா. சங்கீதம் 139:16, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும்
0: அவைகள் ஏற்படும் நாட்களும்
1: உமது புஸ்தகத்தில்
0: எழுதியிருந்தது.
1: ஆங்கிலத்தில் அருமையா இருக்கு, ஆல் தி ஸ்டேஜஸ் ஆஃப் மை லைஃப் வேர் ரிட்டன் இன் யோர் புக். Every day of my life was recorded in your book.
0: Hallelujah.
1: நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே all the stages, all the seasons of my life were written in your book. உம்முடைய புத்தகத்தில் என் வாழ்க்கையில் எந்த சீசனில் என்ன நடக்கணும், எந்த வயசில் என்ன நடக்கணும், எந்த காலத்தில் எது நடக்கணும், இது எல்லாத்தையும் ஆண்டவர் எழுதி வச்சுட்டு தான் என்னை ரிலீஸே பண்ணியிருக்கிறார்.
0: Amen.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ரிலீஸ் ஆன பின்னாடி எழுதல, எழுதின பிறகுதான் ரிலீஸ் ஆனார்.
0: ஆமென்.
1: அவன் பிறந்த பிறகுதான் ஜாதகம் எழுதுவான், ஆனா ஆண்டவர் எழுதின பிறகு பிறந்தவன் தான் நீங்களும் நானும்.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: உண்மைதானே?
0: உண்மையே.
1: நான் பிறந்த 40 குழந்தையில ஜாதகம் எழுதியிருக்கிறாங்க, ஆனா ஆண்டவர் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எழுதினதான் வாழ்க்கையில நிஜமானது.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: பிறந்த பின்னாடி எழுதினதை நம்பாதீங்க, பிறக்கிறதுக்கு முன்னாடி வேதத்துல எழுதி வச்சதுதான் உங்க வாழ்க்கையில
0: நஜம். நஜம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
1: இந்த வயசுல ரட்சிப்பு, எந்த வயசுல வாழ்க்கையில் இந்த மேன்மைகள், எந்த காலத்துல என்னென்ன நடக்கணும் அப்படிங்கறது எல்லாத்தையும் ஆண்டவர் அவருடைய கால அட்டவணையில எழுதி வச்சிட்டார். இட்ஸ் ஆல்ரெடி ரைட்டன் இன் ஹிஸ் புக். அதனால எந்த பிளஸிங்ஸ குறிச்சு நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் என்னன்னா
0: இல்ல.
1: ஆனா நான் செய்ய வேண்டியது என்னன்னா, தேவன் ஒரு அழைப்பையும் ஒரு ஆரம்பத்தையும் தந்திருக்கிறார் பாருங்க, அந்த பயணத்துல அவரோட நடக்கணும். அவரோட சேர்ந்து என்ன செய்யணும்?
0: நடக்கணும்.
1: இதுதான் அழைப்பின் பாதை. தேவன் தந்த ஆரம்பத்தை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு அவரோட நடக்கும் பொழுது எந்த காலத்துல என்ன ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில பூக்கணுமோ அந்த காலத்துல அந்த ஆசீர்வாதம் கட்டாயம் என்ன செய்யும்னா
0: பூக்கும்.
1: இதுதான் கிறிஸ்டியானிட்டி.
0: எஸ்.
1: இந்த டீச்சிங்குள்ள வர்றவங்களுக்கு பதட்டம் இல்லை, பயம் இல்லை, கலக்கம் இல்லை. இதை புரிஞ்சுக்கிட்ட மனுஷன் எதுலையும் குறைவுபடுறது
0: என்னன்னா இல்ல. ஹல்லேலூயா.
1: முட்செடியில 80 வயசுல மோசேக்கு தரிசனம் பண்ணார் ஆண்டவர். பற்றி அறிகிற
0: முட்செடி
1: 80 தேவன் ஒரு அழைப்பையும் ஒரு ஆரம்பத்தையும் யார் கொடுக்கிறாரு?
0: மோசேக்கு.
1: மோசே கொடுக்கிறார். ஆசீர்வாதத்தை கொடுக்கல, அவன் பார்க்காத ஆசீர்வாதம் இல்ல.
0: எகிப்தில் இல்லாத ஆசீர்வாதம்.
1: 40 அவன் பார்க்காத ஆசீர்வாதம் என்னன்னா
0: இல்ல.
1: எகிப்தினுடைய உச்சத்தில் இருந்த மனுஷன், எகிப்தினுடைய உச்சிதங்களால போஷிக்கப்பட்ட மனுஷன், வல்லரசனுடைய இளவரசன்,
0: அடுத்த தளபதி,
1: அவன் அனுபவிக்காத ஆசீர்வாதம் இல்ல. அதனால அவன் பார்க்காத ஆசீர்வாதம் இல்ல.
0: ஹல்லேலூயா.
1: அதனால ஆண்டவர் அங்க வந்து மோசே அறியாததும் மோசே கெட்டாததுமான ஒரு ஆரம்பத்தை கொடுக்கும்படி அவருடைய 80 வயதுல முட்செடியில பற்றி எரிகிற அக்னியில தரிசனமானார்.
0: ஆமென்.
1: அந்த ஆரம்பத்துக்குள்ளதான் எவ்வளவு ஆசீர்வாதங்க. 80 மோசேக்கு தந்த ஒரு ஆரம்பத்துக்குள்ள ஆண்டவர் வச்சிருந்த ஆசீர்வாதம், குறுக்கு வந்த செங்கடல் ரெண்டா பிரியுது. பகல்ல வழிகாட்டுறதுக்கு மேகஸ்தம்பம், இரவுல வழிகாட்ட
0: அக்கினி ஸ்தம்பம்,
1: டெய்லி மண்ணா காடைகள் தேவைன்னா குவியுது, அசந்த மாறா மதுரமாகுது, ஒருத்தன் காலில் போட்ட செருப்பு கூட தேயல, ஒருத்தருடைய வஸ்திரம் கூட என்ன செய்யல
0: பழசா போல
1: பழசாகல.
0: அவ்வளவு
1: பேருடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய எக்கச்சக்கமான ஆசீர்வாதங்களை தேவன் 80வது வயசுல மோசேக்கு தந்த ஆரம்பத்துக்குள்ள வச்சிருக்க.
0: ஆமென்.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: அதனால தேவன் பிகினிங் தந்திருக்கிறார்னா பிகினிங் குள்ளதான்
0: இருக்கு.
1: பிகினிங் உண்டுன்னா பிளஸிங் குறிச்சு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே என்னன்னா
0: இல்ல. இல்ல,
1: அழைச்சவரோட சேர்ந்து நடக்க வேண்டியது மட்டும்தான் நான் செய்ய வேண்டிய ஒரே காரியம்.
0: ஆமென்.
1: நடந்துகிட்டே இருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க.
0: ஆமென்.
1: அவர் நடத்தாரு,
0: நடந்துகிட்டே இருங்க.
1: அவரோட சேர்ந்து நானும் நடந்துகிட்டே இருக்கிறேன். சில வருஷம் கழிச்சு பார்த்தா என் வாழ்க்கையில என்னென்னமோ நடந்துருச்சு.
0: ஆமென். என்னென்னவோ நடந்துருச்சு.
1: நடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்க, வந்த மாதிரியே இருக்கிறோம்
0: இல்லையே.
1: இதுதான் கிங்கு சொன்னா, என்ன அந்த சர்ச்சுக்கு போறேன் போற மரக்காரன் ஆயிடுறான்னு
0: சொல்லிட்டு. அந்த சர்ச்சுக்கு போறவங்க எல்லாம் வீடு இல்லாம இருந்தாங்க, கார் இல்லாம இருந்தாங்க. இந்த சர்ச்சுக்கு போனவங்க எல்லாரும் பணக்காரன் ஆயிட்டாங்களா? அதனால கிங்கு உங்க சபைக்கு வந்துடுறப்பா. நாங்களும்
1: குறையாவா இருக்கிறீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட என்ன செய்யப்படும்?
0: கொடுக்கப்படும்,
1: கொடுக்கப்படும். தேவன் கொடுத்த ஆரம்பம்.
0: ஆமென்.
1: ஆரம்பிச்சு வச்சாரு, அவரோட சேர்ந்து நடக்கிறேன். நடக்கிறப்ப நிறைய நிறைய நன்மைகள் நடக்குது, நிறைய அற்புதங்கள் நடக்குது, நிறைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறேன்.
0: எஸ். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
1: எனக்கு அழைப்பை தந்த ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கல. 30வது வயசுல ஆண்டவர் அழைச்சாருன்னு நம்ப எங்க போயிட்டேன், பைபிள் ஒத்திக்கிட்டு
0: பைபிள் ஸ்கூல்
1: போயிட்டேன். மனைவி கூட்டிட்டு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு. கரையாஞ்சாவடியில் கண்டோன்மெண்ட்டுங்கிற ஒரு இடத்துல குடியிருந்தப்போ ரோட்டில் நடந்து வர்றப்போ செயின்ட் பால் செமினரிக்கு பின்னாடி பேக் சைடு வாலில் காலையில் 6:30 பைபிள் ஸ்கூலுக்கு ஒரு பைய பைபிளை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு பையோடு நடந்து வர்றேன் பஸ் பிடிக்க 6:30. ரோட்டில் தான் இந்த இன்னைக்கு உங்களுக்கு நான் போதிக்கிற இந்த போதக அபிஷேகத்தை கத்துற அங்கே தான் ஆரம்பித்து வச்சார்.
0: அல்லேலூயா, அல்லேலூயா.
1: கையில ஒண்ணும் இல்ல, ஆனா ஆண்டவர் கை மேல இருந்துச்சு.
0: ஆமென்.
1: அந்த கை அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் என்ன செய்தனா நடத்துகிற
0: நடத்தது.
1: எனக்கு தெரிஞ்சு
0: 99
1: அங்கிட்டு 2 இந்த பக்கம் 4 கிட்டத்தட்ட 26 ஆண்டுகள் ஆண்டவரோடு நடந்து நான் சொல்றேன். கையில ஒண்ணும் இல்லை, ஆனா எங்களால சொல்ல முடியும் ஆண்டவருடைய கரம் எங்களோடு இருந்தது.
0: எஸ்.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: அதுட்டு வந்து நான் தங்கச்சி மடத்துக்கு ஆண்டவர் ஊழியத்துக்கு என்னை அனுப்புறாருப்பா அப்படின்னு என்னுடைய 30வது வயசுல போய் நான் சொன்னப்போ கையில 1000 ரூபா கொடுத்து என்னை ஏஞ்சல் அனுப்பி வச்சாங்க. 2 மாதமோ 3 மாதமோ தான் அந்த 1000 ரூபா சப்போர்ட்டை ஆண்டவர் வாங்க வச்சார். இங்க வந்த உடனே 15 நாள் ஆண்டவர் என்னைய போசிக்க ஆரம்பிச்சிட்டார். முத முதல்ல எடிசன் 1000 ரூபா கொடுத்து காணிக்க கொடுத்துதான் இங்க ஒரு ஆரம்பத்தை கத்து தந்த. எனக்கு நல்லா தெரியும் இந்த தீவில நாங்க செய்கிற ஊழியம் தேவன் எங்களுக்கு தந்த ஆரம்பம்.
0: ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
1: தெளிவா தெளிவா எந்த சந்தேகமும் வந்ததே இல்லை.
0: அல்லேலூயா.
1: எவ்வளவு காசுல ஆரம்பிச்ச ஊழியம் அது?
0: 1000 ரூபாயில்
1: ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் 3 மாசத்துக்கு அதுக்கு அதிகமா நான் அப்பாட்ட வந்து ஆண்டவர் என்னை வாங்க என்னன்னா
0: விடல.
1: எல்லாம் எங்க இருந்து வருதுன்னா செய்தி ஆரம்பத்திலே புரிஞ்சுக்கங்க. அழைத்தார், ஒரு ஆரம்பத்தை தந்தார். அந்த ஆரம்பத்துக்குள்ளதான் அநேக ஆசீர்வாதங்கள் வச்சிருக்கிறார். விதைக்குள்ள எக்கச்சக்கமான பழங்கள் இருக்கிறது போல தேவன் நமக்கு தருகிற ஆரம்பத்துக்குள்ளதான் நம்ம அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாத அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கு. நம்பர் 4, இந்த ஆசீர்வாதங்கள் எப்ப ரிலீஸ் ஆகும்னா தேவன் ஒரு காலத்தை நேரத்தை செட் பண்ணிருக்கிறார். அந்த கால நேரம் நம்மளுடைய லைஃப்ல அப்பப்ப வந்துகிட்டே இருக்கும். அந்தந்த டயத்துல அந்தந்த பிளஸ்ஸிங் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க.
0: ஒவ்வொரு காரியத்திற்கும்
1: a time for every activity under heaven. Hallelujah.
0: Hallelujah.
1: And a time for every matter or purpose under heaven. Hallelujah.
0: Hallelujah.
1: Season la dhaan kaariyam nadakkudhu. Season la devan vechirukkira nerathila dhaan avarude nokkangal enna seidhana neraiveerudhu. Adanalai adhu pere kaala neram nu solrom. Kaalathukulla kondu vanda aandavar nammala nerathukulleyum kondu varuvar.
0: Amen.
1: இதான் 2022 ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். You are already in your
0: season.
1: பெரிய நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா இப்ப நடக்கிற காரியத்தை உங்களால கிரகிக்க முடியும். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு
0: இறங்குவீர்.
1: நீர் அதற்கு தயை செய்யும் காலமும்
0: அதற்காக குறித்த நேரமும் வந்தது.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா. அல்லேலூயா.
1: அப்ப ரெண்டு டைமை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைம் இருக்கு. இந்த டீச்சிங் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒன்னு கைரோஸ். கைரோஸ்ங்கிற டைம் வேற, க்ரோனோஸ்ங்கிற டைம் என்னன்னா
0: வேற
1: வேற. இந்த ரெண்டை புரிஞ்சுக்கிட்டோம்னா எக்கச்சக்கமான குழப்பங்களுக்கு என்ன கிடைச்சிரும்?
0: தீர்வு.
1: தீர்வு கிடைச்சிரும். இந்த பூமியில நாம செயல்படுறதுக்கு தேவன் கொடுத்திருக்கிற நேரம் தான்
0: க்ரோனோஸ். நீங்களும் நானும் கட்டிக்கிட்டு இருக்கிற வாட்ச் டைம்.
1: வாட்ச். காலையில சூரியன் உதயமாகுது, அஸ்தமனம் ஆகுது, ராக்காலம் வருது, விடிய காலம் வருது. ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருஷம், இது எல்லாமே நாம இந்த பூமியில செயல்படுவதற்காக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுசு நாட்கள், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கால நேரம். இதெல்லாம் என்னது? க்ரோனோஸ். நாம செயல்படுவதற்கான நேரத்தை நமக்கு தந்த ஆண்டவர். ஒருத்தருக்கு 70 வருஷம், ஒருத்தருக்கு 60 வருஷம், ஒருத்தருக்கு 80 வருஷம், ஒருத்தருக்கு 85 வருஷம் சொல்லி நாம செயல்படுவதற்கான ஆயுசு நாட்களை நமக்கு தந்த அதே தேவன் தான் நம்முடைய வாழ்க்கையில அவர் செயல்படுவதற்கான நேரத்தையும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே குறிச்சு வச்சிருக்கிறார்.
0: ஆமென்.
1: ஒன்னு நான் செயல்படுவதற்கான நேரம் க்ரோனோஸ். இன்னொன்னு என் வாழ்க்கையில என் ஆண்டவர் செயல்படுகிற நேரங்கள் இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் என்னது?
0: கைரோஸ்.
1: கைரோஸ்.
0: கைரோஸ்.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: கைரோஸ் இஸ் எ கிரீக் வேர்ட். அது ஒரு கிரேக்க பதம். அது என்ன சொல்றதுன்னா காட்ஸ் டைம், தேவனுடைய நேரம். தேவன் இருக்கிறாருன்னா தேவனுடைய நேரமும் இருக்கு.
0: எஸ்.
1: அவர் அந்த நேரத்துல தான் வருவார்.
0: Amen.
1: ஒரு நொடி முன்னாடி வரமாட்டாரு, ஒரு நொடி
0: பிந்தியும் வரமாட்டார்.
1: லேட்டா வர்றதே இல்ல ஆண்டவர்.
0: Yes.
1: சரியான டைத்துக்கு வருவார்.
0: On time.
1: உங்க வாட்ச்ல இருக்கிற டைத்துல இல்ல, அவர் குறிச்சிருக்கிற டைத்துல.
0: Amen.
1: கரெக்டா உள்ள வருவார். எந்த நிலைமையில இருந்தாலும் வந்து கொத்த தூக்கி தோல்ல போட்டு போயிட்டே இருப்பார் ஆண்டவர்.
0: Yes.
1: நான் ரட்சிக்கப்பட்டது கூட என் வாழ்க்கையில கடந்து வந்த தேவனுடைய நேரம் வந்ததுனாலதான் நான் ரட்சிக்கப்பட்டேன்.
0: Yes.
1: நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயசு இருக்கா?
0: இருக்கு.
1: சோ ஜூடாக்கான கைரோஸ் டைம் என்ன?
0: 11.
1: எனக்கான கைரோஸ் டைம் என்ன? 30. உங்களுக்கான கைரோஸ் டைம் என்ன?
0: ஒவ்வொருவருடைய வயசு.
1: அந்த நேரம் வந்துருச்சு. எத்தனை பேர் முட்டி முட்டி அழுதுருப்பாங்க, கண்ணீர் அடிச்சிருப்பாங்க, எத்தனை உபவாசம் போட்டிருப்பாங்க, அடங்காத போய் இந்த சேட்டை பண்றானே இவனை எல்லாம் கட்டிட்டு நான் என்ன செய்யறேன்னு சொல்லிட்டு புலம்பி விரக்தி அடைஞ்ச நேரத்துல திடீர்னு ரட்சிப்பு வந்துச்சு.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: எனக்கான என் வாழ்க்கையில தேவன் செயல்படுவதற்கான
0: அவருடைய கைரோஸ்,
1: அவருடைய நேரம். சோ கைரோஸ்னா காட்ஸ் டைம், தேவனுடைய நேரம். என்ன சொல்ல போனா காட்ஸ் அப்பாயிண்டட் டைம்.
0: எஸ்.
1: தேவன் குறிச்சிருக்கிற காலம். ஜாதகத்துல எழுதின காலம் இல்ல. 25 வயசுல இப்படி இருப்பான், 18 வயசுல இப்படி தரதலையா போவான், அப்புறம் 25 வயசுல இப்படி ஒரு பிசினஸ் மேக்னட் என்ன
0: செய்வான்,
1: இதெல்லாம் ஜோசியக்காரன் எழுதினது. ஆனா என் வாழ்க்கையில ஆண்டவர் தம்முடைய நேரத்தை குறிச்சு என்ன செஞ்சிருக்கிறாரு? வச்சிருக்கிறார்.
0: Yes.
1: God's appointed time to act. என்னுடைய வாழ்க்கையில செயல்படும்படி, தேவன் செயல்படும்படி குறிச்சிருக்கிற ஒரு நேரம் தான் என்னது? கைரோஸ்.
0: கைரோஸ்.
1: மற்றபடி இன்னைக்கு காலையில எழுந்து இவ்வளவு நேரம் இருக்கும் பாருங்க, இதெல்லாம் என்னது?
0: க்ரோனோஸ்.
1: க்ரோனோஸ். க்ரோனாலஜிக்கல். க்ரோனாலஜி.
0: க்ரானிக்கல்.
1: இதெல்லாம் வந்து நம்முடைய பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் வந்து நம்ம பரம்பரை சரித்திரம். ரோமர் 9:9 அந்த வாக்கு தத்தமான வார்த்தையாவது, குறித்த காலத்திலே வருவேன்,
0: அப்பொழுது சாராள் ஒரு
1: குமாரனை பெறுவாள் என்பதே. ஓகே,
0: எஸ்,
1: குறித்த காலத்துல
0: வருவேன்,
1: வருவேன். ஐ வில் ரிட்டன் அபவுட் திஸ் டைம் நெக்ஸ்ட் இயர் அண்ட் சாரா வில் ஹேவ் எ
0: சன்.
1: ஐ வில் ரிட்டன். ஒருவேளை வரலாம், இல்ல வந்தால் வருவேன், இல்ல நான் வருவேன்.
0: ஷோர்லி ஐ வில் ரிட்டன்.
1: ஆண்டவர் வருவாரா இல்ல? செட் பண்ண டைத்துல வருவார்,
0: வருவார்,
1: வருவார்,
0: வருவார்.
1: என் குடும்பத்துக்குன்னு தேவன் செயல்படுகிற ஒரு நேரம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் எழுதி வச்சாரு. என் புள்ள வாழ்க்கையில தேவன் கிரியை செய்கிற ஒரு தருணத்தை அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் எழுதி வச்சாரு.
0: ஆமென்.
1: என்ன அழைச்சி எனக்கு ஒரு ஆரம்பத்தை கொடுக்கும் பொழுது என் வாழ்க்கையில கிரியை செய்கிற தருணங்களை, காலங்களை, வேலைகளை என் ஆண்டவர் அவருடைய ஆதீனத்துல எழுதி வச்சாரு. அந்த நேரத்துல சரியா வருவார்.
0: ஆமென்.
1: மானிட்டர் சரியா இல்ல, என்ன ஒரு மாதிரியா இருக்கு. அப்ப நாம நினைச்ச நேரத்துல காரியங்கள் நிகழ்றது இல்ல. நாம நினைக்கிறபடியெல்லாம் எதுவும் என்ன செய்யாது, நினைச்ச நேரத்துல
0: நடக்காது.
1: தேவன் முன்குறிச்சிருக்கிற காலத்துலதான் காரியங்கள் தீவிரமா நடந்து முடிஞ்சிடும்.
0: எஸ்,
1: இதான் கைரோஸ் பண்ற வேலை.
0: எஸ்,
1: கைரோஸ் வர்ற வரைக்கும் நம்முடைய குரோனோஸை கடத்துறதுக்கு படுற பாடு இருக்க,
0: பெரும் பாடு.

0: நமக்கு தந்த நேரத்துல, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நேரத்துல நாம ஜெபிச்சிட்டு இருக்கிறப்ப தேவன் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்கிற நேரம் வரும்.
1: வரும்.
0: உங்க குரோனோஸ்ல நீங்க தேவனோடு இருந்தா உங்களுக்காக தேவன் கிரியை செய்கிற
1: கெய்ரோஸ்
0: கண்டிப்பா உங்க லைஃப்ல என்னன்னா வந்தே
1: தீரும்.
0: அப்பொழுது காரியங்கள் எப்படி நடந்து முடியும்? சீக்கிரத்துல
1: சட்டுப்புட்டுன்னு
0: ஒரு வாரத்துல நடந்து என்னன்னா
1: முடிஞ்சிருச்சு.
0: என்னடா ஒரு மாசத்துல நடந்து
1: முடிஞ்சிருச்சு
0: அப்படின்னா நீங்க இருக்கிறது குரோனோஸ்ல இல்ல, நீங்க இருக்கிறது கெய்ரோஸ்.
1: அல்லேலூயா.
0: இதை விட்டுட்டு நாள் நட்சத்திரம் பார்க்கறது, கோடாங்கிய பார்க்கறது, குறிகாரனை பார்க்கறது, செவ்வாய் கிடைச்சாலும் வெறுவாயா போயிடும், பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது,
1: சனிக்கிழமை சனியும் பிடிச்சது, என்னத்தான் தெரியல.
0: வயிற்றுல குழந்தை வந்து நல்ல நேரம் பார்த்து அறுத்து எடுங்க டாக்டர், எங்க அறுத்து எடுக்க, அவர் தான் குழந்தைய என்ன செஞ்சிருக்கிறார்,
1: கொடுத்துருக்கிறார்.
0: இவங்க நல்ல நேரம் பார்த்து தங்கின்னு 12-3 அறுத்து என்ன செய்யுங்க,
1: எடுங்க
0: எடுங்க.
1: இந்தியாவில் 12-3 டாக்டர், சிங்கப்பூர்ல 2-33 டாக்டர்.
0: நல்ல நல்ல காரியம் நடந்தாலே உடனே காலண்டர் தூக்கு, மஞ்சள் பைய தூக்கு. மங்களகரமானம்னா மஞ்சளையும் மங்களகரமானத்தை என்ன செய்ய கூடாதுன்னா
1: பிரிக்கவே கூடாது.
0: பிரிக்க கூடாது. சுப முகூர்த்தம், அந்த முகூர்த்தம், இந்த முகூர்த்தம், எல்லா முகூர்த்தம். அதான் ஆண்டவர் அறியாத அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லா நாளும் நல்ல நாள் தான்.
1: நல்ல நாள்.
0: உங்க கல்யாணம் என்னைக்கு?
1: செவ்வாய்க்கிழமை வச்சு.
0: பொண்ணு கிடைச்சாலும் தேவகோட்டையில புதன் கிடைக்காதுன்னு ஆண்டவர் புதன்கிழமை
1: வச்சாரு. செவ்வாய்க்கிழமை தான் கொடுத்தேன்.
0: செவ்வாய்க்கிழமை கல்யாணம்.
1: ஒரு ஐயா வந்து எந்த கிறிஸ்டியனா வந்து செவ்வாய்க்கிழமை கல்யாணம் வைப்பாங்களான்னு யோசிச்சிருந்தா, எவ்வளோ டிஸ்டன்ஸா இருந்தாலும் நான் போவேன்னு. சென்னையிலேருந்து பால் பீட்டர் அண்ணன், பீட்டர் பால் அண்ணன் செவ்வாய்க்கிழமைன்னு பார்த்தாரு, ஓடி வந்துட்டார் சென்னையிலேருந்து. தம்பி ஒன்னே ஒன்றுக்காக வந்தேன், செவ்வாய்க்கிழமைக்காக தான் தம்பி உன் கல்யாணத்துக்கு வந்தேன்னார். வேற ஒன்றுமே இல்லை.
0: நான் இனிமேல் ஏதாவது நல்ல காரியத்தை பார்க்குறப்ப காலண்டர் பக்கமே திரும்பக்கூடாது.
1: கூடாது. எங்க அம்மா சொன்னாங்க, காணா ஒரு கல்யாணமே செவ்வாய்க்கிழமை தான்ப்பா, வாரத்தின் 3வது நாள்ன்றாங்க.
0: நல்ல காரியத்தை செய்யறதுக்கு நல்ல நாளை பார்க்காதீங்க. தேவனுடைய காலம் வந்ததுனாலதான் அந்த நல்ல காரியமே நடக்குது.
1: ஆமென்.
0: தேவனுடைய நேரம் வந்ததுனாலதான்
1: நல்ல காரியமே நடக்குது.
0: அந்த நல்ல காரியமே நடக்குது. நீங்க அந்த நல்ல காரியத்துக்கு நல்ல நேரத்தை குறிக்கிறீங்க.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: அது இல்ல, தேவன் என் வாழ்க்கையில கிரி செய்யும்படியான நேரங்களை காலங்களை முன்னாடியே குறிச்சு வச்சிருக்கிறாரு.
1: எஸ்.
0: தேவன் எனக்கு தந்த ஆரம்பத்தை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு அவரோட சேர்ந்து நான் பயணிக்கும் பொழுது அந்த ஆரம்பத்துக்குள்ள தேவன் முன் குறிச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் அந்தந்த நேரம் வர்றப்ப பட்டு பட்டுன்னு வெடிக்கும்.
1: ஆமென்.
0: இதுதான் ரகசியம், புரிஞ்சுக்கங்க.
1: எஸ்.
0: இதுதான் ரகசியம். சிம்பிள், வெரி சிம்பிள். ஆனா இதுவரைக்கும் காத்திருந்து ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க மனுஷன்

0: நடப்பீங்க.
1: உங்க வயசை பார்க்காதீங்க. இந்த வயசுலதான் தேவன் இந்த கிரியை செய்யணும்னு முன்குறிச்சிருக்கிறார். அதனால ஆண்டவரே, குரோனஸை பார்த்தா வயசு பயமுறுத்தும், கைரோஸை பார்த்தா ஆண்டவரே இந்த காலத்துல இந்த காரியத்தை நீங்க செய்ய போறீங்க, இதை நான் அப்படி என்ன செய்யறேன்,
2: விசுவாசிக்கிறேன்.
1: எனக்குலாம் 56 வயசு ஆளுக்களை பார்த்தாலே பயமா இருக்கும், படக்குன்னு அப்படி என்ன செய்யணும், தோத்துற ஆண்டவரே சொல்லிடுவேன். ஏன்னா 56 வயசுல நமக்கு புள்ள வரக்கும் சொல்லி இருக்கிறார் ஆண்டவர்.
2: ஆமென். ஹல்லேலூயா.
1: ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் இந்த பக்கம் திரும்பி என்ன செய்ய மாட்டேன், நான்
2: பார்க்க மாட்டேன்ப்பா,
1: பார்க்க மாட்டேன்,
2: பார்க்க மாட்டேன்.
1: 56னா க்ரோனோஸ். ஆனா கைரோஸ் வந்து ஆபிரகாமுக்கு 99ல தான்.
2: எஸ்.
1: ஹல்லேலூயா.
2: ஹல்லேலூயா.
1: இது நம்ம அறிவுக்கு விளங்கல.
2: எஸ்.
1: ஆனா இதுதான் நிஜம். இந்த பேட்டர்ன்ல ஓடுறவன் லைஃப் சரித்திரம்.
2: ஆமென்.
1: இந்த பேட்டர்ன்ல ஓடுறவன் சூப்பர் நேச்சுரலி நேச்சுரல்,
2: சூப்பர் நேச்சுரலி நேச்சுரல்.
1: அல்லேலூயா.
2: அல்லேலூயா.
1: ஆண்டவர் தம்முடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றுவதற்கான காலத்துக்குள்ள உங்களையும் என்னையும் கொண்டு வந்திருக்கிறாரு.
2: ஆமென்.
1: This is God's kairos.
2: Kairos.
1: தேவன் குறிச்சிருந்த காலத்துல கட்டி முடிக்கப்பட்ட அலங்கம் 52 நாள்ல முடிஞ்சு, 70 ஆண்டுகளா தலையில முடியல, அதுக்கு முன்னாடி இடிச்சு போட்டது முடியல, 100 வருஷத்துக்கு மேல உள்ள கதை. ஆனா எத்தனை நாள்ல முடியுது?
2: 52
1: நாள்ல. ஏன் முடிஞ்சு? கைரோஸ்,
2: கைரோஸ்,
1: God's time.
2: Hallelujah. Hallelujah.
1: தேவன் குறிச்சிருந்த காலத்துல பிறந்தவன் தான் சாமுவேல், ஐசக். தேவன் குறிச்சிருக்கிற காலத்துலதான் சின்னவன் 1000 ஆகிறான். தேவன் குறிச்சிருக்கிற காலத்துலதான் சிறியவன் பலத்த ஜாதி ஆகிறான்.
2: ஆமென்.
1: கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்துல தீவிரமாய் நடப்பிப்பேன். கைரோஸ்,
2: கைரோஸ்,
1: நாட் க்ரோனோஸ்.
2: எஸ்.
1: ஹல்லேலூயா.
2: ஹல்லேலூயா.
1: நம்ம நேரத்துல தலையில நின்னாலும் தேவன் கிரியை செய்யவே மாட்டார். ஆனா நம்ம வாழ்க்கையில கிரியை செய்வதற்கான அவருடைய நேரம் என் வாழ்க்கையில கட்டாயம் வந்தே தீரும்.
2: தீரும்.
1: நீங்க தேவன் தந்த ஆரம்பத்தை பிடிச்சுக்கிட்டு அவரோட பயணிக்கிற நபரா இருப்பீங்கன்னா இந்த ஆரம்பத்தை நீங்க என்ன செய்வீங்க, இந்த காலத்தை நேரத்தை நீங்க கண்டிப்பா சந்திப்பீங்க,
2: சந்திப்பீர்கள்.
1: அதியம் 21:1, கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில்
2: கடாட்சமானார்.
1: கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு
2: செய்தருளினார். செய்தருளினார்.
1: இதெல்லாம் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கான வயசாது
2: இல்லையே.
1: 86 வயசு கிழவி, 99 வயசு தாத்தா.
2: தாத்தா
1: இந்த டயத்துல எதுவும் நடக்கிறதுக்கு என்ன இல்ல,
2: வாய்ப்பே இல்லை.
1: ஆனா க்ரோனோஸ் படி பார்த்தா வாய்ப்பு இல்ல, கைரோஸ் படி பார்த்தா
2: தாத்தா தந்தையானார், ஆயா தாயானார். அல்லேலூயா.
1: உங்க வாழ்க்கையில சாத்தியமே இல்லாத காரியம் கைரோஸ்ல நடந்து முடிஞ்சிரும்,
2: முடிஞ்சிரும்.
1: நீங்க நம்ம சர்ச்சை இப்ப பாத்துக்கங்க, இப்ப டிசம்பரை பாருங்க, கோவிட் சீசனை பாருங்க, உங்க கண்ணு முன்னாடி நடக்கிறது எதுவுமே, நீங்க பாக்குற எதுவுமே எங்களுக்கு சாத்தியம் இல்ல. ஆனா இந்த சீசன்ல ஏன் எல்லாமே சட்டுப்புட்டு நடக்குதுன்னா, திஸ் இஸ் காட்ஸ் கைரோஸ்.
2: அல்லேலூயா. அல்லேலூயா.
1: ஆதியாகமம் 41 யோசேப்புக்கு காரியம் வாசிச்சா, பானபாத்திரக்காரன் வந்தான், சுயம்பாகி வந்தான், சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னான், என்ன மறக்காம நினைச்சுக்கங்கன்னு சொல்லி அனுப்பியும் அந்த பையன் செஞ்சுட்டான்,
2: மறந்துட்டான்,
1: மறந்துட்டான். 2 அப்படியே தானே இருந்துச்சு,
2: அப்படியேதான் இருந்துச்சு.
1: ஆனா 42 அதிகாரத்துல தேவன் யோசேப்புனுடைய சார்பில் செயல்படும்படியான ஒரு தருணம் வந்துச்சா வரலையா?
2: வந்துச்சு.
1: ஜோசப்புக்கு 30 வயசுலதான் கைரோஸ்.
2: ஆமென்.
1: வந்து சட்டுப்புட்டு நடந்து முடிஞ்சா இல்லையா?
2: முடிஞ்சிச்சு.
1: காவல் கடங்கள இருந்து அவனுக்கு ஷேவ் பண்ணி எப்படி கூட்டிட்டு போன?

0: தீவிரமாய் கூட்டிட்டு போனாங்களா?
1: எஸ்.
0: சரி, போய் நின்ன உடனே ஒரு 10 நிமிஷம் கான்வர்சேஷன்ல அவ்வளவு முடிஞ்சிருச்சு நடந்து.
1: எஸ்.
0: 24 மணி நேரத்துல யோசேப்போட வாழ்க்கை டோட்டலா மாறிடுச்சு.
1: ஆமென்.
0: வித்தின் 24 hours.
1: அல்லேலூயா.
0: 17 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் பாடா படுத்தினாங்க, ஆனாலும் அவன் என்னுடைய நேரத்தை தேவனோட செலவிட்டான்.
1: அல்லேலூயா. அல்லேலூயா.
0: தனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை சரியா பயன்படுத்தி தேவனோட இருந்தான். இப்போ அவன் வாழ்க்கையில தேவன் செயல்படுகிறதுக்கான நேரத்துக்குள்ள கர்த்தர் என்ன செஞ்சார்? யோசேப்ப
1: கொண்டு வந்தார்.
0: கொண்டு வந்தார்.
1: கொண்டு வந்தார். அல்லேலூயா.
0: பேரோஸ்னா God's manifestations in our time. என்னுடைய வாழ்க்கையில தேவன் அசைவாடி சில காரியங்களை சடுதியா செஞ்சு முடிக்கிற ஒரு நிகழ்வு ஆண்டவர் எனக்கு தந்த ஓட்டத்துல அப்பப்ப வந்து போகும். அந்த சமயத்துல நான் எல்லாமே எப்படி நடந்து முடியும்? கடகட
1: மட
0: மட மட நடந்து முடிஞ்சிடும்.
1: ஆமென்.
0: சிலருக்கு இந்த கைரோஸ் வந்து சில மாதங்கள் நீடிக்கும், சிலருக்கு சில வருஷங்கள் என்ன செய்யும்னா
1: நீடிக்கும்.
0: ஆனா வேதத்தின் அடிப்படையில் இது நிஜம்.
1: ஆமென்.
0: இது என்னன்னா
1: நிஜம்.
0: நிஜம். அதனாலதான் புதிய சீசனை தேவன் தர்றப்ப அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: புதிய ஆசீர்வாதங்கள் தானாவே துளிர்க்குது.
1: ஆமென்.
0: நியூ சீசன் வர்றப்ப நியூ பிளஸிங் சேர்ந்து தான் வர்றோம்.
1: ஆமென்.
0: புதிய சீசனோ புதிய ஆசீர்வாதங்களையும் பிரிக்கவே முடியாது.
1: எஸ்.
0: நீங்க நியூ சீசன்ல ஆண்டவர் உங்களை கைரோஸ்ல கொண்டு வர்றாருன்னா உங்க அறிவுக்கும் புத்திக்கு எட்டாத பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை நீங்க இந்த சீசன்ல தான் சுதந்திரிக்கிறீங்க. அதனாலதான் 2025 உங்க குடும்ப பின்னணிக்கு சம்பந்தமே இல்லாத மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு அருளி செய்த வாக்கு தத்துவத்தின்படி நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். ஏன்னா திஸ் இஸ் யுவர் கைரோஸ்.
1: கைரோஸ். ஆமென்.
0: பாருங்க முட்டை அடகத்த மாதிரி அடவத்தறவங்க கொஞ்சம் பட்டு பட்டு நின்னு வரப்போதுனாலயே
1: எஸ்
0: ஒளி குஞ்சு வர மாதிரி வரப்போதே.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: காலமோ நேரமோ கனிந்து வர்றப்ப இதுவரை கைகூட வராம இருந்த காரியங்கள் எல்லாமே சடசடன் நடந்து முடியும்.
1: சடசடன் நடந்து.
0: மேபி நீங்க 20 வருஷம் காத்திருந்திருக்கலாம் இந்த காரியத்துக்காக, அல்லது 15 வருஷம் காத்திருந்திருக்கலாம், அல்லது ஆபிரகாம போல ஒரு 25 வருஷம் காத்திருந்திருக்கலாம், அல்லது நெகேமியா காலத்துல 100 கணக்கான ஆண்டுகள், 70 வருஷம், 80 வருஷம், 100 வருஷம்னு காத்திருக்கலாம். ஆனா இத்தனை வருஷ காத்திருப்பின் முடிவுல ஆண்டவர் இந்த பெரிய காரியத்தை சில நாட்கள்ல செஞ்சு முடிப்பார்.
1: ஆமென்.
0: பல ஆண்டு நீங்க காத்திருந்து நடக்காதிருந்த சில காரியங்கள் இந்த வருஷத்துல சில நாட்களை நடந்து முடிய போகுது.
1: ஆமென்.
0: சில நாட்களை நடந்து முடியும்.
1: ஆமென்.
0: ஏன்னா உங்க வாழ்க்கையில தேவன் செயல்படுகிற நேரம் இது.
1: ஆமென்.
0: இந்த நேரத்துக்காக தான் நீங்க பிறந்தீங்க.
1: எஸ்.

0: உங்க கைக்கு எட்டாத ஆசீர்வாதம் அப்படியே உங்க கையில அப்படி ஈஸியா அதை நீங்க தொடுவீங்க.
1: உள்ளங்கை நெல்லிக்கனியை போல
0: இது நடக்கும்.
1: நடக்கும்.
0: இது என்ன செய்யும்?
1: நடக்கும்.
0: பெண்களை கதவுகள் உடையும்.
1: எஸ்.
0: இரும்பு தாழ்பால்கள் முறியும். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நீங்க சுதந்திரிக்க இந்த சீசன்ல தான் தேவன் கிரியை செய்வார். நீங்க உடைக்க முடியாதபடி உங்களுக்கு தடையா இருந்த இரும்பு கதவுகளை வெண்கல தாழ்பால்களை என் ஆண்டவர் முறித்து போடுகிற ஆண்டு.
1: ஆமென்.

0: ஊரை எங்க பார்த்தாலும் எனக்கு போன் கால் எல்லாமே தட்டு வாங்கிட்டோம் தட்டு வாங்கிட்டோம் தட்டு வாங்கிட்டோம்.
1: எஸ்
0: தட்டு வாங்கிட்டோம் சட்டு புட்டு நடக்க போகுது
1: நடக்க போகுது.
0: லட்டு தான் என்னென்ன வாங்கணும். இன்னைக்கு மத்தியானம் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல வந்துச்சு, பாஸ்டர் ஜான்சன் வந்து ஒரு போட்டிருக்காரு, அண்ணே இந்த வருஷம் நாங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக திங்க் பண்ணுறோம், சூப்பர் நேச்சுரலாக காரியங்கள் என்ன செய்ய போகுதுன்னா நடக்க போகுது. அற்புதம் நடந்த பின்னாடி தானே ஆளாளுக்கு விருந்து வைக்கணும்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. எனக்கு ஆண்டு சொல்றார் முதல்ல விருந்து வைகின்றாரு. உனக்கு அற்புதம் நடக்க போகுதுங்கிற நீ விசுவாசிக்கிறேன்னா
1: விருந்து வை,
0: உனக்கு தில் இருந்தா நீ விருந்து வேடா அப்படின்னாரு. அதோட சர்ச்சில் நான் டிக்ளேர் பண்ணினேன், 20 வாரம் புக் ஆயிடுச்சுனேன். அதனால ஜோகனுக்காக நாங்க ஒரு விருந்து வைக்க விரும்புறோம், நீங்க ரெடியான்னு கேட்டாரு. இந்த
1: வர்றேன்ட்டேன்
0: எப்ப நீங்க இத போல்டா நீங்க பேச முடியும்னா, ஆண்டவருடைய கைரோஸ் டயத்தை குறிச்ச வெளிப்பாடு உங்களுக்கு இருக்கும்னா தைரியம் வராதவனுக்கும் தைரியம் வரும்
1: வரும். ஆமே
0: கைரோஸ் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கடுகளவு சந்தேகம் கூட வராது, எந்த வயசா இருந்தாலும்.
1: எஸ் அல்லேலூயா.
0: விடிய போகுதுங்கிறத எது முன்னறிவிக்குது?
1: விடி வெள்ளி
0: நல்ல சரியா அந்த பக்கம் என்ன செய்யும்னா பளிச்சுன்னு தெரியும். காலையில 4 மணி 4:30 பார்த்தோம்னா அப்படி நல்ல அவ்வளவு உயரத்துல கிளீனா தெரியும்.
1: எஸ்
0: அந்த வெள்ளிய பார்த்த உடனே விடியல குறிச்ச சந்தேகம் வருமா உங்களுக்கு?
1: வரவே வராது.
0: அப்போ விடி வெள்ளி பூத்துருச்சுன்னா விடியல் என்ன செஞ்சிருச்சு? எனக்கு தெள்ள தெளிவா அறிவிக்கிறதுக்கு தான் கத்தர் வானத்துல எதை வச்சிருக்கிறாரு?
1: விடிவெள்ளி.
0: விடிவெள்ளிய வச்சிருக்கிறார்.
1: ஹல்லேலூயா.
0: விடியலை பார்த்தனா?
1: பார்க்கல.
0: இன்னும் பார்க்கல, இன்னும் இருட்டா தான் இருக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன், விடிய போகுது
1: விடிய போகுது
0: விடிய போகுது. டேய் எல்லாம் இருட்டா இருக்கியா என்னடா, உனக்கு புத்தி ஈத்தி கெட்டு போச்சா, புத்தி பேதலிச்சு போச்சா, என்னடா இருட்டா இருக்கிறப்ப விடிய போகுதுன்னு சொல்ற? அட அறிவு கட்டவனே, அங்க பாடுறா என்ன பூத்துருக்குன்னு.
1: விடிவெள்ளியே
0: ஒரு திட்டு திட்டி சொல்றோமா?
1: வெள்ளி பூத்துருச்சுரா?
0: வெள்ளி தெரியல, வெள்ளி வெள்ளி பூத்துருக்கு தெரியல, இன்னும் விடியல சந்தேகப்பட்டு இருக்க. நீ இது மட்டும் தெளிவா இருக்குல்ல. இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில தேவன் களத்துக்கு வந்துட்டாருங்கிறத எந்த சந்தேகத்துக்கு இடமில்லாம நாம நிச்சயப்படுத்திக் கொள்வதற்கான அடையாளங்களை தேவன் தருவார்.
1: ஆமென்.
0: அதான் நவம்பர் டிசம்பர்ல சொன்னார், ஆரம்ப அறிகுறிய நீ டிசம்பர்ல பாப்பன்னார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: விடிவெள்ளி டிசம்பர்லயே பூத்துருச்சு, அருணோதயம் ஆரம்பிச்சிருச்சு.
1: ஆரம்பிச்சு அருணோதயாவில் இருக்கிறப்ப அருணோதயம் ஆரம்பிச்சிருச்சு.
0: சொல்லுங்க.
1: எஸ் அல்லேலூயா. அல்லேலூயா.
0: விடிஞ்சிருச்சுங்க, செங்கமங்கலா இருக்குங்க. அதானே சொல்லுவோம்
1: செங்கமங்கலம்.
0: அதிகாலையில் எப்படி இருக்கு? செங்கமங்கலா இருக்கு. ஒரு வெளிச்சம் ஏற்கனவே பரவ தொடங்கி விட்டது.
1: எஸ் அல்லேலூயா.
0: இந்த ஆரம்பத்துக்குள்ள ஆண்டவர் ஏராளமான ஆசீர்வாதத்தை தாராளமா வச்சிருக்கிறார்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அது என்ன அடையாளம் பாஸ்டர், எனக்கு ஒண்ணும் புரியலையே, கொஞ்சம் விளக்கமா என்ன செய்யுங்கன்னா
1: சொல்லுங்களேன்.
0: லூக்கா 5வது அதிகாரத்துல பெருமையான பேதுருவோட படகை பார்த்து ஆண்டவர் அந்த படகுல ஏறி நின்று பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு பேதுருவ பார்த்து 5:4 என்ன சொன்னாரு? நீ மீன்களை பிடிக்கும்படி
1: ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள்
1: வலைகளை
0: போடுங்கள் என்றார். ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை பேதுருட்ட பேச போறார். நல்லா கவனிக்கிறீங்களா?
1: எஸ்.
0: தூக்கம்லாம் வரலையா? ஒரு சீரியஸான காரியத்தை பேதுரு என்ன செய்ய போறாரு,
2: பேச போறாரு.
0: அந்த காரியத்தை பேதுரு அப்படி என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். டைரக்டா அந்த காரியத்தை பேசினா இந்த பையன் விசுவாசிக்க மாட்டான்னு தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பையனுக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சு காட்டிட்டு பேசினோம்னா ஆமேன்னு சொல்லுவான்னு தெரியும்.
2: எஸ்,
0: அதனால மேட்டர் வந்து மீனை பிடிக்கிறது இல்ல, பிரயாசப்பட்டு
2: ஆகிலும்
0: உம்முடைய வார்த்தையின்படி நான்
2: வலையை போடுகிறேன்.
0: போட்டப்ப படவுகள் அமிழத்தக்கதாக,
2: வலைகள் கிழியத்தக்கதாக, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்கதாக.
0: ரெண்டு படவுகள் நிறைய என்ன செய்தார்கள், நிரப்பினார்கள். அப்ப எல்லாத்தையும் பிடிச்சு லோட் ஆக்குற வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்றார். முதல்ல மீன் தட்டுங்கடா முதல்ல அப்படின்னு சொல்லி தெப்பமா நிக்குது போட்டு. ரெண்டும் ரெண்டு போட்டு எப்படி நிக்குது
2: தெப்பமா,
0: இதுக்கு மேல ஒரு கூடை அள்ளி ரெட்டமடியில இருந்து ஒரு கூடையை தூக்கி போட்டாலும் ஆட்டோமேட்டிக் என்ன ஆகிப்போம்னா போட்டு
2: சிங்க்.
0: அதனால மடியை ஏத்துறது கூட என்னன்னா
2: ஒரு
0: பெரிய வார்த்தை சொல்றீங்க, மனுஷனை பிடிக்கிறதா புரியலையே, எனக்கு ஒண்ணு என்ன செய்யலையே, கொஞ்சம் போட்ட பாரு அப்படின்னு போட்டுல பார்த்தா ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னபடியே போட்டு நிறைய என்ன இருக்குன்னா, இது அறிவுக்கும் புத்திக்கு என்னன்னா
2: எட்டலாம்.
0: நேற்று ராத்திரி தான் இந்த இடத்துல போட்டு போட்டு வரட்டுலவே என்ன செஞ்சேன்னா
2: எழுத்தேன்,
0: ஒரு ஒரு ஒரு சுவாப்பாரம் கூட என்ன செய்யணும்னா போட்டுல
2: ஏறலப்பா
0: கொலையில ஒண்ணு. இந்த சூழ்நிலையில இன்னைக்கு காலையில போட சொன்னா தெப்பம் தெப்பமா மீன் என்ன செய்யுதுனா
2: அறுதுப்பா,
0: இது சாத்தியமே என்னன்னா
2: இல்லப்பா,
0: எப்படி மீன் பிடிச்சேன்னு எனக்கு என்ன
2: செய்யல இல்லப்பா.
0: அப்பனா நான் மீன் பிடிச்சது நிஜம்னா நீங்க சொல்ற மாதிரி நான் மனுஷனை பிடிக்கிறது நிஜம் ஆண்டவர்
2: நிஜம்ப்பா நிஜம். அல்லேலூயா.
0: பெரிய காரியத்தை விசுவாசிக்கிறதுக்கான திராணி நமக்கு இல்லைன்னு தெரியும். அதனால ஆண்டவர் அற்புதங்களை செஞ்சு நம்ம கண்ணு முன்னாடி காட்டி நம்புறியா நடந்திருக்கா, இது உன்னால புரிய முடியுதா, புரிய முடியல, இது உனக்கு சாத்தியமே இல்லை, சாத்தியமே இல்லாத காரியத்தை செஞ்சு காட்டியிருக்கானா, அப்பனா உன் வாழ்க்கையை குறித்த காரியத்தையும் நான் நிறைவேற்றி முடிப்பேங்கிறத நம்புறதுக்கு நான் உனக்கு தருகிற அடையாளம் தான் இந்த ஆசீர்வாதம்.
2: எஸ்,
0: ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்றார். நவம்பர்லயே சிலர் பார்த்துருப்பீங்க, அல்லது ஜான்வரில் நீங்க பார்க்க போறீங்க. உங்க வாழ்க்கையில தேவன் ஏற்கனவே வாக்கு பண்ணி இருக்கிற பெரிய காரியம் நிறைவேற போகிறது என்பதை உங்களுக்கு உறுதிப்படுத்தக்கூடிய அடையாளங்களை சில ஆசீர்வாதமா கத்தர் தரப்போறார்.
2: ஆமென்.
0: அது ஆசீர்வாதமா மட்டும் இல்ல, அது அடையாளமா வருது. பேதுரு மீனை பிடிச்சது ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, அவன் மனுஷனை பிடிப்பான் என்பதற்கு தேவன் கொடுத்த அடையாளம்.
2: அடையாளம்
0: ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களை வருகிற நாட்கள்ல உங்களுக்கு அடையாளமாய் தருகிறார். நீங்க அந்த ஆசீர்வாதத்தை பார்த்து பிரமிச்சு நீங்க சொல்லுவீங்க, இது நடந்திருக்குன்னா அதுவும் நடக்கும் ஆண்டவரே,
2: நடக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா
2: ஹல்லேலூயா.
0: ஆண்டவர் நமக்கு அருளி செய்திருக்கிற பெரிய காரியத்தை, வாக்கு பண்ணி இருக்கிற பெரிய காரியத்தை நாம விசுவாசிக்க தயங்குவோம்னா தடுமாறுவோம்னா போட நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன்ட்டு போக மாட்டாரு. என்னை கைய பிடிச்சி அவர் என்னை கொண்டு செய்ய தீர்மானிச்சிருக்கிற காரியத்தை நான் நூற்றுக்கு 100% விசுவாசிக்க தேவையான சில அடையாளங்கள் ஆண்டவர் ஆசீர்வாதமா கொடுப்பார்.
2: ஆமென்.
0: பேதுரு கொடுத்ததை போல. தேவன் ஏற்கனவே உங்களுக்கு அடையாளத்தை கொடுத்துட்டாரு.
2: எஸ்,
0: விசுவாசிங்க,
2: விசுவாசிக்க,
0: பெரிய காரியம் நடக்க போகுது.
2: ஆமென்.
0: அல்லேலூயா
2: அல்லேலூயா அல்லேலூயா.
0: போன முறை தந்தையர்கள் வந்து வீட்டில் ஒரு 4 நாளைக்கு மேல தங்கியிருந்தாங்க. அப்ப மத்தியானம் சாப்பிட்டுட்டு இந்த வேப்பமரம் நிழல்ல நானும் அப்பா ஜுடா பீட்டர் எல்லாம் ஏஞ்சல்லாம் உட்காந்துருந்தோம். அப்ப உட்காந்து சும்மா பேசிட்டு இருந்தப்ப அவங்க வீட்டை பார்த்துட்டு சொன்னாங்க, டே இந்த வீடு எப்படி வந்துச்சு, அப்படிதான் உனக்கு லேண்ட் வரும் அப்படின்னு.
2: ஆமென்.
0: வீடு எப்படி வந்துச்சு,
2: அப்படிதான் உனக்கு லேண்டும்,
0: அப்படிதான் தரிசனத்துக்கான
2: லேண்டும்
0: நிலமும் வரும். என்ன நீயா கட்டின, நீயே கத்தா தானே கட்டி கொடுத்தாரு, செஞ்சார்ல கோவிட்ல, எப்படி சாத்தியம்? வாய்ப்பே இல்லை.
2: இல்லப்பா,
0: வாய்ப்பே இல்லாத காரியம் தேவனுடைய நேரம் வந்தப்ப நடந்துச்சுல,
2: நடந்து
0: அதே மாதிரிதான் இதுவும் உனக்கு சாத்தியம் இல்லை, இதையும் ஆண்டவர் சந்திப்பார்.
2: ஆமென்.
0: அப்ப எங்களுக்கு வீட்டை பாக்குறப்ப எங்களுக்கு என்ன விசுவாசம் வந்துச்சு?
2: இத செய்தவ
0: நிலத்துக்கு எடுத்த காரியத்துல எங்களுக்கு என்ன செய்வார்? அற்புதம் செய்வார்,
2: செய்வார்.
0: அது ஒரு ஆசீர்வாதம். ஆனா அது என்னவா கொடுக்கப்பட்டிருக்கு? இன்னொரு காரியம் உனக்கு நடக்க போகிறது என்பதை நான் விசுவாசிப்பதற்கான அடையாளமா சில பிளஸிங் ஆண்டவர் தர்றார்.
2: ஆமென்.
0: உங்க சம்பாத்தியத்துக்கும் உங்க திறமைக்கும் உங்க படிப்புக்கும் சம்பந்தமே இல்ல சாமி.
2: ஆமென்.
0: கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சதால வந்தது,
2: வந்தது. ஹல்லேலூயா.
0: இதா வந்து வனாந்தரத்துல கொஞ்ச ஆடுகளை தாவிது மேய்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு போயிருச்சு. நான் அதை தொடர்ந்து போய் அடிச்சு அதனுடைய வாய்க்கு என்ன செஞ்சேன்? தப்பு வச்சேன். அந்த சிங்கத்தின் வாய்க்கும்
2: அந்த கரடியின் வாய்க்கும்
0: என்னை தப்பு வைத்த ஆண்டவர்,
2: இந்த வெறுத்த சேதனம் இல்லாதவன் பெலிஸ்தனுடைய கைக்கும் என்னை நீங்களாக்கி விடுவிப்பார், ரட்சிப்பார்.
0: கோலியாத்தை நான் அடிப்பேங்கிற நிச்சயம் தாவீதுக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னா, ஏற்கனவே வனாந்தரத்துல தேவன் தாவீதுக்கு செஞ்ச ரெண்டு அற்புதம், ரெண்டு அடையாளம்.
2: ஆமென்.
0: ரெண்டு சாட்சிகளால தேவன் தாவீதுக்கு காரியத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறப்ப கோலியாத்தை பாக்குறப்ப பயம் வருமா?
2: வராது.
0: ஏற்கனவே ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுத்திருப்பாருனா அவர் செய்ய போற பெரிய காரியத்தை குறிச்சு பயம் உங்களுக்கு வராது, விசுவாசம் தான் வரும்.
2: ஆமென். ஹல்லேலூயா.
0: நிலம் வந்த மாதிரியே ஜனமும் வருமா?
2: கட்டாயம் வருவார்கள்.
0: நிலத்தை மட்டும் தந்து ஜனத்தை பிடிச்சி வச்சுக்கிறாரா?
2: வச்சுக்கிற மாட்டார்.
0: இவ்வளவு பெரிய லேண்ட் வந்து கருவாடு காயப்படுறதுக்கா வாங்கி வச்சிருக்கோம்?
2: இல்லையே.
0: இல்ல காரா அடிக்கலாமா? இல்ல திருக்கை காயப்படலாமா? நல்ல களம் சாமி. அங்க டன்னு டன்னா மீனை பிடிச்சி கருவாட்டை உலத்துறதுக்கு அருமையான இடம்னு சொல்ல முடியுமா?
2: முடியாது.
0: ஜனத்தால நிறைஞ்சு வழியும்.
2: ஆமென். புதிய புதிய மீன்களை கர்த்தர் தருவார்.
0: ஜனத்தோடு கூட நிலம்.
2: ஆமென்.
0: நான் தருவேன்னு சொன்னபடியே தேவன் தந்திருக்கிறாரு.
2: ஆமென்.
0: அல்லேலூயா,
2: அல்லேலூயா.
0: இந்த இந்த இந்த காசு நமக்கு சாத்தியமா?
2: இல்லை.
0: எப்படி சாத்தியமாச்சு?
2: கெய்ரோஸ்,
0: கெய்ரோஸ்,
2: கெய்ரோஸ்,
0: கெய்ரோஸ். நீங்க யோசிச்சு பாருங்க, தடையை பார்த்தாலும் ஒண்ணு இல்ல சாமி, உள்ளுக்குள்ள
2: பாக்கெட்ல ஒண்ணு இல்ல சார்.
0: நானும் சேர்த்து பார்க்கலாம், காசு சேர்க்கிறான்டவரே, நிலம் வாங்குறதுக்கு நான் ஒரு வருஷமா சேர்த்தேன். வெளியூர் எல்லாம் போய் ஊழியத்துக்கு எல்லாம் போற காசு எல்லாம் கொண்டு வந்து பேங்க்ல போட்டு போட்டு போட்டு போட்டு அந்த அந்த கிட்டத்தட்ட ஒரு 19 லட்சம் 20 லட்சம் சேர்த்தமாயா. சேர்க்கிறப்ப எனக்கு ஒரு சிரிப்பு வந்துச்சு, போடா ஓ ஜெயமிப்புல நான் வந்து என்ன செய்ய போறேன்னாக்கா,
2: லேண்ட் வாங்கி தரப்போறேன்.
0: இருந்தாலும் சும்மா இருக்க முடியாது ஆண்டவரே, நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி போற ஊர்ல எல்லாம் கொடுக்குற காசை வாங்கி கொண்டாந்து எங்க போடுறதுன்னா ட்ரஸ்ட்ல போட்டு கிட்டத்தட்ட ஒரு 19-20 லட்சம் சேர்த்து வச்சோம். அதுவும் நவம்பர் மாசம் அந்த கேம்ப், இந்த பாஸ்டர்ஸ், இதுக்கு அதுக்கு இந்த செலவு, அந்த பரிசு பொருள் வாங்க, இத்தனை வாட்ச் வாங்கன்னு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 லட்சம் தென்ன பண்ணியாச்சு. காலி பண்ணி அதுவும் கரைஞ்சு 15 லட்சம் 14 லட்சத்துக்கு வந்துருச்சு. இந்த லட்சணத்துல என்ன வாங்க?
2: நிலத்தை.
0: நிலத்தை வாங்க. எங்க இருந்து காசு வரும்? ஆனா வந்துச்சா வரல?
2: வந்துச்சு.
0: எப்படி வந்துச்சு?
2: கெய்ரோஸ்னால வந்துச்சு. எஸ்.
0: தரிசன பூமி இல்ல, இத்தனை ஆண்டு அதுக்கான சிந்தை நமக்குள்ள என்ன செய்யலனா
2: வரல.
0: அப்படி வந்தாலும் வாங்குறதுக்கு எசக்கு இல்ல, நம்ம ஊர் பாஷையில செயல்படுகிற தருணம் நவம்பர் டிசம்பர்ல வந்துச்சு.
2: ஆமென்.
0: அல்லேலூயா,
2: அல்லேலூயா.
0: அவர்கள் தாவீதுக்கு ஒரு வீட்டை
2: கட்டினார்கள்.
0: அந்த வார்த்தையை விசுவாசிச்சப்ப வீடுகள் வந்துச்சா?
2: வீடுகள் வந்தது.
0: ஜனத்தோடு கூட நிலத்தை தருவேங்கிற தீர்க்க தரிசனத்தை விசுவாசிச்சப்ப நிலம் வந்துச்சா?
2: வந்துச்சு.
0: இது வந்தா ஜன வருமா?
2: வருவார்கள்.
0: இது வந்தா ஜோகன் வருவானா?
2: வருவான்.
0: ஜோகன் வந்தா எழுப்புதல் வருமா?
2: வரும்.
0: சிஸ்டமேட்டிக்கா?
2: சிஸ்டமேட்டிக்.
0: இது மாயம் இல்ல, மந்திரம் இல்ல, காட்ஸ் டைமிங்.
2: ஆமென்.
0: அல்லேலூயா,
2: அல்லேலூயா. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு.
0: அதனாலதான் இளவட்டமா இருக்கிறப்ப எதையும் செய்யாம எப்ப செய்யாம
2: திட்டத்தினால இப்ப செய்யறாரு.
0: எப்பா
2: இளவட்டம்,
0: நீ இளவட்டமா இருக்கிறப்ப செஞ்சா இது திட்டம்னு எவனும் நம்பவே என்னன்னா
2: மாட்டான்,
0: மாட்டான். அதனால நான் அப்ப என்னென்ன செய்யல,
2: இளவட்டம் இல்லப்பா என் திட்டம். அல்லேலூயா.
0: அதனால சீசன் என்ன செய்யுங்க, நீங்க புரிஞ்சுக்கங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன்.
2: ஆமென்.
0: ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தரல, ஒரு ஆரம்பத்தை மட்டும் தான் கொடுத்தார். 75 வயசுல ஆரம்பத்தை பிடிச்சுக்கிட்டு ஆபிரகாம் தேவனோட தொடர்ந்து பயணித்த பொழுது 99 வயசுல வாக்கு பண்ண காரியம் உண்டுச்சு.
2: எஸ். அல்லேலூயா.
0: தேவன் குறிச்சிருக்கிற காலமோ நேரமோ கைரோஸ் எங்க இருக்குன்னா, தேவன் நமக்கு தந்த அழைப்புக்குள்ளையும் ஆரம்பத்துக்குள்ளயும் இருக்கு. தயவு செஞ்சு உங்க கைரோஸ விட்டுறாதீங்க, அது இன்னொரு டாபிக். நீங்க இந்த டீச்சிங் வந்து நீங்க டிவோஷன்ல தயவு செஞ்சு நீங்க கேளுங்க.
2: எஸ். விட்டுறாதீங்க.
0: கைரோஸ விட்டவனுடைய நிலைமையெல்லாம் படாத பாடு படணும். கைரோஸ் வர்றப்ப அதோட இணைஞ்சுக்கணும்.
2: எஸ்.
0: இணைஞ்சுக்கணும். விட்டீங்கன்னா திரும்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் என்னன்னா
2: தெரியாது,
0: தெரியவே தெரியாது. இதெல்லாம் பைபிள் இருக்கிற ஒரு சவுண்ட் டாக்ட்ரின்.
2: எஸ். அல்லேலூயா.
0: அந்த ஆரம்பத்தை பிடிச்சுக்கிட்டு நம்ம தேவனோட பயணிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு குறிச்சிருக்கிற காலமும் நேரமும் கணிஞ்சு வர்றப்பதான், பல வருஷமா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக சேர்த்து உங்களால சகோதரிக்க முடியாத ஒரு காரியத்தை சில நாள்ல சுதந்திரிப்பீங்க.
2: ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
0: பூரா எம்டி.
2: எஸ்.
0: நான் எம்டி, யூதா எம்டி,
2: பீட்டர் என்ன எம்டி,
0: பீட்டர் எம்டி, எங்களுக்கு வந்த மனைவி மாதிரி எம்டி. இல்ல, மாமனார் வசதியான வீட்டுல இருக்கிறாரு, அடிச்சு பெருக்கி மொத்தத்துல வாங்கலன்னு சொல்ல முடியுமா?
2: இல்ல,
0: அதுவும் இல்ல. ரெண்டு ரெண்டா கப்ப, ரெண்டு கலண்டா கப்ப.
2: அப்பா சொல்லுவாங்க, ரூபா வந்துட்டாடா, உனக்கு ரூபா கொடுப்பாடான்.
0: ஆமா,
2: தேர்ந்து ரூபா
0: ரூபா இல்ல ரூபா தான் இருந்தார் அமேன் ரூபா தான் இருந்தார் அல்லேலூயா ரூபா இருந்தார் அல்லேலூயா 22 வருஷமா சாத்தியம் இல்லாத இருந்த காரியங்கள் 19 வருஷம் கூற வீடு எப்படி திடீர்னு காரை விட மாறுச்சு கைரோஸ் இருபத்தி ரெண்டு வருஷமா சொந்தமா தரிசனத்துக்கு லேண்ட் இல்ல எப்படி திடீர்னு லேண்ட் வந்துச்சு கைரோஸ் கைரோஸ் இருபத்தி ரெண்டு வருஷமா சொந்தமா தரிசனத்துக்கு லேண்ட் இல்ல எப்படி திடீர்னு லேண்ட் வந்துச்சு கைரோஸ் கைரோஸ் இருபத்தி ரெண்டு வருஷமா சொந்தமா தரிச
3: காய கட்டையை உருட்டி போட்ட உடனே திடீர்னு ஒரு ஏணி வந்து அடிமட்டத்தில் இருக்கணும் தூக்கி உச்சாணி கொம்பு வைக்கிது பாருங்க. அந்த மாதிரி திடீர்னு ஒரு கனெக்ஷன் வந்து கடங்கில் இருக்கிறவங்கள பல மடங்களை தூக்கி வச்சு.
2: ஆமென்.
3: கைரோஸ் பண்ற வேலை.
2: கைரோஸ்.
0: அல்லேலூயா.
2: அல்லேலூயா.
3: இதெல்லாம் லைஃப்ல பார்க்கணும்னா தேவன் கொடுத்த ஆரம்பத்தை கெட்டியே பிடிச்சிக்கிட்டே என்ன செய்யணும்னா கூடையே
2: பயணிக்கணும்,
3: ஓடணும், பயணிக்கணும்,
2: இந்த ரதத்தோட சேர்ந்துக்கணும்.
0: அல்லேலூயா.
2: அல்லேலூயா. அல்லேலூயா.
3: இந்த கைரோஸ் வர்றப்ப நிறைய மன கசப்புகள்லாம் ஆறிரும். எலியும் பூனையுமா கீரியும் பாம்பு மறந்தவங்க எல்லாம் நகமோ
2: சதயமா
3: சதயமா மாறுவாங்க. மாமியார் மருமக சண்டை, நாத்தனார் குழந்தையா என்ன குழந்தையா சண்டையா சண்டை, அண்ணன் தம்பி சண்டை, பங்காளி சண்டை,
2: அத்தாச்சி சண்டை,
3: அத்தாச்சி சண்டை எல்லாம் காணாம போயிடும். எலியும் புனே மருந்தது நகமோ
2: சதயமா
3: சதயமா மாறுவாங்க. ஏன்னா என்ன வந்திருக்குன்னா
2: சிங்கமும் ஆடும் ஒன்னும் புல்லு மேய்தா எப்படிப்பா
3: ஆயிரம் வருஷம் அரசாட்சியில நடக்கிற அதிசயம் எல்லாம் இந்த காலத்துல நடக்க. ஆடும் ஒன்னா சேர்ந்து புல்லு மேய்து குழந்தை பாம்பு புத்துக்குள்ள கைய உடுதியா பாம்பை புடிச்சு விளையாடுதியா என்ன நடக்குது?
2: கைரோஸ் கைரோஸ் சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு.
3: அதனால இந்த தீராத பிரச்சனை எக்கச்சக்கமான பஞ்சாயத்து இதுல எல்லாம் தலையை கொடுக்காதீங்க. ஆண்டவரே உங்க கைரோசுக்காக நான் என்ன செய்யறேன்
2: காத்திருக்கிறேன்.
3: ஏதாவது நீங்க அந்த நாட்களை நீங்க செஞ்சு மகிமையை விளங்க பண்ண போறதுக்காக.
2: சோத்ரப்பா.
3: தாவீத எல்லாரும் சேர்ந்து தள்ளி வச்சாங்களே, துரத்தி விட்டாங்களே, துரத்தப்பட்ட தாவீத தேடி எல்லாரும் வந்தாங்களா?
2: வந்தாங்க.
3: 2 சாமுவேல் 5 அதிகாரத்துல இஸ்ரவேல இருக்கிற சகல மூப்பர்களும் தாவீத தாவீதின் இடத்துக்கு வந்து, தாவீது எல்லாத்தையும் போல எல்லாரும் தாவீதின் இடத்துக்கு வந்து. ஏன்னா அது தாவீதுக்கான கைரோஸ்.
2: ஆமென். ஹல்லேலூயா.
3: உங்களை தள்ளி வச்சவங்கள்ட்ட போய், யா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், யா எல்லாரும் சேர்ந்து என்னை தள்ளி வச்சதுனால ரொம்ப நான் உபத்திரவப்படுறேன், என்னை திரும்பவும் என்ன செய்யுங்கய்யா சேர்த்துக்கங்கய்யா அப்படின்னு சொல்லி நீங்க கெஞ்சுற நிலைமை உங்களுக்கு வராது.
2: வராது.
3: உங்களுக்கு ஒரு கைரோஸ் உண்டு.
2: ஆமென்.
3: உங்களை தள்ளி வச்சவங்க, உங்களை ஒதுக்கி வச்சவங்க, உங்களை துரத்தி விட்டவங்க கூட்டமா கும்பலா உங்க வீட்டுக்கு வந்து, ஐயா எங்களை ஏத்துக்கய்யா, எங்களை சேர்த்துக்க,
2: எங்களை சேர்த்துக்கய்யா,
3: நீங்க யார்ட்டையும் போய் என்ன சேர்த்துக்கங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு வராது.
2: ஆமென்.
3: உங்களை ஆண்டவர் உயர்த்தி வைப்பார். உங்களை பகைச்சவங்க வந்து எங்களை கை விட்டுறாத, எங்களை சேர்த்துக்க,
2: சேர்த்துக்க.
3: யோசேப்பு கிட்ட வந்து நின்ன மாதிரி, பெலிஸ்தியருடைய அதிபதி ஈசா கிட்ட வந்து நின்ன மாதிரி உங்களுக்கு ஒரு கைரோஸ் வருது. அல்லேலூயா,
2: அல்லேலூயா.
3: இந்த அதிசயம் உங்களுக்கு நடக்குது. ஆமென் சொல்லுங்களேன்.
2: ஆமென்.
3: தேவன் உங்களுக்கான கைரோஸ் தர்றப்ப, புதிய சீசனை தர்றப்ப ஆறாத மனக்காயங்கள் எல்லாமே என்ன செய்யும், தானாவே
2: ஆறிடும்,
3: ஆறிடும். தவறான புரிதல்கள் எல்லாம் களையெடுக்கப்பட்டு சரியான காரியங்கள் அப்படியே முளைச்சு வரும்.
2: ஆமென். முளைச்சு வரும்.
3: அல்லேலூயா,
2: அல்லேலூயா.
3: ஆமென்,
2: ஆமென், ஆமென்.

0: ஒன்பது மாசம் உள்ள இருக்கிற குழந்தை வந்து நல்லா வளர்ந்து முடிஞ்சிருச்சுன்னா, ஐயோ எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, கூட ஒரு மாசம் உள்ள இருந்துக்கிறேன் சொல்லும்
1: சொல்லாது,
0: வெளியே எடுக்காதீங்கடா, கதை கதைன்னு இருக்கு, ஏண்டா பயமுறுத்துறீங்க, உலகத்தை காட்டி விடுங்கடா, ஒரு ரெண்டு மாசம் நிம்மதியா இருந்துட்டு வர்றேன் அப்படின்னு எந்த குழந்தையாவது ஒரு 12 மாசம் 13 மாசம் உள்ள இருக்குதா?
1: இல்லை,
0: விடுங்கடா என்ன வெளியே முதல்ல அப்படின்னு சொல்லுதா இல்லையா?
1: சொல்லுது,
0: மிதிச்சு உதச்சு வெளியே என்னன்னா
1: வந்துரு.
0: அது மாதிரி உங்களுக்குன்னு ஆண்டவர் குறிச்சிருக்கிற ஆசீர்வாதம் நேரம் வர்றப்ப மெச்சூர்டாய் அதுவாவே
1: வரும், வெளியே வரும்,
0: அதுக்கு மேல தாங்காது, வெளியே வந்துடும்.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: வாக்கு பண்ணி இருக்கிற காரியம் உங்க லைஃப்ல முண்டலைனா முளைக்கலைனா பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. டைம் இன்னும் வரல, கைரோஸ் வரல.
1: எஸ்,
0: அதுவரை காத்திருக்க தேவையான பொறுமையை விசுவாசத்தையும் தந்து நம்முடைய குரோனோஸ்ல நம்மள ஆண்டவர் பாதுகாத்துக்கிறார்.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: நீங்க வெறுப்போட இல்ல, தேவன் உங்க மனசுல பத்த வச்ச நெருப்போட காத்திருக்கிறீங்க.
1: ஆமென்.
0: அதனால உங்களுக்கு சோர்வு என்ன செய்யறது இல்ல, வர்றது
1: இல்லை,
0: இல்ல
1: இல்லை.
0: ஹல்லேலூயா. எங்க லைஃப்ல எல்லாம் என்னோட ஊழிய பாதையில 27 ஆண்டுகள்ல எதுவுமே உடனடியா நடக்கல, ஆனா நேரம் வந்தப்ப எல்லாமே சட்டுப்புண்டு நடந்துச்சு, தீவிரமா நடந்துச்சு.
1: ஹல்லேலூயா.
0: எது உடனடியா என்ன செய்யல,
1: நடக்கல
0: நடக்கல, ஆனா நேரம் வர்றப்ப எல்லாமே எப்படி நடக்கும், தீவிரமாய்
1: தீவிரமாய்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: தேவனோடு நடந்த இந்த பயணத்துல நாங்கள் கண்ட பலத்த கிரியைகள் அநேகம்,
1: எஸ்
0: அநேகம். அதனால தேவன் வாக்கு பண்ண காரியம் இந்த சீசன்ல தான்
1: என்ன செய்தது,
0: வீடு கட்டாதவங்க எல்லாம் கட்ட போறீங்க.
1: ஆமென்.
0: நிலம் வாங்காதவங்க எல்லாம்
1: வாங்க போறீங்க.
0: குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாம்
1: குழந்தை வருது.
0: இந்த அடங்காதவன் எல்லாம் கத்திரிக்கு என்ன செய்ய போறான்,
1: ஊழியம் செய்ய போறான்.
0: குடியார கணவர் பைபிளும் கைமா அலைய போறார்.
1: ஆமென்.
0: தண்டகார மனைவி அத்தான் நீங்க இல்லைன்னா
1: இல்லத்தான்
0: அப்படின்னு சொல்லி
1: வாங்கத்தான் ஊழியத்துக்கு போவோம், ஆத்மா ஆதாயம் பண்ணுவோம். தேவானி,
0: இந்த அதிசயங்கள் இந்த சீசன்ல என்ன செய்யுதுன்னா
1: நடக்குது,
0: முளைச்சு வருது,
1: முளைச்சு வருது.
0: ஆச்சரியமா இருக்கு உங்களுக்கு பாக்குறப்ப.
1: ஆமென்.
0: உங்களுக்கு பாக்குறப்ப என்ன, என் தங்கம், என் கண்ணைய நம்ப முடியலையே, தங்கம் உன்னை பாக்குறப்ப நீயா தங்கம் அப்படி மாறி போயிட்ட.
1: எஸ், சண்டைக்காரியா இருந்த நீ சகாயர் அணியா மாறிட்டேமா.
0: சண்டைக்காரி எப்படி மாறிட்ட,
1: சகாயர்
0: சகாயர் அணியா நீ என்ன செஞ்சிட்ட,
1: ஸ்தோத்திரிக்கிற கத்தர.
0: நீங்க மகிழ்ச்சி கடல்ல திக்குமுக்காடுற மாதிரி கர்த்தர் களத்துக்கு வந்திருக்கிறார்.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நேலத்து காரியம் முடிஞ்சப்ப நான் ராத்திரி முழுசும் தூங்காம கிடந்த மாதிரி நீங்களும் ராத்திரி முழுசும் தூங்காம கிடக்கிற நேரம் உங்களுக்கு உண்டு,
1: உண்டு.
0: விடிய விடிய கொட்ட கொட்ட முடிச்சிட்டு கிடப்பீங்க, தூக்கம் வரல சாமி எனக்கு,
1: வரல.
0: ஏண்டா தூங்கல, நீங்க செஞ்ச செயல் அப்படி சாமி.
1: எஸ், அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: என் பிரதர் ஒரு வீட்டை கட்டலாம், மாட்டிக்கிறேன் வேண்டாம், நம்ம உங்க மேல உள்ள நல்ல நல்ல அபிப்பிராயத்தில் நான் என்ன செய்யறேன்
1: சொல்றேன்.
0: எனக்கு அப்போ ஃபெய்த் வந்துருச்சு, நம்ம நம்ம கைரோஸ்ல இருக்க நினைச்சிட்டேன் நான், இல்லைண்ணே மூணு தான் மொத்தமா என்ன செய்வோம் நம்ம
1: அட்டுவோம்.
0: அப்பதான் அவர் சொன்னார், எங்க கணக்கு வேற, உங்க கணக்கு வேற,
1: நாங்க
0: என்ன ஒரு கணக்கு, நீங்க என்ன ஒரு கணக்கு போடுறாரு ஆண்டவர் அப்படின்னாரு. எப்படி சாத்தியமாச்சு லாக்டவுன்ல?
1: கைரோஸ், கைரோஸ்.
0: அது நமக்கு என்ன இல்ல, நமக்கு சாத்தியம் என்னன்னா
1: இல்லை,
0: இல்ல. அதே மாதிரி லேண்டும் நமக்கு என்ன இல்ல,
1: சாத்தியமே,
0: சாத்தியமே இல்ல.
1: அல்லேலூயா.
0: இதே மாதிரிதான் தேவன் வாக்கு பண்ணின எழுப்புதலும் வருது.
1: எஸ்,
0: தேவன் வாக்கு பண்ணின ஜனக்கூட்டமும் வருது.
1: ஆமென்.
0: தேவன் வாக்கு பண்ணின ஜோகனும் வர்றான்.
1: ஆமென்.
0: அதனாலதான் எனக்கு டவுட்டே இல்லை.
1: எஸ்
0: டவுட்டே இல்லை.
1: ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.

0: ஆண்டவர் குறிச்சிருக்கிற டைம் வர்றப்ப விரு விரு நடக்கும்,
1: விரு விரு நடக்கும்.
0: உங்க சாட்சியை கேட்கிறவருக்கு போல கிருகிருன்னு வரும்,
1: கிருகிருன்னு வரும். எஸ்,
0: எப்படிரா நீங்க இதெல்லாம் செய்றீங்க?
1: நாங்க இந்த நேரம் வெட்டல பாறா போறோம் திரில்லிங்கா இருக்கு. என்ன போன வாரம் போன ஜனவரில வெட்டல பாறால இருக்கிறப்பதான் இந்த லேண்ட் வில் கம் ஃப்ரம் மை ஹேண்ட் அப்படிங்கிற தீர்க்க தரிசனம் அங்கதான் வந்துச்சு. உனக்கு ஸ்கொயர் ஃபீட்ல இல்ல ஏக்கர்ஸ்ல லேண்ட் வச்சிருக்கிறேன் தீர்க்க தரிசனம் அங்கதான் வந்துச்சு. எல்லாமே நிறைவேறி இருக்கு. இந்த ஜனவரில நான் திரும்ப அங்க போறேன். கேட்கிறாளுக்கு எப்படி இருக்கும்? பயங்கரமா ஆண்டவர் திரில் காட்ட போறாரு. நாங்க விற
0: ஃபேர்னு ஒண்ணு இல்ல இல்ல, அவர் சொல்றத நம்ம அப்படியே திரும்ப அறிக்கை பண்றப்ப
1: அப்படியே நடக்குது நடக்குது.
0: உடனடியா நடக்காது, ஆனா நீங்க அறிக்கை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா காட்ஸ் டைம் வர்றப்ப, கைரோஸ் வர்றப்ப
1: இதுக்கு மேல சொன்ன நீங்க தாங்க மாட்டீங்க.
0: மாம்பட்டியில போய் நான் செப்டம்பர்லயா,
1: ஆமா செப்டம்பர்,
0: செப்டம்பர்ல நான் போய் பிரீச் பண்ண போறேன் ஓசூர் போறப்ப பாஸ்டர் சுரேஷ் உங்க சர்ச்ல.
1: அப்பதான் நல்ல விசேஷம் புக் முடிச்சிட்டு போறோம் அந்த மீட்டிங்க்கு.
0: அப்ப அப்ப செய்தியில ஃப்ளோல அப்பதான் பிகின் ஆகுது எல்லாமே. அப்ப நான் சொல்றேன், ஒரு ஒரு மா மரத்துல இருக்கிற ஒரு குலையில ஒரு மாங்கா பழுக்க போகுதுங்கிறதுக்கான ஒரு காரியம் லேசா மஞ்சள் அடிக்குமா?
1: மஞ்சள் அடிக்கும்.
0: இந்த மாதிரி மஞ்சள் அடிக்குமா?
1: அடிக்கும்.
0: சோ மஞ்சள் அடிச்சிருச்சுன்னா இது இது இது பழுக்குமா? பழுக்குற மாதிரி என்னன்னா
1: கூறுவாடே தெரியலையே
0: தெரியலையே அப்படின்னு சந்தேகமாவா பாப்பீங்க?
1: இல்லையே.
0: கொலையில இருக்கிற ஒரு மாம்பழத்துல ஒரு ஓரத்துல மஞ்சள் அடிச்சிருக்குன்னா, கொலையில இருக்கிற ஒத்த மாம்பழத்துல லேசா மஞ்சள் அடிச்சிருக்குன்னா மொத்த மாம்பழமும் பழுக்க போகுது.
1: பழுக்க போகிறது
0: இந்த மாதிரி.
1: ஆமென். அல்லேலூயா.
0: அப்ப நான் அக்டோபர்ல என்ன பிரீச் பண்றேன்? செப்டம்பர் அக்டோபர்
1: செப்டம்பர்
0: செப்டம்பர்ல பிரீச் பண்றேன். ஐயா எங்க சீசன்ல மாம்பழம் மஞ்சள் அடிச்சிருக்குன்னு.
1: ஆமென்.
0: மாங்கா
1: மஞ்சள் அடிச்சு
0: மஞ்சள் அடிச்சிருச்சுனா சீக்கிரம் பழுக்க போகுதியான்னு சொன்னேன். நம்ம பழமே பழுக்க போகுதுன்னு எனக்கு அப்ப தெரியல.
1: அதுவும் ஆண்டவர் மாம்பட்டியிலேயே வச்சு மாம்பழத்தை பத்தி பேசிட்டார். அல்லேலூயா.
0: ஒத்த பழம் பழுத்த தொடங்கினது உண்மை என்ன? மொத்த பழமும் பழுக்கிறது உண்மை.
1: உண்மை.
0: அதான் ஆண்டவர் சொன்னார், உன் வீட்டில் இருக்கிற அனைத்தின் மேலும் என்னுடைய ஆசீர்வாதம் இருக்கு.
1: ஆமென். அனைத்தின் மீதும்.
0: இது ஒரு ஆரம்ப அறிகுறி.
1: Yes.
0: இன்னும் பாருங்க, சில மாதத்துல இப்படி ஆக போகுது.
1: ஆமென்.
0: இந்த தரிசனம் சில மாதத்துல இப்படி ஆக போகுது.
1: Yes.
0: டிசம்பர்ல நல்லாவே மஞ்சள் அடிச்சிருச்சு.
1: ஆமென். Hallelujah. Hallelujah. Hallelujah.
0: இதெல்லாம் புகைய போட்டு கனிய வச்சது இல்ல, மரத்திலேயே கணிச்சது.
1: ஆமென். கல்லையும் போட்டு நாங்க கனிய வைக்கல. வாயெல்லாம் மரமரன்னு இருக்குங்க சாப்பிடும் போது.
0: பாக்கியம் ராஜ யோக்கியமா வரும்.
1: ஆமென்.
0: பாக்கியம்
1: ராஜ யோக்கியமாய் வரும்.
0: பாக்கியம் ராஜ யோக்கியமா வரும். ஐயா நீங்க செய்யுங்க நீங்க செய்யுங்கன்னு நாலு பணக்காரன் போய் உட்காந்து கறந்ததுனால வந்த ஆசீர்வாதம் இல்ல, நாலு பணக்காரனுடைய இருதயம் எங்களுக்காக சுரந்ததுனால வந்த ஆசீர்வாதம்.
1: ஆமென்.
0: மரத்துல கணிஞ்சது.
1: எஸ்.
0: பாக்கியம் ராஜ யோக்கியமாய்
1: யோக்கியமாய்.
0: என்னுடைய காரியத்தை தாங்க தேவையான கருவிகளை என் ஆண்டவர் என்னுடைய எல்லைக்குள்ள கொண்டு
1: வருவார். ஹல்லேலூயா.
0: அப்ப நீ என்ன செஞ்ச? கத்திற்காக பொறுமையோட
1: காத்திருந்தேன்.
0: அவர் தந்த ஆரம்பத்தை புடிச்சுக்கிட்டு கெட்டியா என்ன செஞ்சேன்னா
1: காத்திருந்தேன்.
0: கத்தர் இருக்க சொன்ன இடத்துல என்ன செஞ்சேன்?
1: இருந்தேன்.
0: மத்ததெல்லாம் கத்தர் என்ன செஞ்சாருன்னா
1: செஞ்சாரு.
0: மோகன் போய் எத்தனை வருஷம் இருக்கும்?
1: அண்ணே கரெக்டா 10 வருஷம் ஆச்சு. அண்ணே மோகன் அண்ணன் போய் 10 வருஷம் ஆச்சு கரெக்டா. 2016 இப்ப 26 10 வருஷம் அண்ணன் போய்
0: 9 வருஷம் ஆச்சு. 25 தானே?
1: ஆ சாரி 20. ஆமா 9 வருஷம் சாரி.
0: 9 இயர்ஸ்க்கு முன்னாடியே அப்பா என்ன ஏஞ்சலையும் உட்கார வச்சு இந்த வேப்ப மரத்துல தான் ஜெய் தோட்டத்துக்கு நீ ஏஞ்சலும் வந்துருங்க. நான் சொன்னேன் பெரியவங்க மறுத்து என்ன செய்ய முடியாது,
1: பேசவே முடியாது.
0: இல்லப்பா இல்லை. அப்போ ஒரு செல்லமாக ஒரு வார்னிங் விட்டாங்க, நான் மோகனை வேணா அனுப்புகிறேன் அப்படின்னு. சரி மோகன் அனுப்பு, உனக்கு 1 வருஷம் டைம் தர்றேன், அதுக்குள்ள தங்கச்சி மோட சபையை எப்படி நீ ஆக வைப்பியோ எனக்கு தெரியாது. இவங்களை ஆக வச்சுட்டு நீ எங்க வந்துருனா
1: தோட்டத்துக்கு,
0: தோட்டத்துக்கு வந்துருன்னு தான் சொன்னாங்க. என்கிட்ட நான் மறுத்து பேச முடியாது, என்ன தப்புன அதனால. சரிப்பா நான் வேணா மோகன் அனுப்பி எங்க மக்களை எப்படியாவது ஆக வச்சுட்டு நான் என்ன செய்யறேன்னா. ஆனா உள்ள அந்த ஐடியாவே எனக்கு இல்லை, ஏன்னா அப்பாவை புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு எனக்கு தெரியும். அது மாதிரி அனுப்பி வச்சுட்டேன். போன ஒரு 6 மாசம் கழிச்சு அதே தகப்பனார் சொல்றாங்க, நீ சொன்னதாண்டா சரி, நீ சொன்னதான் சரி. நீ என்ன மாதிரி சுத்துறவன், நீ என்ன மாதிரி பல இடங்களுக்கு போறவன், உன்னை ஒரு கூட்டுக்குள்ள என்ன செய்ய முடியாது, அடைக்கவே
1: முடியாது
0: முடியாது. மோகன் தான் சரி, சூப்பரா பண்றான்டா, சரியா
1: புரிஞ்சிருக்கிறான்டா.
0: ஜெபத்தோட்டம் சர்ச்சுக்கு எப்படி புரிஞ்சிருக்கான்,
1: சரியான
0: புரிஞ்சிருக்கான்,
1: சரியான பாஸ்டர்.
0: எனக்கு டெம்டேஷனே வரலையே அங்க போகணும்னு சொல்லிட்டு,
1: எஸ்
0: ஆசையே வரலையே,
1: ஆமென்,
0: அவசரமே படலையே. ஏன்னா எனக்கு தெரியும் இது அடிமடியில என்ன செஞ்சிடும்னா மொத்த ஆட்டமும் க்ளோஸ் ஆயிரும். இந்த ஆட்டத்துக்கு நான் என்ன செய்யலன்னா அதுக்கான காலமும் நேரமும் கணிஞ்சு வர்ற காலத்துல கத்தர் செஞ்சா செய்யட்டும். ஆனா இப்ப அந்த இதுக்கே நான் என்ன
1: செய்யல, ஹல்லேலூயா.
0: We believe in Kairos.
1: Yes.
0: அதனாலதான் எவ்வளவு பெரிய காரியம் நம்ம லைஃப்ல வந்தாலும் உங்களுக்கு அது மேல என்ன வராது,
1: ஆசையே வராது.
0: இதனாலேயே தவறாய் புரிந்து கொள்ளப்பட்ட அனுபவங்கள் நிறைய எனக்கு என்னென்ன
1: உண்டு. அல்லேலூயா அல்லேலூயா.
0: இதுலதான் ஆண்டவர் நவம்பர்ல ஒரு மலையை கொட்டுறாரு. என்ன பாட்டு மூலமா கொட்டுறாரு?

0: அப்படியே டெல்டால பத்தி எரிஞ்ச விசுவாசம். அந்த விசுவாசத்தோட தான் இங்க இருந்து போனோம். என்ன நவம்பர் 1 தேதி,
1: நவம்பர் 1
0: தேதி பத்த வச்சது. எசப்பா எவ்வளவு பெரிய காரியங்களை வச்சு நம்மளோட கத்தர் நினைச்சிருக்கிறாரு,
1: பேசியிருக்கிறார்.
0: அல்லேலூயா. என் விசுவாசம் மட்டுமா பத்தி எரியுது? லைவ்ல நம்மளை பாக்குற ஆயிரக்கணக்கான பேருடைய ஃபெய்த்.
1: எஸ், எல்லாரும் சொல்றாங்க தம்பி கறி விருந்துக்கு எங்களையும் கூப்பிடுங்க. தம்பி
0: கறி விருந்துக்கு வர்றதை விடுங்க, அவங்கவுங்க கறி விருந்து போடுறதுக்கு ரெடி ஆயிட்டு. என் வீட்டுல ஒரு விருந்து இருக்குன்றாங்க.
1: எஸ்,
0: லட்டு வாங்கி வச்சிருக்கேன், லட்டு வாங்கி வச்சிருக்கிறேன்,
1: சாவி வாங்கி வச்சிருக்கேன், செங்கல் வாங்கி வச்சிருக்கிறேன், பைபிள் வாங்கி வச்சிருக்கேன்.
0: என் வாட்ஸ்அப்ல நான் காட்டுறேன் பாருங்களேன், வாட்ஸ்அப்ல போட்டோஸ் எல்லாம் நீங்க பாருங்க.
1: அல்லேலூயா.
0: அன்னைக்கு நம்ம சர்ச்ல இருக்க ரெண்டு வாண்டு நார்த்ல இருந்து இங்கிலீஷ்ல பிச்சு உதறது, வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருக்கு, போட்டு ஒரு தட்டை காட்டுதுக்கு ரெண்டும். பாஸ்டர் லட்டு விருந்துக்கு நாங்க வருவோம் பாஸ்டர் லீவ் போட்டு. சின்ன வாண்டுங்க, சின்ன வாண்டுங்களுக்கு கூட இந்த ஃபெய்த் போயிருக்கு.
1: ஆமென்.
0: அன்னைக்கு ஒருத்தர் ஃபோன் பண்றாரு, ரெண்டு நாளைக்கு முன்னாடி என் ஒய்ஃபுக்கு கேன்சர், 6 மாசம் குழந்தை, ரொம்ப பயந்து போயிருந்தேன். அவளை குறிச்சு ஒரு தீக்க தரிசன வார்த்தை உண்டு, என்னால சிரிக்க முடியல, அவ்வளவு கலக்கம், அவ்வளவு பயம். நவம்பர்ல தான் உங்க செய்தியை கேட்க ஆரம்பிச்சேன். பத்திக்கிட்டு எரியுது, ஏன் தோசைக்கல்லு சூடாயிருச்சு. கண்ணாப்புனான்னு ஃபெய்த் பாஸ்டர், அவர் எனக்கே தீர்க்க தரிசனம். என் கையில 6 மாசம் குழந்தை வச்சுட்டு பேசுறேன், ஆனா சில மாசம் வருது பாஸ்டர் நீங்க ஜோகன கையில வச்சு என்கிட்ட பேசுவீங்க.
1: அவர்
0: ஒய்ஃபுக்கு கேன்சர், அவர் சொன்னாரு என் ஒய்ஃப் சுகமா இருப்பா,
1: என்
0: ஒய்ஃபுக்கு ஒண்ணும் ஆகாது. ஏன்னா எனக்குள்ள என்ன வந்துருச்சுன்னா ஃபெய்த்
1: வந்து.
0: இதெல்லாம் சாதாரண நினைக்கிறீங்களா நீங்க? தேவன் ஏற்கனவே களத்துக்கு
1: வந்துட்டாரு, வந்துட்டாரு.
0: ரதத்தோட சேர்ந்துக்காங்க.
1: ஆமென்.
0: இந்த கைரோஸ் மிஸ் பண்ணிராதீங்க.
1: எஸ்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: இதுக்கு தான் பல வருஷமா காத்திருந்தோம், 22 வருஷமா காத்திருந்தோம். அணைஞ்சு போச்சுன்னு சொன்ன எழுப்புதல தேவன் திரும்ப இந்த தீவுல பற்ற வைக்கிறார்.
1: ஆமென்.
0: முன்மாறி மழை உண்டுனா பின்மாறி மழை உண்டு. முதல்ல வந்த எழுப்புதல் லோக்கல், அடுத்து வருகிற எழுப்புதல் குளோபல்.
1: ஆமென்.
0: அதனால மகிழ்ச்சியோட சந்தோஷமா முடிக்க முடியல, இது பெருசா வளர்ந்துகிட்டே இருக்கு. அதனால இதோட நான் நிறுத்திக்கிறேன். இந்த கைரோஸ் குரோனோஸ் மட்டும் புரிஞ்சுக்கங்க. நீங்க கேட்ட என்ன சொல்லணும், எங்க இருக்கீங்க?
1: கைரோஸ்
0: இந்த வருஷம் வீடு கட்டுவனியா?
1: ஆமென்.
0: எப்படியா சொல்ற, காசு இருக்கா?
1: இல்ல, கைரோஸ்,
0: கைரோஸ்ல இருக்கு,
1: கைரோஸ்ல இருக்கு.
0: எல்லாம் சொல்லுங்க, கைரோஸ் சொல்லுங்க,
1: கைரோஸ்,
0: இந்த வருஷம் கல்யாணம் முடியுமா? முடியுமா? எப்படியா சொல்ற, கைரோஸ்ல இருக்கு,
1: கைரோஸ்.
0: நகையெல்லாம் செஞ்சிட்டாங்களா? தீர்வு வருஷம் எல்லாம் வாங்க, ஆனா ஒண்ணு வாங்கல, ஒண்ணு வாங்காம எப்படி கல்யாணம்? கைரோஸ்,
1: கைரோஸ். அல்லேலூயா.
0: பைபிள் இப்படிதான் இருக்கு.
1: ஆமென்.
0: இப்படிதான் சிங்கங்காட்டுல நடந்துகிட்டு இருக்கு.
1: ஆமென்.
0: இப்படிதான் எல்லாரோட லைஃப்லயும் நடக்க போகுது.
1: எஸ்,
0: ஆண்டவர் ஏற்கனவே கிரியைகளை ஆரம்பிச்சிட்டாரு,
1: ஆரம்பிச்சிட்டாரு.
0: சொல்லுங்க, ஆண்டவரே we believe,
1: ஆண்டவரே we believe.
0: நீங்க எங்க வாழ்க்கையில மூவ் ஆகுற இந்த ஆண்டுக்காக உமக்கு கொடான கோடி
1: ஸ்தோத்திரம்,
0: ஸ்தோத்திரம்,
1: ஸ்தோத்திரம்.
0: ஆனா நம்முடைய குரோனோஸ்ல பொறுமையா இருக்கணும்.
1: ஆமென்.
0: அதான் அடுத்த டாபிக்.
1: எஸ்,
0: எல்லாரும் எழுந்து

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.
0: இது ஒரு மியூசிக் மைண்ட்ஸ் வெளியீடு.

0: shared with you.
1: பதினோரு காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன்.
0: Now I'm going to share with you two more things tonight.
1: இன்னைக்கு இரவு இன்னும் இரண்டு காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
0: I want to share with you about how the blood of Jesus gives us an eternal inheritance.
1: எப்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நித்தியமான சுதந்திரத்தை நமக்கு கொடுக்கிறது என்று பார்க்க போகிறோம்.
0: Eternal inheritance, that means not only in this life but in the life to come, the blood of Jesus works for us in giving us a great inheritance.
1: நித்தியமான சுதந்திரம் அதாவது இந்த வாழ்க்கையில மட்டுமல்ல வரப்போகிற வாழ்க்கையிலும் இயேசுவின் இரத்தம் நமக்கு நித்திய சுதந்திரத்தை கொடுக்கிறதா இருக்கிறது.
0: And another thing I want to share with you is about how the blood of Jesus brings a heavenly joy in our hearts.
1: இன்னொரு காரியம் எப்படி இயேசுவின் இரத்தம் பரலோக சந்தோஷத்தை நம்முடைய இருதயங்களில் கொண்டு வருகிறது அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன்.
0: Heavenly joy is there through the blood.
1: இரத்தத்தின் மூலமாக பரலோக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது.
0: Now let us look at these two things tonight.
1: இப்பொழுது இன்றைக்கு இந்த ரெண்டு காரியங்களை நாம் பார்க்க
0: வேண்டும். We must confess these things.
1: இந்த காரியங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும்.
0: You see, we must know it in order to confess it.
1: பாருங்கள் அறிக்கை செய்ய வேண்டுமானால் முதலாவது நாம் அதை அறிந்திருக்க வேண்டும்.
0: You see, knowing always goes before confession.
1: பாருங்கள் அறிக்கை செய்ய வேண்டுமானால் எப்பொழுதும் அதை நாம் முதலாவது அறிந்திருக்க வேண்டும்.
0: That is why it is important for us to know tonight.
1: ஆகவேதான் இன்றைக்கு இரவு நாம் அறிந்து கொள்ள வேண்டியது முக்கியம்.
0: Turn with me to Hebrews chapter 9.
1: திருப்போம் எபிரேயர் 9 அதிகாரம்
0: verse 15.
1: 15 வசனம்.
0: Hebrews 9:15.
1: எபிரேயர் 9:15.
0: We'll talk about our eternal inheritance that is there through the blood.
1: இரத்தத்தின் மூலமாய் நமக்கு உண்டாயிருக்கிற நித்திய சுதந்திரத்தை குறித்து நாம் பார்ப்போம்.
0: And for this cause he is the mediator of the new testament, that by means of death for the redemption of the transgressions that were under the first testament, they which are called might receive the promise of eternal inheritance.
1: ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவிர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார்.
0: For where a testament is, there must also of necessity be the death of the testator.
1: ஏனென்றால் எங்கே மரண சாதனம் உண்டோ அங்கே அந்த சாதனத்தை எழுதினுடைய மரணமும் உண்டாக வேண்டும்.
0: For a testament is a force after men are dead, otherwise it is of no strength at all while the testator liveth.
1: எப்படி எனில் மரணம் உண்டான பின்பே மரண சாதனம் உறுதிப்படும், அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லை.
0: Now this is talking about how Jesus died for the purpose of making an eternal inheritance possible for us.
1: எப்படி இயேசுவானவர் நமக்கு ஒரு நித்திய சுதந்திரத்தை கொடுப்பதற்காக மரித்தார் என்பதை குறித்து இந்த வசனம் கூறுகிறது.
0: You see, it is talking about the testator and the will that he has left.
1: இந்த வசனம் உயிலை குறித்தும் அந்த உயிலை எழுதியவரை குறித்தும் கூறுகிறது.
0: Says the testator must die before what he has written and left for us becomes ours.
1: உயிலை எழுதியவர் அந்த உயிலுக்குரிய காரியங்கள் நமக்கு சொந்தமாக வேண்டும் என்று சொன்னால் அதை எழுதியவர் முதலாவது மரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது.
0: So Jesus, the meaning of the death of Jesus on the cross of Calvary is extended even to the point where it is explained as a thing that took place so that we may inherit these things.
1: ஆகவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இயேசு கிறிஸ்து மரித்தது இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாகத்தான்.
0: The new covenant is the last will and the testament.
1: இந்த புதிய உடன்படிக்கை அது கடைசி உயிலாக இருக்கிறது.
0: The death of the testator, the one who gives us and leaves all these inheritance for us, activates that inheritance for us.
1: இந்த உயிலை எழுதி வைத்தால் மட்டும் போதாது, அந்த உயிலை எழுதினவர் மரிக்கும் போதுதான் அந்த உயில் அமலுக்கு வருகிறது.
0: What is the proof of death?
1: அந்த மரணத்துக்கு ஆதாரம் தான் என்ன?
0: I told you the life is in the blood.
1: நான் உங்களுக்கு சொன்னேன் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது.
0: That is why Jesus had to take the blood, enter into the presence of God and present it there.
1: ஆகவே தான் இயேசுவானவர் ரத்தத்தை சிந்தி தேவனுடைய சமூகத்தில் அதை கொண்டு போய் செலுத்த வேண்டியதாயிற்று.
0: God goes by the book.
1: தேவன் தம்முடைய வார்த்தையின்படி தான் செய்கிறவர்.
0: You can't just go there and report saying the death has taken place.
1: அங்க சும்மா போயிட்டு மரணம் நடந்து விட்டது நிகழ்ந்து விட்டது என்று சொல்லிவிட முடியாது.
0: You have to bring the blood.
1: அந்த ரத்தத்தை கொண்டு வர வேண்டும்.
0: Blood must be kept there in the presence of God.
1: தேவனுடைய சமூகத்தில் அந்த இரத்தம் வைக்கப்பட வேண்டும்.
0: The atoning blood.
1: பாவ நிவிர்த்தி செய்கிற இரத்தம்.
0: Forever speaking there saying that the sins have been atoned.
1: பாவங்களுக்கு பரிகாரம் செய்யப்பட்டது என்று என்றென்றைக்குமாய் அது பேசுகிறது.
0: The presence of the blood indicates the fact that death has taken place.
1: இரத்தம் அங்கு இருக்கிறது அதுவே மரணம் நிகழ்ந்து விட்டது என்பதை குறிக்கிறது.
0: The blood is the proof that death has taken place.
1: மரணம் நிகழ்ந்தது என்பதற்கு ஆதாரம் அந்த இரத்தம் தான்.
0: And that is why the blood was presented before the Father.
1: ஆகவே தான் பிதாவுக்கு முன்பாக அந்த இரத்தம் கொண்டு போய் செலுத்தப்பட்டது.
0: Now the necessity of the death of the testator is indicated here.
1: இந்த இடத்திலே அந்த உயிலை எழுதினுடைய மரணம் ஏன் அவசியம் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது.
0: It is important that he must die.
1: அவர் மரிக்க வேண்டியது அவசியம்.
0: So that the inheritance may belong now to the inheritors, the called, the children of God.
1: அப்பொழுதுதான் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களே அவர்களுக்கு அந்த உயிலில் உள்ள அனைத்தும் சொந்தமாகும்.
0: The death has happened.
1: மரணம் நிகழ்ந்து விட்டது.
0: The proof of the death is the blood of Jesus that was shed there on the cross of Calvary.
1: அந்த மரணத்துக்கு ஆதாரம் கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்.
0: Now turn with me to 1 Peter.
1: இப்போது 1 பேதுருவுக்கு நாம் திரும்புவோம்.
0: 1 Peter chapter 1.
1: 1 பேதுரு முதலாம் அதிகாரம்.
0: Peter also believes in this inheritance that is incorruptible, that is eternal.
1: அழிவில்லாத நித்திய இந்த சுதந்திரத்தை பேதுரு கூட நம்புகிறார்.
0: He says in verse 3.
1: 3 வசனத்திலே அவர் சொல்கிறார்.
0: Blessed be the God and Father of our Lord Jesus Christ, which according to his abundant mercy hath begotten us unto a lively hope by the resurrection of Jesus Christ from the dead.
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார்.
0: To an inheritance incorruptible and undefiled and that fadeth not away, reserved in heaven for you.
1: அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக.
0: Who are kept by the power of God through faith unto salvation, ready to be revealed in the last time.
1: கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது.
0: Verse 6 he says, wherein we greatly rejoice.
1: ஆறாம் வசனம் சொல்கிறார், இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள்.
0: See, there is this eternal inheritance is something very real.
1: பாருங்கள், இந்த நித்திய சுதந்திரம் என்பது நிஜமான ஒன்றா இருக்கிறது.
0: Peter describes it as a not just an eternal inheritance but an inheritance that is incorruptible and that fadeth not away.
1: இதை வெறும் நித்திய சுதந்திரம் என்று பேதுரு சொல்லாமல் இது அழியாதது மாசற்றது வாடாதது என்று சொல்லுகிறார்.
0: Reserved in heaven for us.
1: பரலோகத்தில் நமக்காக அது வைக்கப்பட்டிருக்கிறது.
0: Heaven for us who are kept by the power of God today.
1: தேவனுடைய வல்லமையினால் இன்னை காக்கப்பட்டிருக்கிறோமே நமக்காக தான் பரலோகம்.
0: Through faith for the last day in which it will be given to us.
1: விசுவாசத்தினாலே கடைசி நாட்களிலே அது நமக்கு கொடுக்கப்படும்.
0: Now it is a wonderful description I think.
1: பாருங்க, இது அற்புதமான ஒரு வர்ணனை என்று நான் நினைக்கிறேன்.
0: We are kept by the power of God.
1: நாம் தேவனுடைய வல்லமையினாலே காக்கப்பட்டிருக்கிறோம்.
0: God is keeping us in his hand.
1: தேவன் தம்முடைய கரங்களிலே நம்மை காத்து வருகிறார்.
0: He protects us.
1: அவர் நம்மை பாதுகாக்கிறார்.
0: He's got a plan and a purpose for us.
1: நமக்காக ஒரு நோக்கத்தை திட்டத்தை வைத்திருக்கிறார்.
0: He's given us an inheritance.
1: நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார்.
0: The death of Jesus Christ, the shedding of the blood has made that inheritance possible.
1: Yesu Christuvin maranam avade ratham sindapattade adu namakku saathyamagumbadi seidirukkirathu.
0: We are living for that inheritance.
1: Andha sondrathukkagave nam vaazhndu varugirom.
0: We are kept and protected and provided for so that we can inherit that inheritance.
1: Andha nithya sondrathai nam sondrathukollumbadiyaga thaan inge nam paadhukaakkappattu bathramai kaakkappattu varugirom.
0: And we while we are in this earth we rejoice over that inheritance.
1: Indha bhoomiyile nam vaazhumbodhu andha nithya sondrathai kandu nam manamagizhugirom.
0: And the trials of our faith and the things that we go through here seem nothing as we keep our eyes upon that inheritance.
1: அந்த சோதனையில் மீதே நம்முடைய கண்களை வைத்திருக்கும்போது இந்த உலகத்தில் நேரிடுகிற விசுவாச சோதனைகள் மற்ற காரியங்கள் எல்லாமே ஒன்றுமில்லாமல் காணப்படுகிறது.
0: Now there is much talk about the persecution that is going on everywhere.
1: இன்றைக்கு எல்லா இடத்திலும் இந்த உபத்திரவங்களை பற்றி அதிகமாக பேசி வருகிறார்கள்.
0: The New Testament church was fully aware of such a thing and experienced and went through persecution much.
1: ஆனால் புதிய ஏற்பாடு சபை இந்த காரியத்தை நன்றாக அறிந்திருந்தது. அது மட்டுமல்ல, நிறைய உபத்திரவங்களை அது சந்தித்து வந்தது.
0: The Bible, the New Testament was written, particularly the epistles, many of the epistles were written to address and encourage the believers that are going through such persecutions and trials in their lives.
1: வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் சோதனைகளோட கடந்து சென்றாலே விசுவாசிகள் அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாதான் புதிய ஏற்பாட்டில் அநேக நிருபங்கள் எழுதப்பட்டது.
0: They were written to encourage them.
1: அவர்களை தைரியப்படுத்தும்படி எழுதப்பட்டது.
0: Encourage the persecuted Christians.
1: உபத்திரப்படுத்தப்பட்ட கிறிஸ்தவர்களை தைரியப்படுத்தும்படியாக.
0: Those who are persecuted for the sake of Christ and because of the gospel.
1: கிறிஸ்துவின் நிமித்தம் சுவிசேஷத்தின் நிமித்தம் துன்பப்படுத்தப்பட்டார்களே அவர்களுக்காக.
0: They were told that when they compared this trouble with their internal and eternal inheritance, this trouble is nothing.
1: இந்த பிரச்சனைகளை நித்திய சுதந்திரத்தோடு ஒப்பிடும்போது இந்த பிரச்சனை எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று அவளுக்கு சொல்லப்பட்டது.
0: Turn with me to 2 Corinthians.
1: திருப்பும் 2 கொரிந்தியருக்கு.
0: 2 Corinthians.
1: 2 கொரிந்தியர்
0: chapter 4.
1: 4 அதிகாரம்.
0: And verse 17.
1: 17 வசனம்.
0: For our light affliction which is but for a moment worketh for us a far more exceeding and eternal weight of glory.
1: மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய மகிமையை உண்டாக்குகிறது.
0: Talking about how this affliction that we go through in this world is a light affliction.
1: எப்படி இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கிற உபத்திரவங்கள் லேசானது என்று அவர் சொல்லுகிறார்.
0: Because we are a people who have set our sight upon our eternal inheritance.
1: ஏனென்றால் நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை நித்திய சுதந்திரத்தின் மீது பதித்திருக்கிற மக்களாக இருக்கிறோம்.
0: We are not looking at the things that are seen, but we are looking and believing at the things that are promised to us.
1: நாம் காணப்படுகிற காரியங்களை பார்த்து கொண்டிருப்பதிலே மாறாக நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற காரியங்களை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
0: Verse 18.
1: 18 வசனம்.
0: While we look not at the things which are seen, but at the things which are not seen. For the things which are seen are temporal, but the things which are not seen are eternal.
1: ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள்.
0: And in the next chapter, continuing on, he goes on to talk about how we are in this earthly tabernacle, and one day we'll move on from this tabernacle to another tabernacle and to another inheritance.
1: அடுத்த அதிகாரத்தை தொடர்ந்து குறித்து பேசும்போது சொல்லுகிறார், இப்போ நாம் பூமிக்குரிய கூடாரத்தில் இருக்கிறோம், இதை விட்டு இன்னொரு கூடாரத்துக்கு நாம் செல்லுவோம், அங்கே சுதந்திரத்தை பெறுவோம் என்றெல்லாம் அவர் பேசுகிறார்.
0: So we have to look at the eternal inheritance.
1: ஆகவே இந்த நித்திய சுதந்திரத்தை நாம் பார்க்க வேண்டும்.
0: We must not get attached to this world.
1: இந்த உலகத்தோடு அப்படியே நாம் ஒன்றி போய் விட கூடாது.
0: We live in this world.
1: இந்த உலகத்துல நாம் வாழ்கிறோம்.
0: We are not people that are saying, well, we don't want anything from this world.
1: இந்த உலகத்துல எங்களுக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்ற ஆட்கள் அல்ல.
0: No, we are not saying we are giving up this, we are giving up that.
1: அதை இதை விடுறோம் அதை விடுறோம் சொல்ற ஆட்கள் அல்ல.
0: No, we already have enough trouble.
1: கிடையாது, ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை போதும்.
0: There are a lot of persecutions going on.
1: நிறைய உபத்திரவங்கள் நடைபெற்று வருகிறது.
0: But in the midst of that we set our eyes upon Jesus.
1: ஆனால் இவைகள் மத்தியிலே இயேசுவின் மீது நம்முடைய கண்களை நாம் வைக்கிறோம்.
0: And upon the things that are reserved there for us and for which we are kept by the power of God.
1: அது மட்டுமல்ல, அங்கே நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த காரியத்தையும் தேவனுடைய வல்லமையினால் நாம் காக்கப்பட்டு வருகிறோமே, அதையும் நாம் நோக்கி பார்க்கிறோம்.
0: We never get attached to the things of this world.
1: இந்த உலகத்தின் காரியங்களோடு நாம் அப்படியே ஒன்றி விடுவதல்ல.
0: Colossians chapter 3 verses 1 to 3 tells us that.
1: கொலோசேயர் 3 அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் அதை நமக்கு கூறுகிறது.
0: If you then be risen with Christ, seek those things which are above, where Christ sits on the right hand of God.
1: நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள்.
0: Set your affections on things above, not on the things of this earth.
1: பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள்.
0: See how the New Testament addresses this whole thing.
1: புதிய ஏற்பாட்டு இந்த காரியங்களை எப்படி கூறுகிறது என்று பாருங்கள்.
0: The New Testament teaching is very clear on this.
1: புதிய ஏற்பாட்டு போதனை இது குறித்து மிக தெளிவாக இருக்கிறது.
0: The people of the first century were taught constantly about this great eternal inheritance that is so real that they put their eyes upon it and nothing else mattered to them.
1: புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு அந்த நித்திய சுதந்திரமானது நிஜமானது என்று குறித்து போதிக்கப்பட்டது. அவர்களும் அவருடைய கண்களை அதன் மீதே வைத்திருந்தார்கள்.
0: Turn with me to Romans chapter 5.
1: ரோமர் 5 அதிகாரத்துக்கு நாம் திரும்புவோம்.
0: Let me read to you verse 1 onwards.
1: முதலாம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன்.
0: Therefore being justified by faith we have peace with God through our Lord Jesus Christ.
1: இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம்.
0: By whom also we have access by faith into this grace wherein we stand and rejoice in the hope of the glory of God.
1: அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம்.
0: Now the language may be very difficult for you to understand what it's really saying.
1: இங்க சொல்லப்படுகிற வார்த்தையை படிக்கும் போது என்ன சொல்லுகிறது என்பதை புரிந்து கொள்ள கடினமா இருக்கலாம்.
0: Really this is talking about how we are justified by faith and we have peace with God.
1: இந்த வசனம் எப்படி நாம் நீதிமானாக்கப்பட்டு தேவனோடு கூட சமாதானத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறது.
0: Through Jesus Christ we are saved.
1: இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் ரட்சிக்கப்படுகிறோம்.
0: And through Jesus Christ we can come before God.
1: இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு முன்பதாக நாம் வரலாம்.
0: And we are accepted by God.
1: தேவனும் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார்.
0: We have access by faith into this grace it says.
1: இந்த கிருபையிலே பிரவேசிக்கும் சாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம்.
0: Now what does this grace entail?
1: இந்த கிருபை என்று சொன்னால் என்ன அடங்கி இருக்கிறது?
0: What does this grace contain?
1: இந்த கிருபையிலே என்ன அடங்கி இருக்கிறது?
0: Because we have access into this grace.
1: ஏனென்றால் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம்.
0: He says we have access into this grace wherein we stand.
1: பாருங்கள், இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை பெற்று நிலை கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறது.
0: What is this grace all about?
1: இந்த கிருபை என்றால் என்ன?
0: I tell you the grace that the Christian has received is not just grace for this life but grace for the life to come also.
1: நான் உங்களுக்கு சொல்லட்டும், கிறிஸ்தவர் பெற்றுக் கொண்டிருக்கிற கிருபை இந்த வாழ்க்கைக்குரிய கிருபை மட்டுமல்ல, வரப்போகிற வாழ்க்கைக்கும் உரிய கிருபையா இருக்கிறது.
0: Both the grace for this life to stand before God and the grace for the life to come is given on the basis of the blood of Jesus that has been shed for us.
1: இந்த வாழ்க்கையிலே தேவனுக்கு முன்பாக நாம் நிற்பதற்கு வேண்டிய கிருபை, வரப்போகிற வாழ்க்கையிலே நாம் நமக்கு வேண்டிய கிருபை அனைத்துமே சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நமக்கு உண்டா இருக்கிறது.
0: So grace is there.
1: அதுவே கிருபை இருக்கிறது.
0: Grace for now and grace for hereafter.
1: இந்த வாழ்க்கைக்கு வேண்டிய கிருபை, இதற்கு பிறகு வேண்டிய கிருபை.
0: Grace so complete, grace so full.
1: கிருபை அவ்வளவு நிறைவானதாக முழுமையானதாக அளிக்கப்பட்டிருக்கிறது.
0: We stand in that grace.
1: அந்த கிருபையிலே நாம் நிலை கொண்டிருக்கிறோம்.
0: He gives us grace for now, he gives us grace forever.
1: அவர் நமக்கு இப்போதைக்கு வேண்டிய கிருபை, என்றென்றைக்கு வேண்டிய கிருபை கொடுத்திருக்கிறார். எப்படி?
0: Through our Lord Jesus Christ.
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக.
0: Not without the cross and not without the blood.
1: சிலுவை இல்லாமல், ரத்தம் இல்லாமல் கிடையாது.
0: Not just through Jesus and his teachings.
1: வெறும் இயேசுவோட போதனை மூலமாவும் கிடையாது.
0: In the previous chapters he talks about how he has been made our propitiation and he has been made a sacrifice for us.
1: முந்தின அதிகாரங்களிலே எப்படி அவர் நம்முடைய கிருபாதாரராக பலியாக மாற்றப்பட்டார் என்று வேதம் கூறுகிறது.
0: When he says through our Lord Jesus Christ, it means through his sacrifice, through his shed blood, through the redemption, through the cross of Calvary.
1: இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்று சொல்லும்போது அவருடைய பலியின் மூலமாய், அவருடைய சிலுவையின் மூலமாய், அவருடைய ரத்தத்தின் மூலமாகத்தான் என்று சொல்லுகிறது.
0: It is never through the Lord Jesus Christ like the way that people are there imagine that he came and taught nice things and through him we can somehow go to the father.
1: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய்னு சொன்னா மக்கள் வெளியில சொல்றாங்களே அவர் வந்து நல்ல போதனைகளை கொடுத்தான், அதை பின்பற்றினா நம்ம பரலோகம் போயிடலாம், அப்படி கிடையாது.
0: In the biblical language when it says through our Lord Jesus Christ, it means through the cross, through his death, through his shed blood, through his resurrection, through what he has done.
1: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்று வேதம் சொல்லும்போது அவருடைய சிலுவையின் மூலமாய், பானைகளின் மூலமாய், மரணத்தின் மூலமாய், ரத்தத்தின் மூலமாய் அது நமக்கு உண்டா இருக்கிறது.
0: That is why it says through our Lord Jesus.
1: ஆகவே தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்று சொல்கிறது.
0: We have peace through him.
1: அவர் மூலமாய் சமாதானம் பெற்றிருக்கிறோம்.
0: We have access into the grace through him.
1: கிருபையில பிரவேசிக்கும் சாக்கியம் அவர் மூலமாய் நமக்கு உண்டா இருக்கிறது.
0: Now listen to this third verse.
1: இப்போ மூன்றாம் வசனத்தை கவனிப்போம்.
0: In the end of second verse he says and rejoice in the hope of the glory of God.
1: இரண்டாம் வசனத்தின் கடைசி சொல்லுகிறார் தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம்.
0: In other words, our hope is not only for this life but also for the life to come.
1: வேறு எதுவும் என்ன சொல்லுகிறார், நம்முடைய நம்பிக்கை இந்த வாழ்க்கைக்குரியது மட்டுமல்ல வரப்போகிற வாழ்க்கைக்கும் உரியது.
0: We are rejoicing in the hope of our glorification.
1: நாம் மகிமைப்படுத்தப்படுவோம் என்ற நம்பிக்கையிலே நாம் மேன்மை பாராட்டுகிறோம் என்று
0: சொல்லி. In other words, in simple language, we are rejoicing in the hope of heaven.
1: வேறு எதுவும் என்ன சொல்லுகிறார், பரலோகத்தை நினைத்து நாம் இங்கே மகிழ்ந்து மேன்மை பாராட்டுகிறோம்.
0: We are rejoicing in the hope that we will stand there with God and live with God throughout all eternity.
1: நித்திய நித்தியமாய் தேவனுக்குமாய் நின்று அங்கே வாழ்வோம் என்ற நம்பிக்கையிலே மேன்மை பாராட்டுகிறோம்
0: என்று சொல்லி. Rejoicing in the hope that he is coming back for us, our body will be changed and will eternally live with him.
1: அவர் திரும்ப வருவார், நம்முடைய சரீரம் மாற்றப்படும், நித்திய நித்தியமாய் அவரோடு கூட வாழ்வோமே, அதை நினைத்து மகிழ்கிறோம் என்று சொல்லுகிறார்.
0: So we rejoice in the hope of our glorification.
1: அங்கே நாம் மகிமைப்படுத்தப்படுவோம் என்ற அந்த நம்பிக்கையிலே நாம் மேன்மை பாராட்டுகிறோம்.
0: Now let's look at this and he applies it to the people that are troubled in the world today.
1: இப்போ இதை பாருங்கள், இந்த உலக
0: has come to the church in the first century as a result of their faith in Christ.
1: இந்த உபத்திரவங்கள் கிறிஸ்துவை இவர்கள் விசுவாசித்ததனாலே அவர்களுக்கு வந்த வேதனைகள், பாடுகள்.
0: You know, they were despised and they were troubled and they were treated badly and they were killed for the gospel's sake.
1: சுவிசேஷத்தின் நிமித்தம் இவர்கள் பரியாசம் பண்ணப்பட்டார்கள், கேவலமாய் நடத்தப்பட்டார்கள், சொல்லப்போனால் சாகடிக்கப்பட்டார்கள்.
0: And they said, we glory in our tribulation.
1: பிறகு என்ன சொன்னார்கள், உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம்.
0: They were not talking about any other kind of tribulation.
1: அவங்க வேறு எந்த உபத்திரவத்தை பற்றியும் பேசலைங்க.
0: Now, Christians who have had a very cushioned life and no tribulation as such for the sake of Jesus and for the name of Jesus, they have interpreted this to mean all kinds of problems, you know.
1: இயேசுவுக்காக, இயேசுவின் நாமத்தினிமித்தம் பாடு அனுபவிக்காமல் ரொம்ப சௌகரியமா சொகுசா வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் உபத்திரவம் வரும்போது அதுக்கு வேற அர்த்தங்கள் எல்லாம் கொடுத்து விட்டார்கள்.
0: So that they said, say for example, if they didn't have any money, they said, well, this is a tribulation that I'm going through.
1: இப்ப என்ன ஆகிட்டாங்க, கையில காசு எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க, இது எனக்கு ஒரு உபத்திரம், பாடுங்க, அதை ஊட கடந்து போறேன்.
0: That's not the tribulation that's talking about.
1: வசனம் அந்த உபத்திரவத்தை பற்றி பேசவில்லை.
0: வியாதிப்பட்டான
1: சொல்றாங்க இது எனக்கு வந்த உபத்திரவம் இதுல நாம என்ன பாராட்டுறோம் அப்படின்றாங்க.
0: This kind of interpretation is given by the church that is cushioned and has a cushioned life and has no persecution and they don't know anything about what this verse is talking about.
1: பாருங்க எந்த விதமான உபத்திரவம் இல்லாம ரொம்ப சொகுசா வாழ்ந்த சபை இருக்கிறதே அந்த சபை தான் இப்படிப்பட்ட அர்த்தங்கள் எல்லாம் கொடுக்குது. உபத்திரவம்னா என்னன்னே தெரியாதவர்கள்.
0: They look at themselves, they have no trouble.
1: தங்களே பாக்குறாங்க எந்த உபத்திரமும் இல்ல.
0: Nobody is beating them for Jesus, for the name, for the sake of Jesus.
1: இயேசுவின் நிமித்தம் யாரும் இவங்களை அடிக்கவில்லை.
0: So they say all my troubles are the tribulation that I'm going through.
1: ஆகவே என்ன சொல்லிட்டாங்க எனக்கு வர பிரச்சனை எல்லாம் நான் கடந்து போற உபத்திரம் அப்படின்றாங்க.
0: அடி கொடுத்தவன இன்டர்பிரேஷன் கரெக்டா வரும். Once they get beaten up, then the interpretation comes
1: properly. அடி வாங்குனவனே சரியான வியாக்கியம் வருது பாருங்க.
0: Once the persecution comes, then you interpret it right.
1: உபத்திரம் வந்த உடனே சரியான வியாக்கியம் பண்றாங்க.
0: ரெண்டு போட்டவனே ஓஹோ இந்த உபத்திரம் தானா இதுல தான் சந்தோஷமா இருக்கு. This is what I must be rejoicing in.
1: இதுல தான் நான் களி கூற வேணும்.
0: You see, we must be straightened out.
1: பாருங்க நாம காரியங்களை சீர்படுத்தணும்.
0: I believe the church is getting straightened out these days.
1: சபை இந்த நாட்களிலே சீர்படுத்தப்படுகிறது நான் நினைக்கிறேன்.
0: They have been glorying in all kinds of tribulations that they need not go through.
1: எந்த உபத்திரங்களோட கடந்து போக கூடாதோ அந்த உபத்திரங்களை குறித்து மேன்மை பாராட்டி
0: கொண்டிருக்கிறார்கள்.
1: நாம் கடந்து போக கூடாது என்று இயேசு நினைத்து அதை சிலுவையில தொலைத்து கட்டினாரோ அதிலே இவர்கள் மேன்மை பாராட்டி
0: கொண்டிருக்கிறார்கள்.
1: எல்லாவற்றையும் ஒரு உபத்திரவம் போராட்டம் என்று அழைக்கிறார்கள்.
0: But the tribulation refers to our life here on this earth and the problems that we face as a result of our faith in Jesus Christ.
1: ஆனால் உபத்திரவம் என்றால் என்ன? இந்த வாழ்க்கையிலே இயேசுவின் நாமத்தினால் நாம் அனுபவிக்கிறவே பாடுகள் கஷ்டங்கள் அவைகள் தான்.
0: What do we do in that?
1: அதிலே நாம் என்ன செய்கிறோம்?
0: We glory in the tribulations.
1: உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம்.
0: Why do we glory in it?
1: ஏன் நாம் அதிலே மேன்மை பாராட்டுகிறோம்?
0: Because it is a proof that I belong to Jesus.
1: ஏனென்றால் நான் இயேசுவுக்கு சொந்தம் என்பதற்கு அது ஆதாரமா இருக்கிறது.
0: It is a proof that I look different from all others outside.
1: வெளியே இருக்க மற்ற எல்லாரை விட நான் வித்தியாசமா இருக்கிறேன் என்பதற்கு ஆதாரமா இருக்கிறது.
0: I glory in it because people can look at me and point out to me and say he belongs to Jesus. That's why we must get rid of him.
1: மக்கள் என்ன சுட்டி காண்பித்து இவர் இயேசுவுக்கு சொந்தமானவர் ஆகியவரை தொலைத்து கட்ட வேண்டும் என்று சொல்கிறார்களே அதற்கு ஆதாரமா இருக்கிறது.
0: If you go through persecution and tribulation, it is the greatest proof that you can have that you are the child of God.
1: நீங்கள் உபத்திரவங்களை வேதனையை அனுபவித்தால் நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதற்கு அதுவே மிகப்பெரிய ஆதாரமா இருக்கிறது.
0: If you are persecuted for the sake of Jesus Christ and your faith in Christ, that is the greatest proof that you are sons and daughters of God.
1: இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் அவர் மீது நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தின் நிமித்தம் நீங்கள் உபத்திரப்படுத்தப்பட்டால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிறதுக்கு அதுவே மிகப்பெரிய ஆதாரம்.
0: If the world could not tell the difference, they will not be persecuting you.
1: உலகம் அந்த வித்தியாசத்தை உங்களிலே காண முடியாவிட்டால் உங்களை உபத்திரப்படுத்த மாட்டார்கள்.
0: If they see no difference between you and the world, they won't do anything to you.
1: உங்களுக்கும் உலகத்துக்கும் இடையே வித்தியாசத்தை காணாவிட்டால் உங்களை ஒன்று செய்ய மாட்டார்கள்.
0: It is because they see something in you that they persecute.
1: உங்களிலே ஏதோ ஒன்றை காண்கிறபடியினாலே தான் உங்களை உபத்திரப்படுத்துகிறார்கள்.
0: My dear friends,
1: அருமை நண்பர்களே,
0: it says we glory in tribulation.
1: வசனம் சொல்கிறது உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம்.
0: Why do we glory in tribulation?
1: ஏன் உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம்?
0: Because no tribulation can separate us from the love of Christ.
1: ஏனென்றால் எந்த உபத்திரவமும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது.
0: Nothing can get rid of can sever the fellowship and the relationship that we have with God.
1: எந்த ஒரு காரியமும் நமக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள அந்த உறவை துண்டிக்க முடியாது.
0: When we are troubled, our hope keeps us going.
1: நாம் உபத்திரப்படுத்தும் போது உபத்திரப்படுத்தப்படும் போது நம்முடைய நம்பிக்கை தான் நம்மை தொடர்ந்து போக
0: வைக்கிறது.
1: திருப்போம் தீத்துவுக்கு.
0: Titus chapter 3.
1: தீத்து 3 அதிகாரம்.
0: And let me read to you from verse 4.
1: 4 வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கட்டும்.
0: But after that the kindness and love of God our Savior toward man appeared, not by works of righteousness which we have done, but according to his mercy he saved us by the washing of regeneration and renewing of the Holy Ghost.
1: நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்தாவினுடைய புதிதாக்குதலாலும் நம்மை ரட்சித்தார்.
0: Which he shed on us abundantly through Jesus Christ our Savior.
1: அவர் நமது இரட்சகராக இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்தாவை நம்ம மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார்.
0: Being justified by his grace, we should be made heirs according to the hope of eternal life.
1: ஆறாம் வசனம், நமது தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாக்கும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரர் ஆகத்தக்கதாக.
0: Our inheritance is once again mentioned here.
1: இங்கே மீண்டும் நம்முடைய நித்திய சுதந்திரத்தை பற்றி சொல்லப்படுகிறது.
0: We are made heirs according to the hope of eternal life.
1: நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையினாலே நாம் சுதந்திரமாக்கப்பட்டு இருக்கிறோம்.
0: How?
1: எப்படி?
0: How has that been made possible?
1: எப்படி அது சாத்தியமாக்கப்பட்டது?
0: Our inheritance is not because of our righteousness. It tells us here, not by works of righteousness which we have done, but by what he has done for us.
1: நமக்கு கிடைத்திருக்க இந்த சுதந்திரம் நம்முடைய நீதியின்படி நம்முடைய நீதியுள்ள கிரியைகளின்படி கிடைக்காமல் அவர் என்ன செய்தாரோ அதன்படி கிடைத்திருக்கிறது. இந்த வசனம் சொல்லுகிறது.
0: Praise God.
1: கர்த்தருக்கு
0: ஸ்தோத்திரம். What a wonderful thing.
1: என்ன ஒரு அற்புதமான காரியம்.
0: The inheritance that we have received from him is based on the blood of Jesus.
1: அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட இந்த சுதந்திரம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் அடிப்படையிலே கிடைத்திருக்கிறது.
0: Keep your eyes on that.
1: அதன் மீது உங்கள் கண்களை வைத்திருங்கள்.
0: Rejoice in that.
1: அதிலே களி கூறுங்கள்.
0: When troubles come, let hope increase.
1: பிரச்சனைகள் வரும்போது நம்பிக்கை பெருகட்டும்.
0: Let not your eyes be set on the things of this world.
1: இந்த உலகத்தின் காரியங்கள் மீது உங்கள் கண்களை பதிக்க வேண்டாம்.
0: But on the things of God.
1: மாறாக தேவனுடைய காரியங்கள் மீது வைத்திருங்கள்.
0: Eternity with God.
1: தேவனோடு உள்ள நித்தியத்திலே.
0: And all of these things seem so small and so nothing.
1: அப்படி இருக்கும்போது இந்த காரியங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் அற்பமாய் காணப்படும்.
0: In light of what we have reserved for us in heaven.
1: நமக்காக பரலோகத்தில் என்ன வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வெளிச்சத்தில் பார்க்கும்போது.
0: And remember, you must rejoice because you are kept by the power of God for that purpose.
1: அது மட்டுமல்ல அந்த நோக்கத்திற்காகவே தேவனுடைய வல்லமையால் நீங்கள் காக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதை மறக்க கூடாது.
0: You are headed there.
1: நீங்கள் அங்கே நோக்கி போய் கொண்டிருக்கிறீர்கள்.
0: You want to know where you are headed?
1: நீங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிய விரும்புகிறோம்.
0: Look to Jesus and where he is.
1: இயேசுவை பாருங்கள். அவர் எங்கே இருக்கிறார் என்று பாருங்கள்.
0: Look to him and see where he is.
1: அவரை நோக்கி பாருங்கள். அவர் எங்கே இருக்கிறார் என்று பாருங்கள்.
0: Ephesians 1 says that he is far above all principality, power, might and dominion over every name that is named and every name that is going to be named, seated at the right hand of God.
1: எபேசியர் முதலாம் அதிகாரம் சொல்லுகிறது, அவர் சகல துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாய் உயர்ந்திருக்கிறார். இம்மையில மாத்திரமல்ல மறுமையிலும் பேர்பற்றுக எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவருடைய நாமம் இருக்கிறது.
0: I like Ephesians 1.
1: எபேசியர் முதலாம் அதிகாரம் எனக்கு ரொம்ப
0: பிடிக்கும். Because it tells me where I am headed.
1: ஏனென்றால் நான் எங்க போய் கொண்டிருக்கிறேன் என்று அது எனக்கு சொல்லுகிறது.
0: Where my place is.
1: என்னுடைய இடம் எங்க இருக்கிறது.
0: That is where I am headed.
1: அங்கே தான் நான் போய் கொண்டிருக்கிறேன்.
0: Amen.
1: Amen.
0: I don't know if I told you about this.
1: இத குறித்து நான் உங்களுக்கு சொன்னேனா தெரியல.
0: You know, we were standing in Pastor John Angelina's office one time.
1: ஒருமுறை பாஸ்டர் ஜான் ஆஞ்சலினாவுடைய அலுவலகத்தில் நாங்க நின்று கொண்டிருந்தோம்.
0: His father's picture was there.
1: அவங்க அப்பாவுடைய படம் அங்க இருந்தது.
0: You know Pastor John Angelina, he has hair, long hair, looks like a hippie.
1: பாஸ்டர் ஜான் ஆஞ்சலினா உங்களுக்கு தெரியும், நீண்ட முடி ஹிப்பி மாதிரி வச்சிருப்பார்.
0: And his father is bald.
1: அவருடைய அப்பா தலை வழுக்கையா இருக்கும்.
0: So we were all there for a meeting and one preacher said, "John, is this your father?"
1: ஒரு கூட்டத்துக்காக நாங்க போயிருந்தோம். அங்க ஒரு பிரசங்கர் கேட்டா, "John, இது உங்களுடைய அப்பாவான்னு."
0: Said, "Yeah, my father."
1: அதோ நாமமா எங்க அப்பா தான்.
0: And the preacher looked at him and said, "You know where you're headed?"
1: ரசங்க உடனே பார்த்தா, "நீங்க எங்க போறீங்க இப்ப எனக்கு தெரியும் அப்படி."
0: நீங்க எப்படி இருக்க போறீங்கன்றது நல்லா பாத்துங்கன்னு. This is where you are headed.
1: நீங்க இப்படி தான் இருக்க போறீங்க.
0: One of these days you're going to lose all your long hair and look like this old man who's bald completely.
1: நாள் ஒன்று வரை இருக்கிற முடி எல்லாம் போன அப்புறம் உங்க அப்பா மாதிரி தலை வழுக்கையா
0: இருக்கும். Just take a good look at it, John. You're headed there.
1: ஜான் கொஞ்சம் நல்லா பாத்துங்க, உங்க தலை அப்படி ஆக போகுது.
0: I look at Jesus.
1: நான் இயேசுவை நோக்கி
0: பார்க்கிறேன். My Lord and my Savior.
1: என்னுடைய ஆண்டவர், என்னுடைய
0: இரட்சகர். At the right hand of God.
1: தேவனுடைய வலது பாசத்தில்
0: வீற்றிருக்கிறார். In power and in glory.
1: மகிமையிலே வல்லமையிலே.
0: At far above everything.
1: எல்லாவற்றிற்கும் மேலாய்.
0: And I am reminded and therefore I rejoice that I am headed there. That is my destiny.
1: அது எனக்கு நினைப்பிருக்கிறபடியினாலே நான் அங்கேதான் போகிறேன் என்ற ஒரு எண்ணம் எப்போது எனக்கு இருக்கிறது.
0: Glory to God.
1: தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.
0: Keep looking at that.
1: அதையே நோக்கி பார்த்துக் கொண்டிருங்கள்.
0: Set your affections on things above.
1: மேலானவைகளே, மேலானவைகள் மீது மனதை வைத்திருங்கள்.
0: This is not your destination.
1: இது உங்கள் முடிவு அல்ல.
0: Your destination and your destiny is not in the hands of this government.
1: உங்கள் முடிவும் நீங்கள் போகக்கூடிய இடமும் இந்த அரசாங்கத்தின் கரங்களிலே இல்லை.
0: We are kept by the power of God.
1: நாம் தேவனுடைய வல்லமையினால் காக்கப்பட்டு
0: வருகிறோம். Not by the power of anybody.
1: யாருடைய வல்லமையினாலும் கிடையாது.
0: We are kept by the power of God.
1: தேவனுடைய வல்லமையினாலே.
0: And kept for an eternal inheritance.
1: நித்திய சுதந்திரத்துக்காக நாம் காக்கப்பட்டு வருகிறோம்.
0: It is an eternal inheritance that never fades away.
1: இந்த நித்திய சுதந்திரம் ஒரு நாளும் ஒழியாத ஒரு சுதந்திரம்.
0: It is incorruptible.
1: அது அழியாதது.
0: Cannot be snatched away from me.
1: என்னிடத்திலிருந்து யாரும் அதை பறித்துக் கொள்ள முடியாது.
0: No government, no men, no organization can determine about anything about this eternal inheritance.
2: இந்த நித்திய சுதந்திரத்தை குறித்து எந்த அரசாங்கமும் ஸ்தாபனமும் எந்த மனிதனும் எதுவும் செய்ய முடியாது.
0: It has been determined by my God.
2: என்னுடைய தேவனாலே அது எனக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது.
0: And it has been guaranteed by my testator and by his death on the cross of Calvary and by the shedding of his blood.
2: என்னுடைய வீலை எழுதினாரே அவருடைய மரணம் கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தின ரத்தம் அவையில் மூலமாய் அது எனக்கு உத்தரவாதம் பண்ணப்பட்டிருக்கிறது.
0: My destination and destiny is sealed and guaranteed and sure.
2: நான் போக வேண்டிய இடமும் என்னுடைய முடிவும் முத்திரிக்கப்பட்டு நிச்சயமானதாக இருக்கிறது.
0: So rejoice.
2: ஆகவே களி கூறுங்கள்.
0: That's why we sing.
2: கண்டிப்பா பாடிதான் ஆகணும் வெளியே வந்துதான் ஆகணும்.
0: இட் இஸ் தி சாங் ஆஃப் தி ரிடீம்ட்.
2: இது மீட்கப்பட்டவர்களின் பாடல்.
0: தேர்ஃபோர் தி ரிடீம்ட் ஆஃப் தி லார்ட் ஷல் கம் அன்டு சயன் வித் சிங்கிங். தி பைபிள் சேஸ்.
2: வேதம் சொல்லுது ஆகவே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் பாடலோடு கூட சீயோனுக்கு திரும்ப வருவார்கள்.
0: சிங்கிங் இஸ் ஆர் ட்ரேட்மார்க்.
2: பாட்டுதான் நம்முடைய ட்ரேட்மார்க்.
0: யூ த்ரோ அஸ் இன் தி ஜெயில் தேர் வில் சிங்.
2: ஜெயில போடுங்க அங்கேயும் பாடுவோம்.
0: யூ பிரிங் அஸ் அவுட் தேர் வில் சிங்.
2: வெளியே கொண்டு வாங்க அங்கேயும் பாடுவோம்.
0: வி சிங் பிகாஸ் சம்திங் இஸ் தேர் ஃபார் அஸ் டு ரிஜாய்ஸ்.
2: நம் களி கூறும்படி ஏதோ ஒன்று இருக்கிறது ஆகவே பாடுகிறோம்.
0: தி வேர்ல்ட் டஸ் நாட் அண்டர்ஸ்டாண்ட்.
2: உலகத்துக்கு இது புரியவில்லை பாருங்க.
0: சம்டைம்ஸ் இட் இஸ் சேட் தட் தி கிறிஸ்டியன்ஸ் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட்.
2: சில சமயத்துல கிறிஸ்தவர்களுக்கே புரியல அதுதான் வருத்தமா இருக்கு.
0: பீப்பிள் ஆஃப் காட் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட்.
2: தேவ ஜனங்களுக்கு இது புரியவில்லை.
0: வி சிங் பிகாஸ் வி ரிஜாய்ஸ் இன் தி ஹோப் ஆஃப் ஆர் க்ளோரி.
2: நம்முடைய மகிமை அடைவோம் என்ற நம்பிக்கையினாலே தான் பாடுகிறோம்.
0: வி சிங் பிகாஸ் ஆஃப் வாட் இஸ் கெப்ட் ஆஸ் ஆர் எட்டர்னல் இன்ஹெரிட்டன்ஸ்.
2: நம்முடைய நித்திய சுதந்திரமாக வைக்கப்பட்டிருக்கிற காரியத்தை கண்டு பாடுகிறோம்.
0: வி சிங் பிகாஸ் ஜாய் ஃபில்ஸ் आवर ஹார்ட் when we think about how much God has loved us.
2: தேவன் எந்த அளவுக்கு நம்மை நேசித்திருக்கிறார் என்பதை நினைக்கும் போது சந்தோஷம் இதயத்தை நிரப்புகிறது. ஆகவே பாடுகிறோம்.
0: Song is in our hearts, my friend.
2: பாடல்கள் நம்முடைய இதயத்தில் இருக்கு நண்பர்களே.
0: Amen.
2: Amen.
0: It's in our heart and goes all the way to the feet.
2: அது நம்ம இதயத்திலிருந்துனா கால் வரைக்கும் போயிடுது பாருங்க.
0: Goes everywhere. So our hands clap.
2: நாம் கையை தட்டுறோம், கால்ல தாளம் போடுறோம், முழு சந்தோஷத்தோடு பாடுகிறோம்.
0: Amen.
2: Amen.
0: It has gripped us, this great love of God and what he has done.
2: தேவனுடைய மாபெரும் அன்பு அவர் செய்திருக்கிற காரியம் அப்படியே நம்முடைய இதயத்தை பற்றி கொண்டு விட்டது.
0: Something to shout about and sing about.
2: இது கூச்சல் போட வேண்டிய பாட வேண்டிய ஒரு காரியம்.
0: Amen.
2: Amen.
0: All right, let's go on to the next one.
2: சரி அடுத்த காரியத்தை நாம் பார்ப்போம்.
0: Heavenly joy through the blood.
2: ரத்தத்தின் மூலமாய் பரலோக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது.
0: The blood of Jesus brings us heavenly joy.
2: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பரலோக சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கிறது.
0: You see, the blood of Jesus is not only recognized here on earth but it is recognized in heaven and valued in heaven.
2: பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பூமியில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல பரலோகத்திலும் அது அங்கீகரிக்கப்பட்டு மிகுந்த விலையேறப்பட்டதாயிருக்கிறது.
0: The heavenly joy is on the basis of the blood of Jesus.
2: பரலோக சந்தோஷம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் அடிப்படையிலே தான் உண்டாயிருக்கிறது.
0: Heavenly joy is not just reserved for heaven, it is reserved for here also.
2: பரலோக சந்தோஷம் பரலோகத்தில் மட்டும்தான் என்பது கிடையாது, இங்கும் அது இருக்கிறது.
0: Now let us read about it in Revelation chapter 7.
2: வெளிப்படுத்தல் 7 அதிகாரத்திலே அதை குறித்து நாம் வாசிப்போம்.
0: Revelation chapter 7 verse 9 onwards.
2: வெளிப்படுத்தல் 7 அதிகாரம் 9 முதல்.
0: After this I beheld and lo a great multitude which no man could number of all nations and kindreds and people and tongues stood before the throne and before the lamb clothed with white robes and palms in their hands.
2: இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரள் கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டே.
0: Cried with a loud voice saying,

0: Amen. Blessing, glory and wisdom and thanksgiving and honor and power and might be unto our God forever and ever. Amen.
1: Amen. எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென் என்றார்கள்.
0: And one of the elders answered saying unto me, what are these which are arrayed in white robes and whence came they?
1: அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான்.
0: And I said unto him, sir, thou knowest. And he said unto me, these are they which came out of the great tribulation and have washed their robes and made them white in the blood of the lamb.
1: அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள்.
0: You see, in heaven you see that these people have a right to a place in heaven through the blood of Jesus.
1: பரல் பரலோகத்தில் இந்த மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவளுக்கு ஒரு இடம் உண்டா இருக்கிறது.
0: John sees in the spirit a great multitude praising and worshiping God.
1: திரள் கூட்டமான ஜனங்கள் தேவனை துதித்து மகிழ்கிறதை யோவான் ஆவியிலே காண்கிறான்.
0: And one of the elders said, who are they?
1: அப்பல் முற்பரில் ஒருவன் கேட்கிறான், இவர்கள் யார் என்று.
0: The answer is, they are the ones that have washed their robes in the blood of the lamb.
1: பதில் என்ன? இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்று வருகிறது.
0: They have gone through the great tribulation.
1: மிகுந்த உபத்திரவத்திலே கடந்து சென்றார்கள்.
0: But they are the ones that have washed their blood in the robes in the blood of the lamb.
1: ஆனால் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள்.
0: Now a lot of people, I've found some people sometimes misunderstand this particular passage.
1: சில மக்கள் சில சமயங்களில் இந்த வேத பகுதியை தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறதை நான் கண்டிருக்கிறேன்.
0: They do not take notice of the fact that their robes were dipped in the blood of the lamb.
1: ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே வஸ்திரம் தோய்க்கப்பட்டது என்று இருக்கிறதே, அதை அவர்கள் கவனிக்காமல் விட்டுவிட்டார்கள்.
0: Because it says that they went through the great tribulation.
1: மிகுந்த உபத்திரவத்தினூடே கடந்து வந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறபடியா.
0: They think they stand there showing their blood as in display, showing their great sacrifice, showing what they have done as martyrs and as people that have sacrificed their life.
1: இந்த மக்கள் என்ன நினைக்கிறார்கள், தங்கள் ஜீவனை உயிரை தியாகம் பண்ண இந்த மக்கள் தங்களுடைய தியாகங்களை தங்களுடைய காயங்களை தங்களுடைய எல்லா காரியங்களையும் அங்கே எல்லாருக்கும் காண்பிக்கிறார்கள் என்று எண்ணிக்கொள்கிறார்கள்.
0: In the loose reading of this passage they say, oh, these are people that have shed their blood, that have been martyred, that they have died for Jesus during the great tribulation.
1: இந்த வசனத்தை மேலோட்டமாய் வாசிக்க அந்த மக்கள் என்ன சொல்கிறார்கள், இயேசுவுக்காக இவர்கள் ரத்தத்தை சிந்தினவர்கள், ரத்த சாட்சியை மரித்தவர்கள், பல பாடுகளை பட்டவர்கள் என்று சொல்கிறார்கள்.
0: As they are coming and displaying their blood and standing there in a very special place by their blood.
1: இத இந்த ஆட்கள் இவருடைய ரத்தத்தை சிந்தி தங்கள் ரத்தத்தின் மூலமாக விசேஷமான ஒரு இடத்துல தங்கி இருக்கிறார்கள் என்பது போல சொல்லுகிறார்கள்.
0: The Bible does not talk about their blood at all.
1: வேதம் இங்கே அவருடைய ரத்தத்தை குறித்தே பேசவில்லை.
0: It tells us that they went through the tribulation.
1: அவர்கள் உபத்திரவத்தினூடே கடந்து போனார்கள் என்று சொல்லுகிறது.
0: But it mentions the blood of the lamb.
1: ஆனால் ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை வேதம் இங்கே சொல்லுகிறது.
0: They stand there not because they have done something for Jesus.
1: இத இயேசுவுக்காக இவர்கள் ஒன்று செய்தார்கள் என்பதனால நிற்கவில்லை.
0: They do not stand there because they haven't given their life for Jesus.
1: ஏதோ இயேசுவுக்காக இவர்கள் தங்கள் உயிரை கொடுத்ததனால அங்க வந்து நிற்கவில்லை.
0: No, they stand there because Jesus has given his life for them.
1: கடையாது இயேசு தம்முடைய உயிரை இவர்களுக்கு கொடுத்திருக்கிறார், ஆகவே தான் அங்க இருக்கிறார்கள்.
0: Because of his blood they are there.
1: அவருடைய ரத்தத்தினால தான் இவர்கள் அங்க இருக்கிறார்கள்.
0: Not because of their blood.
1: ஏதோ அவருடைய ரத்தத்தினால அல்ல.
0: Because of his blood that was shed on the cross of Calvary.
1: கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்தினாலே.
0: Now we may shed blood.
1: பாருங்க, நாம் ஒருவேளை ரத்த
0: We may, you know, die as a martyr.
1: நாம் ரத்த சாட்சியிலே ஒருவேளை மரிக்கக்கூடும்.
0: But the thing is this.
1: ஆனால் விஷயம் இதுதான்.
0: Our blood does not count before God.
1: நம்முடைய ரத்தம் தேவனுக்கு முன்பதாக எடுபடாது.
0: To come before God.
1: தேவனுக்கு முன்பதாக வருவதற்கு.
0: Accepted before God, our blood is of no value.
1: தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ரத்தத்திற்காக தகுதி கிடையாது.
0: Even if all of us join together and shed our blood, it means nothing to God.
1: நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்முடைய ரத்தத்தை சிந்தினாலும் அது தேவனுக்கு ஒன்றுமே கிடையாது.
0: It is only the blood of the Lamb, Jesus Christ, that is honored and respected. And that gains us a legal right to a place in heaven.
1: ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தான் தேவனுக்கு முன்பதாக நாம் வருவதற்கு பரலோகத்தில் நமக்கு இடம் உண்டாவதற்கு சட்டபூர்வமான உரிமையை நமக்கு கொடுக்கிறது.
0: Blood is the way to heaven. It gives us a right to a place in heaven.
1: பரலோகம் செல்வதற்கு ரத்தம் வழியா இருக்கிறது. அது மட்டுமல்ல, பரலோகத்திலே நமக்கு ஒரு இடத்தையும் அது கொடுக்கிறது.
0: Some people say it like that.
1: சிலர்
0: இப்படி say it like this.
1: சிலர் இப்படியாக சொல்கிறார்கள்.
0: Well, I've been a good person. I'm sure that when the time comes for me to go to heaven, God will let me in because I have been good.
1: நான் நல்லவனா இருக்கங்க, ஆகவே பரலோகம் செல்ல வேண்டிய நான் மரிக்கும் போது தேவன் நல்லவரா இருக்கும்படினாலே என்ன பரலோகத்துல கொண்டு
0: போயிடுவான்னு சொல்றாங்க.
1: ஆனா உங்களை பார்த்து சொல்லுங்க, இல்லங்க அது முடியாதுன்னு. எல்லாரும் பாவிகள்.

0: And before God, nobody can stand.
1: தேவனுக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது.
0: Then they begin to claim mercy. They say, "Oh, but God is merciful; He'll let me in heaven."
1: அப்போ உடனே என்ன சொல்றாங்க? இல்ல இல்ல, தேவன் இரக்கமுள்ளவர், ஆகவே என்னை உள்ள அனுப்பிடுவார்.
0: But the Bible does not say that we enter in through mercy.
1: ஆனால் வேதம் நம் இரக்கத்தினாலே உள்ளே பிரவேசிக்கிறோம் என்று சொல்வதே இல்லை.
0: The Bible talks about mercy, but the Bible does not say that because of His mercy we enter in.
1: இரக்கத்தை குறித்து வேதம் பேசுகிறது என்றாலும் அவருடைய இரக்கத்தினால தான் பரலோக போகிறோம் என்று வேதம் சொல்வதே இல்லை.
0: Mercy is not enough.
1: அவருடைய இரக்கம் போதாது.
0: His death was necessary.
1: அவருடைய மரணம் அவசியமா இருந்தது.
0: His bloodshed was necessary.
1: அவர் ரத்தம் சிந்தப்பட வேண்டியது அவசியமா இருந்தது.
0: We do not enter into heaven and receive a right to a place in heaven because of His mercy.
1: அவருடைய இரக்கத்தினாலே பரலோகத்தில் நுழைவதோ அங்கே நமக்கு இருக்க இடம் கிடைத்திருக்கிறது அப்படி கிடைப்பதே கிடையாது.
0: Because God has made a law.
1: ஏனென்றால் தேவன் ஒரு சட்டத்தை பிரமாணத்தை ஏற்படுத்தினார்.
0: And the law is that without the shedding of blood there is no remission of sin.
1: அந்த பிரமாணம் என்ன? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது.
0: Blood must be shed.
1: ரத்தம் சிந்தப்பட்டே ஆக வேண்டும்.
0: God has laid that law.
1: தேவன் இந்த பிரமாணத்தை எழுதி வைத்து
0: விட்டார். That is why He had to send His son.
1: ஆகவே தான் தன்னுடைய குமாரனை அனுப்ப
0: வேண்டியதாக இருந்தது. That is why when Jesus came into the world, the book of Hebrews says that He came in saying that God has given Him a body so that He can be laid on the altar of the cross as a sacrifice.
1: ஆகவே தான் எபிரேயர் நிர்மம் சொல்லுகிறது, இயேசுவானவர் இந்த உலகத்தில் வந்தபோது தேவன் அவருக்கு ஒரு சரீரத்தை கொடுத்தார். என்று ஏன்? சிலுவை என்னும் அந்த பலிபீடத்தின் மீது அதை அவர் வைப்பதற்காக.
0: God gave Jesus, the Son of God, the second person of the Trinity, was given a human body and a human nature so that His body can enable Him to die and His body can shed the blood.
1: திருத்துவத்திலே இரண்டாவது உள்ள இயேசுவுக்கு தேவன் ஒரு சரீரத்தை கொடுத்தார். எதற்காக? அவர் தம்முடைய சரீரத்தில் வந்து மனுஷ சுவாபத்தை, மனுஷ தன்மையுடையவராக இருந்து தம்முடைய ரத்தத்தை சிந்துவதற்காகத்தான்.
0: If the mercy of God was enough,
1: தேவனுடைய இரக்கம் மாத்திரம் போதும் என்று சொன்னார்.
0: You can just count on God's grace and mercy and get into heaven.
1: தேவனுடைய கிருபை இரக்கத்தை நம்பி பரலோகத்துக்குள்ளே போய்விட முடியும் என்றால்,
0: then the Son of God need not have come as an incarnate Christ and taken on human nature.
1: பிறகு தேவகுமாரன் மனு அவதாரம் எடுத்து வந்து ஒரு மனுஷனாக இந்த உலகத்தில் வர வேண்டிய அவசியம் இல்லை.
0: It would not be necessary.
1: அது அவசியமாக இருந்திருக்காது.
0: If grace and mercy is enough, it's not necessary.
1: கிருபை இரக்கமும் போதும் என்றால் அது தேவையில்லை.
0: His blood is the thing that is enough.
1: அவருடைய ரத்தம் தான் போதுமானதாக இருக்கிறது.
0: Death is the only thing that gains us an entry into heaven.
1: அவருடைய மரணம் தான் பரலோகத்துக்குள்ளே நம்மை அனுமதிக்க கூடியதாக இருக்கிறது.
0: This is the value of the blood in heaven.
1: பரலோகத்திலே ரத்தத்தின் மதிப்பு இதுதான்.
0: The blood of Abel was shed on the earth crying out for vengeance upon the murderer.
1: பூமியில் சிந்தப்பட்ட ஆபேலின் ரத்தம் தன்னை கொண்டவனை பழிவாங்க வேண்டும் என்று கதறுகிறது.
0: And the voice of that blood reached to the very presence of God and God responded.
1: அந்த ரத்தத்தின் சத்தம் தேவ சமூகத்தை எட்டினது. தேவன் அதற்கு பதில் கொடுத்தார்.
0: God heard the voice of that blood.
1: அந்த ரத்தத்தின் சத்தத்தை தேவன் கேட்டார்.
0: But there is a blood that is kept in the very presence of the living God.
1: ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய பிரசன்னத்திலே ரத்தம் வைக்கப்பட்டிருக்கிறது.
0: That is the precious blood of Jesus.
1: அந்த ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம்.
0: It stays there speaking better things than that of the blood of Abel.
1: அது அங்கே இருந்து கொண்டு ஆபேலின் ரத்தம் பேசினதை விட மென்மையான விலை பேசுகிறது.
0: Not crying out for vengeance and not crying out for retaliation.
1: பழிவாங்க வேண்டும், பதிலடி கொடுக்க வேண்டும் என்று அது கூப்பிடுவது கிடையாது.
0: Crying out for God's mercy.
1: தேவன் இரக்கம் காண்பிக்க வேண்டும் என்று கதறுகிறது.
0: Crying out for forgiveness.
1: பாவ மன்னிப்பை கொடுங்கள் என்று கதறுகிறது.
0: Mercy and forgiveness is not possible without the blood.
1: பாருங்கள், ரத்தம் இல்லாமல் இரக்கமும் பாவ மன்னிப்பும் சாத்தியமே கிடையாது.
0: So, you know, people cannot just hope on the mercy of God and the grace of God.
1: அவர் தேவனுடைய கிருபை இரக்கத்தை மட்டுமே மக்கள் நம்பி சார்ந்திருக்க முடியாது.
0: It is through the blood.
1: ரத்தத்தின் மூலமாக தான் அது.
0: Mercy is possible because the blood is shed.
1: ரத்தம் சிந்தப்பட்டதனால தான் இரக்கமே காண்பிக்க முடிகிறது.
0: Now, not only the blood gives us a right into heaven, a right to a place in heaven.
1: பரலோகத்திலே நமக்கு ஒரு இடத்தை இந்த ரத்தம் கொடுப்பது மட்டுமல்ல.
0: It gives us it makes us fit for heaven.
1: பரலோகத்துக்கு தகுதியுள்ள மக்களாய் அது நம்மை மாற்றுகிறது.
0: It makes us fit for heaven.
1: பரலோகத்துக்கு தகுதியுள்ள மக்களாக.
0: Now if you're going to enjoy something, you must be made first of all fit to enjoy that thing.
1: பாருங்க, ஒரு காரியத்தை நீங்க அனுபவிக்கணும்னு சொன்னா அதை அனுபவத்துக்கு ஏற்ற வண்ணத்துல முதலாவது நீங்க உண்டாக்கப்பட்டிருக்கணும்.
0: If you're going to enjoy heaven,
1: பரலோகத்தை நீங்க அனுபவிக்கணும்னு சொன்னா,
0: then you have to be made fit for heaven first.
1: பிறகு பரலோகத்துக்கு ஏற்ற மாதிரி முதலாவது நீங்க ஆக்கப்பட வேண்டும்.
0: There is no use in having a right to enjoy something when you are not fit to enjoy that thing.
1: ஒரு காரியத்தை அனுபவிக்க உரிமை உங்களுக்கு இருந்து அதை அனுபவிக்க கூடிய தகுதி இல்லைன்னு சொன்னா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை.
0: Turn to the Hebrews chapter 7.
1: திருப்போம் எபிரேயர் 7 அதிகாரம்.
0: This very chapter that we've been reading from, and let's read from verse 15.
1: வாசித்து வந்த அதிகாரம் 15 வசனத்திலிருந்து நான் வாசிப்பேன்.
0: Therefore are they before the throne of God and serve Him day and night in His temple, and He that sitteth in the throne shall dwell among them. 7:15.
1: அல்லாஹ்
0: Revelation. I'm sorry, Revelation 7:15.
1: வெளிப்படுத்தல் 7:15. ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார்.
0: They shall hunger no more, neither thirst any more, neither shall the sun light on them, nor any heat.
1: இவர்கள் இனி பசியடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாத உஷ்ணமாக இவர்கள் மேல் படுவதும் இல்லை.
0: The lamb which is in the midst of the throne shall feed them and shall lead them unto the living fountains of water. And God shall wipe away all tears from their eyes.
1: சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அன்றைக்கு நடத்துவார். தேவன் தாமே அவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான்.
0: It's talking about these people who have their robes dipped in the blood, spending their time at the throne of God, before the throne of God, serving him day and night.
1: பாருங்க, ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தங்கள் வஸ்திரங்களை தோய்த்த இந்த மக்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக இருந்து கொண்டு இரவும் பகலும் தேவனை செவிப்பார்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது.
0: And he that sits on the throne shall dwell among them.
1: சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவார்.
0: You see, the blessedness of heaven is in the nearness to and fellowship with God.
1: பாருங்க, பரலோகத்தின் பாக்கியம் என்ன? அது தேவனுக்கு அருகாமையில எப்போதும் தேவன் கிட்டவே நாம் இருக்கிறோம். அதுதான்
0: வாட் மேக்ஸ் ஹெவன் சோ வண்டர்ஃபுல்.
1: பரலோகத்தை எது அவ்வளவு அற்புதமாய் மாற்றுகிறது?
0: நாட் தி கோல்ட் அண்ட் தி டைமண்ட் தட் இஸ் தேர்.
1: இதான் இருக்கிற வைரமும் பொன்னும் கிடையாது.
0: நவ இன் திஸ் வேர்ல்ட் வி டோன்ட் ஹேவ் எனஃப் ஆஃப் இட். தட்ஸ் வை பீப்பிள் கோ ட்ரை டு கெட் அஸ் மச் அஸ் பாசிபிள்.
1: இந்த உலகத்துல அதெல்லாம் போதுமானது இல்ல. ஆகவே தான் மக்கள் கிடைக்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம் போறாங்க.
0: ட்ரைங் டு ஸ்க்ரவுஞ்ச் and somehow grab what they can get.
1: எப்படியாவது பிச்சி பேரன் இருக்குறத புடுங்கலாம்னு பாக்குறாங்க.
0: Because they don't, there's a shortage.
1: ஏன் சொன்னா இங்க தான் அது குறச்சலா
0: இருக்கு. But there you're going to be walking on it.
1: ஆனா அங்க இது மேலயே நடக்க போறீங்க.
0: So you're going to be considering like a dust.
1: ஆகவே ஒரு தூசி மாதிரி அதை நினைச்சுப்பீங்க.
0: It's got no value there.
1: அங்க அதுக்கு மதிப்பே கிடையாது.
0: Gold has no value there.
1: பொன்னுக்கு அங்க மதிப்பே கிடையாது.
0: So it is not the gold and the diamond and the pearls that are there.
1: அது அங்க இருக்கிற இந்த பொன் வைர முத்துக்கள் அதெல்லாம் அங்க கிடையாது.
0: What makes heaven such a wonderful place?
1: பரலோகத்தை அவ்வளவு அற்புதமான இடமாய் மாற்றுவது எது?
0: It is that we will be there in the presence of God, behold him all day and night.
1: தேவனுடைய பிரசன்னத்தில் எப்பொழுதும் நாம் இருப்போம். இரவும் பகலும் அவரையே நாம் பார்த்து கொண்டிருப்போம்.
0: We'll be serving him and we'll be living for him.
1: தேவனை சேவித்துக் கொண்டு அவருக்காக வாழ்ந்து கொண்டிருப்போம்.
0: The nearness and the fellowship with him.
1: அவரோடு கூட மிக நெருங்கி இருப்போம், ஐக்கியம் கொண்டிருப்போம்.
0: Now for that we are being prepared.
1: அதற்காக தான் நாம் ஆயத்தம் பண்ணப்படுகிறோம்.
0: What a wonderful thing it is to be near God and to be in fellowship with God.
1: தேவனுக்கு அருகிலே இருந்து அவரோடு ஐக்கியம் இருப்பது எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம்.
0: That is what is being practiced now in Christian life.
1: அதைதான் இப்போது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் பழகி வருகிறோம்.
0: You better practice well because you're going to be so near and so much in tune with God.
1: அதை நல்லா பழகி கொள்ள வேண்டும் என்று சொன்னா தேவனோடு கூட அவ்வளவு நெருக்கமா அவ்வளவு ஐக்கியப்பட்டு இருப்பாங்க.
0: You see, if you don't fellowship with God now,
1: இப்போது நீங்கள் தேவனோடு ஐக்கியப்படவில்லை என்றால்,
0: if fellowship with God and nearness to God is not a matter of joy and rejoicing and a thrill for you now, then how are you going to exist in heaven?
1: தேவனோடு கூட நெருக்கமாக இருப்பது, ஐக்கியம் கொள்வது இந்த உலகத்திலே உங்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, உற்சாகமா இல்லாவிட்டால் பரலோகத்தில் எப்படி இருக்க போகுது?
0: If you don't desire to pray, if you don't desire to worship him and praise him and really enjoy his presence, then how are you going to enjoy heaven, my friend?
1: இந்த உலகத்தில் நீங்கள் ஜெபிக்க இஷ்டம் இல்லாமல், தேவனுடைய சமூகத்தை அனுபவிக்க இஷ்டம் இல்லாமல், அவரை ஆராதிக்க இஷ்டம் இல்லாமல் இருந்தால் பரலோகத்தில் எப்படி செய்ய போகிறீர்கள்?
0: If in this world you would allow sin and your shortcomings to come in your way and allow you to experience some kind of a distance from God and from fellowship with God, then how are you going to be in heaven?
1: இந்த உலகத்தில் பாவமும் உங்கள் குறைகளும் உங்களுக்கும் தேவனுக்கு இடையே ஒரு பிரிவினை கொண்டு வந்து தேவனுக்கு தேவனை விட்டு உங்களை தூரமாய் கொண்டு போக அனுமதித்தால் பிறகு பரலோகத்தில் என்ன செய்ய போகிறீர்கள்?
0: You see, it is important that we practice closeness with God now.
1: பாருங்க, இப்பொழுதே தேவனுக்கு நெருக்கமா இருப்பதை நாம் பழகி கொள்ள வேண்டியது அவசியம்.
0: The Christian life on this earth is a practice of his presence.
1: இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோமே கிறிஸ்தவ வாழ்க்கை, இது என்ன? அவருடைய பிரசன்னத்தை நாம் பழகி கொள்கிறோம்.
0: We're practicing it now so that we may really be near him and be one with him.
1: ஏன் இப்பொழுது பழகுகிறோம்? ஒரு நாளிலே மெய்யாகவே அங்கு இருப்போம், அவரோடு கூட ஒன்றாக, அதற்காகத்தான்.
0: Now and what way are we fitted for that or prepared for that?
1: எந்த விதத்திலே நாம் அதற்காக ஆயத்தம் பண்ணப்படுகிறோம்?
0: The blood of Jesus is cleansing us today.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்றைக்கு நம்மை சுத்திகரிக்கிறது.
0: Brings us near God.
1: தேவனுக்கு அருகிலே கொண்டு வருகிறது.
0: Always keeps us in intimacy with God.
1: எப்பொழுதும் தேவனோடு நெருக்கமாய் நம்மை வைத்திருக்கிறது.
0: It gives us the closeness.
1: ஒரு நெருக்கத்தை அது கொடுக்கிறது.
0: Gives us boldness.
1: தைரியத்தை கொடுக்கிறது.
0: It gives us access.
1: தேவனிடத்தில் செல்ல வழியை கொடுக்கிறது.
0: All these are provided for us so that we can experience it even now, even before we get to heaven.
1: பரலோகத்துக்கு போகும் முன்னரே இப்போதே நாம் அனுபவிக்கும்படியாகத்தான் இதெல்லாம் நமக்கு உண்டாயிருக்கிறது.
0: The capacity to enjoy God and enjoy the fellowship with God and to be thrilled about that is given to us.
1: தேவனையும் அவருடைய சமூகத்தை நாம் அனுபவித்து அதன் மூலமா உற்சாகப்படுகிற அளவுக்கு ஆற்றல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: Spiritual appetite is there.
1: ஆவிக்குரிய பசி இருக்கிறது.
0: A hunger and thirst for God is there.
1: தேவன் மீது பசி தாகம் உண்டாயிருக்கிறது.
0: When we get to heaven, the verse that we just now read, there will not be any hunger, there will not be any thirst.
1: இந்த இப்ப வாசித்த வசனம் சொல்லுகிறது பரலோகத்துக்கு போகும்போது அங்க பசியும் இருக்காது தாகமும் இருக்காது.
0: It's talking about physical hunger and physical thirst.
1: இது சரீர பிரகாரமான பசி தாகத்தை குறித்து பேசுகிறது.
0: But there will be only one hunger and one thirst, that is of God. Hunger for God and thirst for God will so fill us that our delight will be in God.
1: ஆனால் அங்க ஒரே ஒரு பசி ஒரே ஒரு தாகம் இருக்கும். அது என்ன? தேவன் மீது நம்முடைய பசி தாகம் இருக்கும். அவர்தான் நம்முடைய மனமகிழ்ச்சியா இருப்பார்.
0: We'll be right there with him, near to him.
1: அவரோடு கூடவே இருப்போம், மிக அருகிலே நாம் இருப்போம்.
0: And this earthly life is a place where through the blood of Jesus we are allowed to experience that to some extent.
1: இந்த உலக வாழ்க்கையிலே கூட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் அந்த நெருக்கத்தை ஓரளவுக்கு நாம் அனுபவிக்க முடிகிறது.
0: Amen.
1: Amen.
0: Are you enjoying it, my friend?
1: நண்பர்களே, அதை நீங்கள் அனுபவிக்கிறீர்களா?
0: Are you enjoying it?
1: அதை அனுபவிக்கிறீர்களா?
0: Are you enjoying your fellowship?
1: உம்முடைய ஐக்கியத்தை அனுபவிக்கிறீர்களா?
0: Then you will enjoy heaven.
1: அப்படியானால் பரலோகத்தை அனுபவிப்பீர்கள்.
0: What gives you the enjoyment of his presence here?
1: அவருடைய பிரசன்னத்தின் சந்தோஷத்தை அனுபவத்தை இங்கே நமக்கு கொடுக்கிறது எது?
0: The blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்.
0: It cleanses you, washes you.
1: அது உங்களை சுத்திகரிக்கிறது, கழுவுகிறது.
0: Brings you before God.
1: தேவனுக்கு முன்பாய் கொண்டு வருகிறது.
0: Gives you nearness and intimacy.
1: தேவனோடு கூட நெருக்கத்தை ஐக்கியத்தை கொடுக்கும்.
0: What will give you nearness and fellowship there?
1: அங்கே எது நெருக்கத்தையும் ஐக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கும்?
0: Same thing.
1: அதே காரியம்தான்.
0: The blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்.
0: Amen.
1: Amen.
0: So we are already being fitted for that.
1: அங்க ஏற்கனவே அதுக்கு ஏற்ற மாதிரி நாம் ஆக்கப்பட்டிருக்கிறோம்.
0: By the time we get to heaven, we'll be prepared.
1: பரலோகத்து போறதுக்குள்ள நாம் ஆயத்தமாக்கப்பட்டிருவோம். போனவன அனுபவிக்கலாம்.
0: We are being made ready already.
1: ஏற்கனவே அதற்காக தான் நாம் ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறோம்.
0: Fitted for that position.
1: அந்த ஸ்தானத்திற்காக நாம் ஏற்றவளாய் மாற்றப்படுகிறோம்.
0: The blood provides us not only the fitting and preparation for heaven, it gives us the subject matter for the song of heaven.
1: பரலோகம் நம்மை ரத்தம் பரலோகத்துக்கு ஏற்றவாறு நம்மை மாற்றுவது மட்டும் கிடையாது, நம்முடைய பாடலுக்கு வேண்டிய கருப்பொருளையும் கொடுக்கிறதா இருக்கிறது.
0: The blood provides us a subject matter for the song of heaven.
1: பரலோக பாடலுக்கு ஏற்ற கருப்பொருளை இயேசுவின் ரத்தம் நமக்கு கொடுக்கிறது.
0: So we sang about the blood today.
1: ஆகவே தான் இன்றைக்கு ரத்தத்தை குறித்து நாம் பாடினோம்.
0: You see, the blood provides us the subject matter.
1: பாருங்கள், ரத்தம் தான் என்ன பாட வேண்டும் என்பதை நமக்கு கொடுக்கிறது.
0: Powerful to sing about the blood.
1: ரத்தத்தை குறித்து பாடுவது அவ்வளவு வல்லமை உள்ளதா இருக்கிறது.
0: Look into Revelation chapter 5.
1: வெளிப்படுத்தல் 5 அதிகாரத்தை பாருங்க.
0: Verse 9 and 10.
1: 9 10 வசனங்கள்.
0: They sung a new song saying, thou art worthy to take the book and to open the seals thereof. For thou wast slain and hast redeemed us to God by thy blood out of every kindred and tongue and people and nation.
1: தேவரின் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்னுடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு
0: and has made us unto our God kings and priests and we shall reign on earth.
1: எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள்.
0: They sang a new song.
1: புதிய பாட்டை பாடினார்கள்.
0: Everybody say new song.
1: எல்லாரும் சொல்லுங்க புதிய பாட்டு.
0: A new song, my friend.
1: புது பாடல் நண்பர்களே.
0: This is not a song that has already been in the earth.
1: இந்த பாடல் ஏற்கனவே பூமியிலே பாடப்பட்ட பாடல் அல்ல.
0: You know, look and listen to the world song.
1: இந்த உலகத்துல பாடப்படுகிற பாடல்ல பாருங்க.
0: The other day I was hearing some song that was very old song.
1: அன்னைக்கு ஒரு பழைய song. பழைய பாட்டு கேட்டு உலக பிரகாரமான ஒரு பாடல்.
0: This guy is singing a song about a cake that was left out in the rain.
1: இந்த ஆளு வெளியில மழையில வைக்கப்பட்ட ஒரு கேக்க பற்றி பாட்டு பாடுறாரு.
0: Someone left my cake out in the rain.
1: யாரோ என் கேக்கு கேக்க வெளியில மழையில.
0: Oh, I can never get the recipe again.
1: ஓ, மறுபடியும் அந்த ரெசிபி எனக்கு கிடைக்கவே கிடைக்காது.
0: My God, what a silly song.
1: நான் யோசிச்சேன், என்ன இவ்வளவு மட்டமான அல்பமான ஒரு.
0: He's really crying over the cake that is left out in the rain.
1: வெளியே இருக்கிற கேக்காக அழகு அழுகுறாரு.
0: That he made it so good and so wonderful and someone left it in the rain and he doesn't know how to make it again.
1: அவ்வளவு நல்ல ருசியா செஞ்சிருக்காரா, யாரோ மழை விட்டாங்களா, இனி அந்த மாதிரி செய்யவே முடியாது.
0: I would tell that person there's a lot of cake being sold.
1: People
0: can make it better than you can make.
1: நிறைய கேக் விக்கறாங்க, உங்களை விட நல்லா செய்யக்கூடிய ஆட்கள் நிறைய
0: பேர் இருக்காங்க. Don't cry about this stupid cake.
1: இந்த கேக்குக்காக அழாதீங்க.
0: The world songs are stupid and silly songs.
1: உலகத்தின் பாடல்கள் முட்டாள்தனமாய் அல்பத்தனமாய் இருக்குது.
0: They say ah ooh and everything.
1: எல்லாத்துக்கும் ஆஹ் ஊ அப்படிங்க.
0: I don't know what is this ah and ooh.
1: இந்த ஆஹ் ஊன்றால என்னன்னா
0: புரியல. There is nothing, there is shallowness, there is emptiness, there is stupidity.
1: இந்த பாடல்களே முட்டாள்தனம் இருக்குது. வெறுமை இருக்கிறது எதுவுமே இல்லை.
0: I cannot rejoice over those songs.
1: அந்த பாடல்களை கேட்டேனால் மகிழ முடியவில்லை.
0: No, I cannot sing those songs.
1: அந்த பாடலை என்னால் பாடவும் முடியவில்லை.
0: I sing a new song.
1: ஆனால் நான் புது பாடலை பாடுகிறேன்.
0: A new song is in my heart.
1: என் இதயத்தில் புதிய பாட்டு இருக்கிறது.
0: A song that the earth has not brought about.
1: அந்த பாடலை இந்த பூமி எனக்கு கொடுக்கவில்லை.
0: The philosophers and the songwriters not written
1: அவர்கள் அந்த எழுதவில்லை.
0: This song is about the precious blood of Jesus.
1: இந்த பாடல் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தை குறித்து.
0: What the blood has done for me.
1: அந்த ரத்தம் எனக்காக என்ன செய்திருக்கிறது?
0: கல்வாரி
1: சிலுவையிலே எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம்.
0: The blood that washes me clean.
1: என்னை கழுவி சுத்தமாக்குகிற ரத்தம்.
0: The blood that gives me access into his presence.
1: தேவனுடைய சமூகத்தில் செல்வதற்கு தானிய கொடுக்கிற ரத்தம்.
0: The blood that makes me stand and sit with God.
1: தேவனோடு கூட நின்று அவரோடு கூட உட்கார்வதற்கு தகுதியை கொடுக்கிற ரத்தம்.
0: The blood that causes me to dwell in the presence of God.
1: தேவனுடைய பிரசன்னத்திலே நான் வாசம் பண்ணும்படி எனக்கு உதவுகிற ரத்தம்.
0: The blood about which the world does not understand.
1: அந்த ரத்தத்தை குறித்து தான் இந்த உலகம் அறியாது இருக்கிறது. இப்படிப்பட்ட பாடல் உலகத்துக்கு தெரியாது.
0: It doesn't know any song like this.
1: உலகம் இதை பற்றி எதையும் அறியாது இருக்கிறது.
0: They are singing about some cake, some girl, some boy, some this and some that, some nonsense.
1: ஏதோ கேக்க பத்தி பாடுறாங்க, பையனை பத்தி பாடுறாங்க, பொண்ணை பத்தி பாடுறாங்க, இதெல்லாம் பத்தி பாடிட்டு இருக்காங்க.
0: But this is the thing to sing about.
1: ஆனால் பாட வேண்டியதோ இதை பற்றி.
0: A new song.
1: புதிய பாடல்.
0: About how he has redeemed us through his blood.
1: எப்படி தம்முடைய ரத்தத்தினாலே அவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் என்று.
0: Amen.
1: Amen.
0: Is that song in your heart?
1: அந்த பாடல் உங்கள் இதயத்தில் இருக்கிறதா?
0: The blood is the subject matter of the song in heaven, my friend.
1: பரலோகத்தில் பாடப்படுகிற பாடல் அதனுடைய கருப்பொருளே ரத்தம் தான்.
0: You can learn right now what they're going to sing in heaven.
1: பரலோகத்தில் என்ன பாட போகிறார்கள் என்பதை இப்போதே நீங்கள் கற்றுக்கொள்ள
0: வேண்டும். They're going to sing the very ones that we've been singing tonight.
1: இன்றைக்கு இரவு இங்கே நாம் பாடினோமே அதே பாடலை தான் அங்கே பாட போகிறார்கள்.
0: Heaven boasts about nothing but the blood of Jesus.
1: பரலோகம் இயேசுவின் ரத்தத்தை தவிர்த்து எதிலும் என்ன பாராட்டுவதில்லை.
0: All the heavenly angels and the elders there in the presence of God and the multitude of the people from every tongue, tribe and nation are gathered there to sing about this wonderful blood.
1: பரலோகத்திற்கு தூதர்கள் மூப்பர்கள் திரள் கூட்டமான சகல ஜாதி கோத்திரத்தை சேர்ந்த மக்கள் அனைவரும் இந்த ரத்தத்தை பாடுவதற்காக இருக்கிறார்கள்.
0: This is a universal song.
1: இது சரல்
0: song that everybody will relish and rejoice in.
1: எல்லாரும் மகிழ்ந்து பாடக்கூடிய ஒரு பாடல்.
0: Amen.
1: Amen.
0: That's why we sing about it now.
1: ஆகவே தான் இப்பவே அதை பற்றி நாம் பாடுகிறோம்.
0: Practice session.
1: இது practice session பாருங்க.
0: Amen.
1: Amen.
0: Practice session.
1: இது பயிற்சி எடுக்கும் நேரம்.
0: And we laugh at the world songs.
1: உலக பாடல கண்டு நாம் நகைக்கிறோம்.
0: There's nothing there.
1: அதுல ஒண்ணுமே இல்ல பாருங்க.
0: There's no ah and ooh there.
1: அதுல ஆ ஊன்னு சொல்றது
0: ஒண்ணு. This is where it is.
1: இதுல தான் இருக்கு எல்லாம்.
0: This is where the real joy is.
1: இதுலயே தான் நம்முடைய மகிழ்ச்சி இருக்கு.
0: Turn with me to Revelation 1 and I'll close with this.
1: வெளிப்படுத்த முதலாம் அதிகாரம் திருப்போம் இதோட நான் முடிக்கிறேன்.
0: Verses 5 and 6.
1: 5 6 வசனங்கள்.
0: From Jesus Christ who is faithful witness and first begotten of the dead and the prince of the kings of the earth unto him that loved us and washed us from our sins in his own blood.
1: உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக.
0: Made us kings and priests unto God and his Father. To him be glory and dominion forever and ever. Amen.
1: நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியலுமாக்கிய அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென்.
0: You see what we are singing?
1: நாம் என்ன பாடுறோம்?
0: What we are going to sing there in heaven?
1: பரலோகத்தில் நாம் என்ன பாட போகிறோம்?
0: It's about how he loved us and washed us from our sins through his blood.
1: எப்படி அவர் நம்மிலே அன்பு கூர்ந்து தம்முடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவினார்.
0: It is about how he made us kings and priests.
1: எப்படி நம்மை ராஜாக்களும் ஆசாரியலும் ஆக்கினார்.
0: How he has changed us.
1: எப்படி அவர் நம்மை மாற்றினார்.
0: How this blood has worked in us to cleanse us and wash us and change us and to make us sons and daughters.
1: எப்படி அவருடைய ரத்தம் நமக்குள்ளே கிரியை செய்து நம்மை கழுவி நம்மை சுத்தம் பண்ணி தேவனுடைய குமாரர் குமாரத்திலே மாற்றியது அதை பற்றி பாட போகிறோம்.
0: Amen.
1: Amen.
0: That is the song in our hearts.
1: நம்முடைய இருதயத்தில் இருக்க பாடல் அந்த பாடல் தான்.
0: This is the thing that we will sing about.
1: இந்த காரியத்தை குறித்து தான் நாம் பாட போகிறோம்.
0: That is what we must rejoice about now.
1: அதை குறித்து தான் இப்பொழுதே நாம் மகிழ வேண்டும்.
0: This is the thing that matters.
1: இதுதான் முக்கியமானது பாருங்க.
0: The world doesn't understand it.
1: உலகத்துக்கு இது புரியவில்லை.
0: World doesn't understand the joy and the rejoicing of the believer.
1: விசுவாசிக்குள்ள இருக்க மகிழ்ச்சி சந்தோஷம் இது உலகத்துக்கு புரியுறது இல்ல.
0: ஸ்ட்ரேஞ்ச் கிரீச்சர்ஸ்.
1: நாமெல்லாம் வினோதமான சிருஷ்டிகளா இருக்கோம்.
0: Amen. The world looks at us and says you're mad.
1: உலகம் நம்ம பார்த்து உங்களுக்கு என்ன பைத்தியமானு கேக்குறாங்க.
0: What did you sing?
1: என்ன பாடுறீங்க நீங்க?
0: Are you washed in the blood?
1: ரத்தத்தினால கழுவப்பட்டீங்களான்னு
0: கேக்குறீங்க. In the soul cleansing blood of the lamb.
1: ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நம்மை கழுவி சுத்தம் பண்ணுகிறது.
0: What kind of a song is that?
1: என்ன பாட்டு இது?
0: The world rejoices in someone left the cake out in the rain.
1: யாரோ மழையில கேக்க விட்டாங்களா அத பாடி உலகம் மகிழ்கிறது.
0: They rejoice in the stupidity.
1: But
0: this is the wisdom of God. This is the thing that God has planned and purposed throughout all eternity. Amen. Time is up and let's stand together. And let's lift up our hands and thank God. Praise Him and worship Him. Rejoice in Him. Oh, you have something to shout about.
1: Oh,
0: you have something to sing about. Something to rejoice. Something to glory in. Paul says, I will glory in nothing else but the cross of our Lord Jesus Christ. This is what the song is about. This is what our glory is about. Let's glory in that. Let's rejoice in that. Lift up your hands and praise the Lord. Hallelujah.

நம் வாழ்க்கையில நம் சந்தோஷத்தை கொண்டாட அநேகர் உண்டு. ஆனால் கஷ்டப்படும் போது எல்லாரும் மறைந்து விடுகிறார்கள். நம் வலியை பகிர்ந்து கொள்ள யாரும் முன்வருவதில்லை, ஒருவரை தவிர. நான்

வாழ்க்கை நமக்கு அநேக பாடங்களை கற்றுக் கொடுத்தாலும் நாம் மறுபடியும் தவறுகிறோம். பலவிதமான சூழலில் சிக்கிக்கொண்டு தவிக்கிறோம், புலம்புகிறோம், அழுகிறோம். அறிவுரை சொல்ல அநேகர் வந்தாலும் குரல் கொடுக்க யாரும் வரவில்லை. துணை நிற்பேன் என்று அநேகர் சொன்னாலும் நாம் நடக்கும் பாதையில் யாரும் கூட வருவதில்லை, அவர் ஒருவரை தவிர.

நிலைத்தவர், உண்மையுள்ளவர். அவர் ஒருபோதும் மனம் மாறுவதில்லை. உலகம் சொல்லுவதை நாம் நம்ப மாட்டோம். நம்மை அழைத்தவர் சொல்லுவதை நம்புவோம். மருத்துவர் சொல்லுவதை நாம் நம்ப மாட்டோம். நம்மை படைத்தவர் சொல்லுவதை நம்புவோம். கடும் புயல் அடித்தாலும் சரி, நடுக்கடலில் நாம் தனியாக நின்றாலும் சரி, கரம் பிடித்தவர் நிச்சயமாகவே நம்மை கர

நான் இன்றைக்கி உயிரோடு இங்கே உட்காந்து இந்த சாட்சியை சொல்கிறேன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் காட்ஸ் கிரேஸ். ஐ வாஸ் டயக்னோஸ்ட் வித் பிளட் கேன்சர். டாக்டர் சொன்னாங்க மை கேன்சர் இஸ் ரீச்சிங் த லாஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி வெரி கிரிட்டிக்கல். டாக்டர்ஸ் வந்து கைவிட்டுட்டாங்க. டாக்டர்ஸ் வந்து இனிமேல்ட்டு இவர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம், எல்லாமே ப்ரேயர்ஸால் மட்டும்தான் முடியும்னு சொன்னாங்க. ஸோ த ஹோல் சர்ச் ஸ்டார்டட் ப்ரேயிங் ஃபார் மீ. இட் வாஸ் அ கிரேட் மிராக்கிள். ஆல் மை கவுண்ட்ஸ் கேம் பேக் டு நார்மல். டாக்டர்ஸ் வேர் ரியலி சர்ப்ரைஸ்ட் அண்ட் ஹியர் ஐ ஆம் டுடே. ஐ ஹவ் கமிட்டட் மை லைஃப் ஃபார் கிரைஸ்ட் ஃபார் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி அண்ட் யா ஐ ஆம் ஜஸ்ட் கோன் ரன் ஃபார் கிரைஸ்ட் டில் மை லாஸ்ட் பிரெத். ப்ரைஸ் காட்.

வேதனைகள் மத்தியில் பவுல் விசுவாச அறிக்கையிட்டு வெற்றி வாழ்வை சுதந்தரிக்கிறார். ரோமையர் 8 அதிகாரம் 30 முதல் 39 வசனங்களை பாடலாய் பாடுவோம்.

காத்துக்கொள்ளுவார், உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார், வானத்தின் பலகணிகளை அவர் திறக்க ஆயத்தமாக இருக்கிறார், உங்கள் களஞ்சியங்கள் எல்லாம் இந்த வருஷத்துல நிரம்பி வழியும், உங்களை திருப்தி

0: Kindly turn your Bibles with me to Proverbs chapter 9 and verse 10.
1: என்னோடு கூட உங்கள் வேத புத்தகத்தை தயவு கூர்ந்து நீதிமொழியின் புத்தகம் 9 அதிகாரம் 10 வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள்.
0: Proverbs chapter 9 and verse 10.
1: நீதிமொழிகள் 9:10.
0: The fear of the Lord is the beginning of wisdom and the knowledge of the Holy One is understanding.
1: கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு.
0: The knowledge of the Holy One is understanding.
1: பரிசுத்தரின் அறிவே அறிவு.
0: Sometimes we can misunderstand this statement thinking that this talks about knowing about the Holy One.
1: சில நேரங்களிலே இந்த வசனத்தை நாம் தவறாக புரிந்து கொள்கிறோம். பரிசுத்தரை அறிகிற புரிந்து கொள்கிற காரியம் என்று தெரிந்து தவறாக புரிந்து கொள்கிறோம்.
0: பரிசுத்தரின் அறிவு அல்ல, பரிசுத்தரை அறிகிற அறிவு. எல்லாரும் சொல்லுங்க, அதான் அது சரியான மொழிபெயர்ப்பு. இங்கிலீஷில் இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இப்படி போட்டிருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் பிகின்ஸ் வித் நோயிங் காட். அறிவு என்பதே கர்த்தரை அறிவதிலிருந்து தான் துவங்குகிறது. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் எழுதியிருக்கு, நோயிங் காட் ரிசல்ட்ஸ் இன் எவ்ரி அதர் கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்.
1: எல்லாவித அறிவுக்கும் மூல காரணமாக கர்த்தனாய் இருப்பது தேவனை அறிகிற அறிவு.
0: ஸோ நோயிங் காட் ஷுட் பிகம் அ பர்சூட் ஆஃப் அவர் லைஃப்.
1: பரிசுத்தரை அறிகிற காரியம் என்பது நம்முடைய வாழ்க்கையில தலையாய் தான் இருக்க வேண்டும்.
0: We need to have this desire and earning to know more about God.
1: நம்முடைய வாழ்க்கையில இந்த தேவனை குறித்து அதிகமா அறிகிறதான தாக்கம், அந்த ஆர்வம் நமக்கு இயற்கையாக இருக்க வேண்டும்.
0: If you come to Colossians chapter 1 verse 9 to 11.
1: என்னோடு கூட கொலோசியரின் புத்தகம் 1 அதிகாரம் 9-11 வசனத்துக்கு வருவீர்கள் என்று
0: சொன்னால், There are some phrases I want to give importance to.
1: அந்த வசனங்களில் இருக்கிற ஒரு சில வரிகளை நான் முக்கியத்துவம் கொடுத்து பேச விரும்புகிறேன்.
0: Here apostle Paul says,
1: இங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார்,
0: that he continually prayed for the Colossian church.
1: இந்த கொலோசிய சபைக்காக தொடர்ந்து இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறார் என்று சொல்கிறார்.
0: What for?
1: எதற்காக?
0: He says that you may be filled with the knowledge of his will in all wisdom. நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும். And verse 10 again he says,
1: 10th vasam marubiyumaga solugirar,
0: that you may increase in the knowledge of God.
1: Devane arigira arivile neengal viruthi adaya vendum.
0: First receive the knowledge of God.
1: Mudhalavathu devanudaiya arivai neengal petrukolla vendum.
0: Number 2, be filled with the knowledge of God.
1: Rendavathu devanudaiya arivile neengal nerappapada vendum.
0: Number 3, you have to increase in the knowledge of God.
1: Andha moonravathaga nerappapatta arivile neengal viruthi adaya vendum.
0: Devane arigira arivai பெற வேண்டும், அப்புறமா தேவனை அறிகிற அறிவினால் நிரம்ப வேண்டும், அதுக்கப்புறமா தேவனை அறிகிற அறிவினால் பெருக வேண்டும், அதிகமாக வேண்டும். This is the prayer of apostle Paul.
1: இதுதான் அப்போஸ்தலன் பவுலுடைய ஜெபமாய் இருந்தது.
0: And for this reason to know about God,
1: இந்த தேவனை அறிந்து கொள்ளும்படியான அந்த காரணத்தினால்
0: Philippians chapter 3 verse 8 he says,
1: பிலிப்பியரின் புத்தகம் 3 அதிகாரம் 8 வசனம் இவ்விதமாக சொல்கிறது,
0: I also count all things loss for the excellency of the knowledge of Jesus Christ my Lord.
1: என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன்.
0: I considered everything as loss.
1: எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணுகிறேன்.
0: Why?
1: ஏன்?
0: I want to know Jesus.
1: நான் தேவனை அறிய வேண்டும்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: See, Christian life is a life of relationship.
1: கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு உறவு சம்பந்தப்பட்ட, ஐக்கிய சம்பந்தப்பட்டதான ஒரு காரியம்.
0: In order for the relationship to flourish and to make you happy, you need to know one another more.
1: இந்த உறவு, இந்த ஐக்கியம் நெருக்கமாக இருக்க, சந்தோஷமாய் வாழ்வதற்கு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் ஒருத்தரை ஒருத்தர் அறிந்து கொள்ள வேண்டும்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Early days I have heard only the on the wedding day the bride and the groom meet each other.
1: ஆரம்ப காலங்களில், அந்த பண்டைய காலங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், திருமணத்திலே விவாக நாள் அன்றுதான் மணப்பெண்ணும் மணமகளும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வார்கள்.
0: They have never met each other.
1: அதற்கு முன்பதாக அவர்கள் சந்தித்ததே கிடையாது.
0: The bride and the groom was only seen by their parents.
1: மணப்பெண்ணும் மணமகளும் தங்களோட தாய் தகப்பனார் அவர்கள் தான் பார்த்திருப்பார்கள்.
0: They said to their son, hey, we got a girl, come on this day.
1: தாய் தகப்பனார் மகனிடத்தில் சொல்லிப்பால், உனக்காக ஒரு பெண்ணை பார்த்து வைத்திருக்கிறோம், நீ இந்த நாளிலே வா என்று சொல்வார்கள்.
0: And this person will with great fear, trembling, he'll come.
1: அந்த மகனோ ஒரு மிகுந்த நடக்கத்தோடு பயத்தோடு பார்க்க வருவான்.
0: And then when he saw the woman, sometimes some people will be happy, some people will faint.
1: சில பேர் மணப்பெண்ணை பார்த்த உடனே மணமகன் சில பேருக்கு சந்தோஷம் வரும், சில பேர் துக்கமுகமாய் மாறிவிடுவார்கள்,
0: மயக்கம் வந்துடும். But what happens is from that day on.
1: ஆனால் என்ன என்று சொன்னால் அந்த நாள் முதற்கொண்டு
0: every day they get to know each other more and more.
1: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் விவாகத்திற்கு பின்பு ஒருவரை ஒருத்தர் புரிந்துகொள்ள அறிந்துகொள்ள ஆரம்பிப்பார்கள்.
0: Hallelujah. What happens?
1: என்ன நடக்கிறது?
0: Every day when they get to know this person,
1: ஒவ்வொரு நாளும் புதிதாக அவர்களை பத்தி ஒருத்தர் புரிந்துகொள்ள ஆரம்பிக்கும் பொழுது
0: they realize one thing.
1: அவர்கள் ஒரு காரியத்தை புரிந்து அறிந்து கொள்கிறார்கள்.
0: Their husband, their wife is far far different from their biodata.
1: அவர்கள் அந்த பயோடேட்டல கொடுத்திருந்த அவர்களை பெற்றதன சுய சரித்திரம் அந்த கொடுத்திருந்த அந்த காரியத்தில் இருந்த காரியமும் விவாகத்திற்கு பின்பு ஒவ்வொரு நாளும் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு வாழ்வதும் முற்றிலும் இந்த சுபாவம் வேறுபட்டு காணப்படுகிறது.
0: பயோடேட்டல இல்லாதெல்லாம் இங்க இருக்க அண்ட் தே கெட் டு நோ ஈச் அதர்.
1: அவர்கள் ஒருவரோ புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள்.
0: பட் தீஸ் டேஸ் எவ்ரிதிங் இஸ் சேஞ்சிங்.
1: ஆனா இன்றைய காலங்களில் எல்லாம் முன்னுக்கு பின் எல்லாம் மாறிவிட்டது.
0: தே சே இட் இஸ் அரேஞ்ச்ட் மேரேஜ்.
1: நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என்று சொல்லுகிறார்கள்.
0: பட் வாட் தே டு இஸ் நவ தி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆர் டிமாண்டிங் ஐ ஹேவ் டு மீட் தி பாய் இன் பர்சன்.
1: ஆனால் இப்பொழுது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என்று சொல்லி இருந்தாலும் மணமகனும் மணப்பெண்ணும் விவாகத்திற்கு முன்பதாக ஒருவர் ஒருவர் அவங்களை பார்க்க வேண்டும், பேச வேண்டும் நினைக்கிறார்கள்.
0: And then they say, give us time, 5 minutes, I want to talk with the girl.
1: அவர் சொல்றார், நான் பெண் இடத்துல ஒரு 5 நிமிடம் பேச வேண்டும், எனக்கு 5 மணித்துளிகள் வேண்டும்.
0: These days girls are asking, I need 5 minutes with the boy.
1: இன்றைய காலங்களிலே மணமகன் கேட்பதில்லை, மணப்பெண் கேட்கிறாள்.
0: I have to have an interview, I have some questions I have to ask.
1: எனக்கு நான் ஒரு சில நேர்முக தேர்வு போல சில கேள்விகளை கேட்க வேண்டும், விவாகத்துக்கு முன்பு நான் அவரோட தனிமையிலே பேச வேண்டும்.
0: So 5 minutes 10 minutes they talk, they discuss and then finally they agree to get married.
1: 5 நிமிடம் 10 நிமிடம் இப்படி மணித்துளிகள் பேசி முடித்து ஒரு முடிவுக்கு வந்து பிற்பாடு விவாகத்துக்கு சம்மதிக்கிறார்கள்.
0: And then there is an engagement.
1: அதற்கு பிறகு தான் நிச்சயதார்த்தம் நடக்கிறது.
0: And after engagement every day it is a chain prayer.
1: நிச்சயதார்த்தம் முடிந்த பிறகு ஒவ்வொரு நாளும் சங்கிலி தொடர் ஜபத்தை போல தினசரி பேசிக் கொண்டிருப்பார்கள்.
0: Oh, they talk about every subject under the sun.
1: அவர்களுக்கு சூரியனுக்கு கீழே இருக்கிற எல்லா தலைப்புகளை குறித்தும் பேசுவார்கள்.
0: And they talk, talk, talk until the wedding.
1: அவர்கள் பேசி பேசி பேசி விவாக நாள் வரைக்கும் பேசுவார்கள்.
0: What to cook, what to do, what kind of dress, how is the decoration, every discussion both of them are involved.
1: விவாகத்திற்கு பின்பு எப்படி சமைக்க வேண்டும், எப்படி வீடு இருக்க வேண்டும், எப்படி அலங்கரிக்க வேண்டும், எப்படிப்பட்ட வஸ்திரம் உடுத்த வேண்டும் என்று எல்லா வெற்றியும் குறித்து சம்பாஷணம் ஈடுபடுவார்கள்.
0: And after marriage,
1: விவாகத்திற்கு பின்பு
0: I ask some people,
1: விவாகத்திற்கு பின்பு விவாக மாணவர்கள் கேட்டது உண்டு,
0: how is it going,
1: எப்படி உங்கள் விவாக காரியம், விவாக வாழ்க்கை எப்படி போய் கொண்டிருக்கிறது.
0: அண்ணா நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு, புரிஞ்சிக்கவே முடியலண்ண. எப்படி என்னவா? I am not able to understand a thing.
1: என்னால அந்த காரியத்தை சரிவர விளங்கி கொள்ள முடியவில்லை.
0: 3 months you are talking, 4 months you are talking, all the time your phone line is busy.
1: 3 மாதங்களா பேசி நாய், 4 மாதங்களா பேசுறோம், எப்பவும் தொலைபேசியிலே இருந்தீர்கள்.
0: What happened?
1: என்ன ஆனது?
0: We talked. But what today I am seeing is something, a new discovery.
1: நாங்கள் பேசினோம், உண்மைதான், ஆனால் பேச்சுக்கு பின்பு விவாகத்திற்கு பின்பு நான் பார்க்கிற காரியம் ஒரு புதுமையான காரியமாக இருக்கிறது.
0: ஒவ்வொரு நாளும் புது கண்டுபிடிப்பா இருக்கு பாஸ்டர். புது புது வண்ணம், புது புது குணம், ஒவ்வொரு நாளும் நாள் ஒரு மேனி, பொழுது ஒரு வண்ணமா, கலர் கலரா மாறுறா பாஸ்டர். அவர் என்னென்னமோ மாறி இருக்காரு, நம்பவே முடியல பாஸ்டர். இவர் தானா மாத்திக்கிட்டு யார்ட்டியா பேசிட்டோமான்னு தெரியல. It's a lifetime of discovery.
1: இந்த ஆராய்ச்சி என்பது விவாக காரியத்திற்கு பின்பாடு அவர்கள் சாவர வரைக்கும் இந்த ஆராய்ச்சி தொடர்கிறது.
0: You see, the more you get to know that person and understand them.
1: பாருங்கள், நீங்கள் அதிக அதிகமா எவ்வளவுக்கு அதிகமா ஒரு நபரை குறித்து புரிந்து கொள்கிறீர்களோ, அறிந்து கொள்கிறீர்களோ,
0: the more the relationship becomes stronger.
1: எந்த அளவுக்கு புரிதல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு உறவிலே ஒரு ஐக்கியம் ஏற்படும்.
0: I used to think,
1: நான் யோசிப்பது உண்டு,
0: to know a human being sometimes 50 years of marriage is not enough.
1: ஒரு மனிதனை குறித்து புரிந்து கொள்வதற்கு ஒரு 50 ஆண்டு கால மன வாழ்க்கை போததா இருக்கிறது.
0: Is it not true?
1: இது உண்மைதானங்க.
0: People have touched 50 years in marriage, you can tell me, I still cannot understand my wife, I still cannot understand my husband.
1: விவாக வாழ்க்கையிலே 50 ஆண்டுகளை நெருங்கி கொண்டிருக்கிறவர்கள் அதை பூர்த்தி செய்தவர்களுக்கு தெரியும். நான் சொல்லுகிற கூற்று, இன்னும் என் மனைவி என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, இன்னும் என் கணவன் என்னால் சரிவர அறிந்து கொள்ள முடியவில்லை.
0: Imagine trying to understand God.
1: அப்படி என்று சொன்னால், ஒரு மன வாழ்க்கையிலே உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், தேவனை அறிந்து கொள்வதில் நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள்.
0: The Bible says,
1: வேதம் சொல்லுகிறது,
0: the knowledge of the holy God இஸ் ட்ரூ நாலேஜ்.
1: பரிசுத்தரை அறிகிற அறிவே உண்மையான அறிவு.
0: ஹல்லேலூயா. இட்ஸ் எ லைஃப் டைம் ஜர்னி.
1: அது வாழ்க்கை முழுவதும் ஏற்படுகிறதான ஒரு பிரயாணம்.
0: எவ்ரி அதர் நாலேஜ் வி அக்வயர் இன் தி வேர்ல்ட் ends with this world.
1: உலகத்தில் நாம் சம்பாதிக்கிற, நம்ம சேகரித்து வைக்கிற எல்லா ஞானமும் இந்த உலகத்தோடு முடிந்து விடும்.
0: But the knowledge of the holy God is the only knowledge that goes on to eternity.
1: ஆனால் பரிசுத்தரை அறிகிற அறிவு, அந்த ஞானம் மாத்திரமே நாம் செத்த பிறகும் நித்திய நித்தியமாக நம்மை கொண்டு செல்லும்.
0: Hallelujah. Praise be to God.
1: தேவன் நாமத்தை மகிமை உண்டாவதாக.
0: It should be a lifelong desire.
1: அது ஒரு நம் வாழ்க்கை முழுவதும், ஜீவகாலம் முழுவதும் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு ஆவல் அல்லது விருப்பம்.
0: You see, God also loves us to reveal himself to us and that we should know him more and more.
1: பாருங்கள், தேவனும் தன்னை வெளிப்படுத்தி நாம் அவரை அதிகமாக

0: இதை ருசித்து பாருங்கள்.
1: How many of you believe that our God is a good God?
0: எத்தனை பேர் நம்புகிறீர்கள் நம் தேவன் ஒரு நல்ல தேவன் என்று?
1: Hallelujah. How can you know him?
0: எப்படி அவரை நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள்?
1: How can you know him?
0: எப்படி அவரை நாம் அறிந்து கொள்வது?
1: By tasting him.
0: அவரை ருசித்து பார்க்கும் பொழுதுதான்.
1: When we taste him.
0: அவரை ருசித்து பார்க்க வேண்டும்.
1: This really began to stop me in my tracks.
0: என்னுடைய கவனத்தை இந்த ருசித்து பார்ப்பதில் என்பது ஈர்த்தது.
1: What does it mean to taste God?
0: ருசித்து பார்ப்பது, தேவனை ருசித்து பார்ப்பது என்றால் என்ன?
1: We all know that we all have 5 senses. For us to understand the world.
0: இந்த உலகத்தை புரிந்து கொள்ள வண்ணமாக நமக்கு 5 புலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
1: What are they?
0: அவை என்ன?
1: Seeing,
0: பார்வை,
1: hearing,
0: கேட்குதல்,
1: smelling,
0: முகர்தல்,
1: tasting,
0: ருசி பார்த்தல்,
1: and then feeling,
0: உணர்தல்.
1: Only with these things, these 5 senses, we are able to understand what is this world.
0: இந்த உலகத்தை புரிந்து கொள்ளும் வண்ணமாக இந்த 5 புலன்களை நாம் பயன்படுத்தி தான் இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை புரிந்து கொள்கிறோம், உணர்ந்து கொள்கிறோம்.
1: Of these 5 sensory perceptions that we have, tasting is a very, very unique way of knowing the world.
0: இந்த 5 புலன்களை நாம் இந்த உலகத்தை புரிந்து கொள்ளும்படியாக கொடுக்கப்பட்ட 5 புலன்களிலே இந்த ஒரு புலனாகிய ருசி பார்த்தல் என்பது மற்ற 4 புலன்களை காட்டிலும் சற்றே தனித்துவம் வாய்ந்தது.
1: It made me to think about how and why should we taste God.
0: நமக்கு யோசிக்க வைக்கிறது, ஏன் தேவனை நாம் ருசி பார்க்க வேண்டும், எப்படி ருசி பார்க்க வேண்டும்?
1: You see, let me give you some facts about our tongue.
0: இந்த நாக்கை குறித்து, நாவை குறித்து சில உண்மைகளை நான் சொல்லுகிறேன், துணுக்குகளை சொல்லுகிறேன்.
1: Do you know that our tongue has about 10,000 taste buds on its surface?
0: உங்களுடைய நாவிலே 10,000 அது சுவையிலே கொடுக்கிறதன அரும்புகள் அல்லது மொட்டுக்கள் இருக்கிறது.
1: How many?
0: 10,000 இருக்கிறது.
1: They say these 10,000 taste buds are replaced every 2 weeks.
0: பாருங்க, இந்த நாவில் இருக்கிற அந்த 10,000 சுவையை தருகிற மொட்டுக்கள் 2 வாரங்களுக்கு ஒரு முறை புதிதாக புதுப்பித்துக் கொள்ளும்.
1: That is why we can continue and have a consistent taste, because our taste buds don't go old. In 2 weeks they'll get replaced.
0: ஏனென்றால் நமக்கு தொடர்ச்சியாக சுவையின் அருமை உணர்வது ஏன் என்று சொன்னால், இந்த சுவையை கொடுக்கிற அரும்பு மொட்டுக்கள் அது நீர்த்து போகாமல் 2 வாரத்துக்கு ஒரு முறை புதிதாக வந்துவிடும்.
1: But as a person is growing older,
0: ஆனால் ஒரு மனிதன் வயதாய் போய் கொண்டே இருக்கும் பொழுது,
1: science tells us that many of these cells don't get replaced.
0: அறிவியல் சொல்லுகிறது, வயது ஆக ஆக இந்த சுவையை கொடுக்கிற அரும்பு மொட்டு ஒரு சில மொட்டுக்கள் அது புதுப்பிக்கப்படாமல் பழையதாய் போய்விடும்.
1: So by the time you reach 60-70, a person will have only 5,000 taste buds.
0: இந்த 60-70 வயதை தொடும் பொழுது இந்த 10,000 அரும்பு மொட்டுக்கள் 5,000 ஆய் குறைந்துவிடும்.
1: Therefore, you cannot have the same taste, or you cannot have sense the same taste you had when you were young.
0: அதனால்தான் இந்த இளம் வயதிலே நீங்கள் சுவைத்த அந்த சுவையின் உணவுகள், இந்த சுவையின் நரம்புகள் இருந்த தன்மைகள் வயதாகும் பொழுது சுவைத்தன்மை இழந்து விடுவீர்கள்.
1: Now you understand why there is fighting in the family?
0: இப்ப தெரியுதுங்களா ஏன் வயசானவங்களால குடும்பத்துல பிரச்சனை வருதுன்னு?
1: The husband is saying, what are you cooking? When you are young, you are cooking very well. Nowadays, you are not cooking at all properly. No taste.
0: வயதான கணவர் சொல்லுவார் மனைவியை பார்த்து, என்ன நீ இப்ப சமைக்கிற, ஒரு காலத்துல ஆரம்ப காலங்கள் இளமையில எவ்வளவு அழகா சமைத்தா, இப்பொழுது ஏன் நல்லா சமைக்கல, நீ வீட்டை விட்டு வெளியே போ என்று சொல்லுவார்.
1: ருசியே இல்லை. இப்ப புரிதா ஏன் ருசி இல்லைன்னு? மனைவி கை பக்கத்துல பிரச்சனை இல்லை, நாக்கு மறுத்து போச்சு. பாதி நாக்கு என்ன செய்யல, இன்னையோட நிறைய வீட்டில் சண்டை முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். என்ன இதே சில சகோதரிகள் காரணமா வச்சுக்கிட்டு பாஸ்டர் சொன்னார்ல, உன் நாக்கு செத்து போச்சு, பயன்படுத்த வாய்ப்பும் உண்டு. But listen,
0: அலகவனிகள்,
1: there is something very interesting about the taste buds.
0: ஆனால் இந்த சுவை அரும்பு மொட்டுகளை குறித்து ஒரு சுவாரஸ்யமான காரியம் உண்டு.
1: There is something very interesting about tasting.
0: அந்த சுவைத்தலை குறித்ததான ஒரு சுவாரஸ்யமான காரியம் உண்டு.
1: What is that?
0: அது என்ன?
1: If you look at all the other sensory organs.
0: இந்த 5 புலன்கள் இருக்க எல்லா புலன்களை குறித்து பார்க்கும் பொழுதும்,
1: let's imagine seeing.
0: பொதுவாக பார்த்தீங்க, பார்வை, பார்க்குதல்.
1: See, in order to see, you can also see a distant object. It doesn't have to be near to you.
0: அந்த ஒரு பொருளை பார்க்க வேண்டும் என்றால் அந்த பொருள் கிட்ட தான் இருக்க வேண்டும் இல்லை, தூரத்தில் உள்ள பொருளை நம்மால் பார்க்க முடிகிறது.
1: They say human eye in the midst of pollution and dust can see to a distance of 12 miles.
0: அறிவியல் சொல்லுகிறது, மனித கண்கள் தூசும் தும்பும் இருக்கிறதான அந்த மாசுபடிந்த இந்த அந்த இடத்தில் சூழலில் கூட 12 மைல்கள் நம்ம கண்களால் துல்லியமாக பார்க்க முடியும்.
1: They say if it has no pollution, no dust, it's a clear sky, they say you can actually see 30 miles
0: ஆனால் மாசு இல்லாமல் தெளிந்த வானமாய்

0: தெள்ளை தெளிவா இருக்கும் பட்சத்தில் ஒரு மனித கண்ணால் 30 மைல் தூரத்தை துல்லியமாக பார்க்க முடியும்.
1: Take our ears.
0: காதை பாருங்கள்.
1: The ears can hear sounds in a distance.
0: தூரத்தில் ஏற்படுகிற ஒலி அலைகளை நம் காதுகளால் கேட்க முடியும்.
1: You don't have to go there, you can hear it from here.
0: அந்த ஒலியை கேட்பது கிட்ட போக வேண்டாம், தூரத்தில் இருந்தே காதுகளால் கேட்க முடியும்.
1: That is why some families, you know, pastor, I was speaking in my room. From outside they heard and they took the secret out.
0: அதனால தான் சில பேர் சொல்ல வீட்டுக்குள்ள பேசுற காரியத்தை கூட வெளியே இருக்கிறவங்க கேட்டுறாங்க.
1: Because the ear is so sharp.
0: ஏனென்று சொன்னால் இந்த காதின் செவித்திறன் மிக கூர்மையான செவித்திறன்.
1: Number 3, nose.
0: மூன்றாவது முகர்தல், மூக்கு.
1: You can smell things at a distance.
0: தூரத்தில் இருக்கிற அந்த வாசனையை கூட உங்கள் மூக்கால் முகர முடியும்.
1: When you finished your work and came to your house, you know today is fish kolambu.
0: நீங்கள் வேலை முடித்து விட்டு வீட்டுக்கு வந்த உடனே வீட்டில் இருக்கிற அந்த சுவையை, அந்த முகர்தலை பார்த்து, வாசனையை பார்த்து, இன்னைக்கு மீன் குழம்பு என்று துல்லியமாய்
1: சொல்லிவிடுவீர்கள்.
0: நீங்கள் கிச்சனுக்கு போக வேண்டாம்.
1: In your parking, the smell will come.
0: உங்கள் பார்க்கிங் ஏரியாவிலே உங்களால் சொல்ல முடியும் இன்னைக்கு மீன் குழம்பு என்று.
1: So you can smell from a distance.
0: தூரத்திலிருந்தே உங்கள் நுகர முடியும்.
1: How about feeling?
0: உணர்தல் எப்படி?
1: Now you are not sitting next to the AC.
0: நீங்கள் அந்த குளிர்சாதன பெட்டிக்கு அருகில் அமரவில்லை.
1: You are there somewhere, but you're saying, Pastor, ஒரே குளிர்து பாஸ்டர், தாங்க முடியல பாஸ்டர். Why are you saying that?
0: ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள்?
1: Because even from a distance, you can feel the cold.
0: ஏனென்று சொல்ல தூரத்தில் இருந்து கூட அந்த குளிர்ச்சியான காற்றை உங்கள் சரீரத்தால் உணர முடியும்.
1: You don't have to put your hand into the hot stove and say, oh, it's hot.
0: அந்த எரிகிற அடுப்பிலே உங்கள் கையை வைத்து சூடு என்று உணர்ந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
1: The moment you go near to the stove, you can feel the heat.
0: அந்த அடுப்பின் அருகில் செல்லும் பொழுதே அந்த அனல் கீற்றை உங்கள் உணர முடியும்.
1: Eyes, you can see the distance.
0: கண்ணால் தூரத்தில் இருப்பதை பார்க்க முடியும்.
1: Ears, you can hear what is in the distance.
0: காதுகளால் தூரத்தில் இருப்பதை கேட்க முடியும்.
1: You can smell what is in the distance.
0: தூரத்தில் இருப்பதை உங்களால் நுகர்ந்து பார்க்க முடியும்.
1: You can feel what is in the distance.
0: தூரத்தில் இருப்பதை உங்கள் உணரவும் முடியும்.
1: But taste.
0: ஆனால் சுவை என்று வரும் பொழுது,
1: can someone take a spoon and say very tasty? Can you taste it?
0: அதை உணவை நீங்கள் ருசி பார்க்காமல் தூரத்தில் வைத்து ஸ்பூன்ல வைத்து ரொம்ப சுவையா இருந்தது சொல்ல முடியுமா?
1: Not taste, Pastor. அப்படின்னு நீங்களே சாப்பிட்டு டேஸ்டா இருக்குல்ல அப்படின்னு கேட்டா எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க. இந்த ருசித்தல் அப்படின்றது மாத்திரம் அதை வந்து என் நாக்கு பக்கத்துல கொண்டு வந்து நாக்கு மேலேயே வச்சாதான் என்ன பண்ணும், நம்ம ஊர் ஸ்டைல் என்ன போட்டு ஒரு நக்கு நக்குனாதான் நமக்கு சமைச்ச மாதிரி இருக்கும் இல்ல. என்ன ருசி அது நாக்குல பட்ட பிறகுதான் ருசி. Taste and see that the Lord is good.
0: கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்.
1: What does it mean?
0: அப்படி என்றால் என்ன?
1: Until you come close to the Lord, you can never know that he is a good God.
0: தேவனிடத்தில் நெருங்கிய பட்சத்தில் வந்தால் ஒளிய நீங்கள் தேவன் நல்லவர் என்று ருசித்து பார்க்க முடியுமே தவிர வராமல் அல்ல.
1: Hallelujah. You have to come close to him.
0: நீங்கள் ருசிக்க வேண்டும் என்றால் அவர் அருகில் வர வேண்டும்.
1: Pastor, they said that God is good.
0: Pastor, அவர்கள் சொன்னார்கள் தேவன் நல்லவர்.
1: You can never understand it.
0: அவர்கள் சொல்வதினால் உங்களால் புரிந்து கொள்ள முடியாது.
1: I saw it, Pastor. No.
0: நான் பார்த்தேன் பாஸ்டர் அல்ல.
1: I came close to God.
0: நான் நானாகவே தேவனிடத்தில் நெருங்கி வந்தால் ஒளிய.
1: And then I know my God is good.
0: அப்பொழுது தான் தெரியும் என் தேவன் நல்லவர்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: The knowledge of the Holy One is true knowledge.
0: பரிசுத்தரை அறிகிற அறிவே மெய்யான அறிவு.
1: How can I know him?
0: எப்படி அவரை நான் அறிந்து கொள்வது?
1: I will taste him and know that he is a good God.
0: அவரை நான் ருசி பார்த்து அவர் நல்லவர் என்பதை அறிந்து கொள்வேன்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: That means I come close to him.
0: அப்படி என்று சொன்னால் அவரிடத்தில் நான் நெருங்கி வருவேன்.
1: Psalm 66:5 says.
0: சங்கீதம் 66:5 சொல்கிறது.
1: Come and see the works of God.
0: தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள்.
1: Come and see.
0: வந்து பாருங்கள்.
1: Hallelujah. John 1:45-46 says.
0: யோவான் 1 அதிகாரம் 45-46 வசனங்கள்.
1: We find that Philip looked at Nathanael and said, we have found the savior.
0: பிலிப்பு நாத்தான்வேலை குறித்து அங்க பார்க்கிறோம், நாங்கள் ரட்சகரை கண்டோம் என்று சொல்லுகிறார்.
1: Nathanael says, can any good thing come out of Nazareth?
0: அவன் சொல்ல நாசரேத்தில் ஏதோ ஒரு நன்மை வருமா?
1: What did Philip say?
0: அதுக்கு பிலிப்பு என்ன சொன்னான்?
1: Come and see.
0: வந்து பார்.
1: Come and see.
0: வந்து பார்.
1: If you come and see, you will know that there is good coming out of Nazareth. God is a good God.
0: நாசரேத்திலிருந்து நன்மை வருகிறதா இல்லையா என்பதை நீ வந்து பார், அப்பொழுது தெரியும்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: How can I taste that God is good by coming near him.
0: எப்படி தேவன் நல்லவர் என்பதை நான் அருகில் வந்து எப்படி நான் ருசி பார்ப்பது?
1: I want to give a small incident in the Bible and give you a lesson.
0: இதற்கு உதாரணமாக வேதத்திலிருந்து ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி அதிலிருந்து போதிக்க விரும்புகிறேன்.
1: 1 Samuel 14:27.
0: 1 சாமுவேல் 14 அதிகாரம் 27 வசனம்.
1: There Jonathan, his father, his army, they all go for the fight.
0: அங்க யோனத்தான் தன் தகப்பனோட சேனையோட அவன் யுத்தத்துக்கு போகிறான்.
1: And after the fight is over, everybody is tired.
0: And the yuttam mudidha piragu ellarum kalaithu poirukkarargal, vidaithu poirukkarargal.
1: But Saul and his men, they had all made a oath that will not eat anything.
0: Anal Saulum avanoda inda padai thalaivargalum ellarum oru poruthaniye oru nibandhanai yerpaduthukkaral, naam yaarum saapada koodadhu.
1: But Jonathan did not know about it.
0: Anal inda nibandhanai inda poruthaniye Jonathan ariyavillai.
1: But when he saw wild honey on the way,
0: anal avan oru thien kootai marathile paarkum poludhu,
1: the Bible says he took it with a spear and he put that honey on his mouth.
0: Vedam solugiradhu avan kaiyil irundha koolai neeti andha thien kootin nuniyile kutti adhai rusi paarthan.
1: The Bible says,
0: Vedam solugiradhu,
1: the moment he tasted the honey,
0: andha aniyai avan rusi paartha andha shanapoludil,
1: the Bible says his eyes were opened.
0: Vedam solugiradhu avan kangal telindathu.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: There is something very interesting about this truth.
0: இந்த சத்தியத்தை குறித்து ஒரு மிக சுவாரஸ்யமான காரியம் இருக்கிறது.
1: Come with me now to Psalm 119 verse 103.
0: சங்கீதம் 119 சங்கீதம் 103 வசனத்திற்கு வாருங்கள்.
1: It says how sweet your words are to my taste.
0: உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள்.
1: Sweeter than honey to my mouth.
0: என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: How can I know that the Lord is good?
0: எப்படி தேவன் நல்லவர் என்பதை நான் அறிந்து கொள்வது?
1: By tasting him.
0: அவரை ருசி பார்ப்பது நிமித்தம்.
1: And how can I taste him?
0: சரி, அவர் எப்படி ருசி பார்ப்பது?
1: I will go to his word.
0: அவருடைய வார்த்தைக்கு போவேன், அவரிடத்திலே போவேன்.
1: When I take the word and put it in my mouth,
0: அந்த வார்த்தை அவரிடத்திலே இந்த எடுத்து என் வாயிலே போடும் பட்சத்தில்,
1: oh, it is tastier than honey.
0: ஓ, அது என் தேனிலும் மதுரமாய் இருக்கிறது.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: When the taste is in my mouth,
0: அந்த சுவை என் நாவில் இருக்கும் பொழுது,
1: it will open the eyes of my understanding.
0: என்னுடைய புரிந்துகொள்ள அறிகிற அறிவை என் கண்களை தெளிவிக்கிறதாவும் இருக்கிறது.
1: அறிவாகிய கண்களை திறந்துறோம். தேவன் அறியணுமா? ருசிச்சு பார்க்கணும். எதை பாஸ்டர் ருசிக்கிறது? கர்த்தருடைய வசனத்தை அப்படி ருசித்து பாருங்க, தியானிச்சு பாருங்க, படிச்சு பாருங்க, அதோட நேரம் செலவழிச்சு பாருங்க. அந்த ருசியில அறிவாகிய கண் என்ன பண்ணிரும்?
0: திறந்துரும்.
1: திறந்துரும். எத்தனை பேருக்கு திறக்கணும்னு ஆசை? I want to know the Lord.
0: நான் தேவனை அறிய வேண்டும்.
1: The knowledge of the Holy One is knowledge.
0: பரிசுத்தரையர் அறிவே அறிவு.
1: I want to know you, Lord.
0: அவர் அதிகம் ஆண்டவரே என்று அறிய வேண்டும்.
1: I want to know you more and more.
0: ஆண்டவரே என்று அதிகமாய் அறிய வேண்டும்.
1: I want to taste your word.
0: ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நான் ருசி பார்க்க வேண்டும்.
1: In 1 Peter chapter 2 and verse 1 to 3.
0: 1 பேதுரு 2 அதிகாரம் 1 3 வசனங்களிலே.
1: The Bible says.
0: வேதம் சொல்கிறது.
1: In English it is verse 2. It says like newborn infants long for the spiritual milk, that by it you may grow up into salvation, if indeed you have tasted that the Lord is good.
0: இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால்,
1: verse 3,
0: 3 வசனம், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள்.
1: வசனத்தை நீங்க வாஞ்சா இருந்தீங்கன்னா நாக்கில் என்ன இருக்கும்? ருசி இருக்கும். என்ன ருசி? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கண்ணு தெளிஞ்சிரும். எத்தனை பேர் கண்ணு தெளின்னு ஆசைப்படுறீங்க? இன்னும் அதிகமாக அறிய பண்ண ஆண்டவரே, ருசிச்சு ருசிச்சு அறியணும். உன் மண்டை வரணும். உன்னோட வசனத்தோடு நான் நேராக செலவழிக்கணும். உண்மை அறிய விரும்புகிறேன் ஆண்டவரே.

எப்படி அறிய முடியும் சொல்லுங்க, எப்படி அறிய முடியும்? ருசிச்சா அறிஞ்சிட முடியும் சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லணும். எப்படி ருசிக்கிறது? வார்த்தையாகிய தேனிலும் மதுரமான தேனை நாக்கில் வச்சா கண்ணு தெளிஞ்சிடும் சொல்லுங்க. வார்த்தையாகிய தேனிலும் மதுரமான வசனத்தில் நாக்கில் வச்சா அந்த ருசியில் என்ன பண்ணும்? அறிவாகிய கண்ணு திறந்துடும். உங்களோட வசனத்தை அறிய விரும்புகிறேன் ஆண்டவரே.

0: Hallelujah. Lord, I want to know you more.
1: ஆண்டவரே, நான் அதிகமாக அறிய வேண்டும்.
0: How can I know you, Lord?
1: எப்படி அறிவது ஆண்டவரே?
0: Taste and see.
1: ருசித்து அறிய வேண்டும்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ருசித்து பாருங்க. ருசிச்சு பாருங்க. வசனத்தை வசனத்தை வாங்கி வாங்கி அதை நல்லா ருசிச்சு ருசிச்சு பாருங்க. கண்ணு தெளிஞ்சிரும். Hallelujah. உங்களுடைய வசனத்தை நான் தியானிச்சேன். என் போதகர்களை விட ஞானம் ஆயிட்டேன். I became more wise than my teachers.
1: எனக்கு உபதேசித்த போதகர்களை காட்டிலும் அதிக ஞானம் அடைந்தேன்.
0: The word of God will make you know about him.
1: தேவனோட வார்த்தை அவரை குறித்து அதிகமாக அறிய செய்யும்.
0: So first is taste and see.
1: முதலாவது ருசித்து பாருங்கள்.
0: Number 2.
1: இரண்டாவது
0: Malachi chapter 3 verse 10.
1: மல்கியான் புத்தகம் 3 அதிகாரம் 10 வசனம்.
0: Malachi 3:10.
1: மல்கியா 3:10.
0: Bring all the tithes into the storehouse that there may be food in my house and try me now in this says the Lord of hosts. If I will not open for you the windows of heaven and pour out for you such a blessing that there will not be room enough to receive it.
1: En aalayathil aagaram undaiyirkumbadi dasama bhagangalai ellam pandaga saalaiyile kondu vaarungal appozhudhu naan vaanathin palaganigalai therandhu idam kollamar pogum mattum ungal mel aashirvaadathai varishikka maateno endru adinal ennai sodithu paarungal endru seenigalin karthar sollugirar.
0: First one to know God. Taste and see.
1: முதலாவது தேவனை அறிகிற காரியத்திலே நாம் ருசித்து பார்க்க வேண்டும்.
0: Number 2.
1: இரண்டாவது
0: test and see.
1: தேவனை சோதித்து பாருங்கள்.
0: Test and see to know the Lord.
1: தேவனை அறிகிறதற்காக தேவனை சோதித்து பாருங்கள்.
0: When you taste and see, you will know that the Lord is good.
1: நீங்கள் கர்த்தரை நீங்கள் ருசித்து பார்க்கும்போது அவர் நல்லவர் என்பதை அறிந்து கொள்கிறீர்கள்.
0: When you test and see,
1: நீங்கள் தேவனை சோதித்து பார்க்கும் பொழுது
0: you will know that the Lord is generous.
1: தேவன் தயாளர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்.
0: Hallelujah. When you test and see, you will know that the Lord is generous.
1: நீங்கள் தேவனை சோதித்து பார்க்கும் பொழுது அவர் தயாளவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்.
0: This word is very unique in the Bible. In this Malachi chapter 3 verse 10 is very unique in the Bible.
1: இந்த மல்கியாவின் புத்தகம் 3 அதிகாரம் 10 வசனம் முழு வேத புத்தகத்திலும் தனித்துவம் வாய்ந்ததான ஒரு வசனம்.
0: Why?
1: ஏன்?
0: Everywhere else in the Bible keeps on telling us do not tempt the Lord, do not test the Lord.
1: வேதம் முழுவதுமாக எல்லா இடத்திலும் சொல்லப்பட்டிருக்க வசனம் என்று சொல் தேவனை பரீட்சை பாராமல் இருங்கள், தேவனை சோதித்து பாராமல் இருங்கள்.
0: Even Jesus used that in his in the temptation of the devil.
1: அந்த பிசாசிடம் ஏற்பட்ட சோதனை கூட இதே வசனத்தை கூட தேவன் இயேசு பயன்படுத்துகிறார்.
0: Though it is written do not test the Lord your God.
1: இப்படி எழுதி இருக்கிற தேவனை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதி இருக்கிறதே என்று.
0: But this is the only place in the Bible where God himself calls us and says try me, test me.
1: ஆனால் இந்த ஒரே வசனம் மாத்திரம் தான் வேதம் முழுமையிலும் தேவனே சொல்லுகிறார், கர்த்தரே சொல்லுகிறார், என்னை சோதித்து பாருங்கள்.
0: How can you test the Lord that he is a generous one?
1: எப்படி அவர் தயாள குணம் உள்ளவர் என்பதை நீங்கள் சோதித்து பார்க்க முடியும்?
0: God says,
1: வேதம் சொல்லுகிறது,
0: bring your tithes to my storehouse.
1: உங்களுடைய தசம பாகங்களை என்னுடைய பண்டக சாலைக்கு கொண்டு வாருங்கள்.
0: And then you will test and you will know that I am a God who is generously rewarding you.
1: அப்பொழுது நீங்கள் தயாள குணமுள்ளவர், உத்தமர், உதாரத்தமாய் கொடுப்பவர் என்பதை நீங்கள் சோதித்து பாருங்கள்.
0: Now I want to talk about this subject for a little while for you to understand this according to the Bible.
1: இந்த வசனத்தின் அடிப்படையில் இருக்கிற தலைப்பை உங்களுக்கு புரிந்துகொள்ளும் வண்ணமாக வேதத்தின் அடிப்படையிலே சற்று பேச விரும்புகிறேன்.
0: I want to take it up in 4 different heads.
1: இதே நான்கு விதமான வெவ்வேறு கோணத்தின் தலைப்பிலே நான் பேச விரும்புகிறேன்.
0: This subject of tithe should be dealt with 4 different questions.
1: இந்த தசம பாகம் என்கிறதன காரியத்தின் நான்கு தலைப்புகளிலே நாம் தியானிக்க போகிறோம்.
0: Number 1,
1: முதலாவது,
0: we have to learn about the portrayal of the tithe in the Bible, which means it asks what does tithe mean.
1: இந்த தசம பாகத்தை வேதம் என்னவென்று சொல்கிறது என்று அந்த தசம பாகத்தை குறித்ததன ஒரு சித்தரிப்பு விளக்கத்தை பார்க்க போறோம்.
0: தசம பாகம் என்றால் என்ன? The portrayal of the tithe. Number 2, we are going to go to the period of the tithe, or in other words, when was tithing practiced?
1: Inda dasamabhagathukku rendavathu kaaryam inda dasamabhagam endha kaala kattathil payanpaduthappattathu.
0: That's number 2.
1: Rendavathu,
0: third,
1: moonravathu,
0: we're going to deal with the purpose of the tithe. Or why was the tithe instituted?
1: மூன்றாவதாக இந்த தசமோபாகத்தின் நோக்கம் அல்லது இந்த தசமோபாகம் ஏன் நிறுவப்பட்டது, கொண்டு வரப்பட்டது.
0: Number 4,
1: நான்காவது,
0: we are going to also talk about the promise given for those who give tithes.
1: நான்காவதாக தசமோபாகம் கொடுக்கிறவர்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கதன வாக்கு அல்லது வாக்குத்தத்தம்
0: அல்லது ஆசீர்வாதம் சொல்லலாம். We are going to do this four very very quickly.
1: இந்த நான்கு காரியங்களை மிக வேகமாக பார்க்க போகிறோம்.
0: First one, what does tithe mean? The portrayal of the tithe.
1: முதலாவது தசமபாகம் என்றால் என்ன? அதை குறித்ததான சித்தரிப்பு அல்லது விளக்கம்.
0: Tithe simply means God told the Israelites to take 1/10 of all their increase and give it as an offering to the Lord.
1: தசமபாகம் என்பது இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் உங்களுடைய வருமானத்தில் 1/10 எடுத்து தேவனுக்கு கொடுங்கள்.
0: This is the meaning of tithe means 1/10 of everything.
1: இது தான் தசமபாகத்தினுடைய ஒரு கருத்தாக நாம் புரிந்து வைத்திருக்கிறோம்.
0: And the Bible also says this tithe belongs to the Lord.
1: இரண்டாவதாக சொல்கிறது இந்த தசமபாகம் தேவனுக்கு உரியது.
0: This also says in the Bible it is holy to the Lord.
1: இன்னொன்னு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தசமபாகம் தேவனுக்கு பரிசுத்தமான ஒன்று.
0: And this tithe the Lord had ordained in order to give it as a salary for the Levites and the priests.
1: Inda dasamabagam endru palaiyar paattu murayila solla vendum endru sonnal inda dasamabagam leviyarku kudukapadugira oru sambalamaga irukirathu.
0: Because they did not have an inheritance with the other 11 tribes.
1: Inda 11 kothrathodu sendu levi kothrathu avargal sondamaga endha bhagamum kaanal kudukapadavillai.
0: Ellarkum nelatha pirichu kuduthar Yosua leviyarku matta enna kediyadhu nelam kediyadhu sodandram kediyadhu sottu kediyadhu adanalae இவங்க வாழ்நாள் முழுவதும் கர்த்தருடைய வேலையில பணிவிடையில் இருக்கிறதுனால இவங்களுக்கு நிலம் இல்லாததுனால இவங்க சொந்தமா அறுவடை பண்ண முடியாது, விதைக்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது. ஆகவே இவங்க கர்த்தருக்கே தங்க வாழ்க்கை அர்ப்பணிச்சதுனால மற்ற 11 கோத்திரங்களும் சேர்ந்து என்ன பண்ணணும்னா அவர்களுடைய வருமானத்துல 1/10 யாரு கொடுத்துடணும்? லேவி கோத்திரத்துக்கு கொடுத்துடணும். அவங்க அதை உள்ள பரிமாறிக்கிடுவாங்க, அவங்க எல்லாரும் போஷிக்கப்படுவாங்க. ஸோ இதுதான் ஐடியா. So this is exactly what tithe is about.
1: இதுதான் தசமபாகம் என்றால் என்ன என்பதற்கான அர்த்தம்.
0: When you come to Malachi chapter 3:1 it also says this tithe has to be brought to the temple or the house of God.
1: மல்கியான் புத்தகம் 3:1 வரும் பட்சத்தில் இந்த தசமபாகம் தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
0: Or the word is also store house, பண்டகசாலை.
1: ஆலயத்தில் இருக்கிறதான பண்டகசாலைக்கு
0: அதுல கொண்டு வரணும் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ tithe simply means 1/10 belonging to the Lord, holy to the Lord, given as an inheritance to the priest, has to be brought to the temple.
1: தசமபாகம் என்பது 1/10 அது லேவியருக்கு சம்பளமாய் கொடுக்கப்படுகிறது, அது பண்டகசாலைக்கு தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று மாத்திரமல்ல.
0: Now the second thing.
1: இரண்டாவது காரியம்
0: the period of the tithe.
1: அந்த தசமபாக கொடுக்கிறதான காலம், அந்த காலகட்டம்.
0: When was tithe given?
1: எப்போது தசமபாகம் வேதத்தில் கொடுக்கப்பட்டது?
0: Many of us think tithe was given from the commandment of Moses.
1: நிறைய பேர் நினைக்கிறது மோசேயோட கட்டளை நியாயப்பிரமாணத்துக்கு பிற்பாடு தான் தசமபாகம் கொடுக்கப்பட்டாயிற்று.
0: Some people say it is old testament covenant.
1: சில பேர் சொல்ல அது பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கைங்க.
0: இல்ல, பிரமாணம்.
1: பிரமாணம்
0: பழைய ஏற்பாட்டின் பிரமாணம்னு சொல்லலாம். It is not.
1: அப்படி அல்ல.
0: If you come to Genesis chapter 14:20
1: ஆதியாகமம் புத்தகம் 14:20 வருவென்று சொன்னால்
0: Abraham gave tithes to the Lord.
1: சம்பவங்களையும் தேவன் அவர்களை நிர்பந்திக்கவில்லை, அவர் கட்டளையாகவும் கொடுக்கவில்லை.
0: But they gave it voluntarily to God.
1: அவர்களாகவே முன் வந்து கொடுத்தார்கள்.
0: But when you come to Deuteronomy chapter 14:22-29
1: ஆனால் உபாகத்தின் புத்தகம் 14:22-29 வரையில் எடுத்து சொன்னால்
0: the law of Moses had a detailed system of giving based on the tithe.
1: அந்த உபாகத்தின் புத்தகம் 14 தசமபாகம் கொடுக்கிறதன வழிமுறைகளை குறித்து தெளிவாக போடப்பட்டிருக்கிறது.
0: And it is so interesting.
1: ரொம்ப முக்கிய சுவாரஸ்யமான காரியம்.
0: Tithe giving began in the book of Genesis.
1: தசமபாகம் கொடுப்பது ஆதியாகமத்தின் புத்தகத்திலே தொடங்கப்பட்டது.
0: it goes on till the last book of the Old Testament, which is Malachi.
1: Inda dasamabam kodutal aadiyagathu thodangapattathu palai erpaattin kadaisi pustamaga malgiya varaikkum thodarndhu varugirathu.
0: You can read those passages everywhere.
1: Ella edathilum inda vivera kala kattathe dasamabathai kurithu neengal mulu vedathile padikka mudiyum.
0: But now we are in the new covenant.
1: Ippozhudhu pudhiya odanpadikkaiyukkullaga irukkirom.
0: Through Jesus we have come into the new testament.
1: Ippozhudhu pudhiya erpaattukkullaga Yesu nimithavum vandu vittom.
0: But Jesus did not stop talking about tithe. He mentioned tithe 2 times in his own discourse.
1: இந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தசமாவும் அங்கே நின்று விடாமல் புதிய ஏற்பாட்டில் இயேசு தன்னுடைய காலகட்டத்தில் 2 இடங்களில் பேசுகிறார்.
0: Luke 18:12.
1: லூக்கா எழுதின புத்தகம் 18:12
0: in one of the parables of Jesus,
1: இயேசு சொன்ன ஓமைகளிலே ஒன்றிலே
0: He says that the Pharisee prayed, I fast twice a week, I give tithes of all that I possess.
1: அந்த ஓமானத்திலே அங்க சொல்லும்போது ஒரு வசனம் வருகிறது, வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், என் சம்பாதித்ததெல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று அங்கே ஒரு பரிசேயன் ஜெபம் பண்ணுகிறான்.
0: And Jesus uses that statement in his own parable.
1: அவர் சொன்ன அந்த ஓமையிலே இயேசு இந்த காரியத்தை அவர் வசனமாக பயன்படுத்துகிறார்.
0: But that's not the only place.
1: அது மட்டும் அந்த ஒரு இடம் மட்டுமல்ல.
0: If you come to Matthew 23:23,
1: marubadiya Matthi eludhina pustagam 23rd chapter 23rd verse kurivittu sonnal,
0: Jesus brings up the subject of tithe again.
1: Marubadiya dasamabhagathin kaariyathai inge kondu varugirar.
0: Jesus brings it.
1: Yesuve kondu varugirar.
0: He says, woe to you scribes and Pharisees, hypocrites, for you pay tithe of mint and anise and cumin and have neglected the weightier matters of the law, justice, mercy and faith.
1: மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒற்றாளாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள்.
0: Then he closes this argument with this, these you ought to have done without leaving the others undone.
1: இந்த வாக்குவாதத்தை தேவன் இயேசு எப்படி முற்றுப்புள்ளி வைத்து வைக்கிறார் என்று சொன்னால், இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும்.
0: Now there is something I want you to write it down.
1: நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும் நான் விரும்புகிறேன்.
0: Jesus did not condemn or cancel the giving of tithe.
1: தசமபாகம் கொடுப்பதே இயேசு ஒருபோதும் கடிந்து கொள்ளவில்லை, அது வேண்டாம் என்று நிராகரிக்கவும் இல்லை.
0: Very clearly you should understand that.
1: தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
0: He did not condemn tithe giving.
1: அவர் தசமபாவம் கொடுப்பதை கடிந்து கொள்ளவில்லை.
0: He did not cancel tithe giving.
1: அந்த தசமபாவம் கொடுப்பதை அவர் முற்றிலும் நிராகரிக்கவும் இல்லை.
0: Instead, what did he do?
1: அதற்கு பதிலாக என்ன செய்தார்?
0: He wanted to balance their giving with their living.
1: அவர் செய்த காரியம் என்னென்று சொன்னால், அவர்கள் தசமபாவம் கொடுப்பதையும் அவர்கள் ஜீவியத்தில் வாழ்வதையும் இரண்டையும் சமநிலையாய் கொண்டு வர விரும்பினார்.
0: He said, you are giving tithes.
1: அவர் சொன்னார், நீங்கள் தசமபாகம் கொடுக்கிறீங்க.
0: But your life is unrighteous.
1: ஆனால் உங்களோட வாழ்க்கை நீதி உள்ள வாழ்க்கை அல்ல.
0: Your life is very bad.
1: உங்களோட வாழ்க்கை படுமோசமா இருக்கிறது.
0: You are perfect in giving, but you lead an imperfect life.
1: நீங்கள் பூரணமாய் தசமபாகம் கொடுக்கிறீர்கள், ஆனால் பூரணத்துக்கு முற்றிலும் வேறுபட்ட ஒரு ஜீவியத்தை செய்கிறீர்கள்.
0: கொடுக்கிறதுல நீங்க சரியா இருக்கிறீங்க, வாழ்றதுலயோ தப்பா இருக்கிறீங்க. After saying this, he said,
1: இதை சொல்லி அதற்கு பிற்பாடு,
0: you have to do that without leaving the other undone.
1: இன்னொரு விதத்தில் சொல்லணும் சொன்னால், நீங்கள் இதையும் செய்ய வேண்டும், அதையும் விடாது இருக்க வேண்டும்.
0: What does it mean?
1: அப்படி என்றால் என்ன?
0: You have to live a life of righteousness.
1: நீங்கள் நீதி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும்.
0: At the same time,
1: அதே சமயத்தில்,
0: you have to continue giving your tithes.
1: அதே சமயத்தில் நீங்கள் தொடர்ந்து தசமபாகம் கொடுப்பதில் நிலைத்திருக்க வேண்டும்.
0: You understand what the Bible says?
1: வேதம் என்ன சொல்லுது புரியுங்களா?
0: He did not cancel or condemn tithing.
1: தசமபாகம் கொடுப்பதை கடிந்து கொள்ளவோ அது வேண்டாம் என்றும் அவர் நிராகரிக்கவில்லை.
0: What he condemned was their lifestyle.
1: அவர் கடிந்து கொண்டது எதை என்று சொன்னால், தசமபாகத்தை அல்ல, அவருடைய வாழ்க்கை முறையை.
0: There is instance like this so many places in the Bible.
1: இது மாதிரி சம்பவங்கள் வேதத்தில் अनेक இடங்களில் இருக்கிறது.
0: For example,
1: உதாரணமாக,
0: Jesus condemned the giving of the Pharisees, which they tried to, you know, make it known by everybody.
1: உதாரணமாக சொல்லணும்னா, பரிசேயர்கள் கொடுக்கிற காணிக்கைகள், கொடுக்கல் காரியங்களை தேவன் கடிந்து கொள்கிறார். ஏனென்று சொன்னால்,
0: தான தர்மங்கள்
1: ஏனென்று சொன்னால், அவர் எல்லாரும் வெளியரங்கமாய் தங்களை மெச்சிக்கொள்ள வேண்டும் என்று கொடுக்கிறார்கள்.
0: அங்க ஆண்டர் சொல்ல, இனிமே நீ கொடுக்காத அப்படின்னு சொல்லல, வெளியரங்கமா பாக்குறபடி கொடுக்காத, வலது கை செய்யறத. அவரு இதே பரிசேயர்கள் மாயக்காரர்கள் உபவாசம் பண்றத கடிந்து கொண்டார். முகத்தை வாடலா வச்சுக்கிறீங்க, நீங்க வந்து இப்படி பண்ணாதீங்க, இனிமேல் ஜெபமே பண்ணாதீங்கன்னு சொல்ல, ஒழுங்காக தலைக்கு எண்ணெய் பூசி முகத்தை கழுவி மாய்மாலம் இல்லாமல் போய் உபவாசம் இருந்தார். ஜெபம் பண்ணுறது கூட கடிந்து கொண்டார். என்ன சொன்னார் தெரியுமா? நீயோ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரர் மாதிரி ஜெபம் பண்ணாத, நீ வந்து அறை வீட்டை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்க பிதா பார்க்கும்படி. அப்போ அவர் ஜெபத்தை வேணான்னு சொல்லலை, அவர் வந்து உபவாசத்தையும் வேணான்னு சொல்லலை, தான தர்மம் வேணான்னு சொல்லலை, அவர் வந்து தசம பாகத்தை வேணான்னு சொல்லலை. உன் வாழ்க்கையை சரிப்படுத்தினார். இதையும் செய்ய வேண்டும், அதையும் செய்யாது
1: விடாதிருக்க வேண்டும்,
0: அதையும் விடாதிருக்க வேண்டும், அதையும் விட்டுறாத, இதையும் ஒழுங்காக செய். Now the question is this.
1: இப்போ கேள்வி இதுதான்.
0: Did Jesus tell this to the Pharisees and the scribes alone, or does this teaching apply to our life today?
1: இப்போ கேள்வி என்னவென்று சொன்னால், இயேசு இந்த காரியத்தை இந்த பரிசேயரும் வேதபாரகருக்கும் மாத்திரம் சொன்னாரா, அல்லது அது நமக்கும் பொருந்துமா?
0: Because he said very clearly, woe to the Pharisees and scribes.
1: yen endru sonnalanga theliva vasanam solugirathu mayakarare vedaparagare parisayare ungalukku ayyo endru.
0: You are giving tithe and kumim and anise and everything.
1: Neengal ottralum vendayilum seerathrin dasamobam kudukireergal.
0: So he said, you have to do this and you have to also do the other.
1: Yesu sonnara avargalai paarthu neengal idaiyum seiya vendum adaiyum vidadirukka vendum.
0: So it is only meant for the Pharisees, is it?
1: seri adanal adu mayak vedaparam parisayare endru solugirathu avangalukku mattumdan.
0: Is it?
1: அப்படிங்களா?
0: Okay, there are two important truths you have to understand.
1: இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்னொரு இரண்டு சத்தியங்களை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும்.
0: First, if you come to Matthew 23, where this passage is written.
1: மறுபடியும் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 23 அதிகாரத்துக்கு வரும்போது இங்க ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருக்கிறது.
0: If you come to verse 1,
1: 1 வசனத்துக்கு வாருங்கள்.
0: It very clearly starts the entire discourse like this.
1: அந்த 23 வசனத்தில் பிற்பாடு சொல்லப்பட்ட காரியத்துக்கு முன்பதாக முதலாம் வசன துவக்கத்திலே மிக தெளிவாய் சொல்லுகிறது.
0: Jesus spoke to the multitudes and to his disciples.
1: இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி.
0: யாரை பத்தி பேசினாரு? எல்லா ஜனங்கள்ட்டையும், எல்லா சீஷன்ட்டையும். ஆண்டதை பொதுவாக தான் பேசினார், இவங்களுக்கு மட்டும் பேசினாருன்னு கிடையாது. இவர்களை கடிந்து கொண்டாலும் பேசினது எல்லாரும் கேட்டாங்க, எல்லாருக்கும் பேசினார். அது நம்பர் ஒன். நம்பர் டூ, யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட்,
1: இரண்டாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்,
0: இஃப் டைதிங் இஸ் ஒன்லி சப்போஸ் டு பி கிவன் பை ஃபாரிசீஸ் அண்ட் இட் டசன்ட் mean anything to us,
1: oruvelai inda dasamobagam enbadu pariseyirum vedaparagam maatram dhaan kudukka vendum adarkum namakkum sambandham illai endru solvirgal endral,
0: then every other thing Jesus told to the Pharisees does not have anything to do with us.
1: அப்படி என்று சொன்னால் பரிசேயருக்கும் இந்த வேதபாதகருக்கும் மற்ற எந்தெந்த காரியங்களை இயேசு சொன்னாரோ அவைகள் எல்லாம் அவங்களுக்கு தான் பொருந்தும், நமக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது.
0: Can we agree?
1: ஒத்துக்கிறீங்களா?
0: தசமபாகம் அவங்கள பத்தி சொன்னாரு, அவங்ககிட்ட தான் சொன்னாரு, நமக்கு கிடையாதுன்னு சொன்னா பரிசேயருக்கு இயேசு என்னெல்லாம் பேசினாரோ அது நமக்கு பொருந்தாது, சரிதானே? இதை மட்டும் நம்ம ஒதுக்க முடியாது. நீங்க அந்த சட்டத்தை வந்து இது பரிசேயருக்கு பேசினாரு, பரிசேயருக்கு பேசினாருன்னா அப்ப பரிசேயருக்கு பேசின எல்லாத்தையும் எடுப்போம், அதெல்லாம் நம்ம பைபிள்ல இருந்து எடுத்துடலாம், நமக்கு அது கிடையாது. சொல்லாமா? நான் உங்களுக்கு ரெண்டு உதாரணம் காட்டுறேன். I'll show you two examples.
1: இதற்கு நான் இரண்டு உதாரணங்களை மேற்கோள்
0: காட்டுறேன். And you tell me, does it apply to us or not?
1: நீங்க அந்த உதாரணத்தை பார்த்த பிறகு நீங்க சொல்லுங்கள் அது நமக்கு பொருந்துமா பொருந்தாதான்னு.
0: Come with me to Matthew chapter 23 verse 25 to 26.
1: மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 23 அதிகாரம் 25 26 வசனங்கள் வாருங்கள்.
0: He says, woe to you scribes and Pharisees again.
1: மறுபடியும் இங்க தொடங்குகிறார், மாயக்காரருக்கும் வேதபாரகருக்கும் தொடங்குகிறார்.
0: He says, woe to you scribes and Pharisees hypocrites.
1: மாயக்காரருக்கும் வேதபாரகருக்கும் பரிசேயர் உங்களுக்கு ஐயோ.
0: For you cleanse the outside of the cup and dish, but inside they are full of extortion and self-indulgence.
1: போற போஜன பாத்திரங்களை வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறார், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது.
0: Verse 26,
1: 26 வசனம்.
0: Blind Pharisee, first cleanse the inside of the cup and dish, and the outside of them may be clean also.
1: குருடனான பரிசேயரே, போஜன பதார்த்தங்களை வெளிப்புறம் சுத்தமாக்கக்கூடிய அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு.
0: Does this apply to us or not?
1: இது நமக்கு பொருந்துமா பொருந்தாதா?
0: Come again to 27-28 verse.
1: மறுபடியும்மாக அதே மத்தேயு 23:27-28 வசனங்களை பாருங்கள்.
0: Woe to you scribes and Pharisees hypocrites, for you are like whitewashed tombs which indeed appear beautiful outwardly but the inside are full of dead men's bones and all uncleanness. Even so, you also outwardly appear righteous to men, but inside you are full of hypocrisy and lawlessness.
1: 27 வசனம், மாயக்காரரே, வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகளில் ஒப்பாயிருக்கிறீர்கள், அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்கள் எலும்புகளாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும்.
0: இது யார்கிட்ட பேசினாரு சொல்லுங்க, யார்கிட்ட பேசினாரு? வேதபாரகரே, பரிசேயரே, மாயக்காரரே. அப்போ இந்த வசனம் நமக்கு பொருந்தாதா? இல்லை பாஸ்டர், நமக்கு பாத்திரம் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதும், உள்ளே எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. என்ன பைபிளை, அது நமக்கு கிடையாது, அது பரிசயம் தான், நம்ம எப்படி வேணால் வாழலாம் சொல்ல முடியுமா? வெள்ளி அடிக்கப்பட்ட கல்லறையே வெளியே கல்லறை நல்லா அழகாக இருக்க, உள்ள செத்தவனுடைய எலும்பு இருக்குது, அது நமக்கு கிடையாது, பரிசயனுக்கு தான். நம்ம எப்படி வேணால் வாழலாம், ஆண்டு நம்மட்டெல்லாம் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இன்னொரு வசனம் காட்டுறேன், அதையும் பார்த்துக்கிட்டீங்களே. மேத்யூ சாப்டர் 19 வர்ஸ் 3.
1: மறுபடியும் மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19 அதிகாரத்துக்கு வாருங்க, 3 வசனம்.
0: The Pharisees also came to him, testing him and said to him, Is it lawful for a man to divorce his wife for just any reason?
1: பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளி விடுவது நியாயமா என்று கேட்டார்கள்.
0: Immediately Jesus said,
1: Yes, உடனடியாக அதற்கு பதில் சொன்னார்,
0: Moses gave you the bill of divorcement not in the beginning but because of your hardened hearts.
1: உடனடியாக இயேசு சொன்னார், மோசே, உங்களுக்கு நான் தழுதரிசிட்டு ஆரம்பத்தில் அப்படி இல்லை, உங்களுடைய இருதய கடிதத்தின் நிமித்தமாக கொடுக்கப்பட்டது.
0: From the beginning it is written, God created man and wife and he joined them, and what God has joined no man shall put asunder.
1: ஆதியில் எழுதப்பட்ட வசனம் படி சொல்ல, ஆதியில் தேவன் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார், அவர்களை சிருஷ்டித்தவர்களை தேவன் இணைத்தது, மனுஷன் பிரிக்காத இருக்க கடவுள் தான் இருக்கிறது.
0: இப்போ சொல்லுங்க, இந்த வசனம் பரிசேயருக்கா நமக்கா? அது இயேசு வந்து பரிசேயருக்கு பதில் சொன்னாரு, அவங்ககிட்ட பேசினாரு, நமக்கு அது பொருந்தாது, நம்ம எப்படி வேணா வாழலாம். சொல்லாம சொல்ல முடியாதா? சொல்லலாம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கிறோம், பரிசேயர்கிட்ட பேசினதும் யாருக்கு பேசினது தான். So don't try to slip away with this caveat saying it is spoken to the Pharisees, it is spoken to the scribes and it doesn't apply to me.
1: அதனால் இந்த எச்சரிப்புக்கு நீங்கள் தப்பித்துக் கொள்ளமாக, சாக்கு தேடும்படியாக இது பரிசேயருக்கு சொல்லப்பட்டது, இது அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்று சொல்லி நீங்கள் அந்த எச்சரிப்புக்கு தப்பித்துக் கொள்ள வகை தேடாதீர்கள்.
0: It applies to everyone.
1: இது எல்லாருக்கும் பொருந்தும்.
0: விளங்கினவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. Yeah. Now let's go on.
1: மறுபடியும் எடுத்து பேசுகிறார்.
0: And then he says, you have to do the other and do this as well.
1: அவரும் இயேசு சொல்ல, இதையும் செய்ய வேண்டும், அதையும் செய்ய வேண்டும், விடாதிருக்க வேண்டும்
0: என்று. You have to give tithe, you have to give, you have to be a righteous person.
1: நீங்கள் தசமபாகம் கொடுக்க வேண்டும், நீதியுள்ள வாழ்க்கையும் வாழ வேண்டும் என்று.
0: But then,
1: ஆனா அடுத்து,
0: was this teaching explicitly mentioned anywhere in the church doctrine?
1: ஆனால் இந்த தசமபாகத்தின் காரியம் இயேசுவோடு நிறைவடையாமல் புதிய ஏற்பாட்டின் சபையிலே எங்காவது சொல்லப்பட்டிருக்கிறதா?
0: Truth be told, after this statement of Jesus, there is no mention of tithe anywhere in the Bible.
1: உண்மையா சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த தசமபாகம் என்ற தலைப்பின் இந்த காரியத்தை குறித்து இயேசுவின் வாழ்க்கைக்கு பிற்பாடு வேதத்தில் எங்கேயும் சொல்லப்படவில்லை.
0: We don't know whether they gave tithe or they did not give tithe. We don't know.
1: நமக்கு தெரியாது, ஒருவேளை அவர்கள் தசமபாகம் கொடுத்தார்களா கொடுக்கவில்லையா என்று நமக்கு தெரியாது.
0: Because there is no clear cut word which says in the early church there was tithing or no tithing.
1: ஆனா ஏனென்று சொன்னால், ஆதி சபையின் காலங்களில் ஆதி சபையில் அவர் தசமபாகம் கொடுத்தார்கள் என்பதற்கான எந்த ஒரு கூற்றோ சான்றோ தெளிவாக சொல்லப்படவில்லை.
0: But there is something very important that the New Testament church was teaching.
1: ஆனால் இதை காட்டிலும் புதிய ஏற்பாட்டு சபையில் ஒரு முக்கியமான ஒரு போதனை அங்கு போதிக்கப்பட்டிருக்கிறது.
0: 1 Corinthians chapter 16 verse 1.
1: 1 கொரிந்தியர் புத்தகம் 16 அதிகாரம் 1 வசனம்.
0: Concerning the collection for the saints, as I have given orders to the churches of Galatia, so you must do also.
1: பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ப்பம் பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள்.
0: அப்போஸ்தலர் பவுல் சேஸ்,
1: அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார்,
0: இன் தி ஓல்ட் டெஸ்ட்மென்ட்,
1: பழைய ஏற்பாட்டின் காலத்திலே,
0: வாட் வாஸ் எக்ஸ்பிளிசிட்லி செட் வாஸ் யூ, இட் வாஸ் அ லா.
1: பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அது பிரமாணம்.
0: பட் இன் தி நியூ டெஸ்ட்மென்ட் ஹீ சேஸ்,
1: ஆனா புதிய ஏற்பாட்டின் காலத்திலே,
0: லுக் அட் திஸ்,
1: படிங்கள்,
0: ஐ ஹேவ் கிவன் ஆர்டர்ஸ் டு தி சர்ச்சஸ் ஆஃப் கலேஷியா,
1: நான் கலாத்திய சபைகளுக்கு திட்டம் பண்ணி இருக்கிறேன், கட்டளை கொடுத்திருக்கிறேன்
0: அப்படின்னு சொல்ல. அங்க வந்து சட்டம், இங்க திட்டம், சொல்லுங்க. அங்க சட்டம், இங்க கொடுக்கறது என்னது? கொஞ்ச நேரத்துக்கு தசமபாகத்தை விட்டுருங்க. அங்க வந்து கொடுக்கறது தசமபாகம் எல்லாமே என்னது? சட்டம் கொடுக்கணும், கண்டிப்பா நீ கொடுக்கணும். ஆனா இங்க சட்டம் இல்லை, என்னது? நான் ஒரு திட்டம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன். இன்னொன்று வித்தியாசம், பழைய ஏற்பாட்டில் தசமபாகன்றது வந்து விளைச்சல், என்னது? உன் தானியம், திராட்சை ரசம், அது எல்லாத்தையும் என்ன பண்ணும், விளைச்சலின் பலன், முதற் பலன், அதை நீ தசமபாக கொண்டு வந்து பண்டக சாலையில் கொண்டு போய் விற்கணும். ஏன்னா அங்கே ஆகாரம் குறைஞ்சிடக்கூடாது. நான் புதிய ஏற்பாட்டில் வந்தீங்கன்னா அங்கே பொருள் இல்லை, அங்கே என்ன போட்டிருக்கு பாருங்க, கிளியராக போட்டிருக்கு, பரிசுத்த வானலுக்காய் சேர்க்கப்படும் தர்ம பணம். இங்கே எக்கனாமியே மாறிடுச்சு, அங்கே வந்து அக்ரிகல்ச்சர், இங்கே வந்து எக்கனாமிக்ஸ். இங்கே தர்ம பணம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, புரியுதுங்களா? இன்னும் கொஞ்சம் போகலாம் இதில். இதை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவர் சொல்கிறாரு பாருங்க, இதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணார் பாருங்க. சர்ச்சில் அவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, வசனம் ரெண்டாவது வசனம் வாசித்தீங்கன்னா மூணு முக்கியமான கருத்துக்கள் அங்கே எழுதுறாரு. மூணு முக்கியமான கருத்துக்கள் நான் வேகமாக சொல்லிடுறேன், நேரம் இல்லாதனால. நம்பர் ஒன், கிவிங் வாஸ் டன் பீரியாடிக்கலி, எழுதி கொடுங்க.
1: முதலாவது, அந்த கொடுத்தல் என்பது ஒரு வழக்கமான ஒரு காரியமாக, கால அளவு, ஒவ்வொரு குறிப்பிட்ட காலகட்டத்திலும் கொடுக்க வேண்டும்,
0: வழக்கமாக கொடுக்கப்பட்டது. எப்படி நான் பாருங்க, ரெண்டாம் வசனம் பாருங்க, நான் வந்திருக்கும் போது பணஞ்சறுக்குதல் இல்லாத படிக்கும், உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும், எப்படி வாரத்தின் முதல் நாள் தோறும் நீங்க பணம் சேகரிக்கணும், பரிசுத்தமானங்களுக்கு கொடுக்கும்படி பணத்தை. அப்ப நீங்க கவனிங்க, இங்க வந்து கொடுத்தல் என்பது வாரந்தோறும் என்ன செய்திருக்காங்க, சபையில பணத்தை கொடுத்துருக்காங்க, பரிசுத்தமானங்களுக்கு கொடுக்கும்படி கொடுத்தாங்க. ஏன் அப்படி வாரந்தோறும் கொடுத்தாங்க, நம்மளுக்கு ஏன் இது புரிய மாட்டேங்குதுன்னு கேட்டா, நம்ம சம்பளம் வந்து மாச சம்பளம், அதான் இன்னைக்கு பொதுவா இருக்கிறது. ஆனா அன்றைக்கு வந்து தினக்கூலி தான், காலில இருந்து சாயங்காலம் வேலை செஞ்சானா அவனுக்கு உடனே சம்பளம், அவ்வளவுதான். சோ அவனுக்கு எப்படி பவுல் வச்சிருந்தாருன்னு கேட்டா, நீ மாசத்துக்கு சேர்த்து கொடுக்க வேண்டியதில்லை, வாரத்தில் ஒரு நாள், முதல் நாள், முதல் நாள்ன்றது ஞாயிற்றுக்கிழமை, பழைய ஏற்பாட்டில் ஓய்வு நாள்ன்றது சனிக்கிழமை. ஏசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனால அன்றைக்கு வந்து ஓய்வு நாளாக மாறுது. அந்த நாளில், வாரத்தின் முதலாவது நாளில் நீங்கள்லாம் சபையில் வர்றீங்க, இந்த வாரம் முழுசு வேலை செஞ்சுட்டு வந்திருக்கீங்க, டெய்லி சம்பளம் வாங்கிட்டு வந்தீங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த நாளில் தர்ம பணத்தை என்ன பண்ணுங்க, எல்லாரும் சேருங்க, புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்கிறாரு? அப்போது ரெகுலராக எவ்ரி வீக், நம்ம மந்த்லின்றது அவங்க வீக்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பாருங்கள், ரெண்டாம் வசனம் திரும்ப வாசித்தீங்கன்னா, நான் வந்திருக்கும் போது பணஞ்சறுக்குதல் இராதபடிக்கு உங்களில் அவன் அவன் வாரத்தின் முதல் நாள் தோறும், அவன் அவன். நம்பர் டூ, கிவிங் வாஸ் பர்சனல்.
1: அந்த இரண்டாவது காரியம், கொடுத்தல் என்பது தனிப்பட்ட நபர்களை குறிக்கிறது.
0: இங்கிலீஷில் ரொம்ப அழகாக, லெட் ஈச் ஒன் ஆஃப் யூ lay something aside, let each one of you in
1: rawartha, ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் எடுத்து கொடுங்கள்.
0: எத்தனை பேர் வேலை செய்யணும், அவனவன் நீ வந்து தர்ம பணத்தை கொடு. மூன்றாவது ரொம்ப அழகா இருக்கு, நான் வந்திருக்கும் போது பணஞ்சறுக்குதல் இல்லாத, ரெண்டாம் வசனம் திரும்ப, பணஞ்சறுக்குதல் இல்லாதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்க கடவன். தன் தன்
1: வரவுக்கு
0: தக்கதா, இவ்வளவுதான் கொடுக்கணும்னு லிமிட் கிடையாது. 50 ரூபா கூட, 100 ரூபா கூட, அப்படி கிடையாது. உன் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நீ கொடு. சோ இட் வாஸ் நாட் எ ப்ரீ டிட்டர்மின்ட் வேல்யூ, இட் வாஸ் எ ப்ரொபோஷனல் வேல்யூ. அதாவது இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பது கிடையாது, இது வந்து வரவுக்கு தக்கதா கொடுக்கணும். அப்ப ஒவ்வொருவன் ஒவ்வொரு விதமா கொடுப்பான், ஒவ்வொருவனுடைய வரவு எப்படி வித்தியாசமா இருக்கோ, ஒவ்வொருவன் என்ன பண்ணுவான், அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பான். ஆனால் நல்லா கவனிங்க, இந்த காலத்தில் கொடுத்தல் வரும்போது ஒரு பெரிய வித்தியாசத்துக்குள்ளே போகுது. எப்படி போகுதுன்னு கேட்டால், பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் நியமிக்கிறாரு, 10ல் 1 பாவம். யார் நியமித்தது? கர்த்தர் நியமிக்கிறார். கர்த்தர் சொல்கிறார் மோசேட்ட, இப்படி பிரிக்கணும், அது எனக்கு பரிசுத்தம் உள்ளது, அது ஆசாரியனுக்கு போகணும்னு சொல்லி கொடுக்க சொல்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் நியமிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், பவுல் சொல்றாரு, அவன் அவன் தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். அல்லேலூயா. தன் மனதில் நியமித்தபடி கொடுக்க கடவன். நல்லா கவனிங்க, இப்போ முக்கியமான காரியம் சொல்கிறேன். தன் மனதில் நியமித்தது கூட எப்படி கொடுக்கணும்னா, கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, சந்தோஷமாக உற்சாகமாக கொடுக்கணும். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில், இப்போ நல்லா கவனிக்கணும் நீங்கள், தன் மனதில் நியமிக்கிறது அப்படின்றது வந்து எந்த அளவு வேணால் இருக்கலாம், எதன் அடிப்படையில் வேணால் இருக்கலாம். உதாரணமாக ஒருவன் தன் மனதில் தேவன் நியமித்த தசமபாகத்தை நான் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம தான் மனதில் நியமிச்சுட்டு, அவன் வந்து நான் கர்த்தர் நியமித்த தசமபாகத்தை கர்த்தர் கொடுக்க போகிறேன் அப்படின்னு உற்சாகமாகவும் சந்தோஷமாக கொடுத்தால் கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்வார். ஒருவன் சொல்கிறான், கர்த்தர் நியமித்தது என்னால் பண்ண முடியாது, நான் என் மனதில் நியமித்ததை நான் கொடுப்பேன் அப்படின்னு அவன் கொடுத்தாலும் எவ்வளவு சந்தோஷமாக கொடுக்குறானோ கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ள உண்மை உள்ளவராக இருக்கிறார். புரியுதுங்களா? அப்போது நியமித்தலில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அங்கே கர்த்தர் நியமித்தார், மனுஷன் வந்து மாற்றல முடியாது. இங்கே அப்படி இல்லை, நீ மனசை நியமிச்சுக்கோ, என்ன கொடுக்க போகிற நீ நியமிச்சுக்கோ. நீ கர்த்தர் சொன்னதையும் நீ செய்யலாம், அல்லது உன் மனசில் எவ்வளோ சந்தோஷம் இருக்கோ நீ கொடுக்கலாம். நீ உற்சாகமாக எவ்வளோ கொடுக்குறியோ கொடு. தாவீதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே தன்னால் இயன்ற மட்டும் கொடுத்தான், ஜனங்கள் உற்சாகத்தினால் ஏராளமாக கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கு நோ லிமிட், அதுக்கு அளவே கிடையாது. கர்த்தர் எதை பார்த்தார்னா, நீ எப்படி உற்சாகமாக கொடுத்த, அந்த உற்சாகமாக கொடுக்கறத கர்த்தர் வந்து கௌரவிக்கிறார், இன்றைக்கும் அதை செய்கிறார். அப்போது இதில் ஒரு சத்தியம் இருக்குது, தசம பாகம் என்கிற தேவனுடைய நியமித்தலை ஒரு மனுஷன் இன்றைக்கு தொடர்வது தவறல்ல. என் பர்சனல் லைஃப்பில் நான் சிறு வயது முதல் இந்த பழக்கத்தை நான் என் லைஃப்பில் வச்சுருக்கேன், நான் தொடர்றேன். கர்த்தருக்குரியதுன்னு நான் கரெக்டாக அந்த பத்தில் ஒன்றை நான் எடுத்து வச்சுட்டு கர்த்தருக்கு கொடுக்குறேன். போக போக என் உற்சாகத்தில் இன்னும் அதிகமாக கூட கொடுக்குறேன். இது என்னன்னா, நான் நியமிச்சுக்கிட்டேன், நான் நியமித்தேன். கர்த்தர் சொல்கிறாரு, நீ அந்த உற்சாகத்தோடு கொடுக்கும்போது கர்த்தர் அதில் பிரியமாக இருப்பார். இந்த தசமபாகத்தை நீ கர்த்தருக்கு கொண்டு வந்து பண்டகசாலையில் வைக்கும்போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இது நமக்கு முன்பாக இருக்கிற தெரிந்தெடுப்பு. நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷிக்கலாம். ஒருவனுக்கு ஒரு நாள் விசேஷமா இருக்கு, இன்னொருவனுக்கு இன்னொரு நாள் விசேஷமா இருக்கு, அதனால ஒருத்தர் நியாயம் தீர்க்கப்பட போறது இல்லை. ஆனால் உன்னை கவனிக்கணும், நீங்க கர்த்தர் நியமித்தபடி நீங்க கொடுக்கலாம், நீங்க நியமித்தபடியும் கொடுக்கலாம். அது உங்களுடைய முழு சுதந்திரம் உங்க கையில இருக்கு. ஆனா உற்சாகமா கொடுக்கறத கர்த்தர் விரும்புறாரு. இப்ப கவனிங்க, இந்த தசம பாகம் என்பது எதற்காக கொடுக்கப்படுது? பர்பஸ் ஆஃப் டைத், எதற்காக கொடுக்கப்பட்டது? நம்ம ஆரம்பத்திலே கவனித்தோம், இது எதற்காகனா அந்த லேவியர்களுடைய பராமரிப்புக்காக கொடுக்கப்பட்டது. ஒரு சில இடங்களில் 3 வருஷத்துக்கு ஒரு முறை ஏழைகளுக்காகவும் அது சேர்க்கப்பட்டது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மெயினாக செய்யப்பட்டது வந்து லேவியர்களுடைய பராமரிப்பு. ஆனால் எங்கே கொண்டு வர சொன்னார்னு பாருங்கள், உங்கள் தசமபாகங்கள் எங்கே கொண்டு வாங்க? பண்டகசாலில் கொண்டு வாங்க, என்னுடைய ஆலயத்தை கொண்டு வாங்க. அப்போ அதில் என்ன அர்த்தம் நீங்கள் விளையங்கலான்னு சொன்னால், இது யாரோ ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட சொத்து கிடையாது. இது அங்கே நடக்கும் ஊழியத்திற்கு தேவன் கொடுத்த பராமரிப்பு. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்கிறது? இது ஊழியத்திற்கு தேவன் கொடுத்த பராமரிப்பு. ஆசாரிய ஊழியம் என்பது பல குடும்பங்கள் பல பேர் சேர்ந்து அந்த ஊழியத்தை நிறைவேற்றாங்க. அத்தனை பேரும் தேவனால் போஷிக்கப்படும்படி தேவன் அதை அவர்களுக்கு கொடுக்க சொன்னார். அப்போ கர்த்தருக்கென்று நீங்கள் கொடுக்கறது இங்கே வந்தாலும், இந்த பணம் நீங்கள் கொடுக்குற காணிக்கைகள் ஒரே மனுஷன் உட்காந்து சாப்பிட்றது கிடையாது. நம்ம எல்லோரும் அறிஞ்சிருக்கோம், நாம் இங்கேருந்து இங்கே ஊழியம் செய்கிற உடன் ஊழியர்கள், முழுநேர ஊழியர்கள், அதுக்கப்புறமா பணியாளர்கள், அதுக்கப்புறமா பராமரிக்கிறவர்கள், அதுக்கப்புறமா பாதுகாக்கிறவர்கள், இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணுது? நீங்கள் கொடுக்கிற கர்த்தருக்கென்று கொடுக்கிறத கர்த்தருடைய ஆலய பணியில் இருக்கிறவர்களுக்கு மாதந்தோறும் சம்பளமாக அவர்களுடைய பராமரிப்பு கொடுக்கப்படுகிறது. எனக்கும் சரி அப்பாவுக்கும் சரி சம்பளம் தான். மாதத்திற்கு நீங்கள் எவ்வளவு கோடி கொடுத்தாலும் சம்பளம் மாறாது, சம்பளம் அதுதான். அந்த சம்பளத்துக்குள்ளே நாங்கள் வாழ்ந்துக்கணும். அந்த சம்பளத்துக்குள்ள நாங்கள் எங்களை பராமரிச்சுக்கணும். கோடி வருதுன்னொடனே கோடீஸ்வரர் மாதிரி வாழ முடியாது. அது எதுக்கு வந்ததுன்னா கர்த்தருடைய வீட்டுக்கு வந்தது. அல்லேலூயா. இப்போ நீங்க நினைச்சுக்கிடாதீங்க இங்க இருக்கிறவங்க மட்டும்தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்கன்னு. இதை தவிர நாம வெளி மாநிலங்கள்ல எத்தனையோ ஊழியர்களை மாதந்தோறும் தாங்குறோம். வேற பத்திரிகை ஊழியங்கள், வேற மிஷினரி ஸ்தாபனங்கள், இதற்கு நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகளை பிரிச்சு என்ன பண்றோம், கொடுக்குறோம். நம்ம ஆலயம் மட்டும் கட்டுறோம்னு நினைச்சுக்கிடாதீங்க. நம்ம இன்னைக்கு சாட்சியில கேட்டது போல 19வது இப்போ 20வது ஆலயம் முடிய போகுது. இதெல்லாம் நம்ம மேலே நாமளாக என்ன பண்ணுறோம், அந்த பணத்தை எடுத்து நாம் அறியாத ஏசியை கூட கிடையாதவங்க தன்னந்தனியாக ஊழியம் செஞ்சிட்ருக்காங்க. ஆலயம் கட்ட முடியலையா இருந்தாப்பா எடுத்துக்கோ, நீ கட்டு, நல்லா ஊழியம் செய். சில ஏழை ஸ்தாபனங்கள், அநாதை ஆசிரமங்கள், மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகளுக்கு நடத்தப்படுகிற சேவைகள் எடுத்து கொடுக்குறோம். நீங்கள் செய்யுங்க செய்யுங்க. நம்ம என்ன உணர்றோம்னா தேவனுடைய சரீரமாகிய சபை அகலம் விரிந்ததுமா இருக்கு. வந்ததெல்லாம் நம்மளே சாப்பிட்டு உட்காந்துருந்தா நம்ம எப்பவுமே கட்டிடம் கட்டி முடிச்சிருக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த காலத்திலேருந்து வருகிற எல்லா பணமும், இங்குள்ள ஊழியர்களுடைய சம்பளங்கள், வேலையாட்களுடைய சம்பளங்கள், பராமரிப்பு செய்கிறவங்க சம்பளவங்க, பாதுகாக்கிற செக்யூரிட்டியுடைய சம்பளங்கள்லேருந்து எல்லாருடைய சம்பளமும் கொடுத்து இந்த இடத்த பராமரித்து இந்த இடங்களை வாங்கி ஜனங்களுக்கு வசதிகளை பண்ணி இங்கே இருக்கிறவங்கள பராமரிக்கிறது மாத்திரம் இல்லை, கண்ணுக்கு தெரியாத இடங்களில் வேலை செய்கிற ஊழியர்களையும் போஷித்து பராமரிக்க கர்த்தருடைய வீட்டிற்கு இந்த பணம் வருகிறது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் கொடுக்கும்போது எங்கே கொடுக்குறீங்கன்னா நினச்சிடாதீங்க பாஸ்டர் கொடுக்குறோம். நோ, இது கர்த்தருடைய பண்டகசாலில் வந்து இறங்குது. இந்த பண்டகசாலில் நூற்றுக்கணக்கான பேர் உயிர் வாழ்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் பல ஏழைகள், விதவைகள் பராமரிக்கப்படுறாங்க சபையின் மூலமாக. மாதந்தோறும் அவர்களுக்கு பராமரிப்பு போய் சேர்கிறது. எத்தனையோ வியாதியஸ்தர்களுக்கு போய் பணம் சேர்கிறது. எவ்வளவோ பேர் நொறுக்கப்பட்டவங்க, வீடு இல்லாத வீடுகள் கட்டப்படுகிறது. எவ்வளவு நம்ம என்ன பண்றது இல்லைன்னா அட்வர்டைஸ்மெண்ட் போடுறது இல்லை. இன்னாருக்கு எவ்வளவு கொடுத்தோம், அங்கே எவ்வளவு கொடுத்தோம், எதுவும் சொல்றது கிடையாது. ஆனா கர்த்தருடைய தயவான கிருபையின்படி இது ஒரு பெரிய பராமரிப்பை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. ஒரு பெரிய பரம்புதலை நம்முடைய தேசத்தில் கொண்டு வந்திருக்கிறது. இப்போ கர்த்தர் சொல்றாரு, நீ கர்த்தருக்கு கொடுக்க நீ மனத்தில் நீ நியமிச்சுட்டு நீ கொடுப்பாயானால் ஆண்டவர் அடுத்த ப்ராமிஸ் கொடுக்குறாரு. என்ன ப்ராமிஸ்? முதல்ல சொன்னேன் த போர்ட்ரேயல், த பீரியட், தென் த பர்பஸ். நாலாவது ப்ராமிஸ், என்ன ப்ராமிஸ் தெரியுமா? வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உன்னை. இப்பான்ற சொல்றாரு, நான் தயாளமா இப்படி கொடுக்குறேன்னு நீ சோதிக்கணும்னா நீ என்ன பண்ணு, கொண்டு வா. நீ என்ன சோதிச்சுப்பாரு, அப்ப நீ புரிஞ்சுக்கிடுவேன் நான் எவ்வளவு பெரிய தயாள பிரபுன்றதை புரிஞ்சுக்கிடுவேன். அல்லேலூயா. பைபிள் பிரின்சிபிள் தான், நீங்க தப்பா விளங்கிடக்கூடாது. எப்படி இது நடக்குது, கர்த்தரை எப்படி நான் அறிந்து கொள்வது? முதலாவது கர்த்தர் நல்லவர்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன், அவரை ருசிச்சு பார்த்தேன், அவரை தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி ருசிக்க முடியும்னா வசனமாகிய அவருடைய தெளிந்த தேன், அதை சாப்பிட்டா கண்ணு தெளிஞ்சிடும், அவரை தெரிஞ்சுக்குவேன். ரெண்டாவது கர்த்தர் தயாளர் என்று தெரிந்து கொள்ளணும். எப்படி தெரிந்து கொள்வேன், ஆண்ட சொல்ல வா, சோதிச்சுப்பார், ருசிச்சுப்பார் மாத்திரம் இல்லை, சோதிச்சப்பார். நீ கொடுத்து சோதிச்சுப்பார், உன்னை எப்படி ஆசீர்வதிக்கிறோம் பாரு. அல்லேலூயா. நம்ம சபை ஏன் கொடுக்குதுன்னு சொன்னால் முதல்ல அவங்க சத்தியம் தெரிந்தவங்க மாத்திரம் இல்லை, கொடுத்து கொடுத்தே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவங்க ஒரு அழிலையா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. யார் மேலேயும் கட்டாயம் கிடையாது, மனதில் நியமிக்கிறேன், உற்சாகமாக கொடுக்குறேன். கர்த்தர் என் களஞ்சியங்கள் எல்லாம் பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் அறிகிறதுக்கு மூன்றாவது ஒன்று இருக்கு, ருசித்து பாரு, சோதித்து பாரு. மூணாவது ஒன்று இருக்கு, வாஸ்திரமா கடைசியா 1 Samuel 12:24 பாருங்க. 1 Samuel 12:24.
1: 1 Samuel 12:24.
0: Only fear the Lord and serve him in truth with all your heart, for consider what great things he has done for you.
1: நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள், அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள்.
0: எல்லாரும் சொல்லுங்க, சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு மூணுமே டீ தான், மூணு டீ. Taste and see.
1: ருசித்து பாருங்கள்.
0: டெஸ்ட் அண்ட் சி,
1: சோதித்து பாருங்கள்.
0: மூணாவது திங்க் அண்ட் சி,
1: சிந்தித்து பாருங்கள்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: கிறிஸ்தவ வாழ்க்கையில் கர்த்தரை அறியணும்னா சிந்திச்சு பார்க்கணும். எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்யணும்?
1: சிந்தித்து.
0: இன்னொரு விதமாக சொன்னால் யோசிச்சு பார்க்கணும். சொல்லுங்க,
1: யோசிச்சு.
0: யோசிச்சுப்பான். யோசிக்காம சிந்திக்காம நீங்கள் முன்னால் போனீங்கன்னா கர்த்தரை அறிஞ்சிக்க முடியாது. கர்த்தரை நம்ம ரொம்ப யோசிக்கணும், சிந்திக்கணும். சிந்திச்சு சிந்திச்சு தான் அவரை நம்ம அறிந்து கொள்ள முடியும். பாருங்க, ஆண்டவர் இந்த சிந்தனையிலிருந்து நம்ம விலகிடக்கூடாது. நம்ம வந்து சிந்தனையில் யோசனையில் அவரை மறந்துடக்கூடாதுன்றதுக்காகவே மூன்று காரியங்களை ஞாபகப்படுத்துறதுக்கு நியமிச்சிருக்கார். தெரியுமா, பைபிளில் ஞாபகப்படுத்துறதுக்குன்னே மூணு நியமிச்சார். வேகமாக சொல்கிறேன். ஒன்று, உபாகமும் 5:15, டியூட்ரானமி 5:15.
1: உபாகமும் 5:15.
0: God commanded the Sabbath day so the people will remember that they've been delivered and given freedom.
1: தேவன் ஓய்வு நாளை கட்டளையிட்டு இருந்தார். ஏனென்று சொன்னால் அவர் எகிப்திலிருந்து விடுதலையான அதை நினைவு கூறும்படியாக.
0: அதுதான் சொல்கிறார் ஆண்டவர். நீ யார் தெரியுமாப்பா, முன்னால் ஓயாமல் வேலை செஞ்ச. எப்படி ஓயாமல்
1: வேலை செஞ்ச?
0: வேலை செஞ்ச. உன் பெருமூச்சு வானம் வரைக்கும் எட்டுச்சு. அப்படி ஓயாமல் வேலை வாங்கினாங்க. ஆனால் உன்னை நான் விடுவிச்சேன். இப்போ என்ன பண்ணுறது தெரியுமா? ஓய்வு நாள் ஆசிரி. எதுக்கு தெரியுமா? ஒரு நாள் ஓஞ்சிருக்க பாரு. அன்னைக்கு யோசி. என்ன யோசிக்கணும்? ஓயாமல் வேலை செஞ்ச என்ன? கர்த்தர் ஓய்வு கொடுத்து விடுதலை கொடுத்து ரட்சித்தாரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. அது நினைக்கிறது தான் ஓய்வு நாள். இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டில் வாரத்தின் முதலாவது நாள். சர்ச்சுக்கு எதுக்கு வந்தோம்? இப்போ தான் ஏன்ச்சம்பா சார் வந்தேன். வாரத்தில் ஒரு நாள் சர்ச்சுக்கு போகணும், கிறிஸ்தவனாக இருக்கனே போய் ஆறணும். அதுக்கா எதுக்கு வந்தேன்? இந்த நாள் வந்து கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை நான் நினைச்சு பார்க்கறதுக்கு வந்தேன். அதுக்கு தான் இந்த நாள். நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்களேன் பாப்போம். இந்த நாளில் வந்து நினச்சி நினச்சி நினச்சி துதிக்கிறேன். ஏசப்பா, என்னை எவ்வளோ தூரம் கொண்டு வந்தீங்க. இந்த வாரம் ஃபுல்லாக காத்தீங்க, போஷிச்சிங்க, அரவணைச்சிங்க, என்னை நடத்துனீங்க. உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. என்னை ரட்சித்தீங்களே, உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. ஒரு கைத்துக்கு ஒரு அலையில சொல்லிருக்கலேன். ஹல்லேலூயா. அதை நினைக்கிறதுக்கு தான் இந்த சண்டே. மறந்துடாதீங்க. சில பேர் சண்டேன்னு மறந்து போயிடுது. அப்படி மறக்கக்கூடாது. அப்படி என்ன? ஞாபகம் வச்சு வந்துட்டு ஞாபகமாக கர்த்தரை துதிக்கணும். ஆமேன். சரி, ரெண்டாவதும் ஆண்டர் நியமிக்கிறாரு. 1 Corinthians 11:24-25 குறிச்சுக்கிடுங்க. 1 Corinthians 11:24-25 அதில் பார்த்தா அவர் சொல்கிறாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். எதை செய்யுங்க? திருவிருந்து. எல்லாரும் சொல்லுங்க,
1: திருவிருந்து.
0: அப்போ திருவிருந்து ஆண்டர் நியமிக்கிறார். எதுக்குன்னா என்ன மறந்துடாதீங்கப்பா. ஓய்வு நாளை நியமிச்சுட்டு சொல்கிறாரு. இங்கே பாரு, உன்னை எவ்வளோ பெரிய ஓங்கிய புயத்தில் உன்னை விடுதலையாக்கி கொண்டு வந்தேன். உன் ரட்சிப்பை மறந்துடாத. அதுக்கு தான் உன்னை ஓய்வு நாளில் ஆராதிக்க வச்சுருக்கேன். ரெண்டாவது திருவிருந்து. என்ன நினைக்க செஞ்சுக்கோ. என்ன நினைக்கணும் அப்படின்னா, எனக்காக இயேசு மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக பாடுபட்டார், எனக்காக சிலுவை சுமந்தார். அதை வாழ்நாளெல்லாம் மறக்கவே கூடாது. அப்போ திருவிருந்து எதுக்கு வரேன்னா, சடங்காச்சாரம் இல்லை. திருவிருந்து எப்படியாவது வாங்கிடணும். சில பேருக்கு அது ஒரு சடங்கு. கரெக்டாக திருவிருந்து மட்டும் வாங்கிட்டு போயிடணும். அப்படி கிடையாது. எதுக்கு திருவிருந்துனா, அவரை நினைவு கூறும்படி. என் இயேசு எனக்காக மறித்தார். என் இயேசு என் மேலே எவ்வளோ அன்பு கூர்ந்தார். எனக்காக ஜீவனையே தந்தார். ரத்தத்தை சிந்தினார். சரீரத்தை பிட்க கொடுத்தாரு. அதை நினைவு கூறும்படி திருவிருந்து. மூணாவது ஒன்றையும் ஆண்டு நியமித்தார் பாருங்கள், நம்மளுக்கு நினைவு வரணுன்றதுக்காக. யோவான் 14:26 பாருங்கள். யோவான் 14:26, என் நாமத்தினால் பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாக தேற்ற வழனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன செய்வார்? நினைப்பூட்டுவார். எல்லாரும் சொல்லுங்க,
1: நினைப்பூட்டுவார்.
0: அப்போ அவங்க பரிசுத்தாவினை கொடுத்தது எதுக்குன்னு சொன்னால், வெறும் அந்நிய பாஷை பேசி வரங்களை பயன்படுத்துறதுக்கு மாத்திரம் இல்லை. பரிசுத்தாவினோட வேலை என்னன்னா, இயேசு நமக்கு போதித்தவைகளை நினைப்பூட்டுறதுக்கு.

0: கேட்டா, யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க, நினைத்து பாருங்க. கர்த்தரை அறிய வேண்டுமா? ஒரு மனுஷன் தொடர்ந்து என்ன செய்யணும்? சிந்தித்து பார்க்கணும். எல்லாரும் சொல்லுங்க,
1: சிந்தித்து.
0: அந்த சிந்தனையிலிருந்து அவரை எடுத்துடக்கூடாது. அதுக்குதான் ஞாயிற்றுக்கிழமை, அதுக்குதான் திருவிருந்து, அதுக்குதான் பரிசுத்த ஆவியானவர். நம்மளை சிந்திக்கணும் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்க பிரச்சனை என்னன்னு கேட்டா, ஒரு நாள் நல்லா பாடினாங்க, கர்த்தர் எங்களை விடுவித்தார் விடுவித்தார். அடுத்த நாள் சீக்கிரத்தில் அவர் செய்கைகளை மறந்து போனார்கள். மறந்து போன உடனே தங்களுடைய பாளையங்களை முறுமுறுத்தார்கள். முறுமுறுத்த உடனே அடுத்து என்னன்னா, கர்த்தர் அவர்களை அழித்து போட்டார். இப்போ புரியுதா இவ்வளவு நினைவு எவ்வளவு முக்கியம்னு? நினைவு தான் நம்மளை பாதுகாக்குது, நினைவு தான் நம்மளை கர்த்தரோட இணைச்சு வைக்குது. அலேலூயா. சில பேர் மனைவி மாதிரி புருஷன்கிட்ட சொல்லுவாங்க, என்ன எங்களை பார்த்த நினைப்பே இல்லையா, வீட்டுக்கு வர்ற நினைப்பே இல்லையா. என்ன அடிக்கடி சொல்லுவாங்க இந்த வார்த்தை, நினைப்பே இல்லையா, நாங்களாம் ரெண்டு பேரும் உட்காந்துருக்கோம், நினைப்பே இல்லையா, எங்கே உட்காந்துட்ருக்கீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நேரம் 12 மணி ஆச்சு தெரியாது, அப்பா 12 ஆயிடுச்சா, இதை வந்துடுறேன் வந்துடுறேன், நினைப்பே இல்லாமல் உட்காந்துருக்கீங்களே. இப்படி நினைப்பே இல்லாத இருந்தால் ரொம்ப ஆபத்து, புரியுதுங்களா? அடிக்கடி என்ன பண்ணணும், நினைக்கணும். அதுக்காக எங்கள் வீட்டில் எப்படின்னா, அந்த ஒரு 8 மணி தாண்டோடனே ஃபோன் வந்துகிட்டே இருக்கும், மெசேஜ் வந்துகிட்டே இருக்கணும். என்னது, நினச்சிக்கோ, ரெண்டு ஜீவன் நீங்கள் உட்காந்துருக்கு, நினச்சிக்கோ நினச்சிக்கோ. புரியுதுங்களா உங்களுக்கு? கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, ஓய்வு நாள், திருவிருந்து, பரிசுத்தாவினோட ஒவ்வொரு நாள் நம்மோடு பேசுகிறான். நினச்சிக்கப்பா, எங்கேருந்து வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை நீ நினச்சிக்கோ. அல்லேலூயா. நினச்சிக்கிட்டே இரு. நினைக்கிறத விட்டால் என்ன தெரியாமல் போயிடும், உனக்கு தெரியாமல் போயிடும். நம்ம பாருங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முடியும் போது இப்போ கொஞ்ச நேரத்தில் சொல்ல தான் போகிறோம். 103:2 என்னது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் பாருங்க. மனுஷனுக்கு வந்து எது தொலைஞ்சு போனாலும் சரி பண்ணிக்கலாம், வாழ்ந்துக்கலாம். கண்ணு இல்லாமல் போனால் கூட தடவையாவது வாழ்ந்துக்கலாம், கால் இல்லாமல் போனால் கூட எதையாவது வச்சு வாழ்ந்துக்கலாம். நினைவு மட்டும் போயிடுச்சு, அவ்வளோதான், டோட்டல் வேஸ்ட் அவன். புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு? ஒன்றுமே புரியலைங்க, ஒன்றும் தெரிலங்கன்னா அவங்கள வச்சு எந்த வேலையும் செய்ய முடியாது, அவ்வளோதான், அவங்க வாழ்க்கையே முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட ஒரு மனுஷன் நினைவை மட்டும் இழந்துட்டான், தேவனை சிந்திக்கிறத நிறுத்திட்டான்னா அவன் லைஃப் முடிஞ்சு போச்சு. கர்த்தரை அறியணுமாப்பா, அவரை சிந்திச்சுக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. எப்பொழுது அவர் நினச்சிக்கிட்டே இருப்பேன். அதான் 3 இல்லை, நீதிமொழிகள் 3:5-6 பாருங்க, அதில் போட்டிருக்கு, உன் முழு இருதயத்தோடு உன் கர்த்தர் தேவனாய் கர்த்தர் நம்பிக்கையாக இருந்து
1: அவர்
0: உன் வழிகளில் எல்லாம் அவரை
1: நினைத்துக்கொள்.
0: வழி எல்லாத்துலையும் நினைச்சுக்கோப்பா, வழி எல்லாத்துலையும் நினைச்சுக்கோ, அப்பொழுது அவர் உன் பாதைகளை நினைச்சுக்கிறேன். ஆண்டவரே, உன் அறியணும்னா உன் நினைக்கணும், நான் அடிக்கடி நினைக்கணும், தினந்தோறும் நினைக்கணும், ஒவ்வொரு நிமிஷமும் நினைக்கணும். நீங்களே நினைவா இருக்கணும்ப்பா, நினைவெல்லாம் நீங்க தான், அப்படி இருக்கணும் ஆண்டவரே. அப்ப நான் உங்களை இன்னும் அறிவேன். இன்னைக்கு பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவு எப்படி அறிஞ்சிக்கலாம்? 3 சொல்லுங்க பாப்போம். இப்ப முதலாவது டேஸ்ட் அண்ட் சீ, தமிழ்ல
1: ருசித்து பாருங்க,
0: ருசித்து பாருங்க, சத்தமா சொல்லணும். 2வது டெஸ்ட் அண்ட் சீ, என்ன செய்யணும்,
1: சோதித்து
0: பாருங்கள். 3வது சிந்தித்து பாருங்கள், திங்க் அண்ட் சீ. தேவனை அறிகிற அறிவில் நான் வளரணும்.

0: Hallelujah. எல்லாரும் எழும்பினிருப்போம் தேவ சமூகத்துல. Let's all stand up in the presence of God.
1: தேவ சமூகத்துல மனிதர்கள் எழுந்திருப்போம்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Lord, I want to know you more and more.
1: ஆண்டவரே, உம்மை அதிகதிகமாய் அறிய விரும்புகிறேன்.
0: More and more.
1: இன்னும் அதிகதிகமாய் அறிய விரும்புகிறேன்.
0: Deeper and deeper, Lord.
1: இன்னும் ஆழமாய் அறிய விரும்புகிறேன்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: The knowledge of the Holy is the true knowledge.
1: பரிசுத்தர் அறிகிற அறிவே உண்மையான அறிவு.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவரே, அந்த அறிவில என்ன இன்னும் பெருக பண்ணும் சொல்லுங்க. ஆண்டவரே, அந்த அறிவில என்ன பெருக பண்ணும். இன்னைக்கு நம்ம ஆரம்பத்திலேயே கேட்டோம் பாருங்க, பரிசுத்தரை அறிகிற அறிவு நான் பெறணும், அந்த அறிவில் நிரம்பணும், அந்த அறிவில் நான் பெருகணும். அல்லேலூயா. என்ன இன்னைக்கு பெருக பண்ணுங்க ஆண்டவரே. இன்னைக்கு உண்மையாகவே இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசினார். இன்னைக்கு பேசுனதுனால நம்ம இதுவரைக்கும் தேவன் அறிந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக அறிகிறதுக்கு, அந்த அறிவில் பெருகிறதுக்கு கர்த்தர் கிருபை தந்தாருன்றவங்களும் ராமேன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இன்னும் நான் இன்னைக்கு பெருகியிருக்கேன் அந்த அறிவில் பாருங்க. இந்த அறிவு நம்மளை எங்கே கொண்டு போகணும்னா, அவரோடு உள்ள உறவு கொண்டு போகணும், அவர்கிட்ட நெருக்கமாக போகணும். என்னை இவ்வளவு நேசிச்சிங்களா ஆண்டவரே? இவ்வளவு அன்பு கூர்ந்தீங்களா? இவ்வளவு என்ன நினைக்கிறீங்களா? உமக்கு நன்றி அப்பா. அவன் இன்னும் அறிய விரும்புகிறேன். அந்த அறிவின் மேன்மைக்காக எதவன நஷ்டம் விடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். அவருடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் எல்லாத்தையும் அறியணும்னு நான் விரும்புகிறேன். இன்னும் அறியணும், அவன் இன்னும் அறியணும். இந்த ஒரு செய்தியில் தேவனுடைய ஆழத்தில் ஒரு சின்ன சென்டிமீட்டர் கூட நம்ம தாண்டலைன்றதான் உண்மை. நம்ம இன்னைக்கு சும்மா மேலாக தான் படித்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவருடைய ஆழங்களை யார் அறிய முடியும்? யார் அறிய முடியும் அவருடைய ஆழம் எவ்வளவு பெரியது? அல்லே லூயா. இன்னும் என்ன அறிய பண்ண ஆண்டவரே? இன்னும் அறிய பண்ணோம். அறிவதற்கு வழி என்னன்னு கண்டுபிடிச்சோம். இன்னைக்கு ருசிக்க கிருபத்தாங்க, ருசிக்க கிருபத்தாங்க. இப்போ வசனத்தை தேனை போல சாப்பிட்டு அறிவாகிய மனக்கண்லாம் தெளிவாக தெரிகிற அளவுக்கு உங்களோட வசனத்தை எனக்கு இன்னும் அதிகமாக உட்கொள்ள கிருபத்தாங்க ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இன்னும்ட வசனத்தை அதிகமாக நேசிக்க கிருபத்தாங்க சொல்லுங்கள். வசனத்தை நேசிக்க, வசனத்தை பற்றிக்கொள்ள, வசனத்தை பின்பற்ற, அதன் மேல் வாஞ்சியாக இருக்க கிருபத்தாங்க. ஹல்லேலூயா. திருவசனமாகிய ஞான பாலின் மேல் வாஞ்சியாக இருக்க கிருபத்தாங்க. நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை ருசிச்சு பாருங்கள். தேனிலும் இனிமையான அந்த வசனம் ருசிச்சு ருசிச்சு ருசிச்சு ருசிச்சு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை புரிந்து கொள்வீங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை புரிந்து கொள்வீங்க. ஹல்லேலூயா. உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை அறியும்படி என் கண்களை திறந்தருளும். எனக்கு இன்னும் அறிய பண்ணுங்க ஆண்டவரே. இன்னைக்கு கர்த்தர் நம்மகிட்ட பேசினாரு. சோதிச்சு பாரு, சோதிச்சு பாரு. கர்த்தர் எதையுமே விருதாவா சொல்லவே மாட்டார். அவர் சொன்னார், நீ கொடுத்து பாரு, உன் தசமபாங்களை பண்டாயசாலில் கொண்டு வந்து பாரு, பின்பு நான் உன்னை நிரப்புறனா இல்லையான்னு என்னை சோதிச்சு பாருன்னாரு. ஆனா இன்னைக்கு நம்மளை ஆண்டு கட்டாயப்படுத்தலை. ஆண்டு சொல்கிறாரு, நீ மனப்பூர்வமாக அதை செய்தால் அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மனப்பூர்வமாக அல்லது உன் மனதில் என்ன நியமிக்கிற அதில் செய். உன் மனதில் என்ன நியமிக்கிறியோ சந்தோஷமாக நீ ஆண்டு கொடு. அப்போ சோதிச்சு பார்ப்பேன் நீனு கர்த்தர் எவ்வளவு என்ன ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. மூணாவதுக்கு படித்தோம், நினச்சிப்பார், விட்டுறாத. பாருங்கள், தாவீது வந்து பெரிய போராட்டத்தில் போய் நின்ன. அவன் முன்னாடி ஒரு பெரிய ஒரு ராட்சதன் கோலியாத் நிற்கிறான். அவனை சொல்கிறான், நீ வந்து என் பக்கத்தில் வந்தினா என்னோட யுத்தம் பண்ண வந்தினா அவனை வெட்டி போடுவேன், துண்டு துண்டாக உன் உடம்பை வெட்டி அந்த பறவைகளுக்கெல்லாம் ஆகாரமாக போட்டுருவேன்னு பயமுறுத்துறான். சவுல் சொல்கிறான், நீ போகாதப்பா, அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன், நீ எல்லாம் முன்னாடி நிற்க முடியாது, நீ போகாத, சண்டைக்கு போகாத, வேண்டான்னு சொல்லி தடுக்கிறான். ஆனால் இவன் சொல்கிறான், நான் போகிறேன், நான் போகிறேன். எப்படி அந்த தைரியம் வந்துச்சுங்க? அவன் என்ன செய்தான் தெரியுமா? சிந்தித்தான், நினைச்சான். என்ன நினைச்சான்னா, ஒரு காலத்தில் சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியன் கைக்கு என்னை தப்புவிப்பார். அல்லேலூயா. கடந்த நாட்களில் கர்த்தர் தனக்கு செய்ததை அவன் மறக்காம நினைச்சதுனால தான் வருங்காலத்தில் இருக்கிற போராட்டத்தை சந்திக்கிறதுக்கான தைரியமும் விசுவாசமும் வந்துச்சு. கத்தர் செய்த நன்மைகளை மட்டும் மறக்கவே கூடாது, அதை உள்ள பெட்டகமாக வச்சுருக்கணும். நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ஆபத்து நேரத்தில் நம்ம சொல்லுவோம், கத்தர் எனக்கு சகாய, மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அல்லேலூயா. உங்கள் சாட்சியே உங்களுக்கு கேடகம், உங்கள் சாட்சியே உங்களுக்கு பலன், உங்கள் சாட்சியே உங்கள் விசுவாசத்துக்கு நல்ல ஒரு ஆகாரம் ஆயிடுங்க. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம்மளை கடத்தி வந்த பாதையை நாம மறந்துட்டோம்னா நம்ம பலவீனமாயிருவோம். மறக்க மட்டும் கூடாது. என்ன வந்தாலும் நான் மறக்க மாட்டேன், நினைச்சுக்கிட்டே இருப்பேன். கர்த்தர் செய்த நன்மைகளை இரவும் பகலும் நினைப்பேன், சிந்திப்பேன். அதை சிந்திக்க சிந்திக்க என் மனசுல என்ன தோணுனா, தேவன் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு மகத்துவமானவர், எவ்வளவு அற்புதமானவர். தாவீது சொல்வார் பாருங்க, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், ஆண்டவரே இதுவரைக்கும் கிடையாது, இனிமேல் வருங்காலத்து செய்திகளை மனுஷர் முறைமையாய் எழுதி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே, சொல்லி வச்சிருக்கிறீங்க. நான் ஏன் பயப்படணும், இவ்வளவு தூரம் என்னை கொண்டு வந்து என்னை காப்பாற்றி உயிரோடு காப்பாத்தினீங்க ஆண்டவரே, இனிமேல் உமை துதிப்பேன், நம்புவேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா.

0: நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.
1: இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிய ஆவடி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் acavadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 9380237774 மற்றும் 9382217774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ
1: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த அடியேனே உங்கள் முன்னால் ஒரு சின்ன சாட்சியாக நிறுத்தினதுக்கு தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நான் வந்து காவல்துறையில் எஸ்ஐயாக 37 ஆண்டுகள் பணி செய்து ஓய்வு பெற்றவன். தேவன் என் குடும்பத்தில் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் உங்கள் முன்னும் ஒரு சின்ன சாட்சியாக சொல்வதற்கு தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறேன். நான் வந்து பாரம்பரிய இந்து குடும்பத்திலிருந்து வந்த நபர். எங்கள் குடும்பம் எப்படின்னா, கிராமத்தில் வந்து ஒதுக்கப்பட்டவன் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எங்கள் அப்பா ஒதுக்கப்பட்டவர்னா எப்படி, கிராமம் ஒரே சமுதாயம் எல்லாம் தான். ஆனால் எங்கள் அப்பா வந்து எப்படின்னா மனவியாதின்னு சொல்லுவாங்க, அதாவது லூஸுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மனக்குழப்பம்னு சொல்லுவாங்க, சுத்த தமிழில் சொல்லணும்னா கிறுக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தில் தேவன் என்னை தெரிந்து கொண்டார், என் குடும்பத்தையும் தெரிந்து கொண்டார். எனக்கு எங்கள் அப்பா அம்மா, என் அண்ணன், என் தங்கச்சி, நான். எங்கள் அப்பா பேர் வேலு, எங்கள் அம்மா பேர் பொன்னம்மாள், என் அண்ணன் பேர் சுடலை, என் தங்கை பேர் பேச்சியம்மாள், என் பேர் முருகன். எனக்கு சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் தாளையத்து பக்கத்தில் பாலாமடங்கிற ஒரு சின்ன கிராமம், தாமிரபரணி ஆற்று ஓரத்தில் இருக்குது. நல்ல விவசாயம் செய்யக்கூடிய இடம். அங்கே தான் நான் பிறந்து வளர்ந்தது. எங்கள் அப்பாவுக்கு எப்படின்னா, அம்மா மேரேஜ் பண்ணதுக்கு முன்னாடியே எங்கள் அப்பாவுக்கு இந்த மனவியாதி இருந்திருக்கு. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு மனவியாதி இருந்த மறைச்சி எங்கள் அம்மாவை பொன்னம்மாள், எங்கள் அம்மா பேர் பொன்னம்மாள், எங்கள் அம்மாவை மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் நிச்சயம் பண்ணும்போது ஊர்க்காரங்க சொல்லியிருக்காங்க, எங்கள் தாத்தா பேர் வந்து காக்கியன், அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி உன் மகளுக்கு பார்த்த மாப்பிள்ளைக்கு வந்து கொஞ்சம் புத்தி சோனம் இல்லாத ஆள், நீங்கள் பொண்ணு கொடுக்க வேண்டான்னு இருக்காரு. எங்கள் தாத்தா ஒரு வைராக்கியமான ஆள், என்ன சொல்லிட்டாருன்னா, கோயிலுக்கு நேர்ந்தக்கடா கோயிலுக்கு தான் அப்படின்ட்டார். கிராமங்களில் வாக்கு கொடுத்தா மாறமாட்டாங்க அப்படிங்கும்போது சரின்ட்டு எங்கள் அம்மா கட்டி கொடுத்தாரு. அப்போ சரி, அவள் தலையெழுத்து எப்படி அப்படி இருக்குன்னு எங்கள் தாத்தா விட்டார். எங்கள் அப்பாவுக்கு அந்த மனவியாதி எப்படின்னா, 6 மாதம் இருக்கும், 6 மாதம் புத்தி சுவாரம் இல்லாமல் என்ன செய்கிறாரு என்ன பேசுகிறாருன்னே தெரியாது. மனம் போக்கு போக்கில் போவார். சுக்கிய வீட்டில் சாப்பாடு இருந்தால் இந்த ரொம்ப கிராமத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, அவனுக்கு ரொம்ப பேய் பிடிச்சிருக்கே, பிசாசு பிடிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு என்ன பண்ணாருன்னா, எதனாலும் சாப்பிட்டு விடுவார். சோறு பொங்கிறதுக்கு அரிசி வச்சுருந்தா எழுத்து அவராக தின்னு பச்சையிலே காலி பண்ணிடுவார். அப்படி ஒரு வியாதி, ஒரு மனவியாதி உள்ள எங்கள் அப்பா மத்தியிலும் எங்கள் அம்மா வாழ்ந்து காட்டினாங்க. ஏன்னா புத்தில சிறுவன் வீட்டை கட்டுப்பாடு பெரிய எங்கள் அம்மாவுடைய கஷ்டங்கள் எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாது, அவ்வளோ பெரிய கஷ்டங்கள். எங்கள் அம்மா உழைச்சி தான் நான், எங்கள் அண்ணன், என் தங்கச்சி, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா 5 பேரும் சாப்பிட்ணும். அப்போ அதில் 2 பேர் தான் மாடு, அதையும் வளர்த்தாங்க. அவ்வளோ வறுமையான குடும்பம் எங்கள் குடும்பம். அப்போ அதில் நான் ஸ்கூலுக்கு போய் படிச்சிட்ருக்கேன். இந்த சூழ்நிலையில் எங்கள் அப்பாவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ எங்கள் அப்பாவுக்கு இப்படி இருக்காருன்னு சொல்லி, எங்கள் அம்மா போகாத கோயில் கிடையாது, வணங்காத தெய்வம் கிடையாது. ஆனால் ஒரு தெய்வமும் எங்கள் அம்மாவினுடைய வேண்டுதலை கேட்கலை. எங்கள் அப்பாவுக்கு எப்படியாட்டும் இந்த வியாதியை தீர்க்கணும்னு சொல்லி எங்கள் அம்மா ரொம்ப பிரயாசப்பட்டாங்க. அந்த சூழ்நிலையில் ஒரு சாமியார் வந்து என்ன சொல்லிட்டார்னா, இது உங்கள் மாப்பிள்ளைக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, முனி பிடிச்சிருக்கு, அதுக்கு ஒரு கருமையில் கொடுத்த பிடிச்சி ஒரு நடுச்சாமல் 12 மணிக்கு பொழி கொடுத்தா அந்த முனி ஓடிடும் அப்படின்னு ஒரு உலக கனியமான ஒரு சாமியார் வந்து சொல்லிட்டார், இந்து சாமியார் வந்து. அப்போ எங்கள் அம்மா சரி, எந்த கோயிலுக்கெல்லாம் போன முடியலை, எந்த அளவுக்கு சொல்லிட்டாரா முடியும்னு சொல்லி வறுமையின் மத்தியிலும் கஷ்டத்தின் மத்தியிலும் எங்கள் அப்பாவுக்கு அந்த ஏற்பாடு பண்ணுறாங்க. கருமயிலுங்கிறது அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது, கொஞ்சம் ரேட்டு கூட இருந்தாலும் வாங்கி எப்படியாவது எங்கள் அப்பாவுடைய வியாதி தீரணும்னு சொல்லி வாங்கி ஒரு நாள் குறிப்பிட்ட நாளில் அதை நடு சாமம் 12 மணிக்கு பொலி கொடுக்கணும்னு சொல்லி எல்லாம் ஆயத்தமாகும்போது அந்த சாமியார், அந்த ஏற்பாடு செஞ்ச சாமியார் நடு சாமத்தில் குப்புறப்படுத்திக்கிட்டு எந்திரிக்க மாட்டேன்ட்டார்.
ஐயோ என்னையா பொடி கொடுக்கணும் இது பண்ணணும் விளக்கத்தை போன்னு சொன்னேன் நீ இப்படி அப்படி நான் இதில் தலையிட்டு தப்பு. அந்த முனி வந்து பணம் உயர்த்துக்கு நிற்க நான் எந்திரிச்சா என்ன அடித்து கொண்டு போடுவேன், அதனால் நான் குப்புறப்படுத்துக்கிட்டே சொல்கிறாரு நான் தலையிட்டது தப்புங்கிறார். என்ன செய்ய சூழ்நிலை இப்படின்ட்டு அவர் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க முடியவே முடியாது எந்திரிக்க மாட்டேன்னு அந்த பூசையும் பண்ண மாட்டேன்ட்டார். அந்த அன்றைக்கி குடும்பம் அதோட அந்த செலவு போச்சு முடிஞ்சது. சரி எங்கள் அம்மா அந்த வறுமையிலும் கஷ்டத்தில் ஓடிட்டுருக்கு. அந்த நேரத்தில் நல்ல ஒரு இந்திரா காந்தி பீரியட் நல்ல பஞ்சம், மக்காச்சோளமாகவும் அரிசி எதுவுமே இருக்க ரேஷன்லாம் நாளும் போய் மயக்கி வாங்கிறதுக்கு மயங்கி கீழே விழுந்திருக்கேன். அவ்வளோ பெரிய வறுமை கஷ்டம். இந்த சூழ்நிலையில் எங்கள் குடும்பம் வாழ்ந்து வந்துட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா ரொம்ப நோய்வாய்ப்பட்டார். இதில் வந்து நான் அஞ்சாம் கிளாஸ் படித்து ஆறாம் கிளாஸ் போனோம். எனக்கு எங்கள் வீட்டில் புக்கு வாங்குறதுக்கு காசு கிடையாது. அப்போது இலவச புக்கெல்லாம் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்க மாட்டாங்க, மதிய சாப்பாடு மட்டும் போடுவாங்க. அவன் புக்கு வாங்க காசு இல்லைன்னு எங்கள் அம்மா கூட வந்த அக்கா பெரியம்மா வந்து எனக்கு பெரியம்மா வந்து என்ன சொல்லிட்டாங்க, ஏய் பொண்ணம்மா நீயே கஷ்டப்படுதா வறுமையில் இருக்க, இவனை எது எதுக்கு படிக்க வைக்க போகிற, பேசாமல் ஏதாவது கூலி வேலைக்கு அனுப்பும் அப்படின்னு எங்கள் பெரியம்மா வந்து சொல்கிறாங்க. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் தான் கஷ்டப்பட்டேன், என் பிள்ளைகளுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு. எங்கள் அம்மா கிராமத்தில் எப்படின்னு இதுக்கில் கணவர் இறந்தால் தான் தாலியை கட்டுவாங்க. எங்கள் அம்மா எனக்காக படிப்புக்காக அந்த தாலியை கலட்டி அந்த தாலிக்கு ரெண்டு பக்கம் உள்ள ரெண்டு குண்டு மணி இருக்கும், அதை பக்கத்தில் கிராமத்தில் ஆசாரிக்கிட்ட கொண்டு போய் அந்த தாலியை மட்டும் வச்சுருந்து அந்த ரெண்டு குண்டு மணியை விற்று எங்கள் அம்மா எனக்கு புக்கு வாங்கி படிக்க வச்சாங்க. வறுமையிலும் சொல்கிறேன், ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உன் தாயின் கற்பத்தின் கனியில் கரு உருவாக்கும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டே நீ சொன்ன தேவன். அப்போ எனக்கெல்லாம் தெரியாது ஆண்டவர் பற்றி. அந்த சூழ்நிலையில் எங்கள் அம்மா என்னை படிக்க வச்சாங்க. நான் எட்டாம் கிளாஸ் நைன்த்து படித்து டென்த்து படிச்சிட்ருக்கேன். அப்போ எங்கள் அப்பா வந்து அந்த மனவியாதியில் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இதுக்கு ஊடையில் இன்னொரு சாமியார் வந்தார். அவர் வந்து எங்கிட்ட வந்து எங்கள் அம்மாட்ட வந்து இவருக்கு வீட்டுக்காரர் குணமாக்குறேன் அப்படின்னு வீட்டில் வந்து சொல்லிட்டு போனார். சரி ரைட்டுன்னு சொல்லி விட்டு மறுநாள் ஒரு ரெண்டு நாள் கழித்து அந்த சாமியார் வந்திருக்கார். வீட்டில் யாருமே இல்லை. எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணாருன்னா, அவர் மன புத்தி சரியில்லாதால் அந்த சாமியாரை பிடிச்சி தலைகீழே நிப்பாட்டு கீழே கழுத்தில் காலை வச்சு காலை ரெண்டு மேலே தூக்கி உள்ளே போராடிட்டு இருக்காங்க. நான் ஸ்கூலில் படிச்சிருந்த பையன் தண்ணி சாப்பிட பக்கத்தில் ஸ்கூலு தண்ணி சாப்பிட வர இங்கே போராட்டம் நடக்குது, சாமியார் தலை எங்கள் அப்பா காலில் இருக்கு. ஐயோப்பா பாதிரியப்பா கொண்டுபடாத விட்டுருங்க அப்படின்னு சொன்னோடனே நான் போகாட்டும் அந்த சாமியாரை எங்கள் அப்பா கொண்டிருப்பார். அவருக்கு மன வியாதியில் அவருக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. இந்த சூழ்நிலை சாமியார் நான் போன பார்த்து விட்டே தான் தான் மட்டும் ஓடிவிட்டார் அந்த சாமியார். அதுக்கப்புறம் அந்த சாமியார் வரல. இவ்வளோ வறுமையிலையும் கஷ்டத்துலேயும் எங்கள் அம்மா எங்களை நல்ல ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் இருந்தால் அந்த பிள்ளைகளை காப்பாற்றிவிடுவாங்க. ஒரு தாய் இல்லாட்ட தகப்பன் பிள்ளைகளை வளர்ப்பதுக்கு கஷ்டம். ஆனால் என் தாய் வறுமையில் எங்கள் அப்பா இருந்தாலும் ஒரு வருமானம் இல்லாத சூழ்நிலையில் எங்களை பாதுகாத்து எங்களை எங்கள் அம்மா வளர்த்தாங்க. கஷ்டத்தின் மத்தியிலையும் தாலியை பற்றி என்னை படிக்க வச்சாங்க. இந்த சூழ்நிலையில் என்ன போய் எங்கள் அப்பா நோயாகி போட்டு எங்கள் அப்பா இறந்துட்டார். இறந்தவுடனே நான் டென்த் படிக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டார். அப்போ எல்லோரும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லோரும் தன்னுடைய இப்போ நான் தெருவில் கிராமத்தில் போயிட்டுருக்கேன்னா எல்லோரும் அவங்க இது யாருப்பா போகிறாங்கன்னா அவங்க அப்பா பேரை சொல்லி சொல்லுவாங்க. என்னார் கந்த முருகன் பாலிச்சாமி குப்புசாமி அவங்க பையன் போகிறாப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன என்ன சொல்லுவாங்க தெரியுமா, கிறுக்கம் பையன் போகிறாம்பாங்க. எவ்வளோ மன வேதனை, சின்ன பிள்ளையில் அறியாத பருவத்தில் என் மனம் அப்படியே உடையும். என்னடா எல்லாத்துக்கும் தகப்பம் பேர் சொல்கிறாங்க, நமக்கு கிறுக்கம் பேர்ன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி பையன் சொல்லுங்க. நான் ரொம்ப வேதனைப்படுவேன். இந்த மத்தியிலும் நான் டென்த்து படிச்சிட்ருக்கேன். அப்போ திருநெல்வேலி பாளையங்கோட்டை ஏஆரில் போலீஸ்க்கு ஆள் எடுக்காங்க. என்ன வீட்டில் வறுமை, அந்த வறுமை எப்படியும் ஒழிக்கணும்ல, அம்மா கஷ்டப்படுதாங்க, அண்ணன் கூலி வேலைக்கு போகிறாப்புல அது வீட்டுக்கு பத்தாது, தங்கச்சி சின்ன குழந்தை,
அப்போ நம்ம எப்படியாவது ஒரு வேலைக்கு போகணும், நம்ம குடும்பத்தை பாதுகாக்கணும், காப்பாற்றணும்னு சொல்லி நான் இந்த போலீஸ் வேலைக்கு ஆள் எடுக்காங்க பாளையங்கோட்டை ஏறலன்னொன்னே போகணும். என் அம்மாட்ட சொல்லுவேன், ஏமா இந்த மாதிரி அங்கே பாளையங்கோட்டில் போலீஸ் ஆள் எடுக்காங்க நான் போகிறேன், ஆமாடா நீ எதாட்டும் வேலைக்கு பாடுறா கவர்மெண்ட்டு வேலைக்கு பாடுறான்னு அம்மா சொல்கிறாங்க. ஆனால் அந்த பாளையங்கோட்டை போகிறதுக்கு பஸ் ஆச்சு ஒரு 10 ரூபா கூட இல்லை வீட்டில். அப்போ எங்கள் அம்மா வந்து பக்கத்து வீட்டில் ஒரு அவரை எப்போவுமே அவர் அந்த மனுஷன் யாருக்குமே 5 பைசா கொடுக்க மாட்டார். எங்கள் அம்மா வந்து எப்படின்னா ஒரு குணசாலி. எங்கள் அம்மா கேட்டால் யாரும் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு பொய் பேச தெரியாது, உண்மையாக இருப்பாங்க, வறுமையிலையும் உண்மையாக இருப்பாங்க என் அம்மா. அதனால் அந்த பெரியவர் பொண்ணமான யாரும் கேட்டால் கொடுக்க மாட்டேன், ஆனால் உனக்கு நான் தரேன் சொல்லி 10 ரூபா கொடுத்தாரு. அந்த 10 ரூபா எங்கள் அம்மா வாங்கிட்டு போடா இதை வச்சான்னு போய் சேர்றான்னு நான் போய் சேர்ந்து ஆண்டவர் புண்ணியத்தில் எனக்கு அப்போலாம் ஆண்டவர் போய் தெரியாது போய் சேர்ந்தேன். சேர்ந்து எனக்கு செலெக்ஷன் ஆகி ட்ரெயினிங்லாம் போய் போலீஸில் சேர்ந்துட்டேன். அப்போ எனக்கு ஆண்டவர் பற்றி ஒன்றும் தெரியல, உலக மனுஷனாக இருக்கேன். இந்த சூழ்நிலையில் நான் காவல்துறையில் சேர்ந்து வேலை கிடச்ச உடனே நான் கல்யாணம் மேரேஜ் பண்ணிட்டேன். மேரேஜ் பண்ணால் என் மனைவி பேர் வந்து வசந்தா. அவளும் இப்போ பாரம்பரிய இந்து குடும்பத்துலேருந்து அந்த பொண்ணு. கல்யாணம் வந்து எங்கள் வீட்டிலேயே நாங்கள் அப்பவும் கஷ்டம் வரும் இல்லை. அப்போ எங்கள் மேரேஜ் மொத்த செலவே 4000 ரூபா, சாப்பாடு செலவு எல்லாம் துணிமணி எல்லாமே 4000 ரூபாயில் கல்யாணம் பண்ணோம் 1988. அப்போலாம் ஒன்றும் கிடையாது, எதுவுமே கிடையாது. சேலை சாப்பாடு எங்களுக்கு துணிமணி வெட்டி இவ்வளோ தான், ஒரு சிம்பிளாக மேரேஜ். ஏன்னா வறுமை கஷ்டம், கடன் வாங்கினா அடைக்க முடியாது, யாரும் தரமாட்டாங்க. அது ஒரு பக்கம் இந்த சூழ்நிலையில் நாங்கள் மனைவி மேரேஜ் பண்ணி, ஆனால் நல்ல ஒரு குணசாலியாக ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். மனைவி பேர் வந்து வசந்தா. அவள் எப்படின்னா அதிர்ந்து பேச மாட்டான், ரொம்ப கீழ்ப்பிடிவா, உண்மையாக இருப்போ, பொய் பேச தெரியாது. அப்போ எவ்வளோ ஒரு குணசாலி ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு. ஏன்னா நான் ஆண்டவர் அறியலை, நான் உலகத்தில் தான் இருக்கேன். இந்த சூழ்நிலையில் நாங்கள் வேலை கிடச்சி என் மனைவி பிள்ளைலாம் கூப்பிட்டு மதுரைக்கு மதுரைக்கு வரேன். மதுரையில் தான் வேலை பார்த்துட்ருக்கேன். மதுரையில் வந்து என் பையன், அவன் பேர் அப்பு மணிகண்டன், என் மகா பேர் வந்து சூர்யா. என் பையன் ஒரு 2-3 வயசு இருக்கும், என் மகள் கை குழந்தை. நாங்கள் மதுரைக்கு வரோம். மதுரைக்கு வர்றதுக்கு முன்னாடி என் குழந்தைகளுக்கு மாப்பிள்ளோட மேரேஜ். மேரேஜுக்கு ஒரு மாப்பிள்ள, அவர் வந்து எப்படின்னா சிஎஸ்ஐ பேக்ரவுண்டு கிறிஸ்டின், இவங்க இந்து பேக்ரவுண்டில் இருந்தவங்க அதுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தர்க்கம் பண்ணியிருக்காங்க. ஆனால் கடைசியில் என் குழந்தைய வந்து கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்ததுனால அந்த மாப்பிள்ளையை ஏற்றுக்கிட்டாப்புல. ஏற்றுக்கிட்டு நான் அவரோட வாழ்கிறோன்னே அவங்க மதுரையில் கீழே குடியிருக்காங்க, நான் மேலே குடியிருக்கோம். ஆனால் அவங்க வீட்டுக்கு கிறிஸ்தவங்க வந்து ஜெபம் பண்ணுவாங்க, வந்து போவாங்க, நாங்கள் வேடிக்கை பார்ப்போம், நாங்கள் வெளியே ஓடி போயிடுவோம். இந்த சூழ்நிலையில் என்ன, எங்கள் அப்பா இறந்து கொஞ்ச நாள் கழித்து என் அம்மா ஒரு நாள் எனக்கு தந்தி அனுப்புகிறாங்க. அப்பவும் ஃபோன் வசதியெலாம் கிடையாது. அப்போ எங்கள் அம்மா தந்தி அனுப்புகிறாங்க, இந்த மாதிரி நீ உடனே ஊருக்கு வரணுடா அப்படிங்காங்க. ஊருக்கு போனால் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, தங்கச்சி இந்த மாதிரி ரொம்ப மனக்குழப்பத்துறை இருக்கா, உங்கள் அப்பாவுடைய வியாதி அந்த குழப்பம் உங்கள் தங்கச்சி வந்துட்டுறா, இல்லை எப்படி என்ன பண்ணுன்னு தெரியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு எங்கள் அம்மா ரொம்ப வேதனைப்பட்டு என்கிட்ட கண்ணீர் விட்டு அழுதாங்க. அப்போ நான் சொன்னேன், என்னம்மா செய்ய அப்படின்னா, என்னடா உங்கள் அப்பா தான் அப்படி விட்டாங்க. எங்கள் அப்பா இருக்கும்போது எங்கள் அம்மா மைண்டில் என்னன்னா, பக்கத்தில் ஒரு புளியம்பட்டிங்கிற ஒரு அந்தோணி இயேசுநாதர் கோயில்னு சொல்லுவாங்க, அந்த கோயிலுக்கு இந்த மாதிரி மனக்குழப்பம் உள்ளவங்க போய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கோயிலுக்கு கொண்டு போய் சுகமாயிருக்கு. அப்போ எங்கள் அப்பா அந்த சூழ்நிலை இருக்கும்போது எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை கூப்பிட்டு போய் ஒரு இப்போ ஊரில் பெரியாள் கிராமத்தில் எப்படின்னா கொஞ்சம் நல்லது கெட்டது ஒரு பெரியாளுக்கு நடந்தால் குடும்பத்தில் சொல்லுவாங்க அப்படிங்க. அம்மாட்ட, ஏ பொண்ணம்மா உன் மாப்பிள்ளைக்கு இப்படி இருந்திருக்கல, இப்படி இருக்கல, நீ புளியம்பட்டி அந்தோணியூர் கோயிலுக்கு கூப்பிட்டு போனால் இயேசுநாதர் கோயிலாம் அங்கே கூப்பிட்டு போனால் அங்கே குணமாகுமான்னு சொல்கிறாங்க, நீ வேணால் கோயில் கூட்டி ஒட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மா ஒரு நாள் கூப்பிட்டு போகிறதுக்கு அங்கே ஒரு வாரங்க வச்சுருந்தா எங்கள் அப்பாவுக்கு தெளிவு கிடச்சிருக்கு.
அப்போ எங்கள் அம்மா மனசில் உள்ளத்தில் நினச்சிருக்காங்க, எத்தனை சாமியை கும்பிட்டோம் ஒரு நாள் கூட ஒரு தெளிவு கிடைக்கல, இப்போ நல்லா இதாகிட்டாப்பின்னு எங்கள் அம்மாவுக்கு அப்போ இயேசுநாதர் மேலே ஒரு பிடிப்பு இருக்குது. ஆனாலும் இதை வந்து கிராமத்தில் பாரம்பரியான இந்து குடும்பத்தில் வந்து இவங்ககிட்ட யார்ட்டும் சொல்ல முடியாது, எங்களை விலக்கி வச்சுருவாங்க. அதனால் எங்கள் அம்மா சொல்லாமல் உண்மை அப்போ அது எத்தனை சாமியிட்ட போய் வேண்டணும், ஆனால் இந்த சாமி உண்மையான தெய்வம்னு எங்கள் அம்மா மனசில் நினச்சிட்டு வெளியே சொல்ல முடியலை. நாங்கள் சொன்னால் அது அந்த கிராமத்தில் ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த சூழ்நிலை தான் எங்கள் அப்பா இறந்து போனால், இப்போ எங்கள் தங்கச்சிக்கு வந்த உடனே எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப மனக்குழப்பமாகி, என் தங்கச்சி என்னென்னா அதே மாதிரி ட்ரெயினில் போய் உள்ள போக பாலும் கிணத்துல உள்ள போக அரளிக்காயை எங்கள் என் தங்கச்சி விழுங்கியிருக்காள், ஆனால் என் தங்கச்சி அரைச்சி குடிச்சிருந்தா அன்னைக்கே காலியாகிருப்பா. அவன் முழுசாக விழுங்கினால அவள் அன்றைக்கி என் தங்கச்சி தப்பித்தா, ஒரே தங்கச்சி கொஞ்சம் பாசமாக இருப்பேன் என் தங்கச்சி மேலே. இந்த சூழ்நிலையில் எங்கள் அம்மா திடீர்னு சரி அம்மா தங்கச்சி பார்த்துக்க ஒன்று செய்ய அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆறுதல் சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். ஒரு வாரம் பத்து நாள் கழித்து மீண்டும் எங்கள் அம்மா தந்தை என்னன்னு கேட்டால், இல்லை உன் தங்கச்சி வந்து மனவியாதியில் விழுங்கிட்டாடா, மீன் முள்ள விழுங்கினாலே தொண்டைக்கில் போகாத, எப்படா மூணு ஊசியை விழுங்கினா விழுங்கிட்டேன்னு சொல்லி இப்போ என்ன சொல்லாடா அப்படிங்க. ஏம்மா அது எப்படிமா அப்படின்னு என்னன்னு தெரிலடா, அவள் வயிறு வலிக்கிங்க முந்தா நாள் ஊசியை விழுங்கினாலும் இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறா வயிறு வலிக்கிங்க, நான் செல்லத்திரையை கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி நான் தந்தி ஒன்று ஊருக்கு போனோன்னு எங்கள் அம்மா இப்படி சொல்கிறாங்க. அப்போ நீ நேரம் ஆஸ்பத்திரி வந்துடானுன்னு எனக்கு தகவல் சொல்கிறாங்க. நான் நேராக போகிறேன் என் தங்கச்சிக்கு பக்கத்தோட செல்லத்திறன் ஒரு பேசினால் ஒருத்தர் வளப்பக்கம் நல்ல மனுஷன், ஒரு கஷ்டத்துக்கு உதவக்கூடிய ஆள், அந்த மனுஷனை கூப்பிட்டு எங்கள் அம்மா ப்ரைவேட் ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க. ப்ரைவேட் ஆஸ்பத்திரி கொண்டு போனோடனே அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, ஆப்ரேஷன் பண்ணால் 2 லட்சம் கட்டுங்கன்றாங்க. ஐயா நாங்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லை, நாங்கள் வறுமையில் உள்ள குடும்பத்தில் ஆட்கள், எங்கள் சோத்துக்கே வழி இல்லை, நாங்கள் 2 லட்சம் எங்கேயா கட்ட முடியும், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கொண்டு போயிருங்க அப்படின்ட்டாப்பில் டாக்டர். எங்கள் அம்மா நேராக ஹைக்ரௌண்டு கொண்டு போயிருக்காங்க. டாக்டர் பார்த்து செக் பண்ணி எக்ஸ்ரே எடுத்தால் 3 ஊசியும் வயிற்றுக்குள்ளே நிற்கிது, 2 ஊசி இப்படி ஜாயிண்ட் இருக்குது, 1 ஊசி இருக்குது, இப்படி 3 ஊசியும் வயிற்று நிற்கிது. ஆனால் டாக்டர் என்ன சொல்லிட்டார்னா, இந்த பொண்ணு இதுக்கு வந்து இந்த ஊசியை வெளியேறதுக்கு நாங்கள் ஆப்ரேஷன் பண்ண முடியாது, ஏன்னா ஊசி வந்து ஒரே இடத்துல நிற்காது, வலிவு போயிட்டே உள்ள குடலாம் போயிட்டே இருக்கும், எங்கேயெல்லாம் அப்படின்னு குடலை போக இருக்கணும், அதனால் முடியாது, நீங்கள் கும்பிடுதே சாமியை வேண்டிக்குங்க, அந்த ஊசி மோசனில் வந்தால் உண்டு இல்லாட்டும் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு டாக்டரும் கை வடிச்சிட்டார். இந்த சூழ்நிலையில் ஐக்ரௌண்டில் எங்கள் அம்மா கவலையும் கண்ணீரோடு என் தங்கச்சியை பெட்டில் போட்டு எங்கள் அம்மா அழுது புரண்டுட்டு இருக்கும்போது கூலின்னு சொல்லுவாங்க, அவங்க ஒரு 5-6 பேர் வியாதிப்பட்டவங்களுக்கு ஜெபிச்சுட்டே வந்திருக்கும்போது எங்கள் அம்மா பக்கத்தில் வந்து, அம்மா பெரியம்மா என்ன பாப்பாவுக்கு என்ன செய்து படுக்க போட்டுக்கணும், அம்மா என் மகன் இந்த மாதிரி மனவியாதியில் 3 ஊசியை சேலை தைக்கிற ஊசியை விழுங்கி விட்டா, டாக்டரு பார்த்து எக்ஸ்ரே எடுத்தால் 3 ஊசியும் வைத்து குடலில் இருக்குது, ஆனால் ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு கைவிரிச்சிட்டாருமா, என் மகளை காப்பாற்றணும் அப்படின்னு. அப்போ பெரியம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதுங்க, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து இதெல்லாம் குணமாக்குவார், இந்த தங்கச்சிக்கு பாதுகாப்பார், அந்த ஊசி வெளியே வந்துடும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாங்க, அதுக்காக நாங்கள் ஜெபிக்கலாமா அப்படின்ட்டுருக்கேன். அப்போ எங்கள் அம்மா சொல்லி, அம்மா என் மகள் பிழைச்சா போதும், ஊசி வெளியே வந்தால் போதும், என் மகளை காப்பாற்றுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்கள் அப்படின்னு எங்கள் அம்மா கால் விழுந்துருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பிரியம்மா, நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆண்டவர் அற்புதத்தை உங்களுக்கு செய்வார் அப்படின்னு சொல்லி அந்த 6 பேரும் நின்று என் தங்கச்சிக்கு பெட்டில் சுற்றி நின்று ஜெபிச்சிருக்காங்க. ஆனால் பாருங்கள், உண்மையிலே ஜீவனுள்ள தேவன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்தான். அந்த டயத்துக்கு நாங்கள் அறியலை, ஆனால் தேவன் வந்து எங்கள் குடும்பத்தை கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவன். அப்போ நாங்கள் அறியாத அப்புறம் அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிச்சிருக்காங்க. இந்த கிராம ஊழியம் ஆஸ்பத்திரி ஊழியெல்லாம் எவ்வளோ முக்கியம் என்பதை இப்போ நான் உணர்கிறேன். அப்படி ஜெபிச்சுட்டு மறுநாள் என் தங்கச்சிக்கு வந்து மோஷன் போயிருக்காப்புல, மோஷனுக்கு போகும்போது என் தங்கச்சி 1 ஊசியை பார்த்துருக்காப்புல. அப்போது என் அம்மாக்கிட்ட வந்து என் தங்கச்சி சொல்லியிருக்கா, ஏம்மா நான் மோஷன் போனால் 1 ஊசியை பார்த்தேன் இருக்காப்புல. 1 ஊசியை பார்த்தேன்னா அப்போ இன்னும் 2 ஊசி என்னாச்சு என்னன்னு தெரியலையே அப்படின்னு இதை போய் டாக்டர்கிட்ட போய் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி என் மகள் மோஷனில் 1 ஊசியை பார்த்துருக்காப்பையா அப்படின்னு. ஏம்மா 1 ஊசியும் பார்த்தா அப்போ இன்னும் 2 ஊசி என்னாச்சு, அப்போ எக்ஸ்ரே எடுப்போம் அப்படின்னு பார்த்தா எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருக்காங்க. எக்ஸ்ரேயில்
வயிற்றுக்களை ஊசியே இல்லை. ஆனால் உண்மையிலே தேவன் வந்து எங்கள் அம்மா அப்படியே அவங்க அப்போ அந்த சிஸ்டரன் சகோதரிகள் வந்து ஜெபித்த ஜெபம் தேவனுடைய காதலுக்கு எட்டப்பட்டு தேவன் வந்து என் தங்கச்சிக்கு ஜீவனை கொடுத்தார். அப்போ எங்கள் அம்மாகிட்ட என் மறுநாள் எப்படி எப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு எங்கள் அம்மா கேட்க என் தங்கச்சி சொல்கிற, ஏம்மா அந்த 5-6 பேர் வந்து ஜெபித்தாங்கள, அவங்க கூட ஒரு வெள்ளை அங்கி போட்டு ஒருத்தர் நின்ன மாதிரி எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு, ஆனால் யாருன்னு தெரிலம்மா அப்படின்னு என் தங்கச்சியே எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்காப்புல. அப்போ ஆண்டவர் தான் இறங்கி வந்து ஆபிரகாமோடு நடந்த தேவன் அந்த இடத்துல என் தங்கச்சியுடைய ஜீவனை காப்பாற்றிருக்கார். ஆனால் நாங்கள் ஆண்டவர் தெரியாத ஜனங்கள் பாருங்கள், ஒரு பாரப்பட்டு பிறருக்காக ஜெபிக்கும்போது தேவன் அற்புதத்தையும் அடையாளம் தேவன் செய்கிறார். அப்படி உள்ள தேவனை நாங்கள் அறியாமல் இருந்திருக்கோம் இந்த மத்தியில். அதுக்கப்புறம் நான் என் தங்கச்சிக்கு அந்த ஊசி போனோடனே கொஞ்சம் குணமாகி வீட்டில் அனுப்பி விட்டுட்டு நான் மதுரைக்கு வந்துட்டேன். மதுரைக்கு வந்து உலக மனுஷனாக இருக்க வாழ்ந்துட்டுருக்கும்போது என் குழந்தையால் ஒரு கிறிஸ்தவர்களுக்கு சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட் உள்ள அவருக்கு கட்டி கொடுத்ததுனால ஊழியக்காரங்க வந்து நாங்கள் மேலே இருக்கோம், என் ஒய்ஃபோட தங்கச்சி வீட்டில் கீழே இருக்காங்க, கீவேடு நாங்கள் மே வீடு, எல்லா புலகத்துக்கும் நாங்கள் கீழே தான் வரணும், தண்ணிக்கு எல்லாமே கஷ்டப்பட்டது. அந்த இதில் அவங்க கீழே கார் வீட்டில் இருக்காங்க, நான் மேலே ஓட்டு வீட்டில் இருக்கேன். அப்போ 200 ரூபா வாடகை, ரொம்ப வறுமை கஷ்டம், அதுக்கு மேலாம் வாடகைகள்லாம் இருக்க முடியாது, காவல்துறையில் சம்பளம் ரொம்ப கம்மி, நாங்கள் அப்போ ரொம்ப கஷ்டம். இந்த சூழ்நிலையில் கிறிஸ்தவங்க வந்து ஜெபிக்க வந்தால் நாங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் ஏஆரில் மாரியம்மன் கோயிலுக்கு அங்கே ஓடிப்பிடுவோம், ஏ இவங்க வந்துட்டாங்க அப்படின்னு ஓடிடுது. ஆனால் ஒரு நாள் என் குழந்தையா என் ஒய்ஃபுகிட்ட சொல்லியிருக்காப்புல, என் எப்படி ஏன் போகிறீங்க, ஊழியக்கார் வராருல, நீங்களும் இருந்து என்னன்னு பாருங்களேன், நீங்கள் வந்து கிறிஸ்தவர்கள்னு ஏற்றுக்க வேண்டாம், உட்காந்து என்ன தான் செய்கிறாங்க ஏன்னு பாருங்களேன், அவர் நல்ல ஆண்டவருங்க அப்படின்னு என் ஒய்ஃபுகிட்ட சொன்னோடனே சரி என்ன தான் செய்கிறாங்க பார்ப்போம் அப்படின்னு போனால், அவங்க பிறருக்காக ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் பண்ணுறதும் ஜெபம் பண்ணுறதும் எங்களுடைய மனசை அப்படியே மாற்றிச்சு. பாறையாக இருந்த என் இருதயத்தை பரிசுத்தமாக தேவனாக, என்னடா உலக மனுஷனாக இருக்கும்போது அவங்க ஒருத்தன் வஞ்சகம் பண்ணுறான், ஏமாத்துறான், என்னென்னமோ செய்கிறான், ஆனால் இவங்க வந்து இவங்களுக்காக ஜெபிக்காமல் பிறருக்காக ஜெபிக்கிறாங்களே, இப்படி ஒரு ஜீவிய நல்ல வாழ்க்கையில். அப்போ ஆண்டவர் உண்மையான தெய்வம் தானே, பிறருக்காக வாழ்ந்துருக்காரு, அப்போ நம்மளும் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான்னு நாங்கள் அப்படியே கொஞ்சம் மனம் மாறி கொஞ்சம் உள்ளத்தில் சரி இதை இந்த இது நல்லா தானே இருக்குது சரி போவோம் அப்படின்னு அப்படியே உடலோட டச் பண்ணி நாங்கள் அந்த பிரசங்கத்தை அந்த ஊழியக்காரருடைய வார்த்தையை ஆண்டவருடைய பைபிளெலாம் படிக்க லேசாக படிச்சுட்டு இருக்கும்போது அது கொஞ்சம் உள்ளே போனோம், பரவாயில்ல உல அந்த முண்டை அந்த சாமி இந்த சாமிங்கிறதோட இந்த சாமி நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எங்கள் உள்ள அந்த ஆண்டவருக்குள்ளே அப்போ தான் என்ட்ரு ஆகுதோம். ஆகும்போது அப்போ பாஸ்டர் ஊழியக்கார்ட்ட சொன்னோம், அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி எந்த வியாதி இருந்தாலும் தேவன் குணமாக்கிடுவார், முடவனை எழுந்து நடக்க சொல்லிருக்காரு, குருடனை பார்வையிட செஞ்சுருக்காரு, ஆண்டவர் இறந்தவனை உயிரோடு எழுப்பியிருக்காரு, இப்படிப்பட்ட தெய்வம் அப்படின்னு சொன்னோடனே அப்போ நாங்கள் ஊழியக்கார்ட்ட கட்டினா பாஸ்டர் என் தங்கச்சிக்கு இந்த மாதிரி ரொம்ப மனவியாதியில் இருக்கேன், எங்கள் அப்பா மனவியாதியில் இறந்து போனார், இப்போ என் தங்கச்சி எங்கள் அப்பாவுடைய சாயல் இருக்குது, அதை குணமாக்க முடியுமா பாஸ்டர் அப்படின்னு கேட்டேன். என்னங்க சாதாரணமாக சொல்கிறீங்க, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை விட உலகத்தை படைத்த தெய்வமே அவர் தானேங்க, வானம் என் சிங்காசனம் பூமி என் பாதப்பண்ணி சொன்ன தேவன் இல்லையா, அதுக்கு உள்ளதான் நம்ம வந்து இருந்திருக்கோம். அதனால் ஆண்டவர் உன் தங்கச்சி விடுதலை பண்ணுவார், நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ட்டார். எனக்கு ரொம்ப பரவாயில்லையே சந்தோஷப்பட்டு என் தங்கச்சியை போய் எங்கள் அம்மாட்ட போய் சொல்கிறேன். எங்கள் அம்மா யோசனை பண்ணாங்க, என்னடா இல்லையே சரியாக வருமா, அம்மா நீ மாமா சரியாக வரும்னு பாஸ்டர் சொல்கிறாரு, அவங்க ஊழியம்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குது, பிறருக்காக அவங்க நின்று ஜெபிக்கிறாங்க பார்க்குறாங்க, வாமா போவோம் நம்ம என்ன தான் பார்ப்போம் வாங்கம்மான்னு சொன்னேன். எங்கள் அம்மாவையும் என் தங்கச்சியும் நான் கூட்டிகிட்டு வரேன், கூட்டிகிட்டு வந்து பாஸ்டர்கிட்ட நின்று இவங்க ஒரு தண்ணியை வச்சு ஒரு எண்ணெயை ஊற்றி ஜெபம் பண்ணாங்க, ஜெபம் பண்ணி இது குடிக்க சொல்லுங்கள் தங்கச்சிக்கு, இந்த மனவியாதின்னு வராது, இந்த குழப்பம்லாம் வராது, இன்னும் எதுவும் விழுங்க மாட்டாப்பில்ல, உங்கள் சகோதரிக்கு ஆண்டவர் துணை இருப்பார், ஆண்டவர் நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பார் அப்படின்னு பாஸ்டர் எங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை சொன்னார். என்னை இக்கட்டான சூழ்நிலையில் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன என் தேவன் என் குடும்பத்தை அந்த டயத்தில் விடுவிச்சாருங்க. என் அம்மா கொண்டு வந்து என் தங்கச்சி எல்லாம் ஜெபம் பண்ணவுடனே
என் தங்கச்சி அப்படியே பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போது கீழே விழுந்துட்டாங்க. அவளுக்குள்ளே இருந்த அந்த அசுத்தமான ஆவி வெளியேறி என் தங்கச்சி பசுத்தமாயிட்டான், எங்கள் அம்மா, என் குடும்பம் எல்லாம், நாங்கள், என் மனைவி. ஆனால் என் மனைவி வந்து எப்படின்னா, இந்துவாக இருந்தாலும் அதில் வைராக்கியமாக இருப்பான், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு முழு மூச்சு ஆண்டவருக்குள்ளே தன்னுடைய தன்னை ஒப்படைச்சா. நான் கூட அறக்குறையாக தான் வைங்களேன், ஏன்டா அந்த விசுவாசம் இல்லை. என் மனைவி அந்தளவுக்கு விசுவாசமாக இருந்தா, புத்தியில் ஸ்திரீத்தன் ஆண்டு சொல்லுங்க வீட்டை கட்டுவாள்ன்னு சொல்லி. அதன்படி என் தேவன் நல்ல எனக்கு ஒரு அம்மா, நல்ல மனைவியை கொடுத்தார், நல்ல ரெண்டு பிள்ளைகள், என் பையன் என் பேர் மணிகண்டன், என் மக பேர் சூர்யா கொடுத்தார். ஆண்டவருக்குள்ளே வந்து இந்த முருகனை என் தேவன் மோசஸாக மாற்றினார், என் மனைவியை மாற்றினார், என் பையன் மணிகண்டனை நேசமணியாக மாற்றினார், என் மக சூர்யாவை வந்து ஸ்வீட்லியாக மாற்றினார். இவ்வளோ அற்புதமான தேவன் எங்களுக்கு விடுதலை கொடுத்தார். சரி, தங்கச்சிக்கு குணமாயிட்டு, இந்த தங்கச்சிக்கு ஒரு மேரேஜ் பண்ணும்ல. ஆனால் ஒரு ஆம்பளைகளுக்கு எந்த வியாதியாக இருந்தாலும் ஒரு பெண்ணை கட்டி கொடுத்து கட்டி வச்சு விடுவாங்க. ஆனால் ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி வியாதிங்கும்போது யார் வந்து கட்டுவா? உலக மனுஷன் யார் வந்து கட்டுவா? வெளியே சொல்லாமல். ஆனால் தங்கச்சிக்கு பியூர் ஆகிட்டு, ஆனால் ஊர் உலகமே தெரியும், ஊருக்கே தெரியுமே அப்படின்னு நாங்கள் மனசு நினச்சிட்டு, சரி எப்படியான ஆண்டவர் நமக்கு தங்கச்சிக்கு உதவி பண்ணிட்டார், நல்ல ஒரு மாப்பிள்ளையை பார்ப்போம்னு நல்ல ஒரு மாப்பிள்ளைக்கு ஏற்பாடு பண்ணி எங்கள் அம்மா சொல்லி, இல்லை இதோட தங்கச்சிக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கட்டி கொடுத்தோம்டா அப்படிங்காங்க. மாப்பிள்ளையை பார்க்கணும்னா பக்கத்து வீடு ஒரு பொண்ணு, எங்கள் ஊர் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது பாலமடையில், அந்த பொண்ணு இந்த மாதிரி இவங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்கணுன்னு, அந்த பொண்ணு திருநெல்வேலி பக்கத்தில் உடாரகுளங்கிற ஒரு கிராமம் வில்லேஜ், அங்கே ஒரு பையன், ஒரு கிறிஸ்தவ பையன் இருக்கான் அப்படின்னு அந்த பொண்ணு அம்பிகா அந்த பொண்ணு வந்து எங்களுக்கு தகவல் சொல்லிச்சு. சரி, தகவல் சொன்னோன்னே எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, டேய் இந்த மாதிரி நம்ம ஆண்டூருக்குள்ளே வந்துட்டோம், ஆண்டூர் பையனாக அங்கே இருக்கா அப்படியா, அந்த பையனை போய் பார்த்துட்டு வாடா. ஆனால் அங்கே போகும்போது நமக்கு சொந்த ஒரு ரிலேட்டிவ் அங்கே ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க அந்த பையனுடைய ஃபேமிலியை விசாரிச்சுட்டு அப்புறம் அந்த பையனை போய் பார்த்துட்டு வாடா அப்படின்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க. நான் இங்கேருந்து போனால் எந்த ஃபேமிலியை சொந்தக்காரர் விசாரிச்சுட்டு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு சொல்கிறாங்களோ, எங்கள் அம்மா சொன்ன அந்த சொந்தக்கார வீடு தான் மாப்பிள்ளையே இருக்குது. ஆண்டவர் பாருங்கள், அவர் என் மாமனார் வந்து என் தங்கச்சி அப்பா வந்து அவர் இசைக்கு அவர் தாவீதாக தேவன் மாற்றிருக்காரு. பாருங்கள் அந்த இடத்துல அற்புதத்தை. நான் யாரை தேடி போகிறனோ அந்த மாப்பிள்ளை எங்கள் சொந்தத்திலே இருக்கிறாப்புல, அவங்களும் எங்களை மாதிரி இந்துவாக இருந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பம். அந்தனே போய் அவர்கிட்ட போய் பார்த்தேன், சொன்னேன், அம்மா இந்த மாதிரி அனுப்பியிருக்காங்க தங்கச்சிக்கு மாப்பிள்ளை அப்படின்னு. பொண்ணம்மா மகளா, பொண்ணம்மா பையனா, நீங்கள் பொண்ணம்மா குணசாலியில, அப்போ அவன் மக குணசாலியாக தான் இருப்பாங்க, நாங்கள் பொண்ணு பக்கம் வாரம்பியா அப்படின்னு அவர் சொல்லிட்டார். வந்து என் தங்கச்சி வந்து பார்க்குறாங்க. ஆனால் அந்த பையன் வந்து நல்ல, என் தங்கச்சி என்ன மாதிரி கருப்பு, அந்த பையன் நல்ல சிவத்த பையன், நல்ல ஃபாரின் வெளிநாடு ஐயர் மாதிரி இருப்பாப்பில். அப்போது நான் வந்து அந்த பையன் வந்தோடனே நான் நினைக்கிற மனசுக்குள்ளே ஓடுது, இந்த பையன் சிவத்த பையனாக இருக்கான், நம்ம தங்கச்சி கருப்பு, எங்கடா அந்த பொண்ணு என் மக என் தங்கச்சி எங்கே இவர் கட்ட போகிறாரு அப்படின்னு நினச்சா. கொஞ்ச நேரத்தில் என்ன எல்லோரும் கேட்குறாங்க, அவர் இல்லை இந்த பொண்ணை எனக்கு பிடிச்சிட்டு நான் கெட்டிக்கிட்டுதான்ட்டார். நம்பவே முடியல, என்னவே என்னால் நம்ப முடியலை. பாருங்கள் அந்த இடத்துல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு என் தேவன் சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல அதிசயம் பண்ணார், ரொம்ப பொறுப்பான சந்தோஷம். ஆனால் உண்மையிலே ஆண்டூர் பிள்ளையாக இல்லாமல் ஒரு இந்து ஃபேமிலியாக ஒரு உலக மனுஷனாக இருந்தால் எந்த மனிதனும் ஏற்றுக்க மாட்டாங்க என் தங்கச்சி. ஏன்னா சூழ்நிலை அந்த மாதிரி சூழ்நிலை, ஒரு பெண்ணுக்கு கொஞ்சம் மனவியாதி இருக்கும்போது யார் ஏற்றுக்கிடும் அந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு சந்தோஷமே ஒரு நாள் நாள் குறிச்சிக்கணும் அப்படின்ட்டு போயிட்டாங்க. போய் பஸ் ஏற போகிறாங்க. அந்த எங்கள் மாமாவுடைய பக்கத்து ஒரு பொண்ணு எங்கள் ஊரில் பார்க்க போட்டு, அந்த பொண்ணு போய் சொல்லியிருக்கு, அந்த பொண்ணுக்கு எங்கள் அப்பா வியாதி இருக்குது, மனவியாதி, அந்த பிள்ளையை கெட்டாங்க அப்படின்னு ஒரு ஒரு லேடி போய் என் மாமாட்ட சொல்லிவிட்டாப்புல. அப்போ எங்கள் மாமா சொன்னார், எங்கள் மாமா, எங்கள் ஆண்டவர்கிட்ட இந்த மாதிரி வியாதியெல்லாம் நிற்காது, குணமாயிரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எல்லாம் ரட்சிக்க தான் வந்திருக்காரு. சாத்தான் பிசாசு பிடியல் எல்லாம் அவர் கையில் நிற்காதுமா. அவர் உலகத்தை உண்டாக்கிய தேவன். அதனால் அதெல்லாம் என்னுடைய பையனுக்கு
அந்த பொண்ணு தான் மனைவி, எனக்கு அந்த பொண்ணு தான் மருமகன். அவங்க அம்மா பொண்ணம்மா குணசாலி, பொண்ணும் நல்லா இருக்கும். இதெல்லாம் சாதாரண வந்து போகிறது. இது எங்கள் ஆண்டவர்கிட்ட உலக மனுஷனாக தான் இருக்கும். இது ஆண்டவர்கிட்டலாம் நிற்காதம்மா, நீ போம்மா, அந்த பொண்ணு தான் எனக்கு மருமகன்னு எங்கள் மாமா சொல்லிவிட்டார். அப்போ எனக்கு எனக்கு இதெல்லாம் தெரியாது. கல்யாணம் முடிச்ச அப்புறம் எங்கள் மாமா என்கிட்ட சொன்னார். அப்படின்னு அந்த பையன் வந்து, மாப்பிள்ளை பையன் வந்து, அவர் ஈசாக் அவர் பேர், என் தங்கச்சியை அந்த மேரேஜ் பண்ணி, அவர் அக்ரில் காலேஜ் விவசாய கல்லூரியில் அதே உடையார் குளத்தில் மாப்பிள்ளை வேலை பார்த்தார். ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தாங்க. அப்புறம் என் தங்கச்சிக்கு ரெண்டு பையங்க மணி மாதிரி என் தேவன் கொடுத்தார், ரெண்டு ஆண்மகனை. ரெண்டு பேரும் இன்றைக்கி டிகிரி முடித்து ரெண்டு பேரும் ஸ்டேட் கிரிக்கெட்டில் இருக்காங்க. ஆண்டவர் உண்மையிலே சொல்கிறேன், நானும் என் குடும்பமும் இந்தளவுக்கு, நான் வந்து 200 ரூபா வாடகையில் வந்தவனுக்கு இன்றைக்கி தேவன் 6 வீடு எனக்கு கொடுத்துருக்காரு, கார் கொடுத்துருக்காரு. இந்த வசதி வாய்ப்பில் என் கையில் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் சொல்லியிருக்காருல, குப்பையில் கிடந்தவனை கோபுரத்தில் வைப்பேன்ருக்கார். என் தேவன் குப்பையில் கிடந்தவனை கோபுரத்தில் வச்சார். இந்த தேவாதி தேவனுக்கு என் ஜீவனுள்ள நாட்கள்லாம் அவரை தொழுது கொண்டு அவருக்காக நான் ஆதாயம் ஆத்மா பண்ண, ஆத்மா ஆதாயம் பண்ணாதான் என் ஜீவன் அடங்கும். என் தேவன் உனக்காக மறித்தேன், நீ எனக்காக என்ன செய்தால் என் தேவன் என்னை கேட்பார்ல. அதனால் அதுக்கப்புறம் என் தேவன் என் மனைவி நல்ல மனைவியை கொடுத்து எனக்கு ஒரு பையனையும் பொண்ணையும் கொடுத்தாரு. அந்த பிள்ளையில் நல்லபடியாக ஆண்டவர் வளர்க்க உதவி செய்தார், படிக்க உதவி செய்தார். என் மகன் இப்போ பிஇ மெக்கானிக்கல் முடிச்சுட்டு எல்என்டியில் சைட் இன்ஜினியராக கோவலாக இருக்கான். என் மகன் எம்ஏ எம்எட்டு எம்பில் பிஹெச்டி டிவி ஸ்கூலில் டீச்சராக இருக்கான். மருமகன் ஜான் வெஸ்ட்லி வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் மரைன் இன்ஜினியராக இருக்கார். மருமகன் எம்ஏ பிஎட்டு படித்து இங்கே ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருக்காப்புல. என் பையனுக்கு ஒரு பொண்ணு, என் மகளுக்கு ஒரு பொண்ணு. இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்கும். எங்கள் ஊரில் நாங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவுடனே என் மனைவியோட சித்தப்பா கிறிஸ்தவங்களும் என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்ட்டாங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கார்ல, ஒரு வீட்டுக்கு போப்பா, உன்னை அவமதித்தா காலில் உள்ள தூசி தட்டின மாதிரி தட்டிட்டு வந்துருங்க ஆண்டவர் சொல்லியிருக்கேன் எனக்கு. அதே மாதிரி போனோம், அவங்க ஏற்றுக்கலையா, நாங்கள் வந்துட்டோம். இப்போ அவங்க எங்களை வாங்க வாங்கங்கிறாங்க. எங்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய ஜீவியத்தையும் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவன மாதிரி நான் காவல்துறையிலையும் கொஞ்சம் உண்மையாக இருந்தேன். தேவன் என் குடும்பத்தை ஆசீர்வதித்தார். இந்த தேவனை ஏற்றுக்கொண்டதுனால என் குடும்பம், அதாவது சாத்தான் பிடியிலிருந்து தப்பிச்சது. இல்லாட்டா நாங்கள் அத்தனை பேரும் மறித்திருப்போம். ஆண்டவர் எங்களை ஒரு நிமிஷம் கண்ணோக்கி பார்க்காமல் இருந்தால் நாங்கள் எப்போதும் மறிச்சிருப்போம். நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் என் தேவனுடைய கிருபை. என் தேவன் எங்களை ரட்சித்து எங்களை இந்த அளவுக்கு ஒரு சாப்பாடுக்கே வழி இல்லாத ஒரு ஜீவனை இன்றைக்கி உயிரோடு இந்த இடத்துல நிப்பாட்டி வச்சு உங்களுக்கு முன்னாட, உங்களுக்கு முன்னாடி என்னை ஒரு சாட்சியாக ஒரு சிறு பூச்சியாக என் தேவன் ஏற்படுத்தின தேவனை நான் உயிர் உள்ளவரை மறக்கலாமா? என்னை போல் நீங்களும் அறியாத ஜனங்களாக இருந்திருந்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம் என்று நீங்கள் மனம் மாறணும், தேவனை ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் பைபிளில் ஒரு வசனம் சொல்லியிருக்கார், வானத்தையும் பூமியும் உண்டாக்காத தேவன் வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே அவையெல்லாம் அழிந்து போகும் என்று அவங்களுக்கு அறிவுங்கள் என்று என் தேவன் எனக்கு பைபிளில் சொல்லியிருக்கார். அந்த வார்த்தையின்படியே நம்மளை உண்டாக்கிய தேவன், நாம் படைத்த தேவத்தை கல்லை மனையும் வணங்குகிறோம் அறியாமல். ஆனால் நம்ம உண்டாக்கிய தேவன், நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன், கடைசி பதிந்து தன்னை தாழ்த்தி அன்பினால் நம்மளை ஆராயம் செய்த தேவன், அவரை நம்ம மறக்கலாமா? வாழ்க்கையிலே மறக்கவே கூடாது. அவருடைய ஜீவியத்திலே இன்னொரு உலகம் இருக்குது, பரலோக ராஜ்யம். அங்கே நாம் தேவனோடு நடக்க இருக்க தேவன் அவர் மார்பிலே சாய்வதற்கு ஆண்டவர் நமக்கு செய்த உதவியை மறக்கக்கூடாது. ஆண்டவர் செய்த அற்புதத்தையும் அடையாளங்களும் நாம் ஜீவனுள்ள நாட்கள்லாம் அறியாத பிள்ளைகளுக்கு நம்ம அறிவிக்க வேண்டும். அடியனே,
இந்த இடத்துல ஒரு சின்ன சாட்சியை நிறுத்தினதுக்கு நன்றி. ஆனால் ஊடையில் ஒன்றே ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, ஏன்னா ஒரு அம்மா வந்து எங்கள் ஏற்று விட்ட அம்மா, நான் அப்போ வறுமை கஷ்டம், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன், அப்படி வீட்டில் சாப்பாடு இருக்காது, தெருவில் போய் உட்காந்துருப்பேன். அப்போ ஏற்று, ஆனால் உண்மையிலே தாய்மார்களை வந்து நான் ரொம்ப மதிப்பேன். ஏன்னா இறக்கப்படுவாங்க. ஒரு அம்மா ஏற்று விட்ட அம்மா செல்லம்மான்னு பேர். அந்த அம்மா வாயில் இருந்தாலே பசினை கக்கி கொடுத்துரும், அப்படி ஒரு குணசாலி அந்த அம்மா. ஏற்று வந்து அப்படியே உட்காந்துருப்பேன், சோகமாக உட்காந்துருப்பேன். அந்த அம்மா ஏற்று அவளை பார்க்குவோம், டேய் என்னடா முருகா, என்னடா ஒரு மாதிரியே முகம் வாடி இருக்குமே, இல்லைக்கா அப்படிமே, டேய் உன் முகம் மாறி இருக்கடா, இந்தடா நீச்சண்ணி அந்த வடி தண்ணி கூடுறா, சோறு காய்ச்சி வடித்து இந்த பேர் சாப்பிடாமல் இருக்கான் இவனுக்கு, அவன் மா வாடலாக இருக்கான்னு சொல்லி இந்த அம்மா வடி தண்ணி கொண்டு வரும். வடி தண்ணி அப்படி பார்த்தா உள்ளே சோறு இருக்கும். அந்த தாயும் உள்ளம் அந்த மாதிரி தாயெல்லாம் மறக்க முடியாத வாழ்க்கையில் அப்படி பெண்களுக்கு இறக்க குணம் உண்டு. அந்த மாதிரிலாம் வாழ்ந்தவன் நான், வறுமைனா என்னென்னு தெரிஞ்சால், கஷ்டம்னா என்று உணர்ந்தாள். ஆண்டவர் அதான் சொல்லுகிறார், உன் எதிரி தகவம் இருந்தால் தண்ணியை கொடு, பசியாக இருந்தால் ஆகாரத்தை கொடு. என் தேவன் எனக்கு வேறு இந்துவாக இருக்கும்போது இந்த மாதிரிலாம் யாரும் எனக்கு சொன்னதில்லை. பைபிளை படிக்க படிக்க அப்படியே ஆண்டவர் நம்ம உள்ளத்தில் பேசுகிறார். நேரடியாக ஒரு மனுஷன் பேசுன மாதிரி வார்த்தை வேதாகமம் நம்மளோடு பேசுது. இவ்வளோ உலக மனுஷி பிரிவின் சுல்தானான ஒரு அம்மா, நான் செய்தி கேட்டேன், அந்த அம்மா பிரசங்கம் கேட்டேன். அந்த அம்மா சொல்லுது, ஒரு முஸ்லீம் சகோதரி பைபிள் அது தேன் கூடு அப்படிங்குது. எவ்வளோ பாருங்கள், தேன் தாங்க உண்மையிலே. பைபிளை படிக்க படிக்க நமக்கு ஆண்டவர் தித்திப்பை கொடுப்பார், திகட்டாத ஒரு இன்பத்தை கொடுப்பார் ஆண்டவர். அப்படிப்பட்ட பசுத்தமுள்ள தேவன் அவரே. என்னை எப்படி என் தேவன் முருகனை மோசையாக மாற்றினாரோ, கிறுக்கம் பிள்ளையை கிறிஸ்துவ பிள்ளையாக மாற்றினாரோ, அதே போல் உங்களையும் இதை கேட்டுக்கொண்டிருக்க சகோதரி சகோதரர்கள், உங்களையும் தேவன் சந்திக்கணும். ஆண்டவரை அறியாமல் இருந்தால் அவரை உங்கள் கால் படிந்து நான் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். என் தேவன், இந்த உலகத்தை உண்டாக்கிய தேவனை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். இன்னொரு உலகம் இருக்குது, அதிலே 1000 ஆண்டு அரசாட்சியிலே நம்ம வாழ நீங்கள் அந்த தேவனை கரம் பிடித்து வழிநடத்துங்க. இன்னும் ஒரு சின்ன சாட்சி மட்டும் சொல்கிறேன். என் குடும்பத்தில் இப்படி நாங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டுனா, எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி 18 வருஷமாக குழந்தை இல்லை. ஊழியக்கார் ஒரு நாள் எங்கள் ஊருக்கு கிராமத்துக்கு வந்து ஜெபம் பண்ண வந்தார். ஜெபம் பண்ணிட்டு நான் அப்போது நைட்டில் தான் வருவார், அவருக்கு எல்லாம் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு நைட் தான் வருவார். ஒரு 12 மணிக்கு வந்தாங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவங்க ஜெபம் நடக்கும். அப்போ அப்படி ஜெபம் எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணும்போது எங்கள் பெரியம்மா வந்து சொன்னாங்க, ஐயா நீங்கள் இவ்வளோ தூரம் ஜெபிக்கிறீங்க, இவன் முருங்க அண்ணனுக்கு 18 வருஷமாக குழந்தை இல்லை, கொஞ்சம் ஜெபிக்கலாம், அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் குழந்தைக்கு செமிக்கானவுடனே சரி கூப்பிட்டு வாங்க அப்படின்றார் பாஸ்டர். எங்கள் அண்ணி நல்லா படுத்துருக்காங்க, அவங்கள போய் எழுப்பிட்டு வந்தோடனே முனங்கால் போட சொல்லார் பாஸ்டர், முனங்கால் போட்டு ஜெபிக்கிறேன். அப்போ எங்கள் பெரியம்மா சொல்லுது, ஐயா ஆம்பளை பிள்ளைக்காக ஜெபிங்க அப்படின்னு எங்கள் பெரியம்மா சொல்லுது. அப்போ பாஸ்டர் எங்கள் அண்ணிமே தலையில் கை வச்சு, ஆண்டவரே இந்த சகோதரிக்கு நல்ல ஒரு கற்பத்தின் கனியை கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம், பிள்ளைகளோ அதனால் கிடைக்கும் பலன் என்று ஆண்டவரேன்னு இருக்கும் வார்த்தையை எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கு. அதன்படி இந்த சகோதரிக்கு ஒரு அற்புதத்தை செய்யுமையா அப்படின்னு நல்ல மனம் உருகி ஜெபித்தார். ஜெபிச்சு ரைட்டுன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணி அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மா எங்கள் அண்ணி மனம் திரும்பலை. ஆனால் பாருங்கள், அவர் ஜெபித்த 1 வருஷத்தில் கரெக்டாக ஒரு ஆன்மகன், அவன் பேர் சுரேஷ். அவன் பேர் பாருங்கள், ஒரு ஒரு நான் செய்த அற்புதங்களை நீங்கள் பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அது மாதிரி ஊழியக்கார் வார்த்தையை வச்சு செவிச்சார். எங்கள் அண்ணனுக்கு இன்றைக்கி 18 வருஷம் கழித்து ஒரு ஆன்மகன், இன்றைக்கி எம்எஸ்சி முடிச்சிட்டான். பாருங்கள் எவ்வளோ பெரிய அற்புத தெய்வம், அதிசயங்களும் காண்பிக்கிற தேவன். குப்பையில் இருந்தவன் கோபுரத்தை வச்சார், 200 ரூபா வாடகையில் இருந்தவனை இன்றைக்கி ஒரு 5-6 வீட்டை கொடுத்துருக்காரு, நல்ல கார் கொடுத்துருக்காரு, வாகனத்துக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்காரு. அதை விட மேன்மையான எனக்கு நல்ல ஒரு சமானத்தை தேவன் கொடுத்தார். சமானம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம்ங்க.
படுத்தா தூங்கணும், சஞ்சலம் இருக்கக்கூடாது, வருத்தங்கள் இருக்கக்கூடாது, இருந்தால் மனுஷனுக்கு தூக்கம் வராது. பாருங்கள், நல்ல ஒரு புத்தியுள்ள ஸ்திரியை கொடுத்தாரு, நல்ல ரெண்டு ஒரு பையனை ஒரு பொண்ணை ஆண்டவர் கொடுத்தாரு. எவ்வளோ காரியங்கள் என் தேவன் என் குடும்பத்தை கரம் பிடித்து வழி நடத்தினார். இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் வாழ்வதற்கு, உங்களுக்கு நீ வாழ்ந்து என்னென்னா உங்களுக்கு சமானத்தை தேவன் தருவார்.

0: ஆண்டவரே, இந்த எளியவனை ஒரு சிறு சாட்சியாக அப்பா நீர் நிறுத்தினதுக்கு நன்றி தகப்பனே, நன்றி சுவாமி, நன்றி இயேசப்பா. ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை அப்பா நீர் தெரிந்து கொண்டு ஆண்டவரே என் குடும்பத்தை வழிநடத்தி என்னுடைய குடும்பத்தை ஒரு சாட்சி உள்ள குடும்பமாக அப்பா நீர் நிறுத்தினதுக்கு நன்றி சுவாமி, நன்றி இயேசப்பா. யாரெல்லாம் எங்களை ஆண்டவரே ஒதுக்கினார்களோ ஆண்டவரே, இன்று அவர்கள் எங்களை ஆண்டவரே அன்பாக அரவணைப்பதற்கு நீர் செய்த உதவிக்கு நன்றி ஐயா. நீர் தகப்பனே என் குடும்பத்தோடு இருந்து என்னையும் மனைவி, என் பிள்ளைகள், குற்றார் உறவுகள், சொந்த பந்தங்கள் அப்பா நல்ல ஆவிக்குரிய அப்பா ஆத்மாக்களையும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் தந்தி தகப்பனே. ஆண்டவரே, உலக மனுஷனாக இருந்தால் உடன் பிறந்தவர்கள் தான் சகோதரன் சகோதரி. ஆண்டவரே, உம்முடைய ஆவிக்குள் நாங்கள் வளரும்போது ஆண்டவரே எங்களுக்கு அதிக சகோதரன் சகோதரி எங்களுக்கு தந்தீர் தகப்பனே. எங்களை ஆண்டவரே நீர் அப்பா வார்த்தை மூலம் எங்களை நீர் பாதுகாத்தீர். தாவீது ராஜா சொல்கிறான், என் ஜீவனை பார்க்கலும் உம்முடைய கிருபை மேலானது என்று. அதன்படி ஆண்டவரே எங்களுடைய ஜீவனை பார்க்கும் உம்முடைய கிருபை மேலானது தகப்பனே. ஆண்டவரே, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பும் உனக்கு நேராளாது சொன்ன தேவன் பா, என் குடும்பத்துக்கு எந்த ஒரு பொல்லாப்பும் வாதையும் வராதபடி நீர் பாதுகாத்து தந்தீரே. நல்ல வீட்டை கட்டித்தந்தீர் தகப்பனே. நல்ல சகோதரன் சகோதரி, ஆவிக்குரிய சகோதரன் சகோதரிகளை எனக்கு தந்தீர் தகப்பனே. ஆண்டவரே, நல்ல பிள்ளைகளை தந்தீர். ஆண்டவரே, நல்ல உறவுகளை தந்தீர் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பத்துக்கு உம்முடைய காதுகளும் கண்களும் பார்த்த வண்ணமும் கெட்ட வண்ணமாக இருக்கிற தகப்பனே. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் பாக்கியவான். அவன் கையின் பிரயாசங்களை சாப்பிடுவான், அவனுக்கு நன்மையும் பாக்கியம் உண்டாகும் என்று சொல்லியிருக்கிற தகப்பனே. அதன்படி ஆண்டவரே, உம்மருக்கு பயந்து நடக்கிற ஜனமாக எங்களை நீர் வைத்ததுக்கு நன்றி சுவாமி. கல்லையும் மண்ணையும் வணங்கியிருந்த எங்களை ஆண்டவரே மாற்றி ஆண்டவரே எங்களை ஜீவனுள்ள வார்த்தையை வாசிக்க பா நீர் செய்த உதவிக்கு நன்றி தகப்பனே. ஒதுக்கப்பட்ட கல் தான் மூளைக்கல் என்று சொல்லியிருக்கிற தகப்பனே. எங்களை எல்லாரும் ஒதுக்கினார், ஆனால் ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் தகப்பனே. என்னிடத்தில் வருகிறனே நாம் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னீர் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, உன் அரண்மனைக்குள்ளே சமாதானம், உன் அரங்கத்துக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லியிருக்கு தகப்பனே. அதன்படி ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை அப்பா ஒளிமயமாக மாற்றி தந்த ஜீவனுள்ள தகப்பனே, ஒரு கோடானுக்கு ஒரு சோத்திரம் ஐயா. அப்பா ஆண்டவரே, இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு என்ன மனவியாதியில் இருக்காங்க அவங்க தான் குணமாக்கி அந்த குடும்பத்திலே சமாதானத்தை கட்டளையிடும். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் அந்த குடும்பத்திலே சமாதானத்தை கட்டளையிடு. அவர் சந்தோஷமும் சமாதானம் வாழ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உன் பசுத்த ஆவியானவர் இறங்கி அவர்களே இவர்களை ஆசீர்வதி தகப்பனே. இயேசு நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே, ஆமென்.
1: அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200031353. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.

பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னிதியின் முன் வாருங்கள். கைகளை தட்டி பாடுவோமா? பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுவோம். சுவாசமுள்ள யாவும்

கலக்கத்தோடு இரவில் ஒரு நாள் படுத்திருந்த போது, ஃபியர் நாட், நீ பயப்படாதே, ஆபிரகாமின் தேவன் நான், உன்னோடு இருக்கிறேன் என்று ஆதியாகமம் 26:24 கர்த்தர் ஐசக்கோடு பேசியது என் கண்முன் வந்தது. பயமில்லை, பயமில்லை என்று நாவால் அறிக்கை செய்தேன். அதிகாலையில் அது ஒரு பாடலாய் பிறந்தது. பாடுவோம் பயமில்லையேன்.

0: பரிசுத்தநாமத்திற்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto his holy name.
0: பிரியமானவர்களே, இந்த குட் ஃப்ரைடே, இந்த நல்ல வெள்ளிக்கிழமை என்று இந்த உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிற இந்த நாளிலே நாமும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வர கர்த்தர் கிருபை செய்தார்.
1: Throughout the world, people are remembering this Good Friday. Even the Lord made us to come to His presence.
0: Hallelujah. அருமையானவர்களே, இந்த நாளிலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார் என்று, இது ஒரு மரணம், இது ஒரு துக்கம் என்று அறிந்திருந்தாலும், இதை ஒரு கெட்ட நாள், துக்க நாள் என்று சொல்வதற்கு பதிலாக இது ஒரு நல்ல வெள்ளிக்கிழமை என்று சொன்னார்.
1: And they said it's a good Friday, though it is sad and it so though it is painful, but then they said it's good
0: Christmas
1: Friday.
0: கிறிஸ்துமஸ் என்று சொல்லும் பொழுது சரியாக 25ஆம் தேதி டிசம்பர் மாதம் வரும்.
1: December 25th the Christmas is to come.
0: ஆனால் குட் ஃப்ரைடே அப்படி வராது.
1: குட் ஃப்ரைடே won't come like that.
0: தேதியில வராது.
1: Not on that particular day.
0: மார்ச்ல வரும், ஏப்ரல்ல வரும்.
1: It may be March or April.
0: ஏதாவது ஒரு தேதியில வரும்.
1: It come to
0: ஆனா
1: any day.
0: ஒன்று,
1: but one thing.
0: அது வெள்ளிக்கிழமையில தான் வரும்.
1: It comes on Friday.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஏனென்றால் அது ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட நாள்.
1: Because Jesus was crucified. Hallelujah. On the cross.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God.
0: ஆகவே இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக விசேஷித்த நாள்.
1: This is very very special day in our lives.
0: இது ஒரு கொண்டாட்டமான ஒரு நாள்.
1: It's a day of celebration.
0: Hallelujah. ஏன் நாம் கொண்டாட வேண்டும்?
1: Why should we celebrate?
0: அழுது கொண்டிருக்க வேண்டிய நாள் தானே.
1: Maybe we have to.
0: அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
1: Dear children of God.
0: ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நீங்கள் அழ வேண்டாம்.
1: Lord Jesus said, don't
0: weep. அழுகிற நாள் அல்ல.
1: Not to weep.
0: நீங்கள் கொண்டாட வேண்டிய நாள்.
1: You have to celebrate.
0: இது துக்கப்படுகிற நாள் அல்ல.
1: Not to be sorrow.
0: இது சந்தோஷப்படுகிற நாள்.
1: You have to be joyful.
0: Hallelujah. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
1: Dear children of God.
0: ஏன் தெரியுமா?
1: Do you know why?
0: நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: Our Lord Jesus Christ.
0: வெற்றி வெற்றி சிறந்த நாள்.
1: Hallelujah. He took victory on the cross.
0: வெற்றி சிறந்த ஒரு நாள்.
1: He took victory on the
0: cross. Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்த ஒரு நாள்.
1: The Lord has taken the victory.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சாத்தானை ஜெயித்த ஒரு நாள்.
1: He took victory against the Satan.
0: Hallelujah. மரணத்துக்கு சவால் விட்ட ஒரு நாள்.
1: He challenged the death.
0: Hallelujah. Amen.
1: Amen.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God.
0: இந்த அருமையான நாளிலே நாம் இந்த வசனங்களை நாம் தியானித்து பார்க்கும் பொழுது,
1: when we meditate the scripture,
0: hallelujah,
1: hallelujah,
0: எப்படி ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நாளை அவர் சந்தித்தார்.
1: How did the Lord Jesus meet this particular day?
0: ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: ஆம் பிரியமானவர்களே, கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம்.
1: Last week we meditated.
0: இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி பவனி சென்று கொண்டிருந்தார்.
1: And they were all
0: ஓசனா என்று ஆர்ப்பரித்தார்கள்.
1: They were said saying ஓசனா.
0: ஆனால் இப்பொழுது ஆண்டவர் எங்கே வந்திருக்கிறார்?
1: Where the Lord Jesus has come.
0: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto his holy name.
0: கெத்செமனே தோட்டத்திலே வந்து,
1: he came to the Gethsemane garden.
0: அந்த கெத்செமனே தோட்டத்திலே சீஷர்கள் எல்லாம் அழைத்து,
1: he called the disciples.
0: நீங்கள் இங்கே கூடி இங்கே ஜெபியுங்கள்.
1: You pray with me.
0: விழித்திருங்கள்.
1: Watchful.
0: என்னுடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டிருக்கிறது.
1: My soul is having sorrow.
0: ஆகவே என்னோடு கூட சேர்ந்து விழித்திருங்கள்.
1: Be watchful with me.
0: நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபியுங்கள்.
1: You pray without ceasing.
0: என்று சொன்னார்.
1: He said so.
0: ஆனால் சீஷர்களோ தூங்கினார்கள்.
1: But disciples slept.
0: வேதம் சொல்கிறது அவர்கள் துக்கத்தினால் அவர்கள் தூங்கினார்கள்.
1: By sorrow they slept.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: யாரும் ஆண்டவரோடு சேர்ந்து விழித்திருக்க முடியவில்லை.
1: They could not be watchful with the Lord Jesus.
0: ஆனால் இயேசு மாத்திரம் முகம் குப்புற விழுந்து விழுந்து ஜெபித்தார்.
1: But Jesus, he kept on praying, falling down.
0: முகம் குப்புற விழுந்து ஜெபித்தார்.
1: He falling down and praying.
0: அப்படி முகம் குப்புற விழுந்து ஜெபிக்கும் பொழுது,
1: when he fell down and prayed,
0: அவர் என்ன சொல்லி ஜெபித்தார்?
1: What did he pray?
0: ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி ஜெபித்தார்.
1: Lord, if it is your will, let this vessel be disappeared.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
1: Dear children of God.
0: ஒரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் சில நாளிலே அவர் மரணத்தை சந்திக்க போகிறார் என்று அவர் அறிந்திருந்தார்.
1: The Lord knew well and within few days he is going to die on the cross.
0: அநேகர் நினைக்கிறார்கள், ஏதோ ஆண்டவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார், திடீரென்று அவரை கொண்டு போய் சிலுவையில் அறைந்து விட்டார்கள் என்று நினைக்கிறார்கள்.
1: Many thought that he was doing ministry, suddenly he was crucified on the cross.
0: இருமை அருமையானவர்களே, முதல்ல இருந்தே ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லிட்டார்.
1: The Lord Jesus said very clearly,
0: நான் இப்படி பாடுபட வேண்டும்,
1: I had to suffer,
0: எருசலேமுக்கு போக வேண்டும்,
1: I had to go to Jerusalem,
0: அங்கே போய் நான் சிலுவையில் அறையப்பட வேண்டும்,
1: I had to be crucified,
0: மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்திருப்பேன்,
1: Third day I will rise up,
0: என்று எல்லாவற்றையும் முன்கூட்டியே சொல்லிவிட்டார்.
1: And beforehand he said everything,
0: எல்லாவற்றையும் சொல்லிட்டார்.
1: He said everything.
0: சீஷர்களுக்கு மூன்று முறை அதை அறிவித்தார்.
1: Three times he said to the disciples.
0: ஆனால் அதை அவர்கள் ஒருவரும் பெருசா எடுத்துக்கொள்ளல.
1: They did not consider it something great.
0: அவ்வளவு சீக்கிரமா இது வரும்னு அவங்க எதிர்பார்க்கல.
1: They didn't expect the day will come soon.
0: ஆண்டவரோடு இப்படியே நம்ம போயிட்டு இருக்கலாம்னு நினைச்சாங்க.
1: They thought that we can walk.
0: திடீரென்று ஒரு நாள் வந்தது.
1: Suddenly one day came.
0: ஆண்டவர் சொன்னார்,
1: Jesus said,
0: இந்த கெத்செமனி தோட்டத்திலே,
1: in Gethsemane garden,
0: நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது,
1: when we are praying,
0: hallelujah, இதோ என்னை பிடிக்க வருவார்கள்,
1: they will come to catch me,
0: என்று சொன்னார்.
1: He said so.
0: அருமையானவர்களே,
1: the children of God,
0: அவர் அந்த இடத்திலே இரத்த வேர்வை சிந்தி ஜெபித்தார்.
1: And he prayed.
0: Hallelujah.
1: The sweat came as
0: ஏன் அப்படி இரத்த வேர்வை சிந்தி ஜெபிக்க வேண்டியதாயிருந்தது?
1: Why he should pray like that?
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: இயேசு ரெண்டு விதமாக காணப்பட்டார்.
1: Jesus was in two ways.
0: ஒன்று சரீர பிரகாரமாக மாம்ச சரீரத்திலே அவர் காணப்படுகிறார்.
1: And he is in the fleshly body.
0: இன்னொரு பக்கத்திலே அவர் பரிசுத்தாவியில் உற்பவித்து பிறந்தபடியினாலே அவர் தேவகுமாரனாகவும் இருக்கிறார், மனுஷகுமாரனாகவும் இருக்கிறார்.
1: He is the son of God as well as son of man.
0: Hallelujah. ஆகவே அவர் அப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது,
1: when he was praying,
0: சரீர பிரகாரமாக அவருடைய சரீரத்திலிருந்து வேர்வை ரத்தமாக வந்தது.
1: Bodily he was having pain, the sweat came as blood.
0: அவ்வளவு தூரம் அவர் பிடியப்பட்டார்.
1: And he was crushed.
0: ஆனால் பிரியமானவர்களே,
1: dear children of God,
0: ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்,
1: praise be unto God.
0: அப்படி அவர் சொல்லி மூன்று அந்த சீஷரிடத்தில் ஜெபிக்க சொல்லிவிட்டு,
1: he asked Jesus to pray.
0: எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் என்று பார்த்தால் தூங்கி கொண்டிருந்தார்.
1: But the disciples slept.
0: அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீங்க எழுந்திருங்க.
1: The Lord said, rise up.
0: என் வேளை வந்து விட்டது.
1: My time has come.
0: இதோ வந்து விட்டார்கள்.
1: They have come.
0: என்று சொல்லி பார்க்கும் பொழுது,
1: when he said so,
0: அங்கே ரோம போர் சேவகர்கள்,
1: the soldiers of
0: Romans, தடிகளையும் பட்டயங்களையும்
1: with the sword
0: எடுத்துக்கொண்டு வருகிறார்கள்.
1: They are coming.
0: பிடிக்க வருகிறார்கள்.
1: They came to catch him.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார்,
1: the Lord is asking,
0: நான் இதே இடத்துல எருசலேமில் எத்தனையோ முறை தேவாலயத்தில் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன்.
1: Many times I preached in Jerusalem temple.
0: அப்பலாம் நீங்க வந்து பிடிச்சிருக்கலாமே.
1: You could have caught me.
0: இப்போ நீங்க என்ன திருடன பிடிக்கிற மாதிரி வந்திருக்கீங்களே.
1: You come to catch like thief.
0: நான் எங்கேயும் ஓடி ஒளியலையே.
1: I'm not hiding anywhere.
0: ஒரு திருடன பிடிக்கிறது போல வந்திருக்கீங்க.
1: You have come to catch like thief.
0: என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது,
1: when he was saying so,
0: யூதாஸ் அங்கே வருகிறார்.
1: Judas came there.
0: யூதாஸ் அங்கே வரும் பொழுது,
1: when Judas came,
0: அந்த யூதாஸை பார்த்த உடனே,
1: when he looked at Judas, Jesus said,
0: Sinegadane,
1: oh my friend,
0: Sinegadane,
1: oh my friend,
0: Sinegadane nu solum bodhu avan manasaatchi kuttudu.
1: And when he was saying friend,
0: avan duttu vaangittu vandirukran.
1: And he got the money,
0: avan kaatti koduka vandirukran.
1: He has come to betray,
0: pana sambaadhikka vandirukran.
1: He has come to earn money.
0: Eppadi pana sambaadhikka poran?
1: How he is going to earn?
0: இந்த இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து விட்டு பணம் சம்பாதிக்க போறான்.
1: By betraying the Lord Jesus, he is going to earn.
0: அது ஒரு சாப காசு.
1: It's a curse.
0: ஆகவே அந்த நேரத்துல இயேசு நான் சிநேகிதனே,
1: Jesus said, my friend.
0: Hallelujah. என்னத்திற்காக வந்திருக்கிறாய்?
1: Why did you come?
0: அப்பொழுது அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முத்தம் செய்து காட்டி கொடுக்கிறான்.
1: He kissed the Lord Jesus and betrayed him.
0: ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.
1: Glory to God.
0: உடனே அவரை பிடிக்கிறார்கள்.
1: They caught him.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையானவர்களே, அந்த யூதாஸ் சீஷர்களில் ஒருவன் தான்.
1: One of the disciples is Judas.
0: ஆனால் அவன் ஆண்டவரை காட்டி கொடுத்தான்.
1: And he betrayed the Lord Jesus.
0: Hallelujah. காட்டி கொடுக்கும் பொழுது அவன் அதை உணரல.
1: And he did not understand it.
0: பிறகுதான் அதை உணர்கிறான்.
1: Then he understood.
0: அவருக்கு அந்த ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கப்பட்ட பிறகு,
1: after getting condemnation,
0: அங்கே அவர் சிலுவை எடுத்துக்கொண்டு போக அவரை அவர் மேலே சிலுவை வைக்கும் பொழுது அப்பொழுது அவனுக்கு உணர்வு வருகிறது.
1: When they put the cross upon him, then only he understood.
0: அப்ப என்ன சொன்னான் தெரியுமா?
1: What did he say?
0: ஐயோ,
1: ஓ,
0: குற்றமில்லாத இரத்தத்தை நான் என்ன செய்தேன், காட்டி கொடுத்துட்டேனே.
1: This is blameless blood, I have betrayed.
0: ஒரு தப்பு செய்தவனை விட்டுட்டு,
1: and leaving the
0: குற்றமில்லாத இரத்தம்,
1: it's a blameless blood,
0: குற்றமில்லாத இரத்தம்,
1: blameless blood.
0: அவன் கையில இருந்த 30 வெள்ளிக்காசை தூக்கி எறிந்தான்.
1: He has thrown the 30 pieces of silver.
0: கொண்டு செத்தான்.
1: He has committed suicide.
0: அவனுடைய முடிவு கேவலமாய் இருந்தது.
1: The end was so
0: பரிதாபமாய்
1: இருந்தது. So pathetic.
0: ஏனென்றால் அவன் இயேசுவோடு கூட இருந்து கூட
1: Though he was with Jesus,
0: அவன் இயேசுவை அறியல.
1: He did not understand Jesus.
0: இயேசு பாவத்தை மன்னிப்பாரு.
1: Jesus will forgive the sins.
0: தப்பு செய்தாலும் மன்னிப்பாரு.
1: He will forgive the mistakes.
0: அறியல. அப்படி அறிந்திருந்தாம் ஆண்டவர்கிட்ட வந்து நான் தெரியாம செய்துட்டு ஆண்டவர் சொன்னா மன்னிச்சிருப்பார்.
1: If he had known that, he would have asked forgiveness.
0: ஆனா இப்போது அவன் நான்கு கொண்டு செத்து அவன் நரகத்துக்கு போக வேண்டியதாச்சு.
1: Now he did suicide.
0: அருமையான கர்த்தரின் பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.
1: Glory to God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இன்னொரு மனுஷன் இருந்தார், அவர் பேதுரு.
1: Another man, Peter.
0: அவர் ஆண்டவரை மறுதலித்தார்.
1: He denied the Lord Jesus.
0: அவர் யூதாஸ் காரியத்து இயேசு எனக்கு நல்லா தெரியும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தான்.
1: ஜூடாஸ் காரியத் brought them.
0: ஆனா பேதுரு என்ன சொன்னார்?
1: What Peter said.
0: அவர் தெரியவே தெரியாது.
1: I don't know.
0: அவர் யாருன்னு எனக்கு தெரியாது.
1: I don't know who he is.
0: என்று அவர் இயேசுவை விட்டு ஓடி போகலாம் நினைக்கிறார்.
1: He wanted to leave the Lord Jesus. Alleluia. And run away.
0: ஆனால் அவரும் மனம் கசந்து அழுகிறார்.
1: He wept finally.
0: ஐயோ,
1: ஓ
0: என் ஆண்டவராகிய இயேசுவை நான் மறுதலிக்கிறேனே.
1: I denied the Lord Jesus.
0: அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto his holy name.
0: ஆனால் அவர் மனம் திரும்பினார்.
1: He repented.
0: அவர் ரட்சிக்கப்பட்டார்.
1: He got saved.
0: யூதாஸ் மனம் திரும்பாமல் செத்து போனார்.
1: Judas died without repenting.
0: பேதுரு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டார்.
1: Peter, he got saved.
0: இப்படி ரெண்டு விதமான கூட்டத்தார் இருக்கிறார்கள்.
1: There are two kinds of groups.
0: அருமையானவர்களே, இந்த கல்வாரி சிலுவையிலே,
1: on the cross,
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: ஒப்பு கொடுப்பதற்கு முன்பதாக,
1: before he committed,
0: அவரை எவ்வளவு சித்திரவதை செய்ய முடியுமோ அவ்வளவு செய்தார்கள்.
1: They all punished him.
0: அவரை அடித்தார்கள்.
1: They have beaten.
0: அவரை துப்பினார்கள்.
1: They spat on him.
0: அவரை கேலி பரியாசம் செய்தார்கள்.
1: They criticized.
0: அவரை எவ்வளவு கேவலப்படுத்தினார்கள்.
1: And they reproached.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனால் ஒரு வாய் திறவாமல் இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல இருந்தார்.
1: Hallelujah. He was like a lamb without opening his mouth.
0: அருமையானவர்களே,
1: the children of God,
0: பிலாத்துவினிடத்தில் கொண்டு போய் நிற்க வைக்கும் பொழுது கூட,
1: when he stood before Pilate,
0: Hallelujah. யா இவெல்லாம் குற்றம் சுமத்துகிறார்கள், நீ வாய் மூடிட்டு இருக்கறாயே.
1: You are closing your mouth, not saying anything.
0: அவர் பதில் பேசவே இல்லை, அமைதியாக தான் இருந்தார்.
1: He was keeping quiet.
0: எப்பொழுது அவர் பதில் பேசினார்?
1: When did he answer?
0: நீ யூதருக்கு ராஜாவா?
1: Are you the king of Jews?
0: நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான்.
1: Yes, I am the king.
0: அப்போது மாத்தா வாய் திறந்தார்.
1: He opened that time.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: அப்படி என்ன பெரிய பாவம் ஆண்டவர் செய்தார் என்றால் ஒன்றும் செய்யல.
1: The Lord Jesus did not do anything.
0: இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு அவர்கள் பல கோணங்களிலே குற்றங்களை தேடினார்கள், கிடைக்கல.
1: In order to crucify the Lord Jesus, they wanted to find
0: தேடினார்கள்.
1: They wanted to find some fault, nothing he they got.
0: Hallelujah. Apo desadhipathi,
1: the governor,
0: ange pradhana aacharyan,
1: the chief priest,
0: kaiba ellarum
1: kaifa
0: avara paathu kekkranga.
1: They are all asking.
0: Hallelujah. Aandavara paathu kelvi kekkranga.
1: They were asking Jesus.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: அவர் ஒரு வார்த்தை தான் சொன்னார்.
1: He said a word.
0: இந்த ஆலயத்தை நீங்கள் இடித்து போடுங்கள்.
1: You just destroy this temple.
0: மூன்று நாளைக்குள்ள நான் என்ன செய்வேன்? இதை எழுப்புவேன்.
1: Within 3 days I will rise it again.
0: அந்த வார்த்தை தான் உடனடியாக அவர்களுக்கு கிடைத்தது.
1: That word they got it.
0: இவன் தேவதூஷணம் சொல்லிவிட்டான்.
1: He has blasphemed.
0: இது ஒண்ணே ஒன்னு போதும் நமக்கு.
1: This is sufficient for us.
0: என்று சொல்லி,
1: by saying so,
0: அவரை அந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு,
1: with that word,
0: அவரை பிலாத்துவினிடத்திலும் ஏரோதினிடத்திலும் அனுப்பினார்.
1: They sent him to Pilate and
0: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be to his holy name.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: அங்கே மரணத்திலிருந்து தப்புவிப்பதற்காக தப்புவிக்கிறதுக்காக வரல.
1: He didn't come to be delivered from death.
0: Hallelujah. அவர் எத்தனையோ முறை கல்லெறிந்து கொல்வதற்கு வரும்பொழுதெல்லாம் தப்பிக்கொண்டார்.
1: Many times they wanted to stone him.
0: எத்தனையோ முறை அவர் ரத்தம் சிந்த வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது.
1: He had to shed blood, but
0: அப்பொழுதெல்லாம் அதிலிருந்து அவர் விலகினார்.
1: He just escaped from.
0: அவர் ஒரு நாளுக்காக காத்திருந்தார்.
1: He was waiting for the day.
0: அதுதான் அந்த பஸ்கா.
1: That is the Passover.
0: அவர் எதை செய்தாலும் வேத வாக்கியம் நிறைவேறும்படி தான் செய்தார்.
1: According to the scripture, Alleluia. He did everything.
0: வேத வாக்கியத்தின்படி அவர் பஸ்காவிலே அவர் அடிக்கப்பட வேண்டும்.
1: He has to be beaten on Passover.
0: அவர் பஸ்கா ஆட்டு குட்டி.
1: He is the Passover lamb.
0: பஸ்கா ஆட்டு குட்டி.
1: He is the Passover lamb.
0: அவர் அந்த பஸ்காவிலே அடிக்கப்படுகிற ஆட்டு குட்டி.
1: And he has to be beaten.
0: ஆகவே அந்த நாளுக்காக காத்திருந்தார்.
1: He was waiting for that day.
0: அதுக்கு தான் இந்த நேரம் சரியாக வந்தது.
1: The time has come.
0: Alleluia. அப்படியும் பஸ்காவிலே யாரையாவது விடுதலை செய்ய வேண்டுமே, இவரை விடுதலை செய்ய விடலாம் என்று தான் நினைத்தார்கள்.
1: They wanted to deliver him at that Passover.
0: ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா?
1: What people did?
0: இவரை விடுதலை செய்ய கூடாது.
1: You should not deliver him.
0: இன்னொரு மோசமான ஒரு கொலைகாரன் இருக்கிறான்.
1: There is one murderer.
0: அவன்தான் பரபாஸ்.
1: பரபாஸ்.
0: அவனை விடுவி செய்யும்.
1: Deliver him.
0: இவனை சிலுவையில் அறையும்.
1: You crucify him.
0: என்று கூக்குரலிட்டார்கள்.
1: They were all shouting.
0: பிலாத்து சொல்றார், அவனிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணவில்லையே.
1: Pilate said, I did not find any fault.
0: பிள்ளைகளே,
1: children of God.
0: பரபாஸை விடுதலை செய்தார்கள்.
1: They delivered Barabbas.
0: இயேசுவிலே சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுத்தார்கள்.
1: Jesus committed himself to be crucified.
0: அருமையானவர்களே,
1: dear children of God.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னை அவரே ஒப்பு கொடுத்தாரே ஒழிய, அவர் யார் மூலமாகவோ அங்கே வந்து மாட்டிக்கொள்ளவில்லை.
1: And he himself committed for the cross, but not by anything he got.
0: ஏனென்றால் அந்த சிலுவையில தான் ஒரு பெரிய ரகசியம் அடங்கி இருக்கிறது.
1: That is the mystery in that cross.
0: 1 கொரிந்தியரின் புத்தகத்திலே 2 அதிகாரம் 7 வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
1: 1 Corinthians 2 and
0: 7, உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாக இருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் என்ன செய்திருக்க மாட்டார்கள், சிலுவையிலே அறிந்திருக்க மாட்டார்கள்.
1: They would not have crucified the Lord on of glory.
0: அவங்களுக்கு தெரியாம போச்சு.
1: They didn't know.
0: இந்த சிலுவையில அறைஞ்சாதான் நமக்கெல்லாம் கேடு, நமக்கு நாம் போட்ட திட்டம்லாம் ஒண்ணுமில்லாம போய்டும்னு அவங்க தெரியாம போச்சு.
1: They didn't know that by crucifying the Lord Jesus, their plans will.
0: அவங்க என்ன நினைச்சாங்க?
1: What did they think?
0: சிலுவையில அறைஞ்சிட்டா முடிஞ்சிரும்னு நினைச்சாங்க.
1: They thought it will be over when we crucify.
0: ஆனால் இந்த ரகசியம்,
1: this mystery,
0: அந்த ரகசியத்தை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவன் என்ன செய்யல, அதுதான் தேவ ஞானம்.
1: And that is the
0: ரகசியமான தேவ ஞானம்.
1: It is the God's wisdom.
0: It's ரகசியமான தேவ ஞானம்.
1: It is a mystery of God.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: அருமையான காலவேளையிலே,
1: in this wonderful morning,
0: ஆகவே தான் நாம் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்.
1: That's why we boast about the cross.
0: Hallelujah. ஆகவே தான் சிலுவையை நாம் உயர்த்துகிறோம்.
1: That's why we lift up the cross.
0: அந்த சிலுவையில தான் ஆண்டவர் ஒரு ரகசியத்தை வைத்திருந்தார்.
1: The Lord kept the mystery on the cross.
0: Hallelujah. அந்த சிலுவையில தான் ஆண்டவர் தேவ சித்தத்தை செய்து முடித்தார்.
1: And he fulfilled the will of God on the cross.
0: எத்தனையோ காரியங்களை அவர் செய்து முடித்தார்.
1: He has done many things.
0: Hallelujah. பிரியமானவர்களே,
1: dear children of God,
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: அந்த சிலுவையில அறையப்படுவதற்கு தன்னை ஒப்புக்கொடுத்தது எதற்காக என்றால்,
1: why did he commit himself to be crucified?
0: அந்த சிலுவையில தான் நம்முடைய இரட்சிப்பை ஆண்டவர் நிறைவேற்றினார்.
1: And the Lord has fulfilled our salvation on the cross.
0: சிலுவையினுடைய உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது.
1: The doctrine of cross is
0: ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது.
1: It is strengthful on those who believe the Lord.
0: அந்த சிலுவையில தான் நமக்கு ஒரு தேவ பலன் இருக்கிறது.
1: We have the God's strength in the cross.
0: ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை தெரிந்து கொண்டார்.
1: That's why the Lord has chosen the cross.
0: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto his holy name.
0: அருமையானவர்களே, ஆகவே அந்த சிலுவையை ஆண்டவர் எடுக்கும் பொழுது,
1: when the Lord Jesus took the cross,
0: தேவன் நம்முடைய சாபங்களை, நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாவற்றையும் நம்மை விட்டு அகற்றினார்.
1: The Lord removed our sins and
0: all transgressions.
1: Galatians 3 and
0: 13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார்.
1: The Lord delivered us from all kind of curse.
0: சாபத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டார்.
1: He delivered us from the curse.
0: எபிரேயர் 2 அதிகாரம் 14 வசனத்திலே,
1: Hebrews 2 and 14.
0: பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும்.
1: Through death he might destroy him that had the power of death, that is the devil.
0: பிசாசை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு.
1: through the death he might destroy him.
0: Hallelujah. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: தம்முடைய மரணத்தை கொண்டுதான் ஆண்டவர் சாத்தான் தலையை நசுக்கினார்.
1: Through his death he crushed the head of the devil on the cross.
0: இந்த அருமையான வேளையிலே,
1: in this wonderful time,
0: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be to his holy name.
0: ஆண்டவர் அந்த சிலுவையிலே நமக்கு பாராட்டின அந்த மேன்மைகள்,
1: the greatness on the cross,
0: சிலுவையிலே அவர் நமக்கு வைத்த சிலாக்கியங்கள்,
1: all the privileges on the cross, சிலுவையிலே
0: அவர் நமக்கு கொடுத்த பாக்கியங்கள்,
1: the blessedness on the cross,
0: சிலுவையிலே நமக்காக ஆண்டவர் வைத்திருந்த சிறப்பு சிறந்த காரியங்கள்,
1: all the special things on the cross,
0: நன்மைகள்,
1: the goodness,
0: ஆசீர்வாதங்கள்,
1: the blessings,
0: ஏராளமா இருக்கிறது.
1: It is in multitudes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆகவேதான் நாம் ஒவ்வொரு நாளும்
1: each and every day
0: சிலுவையை நோக்கி பார்க்கிறோம்.
1: We are to look on the cross.
0: Hallelujah. அந்த சிலுவையிலே நாம் ஒப்பு கொடுக்கிறோம்.
1: We are committing to the cross.
0: Hallelujah. ஆகவே ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கும் அதே நேரத்தில் அந்த உலகத்துக்கும் அந்த சிலுவையின் மூலமாகத்தான் ஒரு பெரிய சத்தியத்தை வெளிப்படுத்தினார்.
1: For the disciples and to the entire world, the Lord revealed the truth through the cross.
0: முதல்ல ஆண்டவர் பிரசங்கம் பண்ணார்.
1: He preached initially. பரலோக
0: ராஜ்யம் சபையமா இருக்குது எல்லா இடத்துலயும் பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார்.
1: He was preaching the heavens at hand.
0: பிறகு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார்.
1: He was roaming around by doing goodness.
0: அற்புதங்களை செய்து வந்தார்.
1: He has done miracles.
0: குருடருடைய கண்களை திறந்தார்.
1: He opened the blind eyes.
0: சப்பாணிகளை நடக்க பண்ணினார்.
1: He made him to walk.
0: மரித்தோரை உயிரோடு எழுப்பினார்.
1: He raised the dead.
0: இப்படி அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்து கொண்டு வந்தார்.
1: The Lord was doing a lot of miracles.
0: சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தார்.
1: He preached the gospel.
0: ஆனால் அநேகர் அதை கேட்டார்கள்.
1: Many heard about it.
0: அநேகர் கேட்டாலும் சுவிசேஷத்தை அறிந்தார்களோ இல்லையோ அவருடைய கீர்த்தி இந்த உலகம் முழுவதும் பரவிற்று.
1: His fame spreaded over throughout the world.
0: அவர் ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணல.
1: He didn't travel much.
0: வேற எந்த தேசத்துக்கும் அவர் பறந்து செல்லல.
1: He didn't fly to other country.
0: அதே எருசலேமில தான் சுற்றி சுற்றி வந்தார்.
1: He was in Jerusalem.
0: இஸ்ரவேல் தேசத்துல தான் கலிலேயாவுக்கும் அங்கே கப்பர்நகூமுக்கும் இங்கும் அங்கும் வந்து கொண்டிருந்தார்.
1: He was in Galilee and Capernaum and all these surroundings. But
0: அவர் கீர்த்தி
1: உலகம்
0: முழுவதும் பரவிற்று. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: அவர் படிக்கவில்லை.
1: He didn't study.
0: ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேர்ல கோடிக்கணக்கான பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், பைபிள் காலேஜஸ் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறது.
1: There are millions of schools and colleges.
0: கிறிஸ்டியன் யூனிவர்சிட்டிஸ் ஏராளமா பெருகிவிட்டது.
1: Many Christian universities.
0: Hallelujah. ஆனா அவர் பள்ளிக்கூடம் போல.
1: But he didn't go to the school.
0: அப்படினா என்ன அர்த்தம்?
1: What does it mean?
0: அவருக்கு அதெல்லாம் தேவையே இல்லை.
1: Not necessary for him.
0: இதெல்லாம் ஆண்டவர் செய்தார்.
1: Lord Jesus did everything.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்தார்.
1: The Lord did everything.
0: எல்லாவற்றையும் செய்துவிட்டு,
1: after doing everything,
0: கடைசியில
1: finally
0: அவர் அந்த சிலுவைக்கு வந்தார்.
1: He came to the cross.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆண்டவர் சொல்றார், நான் இப்ப கூப்பிட்டா பரலோகத்துல இருந்து கோடிக்கணக்கான தேவதூதர்கள் வருவார்கள்.
1: Jesus said, if I call, billions of angels will come.
0: ஏன் ஆண்டவர் கூப்பிடல?
1: Why did Lord,
0: hallelujah,
1: did not call him?
0: ஆண்டவர் அந்த சிலுவையிலே தேவ சித்தத்தை எப்படி நிறைவேற்றுவது என்பதை கற்றுக் கொடுக்கிறார்.
1: And the Lord is fulfilling the mystery on the cross.
0: பொதுவாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏழு வார்த்தைகளை பேசினார்.
1: Jesus spoke seven words in the cross.
0: ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி கொஞ்ச நேரம் எல்லாரும் தியானம் பண்ணிட்டு கொஞ்சம் ஒருவேளை எமோஷனலா அழுதுட்டு போயிடுவாங்க.
1: They meditated each and every word and then emotionally they
0: அதல்ல பிரியமானவர்களே.
1: That is not.
0: ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே அந்த சத்தியத்தை வெறும் ஏழு வார்த்தை அல்ல, அது ஒரு சத்தியம்.
1: Not only seven words.
0: அது வெறும் சத்தியம் அல்ல, அது ஒரு வெளிப்பாடு.
1: It's not only truth, it is revelation.
0: அது ஒரு வெளிப்பாடு அல்ல, தேவ ரகசியம்.
1: It's not only revelation, it's a mystery.
0: அதெல்லாம் ஆண்டவர் ஏன் வெளிப்படுத்தினார்?
1: Why did the Lord reveal?
0: அதிலே தான் மறைந்திருக்கிறது தேவ ரகசியம்.
1: That is God's mystery is hidden.
0: அதிலே தான் மறைந்திருக்கிறது பரலோகத்தின் ரகசியம்.
1: The heavenly mysteries are hidden.
0: இது பிசாசுக்கு தெரியல.
1: The devil did not know.
0: சாத்தானுக்கு தெரியல.
1: The devil did not know.
0: உலகத்துக்கு தெரியல.
1: The world did not know.
0: Hallelujah. தெரிஞ்சிருந்தா அறிஞ்சிருக்க மாட்டாங்க.
1: Otherwise they would have.
0: ஆனால் அந்த சிலுவையில் அறையப்படும் பொழுதுதான்,
1: அல்லேலூயா,
0: கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்தார்.
1: The Lord Jesus did great.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அங்கே அவரை சிலுவைக்கு கொண்டு போகும் பொழுது,
1: when they took him to cross,
0: அல்லேலூயா, அவரை முதலாவது சிலுவையில் அறைந்த அந்த வேளையிலே
1: first of all when he was crucified
0: அவர் எவ்வளவு சித்திரவதை செய்ய முடியுமோ அவ்வளவு செய்தார்கள்
1: they punished him so much
0: அதை நான் இப்பொழுது விளக்க வேண்டிய அவசியம் இல்லை
1: I need not explain
0: ஏனென்றால் அது கேட்பதற்கே நமக்கு மிகவும் வேதனையாக இருக்கும்
1: even by hearing it is painful
0: சிறு பிள்ளைகள் அலறி விடுவார்கள்
1: small children they
0: அப்படிப்பட்டதான ஒரு பயங்கரம்
1: such a terrible thing
0: அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
1: the lord jesus christ
0: இன்னொரு ஒரே வார்த்தையில சொல்ல போனால்
1: in one word
0: அவர் நொறுக்கப்பட்டார்
1: he was crushed
0: அவர் உடைக்கப்பட்டார்
1: he was broken
0: நொறுக்கப்பட்டார்
1: he was crushed
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: அந்த வேளையிலே
1: at that moment
0: நாம் என்ன செய்திருப்போம்
1: what did we do
0: ஒரு சின்ன பாடு வரும்போது என்ன செய்வோம்
1: when we get sufferings what do we do
0: ஆண்டவரை நோக்கி கதறுவோம்
1: we just cry unto the lord
0: ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க
1: lord deliver me
0: உதவி செய்யுங்க
1: please help me
0: எனக்கு நன்மை செய்யுங்க
1: do goodness
0: ஆண்டவரே இந்த சோதனையை விட்டு நீங்கட்டும்
1: let the temptation be departed
0: இந்த உபத்திரவத்தை விட்டு போகட்டும்
1: let the sufferings be departed
0: எனக்கு இந்த கஷ்டம் நீங்கட்டும்
1: let the trouble be departed
0: எனக்கு யாராவது உதவிக்கு ஆள் அனுப்புங்க
1: send someone to help me
0: இப்படி நாம கதறுவோம்
1: we cry like this
0: எனக்கு இத செய்யுங்க
1: lord you do it for me
0: hallelujah ஆனா அந்த நேரத்துல
1: பட் அட் திஸ் மொமெண்ட்
0: ஆண்டவர் தனக்காக ஜெபிக்கல
1: he did not pray for him
0: சிலுவையில முதலாவது அவர் செய்த காரியம் என்ன
1: first of all what did he do
0: பிதாவே இவர்களுக்கு மன்னியும்
1: father you forgive them
0: தாங்கள் செய்கிறது என்னதென்று அதுதான் அவர் செய்த ஜெபம்
1: they don't know what they are doing
0: hallelujah அப்படி ஜெபிக்கும் பொழுது
1: when he was praying
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே
1: dear children of god
0: இவர்களுக்கு என்று யார் சொன்னார்
1: for them who are
0: அடிச்சவங்களே
1: those who are beaten
0: அந்த குத்தனவங்களே
1: those who are pierced
0: அவங்க எல்லாரும் பார்க்கறாங்க
1: they are all looking
0: இவ்ளோ நான் அடிச்சேன்
1: I have beaten him
0: இவ்ளோ நான் என்னுடைய பலத்தலாம் செலவு பண்ணி நான் இவரை வேதனை படுத்தினேன்
1: I spent my all my strength and
0: என்ன விட்டுருங்கன்னு சொல்லவே இல்லையே
1: he didn't say leave me
0: தயவு செய்து என்ன துன்புறுத்தாதீங்கன்னு சொல்லலையே
1: he didn't say please don't
0: ஆனா அதுக்கு பதிலாக மன்னியும் என்று சொல்றாரு
1: but he says forgive
0: hallelujah
1: them
0: ஒருவேளை இப்படி ஜெபம் பண்ணிருக்கலாம்
1: he would have prayed like this
0: ஆண்டவரே என்ன துன்பத்துகள்ல சந்தியும்
1: lord you meet them those who punished
0: நல்ல பாடம் கத்துக்கிடும்
1: lord make them to understand he would have told
0: ஆனா அப்படி சொல்லலையே
1: he didn't say that
0: மன்னியும் தான சொன்னாரு
1: lord you forgive them
0: hallelujah hallelujah அப்படினா என்ன அர்த்தம்
1: what does it mean
0: ஆண்டவர் ஒருவேளை மன்னிக்காம போயிருந்தா என்ன நடந்திருக்கும்
1: if the lord did not forgive what would have happened
0: இதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ரகசியம்
1: that is the mystery we should understand
0: ஒரு மனுஷனை தேவன் மன்னிக்காவிட்டால்
1: if god did not forgive a man
0: அவனை போல பரிதபிக்கப்பட்ட மனிதன் இந்த உலகத்துல யாருமே இல்ல
1: then he would become very pathetic
0: பாவ மன்னிப்பு ரொம்ப மிக முக்கியம்
1: the forgiveness of sin is very important
0: hallelujah நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆரம்பமே இங்கதான் இருக்கிறது
1: the spiritual life starts from here
0: அதுதான் பாவம் மன்னிப்பு நிச்சயம்
1: that is the assurance of forgiveness of sin
0: ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் பாவத்தை மன்னித்து விட்டார்
1: the lord jesus christ has forgiven my sin
0: அந்த நிச்சயம் இருக்கிறது
1: how many of you having that assurance
0: இவர்களை மன்னியும் என்று சொல்லும் பொழுது
1: when he said please forgive them
0: முதல் வேலையாக
1: first of all
0: முதல் வேலையாக
1: first job
0: இந்த உலகத்துக்கு அவர் கொடுக்க வேண்டிய மன்னிப்பை கொடுத்து விட்டார்
1: he has given the forgiveness for this world
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: அவ்வளவுதான் ஆண்டவர் மன்னிச்சார்
1: the lord has forgiven
0: பிரியமானவர்களே
1: dear children of god
0: ஒரு மனுஷன் ஒரு பாவம் செய்றான் ஒரு தப்பு செய்றான் ஏதோ ஒன்னு செய்துட்டு ஒளிஞ்சிருக்கான்னு வச்சுங்க
1: when the man commits sins and hiding himself
0: அவனால தூங்க முடியாது
1: he cannot sleep
0: அவனால சந்தோஷமா இருக்க முடியாது
1: he cannot be joyful
0: அவனுடைய குற்ற உணர்வு இரவும் பகலும் குத்திட்டே இருக்கும்
1: and the mistake will prick him I have done this
0: என்று அந்த குற்ற உணர்வு அவனை ஒவ்வொரு நாளும் அழித்துக் கொண்டிருக்கும்
1: the consciousness will destroy him
0: hallelujah ஆகவே அவன் சந்தோஷமா இருக்க முடியாது
1: he cannot be joyful
0: அவன் விடுதலையா இருக்க முடியாது
1: he cannot be delivered
0: அவன் ஒரு வித்தியாசமானவன தான் இருப்பான்
1: he will be a different person
0: ஆனா அவனை கூப்பிட்டு
1: if we call them
0: இந்த மாதிரி காரியம் செய்துட்ட
1: you have done this
0: ஆனா பரவாயில்லை
1: it is okay
0: ஆண்டவரே உன்னை மன்னிச்சிட்டாரு
1: god has forgiven you
0: இனிமேல் நீ அத குறித்து கவலைப்பட வேண்டியது
1: இல்லை don't worry about it
0: அப்படி சொல்லிட்டா
1: if it is said
0: அவனை போல விடுதலை பெற்றவன் யாருமே இருக்க முடியாது
1: nobody will be like
0: hallelujah.
1: him delivered
0: hallelujah
1: hallelujah
0: அதுதான் பெரியமானவர்களே பாவம் மன்னிப்பின் சந்தோஷம்
1: that is the joy of the salvation
0: hallelujah நான் குற்றம் உள்ளவன் தான்
1: of course I am
0: நான் பாவம் செய்தவன் தான்
1: I have committed sin
0: hallelujah நான் பரிசுத்தவான் பிறக்கும் பொழுதே அல்ல.
1: I am not holy at all when I was born.
0: Hallelujah. நான் இனிமேல் ஒளிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
1: I need not hide anymore.
0: நான் இனிமேல் மறைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
1: I need not hide myself.
0: நான் இப்பொழுது யாரா இருக்கேன் தெரியுமா?
1: Who am I?
0: பாவி, மன்னிக்கப்பட்ட பாவி.
1: Hallelujah. I'm a sinner, my sins are forgiven.
0: பாவி தான்.
1: Of course I am a sinner.
0: ஆனால் நான் மன்னிக்கப்பட்டவன்.
1: But I am forgiven.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் மன்னிக்கப்பட்டவன்.
1: I am forgiven.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒரு தட்டை நீங்க கடன் வாங்கிறீங்க.
1: If you
0: அந்த கடன்காரன் வந்து நீ இன்னைக்கு கொடுக்கலனா நான் உன்னை இப்படி செய்வேன்னு சொல்றான்.
1: If he is saying if you don't give I will do that.
0: நீங்க பயந்து நடுங்கிட்டு இருக்கீங்க.
1: You are trembling then.
0: அவன் வந்து என்ன சொல்றான் தெரியுமா?
1: What he is saying?
0: சரி.
1: Okay.
0: நீ தன கொடுக்க தேவல.
1: Need not give it back.
0: அப்படின் சொன்னா.
1: If he says so.
0: நீ என்ன பண்ணுவீங்க?
1: What do you do?
0: உடனே
1: immediately
0: கை பிடிச்சி
1: you hold the hand.
0: ஐயோ ரொம்ப தேங்க்ஸ்ங்க.
1: Thank you so much.
0: ஐயோ நான் உங்களுக்கு எப்படி தான் நன்றி சொல்றேன்னு தெரியல.
1: I don't know how to say thanks.
0: ரொம்ப நன்றிங்க.
1: Thank you so much.
0: அவன் போய்டுவான்.
1: He will go back.
0: வழியில எங்க பாக்குறீங்க?
1: And what do you see?
0: அவன பார்த்த உடனே ஐயோ ரொம்ப நன்றிங்க.
1: Thank you, you have forgiven me.
0: எங்கெல்லாம் பாக்குறீங்களோ அங்கெல்லாம் என்ன சொல்லுவீங்க?
1: Wherever you look at
0: ரொம்ப நன்றி.
1: Thank you so much.
0: ரொம்ப நன்றி.
1: Thank you so much.
0: யார் சொல்லுவான்?
1: Who will say?
0: மன்னிக்கப்பட்டவன் சொல்வான்.
1: Those who are forgiven.
0: இங்க இருக்குறவங்க யாருமே மன்னிக்கப்பட்டவங்க இல்ல.
1: Nobody is forgiven.
0: அதனால நம்ம நன்றி சொல்றதே இல்ல.
1: We are not giving thanks.
0: Hallelujah சொல்றது இல்ல.
1: We don't say hallelujah.
0: ஸ்தோத்திரம் பண்றது இல்ல.
1: We don't praise him.
0: நம்ம எதுக்கு ஸ்தோத்திரம் பண்றோம்?
1: Why should we praise?
0: ஐயோ என் பாவத்தை மன்னிச்சாரே.
1: The Lord has forgiven my sin.
0: ஐயோ என்னை நரகாக்கி என்னை மீட்டு கொண்டாரே.
1: Delivered me from hell.
0: எத்தனை பேருக்கு நன்றி நன்றி அறிதல் உள்ள ஒரு உள்ளம் இருக்குது?
1: How many of you having gratitude from your heart?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: இன்றைக்கு குட் ஃப்ரைடே.
1: இட் இஸ் குட் ஃப்ரைடே.
0: நான் இயேசுவை கொண்டாட போறேன்.
1: ஐ அம் கோயிங் டு செலிப்ரேட் ஜீசஸ்.
0: ஏன்னா என் இயேசு தான் என்னுடைய நாதர், என்னுடைய என்னை மன்னித்தவர்.
1: ஜீசஸ் ஹஸ் ஃபார்கிவன் மீ. இயேசு
0: தான் என்னுடைய ஆண்டவர்.
1: ஹி இஸ் மை லார்ட்.
0: இயேசு தான் என் இரட்சகர்.
1: ஹி இஸ் மை சேவியர்.
0: இயேசு தான் எனக்கு பாவ மன்னிப்பு கொடுத்தவர்.
1: ஹி ஹஸ் கிவன் மீ தி ஃபர்கிவன்
0: ஃபர்கிவன்ஸ் ஆஃப் சின்.
1: ஹூ இஸ் ஹேவிங் தட் அஷூரன்ஸ்?
0: ஹalleluya.
1: ஹalleluya.
0: அருமையான தேவடைய பிள்ளையே.
1: டியர் சில்ட்ரன் ஆஃப் காட்.
0: நீ நன்றி சொல்கிறவனாய் எப்பொழுது மாறுகிறாய் என்றார்.
1: When do you say
0: அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்ற பிறகு
1: when you have assurance of forgiving of sins.
0: Hallelujah. நினைக்கும் பொழுதெல்லாம் உன்னால துதிக்காம இருக்க முடியாது.
1: And when you think about it
0: ஸ்தோத்திரிக்காம இருக்க முடியாது.
1: You cannot keep quiet.
0: ஜெபிக்காம இருக்க முடியாது.
1: You cannot stop praying.
0: ஆண்டவர் உன்னை பழி வாங்கல.
1: Lord did not take revenge.
0: நியமிக்கலை.
1: He did not put you for the condemnation.
0: என்று தெரிந்து கொண்டார்.
1: He has chosen you to deliver.
0: Hallelujah. பதிலுக்கு பதில் ஆண்டவர் உன்னை ஒண்ணும் செய்யல.
1: He didn't do anything harm against
0: you.
1: The Lord has forgiven.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பாவத்தை மன்னிச்சிட்டாரு.
1: He has forgiven your sin.
0: எவ்வளவு பெரிய வேலையை செய்தார்.
1: What a great thing he has done.
0: தேவனுடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: ஆகவே தான் இந்த சிலுவையில ஒரு பெரிய மேன்மை என்ன தெரியுங்களா?
1: The greatness in the cross.
0: சிலுவையின் மாட்சிமை என்ன?
1: What is the greatness of the cross?
0: சிலுவையின் மகிமை.
1: The glory
0: of the cross.
1: Of the
0: சிலுவையினுடைய மகிமை என்ன?
1: What is the glory of the cross?
0: இந்த சிலுவையினுடைய நன்மை என்ன?
1: What is the goodness of the cross?
0: சிலுவையின் சிலாக்கியம் என்ன?
1: What is the privilege of the cross?
0: இது நம்முடைய சிலாக்கியம்.
1: That is our privilege.
0: இந்த சிலுவைதான்
1: this cross
0: எனக்கு ஒரு பெரிய அத்தாட்சி.
1: That is the evidence.
0: என்ன அத்தாட்சி?
1: What is that evidence?
0: என் பாவம் மன்னிக்கப்பட்டதற்கு அத்தாட்சி.
1: My sins are forgiven.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இதுதான்
1: this is.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: ஒரு காலத்துல நான் பாவியா இருந்தேன்.
1: Once I was a sinner.
0: இப்பொழுது நான் மன்னிக்கப்பட்டேன்.
1: Now I am forgiven.
0: அது எப்படிங்க சொல்றீங்க?
1: How do you say that?
0: சிலுவை.
1: Cross.
0: சிலுவை.
1: Cross.
0: சிலுவை.

0: அல்லேலூயா
1: அல்லேலூயா
0: சிலுவையை நான் விட மாட்டேன்
1: ஐ வில் நாட் லீவ் தி கிராஸ்
0: ஆமென்
1: ஆமென்
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா
0: நான் இனிமேல் ஒளிந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை
1: ஐ நீட் நாட் ஹைட் மை செல்ஃப்
0: முதல் மனிதனாகிய ஆதாம்
1: தி ஃபர்ஸ்ட் மேன் ஆதாம்
0: தோட்டத்திலே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் கேட்ட உடனே
1: ஜீசஸ் கால் வேர் ஆர் யூ
0: ஆதாம் ஓடி போய் ஒளிந்தான்
1: he has hidden himself ஒளிந்தான்
0: why did he hide அவன் பாவம் செய்துட்டான்
1: he committed sin
0: ஆண்டவர் முகத்தை முழிக்க முடியாது
1: and he cannot stand
0: நிக்க முடியாது
1: he cannot stand before god
0: பாவம் செய்துட்டான்
1: he has committed sin
0: ஒளிஞ்சிட்டான்
1: he is hiding
0: ஆண்டவர் கூப்பிடுறாரு
1: jesus god is calling he cannot
0: ஒளிஞ்சி வாழ வேண்டியதுதான்
1: he has to hide
0: தேவனுடைய பிள்ளையே
1: child of god
0: இப்பொழுது நீ ஒளிந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை
1: do not hide yourself
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: அது மாத்திரமல்ல
1: not only that
0: உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய சுலாக்கி என்ன தெரியுமா
1: what is the privilege
0: நீ எந்த பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டாயோ
1: in which sin you are forgiven
0: அந்த பாவத்துக்கு இனி நீ அடிமை அல்ல
1: no more slavery for
0: hallelujah.
1: that sin
0: அடிமை அல்ல
1: நோ மோர் ஸ்லேவரி
0: அடிமை அல்ல
1: நோ மோர் ஸ்லேவரி
0: ஹalleluya நீ பாவத்துக்கு அடிமை அல்ல
1: you are not slave slavery
0: அது ரோமர்ல வாசிக்கிறோம் பாவம் இனி உன்னை மேற்கொள்வதில்லை
1: the sin cannot prevail over you
0: hallelujah இதுதான் நமக்கு இருக்கிற சலாக்கியம்
1: that is the privilege
0: இதுதான் நமக்கு இருக்கிற பாக்கியம்
1: this is the blessedness
0: இதுதான் நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம்
1: this is the blessing
0: இதுதான் நமக்கு இருக்கிற உயர்வு
1: that is the promotion
0: இதுதான் நமக்கு ஆண்டவர் செய்த பெரிய நன்மை
1: this is the great goodness
0: hallelujah கர்த்தருடைய பிள்ளையே
1: child of god
0: அப்படியானால் நீ ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி செலுத்தணும்
1: how much you have to be thankful
0: ஆண்டவருக்கு நீ துதி செலுத்தணும்
1: how much you have to praise god
0: யாருமே செய்யாத ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்தாரே
1: the lord did it nobody can do it
0: நீ எந்த மலையில ஏறினாலும் பாவம் மன்னிக்க முடியாது
1: you can climb the mountain
0: but
1: sin
0: sir உருண்டாலும் பாவம் மன்னிக்க முடியாது
1: wherever you roll down
0: நீ எங்க போய் என்ன தவம் கடந்தாலும் மன்னிக்க முடியாது
1: wherever you take fasting
0: இந்த இந்தியாவுல இருக்கிற எந்த நதியில போய் நீ குளிச்சாலும் உனக்கு பாவம் மன்னிப்பு கிடையாது
1: wherever you drown in the rivers
0: இந்த உலகத்துல 33 கோடி தெய்வ
1: There are 33 crores of
0: தெருக்கு கோயில்கள் உண்டு
1: there are lot of temple
0: எந்த ஒரு கல்லுக்கும் பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் கிடையாது
1: no one can have authority to forgive your sin
0: யாருக்கு அதிகாரம் இல்ல
1: nobody is having authority
0: அது காணாது மூக்கு இருந்த முகராது
1: it cannot see
0: கால் இருந்த நடக்காது
1: it cannot walk
0: இயேசு கிறிஸ்துவின் பாவங்களை மன்னிக்கிற தேவனாய்
1: jesus christ can forgive your sin
0: hallelujah
1: hallelujah
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே
1: dear children of god
0: இதுதான் ஒரு பெரிய சத்தியம்
1: that is a great truth
0: அந்த சிலுவையில் ஆண்டவர்
1: on the cross
0: பாவத்தை மன்னித்து
1: has forgiven your sin
0: உனக்கிரமங்களை உனவிட்டு அகற்றி
1: he removed all your transgressions
0: நோய்களை குணமாக்கி
1: healed your
0: hallelujah அதனால தான் ஆண்டவர் பாருங்க
1: look at the lord
0: அந்த சிலுவைக்கு போறதுக்கு ஒரு பெரிய ஒரு பக்கம் மரண வேதனை
1: one side pain
0: இன்னொரு பக்கம் அவர் ரொம்ப சந்தோஷம்
1: another side joy
0: அவர் சீக்கிரமா எருசலேமுக்கு வராரு
1: he is coming to jerusalem
0: இந்த சிலுவையை எடுக்க போறாரு
1: he is going to take the cross
0: பெரிய அவரால் இந்த சிலுவையை தூக்க கூட முடியல
1: even he cannot bear it
0: ஆனாலும் அந்த தூக்க முடியாத சிலுவையை தூக்கி கொண்டு
1: but he was lifting it
0: hallelujah அந்த சிலுவையில தன்னை ஒப்பு கொடுக்கிறார்
1: he committed himself for the cross
0: hallelujah
1: hallelujah
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே
1: dear children of god
0: amen
1: amen
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
1: the lord jesus christ
0: அடுத்ததாக என்ன சொன்னார்
1: what did he say next
0: hallelujah
1: hallelujah
0: இந்த உலகம் அனைத்துல இருக்கிற மக்களுக்கு முதலாவதாக பொதுவான ஒரு பாவ மன்னிப்பை கொடுத்து விட்டார்
1: first of all he has given forgiveness for the entire world secondly
0: அவர் பக்கத்துல அருகாமையில ரொம்ப பக்கத்துல
1: nearby
0: ரெண்டு பேர் இருக்காங்க
1: there are two people
0: இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர்
1: one side one man another
0: hallelujah
1: man.
0: amen
1: amen
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ரெண்டு பேரும் யாரு?
1: Who are they?
0: திருடன்ங்க.
1: Thieves.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த பக்கம் ஒருத்தன்
1: left side one right side one
0: யாரா ரெண்டு பேர் மேல வாங்க அப்படின்னே ரெண்டு பேர் ஓடி வந்தாங்க.
1: Two people came
0: சபையில
1: in the church.
0: நான் தெரியாம என்ன சொல்றேன் ரெண்டு திருடன்ங்க மேல வாங்க என்ன பாருங்க ஒருத்தர் கூட வரல.
1: And they didn't come because I called.
0: Hallelujah. அந்த திருடன்ன்ற பட்ட பேர் கூட எனக்கு வேண்டாம்ப்பா.
1: I don't want that
0: Hallelujah.
1: name.
0: ஆண்டவர் நடுவுல தொங்கினார்
1: Jesus was hanging in between
0: அருமையானவர்களே
1: dear children of god
0: அந்த திருடன்ல
1: among the
0: ஒரு திருடன்
1: one thief
0: என்ன சொல்றான்
1: what did he say
0: hallelujah அவனுக்கு அந்த சிலுவையிலே அந்த வலி வேதனையை தாங்க முடியல
1: he could not bear that pain he was struggling
0: துடிக்கிறான்
1: he was struggling
0: அந்த துடிப்புல அவன் என்ன சொல்றான்னா
1: what did he say
0: மரண வேதனையில் இருக்கிறவர்கள் அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியாது
1: they don't know what they talk under
0: அவன் என்ன சொல்றான்
1: what did he say
0: நீ கிறிஸ்துவானால்
1: if you are christ
0: உன்னை ரட்சித்துக்கோ என்னை ரட்சித்துக்கோ
1: save yourself and save me
0: hallelujah
1: hallelujah
0: என்னை ரட்சி
1: save me
0: hallelujah
1: hallelujah
0: அப்படின்னு உண்மையா கேட்டிருந்தா கூட பரவாயில்ல.
1: If he had asked truly, it is okay. What did he say?
0: இகழ்ந்தான்.
1: He just criticized.
0: இகழ்ந்தான்.
1: He mocked.
0: Hallelujah. அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பதில் கூட சொல்லல.
1: The Lord did not answer him.
0: ஆனா
1: but
0: அடுத்த கள்ளன் என்ன சொன்னான்?
1: The other thief, what did he say?
0: இந்த கள்ளனை பார்த்து,
1: by looking at this thief, oh,
0: நீ இவ்வளவு பெரிய பாவத்தை செய்துட்டு வந்து தண்டனை அனுபவிக்கிற.
1: You have committed great sin and you are enduring the punishment.
0: நீ தேவனுக்கு பயப்படுறது இல்லையா?
1: Don't you fear God?
0: Hallelujah. இவர் ஒரு குற்றமும் செய்யாதவர்.
1: He didn't do any harm.
0: மூன்று காரியம் சொல்றான்.
1: He said three things.
0: தேவன் சொன்னான்.
1: He said God.
0: பக்கத்துல தான், சிலுவையில தான் இருக்கிறாரு.
1: He is on the cross.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நானும் ஒரு திருடன்.
1: I am a thief.
0: நானும் ஒரு பாவி.
1: I am a sinner.
0: நீயும் பாவி தான் ஆண்டவரேன்னு சொல்லல.
1: He didn't say you are also a sinner.
0: அவர் சிலுவையில இருந்தாலும்,
1: though he was on the cross.
0: என்ன போல அவர் அடிக்கப்பட்டாலும்,
1: though he was beaten.
0: எனக்கு தெரியும்.
1: I know.
0: அவர் குற்றமற்றவராய் அடிக்கப்படுகிறார்.
1: He is blameless.
0: குற்றமற்ற ஆட்டுக்குட்டி.
1: He is the blameless.
0: Hallelujah. மாசில்லாத ஆட்டுக்குட்டி.
1: And blameless.
0: மாசற்ற ஆட்டுக்குட்டி.
1: And blameless.
0: Hallelujah. நீ தேவனுக்கு பயப்படுறது இல்லையா?
1: Don't you fear God?
0: என்று சொல்லி,
1: by saying so.
0: அப்போ அந்த திருடன் ஒரு வார்த்தை சொல்றான்.
1: The thief said a word.
0: Hallelujah.
1: Lord.
0: ஆண்டவரே,
1: Lord,
0: நீர் உம்முடைய ராஜ்யத்துல வரும்பொழுது,
1: when you come to your kingdom,
0: அடியான என்ன செய்யுங்க? நினைச்சிருங்க.
1: Please remember me.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: வசனத்தை பார்க்கறவங்க இந்த இதுல பாருங்க, லூக்கா 23:42 இருக்கு.
1: Luke 23:42.
0: அப்போ ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus,
0: அந்த கள்ளனை பார்த்து என்ன சொன்னாரு?
1: What did he say to the thief?
0: இன்றைக்கு என்னோட நீ கூட எங்க இருப்ப? எங்க இருப்ப? பரதீசில் இருப்பாய்.
1: Hallelujah. In paradise.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah. அநேகருக்கு தெரியாத ஒரு காரியம் என்னன்னா, பரலோகம் வேறு, பரதீசு வேறு.
1: Heaven is different, paradise is different.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அநேகர் நினைக்கிறாங்க பரலோகமும் பரதீசும் ஒன்னா இருக்கும்னு நினைக்கிறாங்க.
1: Many think paradise and kingdom of God is same.
0: Hallelujah. அருமையானவர்களே,
1: dear children of God,
0: பரலோகத்திலே ஆண்டவர் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது உண்மைதான்.
1: In heaven the Lord will take us.
0: பரலோகத்துக்கு யார் வருவார்கள்?
1: Who will come to heaven?
0: மனம் திரும்பி,
1: repented,
0: ரட்சிக்கப்பட்டு,
1: saved,
0: ஞானஸ்தானம் பெற்று,
1: took baptism,
0: இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்ந்து,
1: leading a holy life,
0: நல்ல போராட்டத்தை போராடி,
1: fought a good fight,
0: ஓட்டத்தை முடித்து,
1: finishing the race,
0: விசுவாசத்தை காத்துக்கொண்டு,
1: keeping the faith,
0: அவர்கள் பரலோகத்துக்கு வருவார்கள்.
1: Then they come to heaven.
0: அவர்களுக்கு ஜீவ கிரீடம் காத்திருக்கிறது.
1: The crown of Hallelujah. Life is waiting for them.
0: Hallelujah. இவன் இதுவரைக்கும் பாவம் செய்துட்டு,
1: so far he committed sin.
0: நேத்து வரைக்கும் பாவம், இன்னைக்கு வரைக்கும் பாவம் செய்துட்டு,
1: till today he committed sin.
0: ஒரு நிமிஷத்துல நேரா பரலோகம் போயிடலாமா?
1: Within minute, is it possible to go to heaven?
0: நிறைய பேர் கிட்ட கேட்பாங்க.
1: Many will ask.
0: பரவாயில்லைங்களே, ரொம்ப ஈஸியா இருக்க.
1: It is very easy.
0: ஞானஸ்தானம் எடுக்கல, ஒண்ணும் இல்ல.
1: No baptism, nothing.
0: இவன் உடனே பரலோகம் போயிட்டானே.
1: He has gone to heaven immediately.
0: பரலோகம்
1: போல didn't go to heaven.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதுதான் இங்க கவனிக்கணும்.
1: That's what you have to listen.
0: ஆண்டவர் என்ன சொன்னாரு?
1: What did the Lord say?
0: இன்றைக்கு,
1: today.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என்னைக்கு?
1: Today.
0: இன்றைக்கு என்னுடனே கூட,
1: you will be,
0: எங்க இருப்ப?
1: In paradise.
0: ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு இருந்தார்.
1: Jesus Christ was crucified.
0: அந்த மூன்று நாள் அவர் எங்கே இருந்தார்?
1: 3 days, where did he?
0: என்ன பண்ணிட்டு இருந்தார்?
1: What did he do?
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: எப்போ அவர் பரதேசுக்கு போனார்?
1: When did he go to paradise?
0: எப்போ இவனை பரதேசுக்கு கூட்டி போனார்?
1: When did the Lord take him to paradise?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அரே அநேகர்

0: ஆயத்தம் பண்ணின பின்பு, ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து என்ன செய்வேன்? அல்லேலூயா. அப்ப இன்னும் அவர் வரல, வந்து கூட்டு போல.
1: He didn't come, he didn't take us.
0: வர போறார்.
1: He is going to come. How many of you believing?
0: Jesus sikkiramai varapogurar.
1: Jesus is going to come soon.
0: Enna vandu kootu povaru.
1: He will take me.
0: Per solli alaipaar.
1: He call me by name.
0: Nicha irukuda ungalku?
1: Do you have that assurance?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Arumiyana devudey pilligale.
1: Dear children of God.
0: Anal paralogathile
1: in heaven
0: inda kallanai enga kondu poi veithar?
1: Where did the Lord keep this thief?
0: Arumiyana devudey pilligale.
1: Dear children of God.
0: பரலோகம், பரதீசு என்று சொல்லப்படுகிற இடம்,
1: the paradise.
0: வேதத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான்
1: Paul says
0: மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டேன்.
1: I was taken to third heaven.
0: மனுஷர் பேசப்படாத பாஷைகளை அங்கே கேட்டேன்.
1: I heard the different languages.
0: அதை அவர் பரதீசு என்று சொல்லுகிறார்.
1: He says it is paradise.
0: அந்த பரதீசு மூன்றாம் வானத்தில் இருக்குது.
1: It is in third heaven.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: இன்னொரு பரதேசம் இருக்குது வெளிப்படுத்தின விசேஷத்துல.
1: In another paradise in Revelation.
0: எல்லா வானங்களுக்கும் மேலான ஒரு பரதேசம் இருக்குது.
1: And beyond all heavens.
0: அல்லேலூயா. நான் அந்த பரதேசத்தில் இருக்கிற நான் கனியை உனக்கு புசிக்க கொடுப்பேன்.
1: I'll give that fruit.
0: எனக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்.
1: The Lord is promising.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அப்போ ஆண்டவர் எந்த பரதேசம் இவனுக்கு கொடுத்தார்?
1: Which paradise the Lord has given to him?
0: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: இந்த அருமையான வேளையிலே,
1: In this wonderful time,
0: 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 3 வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாதது வாக்கு கடங்காதமான வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன்.
1: In 2 Corinthians we read that and he has heard Lord
0: வெளிப்படுத்தல் 2:7 வாசிக்கும் பொழுது,
1: Revelation 2:7,
0: ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன்.
1: And those who have spirit let them
0: hear. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ,
1: who are taking victory,
0: அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனி என்ன செய்வேன்? புசிக்க கொடுப்பேன்.
1: Which is in the midst of the paradise of God.
0: இது ஒரு பரதேசு.
1: This is another paradise.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனால் பிரியமானவர்களே,
1: Dear children of God,
0: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be to his holy name.
0: கேள்வி என்ன?
1: The question is,
0: இப்பொழுது இது பூமியில இருக்கிறதா வானத்தில் இருக்கிறதா?
1: Is it on earth or heaven?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be to his holy name.
0: இங்கே லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஒன்றை வாசிக்கிறோம்.
1: In Luke we read one.
0: லூக்கா 16 அதிகாரத்தில்,
1: Luke 16
0: வாசிக்கும் பொழுது,
1: and we read
0: அங்க ஆபிரகாம் மடியை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
1: We read about the bosom of father.
0: அதுல என்ன வாசிக்கிறோம்? 22 வசனத்துல இருந்து வாசித்தீங்கன்னா, தரித்திரன் ஒருவன் இருந்தான், ஐஸ்வர்யவான் ஒருவன் இருந்தான், தரித்திரனும் மரித்தான், இந்த ஐஸ்வர்யவானும் மரித்தான். அப்போ இந்த ஐஸ்வர்யவான் எங்க போனார்னா, பாதாளத்துக்கு போனார்.
1: This rich man went to Hades.
0: 23rd vasanam Luke 16:23.
1: And Luke
0: பாதாளத்தில் அவன் வேதனை படுகிற போது பாருங்க, தூரத்திலே, எவ்வளவு தூரத்தில்?
1: From far away.
0: இப்போ கொஞ்ச தூரம் ஒரு ஒரு ஒரு 30 அடி 40 அடி பார்க்க முடியும்.
1: We can see 30 feet or 40
0: Alleluia.
1: feet.
0: அப்போ அந்த பாதாளத்துக்கும் இந்த தரித்திரன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறதுக்கு வித்தியாசம் என்னன்னா,
1: வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் ரிச் மேன் அண்ட் லாசரஸ்? போத் ஆஃப் தெம் டைட்.
0: ஒருத்தன் போன இடம் எங்கன்னா, 24th வசனத்துல,
1: 24
0: ஆபிரகாமே, தகப்பனாகிய ஆபிரகாமே, நீ எனக்கு இறங்கி லாசர் தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை என்ன செய்யணும், குளிர பண்ணும்படி அவனை என்ன செய்ய அனுப்ப வேண்டும். இந்த அக்னி ஜுவாலையில் நான் என்ன செய்யறேன், வேதனைப்படுறனே.
1: I am tormented in this flame.
0: அவ்வளவுதான்.
1: That's all.
0: மரித்த உடனே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவை வேண்டாம் என்று தள்ளினவர்கள்,
1: those who rejected the Lord Jesus,
0: அவங்க எல்லாம் போற இடம் தான் இந்த அக்னி ஜுவாலையில் இருக்கிற பாதாளம்.
1: And there, that is the head and where there is
0: Hallelujah.
1: flame of fire.
0: இந்த பாதாளத்தில்

0: பகுதிகள் இருக்கிறது.
1: In the hades there are different places.
0: அதே போல பரலோகத்துல பல பகுதிகள் இருக்கு.
1: In heaven there are different places.
0: அங்கே ஆண்டவர் சொல்றார்,
1: the lord said,
0: என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் இருக்குது.
1: There are many dwelling places in heaven.
0: மனுஷனே நூற்றுக்கணக்கான வீடு ஆயிரக்கணக்கான வீடு இங்க கட்டிட்டு கடைசியா விட்டுட்டு போயிடுறான்.
1: The man is building thousands of houses and leave it and go.
0: Hallelujah. ஆனா பரலோகத்துக்கு நீ போகும்போது வீடு கட்டிட்டு தான் அங்க போறோம்.
1: And in heaven you have to build the house and go.
0: எத்தனை பேர் பரலோகத்துல வீடு கட்டி வச்சிருக்கீங்க?
1: How many of you built the house in heaven?
0: நீ கட்ட தேவையில்லை.
1: Need not build.
0: ஆனா நீ போகும்போது,
1: when you go there.
0: வேதம் சொல்லுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரத்துல,
1: லூக் 16
0: 9 வசனத்தை பாருங்க.
1: 9th வெர்ஸ்
0: லூக்கா 16:9
1: 16 and 9.
0: நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படி அநீதியான உருள் அங்க என்ன சொல்றாரு?
1: மேக் டு யுவர்செல்ஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் தி மம்மு.
0: என்ன வீடு? நித்தியமான வீடுகள். பரலோகத்துல நித்திய வீடுகள் நிறைய இருக்கு.
1: Everlasting habitations.
0: ஏதா ஒரு வீடு ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருப்பாரு.
1: The Lord will keep a house for you.
0: Hallelujah. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு வீடு வச்சிருக்கிறார்.
1: The Lord keeps a house.
0: Hallelujah.
1: For each one.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: அந்த நித்தியமான வீடுகளில் உன்னை ஏற்றுக்கொள்ளணும்.
1: They have to accept you.
0: Hallelujah. சும்மா கண்மூடித்தனமா போயிட முடியாது.
1: We cannot just go.
0: Hallelujah. அவங்க சொல்லுவாங்க, நீ பூமியில இருக்கும் பொழுது பரவாயில்ல,
1: you were on the earth, you are good,
0: நல்ல விசுவாசியா வாழ்ந்தீங்க,
1: you had a good belief, welcome
0: அப்படின்னு சொல்லுவாங்க.
1: They will say,
0: பூமியில இருக்கும் பொழுது
1: on the earth,
0: நீங்க எங்க ஒழுங்கினமான விசுவாசியா இருந்தீங்க?
1: And if you are not good,
0: நினைச்சா வருவீங்க, நினைச்சா போவீங்க,
1: come or go.
0: Hallelujah. கனி கொடுக்க மாட்டீங்க,
1: you may not give fruit,
0: பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தீங்க,
1: useless life you led.
0: Hallelujah. உங்களுக்கு இங்க இடம் கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க.
1: They will say, no place.
0: Hallelujah.
1: For you.
0: அப்போ ஆண்டவர் நமக்காக வீடுகளை ஏற்படுத்த வேண்டுமானால்,
1: the Lord has to make dwelling places for us.
0: நல்ல கவனிங்க,
1: listen.
0: அங்கே அந்த தரித்திரன் அந்த ஆபிரகாமுடைய மடியில் உட்கார்ந்திருந்தான்.
1: And the beggar was, I mean,
0: அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: என்ன செய்கிறார் என்றால்,
1: what does he do?
0: இந்த கள்ளன் மனம் திரும்பின உடனே, ஏற்றுக்கொண்ட உடனே,
1: when the thief accepted the Lord
0: Jesus, இன்னைக்கு
1: today,
0: என் கூட வா,
1: கம்
0: என் கூட இரு,
1: பீ வித் மீ.
0: எங்க அப்படின்னா,
1: வேர்?
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: மரித்த உடனே,
1: after his death,
0: அவருடைய சரீரம் தொங்கிக் கொண்டிருக்கிறது,
1: his body was hanging,
0: அவருடைய சரீரத்தை ஒரு புது கலரில கொண்டு போய் வைத்து சிலையில சுத்தி வச்சிட்டாங்க.
1: They kept into that.
0: ஆனா அவர் உடனே புறப்பட்டார்.
1: But he started.
0: அவர் சரீரம் தான் அங்க இருந்துச்சு.
1: Body was there.
0: அவர் ஆவியில புறப்பட்டார்.
1: The spirit, he started.
0: எங்க போனார்?
1: Where did he go?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் ஊழியம் செய்ய புறப்பட்டார்.
1: He started doing ministry.
0: எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா,
1: if you read
0: 1 பேதுரு நிருபத்தில்,
1: 1st Peter
0: 2nd அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா,
1: 2nd chapter,
0: அவர் அங்கே காவலிலுள்ள ஆவிகளுக்கு போய் என்ன செய்தாரா? பிரசங்கித்தார்னு வாசிக்கிறோம்.
1: He preached to the spirits.
0: காவலிலுள்ள ஆவிகள்,
1: the spirits in
0: அது எங்க இருக்குது? நடுவானத்துல இல்ல,
1: it's not in between.
0: அவர் கீழே இறங்கி போனார்.
1: He went down.
0: கீழே இறங்கினார்.
1: He went down.
0: பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்தார்.
1: He came down from heaven to earth.
0: பூமியிலிருந்து பாதாளத்துக்கு போனார்.
1: From earth to hades.
0: பூமியில நிறைய பாதாளம் இருக்குது.
1: There are lot of hades in earth.
0: தாழ்ந்த பாதாளம்னு ஒன்னு இருக்கு.
1: The deep.
0: அதுக்கு மேல ஒரு பாதாளம் இருக்குது.
1: There is another hade.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இங்க தாவீது சொல்றாரு.
1: David says.
0: சங்கீதம் 86:13 என்ன சொல்றாரு?
1: Psalm 86:13.
0: நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீர்.
1: You delivered me from the
0: ஸ்தோத்திரம் பண்ணவே மாட்டீங்க இல்லையா?
1: You are don't praising God.
0: ஆனா இந்த பாதாளத்தை நீங்க நினைச்சீங்களா, உங்களால ஸ்தோத்திரம் பண்ணாம இருக்க முடியாது.
1: If you think about hates, you cannot be with praise.
0: ஏன் தாவீது இவ்வளவு சங்கீதம் எழுதினாரு?
1: Why David has written a lot of songs?
0: என் தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீரே.
1: He delivered me from the deep hates.
0: யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணாலும் அந்த பாதாளத்துல தப்புவிக்க முடியாது.
1: Nobody can be delivered.
0: இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பாதாளத்தை ஜெயித்தவர்.
1: Only Jesus could deliver.
0: இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பாதாளத்தை ஜெயித்தவர்.
1: He has overcome the
0: hates. Hallelujah. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்.
1: I will build my church.
0: பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை.
1: The hates of hell cannot prevail.
0: நீ சாகும் பொழுது,
1: when you die,
0: நீ இந்த தாழ்ந்த பாதாளத்தில் போவதில்லை.
1: You will not go to the deep hates.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அங்கே இளைப்பாறுகிற இடத்துக்கு நீ போகிறாய்.
1: You are going to take rest.
0: ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கிக்கும் பொழுது,
1: when Jesus was preaching to the spirits in prison,
0: இந்த ரெண்டு கள்ளனுமே அங்கதான் வந்திருப்பாங்க.
1: Both thieves would have come there.
0: Hallelujah. ஆண்டவர் பிரசங்கிக்கும் பொழுது,
1: when Jesus was preaching.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒரு கள்ளன் இந்த வார்த்தை கேட்டிருப்பான்.
1: One thief would have listened to this word.
0: இன்னொரு கள்ளன் ஒருவேளை நான் நினைக்கிறேன் மனம் திரும்பிட்டாலும் மனம் திரும்பியிருப்பான்.
1: Another
0: thief. சரி, சிலுவையில் இருக்கும்பொழுது தான் இவரை நம்ம தப்பா பேசிட்டோம்.
1: We spoke wrongly.
0: இப்போ நாம ஒப்புக்கொடுக்கலாம்.
1: Let me commit at least now.
0: மனம் திரும்பியிருந்தா அவனும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம்.
1: If he had repented, he would
0: have. எல்லாரையும் அவர் சிறைப்படுத்தி கொண்டு உன்னதத்துக்கு ஏறினார்.
1: And he captured everyone and he went to.
0: அவர் அதுக்கு முன்னாடி பூமிக்கு வர வேண்டியதாயிருந்தது.
1: Before that he had to come to.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் முதலாவதாக வந்து மரித்து,
1: he died.
0: அந்த உயிர்த்தெழுதலுக்கு முன்பதாக காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்து,
1: and he preached in the spirits in heaven.
0: பிறகு உயிர்த்தெழுந்த பின்பு,
1: after the resurrection,
0: எல்லாருக்கும் தரிசனமானார்.
1: He has shown himself.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த பரதீசு,
1: the paradise,
0: அல்லேலூயா,
1: the Lord,
0: அது ஒரு இளைப்பாறுகிற ஒரு இடம்.
1: It is the resting place.
0: அது தேவன் பரிசுத்தவான்களுக்காக ஏற்படுத்தி இருக்கிற இடம்.
1: The Lord keeps for
0: the
1: saints.
0: நாம் அதனால தான் ஏசாயா 57 வாசிக்கும் பொழுது,
1: Isaiah 57,
0: அங்க வாசிக்கிறோம்,
1: there we read,
0: மரித்தவர்கள் சமாதானத்துக்கு நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள்.
1: They are resting in their beds.
0: என்ன செய்றாங்க?
1: How?
0: ஆகவே கர்த்தருடைய பிள்ளைங்க இந்த உலகத்துல மரித்த பிறகு,
1: after the death in this world,
0: ஐயோ அம்மான் வேதனைப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
1: They need not be under pain.
0: இளைப்பாறுகிறார்.
1: They take rest.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஆஸ்தோத்திரம்.
1: Praise be unto his holy name.
0: இப்படி பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: தாழ்ந்த பாதாளத்துக்கு நம்மை தப்புவித்து,
1: he delivered from the hates.
0: ஆம், ஆகவே அந்த கள்ளன்,
1: the thief,
0: அந்த பரதீசுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு,
1: and he was promised to the paradise.
0: அதன் மூலமாய் அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அங்கே போய் அவன் ஒப்பு கொடுத்து,
1: by committing himself,
0: பிறகுதான் அவனை ஆண்டவர் அங்க கொண்டு போவார்.
1: Then the Lord will take him further.
0: நாமெல்லாம் அப்படி அல்ல.
1: We are not like that.
0: நாம் இன்றைக்கு கண்ணை மூடினாலும் சரி,
1: if we close our eyes,
0: நாம் எல்லாரும் மனம் திரும்பினபடியினாலே,
1: since we are all repentant,
0: மறுபிறப்படைந்தபடியினாலே,
1: when since we are born again,
0: இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டபடியினாலே,
1: since we are washed by his blood,
0: இன்றைக்கு மரித்தாலும்,
1: though we die today,
0: நாம் கர்த்தரோடு கூட இருப்போம்.
1: We will be with
0: Jesus.
1: What a great privilege.
0: நீங்கள் உயிரோடு இருந்தால்,
1: when you are alive,
0: இயேசு வரும்பொழுது,
1: when Jesus comes,
0: அவர் நம்மோடு அவரோடு சேர்த்துக் கொள்வார்.
1: And he will take us to him.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இதோ இந்த உலகம் சீக்கிரத்தில் அழிய போகிறது.
1: The world is going to be perished.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: பிதாவே என்று ஆரம்பித்தார்.
1: He started, Father.
0: Hallelujah. இப்பொழுது கள்ளர்களோடு போராடுறார்.
1: And he is struggling with the thieves.
0: பிறகு குடும்பம்,
1: then family.
0: கீழ பார்க்கிறார் குடும்பம்.
1: Look down.
0: அம்மா நிக்கிறாங்க.
1: Mother was there.
0: Hallelujah. தாயே,
1: ஓ மதர்,
0: அதோ உன் மகன்.
1: You are say
0: ஸ்திரீ,
1: your son.
0: ஸ்திரியே,
1: ஓ woman,
0: அதோ உன் மகன்.
1: See your son.
0: அந்த சீஷனை பார்த்து, இதோ உன் தாய்.
1: To the disciples, this is your mother.
0: சிலுவையிலே அவர் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் கூட,
1: you are struggling on the cross,
0: அந்த தாயை, தாயினுடைய அன்பை,
1: the love of mother,
0: அந்த தாயினுடைய அந்த உண்மையான அன்பை நினைத்து,
1: ட்ரூ லவ் ஆஃப் மதர்,
0: ஆண்டவருக்கு அந்த தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை செய்கிறான்.
1: He did his
0: Hallelujah
1: duty there.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும்.
1: Glory to God.
0: நம்முடைய தேவன் ஆற்றி தேற்றுகிற தேவன்.
1: Our Lord is comforting.
0: நல்லா யோசித்து பாருங்க, தன்னுடைய சொந்த மகனை சிலுவையில் பார்க்கும் பொழுது அந்த தாயார் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க.
1: The mother would have suffered a lot.
0: ஆண்டவர் சொன்னார், ஸ்திரியே,
1: but Jesus said,
0: அதோ
1: oh woman, see their son.
0: அந்த gapல,
1: that gap,
0: ஆண்டவர் அவளுக்கு ஒரு ஆறுதலை கட்டளையிட்டார்.
1: The Lord has given the comfort.
0: பிறகுதான் மறுபடியும்
1: again
0: ஆண்டவரோடு உறவாடுகிறார்.
1: He was talking to the Lord Father.
0: முதல்ல பிதாவே கூப்பிட்டாரு.
1: He called Father.
0: இப்ப என்ன கூப்பிடுறார் தெரியுங்களா?
1: Now,
0: என் தேவனே,
1: my God,
0: என் தேவனே,
1: my God,
0: ஏலோயி, ஏலோயி,
1: ஏலோயி,
0: லாமா சபக்தானி,
1: ஓ லாபா சபக்தானி,
0: என் தேவனே, என் தேவனே,
1: my God, my God,
0: ஏன் என்னை கைவிட்டி,
1: why have you forsaken me,
0: ஏன் என்னை கைவிட்டி,
1: why have you forsaken me.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆண்டவர் கைவிட்டாரா இல்லையா?
1: Whether God has forgiven him or not.
0: ஆமாங்க, கைவிட்டாரு.
1: Yes, he has forgiven, forsaken.
0: பாவத்தை பார்க்க மாட்டாரு சுத்த கண்ணர்.
1: He cannot see sin at all.
0: அவரை பாவம் மூடிற்று.
1: The sin covered him.
0: உலகத்தாருடைய பாவத்தை அவர் சுமந்தார்.
1: And he was bearing the worldly,
0: Hallelujah,
1: worldly people's sin.
0: அப்பொழுது தேவன் தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டார்.
1: And Father God closed his
0: Hallelujah
1: eyes.
0: கேள்வி என்ன?
1: The question is,
0: நீங்க கைவிடுவீங்கன்னு எனக்கு தெரியும்.
1: I know that you will forsake me.
0: ஆனா ஏன் எனக்கு, ஏன் என்ற ஒரு கேள்வி கேட்டார்.
1: There was a question, why?
0: அப்ப ஆண்டவருக்கு ஏன் என்று தெரியலையா?
1: Lord, he didn't know why. Hallelujah. What for it is?
0: ஏன் என்னை கைவிட்டீர்?
1: Why did you forsake me?
0: பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதாவது சோதனை நேரத்தில்,
1: at the time of trial,
0: கஷ்ட நேரத்தில்,
1: at the time of difficulties,
0: வேதனை நேரத்தில,
1: at the time of pain,
0: நாம் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறோம்.
1: We call upon the Lord.
0: என்னமோ சொல்லி கூப்பிடுவாங்க.
1: They call you. Oh God.
0: ஐயோ கடவுளே.
1: Oh God.
0: அப்படி கூப்பிடுறாங்க.
1: They call.
0: ஆண்டவராகிய எப்படி பிதாவே கூப்பிட்டு
1: the Lord called father.
0: என் தேவனே சொன்னார். ரெண்டு முறை சொல்றார்.
1: My God and
0: என் தேவனே, என் தேவனே.
1: My God and my God.
0: என் தேவனே.
1: My God.
0: Hallelujah. இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு?
1: What we understand?
0: என்ன, நீங்க கைவிட்டது உண்மைதான் ஆண்டவரே.
1: Of course you have forsaken me.
0: Yes, ஐயா, நான் வாசிக்கிறோம்.
1: Isaiah.
0: இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன்.
1: But just for a moment I have forsaken.
0: இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன்.
1: I will gather you.
0: இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டது உண்மைதான்.
1: Just for a moment I have forsaken.
0: இமைப்பொழுது தான் கைவிட்டேன்.
1: Just for a moment.
0: இமைப்பொழுது கூட நீங்க கைவிட்டாலும் என்னால தாங்க முடியாது ஆண்டவரே.
1: I cannot bear even for the moment.
0: ஒரு ஒரு இமைப்பொழுது கூட உம்மை விட்டு நான் பிரிந்து இருக்க மாட்டேன்.
1: I cannot be separated for a moment.
0: இயேசு.
1: This is Jesus.
0: தேவனோடு அவர் ஒன்றி இணைந்து இருந்தார்.
1: He had fellowship with the Father God.
0: இன்றைக்கு மனுஷருங்க பாருங்க.
1: Look at the man.
0: ஆண்டவர் விட்டு போறது,
1: departing from God, again coming back.
0: அப்படி இல்ல.
1: Not like that.
0: ஆண்டவரை யாரும் பிரிக்க முடியல.
1: Nobody could separate.
0: உலகத்துல உங்களுக்கு अनेक போராட்டம் வரலாம், கஷ்டம் வரலாம்.
1: There are lot of tribulation in this world.
0: உபத்திரவமோ வியாதிலமோ,
1: tribulation or suffering,
0: மரணமோ,
1: death.
0: கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்?
1: Who can separate me from the love of
0: Christ? யாரும் பிரிக்க முடியாது.
1: Nobody can separate.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஏன் என்னை கைவிட்டி?
1: Why have you forsaken?
0: என் தேவனே.
1: My God.
0: என் தேவனே.
1: And my God.
0: உலகத்தாருடைய பாவம் கொண்டிருக்கிறது.
1: It is covering.
0: போராடுறாரு.
1: He was struggling.
0: அந்த பாவத்தெல்லாம் தள்ளிவிட்டு,
1: by pushing that sin.
0: ஏன்னா ஆண்டவரை பார்க்க முடியல.
1: He could not see God.
0: பூமி எங்கும் இருட்டாய் விட்டது.
1: Full of darkness in this world.
0: Hallelujah. எங்கு பார்த்தாலும் ஒரே இருள்.
1: Everywhere darkness.
0: Hallelujah. எங்க போய் நான் ஆண்டவரை தேடுவேன்?
1: How can I see God?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்ப என் தேவனே என்று அந்த இடத்துல ஆண்டவர் என்ன காரணத்துக்காக சொன்னார்னா,
1: He said my God. Why did he say
0: நம்ம எதை ஏன் எனதுன்னு சொல்லுவோம்னா,
1: why
0: எந்த ஒரு பொருளை நாம் சொந்தம் பாராட்டுறோமோ,
1: which one we possess,
0: எந்த ஒரு பொருளை உரிமை பாராட்டுறோமோ,
1: which one we possess,
0: எந்த ஒருங்களை நாம் இது எனக்கு தான் சொந்தம்னு சொல்றோமோ,
1: which one we possess,
0: அதுதான் நம்ம சொல்லுவோம்.
1: We say that
0: இது என்னுடையது.
1: This is mine.
0: என் இயேசு என்னுடையவர்.
1: My Jesus is mine.
0: என் நேசர் என்னுடையவர்.
1: My beloved is mine.
0: அவர் என்னுடையவர்.
1: He is mine.
0: நான் அவருடையவர்.
1: I am for
0: இயேசு
1: him.
0: என்னுடையவர்.
1: Jesus is
0: நான்
1: mine.
0: அவருடையவர்.
1: I am for him.
0: Hallelujah. என்னை அவரை யாரும் பிரிக்க முடியாது.
1: Nobody can separate me and God.
0: என் தேவனே.
1: My God.
0: Hallelujah. உடனே பதில் வந்துருச்சு அவருக்கு.
1: Answer came.
0: இல்ல மகனே.
1: No my son.
0: நான் உன்னை பிரிக்கல.
1: I did not separate.
0: உன்னை பிரியல.
1: No separation.
0: கூட தான் இருக்கிறேன்.
1: I am with you.
0: Hallelujah. ஒரு இமைப்பொழுது தான்.
1: Just for a moment.
0: ஒரு இமைப்பொழுது தான்.
1: Just for a moment.
0: Hallelujah. ஆனால் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன்.
1: I have forsaken you for a moment.
0: உருக்கமான இரக்கங்களால்.
1: With a long.
0: நான் உன்னை செய்வேன்.
1: Mercy.
0: சேர்த்துக் கொள்வேன்.
1: I will gather.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பிறகு தான் சொன்னார்.
1: Then he said.
0: Hallelujah. எல்லாம் முடிந்தது.
1: He said.
0: என்று அறிந்து
1: அறிந்து
0: வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக
1: நான்
0: தாகமா இருக்கிறேன் சொன்னார். ஒரு கேள்விதான்.
1: Another this is question.
0: என்னிடத்துல விசுவாசமா இருக்கிறவன் தாகமடைய மாட்டான்னு சொல்றவர்.
1: He will not have thirst.
0: என்னிடத்துல விசுவாசமா இருக்கு, நான் ஜீவ தண்ணீரை கொடுப்பேன்னு சொல்றவர்.
1: Those who believe me, I can give the living water.
0: ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்துல வர கடவன்.
1: If anybody is thirst, let him come.
0: என்று சொல்கிற ஆண்டவர்.
1: The Lord who says.
0: அவருக்கு தாகம் வரலாமா?
1: Will he get thirst?
2: அவருக்கு ஏன் தாகம் வந்தது?
1: Why did he get thirst?
2: என்ற கேள்வி வரலாம்.
1: There may be question.
2: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
2: நல்லா கவனிங்க.
1: Listen.
2: அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா,
1: What did the verse say?
2: வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக.
1: To fulfill the word of God.
2: எப்படி? சும்மா சொல்ல அவர் தாகம்.
1: He didn't say just like that.
2: வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக.
1: To fulfill the word of God.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக.
1: To fulfill the word of God.
2: எல்லாம் முடிந்தது என்று அறிந்து.
1: By knowing all things are over.
2: தாகத்துல மூணு வகை தாகம் இருக்கு.
1: There are three kinds of thirst.
2: ஒன்று சரீர பிரகாரமா நமக்கு வருகிற நேச்சுரல் தர்ஸ்ட், அதாவது இயற்கையான ஒரு தாகம்.
1: Bodily natural thirst.
2: ஒரு காலம் வராது, தாகமே வராதுன்னு சொல்லிருக்காரு.
1: If you take this water, you will not get thirst at all.
2: இந்த தண்ணீரை குடிக்கணும் தாகம் வரும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கணும் தாகம் வராது.
1: If you take my water, you will not get thirst.
2: இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா,
1: The question is,
2: நம்முடைய தாகம் ஒரு பக்கம் இருக்கட்டும்,
1: Let us have our own.
2: அதல்ல கேள்வி.
1: That is not the question.
2: ஆண்டவருடைய தாகத்தை தீர்க்கிறது எப்படி, அதான் என்னுடைய கேள்வி.
1: How to quench the thirst?
2: நான் தாகமா இருக்கறேன்னு சொல்றாரே.
1: He says, I am thirst.
2: காளான குடுக்குறாங்க.
1: They give
2: வெனிகர குடுக்குறாங்க.
1: வெனிகர
2: ஒன்றையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை.
1: He did not accept anything.
2: Hallelujah. தண்ணீர் கொடுத்ததா தாகம் போயிட்டு இருக்குமா?
1: If they had given water, will it be quenched?
2: எல்லாருடைய தாகத்தையும் தீர்த்தரலாம்.
1: We can quench all the thirst.
2: ஆண்டவருடைய தாகத்தை தீர்ப்பது எப்படி?
1: How to quench
2: the thirst of the Lord?
1: What kind of thirst?
2: Hallelujah. அது என்ன தாகம்?
1: What kind of thirst it is?
2: எல்லாம் முடிந்தது என்று அறிந்து என்ன சொன்னாரு? தாகமா இருக்கு, அதாவது ஒரு மனுஷன் மரிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு மரண தாகம் வரும்.
1: There will be thirst after death.
2: அந்த மரண தாகத்துக்கு கொஞ்சம் அந்த தண்ணி கொஞ்சம் கொடுத்தா கொஞ்சம் சாம்சன் மரிக்கும் பொழுது ஆண்டவரே நான் தாகமா இருக்குன்னு கதறனா.
1: When he died,
2: உடனே ஆண்டவர் ஒரு பள்ளத்தாக்கு தரும் தண்ணீர் அனுப்புறார்.
1: The Lord opened the valley.
2: வேதம் சொல்றது, அது குடித்த உடனே அவனுக்கு உயிர் வந்தது.
1: He took the water, he got back his
2: life. அதுபோல ஆண்டவர் உயிர் வர்றதுக்காக கேட்கல.
1: He didn't ask for the life.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: ஏன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு.
1: All finished.
2: முடிச்சிட்டேன்.
1: I finished.
2: ஆனா நான் இப்ப தாகமா இருக்கிறேன்.
1: I am thirst.
2: Hallelujah. எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்.
1: I have finished everything.
2: ஆனா இப்ப நான் தாகமா இருக்கிறேன்.
1: I am thirst.
2: Hallelujah. ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஓடி வரவங்க பாத்தீங்களா?
1: If you look at the race.
2: எல்லாம் முடிச்ச எல்லை கோட்டுக்கு வந்த உடனே,
1: when they come to the border.
2: அப்ப கேட்பாங்க தண்ணி கொண்டாங்க அப்படி.
1: Hallelujah. Some water.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: ஆண்டவர் முடிச்சிட்டார்.
1: And
2: முடிச்சிட்டேன்.
1: God has finished.
2: முடிச்சிட்டேன்.
1: The Lord has
2: முடிந்தது.
1: Finished.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Ippo
1: now
2: aanal en thagam theerla.
1: Not yet.
2: Naan thagama irukiren.
1: I am thirstful.
2: Hallelujah. அந்த தாகத்துக்கு பதில் எங்க தெரியுமா கிடைக்கும்?
1: Where is the answer for
2: that? மத்தேயு 25 அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் பொழுது,
1: Matthew 25,
2: ஆண்டவர் சொல்றாரு,
1: that God
2: நான் தாகமா இருந்தேன்,
1: I was thirsty,
2: என் தாகத்தை தீர்த்தீர்கள்,
1: you quenched my thirst,
2: நான் பசியா இருந்தேன்,
1: I was hunger,
2: எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள்,
1: you fed me,
2: நான் வஸ்திரம் இல்லாத இருந்தேன்,
1: I was without,
2: என் வஸ்திரத்தை போக்கினீர்கள்,
1: you gave dress,
2: நான் வியாதியா இருந்தேன்,
1: I was under sick,
2: என்னை விசாரிக்க வந்தீர்கள்,
1: you enquired me.
2: அப்ப நீதிமான்கள் கேக்குறாங்க,
1: the righteous people are asking,
2: எப்போ ஆண்டவரே நீ தாகமா இருந்தீ,
1: why you were,
2: நாங்க எப்போ உங்களுக்கு தண்ணி கொடுத்தோம்,
1: when did we give water? No, we don't know.
2: தெரியாது.
1: We don't know.
2: கர்த்தருடைய பிள்ளையே,
1: child of God,
2: உங்களுக்கு தெரியாது.
1: You don't know.
2: சில வேளையிலே,
1: sometimes,
2: உன் ஜெபம் ஆண்டவருடைய தாகத்தை தீர்த்திருக்கலாம்.
1: Your prayer would have quenched the thirst of the Father.
2: கர்த்தருக்கு சொன்ன சாட்சி ஆண்டவருடைய தாகத்தை தீர்த்திருக்கலாம்.
1: The witness would have quenched the thirst of Jesus. கர்த்தருக்கு
2: காணிக்க கூட சில நேரத்துல ஆண்டவருடைய தாகத்தை தீர்த்திருக்கலாம்.
1: Even the offering would have quenched.
2: ஆண்டவருக்காக செய்திருப்பேன்.
1: Whatever you
2: have, உனக்கு தெரியாது.
1: You may not be knowing.
2: உனக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை.
1: நீ நாட் be understood.
2: ஆனால்
1: பட்
2: எதை செய்தாலும்,
1: whatever you do,
2: அது கர்த்தருடைய தாகத்தை தீர்க்கிறதா இருக்கணும்.
1: Is it quenching the thirst of God?
2: எப்ப ஆண்டவரே,
1: Lord, when
2: நீர் தாகமாய் இருந்தீர்,
1: when did you have thirst?
2: Hallelujah. அருமையான தேவனுடைய ஜனமே,
1: dear children of God,
2: அப்பதான் ஆண்டவர் சொன்னார்.
1: Then the Lord said,
2: ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட ஒரு தாகம் இருந்திருக்கும் தெரியுமா?
1: What kind of thirst he had?
2: எல்லாம் முடிஞ்சாச்சு.
1: All finished.
2: பூமியிலே என் வேலை முடிஞ்சிச்சு.
1: My job is over in this earth.
2: அடுத்த தாகம்.
1: Another thirst.
2: இன்னும் நான் ஆதாயம் பண்ண வேண்டிய சில ஆத்மா இருக்கு.
1: I have to gain more souls.
2: இதோ நான் காவலில் உள்ள ஆவிகளுக்கு போகிறேன்.
1: Let me go to the
2: பாதாளத்துக்கு போறேன்.
1: Hades.
2: அல்லேலூயா. அவர் ஒருத்தர் தான் பாதாளத்துக்கு போக முடியும்.
1: He alone can go to Hades.
2: யாரும் போக முடியாது.
1: No other.
2: சில நாட்களுக்கு முன்பதாக
1: some days before
2: ஒரு நியூஸ் வந்துச்சு.
1: We had a news.
2: எங்கயோ குழி தோண்டினாங்களாம்.
1: They dig the
2: அங்க ஐயோ ஐயோன்னு கத்துற சத்தம் கேட்டுச்சான்.
1: It was shouting.
2: கேட்டா பாதாளத்துல இருந்து எல்லாம் கத்துறாங்களாம்.
1: They were shouting from
2: Hades. ஒன்னு போட்டாங்க பொய்யான ஒரு செய்தி.
1: Wrong news.
2: அந்த மாதிரி எல்லாம் நீங்க நோண்ட இடத்துல எல்லாம் பாதாளம் கிடையாது.
1: When you dig you cannot find
2: Hades. சுலபமா இருக்கிற இடம் அல்ல.
1: You cannot find.
2: அருமையான தேவனின் பிள்ளையே.
1: Dear children of God.
2: அதை ஆண்டவர் அனுமதித்தால் ஒழிய
1: unless the Lord permits.
2: இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மாத்திரம்தான்.
1: Only the Lord Jesus.
2: பாதாளத்தின் திறவுகோல்களை உடையவர்.
1: He has the keys.
2: மரணத்தின் திறவுகோல்களை உடையவர்.
1: He has the keys.
2: அல்லேலூயா. Thank you Jesus.
1: Thank you Jesus. Thank you, Lord.
2: In the kaala velagile
1: in this morning
2: aandavar solra ellathai na mudichiten.
1: The Lord says I finished.
2: Adutathu
1: next
2: தாகத்தோடு நான் புறப்படுகிறேன்.
1: I go with thirst.
2: அந்த வேலையை முடிச்சிட்டு தான் மறுபடியும் நான் பூமிக்கு வருவேன்.
1: And then I come.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: அந்த உயிர்த்தெழுதலின் நாள்ல உங்களை சந்திப்பேன்.
1: On that resurrection day I will meet
2: you. கர்த்தர் சொன்னார்.
1: Lord said.
2: உடனே தலையை சாய்த்து
1: he
2: ஒப்பு கொடுத்தார்.
1: He committed himself.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: என்ன சொல்லி ஒப்பு கொடுத்தார்?
1: What did he say?
2: பிதாவே,
1: Father,
2: உம்முடைய கைகளில்
1: in your hands
2: என்னுடைய ஆவியை ஒப்பு வைக்கிறேன்.
1: I commit my spirit.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: உன் கையில ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க.
1: Has given the responsibility.
2: அந்த சாவியை வாங்குனீங்க.
1: You took the key.
2: முடிச்சிட்டீங்க.
1: Finished.
2: மறுபடியும் கொண்டு போய் பத்திரமா எல்லாம் முடிச்சிட்டேன்.
1: I finished everything.
2: இந்தாங்கன்னு அந்த சாவி அவங்க கிட்ட கொடுக்கறீங்க.
1: You give the key back.
2: அப்பதான் உங்களுக்கு மரியாதை.
1: Then only respect.
2: பாதியில விட்டுட்டு ஓடுனீங்கலாம் உங்களுக்கு மரியாதை கிடையாது.
1: If you run away in between, no.
2: நீங்க அநேகர் ஆண்டவர் கிட்ட வந்து வாங்கிட்டு.
1: They receive from God.
2: ஆண்டவரை பாதியில விட்டுட்டு ஓடுறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க?
1: Many they just leave God and
2: Hallelujah. Yes, அப்படி இல்ல.
1: Jesus is not like that.
2: ஆண்டவர் கொடுத்த வேலையே
1: the job of
2: முடிச்சி
1: finished.
2: இவன் குத்தந்தனால இவன் ஆணி அடிச்சதுனால நான் சத்தன் சொல்லல.
1: He didn't say because of his nailing had died. You can nail.
2: அது வேற செய்தி.
1: That is different message.
2: ஈட்டி குத்து
1: pierce.
2: அது வேற செய்தி.
1: That is different message.
2: ஆதல என் உயிர் போல
1: like
2: நான் உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு.
1: I have authority to take
2: இந்த உயிரை
1: this life.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: நான் ஒரு உலக பிரகாரமான ஒரு புருஷனுக்கும் ஒரு ஸ்திரீக்கும் நான் பிறக்கவில்லை.
1: I am not born for a husband and wife.
2: ஒரு தாயின் கர்ப்பத்திலே நான் பிறந்தேன்.
1: I was
2: ஆனாலும்
1: born through the woman.
2: நான் பரிசுத்தாவினால் உற்பவித்து பிறந்தேன்.
1: But I was found by the Holy Spirit.
2: எனக்கு ஆவியை கொடுத்தவர் அவர்.
1: And I have this
2: அந்த ஆவியை நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்.
1: I commit that spirit to the Lord.
2: அது கரைபடவில்லை.
1: It's not dirt.
2: கரைபடவில்லை.
1: It's not dirt.
2: Hallelujah. இந்த உலகத்தில் ஒரு வெற்றியின் வாழ்க்கை வாழ்ந்தார் இயேசு.
1: And he did
2: என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றம் சாட்ட முடியும்?
1: Who can blame me?
2: இயேசு ஒருவர்தான்.
1: Only Jesus.
2: இந்த உலகத்தில் வந்து
1: he came to the world.
2: பாவம் இல்லாமல் வாழ்ந்து
1: he lived without sin.
2: பாவத்துக்காக மரித்து
1: died for sin.
2: பாவத்தை ஜெயித்து
1: overcome sin.
2: பரிசுத்தமாய் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க.
1: back to heaven.
2: ஷபரபரபரபர.
1: Hallelujah. Thank you Lord. Thank you Lord.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: ஒப்பு கொடுத்தார்.
1: He committed.
2: இந்தாங்க ஆண்டவரே.
1: Lord take it.
2: தலையை சாய்த்து
1: he just put the head
2: hallelujah
1: down.
2: அதாவது திடீர்னு அவர் அறியாம உயிர் போறதுன்னா அது வேற விதமா செத்துருப்பார்.
1: And without
2: தலையை சாய்த்து என்று சொல்லும் பொழுது
1: he just put the head
2: அவர் வாலண்டரியா அந்த உயிரை விட்டு
1: voluntarily he has given
2: அந்த உயிரை ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுக்கிறார்.
1: He committed the spirit to
2: hallelujah.
1: the Father.
2: அதுதான் ஒப்பு கொடுத்தல்.
1: That is commitment.
2: எல்லாரும் எழும்பி நில்லுங்க.
1: Shall we all rise up?
2: இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ்க்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே,
1: ஓ தோஸ் ஹவ் கம் டு தி
2: சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே,
1: தோஸ் ஹூ ஆர் லிசனிங் டு திஸ்
2: மெசேஜ், அந்த கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் உங்களுக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுத்தார்?
1: வாட் டிட் ஹி டீச் ஆன் தி கிராஸ்?
2: அவர் எப்படி அந்த சிலுவையை ஜெயித்தார்?
1: ஹவ் டிட் ஹி ஓவர்கம் தட்?
2: அவர் எப்படி அந்த சிலுவையில் தேவ சித்தம் செய்தார்?
1: ஹவ் டிட் ஹி டு தி லார்ட்ஸ் வில்?
2: நீ எப்படி இந்த உலகத்துல தேவ சித்தம் செய்து கொண்டிருக்கிறாய்?
1: ஹவ் யூ ஆர் டுயிங் காட்ஸ் வில்?
2: உனக்கு ஒரு சிலுவை உண்டு.
1: தேர் இஸ் தி கிராஸ்.
2: உனக்கு ஒரு போராட்டம் உண்டு.
1: தேர் இஸ் தி ஸ்ட்ரகிள்.
2: உனக்கு இந்த உலகத்துல ஒரு போராட்டம்.
1: தேர் இஸ் தி ஸ்ட்ரகிள் இன் திஸ் வேர்ல்ட்.
2: இன்னொரு பக்கம் பாவம்.
1: Another side sin.
2: இன்னொரு பக்கம் உலகம்.
1: Another side world.
2: சாத்தான்.
1: Satan.
2: பலவித காரியங்கள் உன்னை இழுத்து கொண்டிருக்கிறது.
1: Different things pulling you.
2: இவையெல்லாம் தள்ளிவிட்டு
1: pushing everything,
2: ellavattu udari thalli vittu
1: taking out everything.
2: Nee yesuvai pola solla mudiyuma?
1: Can you say like Jesus?
2: Hallelujah, hallelujah. Oru naal varum,
1: they will come.
2: Andavare,
1: Lord,
2: Stephen sonnar,
1: Stephen said,
2: என்னுடைய ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்படைக்கிறேன்.
1: I commit my spirit unto you.
2: கர்த்தருடைய கரத்தில் நம்முடைய ஆவி ஒப்பு கொடுக்கிற ஒரு நாள் வரும்.
1: Hallelujah. Give the spirit to the Lord.
2: அப்பொழுது
1: then
2: நாம் கண்ணீரோடு அல்ல,
1: not with tears,
2: வேதனையோடு அல்ல,
1: not with pain,
2: சந்தோஷத்தோடு,
1: with a joy,
2: நிச்சயத்தோடு,
1: with assurance,
2: கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம்.
1: We surrender.
2: எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
1: Shall we all praise?
2: எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திருங்க.
1: Shall we all praise?
2: இந்த அருமையான வேளையிலே
1: at this right
2: இயேசுவே நீர் சென்ற பாதை,
1: Lord,
2: இயேசுவே நீர் சென்ற பாதை,
1: Lord, your path,
2: அந்த கல்வாரியின் பாதை,
1: the path,
2: அந்த பாதையில் நான் தொடர்ந்து செல்வேன்.
1: Let me follow.
2: நான் அதிலே ஜெயம் எடுப்பேன்.
1: I take victory.
2: கல்வாரி பாதையிலே எனக்கு தோல்வி இல்லை. எனக்கு தோல்வி இல்லை.
1: நோ ஃபெயிலியர்.
2: எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம்.
1: Let us all praise God.
2: Hallelujah.
1: ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சிலுவை பற்றிய உபதேசம் கர்த்தாவே, இது ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கும் அது தேவ பலனாய் இருக்கிறதுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சிலுவை பற்றிய ரகசியம், சிலுவை பற்றிய சத்தியம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது ஒரு பெரிய பலனாக இருக்கிறதுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாளிலுமாய் கர்த்தாவே அநேக ரகசியங்களை நீர் வெளிப்படுத்தினதுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிற கர்த்தாவே. அந்த சிலுவையின் ரகசியங்கள் ஆண்டவரே, சிலுவையில் இருக்கிற சத்தியங்கள், சிலுவையில் இருக்கிற வெளிப்பாடுகளை ஆண்டவரே நீர் ஒவ்வொன்றாய் எங்களுக்கு போதித்து கொடுத்ததுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களை எல்லாவற்றையும் நீர் மன்னித்தீரே ஆண்டவரே. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வந்து தகப்பனே நீர் எங்களுக்காக மரித்ததினாலே, எங்களுக்காக நீர் ரத்தம் சிந்ததினாலே கர்த்தாவே, இதோ எங்களுடைய பாவங்கள் மன்னிக்க பெற்றிருக்கிறதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் பிதாவே. இவர்களை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. எங்களை எல்லாருக்காக நீர் ஜெபித்ததினாலே இதோ எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதோ எங்களுடைய எல்லா பாவங்களையும், எல்லா சாபங்களையும், எல்லா நோய்கள் வியாதிகளையும் நீர் சிலுவையில் சுமந்து தீர்த்தீரே, அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் சிலுவையில் வெற்றி சிறந்தீரே, அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம். அதே வெற்றியை நீர் எங்களுக்கு கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க் யூ ஜீசஸ் ஆண்டவரே. அந்த கல்லனை பார்த்து இதோ இன்றைக்கு நீ பரதேசியிலே இருப்பாய் என்று சொல்லி தகப்பனே நீர் அவனை தேற்றினீரே கர்த்தாவே. ஸ்தோத்திரம். இதோ நீர் பாதாளத்துக்கு சென்று காவலில் ஆவிகளுக்கு நீர் ஆண்டவரே பிரசங்கம் பண்ணினீரே கர்த்தாவே. ஸ்தோத்திரம். அநேகர் மனந்தின் போதற்கு ஏதுவாக ஆண்டவரே நீர் பிரசங்கம் பண்ணினதுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. துதிக்கிறோம் தகப்பனே. இதோ தகப்பனே உலக பிரகாரமான ஆண்டவரே தாயாய் அந்த மரியாதை நீர் கைவிடவில்லை கர்த்தாவே. இதோ அந்த பொறுப்பை தகப்பனே யோவானுக்கு கொடுத்து நீர் இதோ உன் மகன் என்று சொல்லி இதோ தாயை நீர் தேற்றினீரே, அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே தாகமாய் இருக்கிறீர் என்று நாங்கள் வாசிக்கிறோமே தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் எங்கள் நிமித்தமாக தகப்பனே இதோ நீர் ஆத்ம தாகத்தோடு கூட இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தோதிக்கிறப்பா ஏதோ இந்த உலகத்தில் நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா தாகமாய் இருக்கிறவர்களுக்கு நாங்கள் ஆண்டவரே தண்ணீரை கொடுக்கும் பொழுது தகப்பனே நீர் நாங்கள் உம்முடைய தாகத்தை நாங்கள் தணிக்கிறவர்களாய் இருக்கிறோம். உமக்காக நாங்கள் ஊழியம் செய்யும் பொழுது உமக்கு உம்முடைய தாகத்தை நாங்கள் தணிக்கிறவர்களாய் இருக்கிறோம். உமக்காக நாங்கள் காணிக்கை கொடுக்கும் பொழுது உம்முடைய தாகத்தை நாங்கள் தணிக்கிறவர்களாய் இருக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா நாங்கள் உமக்காக நீதியை செய்யும் பொழுது உம்முடைய தாகத்தை நாங்கள் தண்ணிக்கிறவர்களாய் இருக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தகப்பனே இதோ இந்த பூமிக்கு வந்து கர்த்தாவே ஆண்டவரே பிறந்து ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா எல்லா நன்மைகளையும் செய்து ஆண்டவரே உபதேசங்களை நீர் கொடுத்து அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீர் செய்து ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா அந்த பூமியிலே எல்லா பாடுகளையும் நீர் சகித்து ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையிலே நீர் மரித்து ஆண்டவரே பிதாவானவர்கள் கொடுத்த எல்லா பொறுப்பை நீர் முடிந்தது என்று சொல்லி நீர் ஒப்பு கொடுத்தீரே, அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதோ உம்முடைய ஆவி நீரே ஒப்பு கொடுத்தீரே கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம், ஆண்டவரே துதிக்கிறோம். யாரும் உம்மை ஆண்டவரே உம்முடைய உயிரை எடுக்க முடியாது. ஆண்டவரே நீரே அதை ஒப்பு கொடுத்தீரே, அதுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த சிலுவையினுடைய ரகசியம், ஆண்டவரே இந்த சிலுவையின் சத்தியத்தை கர்த்தாவே நாங்கள் பிடித்து கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். இதை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டி கொண்டிருக்க நீர் கிருபை தருவீராக கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்காக கர்த்தாவே அநேக வாசஸ்தலங்களை நீர் உண்டாக்கி கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே எத்தனையோ வருடங்களாக நீர் உண்டாக்கி கொண்டிருக்கிற அந்த வாசஸ்தலம் மிகவும் அருமையான ஒரு வாசஸ்தலம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக ஆண்டவரே நீர் உருவாக்கி கொண்டிருக்கிற அருமையான வாசஸ்தலங்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம். ஆண்டவரே இதோ எங்களுடையவர்கள் ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டு மரித்தவர்கள் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா இளைப்பாறி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தின சத்தியங்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதை நாங்கள் இருதயத்திலே வாய்த்து தகப்பனே, அதற்கேற்ற ஜீவியத்தை செய்ய நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே.
3: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
4: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.
5: ஏக்கம் நமக்கு உண்டாவதாக.